விழுந்துட்டு திரும்பி பார்த்து கண் நோக்கி பார்த்து அவள் தூணாயினாள். அப்படியாக சகையோ கண் நோக்கி பார்த்தார். தேவனை பார்க்கணும்னே செய்யார். இவர் வெறுப்படிப்பட்டவர் ஒன்று கண்ணுக்கு. நிச்சயமாக எங்களையும் அதிகாலையிலே நாம தாவிது வறண்ட வனாந்திரத்துல கூட தேவனை நோக்கி அதிகாலையில் ஆயத்தமாகி என் கண்களை ஏறெடுப்பேன். நான் வறண்டதும் தாய்த்ததுமான என் ஆத்மா அப்படியாக அவர் கண்களை ஏறெடுக்கிறார். தேவனை நோக்கி நாங்களும் கண்களை ஏறெடுத்து தேவனை நோக்கி பார்த்து ஆசீர்வாதத்தை சுகந்தரித்து ஆசீர்வாதத்தோடு வாழலாம் என்று அருமையான வெளிப்பாடுகளோடு வெளிச்சத்தின் வார்த்தையின் வெளிச்சத்தை நமக்கு வெளிப்படுத்தினீர்கள், கற்றுக் கொடுத்தீர்கள். சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுத்து உங்களையும் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. எனக்கு தேவசமாயத்தை கூறுகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஐயா. நன்றி. ஆமீன். ஆமீன். ஆமீன். சரியா, தொடர்ந்து நேரம் 8:02. நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். இந்த வார்த்தையின் வெளிச்சம் உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். மற்றவர்களுக்கும் இந்த வார்த்தையின் வெளிச்சத்தை அறிமுகப்படுத்துங்கள். நிச்சயமாக இந்த நாட்கள் பொல்லாதவர்களாக இருக்கிறது. நாங்கள் எங்கள் கண்களை இங்கே ஏறெடுக்கிறோம். ஐபோனில் அல்ல, பேசாத பேஸ்புக்கில் அல்ல, வெளி தோற்றத்தில் அல்ல, வெளிப்பார்வையும் அல்ல, அந்தரங்கத்தில் தேவனை நோக்கி கதவை பூட்டி, நம் உள்ளமாகிய கதவை பூட்டி, எங்கள் ஆவியாத்மா சரீரம் சிந்தன சொல் செயல் யாவையும் கூட்டி ஒருமுகப்படுத்தி ஒரு அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அவரையே தேவனால் அறிந்து கொள்ளும்படியாக எங்கள் கண்களை அந்த நித்திய வெளிச்சத்துக்கு நேராக அந்த வெளிச்சத்தை காணும்படியாக கண்களை ஏறெடுப்போம். தனிமையான வார்த்தையின் வெளிச்சம் அமைத்தவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். அதுவே நமக்கு இந்த கடுமையாயிருக்கிறது. அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்தில் எங்களோட ஏமி புஷ்பராஜ் அவர்கள் இணைய வேண்டும். அவர்களை வார்த்தையின் வெளிச்சத்தை எடுத்து வருவார்கள். நாங்கள் கர்த்தருக்கு விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக அழைப்பு கொடுங்கள் பிரதர். அவர்கள் வரும் வரைக்கும் நாங்கள் ஒரு பாடலோடு இணைவோம். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மேன் கர்த்தர் நாம் ஒன்றை மகிமைப்படுவதாக.

புன்னகை செய்யும் நல்ல தகப்பன் அவர், நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. யாக்கோவின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் குறைவே.

தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார் நம்புவின் இறுதி வரை.

0: ஆமென் சோஸ்திரம். வார்த்தை உழைச்சு தொழிலடைந்திருக்கிறோம், நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தனா மகிமைப்படுவதாக நாங்கள் ஜெபிப்போம். சோஸ்திரம் ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இமைப்பொழுது எங்களை கைவிட்டாலும் உருக்கமான இறக்கங்கள் அதுங்களை சேர்த்துக் கொள்ற நல்ல தகப்பனே, உமை சோசரிக்கிறோம், நன்றி செலுத்துறோம். அருமையான இந்த நல்ல சலாக்கியத்துக்காக நன்றி, கிருபியாய் தந்த இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துறோம் கத்தா. இந்த நாள் இந்த வார்த்தையை வெளிச்சத்து அடியாளு கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காய் கோடி கோடி சோஸ்திரம். இவ்வளவே தகுதி இல்லாதே எனக்கு நீங்க பாராட்டு தயவுக்காக நன்றி ஆண்டும். இந்த நாளில் உங்களுடைய கரத்தில் ஒப்புவிக்கும் சங்கம் வாழலிக்காய் நன்றி செலுத்துறோம். ஒரு திறந்த வாசல் எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறீர். அருமையான தலங்கள் எங்களுக்கு களவமாக கொடுத்திருக்கிறீர். எதனாலும் ஆண்டவரில் கொடுத்த இந்த பாக்கியத்துக்காய் சோஸ்ட்ரோம், ஊழியத்துக்காய் நன்றி ஆண்டவர். ஆசீர்வதி தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தை நன்றி செலுத்துறோம். வார்த்தை வெளிச்சத்தை ஆசிரித்தார் வல்லக்கணம் தாங்கி நடத்தும்படியா. இயேசுவின் நாமத்தை செபிக்கும் நல்ல பிதாவே. ஆமீன். வார்த்தையின் வெளிச்சத்தோடு சகோதரி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்களே, மீ புஷ்பராஜா அவர்கள் இணைப்பிற்கும் சகோதரி அழைப்பு கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். பிரைஸ்ரோ சிஸ்டர் ஏமி, பிரைஸ்ரோ சிஸ்டர் கத்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கின்றோம்.
1: ஆமென் ஆமென். உங்களையும் உங்களுடைய ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் இணைந்திருப்பது வியாழக்கிழமைக்கான மாலை நேர நித்திய வெளிச்சம். இந்த நித்திய வெளிச்ச நேரத்திலே ஆண்டவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாங்கள் துதிகளோடும் ஆராதனைகளோடும் ஜெபங்களோடும் நாங்கள் நிகழ்ச்சிகளை ஏறெடுத்து வருவோம். இந்த நாளிலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் ஒரு வார்த்தை கூடாக கடந்து வந்து மிகுதியான ஊழியர்களிடம் ஒப்படைப்போம். அவர்களை தொடர்ந்து நடத்துவார்கள். இப்பொழுது நாங்கள் ஒரு சிறிய ஜபத்தோடு ஆரம்பிப்போம். நன்றி தகப்பனே சுவாமி, நன்றியோடு துதிக்கிறோம். கத்தாவே சுவாமி, தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே, உங்களை துதிக்கிறோம், உங்களை சோதிரிக்கிறோம். துதிக்கு பாத்திரவே, உங்களை துதிக்கிறோம், உங்களை சோதிரிக்கிறோம். புதியில் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, உங்களை துதிக்கிறோம், உங்களை சோதிரிக்கிறோம். நீங்க நல்லவர், வல்லவர், போதுமானவர், போதுமானவருக்கு அதிகமானவர், துதிக்கு பாத்திரர். ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம், உங்களை சோதிரிக்கிறோம். இந்த நாளிலும் கத்தாவே இந்த நேரத்தை கொடுத்ததுக்காய் உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே சுவாமி உங்களுடைய பாதத்திலே தந்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நாங்கள் ஜெபம் கேட்டு நிற்கிறோம் உங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி. உம்மை தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகா

உம்மைதான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன் உடை

நீர் நனைத்தேன் என்றும் நீர் விடுவிக்கின்றீர். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். நன்றி சுவாமி, நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. சுவாமி, தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவர், எங்களை துதிக்கிறோம், உங்களை சோதிக்கிறோம். துதிக்கு பாத்திரவர், எங்களை துதிக்கிறோம், உங்களை சோதிக்கிறோம். துதியில் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, உங்களை துதிக்கிறோம், உங்களை சோதிக்கிறோம். நீங்க நல்லவர், வல்லவர், போதுமானவர், போதுமானவர், கதிகமானவர். துதிக்கு பாத்திரர் ஆண்டவரே, எங்களுக்கு சோத்திரம் கர்த்தாவே. இந்த நேரத்துக்காய் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி. இந்த வார்த்தை கேட்கின்ற ஒவ்வொரு உறவுகளோடும் கூட இருந்து நீங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை கட்டளையிட வேணுமாய். உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நாங்கள் ஜெபம் கேட்டு நிற்கிறோம். உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாங்கள் இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லி நாங்கள் இந்த நாளிலும் நாங்கள் வார்த்தைகளுக்கூடாக கடந்து வருவோம். ஆண்டவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக, ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லி நாங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 4 நேரத்திலே நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தைகளை குறித்து நாங்கள் இந்த நாளிலே நாங்கள் பார்க்க போகின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் 35 அந்த 41 இருந்து நாங்கள் வாசிப்போமே. ஆனால் அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் அந்த இடத்திலே படைகளை போன காரியத்தை குறித்து நாங்கள் வாசிக்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் போகும் பொழுது ஒரு கரையிலிருந்து அந்த மறு கரைக்கு அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை அழைத்து கொண்டு போனதான அந்த காரியங்களை நாங்கள் இந்த நாளிலே நாங்கள் பார்க்க போகின்றோம். அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் பாருங்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து கொண்டு போகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக அந்த இடத்திலே அவர்கள் போகும் பொழுது அந்த இடத்திலே காற்றடித்து அந்த படகிலே அந்த காற்று வந்து மோதி அந்த இடத்திலே வெள்ளம் அந்த படகுகளை புகுந்து விட்டதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படியான அந்த சூழ்நிலையிலே அங்கு என்ன நடக்கின்றது என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே தலையை, அதாவது தலையாணியை வைத்து அந்த இடத்திலே படகிலே அந்த பின்புறத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தூங்கிக் கொண்டிருந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். அப்படியாக அந்த இடத்திலே காற்று வந்து அந்த இடத்திலே படகிலே மோதி அந்த இடத்திலே நடந்த போது அங்கு சீஷர்கள் அந்த இடத்திலே அந்த படகிலே இருந்தவர்கள் எல்லோரும் அந்த இடத்திலே எல்லாரும் அடித்து கொண்டு அந்த இடத்திலே போய் அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எழுப்புகின்றதான அந்த காரியத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக எழுப்பும் பொழுது அங்கு என்ன நடக்கின்றது என்று சொன்னால், அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள். ஆண்டவரே, ஆண்டவரே, அவரை எழுப்பும்படியாக நாங்கள் மடிந்து போகின்றோம், உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அந்த இடத்திலே அவர்கள் கேட்கின்றதான அந்த காரியத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக அவர்கள் கேட்கும் பொழுது அந்த இடத்திலே அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழும்பி அந்த இடத்திலே அந்த காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே, அமைதியாயிரு என்று சொன்ன பொழுது அந்த இடத்திலே மிகுந்த அமைதி உண்டானது என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே சொன்ன பொழுது இறையாதே, அமைதியாயிரு என்று சொன்ன அந்த வேளையிலே அங்கு காற்றும் கடலும் அந்த இடத்திலே அமர்ந்து அந்த இடத்திலே இயற்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு அந்த இடத்திலே காற்றும் கடலும் அமைதியாயிருந்தது என்று சொல்லி நாங்க வேதத்திலே வாசிக்கின்றோம். அப்படியாக அந்த இடத்திலே காற்றும் கடலும் அந்த இடத்திலே அமைதியான அந்த சூழ்நிலையிலே அங்குள்ளவர்கள் எல்லோரும் அவரை குறித்து சிந்திக்க ஆரம்பிக்கின்றார்கள். இவர் யாராயிருப்பாரோ என்று சொல்லி அந்த இடத்திலே அவர்கள் சிந்திக்கின்றார்கள். அந்த இடத்திலே அங்கு அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்னவென்று சொன்னால், இவர் யாராய் இருப்பாரோ என்று சிந்தித்த அந்த மக்கள் அந்த இடத்திலே இவர் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்படுகின்றதே, இவர் எப்படிப்பட்டவராயிருப்பாரோ என்று சொல்லி அவர்களுக்குள்ளே ஒரு சிந்தனை உருவாகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனாலும் கூட அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களிடத்திலும் ஒரு கேள்வியை கேட்கின்றதையும் நாங்கள் மறந்து விட முடியாது. அந்த இடத்துல அவர் அவர்களை பார்த்து, எங்கே உங்கள் விசுவாசம் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
அந்த இடத்திலே அவர்களையும் பார்த்து அந்த இடத்திலே கேட்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இடத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்கிறதான ஒரு காரியம், உங்கள் விசுவாசம் எங்கு என்று சொல்லி அவருடைய கேள்வி நாளிலே சற்று நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அந்த நாட்களிலே அப்படியாக சீஷர்கள் அந்த படகிலே போய்கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்திலே புயல் வந்து அந்த படகிலே மோதியது என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே பார்க்கின்றோம். அதே போலத்தான் அருமையானது வென்ற பிள்ளைகள், எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நாங்கள் எதிர்பார்க்காத காலகட்டங்களில் எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட புயல் அடிக்கலாம். அந்த புயல் வந்து பல விதமான வழிகளினாலே எங்களுடைய வாழ்க்கையிலே வரக்கூடும். அப்படியாக நாங்கள் எதிர்பார்க்காத அப்படியான ஒரு தருணங்களிலே அந்த நேரத்திலே புயல் வரும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக நாங்கள் அந்த இடத்திலே நாங்கள் நடந்து கொள்ளுகின்றோம். நாங்களும் கூட ஆண்டவரை பார்த்து அந்த இடத்திலே சீஷர்களை போல ஆண்டவர் எங்களிடத்திலே அக்கறை கொள்ளவில்லையா, ஆண்டவருக்கு எங்களுடைய வாழ்க்கையை குறித்து கவலை இல்லையா என்று சொல்லி கூட நாங்கள் சில வேளைகளை சிந்திக்கின்றவர்களாக இருக்கின்றோம். ஏன் எங்களுக்கு இப்படியான பாடுகள் கஷ்டங்கள் இல்லை, ஆண்டவர் அனுமதிக்கின்றார் என்று கூட நாங்கள் சில வேளைகளிலே சிந்திக்கின்றவர்களாக இருக்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியாக அந்த இடத்திலே பார்க்கும் பொழுது நாங்கள் ஆண்டவரை சில வேளைகளில் எங்களுடைய பாடுகளை எங்களுடைய கவலைகளை குறித்து ஆண்டவரிடத்திலே சில வேளைகளிலே கேள்வி கேட்கின்றவர்களாக இருக்கின்றோம். ஆனாலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே நாங்கள் ஒரு காரியத்தை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். என்னவென்றால், எங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட புயலாக இருந்தாலும் கூட, அந்த புயல் எந்த வடிவிலே வந்தாலும் கூட, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் அந்த சூழ்நிலையை அமைதிப்படுத்த முடியும் என்பதை நீங்களும் நானும் மறந்து விடக்கூடாது. ஏனென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு அவருடைய சமாதானத்தையே வைத்து போயிருக்கின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக நாங்கள் அவருடைய சமாதானத்தை பெற்றுக் கொண்டவர்களாய் அவருடைய வழி நடத்துதலுக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்படைக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்திலும் அப்படியாக உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் பலவிதமான கஷ்டங்களுக்கூடாக போய்கொண்டிருக்கலாம், நெருக்கங்களுக்கூடாக போய்கொண்டிருக்கலாம், வேதனைகளுக்கூடாக போய்கொண்டிருக்கலாம். ஆனாலும் கூட அருமையானது வென்றே பிள்ளைகளே, அந்த இடத்திலும் கத்தாவே அந்த இடத்திலும் அருமையானது வென்றே பிள்ளைகளே, நாங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கின்றவர்களாய் இந்த சூழ்நிலையில் இருந்து ஆண்டவர் எங்களுக்கு விடுதலை தருவார் என்ற அந்த விசுவாசத்தோடும் அந்த நம்பிக்கையோடும் நாங்கள் அப்படியாக அவருடைய பாதத்திலே உங்களுடைய வாழ்க்கையை ஒப்படைத்து நாங்கள் நடக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கின்றார். அருமையானது வென்றே பிள்ளைகளே, அப்படியாக உங்களுடைய வாழ்க்கையிலே சில வேளைகளிலே நீங்கள் கடினமான பாதையிலே போய் கொண்டிருக்க கூடும். சில வேளைகளிலே உங்களுடைய சரீரத்திலே நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு வியாதிகள் கூடாக கடந்து கொண்டு போயிருக்க முடியும் போய்கொண்டிருக்க கூடும். சில வேளைகளிலே வைத்தியர்கள் உங்களுக்கு ஒரு செய்தியை கூட கொடுத்திருக்கலாம், அவர்களுடைய செய்தியினால கூட நீங்கள் ஒரு வேலை சோர்ந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் கூட அருமையானது வென்றே பிள்ளைகளே, அந்த இடத்திலே சூழ்நிலை எப்படியாக எங்களுடைய வாழ்க்கையில இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களிடத்தில இருந்து எதிர்பார்க்கிறதானது ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், எங்களுடைய விசுவாசம். நாங்கள் அவர் மீது விசுவாசத்தை வைத்து நாங்கள் நடக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அவரிடத்திலே நாங்கள் எங்களுடைய முழு நம்பிக்கையும் வைத்து நாங்கள் நடக்க நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் இருந்தும் என்னிடத்தில் இருந்தும் எதிர்பார்க்கின்றது ஒரு காரியமாக இருக்கின்றது. அருமையானது வென்றே பிள்ளைகளை, அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் எப்படியாக இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை காட்டிலும் உங்களுடைய தேவன் சர்வ வல்லவர் என்பதை நீங்களும் நானும் மறந்துவிடக்கூடாது. அருமையானது வென்றே பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அப்படியான ஒரு சூழ்நிலை கூடாக நீங்கள் கடந்து போவீர்களே, ஆனால் அந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களோடு இருக்கின்றார் என்பதை மறந்து விடக்கூடாது. இந்த நேரத்திலும் கூட அருமையானது வென்றே பிள்ளைகளே, அப்படியாக நாங்கள் ஏசாயாவின் புத்தகத்தை நாங்கள் வாசிப்போமே, ஆனால் அந்த 41:10-11 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு சொன்னதானது ஒரு காரியம், பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நீ திகையாதே, நீ கலங்காதே, நான் அன்பின் தேவன் என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு தத்தத்தை அளித்து எங்களை தேற்றுகின்ற தேவனாக இருக்கின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில வேளைகளிலே எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களை அறியாமல் பல விதமான பயங்களுக்கூடாக நாங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம், போராட்டங்களுக்கூடாக கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனாலும் கூட அது எப்படிப்பட்ட போராட்டமாக இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட கவலையா இருந்தாலும் சரி, கஷ்டங்களோ வேதனைகளோ என்னவா இருந்தாலும் சரி, அதற்கு மத்தியிலும் எங்களுடைய தேவன்
எங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் மறந்து விடக்கூடாது. ஆண்டவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. பாவமன்னி பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார்.

உகந்ததை தேடு, முதல் முதல்லாய் தேவனுக்கு உகந்ததை தேடு, எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார், பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார். பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம்

பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், தருகிறார், அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி விட்டார். வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகனே, வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகளே, வருவாயா இயேசு என்று வாழ்வு தந்திடுவார். நீ வருவாயா இயேசு என்று வாழ்வு தந்திடுவார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள

0: விட்டார். நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. சுவாமி, இந்த நாளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா, இந்த நேரத்துக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, இந்த நேரத்திலும் கர்த்தாவே இந்த வானொலியை கேட்கின்ற ஒவ்வொரு உறவுகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் இருக்கிற தேசங்கள், அவர்களுடைய ஆண்டவரே சுவாமி சபைகள், ஆண்டவரே குடும்பங்கள், எல்லாவரையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கல்வாறு ரத்த கோட்டைகளை தந்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறோம். தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே, உங்களை துதிக்கிறோம், உங்களை சோதிக்கிறோம். நேற்று மன்றும் மன்றும் மாறாத தேவனே, உங்களை துதிக்கிறோம், உங்களை சோதிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே சுவாமி சாதரி சுபாவை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே கல்வாறு ரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுக்கிறோம். கணவரை பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இவருடைய தேவைகள் சந்திக்கப்பட வேணுமா எங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே விருப்பங்கள் இருதய வாஞ்சைகள் ஒவ்வொன்றிலும் கூட இருக்க வேணுமா ஜெபிக்கிறோம். கல்வாறு ரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே சுவாமி எங்களுடைய கரம் கூட இருக்க வேணுமா எங்களுடைய பாதத்திலே தருகிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே சுவாமி எங்களுடைய கரம் கூட இருக்கிறதுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சாதாரண மகேந்திரன் ஐயாவை ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள் மருமகள் பேர பிள்ளைகளை சந்ததியாக ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல இந்த மாக ஆண்டவரே சாதர் ரஞ்சினி அலங்காரம் மணி சாதர் டாலிசிஸ்ரோ எல்லோரையும் கூட உங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வேலையிலும் அப்பா சங்கமம் வானொலி சாபகர் தேவ ஊழியர்ல எங்கள் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். வீட்டாண்டியை ஒப்பு கொடுக்கிறோம். மகனை குடும்பமாய் நாங்கள் ஒப்படைக்கிறோம். பேர பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். மகளை ஒப்பு கொடுக்கிறோம். மகள் இன்னும் மாக ஆண்டவரே சுவாமி வரப்போன்ற இந்த வார விடுமுறை நாட்களிலும் உங்களுடைய கரம் இவர்களோடு கூட இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே சுவாமி இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலே இல்லாம உங்களுடைய பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வானொலியை கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், வானொலியோடு இணைந்து ஜெபிக்கிறவர்கள் எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் கத்தாவே. இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை எங்களுடைய பாதத்தில் ஒப்படைத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறோம் மங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.
1: அமேன், அமேன், அமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்துல அருமையான வார்த்தையை நமக்கு கொடுத்தீர்கள். மாக்கு நாலு அதிகாரம் நான்காம் அதிகாரம் 40-35-41 வசனங்களின் அடிப்படையில அக்கறைக்கு போவோம் என்று அழைச்சவர் அக்கறையாக செயல்பட்டார். எந்த புயல் மோதினாலும் நாங்கள் சிக்கப்படுவதில்லை. என்ன சொன்னால் படையிலே கத்தர் இருக்கிறார், இயேசப்பா இருக்கிறார். அது எந்த வியாதி படம் இருந்தாலும், கண்ணீரின் படம் இருந்தாலும், கவலையின் படம் இருந்தாலும், வேதனையின் படம் இருந்தாலும், நெருக்கத்தின் எந்த படம் இருந்தாலும், இவ்வளவுதான் புயல் மோதினாலும், பள்ளந்தான் படகுக்குள்ள புகுந்தாலும், கத்தர் எங்களுக்கு வீரனாயிருக்கிறார், விடுதலை கொடுக்கிறார், மக்களை நடத்துகிறார். யான வார்த்தையின் வெளிச்சம் அது மாத்திரமல்ல, எல்லாருக்கும் பாரப்பட்டு செபித்தீர்கள், செபித்து துதித்து வார்த்தையின் வெளிச்சத்துல வார்த்தையை கொடுத்து உங்களையும் உங்கள் கொடு ஊழியங்களையும் கைட்டு எல்லா காரியங்களையும் கத்த நிறைவாசிர்வதிப்பதாக வளர்ந்து அடைந்திருங்கள். சமாதத்தை கூறுகிறோம். நன்றி சிஸ்டர்,
0: நன்றி. உங்களை உங்களை ஊழியங்களையும் கத்த நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
1: ஆமேன். அருமையான வார்த்தையின் வெளிச்சம் சத்த நாம் ஒன்றை மையப்படுவது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நிச்சயமாக. இன்றைய படகு, இந்த நாட்கள படகு வந்து கால்நிலை சூழ்நிலையால் எங்கள் படகுகள் வேதனையோடு இருக்கலாம். சில நேரத்தில் இந்த கொள்ள நோயின் படகுகளாக இருக்கலாம், தொற்று வியாதியின் படகுகளாக இருக்கலாம். இந்த படகா இருந்தாலும் அந்த படகுக்குள்ள இருக்கிறார் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது. வார்த்தை எடுப்போம். வார்த்தையானவர்க்கு இயே செய்வார். வார்த்தை வாதையும் கூடாதத்தை அணுகாது பொல்லாப்பு நேரிடாது என்று சொன்னவர். உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அண்ணுகாதுன்னு சொன்னார். அண்ணுகாதபடிக்கு அப்பார் படகுக்குள் இருக்கிறார். அது எந்த சூழ்நிலை போராட்டம் வந்தால் எல்லாவற்றையும் வார்த்தையால செய்வோம். வார்த்தையானால் நம்முடனே எமக்குள்ளே, எம் படகிலே, என் தகத்துக்குள்ளே, அந்நினைவுக்குள்ளே அவர் இருக்கிறார். அவர் சார்ந்த படகை அழைச்சவர் அக்கறைக்கு போவோம் என்று சொல்லி அக்கறையாக நம்மை அழைச்சவர். உலகத்துக்குள்ளே இருந்தாலும் நாங்கள் உலகத்தவர் அல்ல, நாங்கள் அவருடைய பிள்ளைகள், தெரிந்து கொண்ட பிள்ளைகள். இப்ப அழைச்சவர் எங்கள் படகில இருக்கிறார். நிச்சயமாக அரசியல் திருவார் கலங்காதி. அருமையான வார்த்தையின் வெளிச்சம் உண்மையிலேயே எவ்வளவுதான் அந்த வார்த்தையை நாங்கள் மீண்டும் மீண்டும் மீண்டும் படித்தாலும், தெரிந்த வார்த்தை என்று கூட நினைச்சாலும், புதிய வழிபாடுகளோடு ஆவியானவர் எங்களுக்கு அந்த சூழ்நிலைக்கேற்ற வார்த்தையை தந்து எங்களை தட்டி எழுப்புகிறார், கட்டி எழுப்புகிறார் எங்கள் விசுவாசத்தை. அதை நாங்கள் மறந்து விடக்கூடாது. ஆமென். புதிய வழிபாடுகளை கர்த்தர் தினமும் தருகிறார். புதிய ஒன்று புதிய திறந்த உற்சவமாக நாங்கள் எப்பொழுதும் இருப்போம். இதய பலகையை புதிய பலகையாக மாற்றுவோம். அவர் கொடுக்கிற வார்த்தையை நித்தமும் எழுதுவோம். விசுவாசத்தில் அறிக்கை பண்ணி ஜெயம் எடுப்போம். இந்த வார்த்தை எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது, உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கு. மற்றவர்களுக்கும் இந்த வார்த்தையை அறிமுகப்படுத்துங்கள், அனுப்பி கொடுங்கள். அவர்களும் இந்த வார்த்தையின் வெளிச்சத்தில் வெளிப்பாடுகளை கற்றுக்கொள்ளட்டும். அவருடைய படைகளும் அக்கறைக்கு போவோம் என்று அழைச்சு, அக்கறையா அழைச்சவர் இன்னுக்குள்ளதானே இருக்கிறார்னு சொல்லி அவர்களுடைய விசுவாசம் தட்டி எழுப்பப்படட்டும். இந்த நாளத்தில் இந்த மாலை மீற நித்திய வெளிச்சத்தின் நேரத்தில் வார்த்தையின் வெளிச்சமாக மாறட்டுவன். அமேன். ஒரு விடுதலை வெளிச்சமாக கூட மாறட்டும். கத்தநாம மகிமைப்படுவதாக. ஆமீன். சரியா, தொடர்ந்து நேரம் 8:29 நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். கத்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்கிறார். அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்தோடு உங்கள் சகோதரி இணைகிறேன். என்னோடு இணையுங்கள். கத்தர் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். ஆமீன். நாங்கள் ஜெபிப்போம். கத்தர் கொடுத்த எல்லா சலாக்கியத்தை நேரத்துக்காக சொல்லி நாங்கள் ஜெபிப்போம். சோஸ்ரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, இரக்கமும் கிருபையும் இந்த நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையின் வெளிச்சத்துக்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. கோடி கோடி சோஸ்ரம். இந்த நாளும் கிருபியாய் இந்த நேரத்தை தந்தீரே, உமக்கு நன்றி கத்தார். இந்த சங்கம் வானொலிக்காக நாங்க நன்றி செலுத்துறோம் அப்பா. திறந்த வாசலுங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறீர் அப்பா. அந்த வாசலுக்காக நன்றி ஆண்டவரே. அந்த வாசலுக்கு, அந்த வாசல் ஸ்தலத்துக்குள்ள நுழையறதுக்கு பரிசுத்தம் ஒன்றே அலங்காரம் ஆண்டவர். அந்த பரிசுத்த அலங்காரத்துக்குள்ள நாங்கள் பரிசுத்த அலங்காரம் நுழையும்படியாக எங்களை பரிசுத்தப்படுத்தும், தகுதிப்படுத்தும். இந்த வேலை ஒப்பு கொடுக்கும் தகப்பனே. அடிமை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. என் வாயின் வார்த்தையும் என் இருதயத்தின் தியானம் ஒரு சமூகத்துக்கு பிரதியாயிருப்பது. நீரவுளவேன பெருகணும் சுருகணும் அப்பா. இந்த வானொலிக்குள்ள உங்கள் கருத்தை தருகிறோம். சங்க வானொலி ஆசிரியர் செபிக்கிறோம். இயேசுவி நாமத்தினால் அந்த ஊழியர் ஸ்தாபரம் அல்ல சிறுவர்களுக்காய், அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காய், அவருடைய உறவுகளுக்காய், அவருடைய இணைந்து ஊழியர்களை செய்கிற எல்லா ஊழியர்களுக்காய் நன்றி செலுத்தும் கரத்தில் ஒப்பி செபிக்கிறோம். அவர்களுக்கு ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, சபை ஊழியங்களை ஆசீர்வதிங்க, கையிட்டு செல்ல எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. உடைய கிருபையின் கரம் தாங்கி நடத்தும்படியா செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் பகுதியும் ஆசீர்வதர கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறோம். ஒளியருமையா ஊழியரா மகேந்திரையாக்கா நன்றி செலுத்துறோம். அவருடைய இணைந்து ஊழியங்களை செய்த எல்லா ஊழிய தாசர்களுக்கு நன்றி செலுத்துறோம். உடைய கரத்தில் ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பங்களாய் சபை

புலம்பல் ஆனந்த களிப்பு மாறுவதா? ஒடுங்கின ஆவிக்கு துதியினுடைய போர்க்குளம் இயேசுவின் நாமத்தினால் ரத்தத்தின் வெள்ளத்தை திறப்பது போல அவர் சிறையிருப்பு திரும்புவதா? இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன் கத்தா, உம்முடைய கரத்தில் தருகிறேன் ஆண்ட ஒவ்வொரு பிள்ளை உந்துதலையோடு வெளிச்சத்தோடு ஆசீர்வாதத்தோடு வாழ நீ தெரிந்து கொண்டீர். அக்கறை கொண்டங்கள் அழைத்தவன் நீர் அல்லவா அப்பா? உடைய அழைப்பின் கரத்துக்குள்ள ஒப்புக்கொடு, அனைத்து கரத்துக்குள் ஒப்புக்கொடு, உடைய கரத்தின் நிழலாக மறைத்துக் கொண்டு அழைய செய்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து செபம் கேட்கிறேன். செபதைகளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நாம் ஒன்றை மையப்பட ஒரு பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோம். ஆமென். கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. நடக்குமா நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நடக்குமா நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். யாரும் நினைத்திடா வேளையில் அற்புத செய்தீரே, யாரும் அறிந்திடா வழியிலே அற்புத செய்தீரே. மிகவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீ அரணாயிருப்பவரே. மிகவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தர் நாம் ஒன்றை மகிமைப்படுவதாக. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அப்படியாக அவர் வெட்கப்பட விட மாட்டார். அவரை நோக்கி பார்ப்போம். நாளும் என்னோடு பேசின வார்த்தை உங்களோடு பேசும் என்று நான் கர்த்தருக்கு விசுவாசித்தேன். இப்படியாக வார்த்தையின் தலைப்பு என்னவென்று சொன்னால், நித்திய ஆலோசனையும் தலைமுறையான நினைவுகளும். நித்திய ஆலோசனையும் தலைமுறையான நினைவுகளும். நித்திய ஆலோசனை, நிச்சயமாக இன்றைக்கு நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் எத்தனையோ ஆலோசனைகளை கொடுப்பார்கள். நிச்சயமாக ஒரு ஆசிரியருக்கு ஒரு ஆசிரியர் மாணவனுக்கு ஒரு ஆலோசனையை கொடுக்கலாம். அடுத்தது அதாவது வேறு வேறு காரியங்களுக்கு அதாவது சொல்லுவார்கள் இல்ல, கவுன்சிலிங் கொடுப்பார்கள். கணவன் மனைவிகளை குடும்ப உறவுகளை இணைக்கும்படியாக அப்படியாக பல்வேறு பட்ட டாக்டர் பேஷண்ட்டுக்கு ஒரு ஆலோசனை கொடுப்பார்கள். நீங்க இதை செய்து பாருங்கள், வெயிட் குறைய, ஹைட் இப்படி இருக்கு. அப்படியாக எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஆலோசனையும், ஒரு புது போனை வாங்கி விட்டா கூட அதுக்கு ஒரு ஆலோசனை இருக்கிறது. நீங்க இந்த அதுக்கு கேட்டலாக் சொல்லுவார்கள், அந்த அதை பாவிக்கும் பொழுதுதான் நிச்சயமாக அந்த ஆலோசனைப்படி நாங்கள் நடக்க நடக்க நடக்கத்தான் அதை சொல்ல சொல்ல அதை செய்யும் பொழுதுதான் அந்த நாங்கள் அந்த இடத்தை சரியான முறையில் அந்த போனை ஏற்க முடியும். புது போனை இந்தியா அப்படியாக ஒவ்வொன்றுக்கும் பாருங்க ஒவ்வொரு ஆலோசனை இருக்கும். ஒவ்வொரு முறையும் பாருங்க, இந்த போன் வந்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு புது போன் வர வர வர புதிய ஆலோசனையை கொடுக்கும். அப்ப அந்த ஆலோசனை மாறுகிறது, அந்த ஆலோசனை நிலை நிற்கிறது இல்லை. ஆனா பாருங்க, நம்முடைய பரம தகப்பன் ஒரு ஆலோசனை கொடுக்கிற அது நித்திய ஆலோசனையா இருக்கும். இன்றைக்கு பாருங்க, நம்முடைய கரங்களில் இருக்க இந்த பரிசுத்த வேதாமம் எங்களுக்கு அது நித்திய ஆலோசனை கொடுக்கும். அது மாத்திரம் அது தலைமுறை தலைமுறையான நினைவுகள் ஆயிருக்கு. இன்னைக்கு நான் படிச்சுட்டு அடுத்தது இந்த பிள்ளை படிச்சு இந்த வாக்குத்தத்தை அரைக்கவும், என் பிள்ளை படிச்சு முடிச்சு என்னுடைய பிள்ளை பேரப்பிள்ளை படிச்சு என்னுடைய கூட்ட பிள்ளை, அப்படியே எங்கள் சந்ததி தலைமுறை தலைமுறையாக அப்படியே அந்த நினைவுகள் அவரை சுற்றி இருக்குது. எங்கள் நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல, ஆனால் அவருடைய நினைவுகள் எங்களை நோக்கி பார்த்து கொண்டு. இதைத்தான் சங்கீதக்காரர் சொல்லுகிறார் பாருங்க. அது சங்கீத புத்தகத்துல சங்கீதம் 33 சங்கீதத்துல பாருங்க, அது வார்த்தை உங்களுக்கு வாசிக்கின்றேன்.
சங்கீதம் 33.

0: வசனத்தையும் நான் உங்களுக்காக படிக்கின்றேன். சங்கீதம் 33:10 பதினோராம் வசனம். கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். ஏன் இவர் செய்யறார் என்று சொன்னா, அங்கே அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனை விருதா வீணாக்கி, ஜாதிகளின் ஆலோசனை, ஜாதிகள் ஜார ஒரு கூட்ட ஜனங்கள் கூடிவிட்டா இவை இந்த ஜாதியாக்கள் இல்லையா, இவை இந்த ஜாதியாக, இதை அது பெரிஸ்திய ஜாதி, இது அமெரிக்கிய ஜாதி, இது இந்த ஜூத ஜனத்தின், அப்படி ஒவ்வொரு ஜாதி கூட்டமாக ஜனங்கள் கூடிய, அப்ப இந்த ஜனங்கள் ஜாதிகளுடைய என்ன செய்யற ஆலோசனை விருதா, ஏன் அவருடைய ஆலோசனை நிலை நிற்கிறது இல்ல, மனுஷனுடைய ஆலோசனையும் காலத்துக்கு நேரத்துக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறும். அதனால தேவன் என்ன செய்யற, அதை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை என்ன செய்யற, அவமாக்க. ஏன் அவருடைய நினைவுகள் எப்படி இருக்குமா, அங்கே எளியா பாக்குறாரு அந்த ஜனங்களை, குந்தி குந்தி ரெண்டு நினைவுகள்ல இருக்கிற ஜனங்களை பார்த்தார். எளியா, நீங்கள் இதுவரைக்கும் ரெண்டு நினைவுகளை குந்தி குந்தி எழும், ஒன்று பகால் தெய்வமிட்ட பகாலுகிட்ட போங்க, கத்தர்தான் தெய்வம், கத்தரிடத்துல திரும்புங்க. நீங்க கத்தரும் வேணும் பகாலும் வேணும் என்று சொல்லி ரெண்டுலையும் இருந்தா சொல்லுவார், ரெண்டு போட்ல நீங்க காலை வச்சா படகுல எப்படி இருக்கும், ரெண்டு படகுல காலை வச்சா கடைசியில ரெண்டு படகு நடுவதான் நீங்க விழுந்து போவீர்கள். அப்ப எங்களால தூர பிரயாணம் போய் போக முடியாது. அப்ப ரெண்டு தோணில நாங்கள் என்ன செய்யக்கூடாது, கால் வைக்க கூடாது, ரெண்டு நினைவுகள் நாங்கள் குந்தி குந்தி இருக்க கூடாது. அது கண்டா எலியா என்ன செய்யற, அங்க பலிபடுத்த செப்பனிட்டு பலி செலுத்தும் பொழுது அக்கினி இறங்கி என்ன செய்த, அந்த பலித்து பலியை பட்சித்தது. அதுக்கப்புறம் அவர்கள் செய்த நினைத்தார்கள், அவர்கள் என்ன சொன்னார்களாம், கத்தரே தெய்வம், கத்தரே தெய்வம் என்று சொல்லி அவர்கள் கர்த்தரை என்ன செய்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப பாருங்க, இவரோட ஆலோசனை எப்படி இருந்தது, அழிந்து போற பொண்ணும் வெள்ளிக்காக, அழிந்து போற மனுஷர் உண்டாக்கின விக்கிரகங்களுக்காக, மனுஷர் உண்டாக்கின பொருள் பண்டத்துகளுக்காக, அழிந்து போற இந்த பொன் வெள்ளிகளுக்காக இவருடைய ஆலோசனைகள் இருக்கின்றது. ஆனால் இவருடைய ஆலோசனையும் நித்திய காலமாயிருக்கிறது, அது தலைமுறை தலைமுறை நினைவுகளை கடந்து செல்கிறது. அப்ப அதைத்தான் ஏசாயம் புஸ்தகம் 28:29 பின்பகு சொல்கிறது. ஏசாயம் புஸ்தகம் 28:29 பின்பகுதி, அவர் ஆலோசனை ஆச்சரியமானவர், செயல்ல மகத்துவம் உள்ள, ஆலோசனை ஆச்சரியமாய் செயல். நாங்க நினைக்கிறோம், அப்பா இப்படித்தான் எங்களை வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்காங்க, இல்ல அது வேற, அது வேற. ஒரு குருடனுக்கு எப்படி பார்வையை கொடுத்தார், ஒரு குருடனுக்கு எப்படி பார்வையை கொடுத்தார், மூன்று குருடர்களை பார்க்கிறோம், அந்த மூன்று குருடருக்கும் வித்தியாச முறையிலே பார்வையை கொடுக்கிறார். ஒரு குருடனுக்கு சேட்டை பூசி வா பார்வையை கொடுக்கிறார், ஒரு குருடனுக்கு என்ன செய்யறார், கொஞ்சம் தூர தள்ளி நடந்து போய் அற்புதரே அற்புதம் செய்யும்படியாக தன்னோடு கூட நடக்கும் நடக்க வச்சு கொஞ்சம் தொலைவில கொண்டு போய் அவரை சுகப்படுத்துறார். அப்ப அப்பா செய்ய அற்புதம் எப்படி இருக்கிறது நாங்க நினைக்கிறோம். விதசா குளத்து முடவன் என்ன செய்தான், ஒருவேளை குளங்கலக்கினா அந்த குளத்துக்கு முன்னு முதல் போய் இறங்கினவன் தான் என்ன செய்வான், சுகமடைவான். அவன் தான் ஆலோசனை, அவன் தீர்மானிச்சு டிசைட் பண்ணி என்ன செய்யறான், அப்படியே நடந்து கொள்ளும் என்று இருந்தான். ஆனா தகப்பனோ, இல்ல இல்ல மகனே, நானே வந்து இறங்கி உனக்கு நான் விடுதலை, உனக்கு நான் விடுதல். அப்ப அப்பா என்ன செய்யறாரு, டிரெக்டாக அப்ப நேரடியாக இறங்குகிறார். அப்ப ஜனங்களுடைய ஆலோசனை என்ன செய்யறாங்க, விருதாவாக்கிறது. அப்படி யோசிக்கா, நான் இந்த ஆலோசனை ஆச்சரியம், நான் ஆச்சரியமான முறையில ஆச்சரியமான காரியத்தை நான் அவங்களுக்கு செய்வேன். அப்ப அவர் ஆச்சரியமான செயலை செய்யறார், அவர் ஆலோசனையில் ஆச்சரியமான அவருடைய செயல் வந்து மகத்துவம் உள்ளது, மாறாதது, மகிமையும் வெளிப்படுற செயல்களா இருக்கிறது. அப்போ அவர் அது அதனாலதான் சொல்றார், நான் என்ன செய்யறேன், என்ற ஆலோசனை நித்திய காலமாயிருக்கும், அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையா நிற்கும். யாருக்கு செய்வாராம், தன்னுடைய ஜனங்களுக்கு செய்ய, அவரை தெரிந்து அவர் தெரிந்து கொண்ட ஜனங்களுக்கு செய்யற, அது மாத்திரம்ல தன்னை சொந்தமா ஏற்றுக்கொண்ட ஜனங்களுக்கு செய்ய. அப்ப தன்னை ஏற்றுக்கொண்டு தன் ஆலோசனை கேட்டு அதன்படி நடக்கிற தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் விசேஷமா நித்திய ஆலோசனை நித்தமும் கொடுக்கிறார். அதை நாங்கள் மறந்து விடக்கூடாது. நித்தமும் கொடுப்பா, நீங்கள் ஆலோசனை தாங்கப்பா இந்த காரியத்துக்கு என்று சொல்லி அவர் சமூகத்தில் அவர் பாதத்தில் அமரும் போது நிச்சயமாக அங்கே அவர் ஆலோசனை கொடுத்து அவர் நடத்துற தேவனா இருக்கிறார். அதைத்தான் அங்கே சங்கீதக்காரர் சொல்லுகிறார், அதே தாவீது சொல்லுகிறார். 89 சங்கீதத்துல பாப்புறமா இருந்தா உங்களுக்கு அந்த வசனத்தை படிக்கிறேன். 89 சங்கீதம் அங்கே 4 வசனம் இப்படி சொல்றது பாருங்கள். என்றென்றைக்கும் என் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டீர் என்று அரங்கத்தால் தாவீதுக்கு கர்த்தர் என்ன செய்யறார், ஆலோசனை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் கொண்ட உடன்படிக்கை தலைமுறை தலைமுறை அணிவேணும். அப்ப அவருடைய நினைவு எப்படி இருக்கும், உயர்ந்த நினைவு, உன்னதத்தை நோக்கி வராத எங்களுடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல, அவருடைய வழிகள் எங்கள் வழிகளும் அல்ல. ஏனென்று சொன்னா எங்களுடைய வழிகள் இன்றைக்கு இருக்கு, இன்றைக்கு இப்ப என்ன தேவையோ அப்படிதான் இருக்கு, அதுதான் வேணுமப்பா இன்றைக்கு நாளைக்கு. ஆனா நாங்க எங்களுடைய அப்பா எங்களை குறிச்சு நினைவுகளும் திட்டங்களும் எப்படி இருக்கும்னு சொன்னா, அவர் ஏற்கனவே எங்களுக்கு எல்லாவற்றையும் எழுதி வச்சிருக்கிறார், எல்லாவற்றையும் வரைஞ்சிட்டார் உள்ள கையில. அந்த திட்டத்தின்படி என் பிள்ளைய எப்படி நடத்தணும், எப்படி நான் பாதுகாத்தேன், எப்படி கொண்டதா இருக்கு, என்ன வேணும், எல்லாவற்றையும் வரைஞ்சிருக்காரு தான் சொல்லுவார். வார்த்தை நாங்கள் வேண்டிக் கொள்வத நினைப்பதை விட மிகவும் அதிகமாய் செய்து முடிக்கிறது அவருடைய கிருபையா. அவன் பிரியமானவர்களை பாருங்க, அவட கிருபை இருக்கும் பொழுது அந்த கிருபை என்ன செய்வான், நித்திய ஆலோசனை நமக்கு தருவார், தலைமுறையான நினைவுகளை அவன் கடத்தி செல்கிறார். அப்ப தாவீதை நினைச்சார், சாலமோன நினைச்சார், அங்கே என்ன செய்யறார், 3-4 தலைமுறைக்கு நாம் விசாரிக்கிற தகப்பனா இருக்கிறேன் சொல்றேன். அப்ப இவனுடைய சிந்தாசனத்தை உறுதிப்படுத்தணும் என்று சொன்னா, என்னுடைய ஆணைக்களை நீங்க இருக்க வேண்டும், நான் கொண்ட உறவுக்குள்ள நாங்கள் இருக்க வேண்டும். அப்ப அவருடைய சொந்தமா ஏற்றுக்கொண்ட ஜனம், தெரிந்து கொண்ட ஜனம், அவர் நம்மை காண்கின்ற தகப்பனா இருந்து அங்கே என்ன செய்யார், ஆலோசனை தந்து நடத்துறார். நாங்க உதாரணமா பார்க்கும்போது சொன்னா, நெஹிமியா புத்தகத்துல ஒரு வசனம் இனி ஆழமா தொட்டது, அங்கே பாத்தீங்கன்னு சொன்னா நெஹிமியா சொல்லுறார், என்ன சொல்றேன்னு சொல்லுங்க, என்னை போன்ற மனுஷன் ஓடி போவானோ, என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்தில போய் பதுங்குவானோ, நான் போவதில்லை. இந்த வசனம் நெஹிமியா புஸ்தகம் 6:11 வசனம் இப்படி சொல்றது, என்னை போன்றவன் ஓடி போய், என்னை போன்றவன் ஓடி போவான். என்ன செய்தார் நெஹிமியா பாருங்க, அலங்க முடிக்கப்பட்டது, ஜனங்க சிறையிருப்புகளை போனார்கள், முதல்ல சுத்தரிக்கப்பட்டிருக்குது, அப்ப எல்லாமே என்ன செய்யுது, வேதனைக்குரிய காரியங்கள் நடந்து விட்டது. இதுக்கு யார் காரணம் சொன்னா நெஹிமியா, அங்கே நெஹிமியா 3 போய் 6 போய் சரணடைகிறான்னு சொன்னா, சத்திர இடத்துல சரணடைகிறான். இந்த வார்த்தைகள் எல்லாம் அவர் கேட்டு மனம் உடைஞ்சு போய் என்ன செய்ய, உபவாசித்து பரலோ தேவனை நோக்கி, இதுக்கு என்ன பதில் கிடைக்கும், இது எப்படி தீர்மானம், இதை எப்படி சமாளிக்க, என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பரலோ தேவனை நோக்கி அப்ப நிதி ஆலோசனையை பெற்றுக்கொள்ளும். அது தலைமுறை தலைமுறையான நினைவுகளா இருக்கு. அந்த நினைவுகளின் அந்த தகப்பன் தலைமுறை ஆசிரியர் தகப்பனுடைய நினைவை அறியும்படியாக அங்கே சமூகத்தில் நாங்கள் என்று சொன்னா அப்படி செய்ய மாட்டோம், உடனே குளறுவோம், உடனே இருக்க அயலவருக்கு சொல்லுவோம், அது இன்னும் இன்னும் உறவுகளுக்கு சொல்லுவோம், இன்னும் மட்டும் ஊழியக்காரருக்கு அடிச்சு சொல்லுவோம். ஆனா இங்க நெஹிமியா தேவ சமூகத்தை நோக்கி, தேவனை நோக்கி, பர்வத்தின் தேவனாய கத்தாவே, நீ புஸ்தகம் 3:5 வசனம் வாசிக்கின்றேன், பர்வத்தின் தேவனாய கத்தாவே, உண்மையில் அன்பு கொண்டு உம்முடைய கற்பனை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே, உமது அடியாராகிய ஸ்டேவியர் பற்றியது நின்று இரவும் போல உமக்கு முன்பாக மன்றாடி. அப்ப பாருங்க, ஆலோசனை கேட்கிறவன் ஆலோசனை படைக்க, ஆலோசனையை பெற்றுக்கொள்ள, ஆலோசனைப்படி நடக்க, இதுக்கு என்னதான் தீர்மானம் எடுக்க, இப்படித்தான் இந்த அலங்கத்தை கட்டி முடிக்க, எப்படி இந்த சிறைப்பட்ட மக்களை விடுதலையாக்க என்று சொல்லி அங்கே தேவனிடத்துல ஒருமுறான் ஒருமனப்படுகிறார், தன் பாவங்களை அறிக்கை பண்ணுகிறார். தேவனிடத்து அந்த நித்திய ஆலோசனை பெற்று வந்தார் சொல்லுகிறார், என்னை போன்ற மனுஷன் ஓடி போவானோ. நாங்க ஒரு சூழ்நிலையை பார்த்து இந்த சூழ்நிலையை விட்டு இந்த வீட்டை விட்டு ஓடி போனால், இந்த இடத்தை விட்டு நாங்கள் ஓடி போனால், இந்த காரியத்தை விட்டு நாங்கள் ஓடி போனால், இன்றைக்கு நாம நிச்சயம் நாம் உண்மையிலே தேவன் இடத்துல ஆலோசனை பெறவே, இதனால நாங்கள் வலுவி பூர்வம் மனதை உடையதாக இருக்கணும். வள்ளுவி பூரை விதிய முடிவராயிருக்கிறார், வண்ணங்கா கழுத்துள்ளராயிருக்கின்றார். ஏனென்று சொன்னால் மனுஷருடைய ஆலோசனைகளை நடக்கிறவளாயிருக்கிறோம். அதனால மனுஷர் மனுஷர் மாறி மாறி இவர்கிட்ட ஆலோசனை கேட்டா, இந்த ஆலோசனை கேட்டா, இந்த காலத்தை இப்படி செய்யறா, அந்த காலத்தை அப்படி செய்யறா, இவரிட போய்க்க என்று சொல்லி நாங்க மனுஷனோட அந்தந்த தேவை கேட்டு அந்தந்த ஆலோசனை பெற அந்தந்த மனுஷர்களை நான் இல்லை இல்லை, நானும் நீங்கள் வல்லிக்கப்பட்ட தேவ பிள்ளை, நானும் நீங்கள் பிரியமானவர்களே, அவருடைய சமூகத்தை நாடி அவருடைய அவரோடு உருவப்படுத்தி அவருடைய பாதத்துல இருக்கும் போது நிச்சயமா நாங்க சொல்ல அந்த சூழ்நிலையை பார்த்து நான் ஓடி போவதில்லை, நான் ஒளிஞ்சு போவதும் இல்லை, நான் ஒளிவதும் இல்லை. இந்த பிரச்சனை தான் என்னை விட்டு ஒழியும், இந்த சூழ்நிலை மாறும், எனக்கு வர எல்லா சவால்கள் நான் ஜெயிப்பேன், நான் நிற்பேன். என்னோட நித்திய ஆலோசனை அந்த கத்தரை நோடி இருக்கிறார், அந்த கண்மலையான எனக்குள்ள இருக்கிறார், அவர் கொடுத்த வாக்குத்தத்தை எனக்குள்ள இருக்க, அதை தட்டி எழுப்பி நான் ஜெயிப்பேன். இந்த விசுவாசத்தோடு அந்த நித்திய ஆலோசனை பெற்ற இந்த நெகிமியா என்ன சொல்றார், நான் ஓடி போக மாட்டேன், ஒடி போவேணும், என்னை போன்ற மனுஷன் ஆலயத்துக்குள்ள ஒளிவானா, பிரச்சனையை கண்டு நான் ஒளியறதில்ல, பிரச்சனை தான் என்ன கண்டு ஒளிஞ்சு போகும், இந்த சூழ்நிலை தான் என்ன கண்டு ஓடி போகும், நான் ஓடி போறதில்லை. துணிந்து நின்றார், கொடுத்த வார்த்தையை பிடித்து கொண்டார், ஆலோசனைப்படி நடத்தினார், செயல்பட்டார். ஒரு கையில் ஆயுதம், ஒரு கையில் ஆயுதத்தை பிடித்தவராய் ஜபித்து ஜபித்து அலங்கத்தை கட்டி முடிச்சார். அதே அதிகாரம் சொல்லுது பாருங்க, எப்படி அவர் சொல்லுறார், அதே நெகிமியா புஸ்தகம் 6 அதிகாரம் அங்கே 16 வசனம், எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்ட போது, எதை கேட்ட போது, அவர் கட்டி முடிச்சு விட்டார் என்ற செய்தி தான் முதலாவது அந்த வசனத்தின் முதல் பகுதியில் இருக்குது. அதை உங்களுக்கு நான் வாசிக்கின்றேன். நெகிமியா புஸ்தகம் 6 அதிகாரம் அங்கே 15 வசனம் சொல்லுவது, அப்படியே அலங்கமானது என்ன செய்த 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு பாருங்க, கட்டப்பட்டு அப்ப என்ன செய்ய 7 மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. 52 நாளைக்குள்ளேப்பா கட்டி முடிச்சு அலங்கம். அது யாருடைய ஆலோசனை, நித்திய ஆலோசனை, நித்திய தேவன் கொடுத்த ஆலோசனை. தலைமுறை தலைமுறை எங்கள் மேல வச்சு நினைவுகள், அவருடைய நினைவுகள் உன்னதத்தை நோக்கின நினைவுகள், உன்னத வழிகளை கற்றுக் கொடுக்கிற நினைவுகள், உன்னத ஆலோசனைகள், உயர்ந்த இடத்துல எங்களை உயர்த்தி வைத்து அழகு பார்க்க வைத்த ஆலோசனைகள் அங்கே என்ன செய்யற, கட்டி முடிஞ்சது. அப்ப இந்த கட்டி முடிச்ச இந்த காரியத்தை யார் கேட்கிறாராம், எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்ட பொழுது கேட்கிற சனம் இருக்குது. சொல்லும் போது கேட்கிற, நாங்கள் தூரத்திலிருந்து இந்த போனை அடிச்சு நாங்கள உறவுகளுக்கு சொல்லும் பொழுது அவர்கள் கேட்பார்கள். அப்ப கேட்கிற சனம் கேட்குது. அடுத்தது பாருங்க, எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியர் அனைவரும் கண்ட போதும். அப்ப ரெண்டு கூட்ட ஜனங்கள் பாக்குது, ஒன்று கேட்கிற ஜனம் ஒன்று இருக்குது, அடுத்தது பாக்குற ஜனமும் இருக்குது. எங்களுடைய அயல்கள் எங்களுடைய நியமஸ் என்று சொல்லுவார்கள் இல்லையா, அப்ப எங்களுடைய சுற்றுப்புறத்தா ஜனங்கள் அயல்கள் என்ன செய்தார்களாம், அவள் கண்ட போது மிகவும் முனியற்று போய், முனியற்றுட்ட என்ன, செயல் வெக்கப்பட்டு நரி ஏறினா மதில் விழுந்து போம் என்று சொன்ன, ஒரு நரி ஏறினா என்ன விழுந்து போம் மதில்கள் என்று சொல்லி அப்படிப்பட்ட தொபியாசன் சன்பல்லாத்தின் ஆலோசனையும் அவளுடைய அந்த ஏளனமான வார்த்தைகளும் நெகிமியா அவ என்ன செய்யல, கலங்கடிக்கல, பின்வாங்க போகல, ஒளிஞ்சு போக வைக்கல, ஓடி போ விடல. ஏனென்று சொன்னா அவர் நித்திய ஆலோசனை பிடித்து கொண்டார், நித்திய ஆலோசனை பிடித்து கொண்டார், கற்றி கொண்டார், அதன்படி நடக்க வழிக்கிட்டார், நடத்தியே முடிச்சார். ஆம் பிரியமானவர்களே, அப்ப அவர்களே சொல்லும்படியான சாட்சி என்ன இருக்குதா பாருங்க. அப்ப காண்கிற சனமும் கேட்கிற சனமும் இதை கண்ட போதும் கேட்ட போதும் மிகவும் முனியேற்று பக்கப்பட்டு என்ன சொல்றாங்க, இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். அல்லேலூயா. பிரியமானவர்கள், இந்த கிந்த செயல், இந்த அலங்கம் கட்டினது, இந்த காரியம் இப்படி நடந்தது, என் பலத்தினாலும் இல்லை, என் சுயத்தினாலும் இல்லை, எல்லாம் என்னுடைய பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி நெகிமியா அங்கே பலப்படுத்த கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி நின்றதுனால அலங்கம் கட்ட அப்போ அவருடைய ஆலோசனை நித்திய ஆலோசனை அல்லவா, அவருடைய நினைவு தலைமுறை ஆனது அல்லவா. இன்றைக்கல்ல, இன்றைக்கல்ல, நேற்று முன்றும் இன்றும் மாறாத தேவன், 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்யற தகப்பனின் ஆலோசனைகள் அல்லவா. அவர் ஆலோசனை ஆச்சரியமா செயல மகத்துவம் உள்ளவர்கள். எப்படி செய்து முடித்தார் நேமியாக்குப்பான். இன்னைக்கு நம்முடைய காரியங்கள் எதுவா இருந்தால் எதிரிகள் முனையற்று போவார்கள். எதிரிகள் ஆகிய பகைஞர்கள், நம் கேட்கிறவர்கள் பகைஞர்கள், சுற்றுப்புறத்தார் ஆகிய எங்களுடைய அயலவர் சுற்றத்தார் காண்கிறவர்களா இருக்கிறார்கள், அவர்கள் முனையற்று போவார்கள். அடி இப்படி நடந்து விட்டது, அடி இப்படி நடந்து விட்டது, யார் செய்தது, யார் இவர்கள் இப்படி காரியத்தை சடப்பித்தார், இது எப்படி நடந்து விட்டது, இப்படி எல்லாம் டாக்டர் ரிப்போர்ட் இருந்தது, இப்படி நடந்து, இது கத்தரால வந்தது, இது கத்தரால மாறு, இந்த காரியம் கத்தரால வந்தது. கத்தரே செய்து முடித்தார், காரியத்தை மாறுதலாய் முடித்தார், காரியத்தை வாய்க்க பண்ணினார் கத்தர், காரியத்தை ஆசீர்வதி தந்தார் கத்தர், காரியத்தை அவரே வாய் நடத்தி முடித்தார். அந்த நித்திய ஆலோசனை எத்தகையதென்று பார்த்தீங்களா, நித்தம் நடத்துறது ஆலோசனை, நித்தமும் நடத்துற ஆலோசனை. இந்த ஆலோசனை கேட்டு நடக்கும்படியாக இன்னைக்கு என்னோடு உங்களோட பிரியமானவன் பேசுகிறார். அப்ப பாத்தீங்களா, இன்னைக்கு நலங்கத்தை கட்டி அங்க சிறைத்திருந்த ஜனங்களை சிறையப்ப திருப்பி அங்கே ஆலயத்தை என்ன செய்யற பிரதிஷ்டை பண்ணி அங்க என்ன செய்யற ஆசீர்வாதத்தை கத்தர். நீங்க என் புஸ்தகம் முழுமையை நீங்க வாசிக்கன்னு சொன்ன அப்படியாக ஆலயத்தை கட்டி அப்பிரதிஷ்டை பண்ணி ஆசீர்வாதத்தை துதிக்க ஜபிக்க ஜனங்களை உருவப்படுத்தி உருமனப்படுத்தி அங்கே நாம மகிமைப்பட்டதை நீங்கள் காணும், நீங்கள் வாசிக்கலாம் பிரியமானவர்கள். இப்படி பெரிய சாட்சி பார்த்தீங்கள், இப்படிப்பட்ட ஆலோசனை பார்த்துடும். இதுதான் நம்முடைய முன்னேற்று போய் வெக்கப்பட்டு இன்றைக்கு ஆமான் எஸ்தரி புஸ்தகத்தை நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா, அந்த எஸ்தரி புஸ்தகத்துல ஆமான் யாருக்கு அங்கே ராஜாவுக்கு ஆலோசனை கொடுக்க, ஜூத ஜனங்கள் அங்கும் இங்குமாய் சிதறப்பட்டிருக்கிறார்கள், அவர்களை அழிக்கும்படியாக திட்டம் போட்டு ஆமானின் ஆலோசனையை அபத்தமாக்கினார் கத்தர். எஸ்தர் ராஜாத்தை அங்கே எழுப்பினார், எழுப்பி ஆலோசனை கொடுத்தார் ஜூத ஜனங்களை அழிக்காதபடி. அந்த நாள் எந்த முத்திரையை போட்டு அங்கே கடிதங்களை அனுப்பி குதிரை வீரர்கள் மூலம் அனுப்பினார்களோ அதே ராஜாவால, அதே அழிக்கப்படாத அந்த ராஜாவின் முத்திரையை மாற்றி அமைச்சு அங்கே என்ன செய்யறார்கள், பூரி பூரண்ட சிட்ட பூரிமாய் மாற்றி அங்கே அந்த ஜூத ஜனங்களுக்கு காப்பாற்றும்படியான நாளாக, கொண்டாட்ட நாளாக மாற்றி அமைத்து அந்த ஜூதர்களை காப்பாற்றினார்கள். அவர்களது கொண்டாட்ட நாளை மாற்றினார்களே, அங்கே எஸ்தருடைய ஆலோசனை அல்ல, அது தேவருடைய ஆலோசனை. என்று சொன்னா எஸ்தர் யாரையும் நோக்கி பார்க்கல, 3 நாளும் அல்லும் பகலும் உணவு மருந்தாம அங்கே தேவ சமூகத்தை நோக்கினாள் எஸ்தர். அந்த நித்திய ஆலோசனையை நோக்கி எஞ்சனங்கள் அழிந்து போகாதபடி, எஞ்சனங்கள் அழு அருவில உணவு சங்காரமாய் போய்விடாது, இந்த எதிரியோட மூழ்கடிக்காத படிக்கு தேவனிடத்துலதான் எங்களுக்கு விடுதலை உண்டு, தேவனிடத்துலதான் எங்களுக்கு நித்திய வெளிச்சம் உண்டு, தேவனிடத்துலதான் எங்களுக்கு சமாதானம் உண்டு. அந்த எஸ்தர் அப்படியே தன்னை ஜூத இனத்துக்கு 100 அகாஸ்வீர் ராஜாவின் காலத்துல 100 நாடுகளை ஆண்டு அந்த அகாஸ்வீர் ராஜா அந்த ஜூத ஜனங்கள் சிறப்பட்ட ஜனங்களை அழிக்கும்படி அந்த ஆமானின் ஆலோசனை அபத்தமாக்கி அங்கே என்ன செய்யறா, தேவாலோசனையை பெற்று அவ்வாசத்து வேண்டுதலன் அங்கே இருந்து ஒருமுகப்பட்டு ஒருமனப்பட்டு அந்த தேவாலோசனையை பெற்று எஸ்தர் நடக்கு நடந்தா அங்கே தயவு உண்டானது. பாதி ராஜ்யத்துல பாதியான கொடுப்பேன் ராஜாவின் கண்கள்ல கிருபை கிடைச்சது. அந்த கிருபையை கத்தர் ஆலோசனை கொடுத்து அங்க ஜூத இனத்தை காப்பாற்றி அது கொண்டாட்ட நாளாய் மாறி அது பெரியமானவர்கள். நேரம் போதாமே நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன், எஸ்தரி புஸ்தகத்தை படியுங்க. நிச்சயமாக ஆலோசனை, ஆச்சரியமான ஆலோசனை கத்தர் நடத்தின விதத்தை உணர்வீர்கள். சாதாரண ஒரு வாயிற்காவலா இந்த மொர்தகாயை அங்கே ஒரு பெரிய பிரதானி என்ற பதவிக்கு உயர்த்தினது அந்த நித்திய ஆலோசனை, அந்த தலைமுறை தலைவன் நினைவுகள், அந்த உண்மையான நினைவுகள். உண்மையாய் நோக்கி நம்மை பார்க்கும் போது நிச்சயமாக நாங்கள் எந்த நினைவில குந்தி குந்தி எழும்புகிறோம், எந்த ஆலோசனையில விழுந்து விழுந்து எழும்புகிறோம் பிரியமானவர்களே. ஆலோசனை ஆச்சரியமான இடத்துல செயல மகத்துவம் உள்ளத்துல நித்திய ஆலோசனையை பெற்று நித்தமும் நடப்போம், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். கெட்ட வார்த்தைக்கு நம்ம அர்ப்பணிப்போமா, செவிப்போம். சோஸ்ரம் ஆண்டவரே, தகப்பனே, இரக்கமும் உருக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இதனால் இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துவோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய நித்திய ஆலோசனை பெற்று தலைமுறை தலைமுறை எங்கள் மீது நீ வைத்துக்கிற நினைவுகளை அறிய இன்னும் உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நீரே தேவன் என்று கற்றுக்கொள்ள இந்த ஆலோசனை ஆச்சரியமானது. நாமத்தில் வச்சிருக்க ஆலோசனைகள் ஆச்சரியமானதப்பா. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய வெளிப்பாடுகளை தான் சூழ்நிலை கேட்ட சூழ்நிலை ஜெயிக்க வைக்கிற ஆலோசனைகள், புது வழிகளை கற்றுக் கொடுக்கிற ஆலோசனை அது நித்தியமா இருக்குதப்பா. வானம் பூமி அழிந்து உங்களோட வார்த்தையினும் அழிவதில்லை, அழியாத உங்களோட ஆலோசனை நாங்கள் பெற்றுக்கொண்டு அப்பா அழிந்து போகிற இந்த ராஜ்யத்துல உங்களுடைய அழியாத ராஜ்யத்தை கட்டும்படியாக ஆலோசனை தந்தங்களை நடத்தும்படியாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. அடியால் அர்ப்பணிக்கிறோம், கேட்டுக்கிறோம், ஒவ்வொரு பிள்ளைகளையும் அர்ப்பணிக்கிறோம். இப்படியாக நீங்க ஆலோசனை தந்து எங்களை ஆளுக செய்யும்படியாய் விட்டு கொடுக்கிறோம் மாட்டோம். பலத்த கரம் ஓங்கிய புயமங்களை மீட்டப்படட்டும் ஆண்டவரே. ஆளுக செய்யுங்க, ஆலோசனை நடத்துங்க பண்ணித்தவம். எங்கள் மீது நோக்கமா இருக்கிறீரே, எங்கள் மீது நினைவா இருக்கிறீர், உள்ளம் கையில வரைந்திருக்கிறீர் அப்பா. அவ்வளவு ஒரு நல்ல தகப்பனப்பா, நமக்கு கோடி கோடி சோஸ்திர மாட்டோம். பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவர், கோடி கோடி நன்றி. தொடர்ந்து இந்த வார்த்தை எங்களை அர்ப்பணிக்கிறோம். அந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையாகட்டும். ஆலோசனை கேட்டு நடக்க திவசை, நித்தமும் கேட்க திவசை. எங்கள் செவிகளை திறவும், எங்கள் கண்களை பிரகாசமான மனக்கண்களை திறந்து அப்பாவோட வார்த்தையில வைத்து அதிர்ஷ்டங்களை காணும்படி ஆலோசனை பெற்றுக்கொண்டு நடக்கும்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் பாதத்தில் அமர்ந்திருக்கும்படி நோக்கி பார்க்கும்படி எண்ணங்கள் நினைவுகள் பெருகட்டுவான். நாமத்தில் அப்படியாக நீங்க செய்யப்படுற கிருபைக்காய் நன்றி செலுத்து. இந்த வழி தந்த கிருபைக்காய் நன்றி. தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசிர்வதி நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தரே, ஒன்றையும் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அவர்களும் வெளிச்சத்தை பெற்றுக் கொள்ளட்டும். சத்தியத்தின் ஆழத்தை ஆவியானவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார். ஆமேன். இதுவே நமக்கு விழுந்த கடமையா இருக்கிறது. சரியா, தொடர்ந்து நேரம் 8:58 நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். வார்த்தையின் வெளிச்சத்தோடு அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்தோடு எங்களோட பாஸ்டர்கள் இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கும் பாஸ்டர் அழைப்பு கொண்டு வந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போமா? அழைப்போம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்.
1: ஓ பிரைஸ் தி லார்ட் சுபாலங்கோ. பிரைஸ் தி லார்ட் நேயர்களே.
0: பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்கம் வானொலி கூடாக மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பிலே வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். வெளிச்சத்தை காண ஆவதாயிருக்கிறோம் பாஸ்டர், எடுத்து வாருங்கள்.
1: நாங்கள் இன்றைக்கு நித்திய ஜீவனையும் நித்திய நிந்தையையும் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஜபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உன்றான மிக்கவனாகிய உண்மையும் நீர் அன்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஆண்டவரே, அந்த நித்திய நிந்தைக்கு ஒரு மக்களும் போகக்கூடாது என்ற விருப்பம் உள்ளவரே தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறபடியே சுபாகத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லோரும் மறந்திருமே இயேசுடைய ராஜ்யத்தில வந்து அந்த நித்திய ஜீவனை பெற்று நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வை கொடுப்பீராக. மதங்களில வாழுகிற மக்கள், பாவத்தில வாழுகிற மக்கள் இந்த கடைசி காலத்துல மனம் திரும்பி ஆண்டவரே, இந்த கடைசி ஜெனரேஷன் இல்ல, அவர்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி உம்முடத்தில வருவார்களாக, உம்முடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்வார்களாக, உம்முடைய கிருபையை பெற்றுக் கொள்வார்களாக. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று உம்மை நோக்கிய பார்வையில் ஒவ்வொருவரையும் விழுத்துக் கொள்வீராக. துதிக்கான மகிமை ஒன்றான மித்தவனாய் உமக்கு செலுத்தி ஆண்டவர் தீர்மாயிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே, ஆமேன். நாங்கள் தானியேல் 12:10 பார்க்கும் பொழுது, பூமியின் தூளையே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். இந்த கடைசி காலத்துல இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கற்றுத்தருகிறார், விழித்திருங்கள், ஜெபித்திருங்கள், அவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டு இருங்கள், மற்றவர்களை ஆயத்தப்படுத்துங்கள் என்ற உணர்வோடு நாங்கள் வாழ வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கற்று தந்திருக்கிறார். இந்த அவருடைய இவருடைய கடைசி கால செய்தி தானியேல் புஸ்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தானியேல் 12 அதிகாரம் முதலாவது வசனத்தில் பார்க்கும் பொழுது, உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிக்காவேல் அக்காலத்தில் எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். இயேசுவை நட்சிகராக ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியை பெற்று அல்லது இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவ புஸ்தகத்தில பேர் எழுதப்பட்டவர்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். பாருங்கள், எங்களுக்கு தேவன் எங்களுடைய பெயரை பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும் பொழுது அவர் எங்களுடைய பெயரை அந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். எங்களை தேவன் காத்துக் கொள்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், தானியே 12 அதிகாரம் 3 வசனத்திலே, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அவர்கள் இயேசுவோட வாழுகிற வாழ்வு ஒரு வெளிச்சம் உள்ள வாழ்வு, ஒளியுள்ள வாழ்வு, பிரகாசிக்கிற நாங்கள் மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்கிறவர்களாக பிரகாசிக்கிறவர்களாக வாழுகிற வாழ்வுதான் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிற வாழ்வு. எங்களில இயேசுவை பார்க்க வேண்டும், எங்களில நக்கிரியைகளை பார்க்க வேண்டும். பாருங்கள், அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது, தானியேல் 12 அதிகாரம் 4 வசனத்தில, தானியேலாகிய நீயோ என்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகும். பாருங்கள், இன்றைக்கு இன்றைக்கு நாங்கள் பார்க்கும் பொழுது அறிவு பெருகி இருக்கிறது. பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் என்ன ஒவ்வொரு தேசங்களிலே ஆதி காலங்களிலே ஒரு தேசத்துல நடக்கிறது மற்ற தேசத்துக்கு தெரியாது. இன்றைக்கு இன்டர்நெட்டுகள் மூலமாக டெலிவிஷன் டெலிபோன்களுக்கூடாக ஒரு தேசத்துல நடக்கிற தீமைகள் இப்படியாக அந்திகிறிஸ்துடைய காலங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இந்த கடைசி காலத்துல அறிவு பெருகி போகும். இந்த காலத்துல தொழில்நுட்பங்கள் பெருகி போகும். பாருங்கள், பல விதமான லேட்டஸ்ட் டெக்னாலஜி அழிவு. இன்றைக்கு பல நாடுகள் டெக்னாலஜியில முன்னேறி இருக்கிறார்கள். ஆனால் இறுதியாக அந்த டெக்னாலஜி கூடாக நன்மை செய்கிற டெக்னாலஜிகளை இன்றைக்கு தீமைக்கு பயன்படுத்துகிறார்கள். பாருங்கள், இன்றைக்கு ஜிபிஎஸ் ஒரு இடத்துக்கு போவதற்காக அந்த ஜிபிஎஸ் பயன்படுத்துவார்கள். இன்றைக்கு அதே ஜிபிஎஸ் இன்றைக்கு மிசைல் வழிய இப்படியாக ராக்கெட்டுகளை அனுப்பும் பொழுது அந்த ஜிபிஎஸ் டெக்னாலஜியை பாவித்து இன்றைக்கு அந்த இடங்களுக்கு அந்த மனிதர்கள் நிற்கிற இடங்களை சில இடங்களை அட்டாக் பண்ணுகிறார்கள். பாருங்கள், நன்மைக்கு பயன்படுத்த வேண்டிய காரியங்களை இன்றைக்கு பல நாடுகள் தீமைக்கு பயன்படுத்தப்படுகிறது. அறிவு பெருகி போயிருக்கிற காலங்களாக இருக்கிறது. இப்பொழுதுதான் அவர்கள் அப்படியமான மோசமான டெக்னாலஜிகளை, அழிவை நோக்கிய டெக்னாலஜிகளை பல நாடுகள் பயன்படுத்துகின்றன. பாருங்கள், நாங்கள் மார்க்கு 10 அதிகாரம் 17 வசனத்துல ஒரு மனிதன் வந்து, மார்க்கு 10 அதிகாரம் 17 வசனத்துல, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவரும் இல்லையே. பாருங்கள், அவர் இப்படியான கற்பனைகளை இயேசு சொல்லுகிறார். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனப்படுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயா என்றான். அப்பொழுது பாருங்கள், அவன் போதகரே, இவைகள் எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாகி இருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றான். பாருங்கள், இந்த ஐஸ்வர்யத்தை நீங்கள் சேர்த்து வைத்தால் அது பரலோகத்துக்கு தடையாக இருக்கிறது. பாருங்கள், பண ஆசை எல்லாம் தீமைக்கும் காரணமாக இருக்கிறது. பணம் அவசியமும் தான் ஒரு மனிதனுக்கும், ஆனால் பண ஆசை, இந்த ஐஸ்வர்யம், இந்த ஐஸ்வர்யத்தை தேவனுடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு நன்மைகளை தருகிறது. நீங்கள் தேவனுடைய ஊழியத்துக்கு செய்வதற்கு கொடுப்பீர்கள், நீங்கள் ஊழியம் செய்வீர்கள். இப்படியாக தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு தான் இந்த ஐஸ்வர்யத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். உலக வழியிலே ஐஸ்வர்யத்தை சேர்த்தால் பாருங்கள், அந்த ஐஸ்வர்யவான் பரலோகத்துக்கு போக முடியாது என்று வேதாகமத்திலே சொல்லப்படுகிறது. பாருங்கள், இயேசு விற்று தரித்திரனுக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பாருங்கள், அந்த மனிதனுக்கு அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். பாருங்கள், துக்கம். அவனால இயேசுடைய கருத்தின்படி அவனுடைய ஆஸ்தியை விட மனம் இல்லாமல் போய்விட்டான். பாருங்கள், இப்படியாக இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீசரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதா இருக்கிறது என்றார். பாருங்கள், இந்த உலகத்து சொத்துக்களை நாங்கள் ஒரு பொழுதும் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. இந்த உலகத்திலே இயேசு ஜட்ஜ்மெண்ட் செய்யும் பொழுது நாங்கள் மத்திய 25 பார்க்கும் பொழுது, நன்மைகளை ஏழைகளுக்கு நாங்கள் நன்மைகளை செய்ய வேண்டும், இந்த உணவு கொடுக்க வேண்டும், தண்ணீர் கொடுக்க வேண்டும், வியாதிகளை குணமாக்க வேண்டும், ஜெயிலில் போய் இருக்கிறவர்களை பார்த்து அவர்களுக்கு இயேசுடைய சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை விடுவிக்க வேண்டும், இயேசுதான் ரட்சகர் என்று அறிவிக்க வேண்டும். இப்படியான உருவத்திலே இயேசு இருக்கிறார். அந்த அவருக்கு அப்படியான ஏழைகளுக்கு நீங்கள் உதவி செய்யும் பொழுது இயேசு தனக்கு உதவி செய்கிறதாக அதை எடுத்து பரலோக கணக்கில் வைத்திருக்கிறார். பாருங்கள், நீங்கள் பரலோகத்துக்கு போகும் பொழுது இயேசு ஜட்ஜாக இருப்பார். அவர் இப்படியான நல்ல காரியங்களை செய்தவரை நித்திய ஜீவனுக்கும் வலது பக்கத்துல சேர்ப்பார். தீமையான காரியங்களை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை, பிசாசுக்கு பிரியமான காரியங்களை செய்தவர்களை இடது பக்கத்திலேயும் நிறுத்துவார். பாருங்கள், இடது பக்கம் ஒரு நித்திய நிந்தை உள்ள ஒரு பாதாளமாக இருக்கிறது. லூக்கா 15 ஒரு ஏழை லாசரசும் ஒரு ஐஸ்வர்யவானும் மரிக்கிறார்கள். ஏழை லாசரசு அந்த ஐஸ்வர்யவானுடைய வீட்டு வாசலில் இருக்கிறார். பாருங்கள், அந்த ஐஸ்வர்யவான் நாக்கி போடுகிற உணவை கூட அந்த ஏழை லாசரவுக்கு கொடுக்கவில்லை. இருவரும் மரித்து ஏழை லாசரசு ஆபிரகாமின் மடியில போய் சேருகிறான். இந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் வேதனைப்படுகிறார். இப்படித்தான் இந்த ஐஸ்வர்யத்தில் நீங்கள் நம்பிக்கை வைக்க கூடாது. பாருங்கள், அவர் சொல்லுகிறார் மத்தேயு 6:31, தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், மீதி எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். எதை உண்போம் எதை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். பாருங்கள், நாங்கள் அவருடைய வசனத்தின்படி வாழும் பொழுது அவர் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்களோட தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அவர் பரலோகத்திலிருந்து மழையை பரலோகத்தை திறந்து மழையை இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார். இங்கே இந்த உலகம் ஆசீர்வதிக்கிறது, ஆசீர்வதித்து விட்டு இந்த மழை மீண்டுமாக முகில்களுக்கு போகிறது. அதே போலதான் தேவனுடைய வார்த்தையும் உங்களை ஆசீர்வதித்து விட்டு உங்களுடைய நோய்களை குணமாக்கி விட்டு தான் திரும்புகிறதாக இருக்கிறது. நீங்களே 55:8 பார்க்கும் பொழுது பாருங்கள், தேவன் சொல்லுகிறார், என்னுடைய நினைவுகள் உங்களுடைய நினைவுகள் அல்ல, என்னுடைய வழிகள் உங்களுடைய வழிகள் அல்ல. வானத்திலிருந்து பூமி உயர்ந்ததோ உங்களுடைய தேவனுடைய வழிகளை, தேவனுடைய நினைவுகளை நாங்கள் சரண்டை பண்ணி வாழ வேண்டும். இந்த கடைசி காலத்திலே நீர் உம்முடைய வழி என்னுடைய வழியாக, உம்முடைய சித்தம் என்னுடைய சித்தமாக நான் என்னை சரண்டை பண்ணுகிறேன், நீர் என்னை பயன்படுத்த என்று சொல்லி வாழும் பொழுது தேவன் அந்த நித்திய ஜீவனை தருகிறவராக இருக்கிறார். பாருங்கள், இந்த கடைசி காலத்தில் எங்களுக்கு என்று வாழாமல் இதுவரை நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம், எங்களுக்கு என்று இயேசுவை போல வாழ இயேசு எங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று சொல்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், சீடர்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. இயேசு சொல்லுகிறார், மனுஷனால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும். பாருங்கள், அவர்களுடைய இருதயத்தின் நினைவுகளை யோசனைகளை அறைகிற தேவனாக இருக்கிறார். எங்களுடைய இருதயத்தில நன்மையை செய்கிற, நக்கிரியைகளை செய்கிற இருதயமா அல்லது தீமை செய்கிற இருதயமா, எல்லாவற்றையும் எங்களுடைய இயேசு கிறிஸ்து அறைகிறவராக இருக்கிறார். பாருங்கள், இந்த உலகத்துல நாங்கள் எதை இழந்தாலும், எதையும் நாங்கள் இழக்க தயாரா இருக்க வேண்டும், பொருள்களையோ சொத்துக்களையோ எல்லாவற்றையும். ஆனால் மறுமையில பாருங்கள், இப்படியாக நாங்கள் இயேசு கிறிஸ்துவாக்கு இழக்கும் பொழுது மார்க்கு 10:30 சொல்கிறது, இம்மையிலே துன்பங்களோட கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், நித்தியமாக வாழுகிற வாழ்வு, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழுகிற வாழ்வு 80 to 120 வருடம் வாழ்வு, தேசு கிறிஸ்துவோடு வாழுகிற வாழ்வு இந்த உலகத்திலேயும் 1000 வருட ஆட்சியில. பாருங்கள், 10 generation ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கால 100 வருஷம் என்றாலும், தேசு கிறிஸ்துவோடு வாழும் பொழுது 10 generation வாழுகிற வாழ்வு, அது அதன் பின்பு நித்திய காலத்திலே நித்தியமாக நித்திய வெளிச்சத்திலே நித்திய காலத்தில நித்திய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை பெற்று நித்தியமாக வாழுகிற வாழ்வு, அந்த வாழ்வை நீங்கள் இந்த ஒரு 100 வருடம் வாழ்வோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இயேசு தருகிற ஆசீர்வாதம், 10 generation வாழுகிற வாழ்வு, இந்த பிசாசு 1000 வருடங்கள் கட்டப்படுகிறது, அந்த 1000 வருட ஆட்சியில வாழ முடியும், அதன் பின்பு நித்திய நித்தியமாக வாழுகிற அந்த வாழ்வை நீங்கள் இழந்து விடக்கூடாது. பாருங்கள், இந்த மதங்களிலே தெளிவான கொள்கைகள் இல்லை, தவறான கொள்கைகள். ஒரு முறை இந்த உலகத்தில் பிறப்பதும் அதன் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும், இயேசுக்கு பிரியமாக வாழும் பொழுது அவருடைய இரக்கத்தை கிருபியை பெற்று வாழும் பொழுது நித்திய ஜீவனை இயேசு கிறிஸ்து தருகிறவராக இருக்கிறார். பாருங்கள், தாவீது ஒரு முறை பாவம் செய்யும் பொழுது பாருங்கள், கிருபையையும் இரக்கத்தையும் வேண்டி வேண்டி தேவனிடத்தில் விழுந்து விட்டான். பாருங்கள், தேவன் மன்னிக்கிறவர், இரக்கத்தை கேட்க வேண்டும், அவருடைய உற்சாக ஆவியை கேட்க வேண்டும், பரிசுத்த ஆவியை நிலத்திலிருந்து எடுத்து போடாதே என்று கேட்க வேண்டும், நிலைபெறமான ஆவியை எனக்கு தாரும் என்று அவரிடத்துல தான் விழுந்து விட வேண்டும். நீங்க மரம் பக்கத்துல பிசாசிடத்துல அல்லது மதங்களிடத்துல போனால் பிசாசு இன்னும் உங்களை அடிமைப்படுத்தி உங்களை நரகத்துக்கு இறுதியாக இந்த பாவத்துக்கூடாக பிரிவினை ஏற்படுத்துவான். தேவனுக்கும் எங்களுக்கும் பிரிவினை ஏற்படுத்துகிறது தான் பிசாசு. இதற்காக தான் பிசாசை நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். உங்களுக்கு வார்த்தைகளிலே நீங்கள் நிலைத்திருந்தால் தான் அந்த வார்த்தைகளுக்கூடாக நீங்கள் ஜெயம் கொள்ள முடியும். பாருங்கள், பிசாசு தருகிற ஆவி பயமுள்ள ஆவி, ஒரு பயத்தை தரும், திகிலை தரும். இயேசு சொல்கிறார், திகையாதே பயப்படாதே கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிற தேவன், நம்பிக்கையை தருகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். சந்தோஷமாக அவருடைய சமூகத்தில் பிலிப்பியர் 4:4 சொல்கிறது, சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று அவர் எங்களுக்கு கற்றுத்தருகிறார். அவருடைய சமூகத்தில நாங்கள் சந்தோஷத்தோடு துதித்து பாடி வாழ வேண்டும். பாருங்கள், தூதர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாவிகளும் மனம் திரும்பும் பொழுது அந்த தூதர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். பாருங்கள், இளையகுமாரன் மனம் திரும்பி தகப்பனிடத்துல வரும் பொழுது தகப்பன் கொளுத்த நன்றை அடித்து அந்த மனம் திரும்பி வந்த மகனை மகனில் ஒரு பாட்டியாக கொண்டாடுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். அப்படித்தான் ஒவ்வொரு மனிதரும் பிசாசின் பிடியிலே இருந்து விடுபட்டு ஒரு மெய்யான ரட்சகரிடத்துல இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு வரும் பொழுது பரலோகத்தில் அவனுடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படும் பொழுது பரலோகம் சந்தோஷப்படுகிறது, நாங்களும் சந்தோஷப்படுகிறோம். பாருங்கள், நாங்களும் எங்களுடைய உபத்திரவ காலங்கள் பல மக்கள் ரட்சிக்கப்பட்டால், ஒவ்வொரு தேசங்களிலேயும் அதிக அளவு மக்கள் ரட்சிக்கப்படும் பொழுது அந்த உபத்திரவ காலங்கள் தீமைகள் குறைந்து கொண்டு போகும். பாருங்கள், இதற்காகத்தான் நான் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். பாருங்கள், நாங்கள் பார்க்கும் பொழுது யோவான் 3:15 இயேசுவை விசுவாசிக்கிறவனவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை நாங்கள் உயர்த்த வேண்டும். அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது தேவன் யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பிறான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாருங்கள், இயேசு முதன்முறை வரும் பொழுது மக்களை ரட்சிப்பதற்காக தன்னுயிரை கொடுத்து மண்ணுயிரை காப்பாற்ற வந்தார். இனி வரும் பொழுது ஆக்கினை தீர்ப்பு. பாருங்கள், இந்த உலகத்திலே அவர் மீண்டுமாக வருவதற்கு முன்பாக நீங்கள் ஒவ்வொருவரும் இன்றைக்கு தான் அந்த ரட்சணிய நாள். இன்றைக்கு நீங்கள் அவரிடத்துல மன்னிப்பை கேட்டுக்கொள்ள வேண்டும். இயேசுவே என்னை மன்னியும், உம்முடைய இரத்தத்தினால என்னை கழுவி விடும். இயேசு, எனக்காக நான் மரிக்க வேண்டிய இடத்துல பாவியாகிய நான் மரிக்க வேண்டிய இடத்துல இயேசு மரித்து என்னுடைய பாவங்கள் சாபங்களை எல்லாம் சுமந்து கொண்டார். மரித்து 3 உயிர்த்தெழுந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிற அதே போலதான் எங்களையும் உங்களை பாவங்களுக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி இயேசு நீர்தாமே உம்முடைய சரீரத்துல உங்களுடைய தழும்புகளை எல்லாம் சுமந்து கொண்டீர். எங்களை வாழ வைப்பதற்காக அத்தனை தழும்புகளும், நாங்கள் சுகமாக இருப்பதற்காக, ஆசீர்வாதமாக இருப்பதற்காக இயேசு அந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். பாருங்கள், எங்களுடைய சரீர பிரகாரமாக செய்கிற ஒவ்வொரு பாவங்களுக்காகவும் பரிசுத்த சரீரத்தோடு வந்து அந்த பரிசுத்த இரத்தத்தை சிந்தி இரத்தத்தினால் எங்களை மீட்டுக் கொண்டார். வெளியேற பெற்ற இரத்தத்தினால மீட்டுக் கொண்டார். அந்த பரிசுத்த இரத்தம் யுத்தத்தை சிந்தி எங்களை மீட்டுக் கொண்டார். இயேசுவை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாய். இயேசுவை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணினால், இயேசு வேண்டாம் என்றால், பாருங்கள், உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு. அதற்காகத்தான் உங்களை மனம் திரும்பும்படியாக இயேசு இன்றைக்கும் அவர் அழைக்கிறார். பாருங்கள், அவருடைய அவருடைய உருவத்தில்தான் நாங்கள் படைக்கப்பட்ட நாங்கள். தேவன் தம்முடைய சாயலாகவும் ரூபத்தின்படியும் படைத்தார். பாருங்கள், இயேசுவும் தேவனும் ஒன்றாக இருந்துதான் மனுக்குலத்தை படைத்தவர். பாருங்கள், அவர் சொல்லும் பொழுது ஜென்சிஸ் 21:26 லெட் அஸ் மேக் அவர் இமேஜ் அஸ் என்று சொல்கிறார்கள். தன்மையில சொல்லுகிறார், இயேசுவும் தேவனும் ஒன்றாக இருந்துதான் இந்த கிரியேஷனை செய்தவர்கள். இதை நீங்கள் நீதிமொழிகள் 8 பார்க்கும் பொழுது அவர் வானத்தை வட்டணிக்கையிலும் சமுத்திரத்தின் எல்லையை அவர் உருவாக்கும் பொழுதும் அவர் அருகே செல்ல பிள்ளையாக இருந்தவர் தான் இயேசு. பார்க்கின்ற தேவனும் இயேசுவும் ஒன்றாக இருந்துதான் இந்த உலகத்தை படைத்தவர்கள். லெட் அஸ் மேக் அப் இமேஜ். பரிசுத்த ஆவியானவர் அவருடைய படைப்பில ஜலத்தின் மேல அசைவாடி கொண்டிருந்தவராக வேறாக ஜெனிசிஸ் 3:1 சொல்லப்படுகிறது. பாருங்கள், தேடி தேடி வாசிக்க வேண்டும். தேடி வாசிக்கும் பொழுதுதான் அந்த ரிவிலேஷன் வெளிப்பாடுகள் இயேசு கிறிஸ்து தருகிறவராக இருக்கிறார். இந்த ஒவ்வொரு வசனங்களையும் இந்தந்த இடத்துல பாருங்கள், இயேசு பிறப்பார் என்ற வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயாவில பிறந்தது லூக்கா மத்தேயு மார்க்கு யோவானில எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், வேதாகமத்தை புதிய ஏற்பாட்டை படிக்க வேண்டும், பழைய ஏற்பாட்டை படிக்க வேண்டும். இப்போ பழைய ஏற்பாடு நிழலாக இருக்கிறது. நிழலான கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது அது நிஜமான கானான் தேசத்துக்கு, நித்திய நித்தியமாக வாழுகிற கானான் தேசத்துக்கு அழைத்து செல்கிறதாக இருக்கிறது. யோவான் 3 அதிகாரம் 19வது வசனத்திலேயும் ஒளியானது உலகத்தில் வந்திருந்த ஒளிதான் இயேசு. இயேசு இந்த உலகத்தில் வந்திருந்தும் மனுஷனுடைய கிரிகைகள் பொல்லாதவர்களாயிருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கிரை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. பாருங்கள், இந்தியா தேசத்துக்கு பல ஊழியர்கள் வெளிநாடுகளில் இருந்து வந்தார்கள். அவர்களுக்கு அவர்களுக்கு அந்த மதத்தில் இருக்கிற அந்த ஆவிகள், அந்த தீமையான ஆவிகள், பாருங்கள், கொலையை, அவரை கொல்லுவது, அந்த மக்களை கிறிஸ்தவமாக மனந்திரும்புகிற மக்களை கொல்லுவது, பாருங்கள், மனிதர்கள் பொருள் தீமையை விரும்புகிறார்கள். பாருங்கள், இயேசு என்ற ஒளி. அதே போலதான் இன்றைக்கு ஊழியக்காரர்களாக இந்திய தேசத்துக்கு வந்த பல ஊழியர்கள் மரணம் அடைந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒளியாக அவர்கள் இயேசுவை வெளிப்படுத்துவதற்காக இப்படியார் தேசங்களுக்கு வந்தார்கள். மனுஷருடைய கிடிகைகள், அந்த மதத்தில் வாழுகிற மக்களுடைய கிடிகைகள் பொல்லாதவர்களாயிருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. இருள் பிசாசனுடைய அடிமைத்தனம், திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, பாருங்கள், இதுதான் சில மதங்களில சில மனிதர்களிடத்தில் காணப்படுகிறது. தீமையை அவர்கள் விரும்புகிறது. ஒளி இயேசு நன்மையை தருகிறார், சமாதானத்தை தருகிறார், சந்தோஷத்தை தருகிறார். பாருங்கள், இப்படியான நல்ல குணங்களைத்தான் இயேசுவுடைய பரிசுத்த ஆவியை பெற்ற ஒவ்வொரு மனிதனும் நற்கிரிகைகளை செய்யத்தான் ஒவ்வொரு தேசங்களுக்கும் இன்றைக்கு ஊழியர்களாக போய்கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், அந்த தேசங்களிலே பொல்லாத மனிதர்கள் இருளை விரும்புகிறார்கள், தீமையை விரும்புகிறார்கள். யுத்தங்கள், இந்த யுத்தங்களுக்கு எல்லாம் காரணம் தீமையை விரும்புகிற அதிகாரிகள், அதிபர்கள். ஆதலால மனிதர்கள் தீமையை விரும்பதனாலதான் இன்றைக்கு அத்தனை தீமையான காரியங்களும் இந்த உலகத்தில நடைபெறுகின்றது. ஆபக்கூக்கு முதலாம் அதிகாரம் 13வது வசனத்தில் எங்களுடைய தேவன் தீமையை பார்க்க மாட்டாது, சுத்த கண்ணன் தீமையை அவருக்கு பிடிக்காது. நன்மை செய்கிற இயேசுவும் நக்கிரிகைகளை செய்தார். எங்களுடைய தேவனும் நன்மையை தான் விரும்புகிறவராக இருக்கிறார். பாருங்கள், சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரிகைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியின் இடத்தில் வருகிறான். பாருங்கள், நித்திய ஒளியன் சங்கமம் ரேடியோவை கேட்கிறவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள், அவர்கள் பாருங்கள் சத்தியத்தின்படி செய்ய விரும்புகிறார்கள். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரிகைகள் தேவனுக்குள்ள, இந்த மெய்யான தேவனுடைய புஸ்தகத்தை நாங்கள் படிக்கிறோம். பைபிள் தான் இந்த மெய்யான தேவனுடைய புஸ்தகம். இயேசுதான் நீதியை தருகிறார். எங்களுடைய நீதி அல்ல, இயேசுடைய நீதிதான் சத்தியமாக இருக்கிறது. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். யோவான் 3வது அதிகாரம் 36வது வசனத்திலேயும் குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான், குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும். யோவான் 5வது அதிகாரம் 24வது வசனத்திலேயும் இயேசு சொல்லுகிறார், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லுகிறார். யோவான் 5வது அதிகாரம் 39வது வசனத்திலேயும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. யோவான் 6வது அதிகாரம் 27வது வசனத்திலேயும் அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கு நிலை நிற்கிற போஜனத்துக்காகவே கிரிகைகளை நடப்பியுங்கள். பாருங்கள், எங்களை இயேசுவை போல எங்களை நற்கிரிகைகளை செய்யும்படியாக எங்களை அழைத்திருக்கிறார். யோவான் 6வது அதிகாரம் 40வது வசனத்திலையும் பார்க்கும் பொழுது இயேசு குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாயிருக்கிறது. பரவல்படியாக இயேசுதான் எங்களை உயிர்த்தலை வைத்து அந்த பரலோக ராஜ்யத்துல சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். யோவான் 6வது அதிகாரம் 47வது வசனத்திலே என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசுவிடத்துல விசுவாசம் வைக்க வேண்டும், இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும், மெய்த்தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். பாருங்கள், அவருடைய கடைசி ஜாபோசனத்தை நாங்கள் நினைவு கூற வேண்டும். பாருங்கள், நாங்கள் யோவான் 6 54 வசனத்திலே, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். பாருங்கள், அவருடைய வார்த்தையின்படி நாங்கள் செய்ய செய்ய எங்களுக்கு அவர் நித்திய ஜீவனை தருகிறவராக இருக்கிறார். யோவான் 6:59 வசனத்திலேயும், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்திருக்கிறோம். எங்களுடைய தேவன் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்கள், யோவான் 17:3 வசனத்திலே, ஒன்றான அமைத்தவராகிய உம்மை நீரப்பிரவராகிய இயேசு கிறிஸ்து அறிவதே நித்திய ஜீவன். இப்படியாக நாங்கள் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள வேண்டும். பாருங்கள், ரோமர் 2:7 வசனத்திலே, நற்கிரிகைகளை இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார், சோர்ந்து போகாமல் நற்கிரிகைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் அளிப்பார். பாருங்கள், இப்படியான நித்திய ஜீவன் அளிக்கிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ரோமர் 6:22 வசனத்திலேயும், நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். எங்களுடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவர். நாங்களும் எங்களுடைய சரீரத்தை அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது எங்களை பரிசுத்தமாக வைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆவியில நாங்கள் நடக்க வேண்டும். கலாத்தியர் 6:8 மாம்சத்துக்கன்று விதைக்கிறவன், பாருங்கள், உணவு உடை அதுகளுக்கு இன்றைக்கு மதங்களில பந்திகளாக இருந்தால் சாப்பாடு உணவு உடை வீடு இப்படியெல்லாம் தான் தேடிக்கொண்டிருப்பார்கள். மாம்சத்துக்கென்றவர்கள் தேடுவார்கள், ஆவிக்கன்று விதைக்க வேண்டும். தன் மாம்சத்துக்கன்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கன்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். பாருங்கள், ஆவியானவருடைய வசனங்கள், ஆவியான சத்தியம் தான் ஆவியானவருடைய வசனங்களாக இருக்கிறது. 1 தீமோத்தேயு 6:12 வசனத்திலேயும் பாருங்கள், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். பாருங்கள், எங்களுடைய முடிவு நித்திய ஜீவனாக இருக்க வேண்டும். தேவனோடு இயேசு கிறிஸ்துவோடு நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வை நீங்கள் ஒரு பொழுதும் இழந்து விடக்கூடாது. 1 யோவான் 5:11 வசனத்துல, தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாகும். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். இயேசு கிறிஸ்து, பாருங்கள், சில சில மக்கள் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இயேசு கிறிஸ்து இல்லாவிட்டால் உங்களுக்கு நித்திய ஜீவன் இல்லை என்று சொல்லப்படுகிறது. யூதா 1:21 வசனத்திலேயும், தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். இயேசு கிறிஸ்துவிடத்தில் நாங்கள் இரக்கத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். நான் ஒரு சிறிய பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன்.

மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் உம்முடைய அபிஷேகத்தினால் ஒவ்வொரு மக்களை நிரப்பும்படியாக ஆண்டவரே, இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ், உம்முடைய நாமத்திலே ஜெபிக்கிறேன்.

0: கொண்டு பீறாத நித்திய நித்தியமாக போட வாழ்கிற வாழ்வு, கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத அந்த வாழ்வை ஒவ்வொருவருக்கும் கொண்டு பீறாக. ஒருவர் கூட உளுந்து விடக் கூடாது ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் விழித்துக் கொள்ளும் இரக்கத்தை காண்பியும் உம்முடைய தரிசனத்தை கொண்டு அவர்கள் ஒவ்வொருவரையும் விழித்துக் கொள்ளும். துதி கன மகிமை உண்டான மித்துவனாய் உமக்கு செலுத்தி ஆண்டவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரை இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை அப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன்,
0: ஆமேன்.
1: ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், நன்றி. அருமையான வாசையின் வெளிச்சத்துல நமக்கு வெளிச்சத்தை வெளிப்படுத்தினீர்கள், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். நித்திய ஜீவனை அளிப்பதே அவருடைய வாக்கு தத்துவம். அங்கு நிக்கதே நித்திய ஜீவனை போல நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னவர்கள் எல்லாவற்றையும் இழந்து போது உனக்குண்டான எல்லாவற்றையும் நீ கொடுத்து விட்டுவா. முக்கியமாகவே நாங்கள் எல்லாவற்றையும் இழந்து அவருக்குள்ள ஒரு பாத்திரமா இருக்கும் போது அந்த நித்திய ஜீவனை நாம் சுதந்திரிக்க முடியும். அந்த நித்திய ஜீவன் அளிப்பது அவருடைய வாக்கு தத்துவம். அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள இன்னும் அந்த நித்திய ஜீவனை பெற்று தெரிந்து கொள்ளப்பட்ட நாங்கள் அந்த நித்திய அடையும் வரை அவர் வரும் வரைக்கும் அவருடைய பாதையில் ஓட கத்த கிருப செய்வாராக. அருமையான வார்த்தை வெளிச்சத்தை அழகாக கற்றுக் கொடுத்தீர்கள். கற்றுக் கொடுத்த உங்களையும் ஊழியங்களையும் கைட்டு எல்லா காரியங்களும் சபை ஊழியங்களையும் கத்த நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கத்திர சித்தமான நாங்கள் இன்னொரு அழைப்பை சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாதி குருவம். நன்றி பாஸ்டர்.
0: ஆமென். காட் பிளஸ் யூ சுபா நங்கோ. காட் பிளஸ் யூ நேயர்களே. ஆமென்.
1: ஆமீன். காட் பிளஸ் யூ டு பாஸ்டர். அருமையான வார்த்தையின் வெளிச்சம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? நிச்சயமாக நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் உங்களுடைய தாப்பன் வாக்களித்திருக்கிறார். அதுக்காகத்தான் அவர் எங்களுக்காக இறங்கி வந்திருக்கிறார், தன்னுடைய ஜீவனை கொடுத்து உங்கள் ஜீவனை மீட்கும்படியாக. அப்படியாக அந்த நித்திய ஜீவன் எங்களுக்காக கொடுப்பது அவருடைய வாக்கு தத்துவம். அந்த ஜீவனுக்காக நாங்கள் எல்லாவற்றையும் இழந்து விட்டு அவருடைய சொமத்து அழிந்து போற இந்த பொன்வெள்ளி நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது அல்ல, அழியாத அவருடைய வெளியேற பெற்ற அந்த பரிசுத்த வாழ்க்கையால் நமக்கு வேண்டும். அருமையான வார்த்தையின் வெளிச்சம் இது எனக்கு ஆசீர்வாதமா இருந்தது, உங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்க நான் விசுவாசிக்கிறேன். அப்படியே மற்றவர்களுக்கும் இந்த வார்த்தையின் வெளிச்சத்தையே தெரியப்படுத்துங்கள், அறிமுகப்படுத்துங்கள், அனுப்பி கொடுங்கள். அவர்களும் வெளிச்சத்தை பெற்றுக் கொள்ளட்டும், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொள்ளட்டும். அதுவே நமக்கு விழுந்த கடமையாயிருக்கிறது. அமேன். நன்றி செலுத்துவோம். சரியா சொன்ன நேரம் 9:35. இதுவரை நேரமும் வார்த்தையின் வெளிச்சத்தோடு கர்த்தர் எங்களோடு இடப்பட்டார். வெளிச்சத்தில வெளிச்சத்தை கற்றுக் கொடுத்தார். வெளிச்சத்தின் வார்த்தைகளை கற்றுக்கொண்டோம். அவை இதுவரும் திரும்பாத வார்த்தைகள், வல்லமை உள்ள வார்த்தைகள், வெளியே செய்து பலனை பெற்றுக் கொள்ற வார்த்தைகள். அந்த அறுபடியை காணும்படியாக, ஜீவனை சுதந்திரிக்கும்படியாக ஓடுவோம். நன்றி செலுத்தி செவிப்போம். கத்தர்ந்த நாள் நேரடி ஒளிபரப்பு 7 மணி தொடக்கம் 9:35 வரைக்கும். கத்தர் எங்களுக்கு எல்லா இணைப்புகளும் சரியான முறையில் இணைத்து தந்தார். அவர்களை முன்குறித்து அவர்கள் அழைத்து வந்தார். தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களாக விளங்க செய்தார். அப்படியாக ஆசீர்வதித்த தேவனுக்கு நன்றி செலுத்தி நாங்கள் நன்றி செவ்வமேல் எடுப்போம். நன்றி சொல்லுவோம். என்னோடு ஒரு மனப்படுங்கள். நன்றி தகப்பனே, கோடி கோடி நன்றி அப்பா. இதுவரை நடத்தினே வினேசரே, எல் ரோயே, என்னை கண்டவரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி அப்பா. யகுவா ஐயரே, எல்லாமே பார்த்து கொண்டிருந்தவர் உமக்கு நன்றி செலுத்துறோம். கத்தா தினே மாலை நேரடித்திய வெளிச்சத்தை ஆசிரித்து தந்திரே கத்தாவே. 7 மணி தொடக்கம் இம்மட்டு நேரம் நீங்க நடத்தி வந்த கிருபைக்காக நன்றி. அவர்களை முன்குறித்து அழைத்து வந்தும் நாமத்தை மகிமைப்படுத்தி வைத்தீரே சோஸ்ரம். நாம மகிமைப்பட்ட கிருபைக்காக நன்றி. எங்களுக்கு அறியாத மட்டால் விளங்கான பாடங்களை சொல்லி தந்திரே உமக்கு நன்றி. கோடி கோடி சோஸ்ரம். எல்லா இணைப்போலும் சரியான முறையில் ஒழுங்கமைத்தீரே, இணைத்து தந்தீரே, தடைகளை உடைத்தீரே, காரியத்தை வாய்க்க பண்ணினீரே அப்பா. எதிரிகளை முன்னேற்று போ செய்தீரே உமக்கு நன்றியான நன்றியான. நாளிலும் ஆரம்பமும் பாட ஜபங்களுக்கூடாக கத்தாவே அடிமையை வழி நடத்த கிருப செய்தீரே உமக்கு நன்றி அப்பா. குடும்பத்தையும் ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க. நன்றி செலுத்தும் வல்ல கருத்து ஒப்புகள் செவிக்கிறேன். அதே போல கத்தாவே இந்த நாட்கள் அவியானவர் தாமே கதாவே ஊழியர்களை ஜெபத்தை ஏறெடுக்க பாடலை பாடி துதிக்க மையா சகோதரி டோலிக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. இணைத்த கிருபைக்காக நன்றி. தொடக்கம் முதல் இம்மட்டு நேரம் இணைந்திருக்கிற அந்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. சகோதரி கற்றுக் கொடுத்த எல்லா சலாக்கியத்துக்கும் சோஷ்டமாண்டது அப்பனே. சகோதரியின் குடும்பத்தை ஊழியங்களை ஆசீர்வதிங்க. நாளை தினத்தின ஊழியத்தை செய்யத்தக்க தொகுத்து வழங்கத்தக்க பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடு செபிக்கிறேன். அதே போல கத்தாவே, இந்த நாலு மூத்த ஊழியர் இணைத்து எங்களை

உன்னோட ஆசீர்வதிக்கும் நேரலுக்கான ஜெப தேரெடுக்கவும் கிருப செய்தீங்களே, அதுக்காக நன்றி ஆண்டவரே. ஊழியரின் குடும்பத்தையும் ஊழியங்களை ஆசீர்வதிக்கிறான். இயேசுவின் நாமத்தை நன்றி செய்து செபிக்கிறோம். நாலு வார்த்தையின் வெளிச்சத்தில வெளிச்சத்தை எங்களை கற்றுக் கொடுத்தீரியப்பா. வார்த்தையான நீர் வார்த்தைகளை நீர் மகிமைப்படுகிற தேவன் ஆண்டவரே, நாளிலும் வார்த்தையில மகிமைப்பட்டீர சோஸ்திரம் ஆண்டவர். நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டு, நீரே வார்த்தையாண்டு, உங்களோடு இணைந்தீரியப்பா வார்த்தையோட சோஸ்திரம். நன்றி நன்றி நன்றி ஆண்டவர். அப்பாவே திருத்தங்களை காணும்படி மகத்துவங்களை அறிந்து கொள்ளும்படியாக அப்பா நீங்க கிரியை பாராட்டினீங்களே, கிரியை செய்தீங்களே, கிருபி அளித்தீங்களே, அந்த கிருபிக்காக நன்றி நன்றி கோடி கோடி சோஸ்திரம். தினாலும் கதாவே முதலாவது வார்த்தையின் வைத்த தேவ செய்தி எடுத்து அந்த மூத்த ஊழியருக்கா நன்றி செலுத்துவோம். அப்பா தகப்பனே, எங்கே நம்முடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது? அந்த நாளிலும் எங்கள் கண்கள் எங்களுக்கு ஒத்தாசரும் பருவத்துக்கு நேராவே நோக்கட்டுமாண்டு. அப்பா தகப்பனே, மனுஷனே அல்ல, பொருளே அல்ல, அழிந்து போறதேற்றி அல்ல, அழியாத முடிய ஜீவனை சுதந்திரிக்க எங்களுக்கு அப்பா இப்படியாக அந்த வார்த்தையை வெளிச்சு நம்மை கட்டி எழுப்பினதுக்காய் சோஸ்ரங்கள் நோக்கங்கள் அப்பா உண்மையை நோக்கி இருக்கட்டும் ஆண்டவர். ஐயா கற்றுக் கொடுத்த ஊழியக்கான ஊழியங்களை ஆஸ்திரேலியர்களை விசாலப்படுத்த முதிர் வயதின் கடிதந்து புஷ்டியும் பசுமையுமா இருக்க வைக்கிறார். இயேசுவின் நாமத்தினோட உறவுகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். இருக்கிற விடுவள வாய்க்கால்களை ஒப்பு கொடுக்கிறோம். சொல்லி செல்லுகிற வழிகளை எல்லாம் பாதுகாக்க முடியாது. உடல்ல கருத்துக்களை ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தின் அன்று சந்திச்சு வைக்கிறாண்டவர்கள். அதே போல இரண்டாவது வார்த்தையும் வெளித்த செய்தியை கொண்டு வந்து ஏமி புஷ்பராஜாக்கா நன்றி செலுத்துறோம். தவறு இணைத்தீங்களே நன்றி தகப்பனே. அக்கறைக்கு போம் என்று அக்கறையாய ஐயா அக்கறை கொண்டு உங்களை அக்கறைக்கு நடத்தி செல்ல அழைத்தீரிய பங்கள் படைகளை நீர் இருக்கிறீர். எந்த புயலோ, எந்த காற்றோ, எந்த வேதனையோ, எந்த கண்ணீரோ, எந்த வறட்சியோ, எந்த பலவீனங்களோ எதுவா இருந்து மோதி அடித்தால் எங்கள் படையில வந்தாலும் அந்த சூழ்நிலை ஜெயிக்க நீர் எங்களோடு பிரயாணப்படுகிறீர், கூட இருக்கிறீர். சுவாசத்தோடு அதை அதட்டி அப்பா ஜெயம் எடுத்து வாழ கிருபை செய்தீரை கற்றுக் கொடுத்திரு வார்த்தைய. அதுக்காக நன்றி ஆண்டவர். கற்றுக் கொடுத்த சௌதரி ஊழியங்களை இருக்கிற இடத்துல மூடி பாதுகாத்து வெளிச்சத்தை கொண்டீங்கப்பா. வெளிச்சம் உண்டாட்டும் கண்களுக்கு நாமத்தை அப்படியாக நினைத்த கிருபைக்காக நன்றி செலுத்தும் கரத்துக்கு ஒப்பு வைக்கிறேன் சப்பா. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அதே போல வார்த்தையின் வெளிச்சத்தில் அடியாளுக்கு ஒருத்தன் சலாக்கியத்துக்காக சோஸ்ரமன் அப்பா உடைய நினைவுளிச்சியமான உம்முடைய நினைவுகள் தலைமுறை தலைமுறை அவ்வளவு அப்பா நீர் ஆலோசனை ஆச்சரியமான சேல மகத்துவம் உள்ள தேவன் ஆண்டவரே. அந்த நித்தியமான ஆலோசனை பெற்ற தலைமுறை தலைமுறை நினைவுகளோடு நாங்கள் வாழ அப்பா நீர் எங்களை கற்றுக் கொடுத்த பாடத்துக்காக சோஸ்ரமன். நீ அந்த ஆலோசனையை பெற்றுக்கொண்டு எஸ்தர் அந்த ஆலோசனையை பெற்றுக்கொண்டு நாங்களும் ஆண்டு உடைய ஆலோசனை பெற்றுக்கொண்டு அசுகத்தை சுதந்திரிக்க அப்பா எங்களை கிருபைத்தார். கற்றுக் கொடுத்த பாடத்துக்காய் நன்றி அடியாளன். குடும்பத்து ஊழியங்களை ஆசிரி எல்லைகளை விசாலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தை நன்றி செலுத்தி எல்லா கருத்துல ஒப்புக்கொடி செபிக்கிறாண்டவர். அதே போல கத்தாவே நான்காவது வார்த்தையின் வெளிச்ச தேவ செய்தியை கொண்டு வந்த பாஸ்டர் ராசாயத்துக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவர். அப்பா இதனால் நிச்சய ஜீவனை ஆண்டவரே பெற்றுக் கொள்வதே முடியாது ஐயா நோக்கமாயிருக்க. அந்த நிச்சய ஜீவனை அடைய நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது கற்றுக் கொடுத்தாரே கத்தாரு. நாட்களும் கடைசி கால வெளிப்பாடுகள் ஆண்டவரே, நான் எனக்கு வெளிப்படுத்தினது போல எங்களுக்கு வெளிப்படுகிறேன். நினைக்கதே முகட்டாரே நான் நிச்சய ஜீவனை அடைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு அநேகர் ஆண்டவர் உள்ள ஆசை ஐயா பாவ எண்ணங்களும் இச்சைகளும் அப்பா துவையான மாயை நம்பி தங்களுக்கு ஒரு கிருபையை போக்கடிக்காதபடி நிச்சய ஜீவனை சுதந்திரிக்க அவருடைய கண்கள் திறக்கட்டும், செவிகள் திறக்கட்டும், இருதயங்கள் திறக்கட்டும் அப்பா உமை நோக்கி பார்க்கட்டும் ஐயா. நிச்சய ஜீவனை அளிப்பதே எங்களுக்கு ஒருத்த வாக்குத்தத்தை சுதந்திரிக்க அந்த வாக்குத்தத்தை நிறைவு திருவ செய்கிறா கிரியை அளிப்பீராக, வழி நடத்துவீராக, விடுதலையாக்குவீராக. எல்லாரும் நிச்சய ஜீவனை அடியணும் ஆண்டவரே, பிள்ளைகளாய் வாழணும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல செபிக்கும் கற்றுக் கொடுத்த ஊழியக்காரன் குடும்பத்தையும் ஐயா அவருடைய ஊழியங்களை சபை ஊழியங்களை கையிட்டு செல்ல எல்லா காரியங்களும் ஆசீர்வதிப்பான். நமது கணிதந்து புஷ்டியும் பசுமையுமா இருக்க வைக்கிறான். நல்ல கருத்துக்களை ஒப்பு கொடுத்தாண்டு சிறந்து செபிக்கிறாண்டு அப்பா இவற்றை எல்லாம் தொகுத்து வளர்ந்த களமா கொடுத்த வானொலி வல்லமை அப்பா அந்த வானொலிக்காக நன்றி செலுத்தும் சங்கம் வானொலி வல்லமையை அடுத்து பயன்படுத்துகிறீர் கத்தா. இந்த வானொலி ஆசிரியர் கிருபைகளுக்கு நன்றி ஆண்டவரே.
நீங்கள் எங்களுக்குள்ள சங்கமிக்க, நாங்கள் உமக்குள்ள சங்கமிக்க. அப்பா இந்த சங்கம் வானொலியானது அப்பாயா, உங்களுக்கு கிருபியாய் சிறந்த வாசலை கொடுத்திருக்க அதுக்காய் நன்றி. இந்த ஊழியரும் ஊழியர் ஸ்தாபகரும் ஸ்ரீபிரதற்காய் நன்றி செலுத்தும். ரீதா சுசுக்காய் நன்றி செலுத்தும். இரவு பகலாக தங்கள் நேரங்களை பார்க்காதபடி அப்பனே உமக்காக ஆண்டவரே நிற்கிற வைராக்கியத்தை நீர் காண்கிறீரே. இவற்றையெல்லாம் மறைமுகமாய் இருந்து மறுவழிப்பு செய்ய வேண்டும் என்ற தாகத்தோடு வாஞ்சியோடு பாரத்தோடு மாத்தும் பாரத்தோடு அப்பா இந்த ஒளிப்பதிவு செய்து கொண்டிருந்தார்களே. இந்த கிருபைக்காக நன்றி செலுத்த, நீ கொடுத்த கிரியலுக்காக நன்றி செலுத்துறோம். தயவுகளுக்காக நன்றி செலுத்துறோம். அந்த மறைமான ஊழியத்தை கனப்படுத்தும். ஒளிப்பதிவு செய்தப்பட்ட யாவும் ஒளிபரப்பாகும் போது உடைய வல்லமை கிரிய செய்யட்டும். கேட்கிற உள்ளத்திலும் இல்லத்தில் நீர் சங்கமிக்க வேண்டும். வெளிச்சம் உண்டாகணும், விடுதலை உண்டாகணும், நித்திய ஜீவனை தீரணும் ஆண்டவரே. அப்பா அப்படியாக நீ தரமடியா ஜெபிக்கும் நாமத்தினால் ஊழியத்தை குடும்பத்தை பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் மருமக்கள் எல்லாரும் இடத்திற்க தருகிறோம். எல்லாரையும் பேர் குடும்பம் அப்பா தொடர்ந்து வழி நடத்துங்க, பாதுகாத்தன் இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம். புதிய தொழில்நுட்ப வசதிகளை கொடுத்த சங்கம் வானொலி ஆசிரியருக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. யா நாங்கள் வேண்டிக் கொள்ள நேப்படும் மிகவும் அதிகமா செய்து முடிக்க உடைய கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. வெள்ள கணத்துல ஒப்பு கொடுக்கிறோம். மறு ஒழிப்பு யாவையும் ஆசிரியர் தாங்க. ஒளிப்பதிவு ஒளிப்பதிவாகும் போது நடிகளை உடைத்து காரியத்தை வாய்க்கப்படுற கத்திரத்துல ஒப்பு கொடு இயேசுவின் நாமத்தினால். அப்பா நீ அப்படி செய்யப்படுவதற்காய் நன்றி. அதே போல நாளை ஒளிபரப்பு யாவையும் எடுத்திருக்கிறதுக்குள்ள தழுகிறோம் ஆண்டவர். காலை முதல் விடுதலை வெளிச்சத்து நேரத்துல விடுதலையை பெற்றுக்கொள்ள அங்க வெளிச்சத்துக்குள்ள வர நீங்க கிரிய செய்யுங்க. திருப்பி அழியுங்க, ஒளியத்தை ஆசீர்வதிங்க கத்தாவே. மாலை நேர கத்தாவே ஸ்கை மியூசிக் ஊழியங்களை ஆசீர்வதிங்க. நித்திய வெளிச்சத்தின் பகுதி ஆசீர்வாதம் தாங்க ஆண்டு. வெள்ளக்காரம் தாங்கி நடத்திட்டு எல்லாம் ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஊழியங்களை ஆசீர்வதி ஜனங்களை இன்னும் ஆண்டவரை உமக்கு ஆயத்துப்படுத்த மற்றவர்களையும் ஆயத்துப்படுத்த கிரிவ செய்வீரார். வழி நடத்துவீராக, காட்டிலும் பெரியவராய் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்திருக்கிறேன். நீ மட்டும் நடத்தின விநேசரே உமக்கு நன்றி. அப்பா இனிமேல் நடத்த இம்மானுவேலாய் நம் கூடவே இருக்கிறீங்க ஆண்டவரே. அதுக்காக நன்றி. நாட்கள் விசேஷமாக இந்த காலைக்காக செபிக்கிறோம். அதிக ஒப்பில் தாக்கங்கள் அங்கங்கே ஐயா காணப்படுகிறது. கத்தாவே இந்த வறட்சிகளை செழிப்பாக்க உம்மால் ஆகும். கத்தாவே காலைகளை சீர்படுத்தி தாங்க. இந்த காலை ஒவ்வாமைகள் இருந்து விடுதலையாக்குங்க. கொள்ள நோயின் தாக்கத்திலிருந்து விடுதலையாக்குங்க. ஜனங்களுடைய போக்குவரத்தோடு கூட இருங்க. விடுமுறையை கழிக்க செல்ற பிள்ளைகள், வேறு தேசங்களுக்கு பயணப்படுற பிள்ளைகள், போக்குவரத்துல எல்லாவற்றிலும் நீர் கூட இருப்பீராக. அப்பா உடைய பிள்ளைகளை நீர் ரத்தத்தால் மூடி பாதுகாப்பீராக. உடைய சமூகம் முன்னும் பின்னும் செல்வதாக இயேசுவின் நாமத்தில் ஒப்புகளை செபிக்கிறான். அப்பா நீங்கள் அப்படி செய்யப்படுற கிருபைக்கா நன்றி செலுத்துறேன். கத்தாவது சமாதத்தோடு படுத்துக்கொண்டு நித்திர செய்வேன். நீர் ஒருவரே சுகமாய் தங்க பண்ணுவேன் என்று சொன்ன வார்த்தைக்கிறேங்க. என்னாலும் அப்படியாக நீங்க செய்ய உங்களை ஆசிரியத்து நடத்தி இயேசு விநாமத்தில் எல்லாவற்றையும் எல்லாவற்றான நல்ல தகப்பன ஒப்பு கொடுத்து ஜெபங்கக்கலன் ஜெபத்தைக்கலன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நாம் சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் அவர் துருத்தியில் வைத்திருக்கிறார். எப்பொழுது சிந்தினோம், எதற்காக சிந்தினோம், அவை ஒவ்வொன்றையும் அவர் நினைவில் வைத்திருக்கிறார். பதிலும் அளிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

கேட்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஒருமுறை கண்ணோக்கி பாரும் என்று சொல்லி நம்மை பாடல்களிலே வழி நடத்தின சகோதரர் கிங்ஸ்லி அவர்களுக்கு நன்றி. ஆண்டவர் நம்மை ஒருமுறை மாத்திரமல்ல, எப்பொழுதும் நம்மை கண்ணோக்கி பார்க்கிற தேவனாக அவர் இருக்கிறார். அவர் நாம் அழைத்திடும் பொழுதெல்லாம் நம் அருகிலே வந்து நின்று நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உடைய தேவனாய் இருக்கிறார். இப்பொழுதும் அந்த ஆண்டவரை அழைத்து அவருக்கு ஆராதனை செய்யும்படியாக நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார் அருமை சகோதரி மார்கரெட் சாம் சுதாகர் அவர்கள்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவன். சத்துருக்கு முன்பதாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை உயர்த்துகிறவன். என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள், கர்த்தர் நிச்சயமாக உங்கள் தலைகளை உயர்த்துவார்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

பிள்ளைகளே, யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர் கர்த்தர் என்று சங்கீதம் 46:9 வாசிக்கிறோம். யாழ்ப்பாண பகுதிக்கு நான் சென்றிருந்த போது போரின் விளைவா ஜனங்களின் வேதனையை நேரடியாக காண முடிந்தது. அந்த இடத்துல என் நண்பர்களோடு சேர்ந்து நான் ஜெபித்துக் கொண்டிருந்த போது கர்த்தர் இந்த பாடலை கொடுத்தார். ஸ்ரீலங்காவின் சமாதானத்திற்காக கண்ணீரோடு ஜெபிப்பீர்களா?

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

கைவிடலை. அவங்க முதியோர்களாய் மாறும்போது நீங்களும் அவங்கள கைவிட்டுறாதீங்க. ஜூடா முதியோர் இல்லம் ஆதரவற்ற தாயும் தகப்பன்மாரையும் ஆதரிக்கும் ஒரு இல்லம். நீங்களும் ஆதரிக்க கீழ்கண்ட முகவரி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நாம் நேசிக்கிற நம்முடைய உற்றார் உறவினர் நம்மை விட்டு பிரிந்து போகிற வேளையில் அழுது புலம்பி கலங்கிக் கொண்டிருக்கின்றோம். இந்த பாடல் உங்கள் கண்ணீரை துடைத்து தேற்றுவதாக. நமக்கு இருக்கும் ஒரே ஒரு நம்பிக்கை, இயேசுவுக்குள் மரிப்பவர்கள் எல்லாரும் ஒரு நாள் அவருடைய சமூகத்தில் நாங்கள் ஒன்றாய் சேரப்போகிறோம். இந்த சந்தோஷத்தோடு இந்த பாடலை நீங்கள் கேளுங்கள். ஆண்டவர் உங்கள் கண்ணீரை துடைத்து உங்கள் இருதயத்தை அவர் திடப்படுத்துவார்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

அருளப்பிறந்த செய்தி ஆறாம் அதிகாரம் 37 இவ்வாறு சொல்லுகிறது, என்னிடம் வருகிறவனை நான் தள்ளிவிடேன். மத்தேயு 11:28-30 சுமை சுமந்து சோர்ந்து

இருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள். உங்களை நான் இளைப்பாற்றுவேன். உங்கள் மேல் என் முகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நான் சாந்தமும் மனத்தாட்சியும் உள்ளவன். உங்கள் ஆன்மாவிற்கு இளைப்பாற்று கிடைக்கும்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்று 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம். பிறக்க இருக்கும் புத்தம் புதிய புத்தாண்டுக்கான ஒரு வாழ்த்து. பிறக்க இருக்கும் புத்தாண்டே, உன்னை வருக வருக என்று வரவேற்கிறோம். எம் உறவுகள் முகங்களில் ஒளிவீச இறைவன் நமக்கு தந்த இனிய புத்தாண்டே, உன்னை வருக வருக என்று வரவேற்கிறோம். கண்ணுக்கினிய காட்சியெல்லாம் வானமுதில் காட்டி நிற்கும், அழகினில் மயங்கும் போதே புதுப்பொலிவு காட்டி நிற்கும். புத்தாண்டே, உன்னை வருக வருக என்று வரவேற்கின்றோம். புல்லின் மீது பனித்துளிகள் சாம்ராஜ்யமிடுகிறதே, இசையொலிகள் முழங்கிடவே நல்லதொரு சிந்தையும் நெஞ்சத்தில் தோன்றிடவே, புத்தம் புது மலரெனவே பூக்க இருக்கும் புத்தாண்டே, உன்னை வருக வருக என்று வரவேற்கிறோம். அதிகாலை நேரம் தன்னில் ஆண்டவரின் பெயரை சொல்லி தொழுதிடும் நேரமெல்லாம் புதிய ஆண்டிலும் அவர் கிருபையும் மேலே. அதிகாலை நேரம் தன்னில் ஆண்டவரின் பெயரை சொல்லி தொழுதிடும் நேரமெல்லாம் புதிய ஆண்டிலும் அவர் கிருபை எம்மேலே. இனிவரும் நாட்களெல்லாம் இனிதாக அமைவதற்கே இறைவனை வணங்குகிறோம் ஆலயம் தன்னிலேதான். இனிவரும் நாட்களெல்லாம் இனிதாக அமைவதற்கே இறைவனை வணங்குகின்றோம் ஆலயம் தன்னிலேதான். இனிய புத்தாண்டே, உன்னை வருக வருக என்று வரவேற்கின்றோம். அன்பையும் மகிழ்ச்சியையும் அள்ளித்தர இருக்கும் புதிய ஆண்டே, உன்னை வருக வருக என்று வரவேற்கிறோம். நோயில்லாத வாழ்வும் குறைவில்லாத செல்வமும் தரும் புதிய ஆண்டாக நீ மலர எங்கள் வாழ்த்துக்கள். நோயில்லாத வாழ்வும் குறைவில்லாத செல்வமும் தரும் புதிய ஆண்டாக நீ மலர எங்கள் வாழ்த்துக்கள் வல. புத்தாண்டு பிறப்பதில் புதுமை இல்லை, புதியவனாய் நீ பிறந்து புதுமைகள் பல புரிந்திடு. புத்தாண்டு பிறப்பதில் புதுமை இல்லை, புதியவனாய் நீ பிறந்து புதுமைகள் பல புரிந்திடு. விழித்திருந்து ஜெபித்திடு, முடியுமானால் இரவையும் இரவல் வாங்கு. விழித்திருந்து ஜெபித்திடு, முடியுமானால் இரவையும் இரவல் வாங்கு. உன் விழி திறக்க திறக்கும் பல வழிகள், உன் விழி திறக்க திறக்கும் பல வழிகள். எண்ணமெல்லாம் இனிக்க இனிக்க நெஞ்சில் நினைக்கும் செயல் யாவும் வெற்றியை தர இருக்கும் புத்தம் புதிய புத்தாண்டே, நீ வருக வருக. எண்ணமெல்லாம் இனிக்க இனிக்க நெஞ்சில் நினைக்கும் செயல் யாவும் வெற்றியை தர இருக்கும் புத்தம் புதிய புத்தாண்டாய், நீ வருக வருக. நன்றி.

சர்வ வல்லமை நிறைந்த நம் தேவனின் அடோனாய் என்கிற நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த இந்த துதி ஆராதனை சிடி வால்யூம் 2 தேவனுடைய வழிநடத்துதலின் மூலமாக மாத்திரம் ஆயிற்று. நம் திரியேக தேவனுக்கு நான் இதற்காக நன்றி செலுத்துகிறேன். இதற்காக ஜெபித்தவர்களுக்கும் கடினமாய் உழைத்தவர்களுக்கும் உதவி செய்ய முன்வந்தவர்களுக்கும் எனக்கும் என் பெற்றோருக்கும் பலனை தந்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அடோனாய் முதலாம் வால்யூம் கேட்ட அநேகர் உங்கள் வாழ்க்கையிலே நடந்த அற்புதங்களையும் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் எங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டீர்கள். இதற்காக நான் முற்றிலும் தேவனுக்கே எல்லா துதியையும் செலுத்துகிறேன். இந்த அடோனாய் இரண்டாம் வால்யூம் பாடல்கள் மூலமாக தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை எங்களிடத்தில் சொல்ல விரும்பினால் நீங்கள் நிச்சயம் பகிர்ந்து கொள்ளலாம். இதற்கான தொலைபேசி எண் அடோனாய் கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரீஸ் 9884555164. நான் மறுபடியும் சொல்கிறேன், 9884555164. ஹோலி காஸ்பிள் மியூசிக் என் நம்பர் 9380222628. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஹோலி காஸ்பிள் மியூசிக் 9380222268. அடுத்ததாக நாங்கள் வெளியிடவிருக்கிற அடோனாய் மூன்றாவது வால்யூமை உங்கள் ஜெபத்திலே நீங்கள் நினைத்து கொள்ளும்படி நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 படி

மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கம் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: இதுவரையில் நாம் ஆண்டவரை மகிழ்ச்சியோடு பாடினோம், அவருடைய நாமத்தை சொல்லி பாடினோம், இந்த அகிலமே போற்றிடும்படியாக பாடினோம். இப்பொழுதும் நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆண்டவரே ஒருமுறை என்னை கண்ணோக்கி பார்ப்பீராக என்று சொல்லி ஒப்பு கொடுத்து பாடுவோமா?

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: நியாயாதிபதிகளின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம். யோசுவா மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு கர்த்தர், யூதா எழுந்து புறப்பட கடவன், இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்புக்கொடுத்தேன் என்றார். அப்பொழுது யூதா தன் சகோதரனாகிய சிமியோனை நோக்கி, நாம் கானானியரோட யுத்தம் பண்ண நீ என் சுதந்திர பங்கு வீதத்தில் என்னோட கூட எழுந்து வா, உன் சுதந்திர பங்கு வீதத்தில் நானும் உன்னோடு கூட வருவேன் என்றான். அப்படியே சிமியோன் அவனோட கூட போனான். யூதா எழுந்து போனபோது கர்த்தர் கானானியரையும் பெரிசியரையும் அவர்கள் கையிலே ஒப்புக் கொடுத்தார். அவர்கள் பேசேக்கிலே 10,000 பேரை வெட்டினார்கள். பேசேக்கிலே அதோனி பேசேக்கை கண்டு அவனோடு யுத்தம் பண்ணி கானானியரையும் பெரிசியரையும் வெட்டினார்கள். அதோனி பேசேக் ஓடி போகையில் அவனை பின்தொடர்ந்து பிடித்து அவன் கை கால்களின் பெருவிரல்களை தரித்து போட்டார்கள். அப்பொழுது அதோனி பேசேக், 70 ராஜாக்கள் கைகால்களின் பெருவிரல்கள் தரிக்கப்பட்டவர்களாய் என் மேலின் கீழ் விழுந்ததை பொறுக்கி தின்றார்கள். நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கும் செய்து சரி கட்டினார் என்றான். அவனை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அங்கே அவன் செத்துப்போனான். யூதாவின் புத்திரர் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்து அதில் உள்ளவர்களை பட்டய கருக்கினால் வெட்டி பட்டணத்தை அக்கினிக்கு இரையாக்கிவிட்டார்கள். பின்பு யூதாவின் புத்திரர் மலை தேசத்திலேயும் தெற்கேயும் பள்ளத்தாக்குகளிலேயும் குடியிருக்கிற கானானியரோடு யுத்தம் பண்ண புறப்பட்டு போனார்கள். அப்படியே யூதா கோத்திரத்தார் எபிரோனிலே குடியிருக்கிற கானானியருக்கு விரோதமாய் போய் சேசாய், அகிமான், தல்மாய் என்பவர்களை வெட்டி போட்டார்கள். முற்காலத்தில் அந்த எபிரோனுக்கு கீரியாத் அர்பா என்று பெயர். அங்கேயிருந்து தெபீரின் குடிகளுக்கு விரோதமாக போனார்கள். முற்காலத்தில் தெபீருக்கு கீரியாத் செப்பேர் என்று பெயர். அப்பொழுது காலே கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி, பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்றான். அப்பொழுது காலேபுடைய தம்பியாகிய கேனாசின் குமாரன் ஒத்னியேல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தியாகிய அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். அவள் புறப்படுகையில், என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலேப் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். மோசேயின் மாமனாகிய கேனியனின் புத்திரரும் யூதாவின் புத்திரரோட கூட பேரிச்ச மரங்களின் பட்டணத்திலிருந்து ஆராத்திற்கு தெற்கே இருக்கிற யூதாவின் வனாந்திரத்துக்கு வந்து ஜனங்களோட குடியேறினார்கள். யூதா தன் சகோதரனாகிய சிமியோனோடும் கூட போனான். அவர்கள் சேப்பாத்தில் குடியிருக்கிற கானானியரை முறிய அடித்து அதை சங்காரம் பண்ணி அந்த பட்டணத்திற்கு ஒர்மா என்று பெயரிட்டார்கள். யூதா காசாவையும் அதன் எல்லையையும், அஸ்கலோனையும் அதன் எல்லையையும், எக்ரோனையும் அதன் எல்லையையும் பிடித்தான். கர்த்தர் யூதாவோட கூட இருந்ததினால் மலை தேசத்தாரை துரத்திவிட்டார்கள். பள்ளத்தாக்கின் குடிகளுக்கு இருப்பு ரதங்கள் இருந்தபடியினால் அவர்களை துரத்தக்கூடாமற் போயிற்று. மோசே சொன்னபடியே எபிரோனை காலேபுக்கு கொடுத்தார்கள். அவன் அதிலிருந்து ஏனாக்கின் 3 குமாரரையும் துரத்திவிட்டான். பென்யமின் புத்திரர் எருசலேமிலே குடியிருந்த எபூசியரையும் துரத்திவிடவில்லை. ஆகையால் எபூசியர் இந்நாள் மட்டும் பென்யமின் புத்திரரோடே கூட எருசலேமில் குடியிருக்கிறார்கள். யோசேப்பின் குடும்பத்தாரும் பெத்தேலுக்கு விரோதமாய் போனார்கள். கர்த்தர் அவர்களோட கூட இருந்தார். யோசேப்பின் புத்திரர் பெத்தேலை வேவு பார்க்க ஆட்களை அனுப்பினார்கள். முன்னே அந்த பட்டணத்திற்கு லூஸ் என்று பெயர். அந்த வேவுக்காரர் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு மனுஷனை கண்டு, பட்டணத்திற்குள் பிரவேசிக்கும் வழியை எங்களுக்கு காண்பி உனக்கு தயை செய்வோம் என்றார்கள். அப்படியே பட்டணத்திற்குள் பிரவேசிக்கும் வழியை அவர்களுக்கு காண்பித்தான். அப்பொழுது அவர்கள் வந்து பட்டணத்தில் உள்ளவர்களை பட்டய கருக்கினால் வெட்டி அந்த மனுஷனையும் அவன் குடும்பத்தையும் விட்டுவிட்டார்கள். அப்பொழுது அந்த மனுஷன் ஏத்தியரின் தேசத்திற்கு போய் ஒரு பட்டணத்தை கட்டி அதற்கு லூஸ் என்று பெயரிட்டான். அதுதான் இந்நாள் மட்டும் அதன் பெயர். மனாசே கோத்திரத்தார் பெத்சேயான் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், தானாக் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், தோரின் குடிகளையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், இப்லேயாம் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், மெகிதோவின் குடிகளையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும் துரத்திவிடவில்லை. கானானியர் அந்த தேசத்திலே தானே குடியிருக்க வேண்டும் என்று இருந்தார்கள். இஸ்ரவேலர் பலத்த போது கானானியரை முற்றிலும் துரத்திவிடாமல் பகுதி கட்ட பண்ணினார்கள். எப்ராயிம் கோத்திரத்தார் கேசேரிலே குடியிருந்த கானானியரையும் துரத்திவிடவில்லை. ஆகையால் கானானியர் கேசேரில் அவர்கள் நடுவே குடியிருந்தார்கள். செபுலோன் கோத்திரத்தார் கித்ரோனின் குடிகளையும் நாகலோலின் குடிகளையும் துரத்திவிடவில்லை. ஆகையால் கானானியர் அவர்கள் நடுவே குடியிருந்து பகுதி கட்டுகிறவர்களானார்கள். ஆசேர் கோத்திரத்தார் அக்கோவின் குடிகளையும் சீதோனின் குடிகளையும் அக்லாப், அக்சீப், எல்பா, ஆபிக், ரேகோப் பட்டணங்களின் குடிகளையும் துரத்திவிடவில்லை. ஆசேரியர் தேசத்தின் குடிகளாகிய கானானியரின் நடுவே குடியிருந்தார்கள். அவர்களை அவர்கள் துரத்திவிடவில்லை. நப்தலி கோத்திரத்தார் பெத்ஷிமேசின் குடிகளையும் பெத்தானாத்தின் குடிகளையும் துரத்திவிடாமல் தேசத்தின் குடிகளாகிய கானானியரின் நடுவே குடியிருந்தார்கள். பெத்ஷிமேஸ், பெத்தானாத் பட்டணங்களின் குடிகள் அவர்களுக்கு பகுதி கட்டுகிறவர்களானார்கள். எமோரியர் தான் புத்திரரை பள்ளத்தாக்கில் இறங்க ஒட்டாமல் மலை தேசத்திற்கு போகும்படி நெருக்கினார்கள். எமோரியர் ஏரேஸ் மலைகளிலும் ஆயலோனிலும் சால்பீமிலும் குடியிருக்க வேண்டும் என்று இருந்தார்கள். ஆனாலும் யோசேப்பின் குடும்பத்தாரின் கை பலத்தபடியினால் அவர்களுக்கு பகுதி கட்டுகிறவர்களானார்கள். எமோரியரின் எல்லை அக்கராபீமுக்கு போகிற ஏசாயா 30 அதிகாரம். பாவத்தோடே பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும் என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பிளக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பார்வோனுடைய பலன் உங்களுக்கு வெட்கமாகவும் எகிப்தினுடைய நிழல் ஒதுக்கு உங்களுக்கு லச்சையாகவும் இருக்கும். அவர்கள் பிரபுக்கள் சோவானிலே போய் அவர்கள் தானாபதிகள் ஆனோஸ் மட்டும் சேருகிறார்கள். ஆனாலும் தங்கள் சகாயத்துக்கும் பிரயோஜனத்துக்கும் உதவாமல் வெட்கத்துக்கும் நிந்தைக்குமே உதவும் ஜனத்தினாலே யாவரும் வெட்கப்படுவார்கள். தெற்கே போகிற மிருக ஜீவன்களின் பாரம், துஷ்ட சிங்கமும் கிளச்சிங்கமும் விரியனும் பறக்கிற கொள்ளிவாய் சர்ப்பமும் வருகிறதும் நெருக்கமும் இடுக்கமும் அடைவிக்கிறதுமான தேசத்துக்கு அவர்கள் கழுதை மறிகளுடைய முதுகின் மேல் தங்கள் ஆஸ்திகளையும் ஒட்டகங்களுடைய முதுகின் மேல் தங்கள் பொக்கிச்சங்களையும் தங்களுக்கு உதவாத ஜனத்தண்டைக்கு ஏற்றிக்கொண்டு போகிறார்கள். எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வியர்த்தமும் வீணுமாம். ஆகையால் சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன் என்று அதற்காக கூறுகிறேன். இப்பொழுது நீ போய் இது பிற்காலத்துக்கு என்றென்றைக்கும் இருக்கும்படி இதை அவர்களுக்கு முன்பாக ஒரு பலகையில் எழுதி ஒரு புஸ்தகத்தில் வரை. இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரருமாயிருக்கிறார்கள். இவர்கள் தரிசனக்காரரை நோக்கி தரிசனம் காண வேண்டாம் என்றும் ஞான திருஷ்டிக்காரரை நோக்கி யதார்த்தமாய் எங்களுக்கு தரிசனம் சொல்லாமல் எங்களுக்கு இதமான சொற்களை உரைத்து மாயமானவைகளை திருஷ்டியுங்கள் என்றும் நீங்கள் வழியை விட்டு பாதை நின்று விலகி இஸ்ரவேலின் பரிசுத்தரை எங்கள் முன்பாக இராமல் ஓய பண்ணுங்கள் என்றும் சொல்லுகிறார்கள். நீங்கள் இந்த வார்த்தையை வெறுத்து இடுக்கமும் தாறுமாறும் செய்கிறதை நம்பி அதை சார்ந்து கொள்ளுகிறபடியால் இந்த அக்கிரமம் உங்களுக்கு உயர்ந்த சுவரில் விழ பிதுங்கி நிற்கிறதும் திடீரென்று சடுதியாய் இடிய போகிறதுமான வெடிப்பை போல இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தர் சொல்லுகிறார். அவர்களை அவர் தப்புவிடாமல் உடையும்படி குயக்கலத்தை நொறுக்குவது போல அவர்களை நொறுக்குவார். அடுப்பிலே நெருப்பு எடுக்கிறதற்கும் குளத்திலே தண்ணீர் மொழுகிறதற்கும் நொறுங்கின துண்டுகளில் ஒரு ஓடாகிலும் அகப்படாதே போம். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல், அப்படியல்ல குதிரைகளின் மேல் ஏறி ஓடிப்போவோம் என்கிறீர்கள், அப்படியே ஓடிப்போவீர்கள், வேகமான வாகனங்களின் மேல் ஏறிப்போவோம் என்கிறீர்கள், அப்படியே உங்களை துரத்துகிறவர்கள் வேகமாய் துரத்துவார்கள். நீங்கள் மலை உச்சியின் மேல் ஒரு கம்பத்தை போலவும் மேட்டின் மேல் ஒரு கொடியை போலவும் மீந்திருக்கும் மட்டாக ஒருவன் பயமுறுத்த 1,000 பேரும் 5 பேர் பயமுறு அனைவரும் ஓடிப்போவீர்கள். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள், உன் கண்கள் உன் போதகர்களை காணும். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். உன் சுரூபங்களை மூடிய வெள்ளித்தகட்டையும் உன் விக்கிரகங்களின் பொன் ஆடை ஆபரணத்தையும் தீட்டாக எண்ணி அவைகளை தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல எரிந்துவிட்டு அதை சீ போ என்பாய். அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார், அது கொழுமையும் புஷ்டியுமாயிருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சல் உள்ள ஸ்தலத்திலே மேயும். நிலத்தை ஒழுகிற எருதுகளும் கழுதை மறிகளும் முரத்தினாலும் தூற்றுக்கூடையினாலும் தூற்றப்பட்ட ருசியுள்ள கப்பிகளை தின்னும். கோபுரங்கள் விழுகிற மகா சங்காரத்தின் நாளிலே உயரமான சகல மலைகளின் மேலும் உயரமான சகல மேடுகளின் மேலும் ஆறுகளும் வாய்க்கால்களும் உண்டாகும். கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தைப் போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தைப் போலவும் இருக்கும். இதோ கர்த்தருடைய நாமம் தூரத்திலிருந்து வரும், அவருடைய கோபம் எரிகிறதும் கணன்று புகைகிறதுமாயிருக்கும். அவருடைய உதடுகள் சினத்தால் நிறைந்து அவருடைய நாவு பட்சிக்கிற அக்கினி போல இருக்கும். நாசம் என்னும் சல்லடையிலே ஜாதிகளை அரிக்கும்படிக்கு அவர் ஊதும் சுவாசம் கழுத்து மட்டும் எட்டுகிற ஆற்று வெள்ளத்தைப் போலவும் ஜனங்களுடைய வாயிலே போட்டு அலைக்கழிக்கிற கடிவாளத்தைப் போலவும் இருக்கும். பண்டிகை ஆசரிக்கப்படும் ராத்திரியிலே பாடுகிறது போல பாடுவீர்கள். கர்த்தருடைய பர்வதமாகிய இஸ்ரவேலின் கன்மலை அண்டைக்கு போக நாகசுரத்தோட நடந்து வருகிற போது மகிழுகிறது போல மகிழுவீர்கள். கர்த்தர் மகத்துவமானவர், தமது சத்தத்தை கேட்க பண்ணி உக்கிர கோபத்தினாலும் பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையினாலும் இடி பெருவெள்ளம் கல் மழையினாலும் தமது புயத்தின் வல்லமையை காண்பிப்பார். அப்பொழுது தண்டாயுதத்தினால் அடித்த அசீரியன் கர்த்தருடைய சத்தத்தினாலே நொறுங்குண்டு போவான். கர்த்தர் அவன் மேல் சுமத்தும் ஆக்கினை தண்டம் செல்லுமிடமெங்கும் மேளங்களும் வீணைகளும் அதனுடன் போகும். கொடிய யுத்தங்களினால் அவனை எதிர்த்து யுத்தம் செய்வார். தோப்பேத் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டது, ராஜாவுக்கு அது ஆயத்தப்படுத்தப்பட்டது. அதை ஆழமும் விசாலமும் ஆக்கினார், வேகும்படி அக்கினியும் மிகுந்த விறகும் உண்டு. கர்த்தரின் சுவாசம்.
1: எபிரேயர் 13 அதிகாரம். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. கட்டப்பட்டிருக்கிறவர்களோடே நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கனுபவிக்கிறவர்களை நினைத்து கொள்ளுங்கள். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசூசிப்படாததாயும் இருப்பதாக. வேசி கள்ளரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் சிறப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அந்தியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்க மாட்டாதே. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நாங்கள் நல் மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். நான் அதி சீக்கிரமாய் உங்களிடத்தில் வரும்படிக்கு நீங்கள் இப்படி வேண்டிக் கொள்ளும்படி அதிகமாய் கேட்டுக்கொள்கிறேன். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர் பொருந்தினவர்களாக்குவாராக. அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். சகோதரரே, நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதின இந்த புத்திமதியான வார்த்தைகளை நீங்கள் பொறுமையாய் ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன். சகோதரனாகிய தீமோத்தேயு விடுதலையாக்கப்பட்டான் என்று அறிவீர்களாக. அவன் சீக்கிரமாய் வந்தால் அவனுடனே கூட நான் வந்து உங்களை காண்பேன். உங்களை நடத்துகிறவர்களையும் பரிசுத்தவான்கள் யாவரையும் வாழ்த்துங்கள். இத்தாலியா தேசத்தார் யாவரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள்.

0: ஆமீன் ஆமீன். இன்று 5ஆம் தேதி, 6ஆம் மாதம், 5ஆம் தேதி, ஜூன் மாதம், 5ஆம் தேதி, ஆனி மாதம், 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். வாரத்தின் இறுதி நாளில் வந்திருக்கிறோம். கர்த்தர்தாமே இந்த நாட்களையும் ஆசீர்வதித்து தருவாராக. கர்த்தரை கரத்திலே இந்த நாளை ஒப்புவிப்போம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், அதே வேளையிலே இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர்தாமே வழி நடத்தி தருவாராக. இந்த நாளுக்கான வசனம், சகோதர சிநேகிதத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதில் ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று ரோமர் 12:10 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர்தாமே அந்த வார்த்தைகளுக்கு கூடாக வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இந்த நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் யோசுவா 23:24, ஏசாயா 29, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் எபிரேயர் 12 அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். வாக்கு தத்துவம், நற்சிந்தனை, ஜீவமன்னா அவர்களை இவற்றையும் நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் கால வேளையில் இணைந்திருக்கிறோம். வானொலி கூட இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ கூடாக 24 மணித்தியாலமும் நேரடி ஒளிபரப்பாகவும் மறு ஒளிப்பாகவும் நடைபெற்றுக்கொண்டிருக்கிறது. இந்த வேலை கேளுங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். கால வேளையில் எங்களுடன் சௌரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்டாரியோவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையில் எங்களுடன் சௌரி பினோ அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். நோர்வே தேசத்திலிருந்து மீதியான ஊழியர்கள் இணைவார்கள். அந்த வேளையில் அவர்களுக்கும் தங்கு தடை என்று இணையக்கத்தில் உதவி செய்வாராக. ஜெபிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் எங்களுடன் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையிலிருந்து இணைந்திருக்கிறார். அபிஷேக ஆராதனையை வழி நடத்துவார். 8 மணி வரையும் அந்த வகையிலே துதிகளோடு, பாடல்களோடு, ஜபங்களோடு, சாட்சிகளோடு, வேத வார்த்தைகளோடு வழி நடத்துவார். அவரையும் குடும்பத்தாரையும், அவருடைய ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள், சபை காரியங்கள், பிசினஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர்தாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த வேளையிலும் நாங்கள் தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அவர் வழி நடத்துவார். பிரைஸ் லார்ட்மா, உங்களுக்கு காலை வணக்கங்கள்.
1: பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட்.
0: ஆமென். இன்றைக்கு உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்தணுமா.
1: காட் பிளஸ். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட எபிரேயர் 3ஆம் அதிகாரத்திலே இருக்கிற ஒரு சில வார்த்தைகளை நாங்கள் கவனித்து பார்த்து அதுக்கு பிற்பாடு நாங்கள் துதிகளை கூட கடந்து செல்ல போகிறோம். ஹல்லேலூயா. எபிரேயர் 3ஆம் அதிகாரத்திலே வனாந்திரத்தில் கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வலிவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளில் அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இழைப்பார்தலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்தில் ஆணையிட்டேன் என்றார். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு எதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்காகிலும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். ஹாலேலூயா. அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது பாருங்கள், இந்த அவிசுவாசம் என்பது ஒரு பொல்லாத இருதயம். அது மட்டுமல்ல, இருதய கடினம் என்று சொல்லப்படுகிறது. ஹாலேலூயா. வனாந்திரத்திலே கோபம் ஊட்டினது, அதாவது தேவனுக்கு கோபம் ஊட்டுகின்ற காரியம். ஆனபடினால் அவிசுவாசம் உள்ள இருதயம் எப்பொழுதும் நமக்கு இராதபடிக்கு ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிப்போம். தேவனங்கள் சூழ்நிலைகளிலே கிரிய செய்கிறவர் என்பதை நாங்கள் விசுவாசித்து அறிக்கை பண்ணுவோம். ஹல்லேலூயா. இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். எதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ அதை உங்கள் வாயினாலே அறிக்கை பண்ணுங்கள். ஒரு வார்த்தை கிடைத்தவுடனே ஸ்தோத்திரம், ஆமேன், தேங்க்யூ அப்பா, நீங்க அப்படியே செய்கிறீங்கள், அதற்காக நன்றி, ஹல்லேலூயா அப்படி நீங்க சொல்லுகின்ற வழியிலே உங்களுடைய விசுவாசத்தை நீங்க வெளிப்படுத்துகிறீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நீங்க செய்கிறீர்கள். ஹல்லேலூயா. இந்த வேளையிலே கூட கால வேளையிலே ஆண்டவருடைய பாடல் என்னுடைய ஆவியிலே வந்தது. ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடி துதித்து தேவனுக்கு ஆராதனை செய்வோம். ஹலிலூயா. கர்த்தாவே உம்மை போற்றுகிறேன், கைதூக்கி எடுத்தீரே.

கர்த்தாவே உம்மை போற்றுகிறேன், கைதூக்கி எடுத்தீரே, உம்மை கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினீர், உம்மை கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினீர். இந்த பாடலை பெக்மன்ஸ் ஐயா சங்கீதம் 30 அடிப்படையில இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். ஹலிலூயா. இந்த சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்னு சொல்லி நாங்கள் இந்த சங்கீதத்திலே நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே, ஆண்டவரே நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர் என்று சொல்லுகிறார். ஹலிலூயா. என் தேவனாய் கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்ன நேர் குணமாக்கினீர். ஹலிலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை சரீரத்தின் வியாதிகளா இருக்கலாம், அல்லது மன துக்கங்களாக இருக்கலாம். ஹலிலூயா. மன துக்கங்களை கொண்டு வருவதற்கு எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில சத்துருவாரம் கொண்டு வரலாம். நிந்தரைகள், அவமானங்கள், வெட்கங்கள். ஹலிலூயா. அது மட்டுமல்ல, கடன் தொல்லைகள், பிள்ளைகளுடைய காரியங்கள், குடும்ப உறவிலே உறவுக்கு காரியங்கள்ல இருக்கின்ற பிரச்சனைகள், இப்படிப்பட்ட எத்தனை காரியங்களாயிருந்தாலும் அது உள்காயங்கள். ஹலிலூயா. அதே போல வெளியான சரீரத்தில இருக்கிற பிளவீனங்கள் எல்லாமே அங்கே சத்ருவானம் கொண்டு வருகின்ற காரியம். ஹலிலூயா. ஆனால் இந்த சங்கீதத்தை எழுதின தாவீது அங்கே அவர் சொல்லுகிறார் எப்படி என்றால், இந்த தேவனாய் கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்ன நீர் குணமாக்கினீர். அப்படினால ஆபத்து காலத்திலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் கூப்பிட வேண்டிய ஒரே ஒரு தேவன் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் தான். ஹலிலூயா. இயேசு ஒருவர் மட்டும்தான் நம்மை விடுதலையாக்க முடியும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். ஹலிலூயா. சரியான ஆலோசனை இல்லை, சரியான வழிகாட்டுதல் இல்லை. ஹலிலூயா. எடுத்த காரியங்கள் ஒவ்வொன்றிலுமே தோல்வி. ஹலிலூயா. நீங்கள் ஒன்றை நினைப்பீர்கள், பாதை வேறொரு பாதையாக இருக்கும். ஆனால் ஆண்டவராகிய தேவனை அறிந்ததற்கு பிற்பாடு அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, எங்கள் வாழ்வு முழுவதும் அவருடையது. ஹலிலூயா. அவர் நம்மை ரட்சித்த தேவன், முடிவு பரியந்த நம்மை ரட்சிக்க வல்லமுள்ள தேவன். ஹலிலூயா. ஆனபடினா அந்த தாவீது அங்கே சொல்லுகிறார், என் தேவனாய் கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்ன நீர் குணமாக்கினீர். ஹலிலூயா. அது மட்டுமல்ல, இந்த பிராக்கெட்ல போட்டிருக்கிற வரிகள் கிரக பிரதிஷ்டையின் பாட்டாகிய தாவீதின் சங்கீதம். கிரக பிரவேசம். ஹலிலூயா. கிரக பிரவேசம் என்பது அன்புக்குரியவர்களே குடிபூதல். நம்முடைய ஊர்லே வீட்டை கட்டினதுக்கு பிற்பாடு கிரக பிரவேசம் வைப்பார்கள். ஹலிலூயா. ஒரு ஆலயத்தை கட்டுவதா இருக்கலாம், வீட்டை கட்டுவதா இருக்கலாம், அதிலே பாடப்பட்ட சங்கீதம். அதனுடைய அவன் எத்தனை பாதைகளுக்கு கூட கடந்து சென்றானோ அது நமக்கு தெரியாது. ஒருவேளை அந்த அந்த வீட்டை கட்டுகின்ற வேளையிலே எத்தனையோ பகைவர்கள் அவனை எதிர்த்து நின்றிருப்பார்கள். ஹலிலூயா. நிகேமியாது இவனுடைய ஆலயத்தை கட்டுகின்ற வேளையிலே அங்கே எதிரிகள் சொன்னார்கள், இவன் கட்டுகிறான், ஒரு நரி அதுக்கு மேல போனால் கூட அது இடிந்து விழுந்து விடும் என்று அவ்வளவு அற்பமா எண்ணினார்கள். ஹலிலூயா. உங்களுடைய வாழ்க்கையில கூட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, காரியங்கள் அற்பமா இருக்கலாம். ஹலிலூயா. ஆனா முடிவு சம்பூர்ணம்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவனை அண்டி கொள்ளுகிற ஜனங்கள் எல்லோருக்கும் இதுதான் அன்புக்குரியவர்களே. ஹலிலூயா. நான் இளைஞனாயிருந்தேன், நான் முதிர் வயது உள்ளவனும் ஆனேன். ஹலிலூயா. தேவனுடைய பிள்ளைகள், நீதிமானுடைய சந்ததிகள் அப்பத்துக்கு இறந்து திரிகிறத நான் காணவில்லையேன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஹலிலூயா. என்னுடைய இளம் வயதிலே நீ தேவனை நான் அறிந்து கொண்டேன். ஹலிலூயா. நிச்சயிக்கப்பட்ட வேளையிலே நான் தேவனை அறிந்து கொண்டேன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இத்தனை வயசாகிவிட்டது. இத்தனை வயது காலத்திலே கண்களில் வழிந்த கண்ணீர்கள். ஹலிலூயா. எத்தனையோ இரவுகளிலே நான் பட்ட வேதனைகள், கண்ணீர்கள், திருச்சபையை குறித்து எத்தனையோ காரியங்களை குறித்து அன்புக்குரியவர்களே. ஆனா தேவன் ஒவ்வொரு காரியங்களிலும் எனக்கு ஆறுதல் தந்தவர். அவரே நமக்கு ஆறுதல் செய்கிறவர். எல்லா உபத்திரவங்களிலேயும் நமக்கு அவர் ஆறுதல் செய்கிறவர். ஹலிலூயா. ஆனபடினால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிற ஒவ்வொரு

என்கிறவர் சொல்லுகிறதுன்னு சொல்லி சொல்லுகிறார். ஹலேலூயா சொல்லுகிறார்னு சொல்லுகிறார். ஹலேலூயா அவர் இருக்கிறவராயிருக்கிறார். வாயை திறந்து சொல்லுங்கள், இருக்கிறவராயிருக்கிறார். எனக்கு இருக்கிறவராயிருக்கிறார். எனக்கு இருக்கிறவராயிருக்கிறார். எனக்கு இருக்கிறவராயிருக்கிறார். ஹலேலூயா. நான் திருப்பி திருப்பி ஒரு வார்த்தையை சொல்லுவதற்கு ஒரு காரணம் என்னன்னு சொல்லுங்கன்னா, இந்த இருதயம், இந்த பொல்லாத இருதயம் தேவனை விசுவாசிக்க வேண்டும். அவனுடைய இருதயத்திலே திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப நாங்க சொல்லுகிற விளையில்தான் அந்த இருதயத்தில் ஒரு வார்த்தை பதியும். நாங்க படிக்கிற காலங்களில என்ன செய்யறோம், படிப்பு ஒருக்கா படிச்சு விட்டு அப்படியே தூக்கி போட்டுட்டு போகிறோமா, அந்த டேர்ம் எக்ஸாமுக்கு போகுன்ற வழியில அதை திரும்ப திரும்ப ஒவ்வொரு நாளும் படிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் படித்து படித்து அதை இருதயத்தில் ஏத்துகிறோம். ஹலேலூயா. அதே போலதான் தேவனுடைய வார்த்தை அன்புக்குரிய தேவனுடைய உள்ளங்கள். ஹலேலூயா.

என்னை குணமாக்கினீர், உம்மை கூப்பிட்டேன் என்னை குணமாக்கினீர். எனது கால்கள் சறுக்கும் நேரமெல்லாம் உமது அன்பு என்னை தா

என் கவலைகள் பெருகும் போது உன் கரங்கள் அணைக்குதையா, என் கவலைகள் பெருகும் போது உன் கரங்கள்

உம்மை கூப்பிட்டேன் என்னை குணமாக்கினீர், உம்மை கூப்பிட்டேன் என்னை குணமாக்கினீர். கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ளாதபடி, என்னை மகளை விட்டாமல் ஆண்டவரே நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடினால் நான் உம்மை போற்றுகிறேன். ஹாலேலூயா. என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விட்டாமல் ஹாலில் சந்தோஷப்படாதபடி நீர் என்னை தூக்கி எடுத்தீர் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹாலேலூயா. ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை கர்த்தாவே நீர் என்னை தூக்கி விட்டீர்க்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. ராஜா தகப்பனே, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், எங்களை செழிப்புள்ள இடத்துல கொண்டு வந்து விட்டீர் ஐயா. ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆபத்து காலத்தில் உண்மை நாங்க நோக்கி கூப்பிட்ட ஒவ்வொரு வேளையிலும் ஆண்டவரே பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி எங்களுக்கு திடம் தந்து, எங்களுக்கு தைரியம் தந்து, உங்களுடைய மகிமையை எங்கள் மத்தியில வெளிப்படுத்தினீரே ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இல்லாதவர்களை இருக்கிற போல என் தேவனே உமக்கு நன்றி சொல்லுகிறேன். தேங்க்யூ அப்பா. நானும் என்னுடைய மாமிச கண்களினால் காணாவிட்டாலும் கூட என் ஆண்டவரே, என் அன்பு நேசரே, உம்முடைய அன்பே நிருதயத்துல ஊற்றினீரே, அதற்காக சூத்திரம் ஆண்டவரே. தேவனுடைய ஆவியானவர்னாலே தான் தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படுகிறது ஐயா. எசப்பா நீங்க நல்லவர் அப்பா ராஜா. ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே தேவனே, நாங்கள் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறோம், நீரே எங்களுடைய நம்பிக்கை அப்பா, நீங்களே எங்களுடைய நம்பிக்கை, நீங்களே எங்களுடைய நம்பிக்கை. ஹாலேலூயா. உமது தயவால் மலை போல் நிற்க செய்தீர், உம்மை விட்டு பிரிந்து மிகவும் கலங்கி போனேன், சாக்கு ஆடை நீக்கி என்னை சந்தோஷத்தால் மூடினீர், சாக்கு ஆடை நீக்கி என்னை சந்தோஷத்தால் மூடினீர், சாக்கு ஆடை நீக்கி என்னை சந்தோஷத்தால் மூடினீர். கர்த்தாவே உம்மை போற்றுகிறேன், கைதூக்கி எடுத்தீரே, உம்மை கூப்பிட்டேன் என்னை குணமாக்கினீர், உம்மை கூப்பிட்டேன் என்னை குணமாக்கினீர். ஹாலேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு வந்த நிந்தனைகள், அவமானங்கள், வெட்கங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே என்னுடைய ஆவியிலே, என் ஆத்துமாவிலே, என் சரீரத்திலே துடைத்து போட்டு உம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக் கொண்டிருக்கிறீரே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவராகிய கர்த்தாவே.

சகோதரர்கள் நடுவிலே நானுமே துதிக்கிறேன், என் சபை நடுவிலே உமை போற்றுகிறேன் ஐயா ராஜா. என் ஆண்டவரே உமை ஸ்தோத்தரிக்கிறது துதிப்பது எல்லாம் என்னுடைய ஆண்டவரின் நாவுக்கு எவ்வளவு இன்பமாயிருக்கிறது அப்பா ராஜா. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உம்முடைய அன்பு ஆண்டவரே தேவனே அப்பா பிதாவே ராஜா. திரளான தண்ணீர்களையும் ஆண்டவரே இந்த அன்பு தணிக்க மாட்டாதப்பா ராஜா. ஆண்டவரே திரளான தண்ணீரும் இந்த அன்பை தணிக்க மாட்டாதப்பா ராஜா. என் தகப்பனாய கர்த்தாவே உமக்கு சோத்திரம். இயேசுவே உமை துதிக்கிறோம், இயேசுவே உமை துதிக்கிறோம், இயேசுவே உமை துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்திடுவேன், உம்மாலே ஒரு

ஆண்டிடுவேன் சாக்கு ஆடை நீக்கி என்னை சந்தோஷத்தால் மூடினீர் பிளத்தால் இடை கட்டினீர் மான்கால்கள் போலாக்கினீர் கத்தாவே உம்மை போற்றுகிறேன் கைதூக்கி எடுத்தீரே உம்மை கூப்பிட்டேன் என்னை குணமாக்கினீர் உம்மை கூப்பிட்டேன் என்னை குணமாக்கினீர் ஐயா ஆண்டவரே தகப்பனே அப்பா நீர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனசரால் புறக்கணிக்கப்பட்டவரும் பாடு அனுபவித்தவரும் துக்கம் நிறைந்தவருமாயிருந்தீரப்பா ராஜா அவரை விட்டு நம்முடைய முகங்களை நாங்கள் மறைத்து கொண்டோம் ஆண்டவரே நீங்கள் அசட்டை பண்ணப்பட்டிருந்தீங்கள் நாங்கள் அதை எண்ணாமல் போனோம் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் நம்முடைய மறுதல்களின் நிமித்தம் ஏசப்பா நீங்க காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நீங்க நொறுக்கப்பட்டீங்கள் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினேன் உண்மையில வந்தது அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் ஐயா அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே யார் யார் ஆண்டவரே வியாதிகளினால் ஆண்டவரே வருத்தங்களினால் ஆண்டவரே துன்பப்படுகிறார்களோ இயேசுவின் நாமத்தினால் இந்த வார்த்தையின் பிரகாரம் ஐயா அவருடைய அவர்கள் ஒவ்வொருவரையும் தழும்புகளால் குணமாக்குறீர் ஐயா ஆண்டவரே சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் இயேசுவின் தழும்புகளால் குணமாக்கப்படுகிறது ஐயா ஆண்டவரே தேவனே சுகர் வருத்தங்கள் இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால் ஐயா ஆண்டவரே சுகர் லெவல் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் ஐயா ராஜா அடங்கி போகிறது ஆண்டவரே தேவனே மக்கு சோத்திரம் ஐயா ராஜா கடல் அலைகளை பார்த்து இம்மட்டும் வராதே மிஞ்சாதே என்று சொல்லி வாக்களித்த கர்த்தாவே அதே போல ஐயா ராஜா சுகர் லெவல்கள் இயேசுவின் நாமத்தின அடங்குவதாக ராஜா ஆண்டவரே பிள்ளைகளுக்கு இருக்கிற வருத்தங்கள் வியாதிகள் இயேசுவின் நாமத்தின அடங்குவதாக வேலை இல்லாத பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் அடங்குவதாக ஆண்டவரே தேவனே பொருளாதார சிக்கல்கள் இயேசுவின் நாமத்தில் அடங்குவதாக இயேசுவின் நாமத்தினால் களஞ்சியங்கள் பேங்க் அக்கவுண்டுகள் நிரம்புவதாக ராஜா ஆண்டவரே கற்பத்தின் கனிகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக கையிட்டு செய்யும் வேலைகளிலே ஆசீர்வாதம் இறங்குவதாக ராஜா ஆண்டவரே ஏற்ற காலத்தில் மழை பெய்வதாக வானத்தின் ஆண்டவரே மதங்கள் திறக்கப்படுவதாக ராஜா பொக்கிசு சாலைகள் திறக்கப்படுவதாக ஆண்டவரே கடன் வாங்காத இருதயம் ஐயா கடன் கொடுக்கின்ற இருதயம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே ஹாலேலூயா ஹாலேலூயாமே துதிக்கிறோம் உம்மாலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் மதில்களை தாண்டுகிறார்கள் ஐயா ஆண்டவரே மலைகள் விலகி போறது ஐயா ராஜா மலைகள் சமுத்திரத்திலே ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா அகன்று போறது ஐயா ராஜா தேவனே உமக்கு சோத்திரம் நீர் நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவரப்பா உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரைக்கும் நீர் குணமளிக்கிற தேவனையா ராஜா ஹாலேலூயா ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா உந்த

0: கொடியேற்றுவேன், உம் திருநாமத்தில் வெற்றி கொடியேற்றுவேன், கன்மலையே மீட்பரே, என்னை கைவிடாத தெய்வமே, கன்மலையே மீட்பரே, என்னை கைவிடாத தெய்வமே. வாய் திறந்து பாடுங்கள். கன்மலையே மீட்பரே, என்னை கைவிடாத தெய்வமே, கன்மலையே மீட்பரே, என்னை கைவிடாத தெய்வமே. கர்த்தாவே உம்மை போற்றுகிறேன், கை தூக்கி எடுத்தீரே, உம்மை கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினீர். ஹாலேலூயா. எங்கள் பிள்ளைகளை அப்படியே சமூகத்திலே ஒப்படைக்கிறோம் ஐயா. அன்னாள் ஆண்டவரே அப்பா, பிறக்காத பிள்ளைகளை உடைய கரத்திலே அர்ப்பணித்தாளையா, உடைய சமூகத்திலே அர்ப்பணித்தாளையா. ஆண்டவரே இவனே, எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிற பிள்ளைகள் இந்த தேசத்திலே அற்புதங்களாயும் அடையாளங்களாயும் இருக்கிறார்கள் சொல்லி அறிக்கையிடுகிறோம் ஐயா. எங்கள் பிள்ளைகளையா பாழாய் போன இடங்களை மறுபடி கட்டுகிறவர்கள் என்று அறிக்கையிடுகிறோம் ஐயா. எங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம் பெரியதாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவரே அறிக்கையிடுகிறோம் ஐயா. ராஜா ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் மேல் நீங்க கண்ணை வைத்து எங்களுக்கு அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்குறீங்கள் என்று அறிக்கையிடுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே திருச்சபை பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே, அவர்கள் மேல் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. பொல்லாப்பு நேரிடாத ஐயா, வாதி ஆண்டவரவருடைய கூடாரங்களை அணுகாதப்பா ராஜா. ஆண்டவரே அவர்கள் வழிகளில் எல்லாம் காக்கும்படி தேவ தூதர்களுக்கு கட்டளையிடுவீர் ஐயா. அவர்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு ஆண்டவரே அவர்கள் தங்களுடைய கரங்களினால் ஏந்தி கொள்வார்கள் அப்பா. என் பரிசுத்த ஆவியானவரே, எங்களை நடத்துகின்ற ஆவியானவரே அப்பா, பிதாவே சிறு வயது முதல் நீரே எங்களுடைய நோக்கமும் ஆண்டவரே, நீரே எங்கள் தேவனும் சொல்லி அறிக்கையிடுகிறோம் தகப்பெரே. ஆண்டவரே மக்கு சூத்திரம், இம்மட்டும் எங்களை அழைத்து வந்த தேவனே, அந்நிய தேசமாயிருந்தாலும் ஆண்டவரே இந்த தேசத்தில் எங்களை வைத்திருக்கிறீர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஆண்டவரே ஆபிரகாம் மட்டுமல்ல ராஜா, நீங்கள் எங்களையும் எங்கள் இலங்கை தமிழர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா நம்முடைய தேசத்தை விட்டு பிரித்தெடுத்த ஐயா, உங்களுடைய பிள்ளைகளாக நீர் மாற்றி வைத்திருக்கிறீரே, அதுக்காக நன்றி சொல்லுகிறோம். அவ்வளவு பெரிய சாக்கியம் அப்பா. ஆண்டவரே அவர்களுடைய மற்றவருடைய கண்கள் திறக்கப்படவில்லை அப்பா, ஆனா எங்கள் கண்களை திறந்து விட்டீரே ஐயா. ஆண்டவரே மக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி ஐயா ராஜா. ஹாலேலூயா ஹாலேலூயா, மக்கு சோத்ரமையா சோத்ரமையா சோத்ரமையா ராஜா. ஹாலேலூயா உரபஹார் துருகா. ஹாலேலூயா, நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா. ஹாலேலூயா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஹாலேலூயா. எங்களுக்கு வருகின்ற ஒவ்வொரு இக்கட்டுகளிலும் அவர்தான் நமக்கு விடுதலை. அன்புக்குரியவர்களே, ஹாலேலூயா. வேதத்திலே நாங்கள் பார்க்கின்ற வீழையிலே எப்படி எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் தேவனை நோக்கி பார்த்து விடுதலை அடைந்தார்கள், எப்படி எல்லாம் அண்டிக்கொண்டு அவரிடத்திலிருந்து அந்த விடுதலையை சுதந்திரித்துக் கொண்டார்கள், அதை நாங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். ஹாலேலூயா. ஆகார பார்க்கின்ற வேளையில அவள் புறஜாதி, அன்புக்குரியவர்களே, ஆனாலும் கூட தன்னுடைய இக்கட்டான நிலைமையிலே தேவனை நோக்கி பார்த்தாள், அன்புக்குரியவர்களே. ஹாலேலூயா. இந்த சூழ்நிலையா இருக்கலாம், ஹாலேலூயா, கர்த்தரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் நோக்கி பார்க்கிற முகங்கள், அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. ஹாலேலூயா. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, தேங்க்யூ ஜீசஸ். ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. என் தேவனே, நீர் நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் அப்பா. என் அப்பா நல்லவர், என் தகப்பன் நல்லவர், எங்களை விடுவிக்கிறவர் நல்லவர், எங்கள் தலையை உயர்த்துகிறவர் நல்லவர், ஆறு இக்கட்டுகளுக்கு எங்களை விடுதலையாக்கினவர் நல்லவர். ஆண்டவரே மக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம், துதி துதி துதி அப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம், நன்றியோடு சோத்தரிக்கிறோம், நன்றியோடு நன்றியோடு நன்றியோடு நன்றியோடு நன்றியோடு அப்பாவை சோத்தரிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா. ஆண்டவரே எங்களுக்குரியதெல்லாம் உமக்குரியதப்பா, நீர் எங்களுடையவர், நாங்கள் உம்முடையவர்கள் அப்பா ராஜா. ஆண்டவரே மக்கு சோத்திரமையா சோத்திரமையா சோத்திரமையா சோத்திரமையா சோத்திரமையா. எங்கள் பிள்ளைகளை மக்களுடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம், நீர் தந்த ஊழியத்தம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். திருச்சபை நம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம், எங்கள் சொந்தங்களை நம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம், எங்கள் தேசத்தை நம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, ஓ ஹாலெலூயா ஹாலெலூயா ஹாலெலூயா ஹாலெலூயா ஹாலெலூயா ஹாலெலூயா ஹாலெலூயா ஹாலெலூயா, உம்மை உயர்த்துகிறோம் ஹாலெலூயா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், நான் அமர்வதும் நான் எழுவதும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர், ஐயா நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஹாலேலூயா. உண்மை அல்லாமல் வேறு ஆண்டவ மார்கழங்களை ஆண்டார்களப்பா. ஆண்டவரே தேவனே, இப்பொழுது நீங்க தான் எங்களை ஆண்டவரப்பா. அந்நிய தேவர்களை நோக்கி நாங்கள் கையெடுத்திருந்தோமானால் தேவரின் நீர் அறியாமல் இருப்பீரோ தகப்பனே? தான் எங்களை இருதயத்துக்குள்ளே இருக்கிறீங்களே ஐயா ராஜா. ஆண்டவரே மக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா, ஹாலேலூயா. எல்லாமே அறிந்திருக்கின்றீர், நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர், எஸ் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர், எங்கள் ஐயா நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர், முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர், உன் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர், பற்றி பிடித்திருக்கிறீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, ஹாலேலூயா. நீங்கள் தான் எங்களுடைய ஆண்டவரப்பா ராஜா. ஆண்டவரே இக்கட்டு காலங்களில் நீரே எங்களுக்கு மறைவிடம் அப்பா. ஆண்டவரே துக்க நேரத்தில் நீங்க தான் எங்களுக்கு சந்தோஷம் ஐயா. எல்லா உபத்திரவங்களிலும் நீங்க தான் எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் அப்பா ராஜா. ஆண்டவரே தேவனே, அன்னால் ஜெபித்தது போல எங்கள் இருதயத்தை உடைய சமூகத்திலே ஊற்றுகிறோம் ஐயா. என் தகப்பனே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. மகாதேவனே, அற்புதமானவரே, அதிசயமானவரே, கானாவூர் கல்யாணத்தில் ஐயா தண்ணீர் வெறும் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி கொடுத்தவரே. ஆண்டவரே தேவனே, குஷ்ட ரோகிகளை ஆண்டவர் சுகமாக்கின தேவனே. ஆண்டவரே பாடைய தொட்டீரையா ராஜா, வாலிபன் எழுந்தானப்பா ராஜா. ஆண்டவரே 4 நாள் ஆகிவிட்டதே என்று சொல்லி ஆண்டவரே சொந்த சகோதரி மார்த்தாள் சொன்னாள் ஐயா. ஹாலேலூயா, நாருமே என்று சொன்னாள் ஐயா ராஜா. நீர் ஆண்டவரே தேவனே அப்பா ராஜா, அந்த வார்த்தைகள் ஒன்றையும் நீர் ஆண்டவரே செவி கொடுக்கவில்லையப்பா. லாசரவ உயிரோடு எழுப்பி அவர்களுக்கு கொடுத்திரப்பா. என் தகப்பனே, நீர் உயிர்ப்பிக்கிற ஆண்டவரப்பா, உயிரோடு இருக்கிற ஆண்டவரப்பா. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீர் நன்மை செய்கிறவராய். ஆண்டவரே பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கும்படி சுற்றித்திருந்த ஆண்டவரப்பா, உண்மை அல்லாமல் வேறு யாரை நாங்கள் நம்புவோம் அப்பா? உண்மை அல்லாமல் ஆண்டவரே நாங்கள் யாரை ஆண்டவரே சிந்திப்போம் நினைப்போம் ஐயா ராஜா? ஆண்டவரே உண்மை அல்லாமல் வேறு யாரை நாங்கள் நோக்கி பார்ப்போம் அப்பா? அப்பா பிதாவே, அப்பா தகப்பனே, அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பா. ஆண்டவரே கூப்பிடுகிற காக்க குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரே அப்பா. ஆண்டவரே அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடுகளை வைத்திருக்கிறீரே, அதுக்காக சூத்திரம் ஐயா. ஆண்டவரே தேவனே பயப்படாதிருங்கள், ஹாலேலூயா என்று சொன்னவரே முக்கு சூத்திரம். அடைக்கலான் குருவிகளை விட நீங்கள் விசேஷித்தவர்கள் சொன்னீர் ஐயா ராஜா. என்ன ஆண்டவரே, உம்மை போல் வேறு யாரப்பா ஆறுதல் செய்ய முடியும் ஆண்டவரே? அப்பா சகல உபத்திரவங்களிலும் நீங்க தான் ஆறுதல் செய்கிறவர் ஐயா, ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர் அப்பா ராஜா. என் தகப்பனே உமக்கு சூத்திரம் ஐயா, ஹாலேலூயா. என் கருவையும் கண்கள் கண்டன. மறைவாய் வளர்வதை கவனித்தீரே, அதிசயமாய் பிரமிக்கத்தக்க அற்புதமாய் உருவாக்கினீர், அற்புதமாய் உருவாக்கினீர், அற்புதமாய் உருவாக்கினீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. ஹாலேலூயா. ஆண்டவரே, இந்த தேசத்திலே ஐயா உம்முடைய ஜனங்கள் அற்புதங்கள் அடையாளங்கள் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களை தூக்கி விடுமா ஆண்டவரே? அப்பா ஒரு கைய கொடுமா ஆண்டவரே? அப்பா அவர்கள் எழுந்திருக்க பெலன் கொடுமா ஆண்டவரே? எடுத்து நிறுத்துமா ஆண்டவரே? இந்த வாலிப பிள்ளைகளை விடுதலையாக்கும் ஐயா ராஜா. தேசத்தில் இருக்கிற வறுமைகள் கஷ்டங்கள் தரித்திரங்கள் மாறுவதாக ராஜா. விசேஷமாக நம்முடைய இலங்கை தேசத்திலே ஐயா என்ன நடக்கிறது ஆண்டவரே? அப்பா கொலை வெறியின் ஆவிகள் ஐயா ஆண்டவரே, மனுஷர்களுடைய உயிரி ஆண்டவரே, மதிக்காத ஆண்டவரே ஜனங்கள் அப்பா ஐயா ஆண்டவரே, நீ கைகண்டி கொண்டு இருப்பீரோ ஒரு தகப்பனே ஆண்டவரே. உடைய கரத்தை நீட்டும் ஆண்டவரே, கரத்தை நீட்டும் ஐயா. பொல்லாதவர்கள் மேல் உடைய கரத்தை வையும் ஐயா. சவுலின் மேல் உடைய கரத்தை வைத்து பவுலாக மாற்றினீரே ஐயா ராஜா. ஆண்டவராகிய தேவனே, அவர்கள் மேல் உடைய கரத்தை வையும் ஐயா ராஜா. மறவானவர்கள் எல்லாம் உமக்கு தெரியும் தகப்பனே. தேசத்து ஜனங்கள் சிறுமப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரே அப்பா தேவனே, தகப்பனே ராஜா, சிறுமப்பட்டு நிற்கிறார்களே அப்பா ராஜா, அவர்களை நீர் விடுதலை ஆக்கும் ஐயா. நான் தான் தேவன் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்தும் அப்பா. என் தகப்பனே உமக்கு சூத்திரம். இலங்கை தேசத்தை உடைய சமூகத்திலே கொடுக்கிறோம் ஐயா. இந்த சிறிய தேசத்தை உடைய சமூகத்திலே நாங்கள் கொடுக்கிறோம் ஐயா. இந்த இலங்கை தேசத்தை நீர் கண்ணோக்கி பாரும் ஐயா ராஜா. தகப்பனே உமக்கு சூத்திரம் ஐயா. ஆண்டவரே, இலங்கை தேசத்தை சுத்தம் பண்ணும் ஐயா, இலங்கை தேசத்தை பரிசுத்தமாக்கும் ஐயா ராஜா. தீயவர்களுடைய ஆண்டவரே தேவனே செய்கைகளின் சிந்தனைகளை மாற்றும் ஆண்டவரே. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை எடுத்து ஐயா ஆண்டவரே, இலங்கை தேசம் முழுவதும் தெளிக்கிறோம் ஐயா, இலங்கை தேசம் முழுவதும் தெளிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவராக தேவனே அப்பா ஆண்டவரே, பின்னணியா இயங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சத்ருடைய சேனைகளையும் சத்ருடைய காரியங்களையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை நாங்கள் கட்டிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். பூமியில எதை கட்டுகிறோம் அது பரலோகத்துல கட்டப்படும் என்று நீங்க சொல்லி இருக்கிறீங்களா ஐயா ராஜா? தேவனுடைய ஆசீர்வாதங்கள், தேவனுடைய சுகம் ஆண்டவரே, தேவனுடைய செழிப்பு ஐயா ஆண்டவராகி தேவனே ராஜா. ஜனங்களுக்கு இருக்கின்ற ஆண்டவரே தேவனே, பகைகள் மறைந்து போற காரியங்கள், சண்டைகள், சச்சரவுகள், சஞ்சலங்கள் இயேசுவின் நாமத்தினாலேயே அகன்று போவதாக ராஜா. ஆண்டவரே, தேசத்தை ஆண்டவரே சீர்படுத்தும் ஆண்டவரே, ஸ்திரப்படுத்தும் ஐயா ஆண்டவராகி தேவனே. சபைகளை நம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே சபைகளை ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு சபைகளும் ஆண்டவரே தேவனே, தகப்பனே ராஜா, ஆசீர்வாதமாக மாறுபடி செபிக்கிறோம் ஐயா. அந்நிய தேவர்களை ஆண்டவர் கும்பிடுகிறவர்களுடைய ஆண்டவர் இந்த கோயில்கள் எல்லாம் ஆண்டவர் எவ்வளவு சிறப்பாய் வைத்திருக்கிறார்கள் ஐயா. அதை விட ஆண்டவரே ஜீவன் உள்ள தேவன் அன்றைக்கு ஆண்டவரே தாவிது ஆண்டவரே சவதரித்து வைத்தான் ஐயா ராஜா. சாலமன் கட்டினான் ஐயா ஆண்டவரே. எங்கள் தேசத்திலே ஐயா திருச்சபைகள் கட்டப்பட வேணுமா செவிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாச குடும்பங்களுடைய தரித்திரங்கள் மாற வேணுமா செவிக்கிறோம் ஆண்டவரே. தீமையான எண்ணங்கள், தீமையான ஓட்டங்கள், அவிசுவாசமான காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால் ஐயா ராஜா நம்முடைய இலங்கை கிறிஸ்தவ ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவரே அப்பா வெளியேறும்படி செவிக்கிறோம். நாங்கள் உயர்ந்தவர்கள் என்கின்ற ஆண்டவரே நம்பிக்கை மனப்பான்மை இருக்கும்படி செவிக்கிறோம் கத்தாவே ஆண்டவரே. துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே, இலங்கை தேசத்திலே ஆண்டவரே இருக்கிற ஜனங்கள் நம்முடைய கிறிஸ்தவ ஜனங்கள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படவனமா செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. உம்முடைய வார்த்தைகளை பின்பற்றி ஐயா, உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே விசுவாசித்த ஐயா ஆண்டவரே தேவனே எழுந்து பிரகாசிக்க உதவி செய்யும்படி செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோம். மறவானவைகள் உமக்கு தெரியும் அப்பா ராஜா, மறவான காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து விடும் ஐயா ஆண்டவரே. உமக்கு சோத்திரம். இந்த ஆண்டவர் உண்மை உள்ள ஆண்டவர், இந்த ஆண்டவர் ஜனங்களை விடுவிக்கிற ஆண்டவர் என்பதை புறஜாதிகள் அறிந்து கொள்ளும்படி ஆண்டவரே இலங்கையில் இருக்கிற சபைகளை நீர் முற்று முழுக்க பொறுப்பிடும் ஐயா ராஜா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் ஐயா ஆண்டவரே. எல்லா தரித்திரமான நிலைமைகள் மாற்றப்படுவதாக ராஜா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே, தேசத்திலே நன்மைகள் வாசம் பண்ணும்படி செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு தந்திருக்கிறோம் ஆண்டவரே. நிறைய ஆசீர்வதியும் வழிநடத்தும் ஐயா, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தையும் பொறுப்படும் ஆண்டவரே, இந்த தேசத்தை ஆண்டவரே உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஐயா.
1: ஆண்டவரே, யுத்தத்துக்கு ஆண்டவரே தேவனே பணங்களை செலவழிக்காதபடி இந்த தேசத்தின் அதிகாரிகளோடு நீர் இடைப்பட வேணுமா செபிக்கிறோம். ஆண்டவர் பொருளாதார மாற்றங்கள் வரவேணுமா செபிக்கிறோம். இன்ட்ரெஸ்ட் ரேட் இயேசுவின் நாமத்தில் ட்ராப் பண்ணப்பட வேணுமா செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன்,
2: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் கத்தருடைய ஜபங்களை ஒப்புவித்து பாடல்களோடு துதிகளோடு ஜபங்களோடு சாட்சிகளோடு வழிநடத்தி வார்த்தையோடும் வழிநடத்தி உங்களையும் கத்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். வாரத்தின் முதல் நாளிலே பிரசங்க பீடத்தில் காணப்படுகின்ற பொழுதும் செய்திகளை பகிர்ந்து கொள்கிற பொழுதும் கத்தர் தாமே அந்த வார்த்தைகள் கூட ஒவ்வொருவரையும் ஒவ்வொருடனும் பேசி ரட்சிப்புக்களே வழிநடத்துவாராக. பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம். God bless you அம்மா. Amen.
1: Amen. Bless you everybody. Bless you. Bless you. Amen.
2: Amen. அருமையானவர்களே, இதுவரை நேரமும் காலை நேர அபிஷேக ஆராதனை நேரத்திலே துதிகள் ஜபங்கள் பாடல்கள் சாட்சிகளோடு வேத வார்த்தைகளோடு வழி நடத்திய தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்களையும் சபையும் வாழ்த்துவோம். அவருடைய ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள், பிசினஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தர் தாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். கத்தர் எங்களுக்கு தந்த அந்த நாவின் மூலம் ஆசீர்வதிப்போம். இந்த ஆசீர்வாதங்கள் அவர்களிலே தங்குவதாக. ஆமேன், ஆமேன்.
3: ரெக்கார்டிங் ஸ்டாப்.
2: நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம்
3: வானொலியின்.
2: இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் காலை வேளையில் ஜெப வேலை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். இன்று 5ஆம் தேதி, 6ஆம் மாதம், 5ஆம் தேதி ஜூன் மாதம், 5ஆம் தேதி ஆனி மாதம், 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை காலை வேளையில் முடிந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8:04. இந்த வேளையில் நாங்கள் ஜெபங்கள் கூட கடந்து செல்ல ஆயத்தமாகிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. நாளுக்காக கத்தர் தருகிற வசனம், சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று Romans 12:10 கூறப்பட்ட அந்த வசனத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். இந்நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் Joshua 23:24, Isaiah 29, பழைய ஏற்பாடுலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து Hebrews 12 இவற்றை நாங்கள் நேற்று நாளை பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். கேட்டிருப்பீர்கள் விசுவாசிக்கிறோம். கத்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்கு கூட வழி நடத்துவார். மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ சங்கமம் .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய நாளிலும் வாரத்தின் இறுதி நாளிலும் கத்தர் தாமே உங்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்கள் ஜபங்களுக்காக அதிகால வேளையிலே, காலை வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். குடும்பங்களையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். காலை வேளையிலே எங்களுடன் சௌரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்டாரியோவிலிருந்து இணைந்திருக்கிறார். பாஸ்டர் அண்டன் ராசனை அவர்கள் காலை வேளையிலே டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே எங்களுடன் சௌரி வினோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் சௌரன் டொனால்டு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் இணைந்திருக்கிறார். இவற்றையெல்லாம் தொகுத்து வழங்க சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலும் மாலை வேளையிலும் இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிறவங்களில் ஒருவரையும் வாழ்த்தி வரவேற்று கொண்டு இந்த வேளையிலும் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவர் மீதியான ஜபங்களை எல்லாவற்றையும் தொகுத்து வழங்குவார், அவரிடம் ஒப்படைப்போம். மீதியாக இணைகின்ற ஒவ்வொருவரையும் கத்தர் தாமே தங்கு தடை என்று இணைய கத்தர் உதவி செய்வாரா. இந்த வேளையிலும் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். பிரைஸ்லோடம்மா.
1: என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்களுடைய அவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற தேசிய அண்ணா குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகலத்திலும் வழி நடத்துவாராக. நாளிலே வாலி வகிவதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். கத்ததாமே கூட இருந்து வழி நடத்த வேண்டும். ஏனென்றால் Job 12:8 பூமியை விசாரித்து கீழ் அது உனக்கு உபதேசிக்கும், சமுத்திரத்தின் மச்சங்களை கீழ் அது உனக்கு விவரிக்கும். கர்த்தருடைய கரம் இதை செய்ததென்று இவைகள் எல்லாவற்றினாலும் அறியாதவன் யார்? சகல பிராணிகளும் ஜீவனும் மாமிசமான சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் கர்த்தருடைய கரத்திலே தான் எங்கள் காலங்கள் இருக்கிறது. ஆகவே நாங்கள் அவரிடத்திலே ஜெபம் பண்ணுவோம். கதாமே தன்னுடைய காரியத்தை இந்த பூமியிலே எல்லாருக்குள்ளே ரட்சிப்பை அனுப்பி அவர்களை ரட்சிக்க அவர்தான் வல்லவர், நல்லவர், போதுமானவர், புதுமையானவர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். கதாமே கூட இருந்து வழி நடத்த வேண்டும். தீத்து 2:7 நீ எல்லாவற்றிலும் உன் நற்கிரியலுக்கு மாதிரியாய் காண்பித்து என்று சொல்லி எழுதி இருக்கிறது. ஆகவே எல்லா கிரியைகளிலும் அங்கு தங்கள் முன்மாதிரியை காண்பிக்க கூடியதாய் உபதேசிக்க கூடியதாய் கதாமே நடத்த வேண்டும் என்று சொல்லி சபைகள்ல மக்களுக்குள்ள ஜனங்களுக்குள்ள திருச்சபைகளுக்குள்ள ஆராதனைக்குள்ள தேவனுடைய மகிமை முதலாவது இறங்க வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய வீட்டிலே தான் முதலாவது நியாய தீர்ப்பு. ஆகவே முதலாவது தேவ சபையிலே தான் தேவனுடைய வல்லமை மகத்துவத்தை நாங்கள் காண வேண்டும். பாஸ்டர் அவர்கள் நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
4: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, ஆவியானவரே, ஒவ்வொரு சபைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். உமக்கு பிரியமான ஆராதனையாக, உம்மை மகிமைப்படுத்துகிற ஆராதனையாக, இயேசு உயரவும் நாங்கள் சிறுகவும் சிறுகவும் போகின்ற ஆராதனைகளாக, எல்லா நாமத்திலும் மேலான நாமம் இயேசு என்கின்ற நாமம் என்று உம்மை உயர்த்துகிற ஆராதனையாக இந்த ஒவ்வொரு சபைகளிலேயும் ஆராதனைகள் நடக்க நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மக்களும் இந்த கடைசி காலத்தில உம்மை நோக்கி பார்க்க தங்களுடைய மதங்கள், தங்களுடைய தவறான வழிகள், பாவ சாப வழிகளை விட்டு இனி ஒரு காலம் இல்லை என்ற ஒரு உணர்வோடு, கடைசி கால சந்ததி என்ற ஒரு உணர்வோடு ஒவ்வொரு மக்களும் சபைகளும் உம்மை நோக்கி பார்க்க நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்களுடைய பாவங்கள் சாபங்களை அந்த கடைசி காலத்தில மன்னித்து அவர்களுடைய இருதயத்தை மாற்றும்படியாக, அவர்களுடைய கடினமான இருதயங்களை சபைகளில மக்களிடையிலே காணப்படுகிற கடினமான இருதயங்களை எடுத்து போட்டு சதியான இருதயமாக, உம்முடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுகிற இருதயமாக ஒவ்வொரு இருதயங்களோடு நீர் இடப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாக வாழுகிற வாழ்வு, இயேசுவோட வாழுகிற வாழ்வு, இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழுகிற வாழ்வு ஒரு சமாதானமான வாழ்வு, ஆசீர்வாதமான வாழ்வு, ஒரு நம்பிக்கையோடு வாழுகிற வாழ்வு, இயேசுவில விசுவாசம் வைத்து வாழுகிற வாழ்வு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்த, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற வாழ்வை ஒவ்வொரு தேசங்களிலேயும், ஒவ்வொரு பார்லிமெண்ட்லேயும், ஒவ்வொரு பிரசிடென்டோட நீர் இடைப்படும்படியாக, உம்முடைய கரம் இந்த எல்லா மனிதர்களுடைய ஆவியும் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. நீர் கரங்களில் எங்களை பொறித்து வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, நமக்கு பிரியமில்லாத காரியங்களை இந்த மக்கள் ஒவ்வொருவரும் விட்டு தேவனுக்கு பிரியமாக, தேவனுக்கு உண்மையான தேவனுக்கு ஆராதனை செய்கிற மக்களாக ஒவ்வொரு தேச மக்களையும் மாற்றும்படியாக, சபைகள் மாதிரியாக காணப்பட, ஆண்டவரே நியாயத்தீர்ப்பு சபையில தொடங்குகிறது. ஆண்டவரே, சபையில ஆராதனை செய்கிறவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள் உம்மை மட்டும் மகிமைப்படுத்த நீர் அவர்களோடு இடைப்படும்படியாக, இந்த உலகம் ஒரு பரலோக ராஜ்யமாக, ஒவ்வொரு சபைகளும் பரலோக அட்மாஸ்பியராக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இப்ப இந்த கொஸ்தேன் நாள் வந்தபோது அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல கூடியிருந்த பொழுது பலத்த காற்று, அந்த பரலோக காற்று அந்த ஒவ்வொரு சபைகளிலையும் வீசும்படியாக, ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை, அன்பு, சந்தோஷம், மிச்சியடக்கம், விசுவாசம், தயவு, நற்குணம், சாந்தம், நீடிய பொறுமை ஆகிய 9 விதமான கனிகளோடும் வரங்களோடும் மக்கள் சமாதானமாக எல்லாவற்றையும் பொதுவாக வைத்து அனுபவித்து ஒரு எழுப்புதலை காண, ஒவ்வொரு சபைகளையும் எழுப்புதலை நோக்கி ஒரு பயணத்துல நீர் ஞானத்தை, புத்தியை, அறிவை கொடுத்து இந்த காலங்களில் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற ஸ்ரீ ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அன்று வரை அவர்களோடு கூட இருந்து கேட்கின்ற ஒவ்வொரு மக்களும் ரட்சிப்பெற ஒவ்வொரு சபைகளும் மனம் திரும்பி தவறுகள் ஏதாவது சிறிய தவறுகளை கூட மனம் திரும்பி உமக்கு பிரியமாக உம்மை மகிமைப்படுத்துற ஆராதனைகளாக இந்த ரேடியோ நிகழ்ச்சி கூட கேட்கிற ஒவ்வொரு மக்களும் இந்த மக்களிடத்திலேயும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன். ஜனன் சிசருக்காக ஜெபிக்கிறேன், கணவருக்காக, மகனுக்காக, மகளுக்காக, அவர்களுடைய அந்த குடும்பத்தோடு இருந்து தொடர்ந்து உம்முடைய ஞானம் புத்தி அறிவை கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் நீர் உம்முடைய காரர்களை உம்மை போல மாற்றும்படியாக, என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் என்னை போன்ற காரியங்களும் செய்வான், என்னிலும் பெரிதான காரியங்களை செய்வான் என்ற வசனத்தின்படி நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை போல மாறி எங்களுக்கென்று வாழாமல் உமக்கென்று வாழ நீர் எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். துந்தி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாகிய உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திர நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் குடும்பம் உங்கள் வீட்டு சபையோடும் கர்த்தர் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்,
4: ஆமீன். God bless you sister, God bless you everybody.
1: ஆமீன். நாங்கள் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், டோலி சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட்.
5: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். ஸ்டக் ஆயிடு.
1: ஓகே, நீங்கள்
5: பிரைஸ் தி லார்ட்,
1: பிரைஸ் தி லார்ட். வாலிபகிவதிகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவர்கள் வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் அவர்கள் மாறுதியா இருக்க கத்ததாமே அவர்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் ஆளுக செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
5: ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த காலை நேரம் ஆண்டவரே உங்களோட வாக்குத்தத்தின்படி அப்பா உங்களோட திருப்பாதம் நம்பி வந்து உள்ள ஆண்டவரே, நீங்க இந்த வாலிபருக்குள்ள ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வாக்குத்தத்தம் தண்ணினவரே, நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக கொடுக்குறோம். உங்களோட வல்லமை நிறைந்த கரத்துக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே அற்புதங்களை, அதிசயங்களையும், நோய்களையும் குணமாக்குறதா அப்பனே. இன்று நேரம் அப்பா, இந்த காலை நேரம் அவங்களுக்கு மாலை நேரமாக இருந்தாலும் ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு தரிசனங்களையும் உங்களோட விஷன்ஸையும் கொடுத்து ஆண்டவரே அவங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்கள் வழி தப்பி போகாத வண்ணமாக ஒரு தேவ பயத்தை கொடுத்து அவர்களை உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. ஒரு புதிதான வாழ்வு வாழ்வதற்கு ஆண்டவரே இந்த வாலிபர்கள் ஒரு பிரிதான அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க பரிசுத்தராக இருக்கிறப்ப நாங்களும் பரிசுத்தமாக இருப்பதற்கு இவர்களையும் ஆண்டவரே பரிசுத்தமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்களை மட்டும் இல்லை, அவர்களோட பெற்றோர்களை காவண்டி வருகிற அப்பா. அவர்கள் எவ்வளவு மனவேதனைப்பட்டு வழி தப்பி போன பிள்ளைகள் ஆண்டவரே, படிக்கிறேன்னு சொல்லி போய் எங்கே எங்கெல்லாம் போய் ஆண்டவரே அலைந்து திரிகிற அந்த மக்களுக்காண்டி வருகிறேன் ஆண்டவரே அப்பா. உலகம் அங்கும் ஆண்டவரே இந்த வாலிபர்களே உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அவங்களுக்கு ஒரு புதிதான வாழ்வை வாழ்வதற்கு உங்களோட ரட்சிப்பை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அகா, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவரே அப்பா. வறண்ட நிழலில் ஆறுகளை ஊற்றுவரே. நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவரே. இப்பொழுதும் ஆண்டவரே இவங்களை வறண்டு போய் அப்பா தலி தப்பி போய் உங்களோட விஷனை இல்லாமைக்கு உங்களோட தரிசனம் இல்லாமல் அழிந்து போயிருக்கிற மக்களுக்குள்ள இந்த வாலிபருக்குள் ஆண்டவரே ஒரு புதிதான அன்பையும் விசுவாசத்தையும் கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன் இந்த காலை நேரம் ஆண்டவரே. நாங்கள் ஒருமனப்பட்டு ஜபிக்கும் பொழுது நீங்க நிறைந்த கரத்தினால் அவர்களை வழி நடத்த வல்லமை உங்களோட பரிசுத்தமான ஆவிக்கு நான் நன்றி செலுத்துறேன். மாம்சமான யாவர் மேலும் உங்களுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னபடியானவரே இந்த காலை நேரம் அப்பா உங்க வாக்குத்தத்தின்படி உங்களோட ஆவிகளை இவங்களுக்கு ஊற்றி ஒரு புதிதான ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு அவங்க மனக்கண்களையும் அவங்களோட செவிகளையும் திறக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்கள் உங்களுக்கென்று உங்களுக்குரியவர்கள் என்று நடப்பதற்காண்டவர்கள் சாட்சியுள்ள பிள்ளைகளாக நடப்பதற்காண்டவரே, உங்களோட திரு ரத்தத்தினால் அவர்கள் எங்களை கழுவி உங்களோட சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க ஒரு போதும் வழி தப்பி போக விட மாட்டீங்க. ஆத்துமா பாரமுள்ளவர்களாக நாங்கள் ஜபிக்கும் பொழுது ஆண்டவரே, இந்த ஜபத்துக்கு ஜெயம் கொடுக்கறதப்ப நீங்க மட்டும்தான் அப்பா. ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவேன் சொன்ன வாக்கு தத்தபடி இவர்கள் உங்களை மகிமைப்படுத்துறவர்களாக உங்களோட பிள்ளைகளாக உங்களோட ரத்த கோட்டைகளை மறைத்து வைக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. ஜபமே ஜெயம் என்று கூறி ஆண்டவரே நாங்கள் ஜபிக்கிற பொழுது இந்த பெற்றாருடைய கண்ணீர்களை துடைக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. அப்பா உங்கள் நீங்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவரை யாவரும் என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் என்று சொன்ன வாக்கு தத்தத்தின்படி அப்பா உங்களோட அன்பினாலேயும் உங்களோட சமாதானத்தினாலேயும் இவர்களை வழிநடத்தும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த காலை நேரமானே பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா அவர்கள் செய்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் நீங்க கண்ணோக்கி பார்க்கிறீர்கள். மறைவாக செய்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிற. உங்களால் செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்லை அப்பா. விசுவாசத்தின் நீதிமான் பிழைப்பான் என்று கூறியபடி இப்பொழுதும் நித்திய வெளிச்சம் சங்கமம் வானொலி அப்பா வார்த்தையின் வெளிச்சம் எல்லாத்துலயும் ஆண்டவரே உங்களோட கரம் கூட இருப்பதாக உங்களோட சமூகத்தை உங்களோட பிரசனத்தை யாவரும் அவர்களுக்கு கண்டறியத்தக்கதாக மோசியோடு எப்படி பேசினீர்களோ அதன்படி ஆண்டவரே வழி தப்பி போற மக்களுக்காண்டி இவர்கள் இந்த திறந்து கொடுத்த ஊழியத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்க மறைவாக இருந்து அப்பா அந்த உங்களோட நிழலில் இருந்து அப்பா நீங்க அவங்களை வழி நடத்தி இந்த அதிகமான ஊழியக்காரர்களை கொண்டு சேர்க்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. நன்றி நன்றி நன்றி அப்பா. நீங்க பரிசுத்தர் பரிசுத்தர் நியோமி பாஸ்டர் காணி வருகிறேன் ஆண்டவரே. அவர்களை ஆண்டவரே உங்களை கிருபினால முட்டி சுட்டும்படியா ஜபிக்கிறேன். அவங்களோட ஊழியத்துல கூட இருந்து அதிகமாக அவங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். சிஸ்டர் ஜெனட்டன் கணவன் பிள்ளைகளுக்கு ஆணி மனுகிறேன். மகன் தூரத்துல இருந்தார், அவருடைய தேவையை சந்தித்து உங்கள் நீங்க அவங்களுக்கு நிழலா இருக்கும்படியா ஜபிக்கிறேன். மகள் ஆண்டவரே இந்த உங்களுக்கென்று எழுந்து பிரார்த்திக்கிற அந்த வாலிபர்களுக்கு ஒரு சாட்சியாக மீன் அதிகமாக அவங்களை யூஸ் பண்ணும்படியாக ஜபிக்கிறேன்ப்பா. வரப்போற யாவரும் ரத்த கொட்டைகளை மறைத்து வைக்கிறேன் பாஸ்டர் இரவும் நன்றி செலுத்துறேன். ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க, அவங்க தேவையையும் சந்திக்கும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. உங்களோட நாமம் இனிதான நாமம் என்று அறிந்து கொள்ளத்தக்காக அன்னையருக்கு நாங்களும் சாட்சியாயிருப்பதற்கு எங்களையும் உங்களோட சித்தத்தின்படி வழிநடத்தும்படியாக ஜபிக்கிறேன். எல்லா கனமகிமே உங்களுக்கே கொடுத்து உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு யாவருக்கும் புதிதான கிருபியை கொடுத்து இந்த காலை நேரம் உங்களோட சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என்
0: பிதாவேன். எங்கள் ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர் கேத்தர். உங்களோடும் நீங்க கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக.
5: ஆமேன்.
0: குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். குணா பிரதர் யுவதிகள் அவர்களுடைய பாவங்களையும் மீறுதலையும் தேவனிடத்திலே அவர்கள் அறிக்கை செய்து இந்த பாவ மன்னிப்பை பெறக்கூடியதாய் அவர்களுடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் தேவன் ஆளுக செய்ய வேணும் என சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
6: எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரா இருக்கிற தேவைய ஒத்தாசியோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். ஆண்டவரே நசரேனாகிய இயேசுவை தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராய் சுத்தி திருந்து பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராய் இருக்கிறவரே இதோ இந்த வேளையிலும் இந்த விண்ணப்பத்துக்காக உங்களை நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவரே எப்பொழுதும் நன்மை செய்கிறவராய் இருக்கிறவரே உங்களை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஐயா. நல்லோராய் இருந்தாலும் தீயோராய் இருந்தாலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறவரும், நீதி உள்ளவர்கள் மீதும் அநீதி உள்ளவர்கள் மீதும் மழையை பெய்ய பண்ணுகிறவருமா இருக்கிற பட்சபாதம் இல்லாத தேவனே, இப்பொழுதும் ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே முதலாவது விசேஷமாக ஆண்டவரே தேவனை அறிந்த ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற இந்த வாலிப பிள்ளைகளை கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆவியே என் சந்ததியின் மேலும், உம்முடைய ஆசீர்வாதம் என் சந்தானத்தின் மேலும் ஆண்டவரே உங்களுடைய வருகை வரும் வரைக்கும் தொடர்ந்து காணப்படுத்தும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இந்த வாலிப பிள்ளைகளுடைய சந்ததிகள் சந்ததிகள் சந்ததிகளாக கர்த்தாவே, உம்முடைய வருகை வரும் வரைக்கும் உண்மையை சேவிக்கிற குடும்பங்களாக, உண்மையை ஆராதிக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே தகப்பனே தாய் தகப்பனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்து தாங்களும் கர்த்தாவே தங்களுடைய பிள்ளைகளை கொண்டு நடத்தக்கதான நல்ல ஞானமும் உணர்வுகளையும் கொடுக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. தங்களுடைய வாலிப வயசுல கர்த்தாவே தகப்பனே தங்களை காத்து கொள்ளத்தக்கதான ஞானத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே அவர்கள் தாங்களாகவே எழும்பி வேத வசனத்தை வாசிக்கிறவர்களாகவும், வேத வசனத்தை தியானிக்கிறவர்களாகவும், ஜெபம் பண்ணுகிறவர்களாகவும், கர்த்தரிடத்தில் ஆண்டவரே தங்களை கிட்டி கேட்கிறவர்களாகவும், உலகத்தின் கேடுகளுக்கு தங்களை தப்புவிக்கிறவர்களாகவும் ஆண்டவரே நல்ல ஞானமும் பரிசுத்தமும் அவர்களை ஆளுகை செய்யட்டும் என்று செவிக்கிறோம் ஐயா. பாவத்தின் மீது ஒரு வெறுப்புகள் இந்த வாலிப பிள்ளைகளுக்கு உண்டாகி தாங்களும் தப்புவிக்கப்பட்டவர்களாகவும், சுத்தி இருக்கிறவர்களையும் தப்புவிக்கத்தக்க உணர்வுள்ளவர்களாக ஆண்டவரே இந்த பிள்ளைகள் காணப்பட ஆண்டவரே பாவத்தின் மேல வெறுப்புகளை கொடுக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. இந்த பிள்ளைகள் கர்த்தாவே தாய் தகப்பனை மதிக்கிறவர்களாகவும் ஆண்டவரே உம்மிடத்துல ஆண்டவரே அன்பு கூர்ந்து ஆண்டவரே தகப்பனே உம்முடைய வசனங்களை கை கொண்டு தாங்களும் ஒரு சாட்சி உள்ளவர்களாக, மற்ற சந்ததிகளுக்கு ஆண்டவரே உம்முடைய வசனத்தை எடுத்து செல்லுகிறவர்களாக, மற்ற சந்ததிகளுக்கு முன்மாதிரியாக ஆண்டவரே காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஒவ்வொரு சபைகளில் உள்ள வாலிப பிள்ளைகள் ஒழுக்கம் உள்ளவர்களாக தகப்பனே தேவனை ஆராதிக்கிறவர்களாக பார்க்கிற பொழுது எங்களுடைய பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் சந்தோஷம் ஒவ்வொரு தாய் தகப்பனும் காணப்படத்தக்கதாக, தேவனும் சந்தோஷப்படத்தக்கதாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அது மாத்திரமில்லை, இந்த பிள்ளைகள் கர்த்தாவே ஆண்டவரே மற்ற பிள்ளைகளுக்கு பின்னாக போகாதபடிக்கு, மற்ற பிள்ளைகள் கர்த்தாவே இந்த பிள்ளைகளுக்கு பின்னாக வந்து தேவனை தேடத்தக்க வழிகளில் நடக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே பாவத்தின் அடிமையில் இருக்கிற பிள்ளைகள் விடுதலையாக்கப்படட்டும் என்று செபிக்கிறோம். அந்நிய நுகங்களிலே பிணைப்பதற்காக இணைகிற பிள்ளைகள் விடுதலையாக்கப்படட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே சத்தியத்தை மீறி சத்ருவானவன் கொண்டு போகிற பிள்ளைகள் விடுதலையாக்கப்படட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உலகத்தின் ஆசைக்கு பின்பாக, உலகத்தின் ஆடம்பரங்களுக்கு பின்பாக, ஆசா பாசங்களுக்கு பின்பாக தேவனுடைய பிள்ளைகள் பிரிந்து போகாதபடிக்கு கர்த்தர் வேலியடைத்து பாதுகாக்கட்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. பிரிந்து போய் நிற்கிற பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விடுதலையாக்கப்பட்டு இதோ மறுபடியும் உம்முடைய சபைக்குள்ளே கூட்டி சேர்க்கட்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. தேவனுடைய நாமத்தை தூசிக்க விடாதபடிக்கு ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் பாதுகாக்கப்படட்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே எப்பொழுதும் தேவனை அறியாமல் கர்த்தாவே ஆண்டவரே அடிமைத்தனத்துல சிக்கி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே மதுபானங்கள், புகைத்தல்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள் என்ன எத்தனையோ எத்தனை பிடிகளுக்குனாலே தகப்பனே தங்களை அழித்துக் கொண்டிருக்கிற இந்த வாலிப பிள்ளைகளும் கண்கள் திறக்கப்பட்டவர்களாக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால விடுவிக்கப்பட்டவர்களாக காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராங்கன்னு செபிக்கிறேன் ஐயா. அவர்களுக்கு கொடுக்கிற சந்தர்ப்பங்களை புரிந்து கொள்ளுகிற ஆண்டவரே அந்த மனக்கண்களை கொடுப்பீராக. அவர்களை நீ விடுதலையாக்குற ஆண்டவரே விடுதலையாக்க விருப்பமாயிருக்கிறீர் என்பதை உணர்ந்து கர்த்தாவே அந்த பிள்ளைகளும் உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாக உதவி செய்யுங்க ஆண்டவரே. யாரு கூப்பிட்டாலும் நீர் கேட்கிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. மாம்சமான யாவருக்கும் தேவனா இருக்கிறவரே, இதோ அவர்கள் கூப்பிடுகிற நேரங்களை ஆண்டவரே, அவர்கள் வேண்டுதல் செய்கிற நேரங்கள்ல தேவனுடைய ஆவியானவர் இதோ அவர்களையும் தொட்டு உம்மண்டையில கொண்டு வர உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் பாதுகாக்கப்படுத்தும் ஐயா. வியாதிகளோடு இருக்கிற பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால விடுதலையாக்கப்படுத்தும் அடி செவிக்கிறோம் ஐயா. பெற்றோரை இழந்து நிற்கிற வாலிப பிள்ளைகள் மீது தேவனுடைய அன்பு ஆறுதல் கூட இருந்து ஆண்டவரே அவர்களை தாங்கட்டும் அடி செவிக்கிறோம் ஐயா. பெற்றோர்களை விட்டு பிரிந்து போய் நிற்கிற வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே மறுபடியுமா இந்த குடும்பத்தோடு சேர்க்கப்பட்டு ஆண்டவரே தாய் தகப்பனுடைய அர்ப்பணிப்புகளை புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. இதோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாப்பீராக. அவர்களுடைய துணிகரங்களை விட்டு கர்த்தாவே மனத்தாழ்மையோடு கூட தங்களை காத்து கொள்ள தேவன் அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பீராக. அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக. அவர்களை தவறான வழிகளில் பயன்படுத்துகிறவர்களிடத்தில் இருந்து கர்த்தாவே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே தங்களை காத்து கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். உம்முடைய கரத்தில் இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே பாதுகாப்பீராக. ஆண்டவரே இப்பொழுதும் இந்த சங்கமம் ஊடகத்துக்காக நாங்கள் செவிக்கிறோம். இந்த சங்கமம் ஊடகத்தின் ஊடாக ஆண்டவரே செய்யப்படுகிற ஒவ்வொரு தேவ செயல்களுக்காக சோதரிக்கிறோம். ஒவ்வொரு ஆராதனைகளுக்காக ஜெபங்களுக்காக கர்த்தாவே பல்சுவை நிகழ்ச்சிகளுக்காக உமை துதிக்கிறோம். எண்ணம் அநேகருடைய வீடுகளுக்குள்ளே கடந்து சென்று எண்ணம் அநேகரை தேவரண்டையில் இழுக்கட்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவரே அதற்கு நடத்துகிற லெஸ்லி அண்ணன் சோதரிக்கிறோம். அவர்களுடைய குடும்பத்தையும் கர்த்தர் தொடர்ந்து பாதுகாத்து அவர்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் யாவரும் தேவனோடு கூட எண்ணம் ஆண்டுகிற வைராக்கியத்தோடு நடக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஏன் சிஸ்டருக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் உண்மை சோதரிக்கிறோம். அவங்களுக்கு கொடுத்திருக்கிற அர்ப்பணிப்புகளுக்காக தியாகங்களுக்காக ஆண்டுகிற தேவ வைராக்கியங்களுக்காக உண்மை சோதரிக்கிறோம். தொடர்ந்தும் அவங்க ஆண்டுகிற எண்ணம் முன்னேறி வர கர்த்தர் உதவி செய்வீராக. அவங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகள் யாவும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால உடைந்து விழுவதாக செவிக்கிறோம் ஐயா. கர்த்தர் தாமே பாதைகளை செவ்வைப்படுத்தி ஆண்டவரே அவங்க நடக்க வேண்டிய வழிகளை காண்பித்து நடத்துவீராக செவிக்கிறோம். வலப்புறம் இடப்புறம் சாய்ந்தாலும் இதுவே வழி இதிலே நடவுங்கிற சத்தம் என்ன உண்டாகட்டும் நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. அது மாத்திரமில்ல உங்களுடைய சமூகத்தில் செவிப்பதற்காக வந்திருக்கிற தேவ தாசர்களுக்காக உமை சோதரிக்கிறோம். தேவ ஊழியர்களுக்காக தேவ குடும்பங்களுக்காக உமை சோதரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தாவே பட்சபாதம் என்று இணைத்து ஆண்டவரே நீர் நடத்துகிற வழிகளுக்காக சோதரிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தாமே தாங்கி வீராக தாங்கி வருகிறீங்க. எண்ணம் தப்பு வைப்பீங்க, எண்ணம் நடத்துங்க ஆண்டவரே. எண்ணம் வைராக்கியமா உம்முடைய வசனத்துல நாங்க நிலைத்திருக்க உதவி செய்யும்படியாக. எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய உத்தாசியோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
1: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் நீங்க கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றோடும் கூட இருந்து வழி நடத்தி
6: ஆசீர்வதிப்பாராக. அப்படியே உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து கர்த்தர் வழி நடத்துவாராக.
1: ஆமேன் ஆமேன். நாங்க வினோ வரவேற்று கொண்டு பிரைஸ் லார்ட். வினோ
7: பிரைஸ் லார்ட் அக்கா.
1: நீங்க யுத்த நாடுகள்லே இருக்கிறவர்கள், வாலிப யுவதிகள், யுத்தத்திலே நிற்கிறவர்கள், இவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். அவர்கள் பயத்தோடு நடுக்கத்தோடு எவ்வளவு வேதனையோடு அந்த பெற்றாருடைய வேதனையும் இருக்குமாகவே இதற்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்தும்.
7: ஆமாண்டவரே, மக அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இன்றைய நாளை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இன்றைய நாளிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை நீங்கள் வழி நடத்துற தயவுக்காக கிருபைக்காக அன்பிற்காக ஐயா உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலும் இந்த சங்கம வானொலியின் ஊடாக ஆண்டவரே எங்களையும் தேர்ந்தெடுத்து ஆண்டவரே மற்ற ஜனங்களுக்காக உம்முடைய பிள்ளைகளுக்காக எங்களை ஜெபிக்க கூட்டி வந்த அன்பிற்காக கிருபைக்காக ஐயா உமக்கு கோடி நன்றி ஆண்டவர். தேவனே கர்த்தாவே, அப்பா நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒவ்வொன்றும் வீணாய் விதாய் போகாதபடியின் தேவனே உம்முடைய சன்னிதானத்தில் ஏறெடுக்கப்படட்டும் ஆண்டவர். அப்பா தகப்பனே கர்த்தாவே, உங்களுடைய பாவங்கள் அப்பா எங்களுடைய மீறுதல்கள் எல்லாவற்றையும் உறுவிசை மன்னிங்க தகப்பனி. கர்த்தாவே, நாங்கள் அறியாமல் செய்த எல்லா தவறுகளையும் நீங்கள் மன்னித்து ஆண்டவர். அப்பா நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் ஏறெடுத்து ஆண்டவர். தகப்பனே, ஒவ்வொன்றுக்குமாக நீங்கள் பதில் தந்து எங்களை நீங்கள் நடத்த போறதுக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, இந்த ஜெபங்கள் எந்தெந்த மூலைகளில் எந்தெந்த மனிதர்களின் காதுகளில் கேட்கிறதோ தகப்பனி, அவர்களும் ஆண்டவரே ஒவ்வொருவராக குடும்பம் குடும்பமாக சந்ததி சந்ததியாக ரட்சிக்கப்பட ஆண்டவரே நாங்கள் வாஞ்சியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே, அந்த குடும்பத்தை நீங்கள் பொறுப்பெடுத்து ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய சமாதானம், உம்முடைய அன்பு, உம்முடைய அரவணைப்பு எப்போதும் இருக்கட்டும் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, ஆவியானவரே, உம்முடைய திருப்பாதத்திலே கொடுக்கிறேன் என் ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உமக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே. சத்துருவானவன் அப்பா தோற்று போகட்டும் ஆண்டவரே. அப்பா சத்துருவானவன் அப்பா சந்தோஷப்பட்டு போகாதபடி என் ஆவியானவரே, உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. அறியாமல், உம்மை அறியாமல் அப்பா எத்தனையோ வாலிப பிள்ளைகள், எத்தனையோ பெற்றோர் பெரியார்கள் ஆண்டவரே மாண்டு போய்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. ரட்சிக்கப்பட முடியாமல் ஆண்டவரே, இந்த உலக ஆசையினாலும் உலக இச்சைகளினாலும் என் தகப்பனே தங்களுடைய வாழ்க்கைகள், தங்களுடைய நேரங்களை செலவழித்து தகப்பனே கர்த்தாவே இறுதியங்களில் அப்பா தகப்பனே தேவையற்ற எண்ணங்கள், சிந்தனைகள் அப்பா எத்தனையோ கொடூரமான எண்ணங்கள், பொறாமைகள் ஒருவருக்கொருவர் அப்பா தகப்பனே எப்படி கோவிக்க போடுமோ அப்படியான எண்ணங்களோடு தகப்பனே கர்த்தாவே அவர்களின் நேரங்களை செலவழித்தன் தகப்பனே. அப்பா மாண்டு போய்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய எண்ணங்கள், ஏக்கங்களில் இப்படியான சிந்தனைகள், இப்படியாக மற்றவர்களை குறித்து ஆண்டவரே வேதனைப்படாதபடி தகப்பனே அவர்களை அப்பா நொறுக்கப்படாதபடிக்கு எந்தவனே அவர்கள் இருதயத்தை சுத்திகரித்து என்னாண்டவரே சதையான இருதயத்தை கொடுங்காண்டவரே. கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்பா நீங்கள் இந்த உலகில உயிர்ப்பிக்கிற வேளை சதையான இருதயத்தை குழந்தைகளை அப்பா நீங்கள் கொடுத்திருக்கிறீங்களாண்டவரே. நாங்கள் குழந்தைகளாக வருகிற வேளை எங்களுக்கு எதுவுமே தெரியாது ஆண்டவரே, கள்ளம் தெரியாது, கபடம் தெரியாது, மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று எதுவும் தெரியாத ஒரு புன் சிரிப்போடு வாழ்ந்து வந்தோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, பெரியவர்களாகிய ஆண்டவரே, எத்தனை வேதனைகள், எத்தனை அலக்கழிப்புகள் அப்பா சத்துராதி அப்பா இப்படியாக தீண்டிக் கொண்டிருக்கிறதை நீங்கள் காண்கிறீங்களே தேவனே. கர்த்தாவே இப்படியான எண்ணங்கள், சிந்தனைகள் ஒரு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வராதபடி தேவனே நோக்கி கூப்பிட, தேவ நீரே ஒருவர் அடைக்கலமா இருக்கிறீர் என்று நம்பிக்கையோடு இருக்க தகப்பனே கர்த்தாவே, நாங்கள் அப்பா மடிந்தால், நாங்கள் அப்பா கண்ணை மூடினால் அப்பா உம்மிடம் வருவோம் என்கிற நம்பிக்கையோடும் உறுதியோடும் உம்மை பின்பற்றி வர ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்காண்டவரே. ஓ கர்த்தாவே, கொஞ்ச காலம் ஆண்டவரே, கொஞ்ச காலம்தான் நாங்கள் வாழப்போகிறோம் ஆண்டவரே. இந்த கொஞ்ச காலங்களில் என்னவோ எத்தனையோ எத்தனையோ பேச்சு, எத்தனையோ வெறுப்புகள் தேவனே கர்த்தாவே, இப்படியான செய்கைகளை நாங்களும் கூட ஒவ்வொருவரும் செய்யாதபடி என் தகப்பனே, இவற்றை எல்லாவற்றிலிருந்தும் சத்ருவானவன் சூழ்ச்சியிலிருந்தும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் விடுவித்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் சத்ருவானவன் பிடியில் அகப்பட்டு போகாதபடி, தவித்து போகாதபடி அப்பா நீங்கள் உருவாக்கின ஒவ்வொரு குழந்தைகளும் குழந்தைகளை போல இருக்க தேவனே கர்த்தாவே ஒவ்வொருவரோடும் கூட இருங்காண்டவரே. இந்த நாளிலும் தகப்பனே கர்த்தாவே ஆவியானவரே, ஆம் தேவனே, மல்கியா நாள் ரெண்டு சொன்னது போல உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் நிழலில ஆரோக்கியம் இருக்கும் என்று சொன்ன தகப்பனே கர்த்தாவே, ஆம் தேவனே கர்த்தாவே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக வருகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் நீதியோடு இருக்கவும், நீதி தவறி நடக்காதபடி ஆண்டவரே நீதியாக நடக்கவும் ஏன் தேவனே கர்த்தாவே, அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே, ஆரோக்கியத்தை கொடுத்து ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, யுத்தத்திற்காக சென்றிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. கர்த்தாவே இவர்கள் மத்தியிலே ஒரு நீதி உண்டாகட்டும் ஆண்டவரே, ஒரு சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, கர்த்தாவே இவர்கள் மத்தியில ஒரு சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா இவர்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களோடும், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளோடும் அன்போடும் பரிவோடும் நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளாக ஏந்தவனே இந்த பிள்ளைகளை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே.
8: யுத்தம் வேண்டாம் ஆண்டவரே, யுத்தம் வேண்டாம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் சென்று ஆண்டவரே கர்த்தாவே உம்மை அறியாமல் மடிந்து போகிறதை நாங்கள் வேதனை படுகிறோம் ஆண்டவரே. உம்மை அறியாமல் ஆண்டவரே இப்படியான காரியங்களை செய்து வேதனை அப்பா மடிந்து போகிறார்கள் ஆண்டவரே. தேவனே ஒரு விசை இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே, ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஞானமாய் நடக்க அப்பா இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. ஆவியானவரே சத்ருவானவன் இந்த போடுகிற சதி திட்டத்தை நீங்கள் முறியடித்து போடுங்க ஆண்டவரே. உம்மாலே தான் கூடும் ஆண்டவரே, உம்மாலே கூடாத காரியம் எதுவும் இல்லையாண்டவரே. அப்பா இந்த யுத்தத்தினால் போய் இந்த பிள்ளைகள் படுகிற வேதனைகள், இந்த பிள்ளைகள் மாண்டு போகிறதை அப்பா தங்கள் பெற்றோர்கள் பார்த்து வேதனை படுகிறார்களே ஆண்டவரே, கண்ணீர் விடுகிறார்களே ஆண்டவரே. கர்த்தாவே கர்த்தாவே என்று உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பெற்றோர்களையும் நீங்கள் ஆண்டவரே, நீங்கள் புறம்பே தள்ளாத தகப்பன் ஆண்டவரே. கர்த்தாவே அவர்களை நீங்கள் பார்த்து அப்பா அவர்களின் பிள்ளைகளை நீங்கள் பராமரிக்கிறவரா இருக்கிறீங்கள் ஆண்டவரே, சமாதானத்தை கொடுக்கிறவரா இருக்கிறீங்கள் ஆண்டவரே. இப்படியான காரியங்களில் இப்படியாக நடக்காதபடி என் தகப்பனே கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆம் தேவனே கர்த்தாவே, அந்த காலத்தில் ஆண்டவரே நீங்கள் யுத்தம் பண்ண வைத்திருக்கிறீங்கள் ஆண்டவரே, நீதிக்காக ஆண்டவரே. அப்பா நீதியின் தேவன் நீங்கள் இருந்தீங்கள் ஆண்டவரே. அப்பா இந்த காலங்களில் நீதி இல்லை ஆண்டவரே, நீதி தவறி ஒவ்வொருவரும் பேசுகிறார்கள் ஆண்டவரே. ஆம் தேவனே, மல்கியா 4:2 சொன்னது போல நீ உங்கள் மேல் நீதியின் சூரிய நுதிக்கும், அந்த செட்டுகளின் நிழலில் ஆரோக்கியம் இருக்கும் என்று சொன்னவரே கர்த்தாவே. அப்பா நீதி தவறி ஒவ்வொருவரும் நடக்காதபடி அப்பா தகப்பனே உம்முடைய செட்டுகளின் நிழல் ஒவ்வொரு பிள்ளைகளை காக்கவும் அவர்கள் ஆரோக்கியமாய் இருக்கவும் என் தேவனே. ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீங்கள் கூட இருந்து நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்தாலே அப்பா கர்த்தாவே இந்த யுத்தத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே, குடும்பங்களுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் அப்பா உமக்குரிய பிள்ளைகள் இனி வாருங்க, இனி வருங்காலங்களில் ஆண்டவரே அப்பா யுத்தங்களுக்கு செல்லாதபடிக்கு உமக்காக யுத்தம் பண்ண, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்காக ஒவ்வொரு பிள்ளைகளும் தெரு தெருவாக யுத்தம் பண்ண என் தேவனே ஒவ்வொரு

0: குடும்பத்தோடும் சகோதரன் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, அப்பா இந்த பிள்ளைகளோடு கூட இருங்க ஆண்டவரே. என்னென்ன தேவைகள், என்னென்ன பாடுகள் அப்பா நாங்கள் அறியோம் ஆண்டவரே, நீங்கள் ஒருவர் மாத்திரமே அறிவீங்கள் ஆண்டவரே. இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீங்கள் தொட்டு, நீங்கள் பலப்படுத்தி, நீங்கள் ஆசீர்வதித்து, நீங்கள் சமாதானம் கொடுத்து அப்பா உம்முடைய கரத்தினாலே அணைத்து அப்பா எப்போது எங்கு சென்றாலும் அப்பா வழி தவறி போகாதபடி என் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரம் அப்பா இந்த பிள்ளைகளை மூடட்டும் ஆண்டவரே. அதே போல கத்தாவே ஆவியானவரே, இந்த என்னத்தக்க சகோதரி உம்முடைய திருப்பாதத்துல ஒப்பு கொடுக்கிறேன் என் தேவனே. கத்தாவே அந்த சகோதரியின் பிள்ளைகளை உம்முடைய கரம் தாங்கட்டும் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் கூட இருந்து அந்த பிள்ளைகளை மீட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உமக்காக ஊழியம் செய்கிற இந்த குடும்பங்கள் ஆண்டவரே, இந்த குடும்பங்களின் பிள்ளைகளை சத்துருவானவன் கை போடாதபடி தகப்பனே, சத்துருவானவன் வீழ்த்தி போடாதபடி தகப்பனே. கத்தாவே இந்த பிள்ளைகளை நீங்கள் அக்கினி மதிலால வேலி எடுத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அதே போல கத்தாவே இங்கு வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகளையும் உம்முடைய திருக்கரத்தால மூடுகிறேன் ஆண்டவரே. மூடுங்க ஆண்டவரே. தேவனே கத்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய சிறு குழந்தைகள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளையும் ஆண்டவரே சத்துருவானவன் வீழ்த்தி போகாடாதபடி, சத்துருவானவன் ஆட்கொள்ளாதபடி, வஞ்சிக்காதபடி தகப்பனே. போகிற இடங்களில், வருகிற இடங்களில், வேலை செய்கிற இடங்களில், படிக்கிற இடங்களில், எல்லாவற்றிலும் என் தகப்பனே இந்த பிள்ளைகளை உம்முடைய அக்கினி மதுளால வேலி அடைத்து பாதுகாத்து நடத்து ஆண்டவரே. கத்தாவே ஆவியானவரே, பெற்றோர்கள் ஜெபத்தில் இருக்கிற வேளையில் அப்பா சத்துருவானவன் யாரில் கை வைக்க வேண்டும் என்று நாங்கள் அறிவோம் ஆண்டவரே. தேவனே இந்த பிள்ளைகளில் சத்துருவானவன் கை போடாதபடி தகப்பனே, உம்முடைய தள்ளும்பு கொண்ட கரங்களினால் என் தேவனே இந்த பிள்ளைகளை, எங்கள் பிள்ளைகளை நீங்கள் மூடி மறைத்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் இந்த பிள்ளைகளை தாங்கட்டும் ஆண்டவரே. உம்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, உம்மையே நம்பி அப்பா அப்பா என்று கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி, நிலை குலைந்து போகாதபடி, தத்தளித்து போகாதபடி என் தேவனே, எங்கள் பிள்ளைகளை நீங்கள் அக்கினி மதிலால வேலி எடுத்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் எங்கள் பிள்ளைகளை தாங்கட்டும் ராஜா. நன்றி ஆண்டவரே, சோஸ்திரம் ஆண்டவரே. நீரொருவரே தேவன் ஆண்டவரே, உம்மை எல்லாமலங்களை மேற்கொள்ள யாரும் முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபம் கேட்டு நிக்கிறேன் ஐயா, எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: மேன் எங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ, கத்தர் உங்களோடும் புள்ளியோடும் கூட இருந்து சகலத்திலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன்,
0: ஆமேன்.
1: நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு, பிரைஸ் லார்ட் பிரதர், நீங்க ஸ்ரீலங்காவில் இருக்கிற எங்கள் வாலிப ஜோதிகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த பூத வஸ்திலும் இந்த கொலைகள் கொள்ளைகளிலும் ஈடுபடுகிற இந்த மக்கள், இந்த பிள்ளைகளுடைய இருதயங்கள் சிந்தைகள் அங்கு சீரழிகிற இருதயங்கள் சிந்தைகள் எல்லாம் தேவனுக்குள்ளாய் மாற்றப்பட, நல்ல ஆலோசனை கொடுக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்த.
2: அன்பும் கிருபையும் இந்த பிதாவே, இந்த தேவனே, இந்த வேண்டுகோளை உடைய பாதத்திலே வைக்கிறோம். தேவனே, இலங்க தேசத்தை பொறுப்படுங்களப்பா பிதாவே. தேவனே, அங்குள்ள வாலிப பிள்ளைகளை பொறுப்படுங்க இயேசு ராஜா. கடைசி நாட்களிலே வாலிப பிள்ளைகள் மீது என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்களித்தன் தேவனே. இந்த வாலிப பிள்ளைகள் மீது உம்முடைய ஆவியை ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. இந்த தேவனே, கட்டுகள் அறுக்கப்படுவதாக, நுகத்தடிகள் முறிக்கப்படுவதாக. தேவனே, இவளை விடுதலை செய்யுங்க ஆவியானவரே. சத்தியத்தை அறிவார்கள், சத்தியம் அவளை விடுதலையாக கொடுத்த தேவனே. உம்முடைய வார்த்தையை அனுப்பி தேவனே இவளை விடுதலை செய்யுங்கப்பா பிதா. தேவனே, இந்த தேசத்தின் வான மண்டலங்கள்ல இருந்து கிரிய சேர பொல்லாத ஆவிகள் தேவனே இலங்கை தேசத்தை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். திருடையும் கொல்லையும் அழிக்கேன் வர்ற ஆவிகள் இந்த தேசத்தை விட்டு, மக்களை விட்டு, இந்த வாழ்வ பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். தேவனே, எல்லா அடிமத்தின ஆவிகளும் தேவனே இவளை விட்டு வெளியேறுவதாக. போதை வசலுக்கு அடிமைப்பட்டிருக்கிற தேவனே, அடிமத்தின ஆவிகள் தேவனே இவளை விட்டு வெளியேறுவதாக. தேவனே, விடுதலை செய்யுங்க அப்பா பிதாவி, இந்த பிள்ளைகளை விடுதலை செய்யுங்க ஆவியானவர். இந்த கிரிய செய்யற மாம்ச கிரிகள், பிசாசின் கிரிகள், உலக கிரிகள் எல்லாம் இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். உம்முடைய பரிசு தரத்தை தெளிக்கிறேன் அப்பா பிதாவி. இந்த பிள்ளைகளுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க, ஒரு புதிய ஆவியை கொடுங்க அப்பா பிதா. ஓ கட்டுண்ட பிள்ளைகள் கட்ட அவிழ்க்கப்படுவார்களாக. சிறைப்பட்டு

0: பிள்ளைகள் விடுதலை அடைவார்களாக. நொறுங்கின்ற இதயத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு காயங்கட்டுங்கள் அப்பா அபிதாவி. எல்லா சோர்வின் ஆவிகள், பலவீனத்தின் ஆவிகள், பயத்தின் ஆவிகள் இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக. தேவனே, பிரகாசமுள்ள மலக்கிரங்களை இந்த பிள்ளைகளுக்கு கொடுங்கள் ஆவியானவரே. உம்முடைய சுவிசேஷத்தின் மூலம் தேவனே இந்த பிள்ளைகள் விடுதலை அடைய தேவனே கிருபை செய்யுங்க. தேவனே புறப்பட்டு போய் சகல மக்களுக்கும் தேவனே சுவிசேஷத்தை அறிவியும் கொண்டு சொன்ன தேவனே அப்பா, இந்த பால்வ பிள்ளைகளுக்கு, இலங்கை தேசத்துள்ள பால்வ பிள்ளைகளுக்கு உம்முடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்க அப்பா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா. தேவனே கொலை உண்ண போற மக்களை விடுதலை செய்யுங்க அப்பா. தேவனே தற்கொலையின் ஆவிகள் தேவனே இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக. தேவனே கிருபை செய்யுங்க ஆவியானவரே. தேவனே தேவனே இந்த போதை பஸ்களை கடத்துகிற மக்களை நீங்கள் முற்றுச்சியுங்க அப்பா. அக்கினி மதலாய் இலங்கை தேசத்தை சூழ்ந்து கொள்ளுங்கள் அப்பா அபிதாவே. போதை வசூல் உள்ளுக்கு வராதபடி இலங்கை தேசத்துக்களே நீங்கள் அக்கினி மேலாய் சூழ்ந்து கொள்ளும் அப்பா. இந்த தேசத்தை தேவ தூதர்களை அனுப்பி தேவனே இந்த பிள்ளைகளை மீட்டு ரச்சி இங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா அபிதாவே. ஓ நன்றி என் தேவனே சோஸ்ரம் அப்பா அபிதா. பரிசுத்த ஆவியானவரே குடும்பங்கள் அப்பா உம்முடைய வார்த்தையிலே கட்டுப்பட கிருபை செய்யுங்க அப்பா. கட்டர் குடும்பத்தை கட்டாவிட்டால் கட்டிட முயற்சி எல்லாம் வீணன்னு சொன்ன தேவனே அப்பா, உம்முடைய சத்திய வார்த்தையை கீழ்ப்படிந்து தேவனே நடக்க கிருபை செய்யுங்க. அங்குள்ள சபைகளை புறப்படும் அப்பா அபிதாவே. இந்த வாழ்வ பிள்ளைகளுக்கு தேவனே உம்முடைய வார்த்தை அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்க ஆவியானவர். 99 ஆட்டை விட்டு ஒரு ஆட்டை தேடி போன தேவனே, தேவனே அங்குள்ள வாழ்வ பிள்ளைகளை தேடி சென்று இந்த பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தை அறிவித்து தேவனே இவளை இந்த கட்டுகள்ல இருந்து விடுதலை செய்ய தேவனே கிருபை செய்யுங்க. அங்குள்ள ஒவ்வொரு கிறிஸ்தவர் மேல் விழுந்த கடமையின் தேவனே அப்பா கிருபை செய்யுங்க அப்பா. ஓ நன்றி ஆவியானவரே, நன்றி என் தேவனே சுவாசம் ஐயா, நன்றி அப்பா அபிதாவி. இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, ரட்சித்துக் கொள்ளுங்க, மீட்டுக் கொள்ளுங்கள் அப்பா அபிதாவி. ஓ நன்றி என் தேவனே, நன்றி அப்பா. நீங்கள் அப்படியாய் தேவனே செய்ய போற்காய், நன்றி என் தேவனே. இலங்கை தேசத்துடைய பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள், செத்த பலிகளை என் தேவனே ஒரு விசை மன்னியுங்க அப்பா. என் தேவனே மன்னியுங்க அப்பா பிதாவி. எல்லா விக்கிரக கிரிகள் தேவனே பிதாவி எல்லாம் எல்லாம் சிதறண்டு போவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. தேவனே புறப்படுங்கள் அப்பா. மத கட்டுகள், பாரம்பரிய கட்டுகள் எல்லாம் தேவனே இந்த மக்களை விட்டு, இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. தேவனே கிருபை செய்யுங்க அப்பா. உம்முடைய ஆவிய ஊற்றுங்க அப்பா இந்த வாலிப பிள்ளைகள் மீது. எங்களுடைய பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல அப்பா, உம்முடைய ஆவியினாலே ஆகமிச்சுங்க தேவனே. ஆவியானவரே விடுதலை செய்யுங்க அப்பா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் விடுதலை செய்யுங்க அப்பா பிதாவே. உம்முடைய வேத அறிவில்லாமல் சங்காரமாற இந்த பிள்ளைகளை மீட்டு ரட்சியுங்கள் அப்பா. உம்முடைய வேத வார்த்தை இந்த பிள்ளைகளுக்கு அனுப்பி இவளை மீட்டு ரட்சியுங்க என் தேவனே. ஓ நன்றி அப்பா, நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே சோசனம். தேவனே முதக்கரத்திலே இந்த வேண்டுகோளை வைக்கிறேன் அப்பா. பொறுப்படுங்கள் அப்பா என் தேவனே. ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. விடுதலை கொடுக்கிற ஆவியானவரே நன்றி அப்பா. நீங்க சமீபத்துக்கு மாத்திரமல்ல தூரத்துக்கு தேவனா இருக்கிறீங்க. உங்களுடைய வார்த்தை அனுப்பி தேவனே இந்த பிள்ளைகளை மீட்டு ரட்சிப்பதற்காய் நன்றி இயேசு ராஜா. கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்ன தேவனே நன்றி அப்பா, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா. இந்த வேண்டுகோள் விண்ணப்பங்கள் ஜபங்களை உமது பாதத்திலே வைக்கிறேன் தேவனே. இந்த ஊழியத்தை நடத்துகிற லெஸ் பிரதரை ஆசீர்வதியுங்க அப்பா, குடும்பத்தை ஆசீர்வதியுங்க, ஊழியத்தை ஆசீர்வதியுங்க அப்பா. தேவனே ஊழியத்தின் எல்லைகளை பெரிதாக்குங்க, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க அப்பா. அவருடைய தேவைகளை சந்தியுங்க பரிசுத்த ஆவியானவரே. அதே போல் ஜெனசிஸ் புறப்படுங்க அப்பா, கணவனை புறப்படும், பிள்ளைகளை புறப்படும். தேவனே பரிசுத்த இரத்தத்தால் மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. செய்யும் ஊழியங்களை ஆசீர்வதியுங்க அப்பா. வழிபாடுகளை கொடுங்க, வரப்போற காரியங்களை அறிவியுங்க ஆவியானவரே. இதிலே இணைந்திருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பரிசுத்த இரத்தத்துக்குள்ளே மூடிக்கொள்ளுங்கள் அப்பா. எல்லா தீங்குக்கும், எல்லா சோதனைகளுக்கும், எல்லா நோய் வியாதிகளுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா இந்த குடும்பங்களை. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினால் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியுங்க அப்பா பிதா. துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுங்க ஆவியானவரே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா. தேவனே இந்த வேண்டுகோள் விண்ணப்பங்கள் ஜபங்கள் சோஸ்திரங்களை கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டிருக்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: அமேன், அமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம் நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
0: ஆமீன், ஆமீன். உங்களையும் ஆசீர்வதிப்பாராக.
1: ஆமீன். நாங்கள் கடாசியிலன் அவர்களை வரவேற்று கொண்டு பிள்ளைகளுக்குள்ளே தேவனை அறிகிற அறிவும் தேவனை அறிந்த பிள்ளைகளுக்குள்ளே நல்ல பத்தி விருத்தியும் நல்ல தீர்மானங்களும் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல தனிப்பட்ட வளர்ச்சிக்கு ஏதுவாக அவர்கள் வளரக்கூடியதாய் கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி அவருடைய ஆத்துமா மீட்கப்பட வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்தணும்.
2: ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம். பெற்றோராகிய நாங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே ஆயிரம் தலைமுறைக்கு ஆசீர்வதிக்க போற இயேசப்பாவின் பாதத்திலே வைத்து இந்த விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. தேவனே, நீர் தந்த கற்பத்தின் கனிகள், நீர் தந்த சந்ததிகள் அப்பா, உன் சந்ததியை உன் சந்தானத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவனே அப்பா, இந்த வாக்கு தத்தங்கள் எவ்வளவு அருமையானதும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் அப்பா. உம்முடைய வாக்கு தத்தங்களும் வார்த்தைகளும் ஆண்டவரே எப்பொழுதும் ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக நின்று அதை நாங்கள் சுடர்களை போல பிடித்து கொண்டு ஆண்டவரே அந்த வார்த்தைகளுக்கு ஊடாக பிள்ளைகளை ஆசீர்வதித்து பாதுகாத்து பிசாசின் பிடியிலிருந்து மாமிசத்தின் பிடியிலிருந்து ஆண்டவரே விடுவித்துக் கொள்ள பரிசுத்தாவியானவரே எங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாட்களிலே கர்த்தாவே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. இயேசப்பா, ரட்சிப்பின் ஆண்டவரே குடும்பத்தில் இருந்து ஆண்டவரே நீர் கொடுத்த கற்பத்தின் கனியும் சந்ததியுமாய் வளர்ந்து வருகிற ஆயிரம் தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கர்த்தாவே இயேசப்பா புற ஜாதியாராகிய ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களையும் பிள்ளைகளையும் என் இயேசுதாமே கூட இருந்து வழி நடத்துவாராக. இந்த பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிறதான சகல இடரல்களையும் ஆண்டவரே கர்த்தாவே உலகத்தை இழுத்து கொள்ளுகிற ஆண்டவரே சகல காரியங்களையும் அப்பா உம்முடைய பாதத்திலே வைக்கிறேன் அப்பா. ஆண்டவரே ஆலயங்களுக்கு சென்று இடரலாயிருக்கிற பிள்ளைகளையும் காண்கிறீங்கள் அப்பா. ஆனாலும் பொறுமையோடு செல்லுகிற பிள்ளைகள் எவ்வளவோ பேர் எல்லா கண்டங்களிலும் நாடுகளிலும் ஆண்டவரே கிராமங்களிலும் பட்டணங்களிலும் உண்டு ராஜா. ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்குள்ளே ஆண்டவரே திக்கற்ற பிள்ளைகளாக கூட இருக்கிறார்கள், வறுமையின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள் ஆண்டவரே அப்பா, நோயின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள் அப்பா. ஆனாலும் உம்முடைய ஆலயத்தை தேடி நாடி ஓடுகிற பிள்ளைகள் மேலே உம்முடைய வல்லமையும் மகிமையும் கிருபையும் அளவில்லாமல் ஆண்டவரே அப்பா ஊற்றப்பட்டு நிரப்பப்பட்டு வல்லமையுள்ள பிள்ளைகளாக நீங்க நிறுத்த வல்லவர், பாவிக்க வல்லவர், பரிசுத்தப்படுத்த வல்லவர், வழி நடத்த வல்லவர். ஏனென்றால் கர்த்தாவே நீர் சத்திய தேவனாகிய தேற்றவாளனாக உலாவுகிற எங்கள் மகா பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் அப்பா. கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில் உலாவுகிற எங்கள் ராஜாதி ராஜா ஆண்டவரே அப்பா, இந்த பிள்ளைகளை ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே வயிற்றில் இருக்கும் பொழுதே சிருஷ்டிக்கும் தேவன், சிருஷ்டிப்பேர் தேவன் அப்பா நீங்க ராஜா. இந்த பிள்ளைகளுடைய ஆண்டவரே உறுப்புகள் ஒவ்வொன்றையும் எண்ணங்கள் சிந்தனைகள் ஆண்டவரே உம்மால் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த எண்ணங்கள் கர்த்தாவே யாவும் உமக்குரியதாக உமக்குள்ளாக வழி நடத்தப்பட பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீங்கள் அந்த அனந்த ஞானத்தை கொடுக்கும்படியாகவும் ஊகித்து நடக்கிற ஆண்டவரே தேவ ஆவியினாலே நிரப்பப்படவும் என் இயேசுவே நீங்க கிருபை செய்யுங்கப்பா. தகப்பனே, இந்த பிள்ளைகளுக்கு எத்தனையோ கவலைகள் இருக்கும் ஆண்டவரே, எத்தனையோ நாடுகளிலே, ஏழை நாடுகளிலே, கிராமங்களிலே, பட்டணங்களிலே, நாங்கள் அறியாத சபைகளிலே வாழுகிற இந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற கவலைகள் தேவைகளை நோய்களை குணப்படுத்தி வல்லமையாக எழுந்து நிற்க என் தேவன் ஆண்டவரே உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு நேர உணவில்லாமல் இந்த பிள்ளைகள் வாடுகிறார்கள், அடுத்த நேரம் உடுப்பு போட முடியாதபடி ஆலயத்திற்கு கூட ஆண்டவரே நேர்த்தியாக போட்டு கொண்டு போக முடியாதபடி எத்தனையோ பிள்ளைகள் வாடுகிறார்கள் அப்பா. என் இயேசுவே, யாபேசின் எல்லையை பெரிதாக்கின தெய்வமே, இந்த பிள்ளைகளுடைய எல்லைகளையும் கவலைகளை துக்கங்களை வேதனை பிள்ளைகளை நோய்களை குணப்படுத்தி சீர்படுத்தி ஆண்டவரே இந்த பிள்ளைகள் காலூன்றி நின்று மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியின் பிள்ளைகளாக மகனாக மகளாக நீங்க நிறுத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே இந்த ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீ தேவ தூதர்களாக பணிவிடை நாவிகளாக ஆண்டவரே சுற்றிலும் முன்னின்று வழி நடத்த வேண்டுமாக பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிறதான நுகத்தடிகள் இடுக்கண்கள் விக்கினகங்கள் யாவும் அழிந்து ஆண்டவரே அப்பா பிள்ளைகள் முன்னேறி செல்ல கத்தாவே இருக்கிறதான எரிகோ தடைகள் யாவும் ஆண்டவரே சிதறுண்டு நாசமாய் போகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகள் இந்த நாட்களிலே கடைசி நாட்களிலே உமக்கன்று வாழுகிற பிள்ளைகள் எவ்வளவோ ராஜா அப்பா. தகப்பனே அந்த பிள்ளைகளுக்கு முன்பாக நிக்கிறதான எல்லா யோர்தான்களையும் எல்லா எரிகோ கோட்டைகளையும் உடைத்தெறிந்து தேவனுடைய ஆவியானவர் முன் சென்று ஆண்டவரே அப்பா தகப்பனே அற்புதங்கள் அடையாளங்கள் வல்லமைகளாக சுவிசேஷத்தின் பிள்ளைகளாக ஆண்டவரே கர்த்தாவே மற்றவர்களை உம்மண்டையிலே இழுத்து கொள்ளுகிற பிள்ளைகளாக இந்த பிள்ளைகளை நீர் அன்போடும் அரவணைப்போடும் ஞானத்தோடும் புத்தியோடும் அன்பும் வெல்லனும் கர்த்தாவே தெளிந்த புத்தியோடும் பிள்ளைகளை அளவில்லாமல் நிரப்பி வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஏசப்பா அன்றைக்கு நீர் ஆண்டவரே நோவா குடும்பத்துக்கும் நோவாவின் பிள்ளைகளுக்கும் கருணை காட்டின தெய்வம் அப்பா. அந்த பெரிய ஆபத்தில் இருந்து ராஜா நீர் நோவாவின் பிள்ளைகளை காப்பாற்றினீங்கள் அப்பா, மிருகங்களை காப்பாற்றினீங்கள் அப்பா. இன்றைக்கும் அப்படிப்பட்ட உலகம் ஆண்டவரே பெருகி ஆண்டவரே அப்பா சின்ன பின்னமாக போகிறது ராஜா. இந்த நாட்களிலே நோவாவின் பிள்ளைகளை எப்படி உம்முடைய பேழைகளுக்குள்ளே வைத்தீங்களோ அப்படியாக இந்த பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா பிள்ளைகளுக்குள்ளே வைத்து பாதுகாத்து ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே பலகி பெருகி 30, 60, 100 பலன் கொடுக்க என் தேவனே வருங்கால சமுதாய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே நாங்கள் பிள்ளைகளை மனதார ஆசீர்வதித்து என்னென்ன ஆண்டவரே பகிர்ந்து கொடுக்கப்பட்டதோ அந்த பகிர்ந்து கொடுக்கப்பட்ட ஊழியங்களை வேலைகளை ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதித்து நடத்தி பாதுகாத்தருள வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இன்னும் ரட்சிக்கப்படாத ஏலியின் பிள்ளைகளைப் போல எத்தனையோ பிள்ளைகள் உண்டு ராஜா. ஆண்டவரே அன்றைக்கு ஆண்டவரே ஏலி தன்னுடைய பிள்ளைகளை கவனமாக பார்க்காதபடி கவலையமாய் விட்டபடியினாரே இன்றைக்கும் அந்த ஏலியின் குடும்பத்தின் பிள்ளைகளைப் போல ஆண்டவரே உலகம் எங்கும் ஆண்டவரே அப்பா தகப்பனே இந்த பிள்ளைகள் வாழுகிறார்கள் ராஜா. இயேசுவே உம்முடைய கரத்திலே இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தகப்பனே இவர்களுடைய பரம்பரை கர்த்தாவே கட்டுகள் பெருமைகள் பண ஆசைகள் ஆண்டவரே கொள்ளை கர்த்தாவே கொள்ளையிடுகிறது ஆண்டவரே அப்பா. இப்படிப்பட்ட எத்தனையோ காரியங்களுக்குள்ளே வலை வீசி ஆண்டவரே யாரும் அறியாத நேரங்களிலே அறியாத காரியங்களை திருட்டுத்தனமாக நடத்துகிற காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க காண்கிற தெய்வமே இயேசப்பா. ஏலியின் பிள்ளைகளை போல இருக்காத வண்ணம் நோவாவின் பிள்ளைகளாக ஆண்டவரே உம்முடைய கிருபையோடு இரக்கத்தோடு தயவோடு இந்த பிள்ளைகள் நடந்தேற கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. பாதைகளை செவ்வையாக்கி கொடுங்கப்பா. ஆண்டவரே தேவனே நீர் நடத்த வல்லவர் அப்பா. ஆண்டவரே புற ஜாதியாரையும் ஆண்டவரே எப்படி தெரிந்து கொண்டீரோ அப்படியாக இந்த பிள்ளைகளை நீங்க பிரித்தெடுத்து ஆண்டவரே கர்த்தாவே உம்மண்டையிலே கிட்டி சேரவும் உம்மண்டையிலே இழுத்து கொள்ளவும் உம்முடைய அந்த பரிசுத்த அன்பு இந்த பிள்ளைகளை நிரப்பவும் என் தெய்வமே எங்களுக்காக பரிந்து பேசுகிற அந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவும் எங்களுக்காக சிந்தப்பட்ட ஆண்டவரே அந்த சிலுவையும் அந்த இரத்தமும் இந்த பிள்ளைகள் மேலே ஊற்றப்பட்டு அந்த சிலுவையின் நிழலிலே இந்த பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. தகப்பனே எத்தனையோ நாடுகளிலே ராஜா ஆண்டவரே கொள்ளைக்கும் கொள்ளைக்கும் திருட்டுக்கும் ஆண்டவரே கர்த்தாவே எத்தனையோ அசுத்த கிரியைகளுக்கும் அடிமையாக இருக்கிற இந்த வாலிப பிள்ளைகள் மேலே அப்பா உம்முடைய அன்பின் ஆவியை ஊற்றுங்கப்பா. நீங்க தேடி சென்று அன்று எத்தனையோ கர்த்தாவே காரியங்களை நடப்பித்த தெய்வம் ஆண்டவரே அப்பா. இன்றைக்கும் அதை நடப்பிக்க வல்லவராக இருக்கிறீர். ஆனால் உலகமோ நாடுகளோ குடும்பங்களோ ஆத்துமாக்களோ உம்மை ஆண்டவரே தேடாத வண்ணம் ராஜா ஆண்டவரே அப்பா வேறு காரியங்களிலே ஈடுபட்டு அநியாயமாக மரித்து போகிறார்கள் அப்பா, அழிந்து போகிறார்கள் அப்பா. தகப்பனே இந்த பிள்ளைகள் மேலே உம்முடைய நல்ல ஆவியை ஊற்றும் ஆண்டவரே. அப்பா சொல்லப்படுகிற இந்த சுவிசேஷத்திலே ஆண்டவரே அவர்கள் தங்களுடைய கண்களையும் சிந்தனைகளையும் இருதயங்களையும் ஆண்டவரே திறந்தரல. என் தேவனே நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அன்றைக்கு ஆண்டவரே கண் தெரியாமல் கர்த்தாவே இயேசப்பா எத்தனையோ குருடர்கள் இருந்த பொழுது ஆண்டவரே நீர் திறந்து உலகத்தை பார்க்க வைத்த தெய்வம், தாய் தகப்பனை பார்க்க வைத்த தெய்வம் அப்பா. அதே போல ஆண்டவரே இன்றைக்கும் இந்த பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிறதான இருதயத்தின் குருட்டாட்டம் கர்த்தாவே கண்களின் ஆண்டவரே குருட்டாட்டங்கள் யாவும் திறக்கப்பட உம்முடைய ரத்தமும் உம்முடைய காயப்பட்ட ஆண்டவரே அந்த கரமும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அதிகாரமுடையவராக இருக்கிறீர், ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறீர் அப்பா. இந்த பிள்ளைகள் 16-17 வயசுகளிலே திருட்டுத்தனமாக நடத்துகிறார்கள் அப்பா, நடக்கிறார்கள் அப்பா. யார் செய்த பாவமோ நாம் அறியோம் ஆண்டவரே. இந்த பொல்லாத இச்சைகளுக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. தகப்பனே ஒரு நாள் கத்தாவே ஆசைக்காக பல வருடம் ஆண்டவரே செயலை வாடுகிறார்களே ராஜா. இந்த வாலிப பிள்ளைகளை கணோக்கி பாருங்க, எத்தனையோ பிள்ளைகள் சிறைச்சலையிலே ஆண்டவரே அறியமையினாலே வறுமையின் நிமித்தம் ஆண்டவரே பிசின் பிடியில் இருந்து ஆண்டவரே நீர் அறிவறுக்கத்தக்க காரியங்களை செய்து இன்றைக்கு ஆண்டவரே சிறைச்சாலையிலே வாடி வதங்கி ஆண்டவரே மரித்து போகிறார்கள் அப்பா. தகப்பனே இயேசப்பா இந்த பிள்ளைகள் மேலே உம்முடைய கிருபியை ஊற்றுங்க ஆண்டவரே. இவர்களுக்காக யார் ஜெபிப்ப இருப்பார்கள், யார் பரிந்து பேசுவார்கள் அப்பா? இவர்களுடைய ஆத்மா ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே அநியாயமாக வண்ணம் ராஜா சிறைச்சாலையிலே வாடுகிற பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய கிருபையை காண, உம்முடைய இரக்கத்தை தழுவிக்கொள்ள, உம்முடைய தயவை பெற்றுக்கொள்ள நிறைவாய் ஆண்டவரே நீர் கொடுக்க வல்லவராக இருக்கிறீர். உம்மை விட்டு உம்மிடத்திலே வந்தவர் ஒருபோதும் பின்னிட்டதும் இல்லை, பின்வாங்கினதும் இல்லை ராஜா, பின்னடைய வைத்ததும் இல்லை அப்பா. கீழாக்காமல் மேலாக்குகிற தேவன் ஆண்டவரே அப்பா. அந்த மேலாக்குகிற தேவனிடத்திலே ராஜா இந்த பிள்ளைகள் ஓடி வர உதவி செய்யுங்கப்பா. இந்த பிள்ளைகளுக்கு முன்பாக ஆண்டவரே எரிகோ நிக்கிறது, யோர்தான் நிக்கிறது அப்பா. தேவனே இவர்கள் எல்லாம் ஆண்டவரே பின்னிட்டு ஓடத்தக்கதாக இந்த பிள்ளைகளுக்கு செவ்வியான பாதையை காண்பிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா நீங்க ஒருவரே இதை நடத்த வல்லவராக இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே நீ தேவ ஆண்டவரே சேனையை உடையவர் அப்பா, அந்த சேனையை உடைய தகப்பனே ஆண்டவரே. இன்றைக்கும் இந்த உலகத்திலே நீர் ஆண்டவரே இந்த கண்டங்கள் மேலே உம்முடைய ஆண்டவரே ஆவியை ஊற்றி ஆண்டவரே இந்த பிள்ளைகளை கர்த்தாவே தூக்கிவிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுடைய ஆத்துமாக்கள் உமக்கு முன்பாக வைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நிறுத்துகிறோம் ஆண்டவரே. வருங்கால சமுதாயம் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு ஊடாக வருங்கால சந்ததியை கர்த்தாவே நாங்கள் காண வேண்டும் இயேசப்பா. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம், உம்முடைய வாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. உம்முடைய கண்களிலே பதிய வைக்கிறோம் அப்பா. பரிகாரியாகிய இயேசுவே வாலிப பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிறதான நோய்கள் யாவும் அழிந்து நாசமாய் போகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. படிக்க முடியாதபடி, வேலைக்கு போக முடியாதபடி, பலவீனத்தோடும் சோர்வுகளோடும் ஆண்டவரே இருக்கிறதான இந்த பிள்ளைகள் மேலே உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என் தெய்வமே நீர் இயேசு கிறிஸ்துவப்பா, நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவப்பா, தாவீதின் குமாரனாக வந்தவர் இயேசு கிறிஸ்துவப்பா. ஆண்டவரே ஏசாவை வெறுத்து யாக்கோபை சிநேகித்தேன் என்று சொன்னீரே அப்பா. யாக்கோவுக்கும் ஏசாவுக்கும் எவ்வளவு வித்தியாசம் உண்டென்று நீங்கள் ஆண்டவரே சொல்லி இருக்கிறீங்களப்பா. ஆண்டவரே இஸ்ரவேலாக ஆண்டவரே தெரிந்தெடுத்த யாக்கோவை போல ஆண்டவரே இந்த பிள்ளை ராஜா ஒரு யாக்கோவின் சந்ததியாக இஸ்ரவேலின் சந்ததியாக வர உதவி செய்யுங்கப்பா. ஏசாவையும் ஏசாவை போலவும் வாழ்ந்து விடாதபடி காத்து கொள்ளுங்கப்பா. ஒன்றுக்கும் உதவாது ஏசப்பா. நீ செய்து முடிக்க வல்லவராக படியினால் எங்கள் தேவனுடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டே. தேவனே நீர் செய்ய போறதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே எங்களுடைய இலங்கை தேசத்திலும் ஆண்டவரே அப்பா திரும்பமாய் ஒரு யுத்தம் வந்துடக்கூடாது ஏசப்பா. பிசாசானவன் யாருக்குள்ளே பொய்யலை கத்தாவே கருத்து வேறுபாடுகளை கொடுத்து ஆண்டவரே சிதறடிக்க வைக்கிறான் ஆண்டவரே. திரும்ப ஆண்டவரே ஒரு யுத்த களம் வராதபடி சமாதானத்தின் நாடாக அன்பின் நாடாக ஆண்டவரே ஒரு உண்மையுள்ள தேசமாக நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே எல்லாரும் பெற்றோரும் ஆண்டவரே சபையாரும் ஆண்டவரே அரசாங்கங்களும் ஞானத்தோடு விழித்திருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. பொய்யான வார்த்தைகள் யாவும் அழிந்து நாசமாய் போவதாக, ஒருவர் மேல் ஒருவர் குற்றம் சாட்டி பிள்ளைகளை அழிக்க நினைக்கிற கெட்ட ஆவிகள் யாவும் அழிந்து நாசமாய் போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. போதும் ஆண்டவரே இலங்கையிலே யுத்தம் ஆண்டவரே, இந்த ஈரான் தேசத்திலே, இஸ்ரவேல் தேசத்திலே, உக்ரைனிலே ஆண்டவரே போதும் ஆண்டவரே யுத்தம். சமாதான பிறவாகிய சமாதானத்தின் அன்பு நேசரே, இந்த வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவரே இந்த தேசங்களையும் குடும்பங்களை நீங்கள் பாதுகாத்து உம்முடைய நிழலின் கீழே வைக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் கர்த்தாவே எப்பொழுதும் சுற்றி திரியுங்கள் ராஜாதி ராஜாவாக, கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில் உலாவுற சிங்காசனத்தின் ராஜா நீர் ஆண்டவரே. அந்த ராஜாவின் பாதத்திலே இந்த வாலிப பிள்ளைகளையும் வருங்கால சமுதாயத்தையும் ஆலயத்தில் நிற்கிற பிள்ளைகளையும் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளையும் சிறைச்சாலையிலே வாடுகிற பிள்ளைகளையும் நோயாளிகளையும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே கர்த்தாவே எத்தனையோ விதமான நோயுற்ற பிள்ளைகள் கண்டறியாமல் காது கேட்காமலுக்கு ஆண்டவரே கர்த்தாவே வலது குறைந்த பிள்ளைகள் என்று பெயர் சூட்டப்பட்ட இந்த பிள்ளைகள் மேலே அற்புதங்கள் அடையாளங்கள் வரும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. கண் பார்வை கிடைக்கட்டும் ஆண்டவரே, எழுந்து நடக்க உதவி செய்யும் ஆண்டவரே, தங்களுடைய சொந்த வேலைகளை செய்யத்தக்கதாக கைகளை ஆண்டவரே ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா இந்த பிள்ளைகளுடைய சிந்தனைகளையும் இருதயங்களையும் பிசாச வஞ்சிக்காதபடி ஆத்துமா ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், ஆத்துமா ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே. கர்த்தாவே இந்த விண்ணப்பங்களை கேட்கிற ராஜாவே உமக்கு நன்றி அப்பா. பெற்றோராகிய நாங்கள் பிசாசின் பிடியிலிருந்து பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் மனதார ஆசீர்வதித்து பிள்ளைகளை ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். தங்கள் ஜெபங்களை கேட்டதும் உனக்கு ஸ்தோத்திரம், நன்றி கலாசிலன். கர்த்தர் தாமே உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் கூட இருந்து சகலதிலன் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமேன்
2: ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். நாங்கள் ஜபத்தோடு கூட நான் முடித்துக் கொள்ளுகிறேன். அன்பான பிதாவே, இயேசுவின் நாமத்தினா உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இன்று என்னால் தொடக்கத்தை இந்த முடிவர் ஆவியானவர் நடத்தி தந்தீரப்பா. ஆண்டவரே இந்த வாலிப யுவதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, அவர்களுடைய மனமாற்றத்துக்காக ஜெபிக்கிறோம், மனம் திரும்புதலுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதையிலே நடக்க செய்வீராக உம்முடைய ஆண்டவரை கர்த்தாவே நீர் நடத்தும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் ஆண்டவரே தமிழின வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே ஈரோப்பா வாலிப பிள்ளைகள் அப்பா ஆண்டவரே, ஐக்கிய அமெரிக்கா கனடா தேச வாலிப பிள்ளைகள் அப்பா, இலங்கை இந்தியா வாலிப பிள்ளைகளப்பா, இந்த ஐந்து கண்டத்தில் வாழும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நிரந்தரம் சிந்தினீர் என்பதை அவர்கள் அறிந்து உணர்ந்து கர்த்தாவே உம்மண்டையிலே ரட்சிப்புக்காய் வர கர்த்தாவே கிருப செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். வெளவீனப்பட்டிருக்கிற வாலிபர்கள் ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே எழும்ப முடியாம தவிக்கிற வாலிபர்கள் கர்த்தாவே, சிறைப்பட்டிருக்கிற வாலிபர்கள் கர்த்தாவே, எத்தனையோ விதத்தில கர்த்தாவே மனத்தாக்கலோடு இருக்கிற வாலிப பிள்ளைகள் எத்தனையோ அழிந்து போகிறார்கள் கர்த்தாவே, இவர்களை ஆண்டவரே நீர் தொட்டு குணமாக்கி கர்த்தாவே அவர்களை உம்முடைய கர்த்தாவே கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீர் வழி நடத்தும் சங்கமா வானொலியிலே ஸ்ரீயண்ணா மனைவி பிள்ளைகள் சொந்ததிக்கா ஸ்தோத்திரிக்கிறோம். இனி வருகிற புரோக்ராமுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளின் ஆண்டவரே குடும்பத்தில இருக்கிற ஒவ்வொரு வாலிப யுவதிகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நீங்கள் அவர்களோடு கூட இருந்து கர்த்தாவிலே ஸ்ரீயண்ணா குடும்பத்தில இருக்கிற வாலிப பிள்ளைகள் எங்கள் வீடுகளில் இருக்கிற வாலிப பிள்ளைகளை ஒப்பிவிக்கிறோம் ஐயா. உமக்கேற்றபடி உம்முடைய கீழ்ப்படிவி பயபத்தி ஓடு அவர்கள் வாழ கர்த்தாவே நீர் கிருப செய்ய, நீர் இருக்கிறீர் நீர் பார்க்கிறீர் என்பதை அவர்கள் உணர்ந்து அறிந்து கொள்ள கர்த்தாவே நீர் அவர்களுக்கு உதவி செய்யும். சகலதே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. நீர் வழி நடத்தும் அந்த சங்கம் ஊழியன் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் வீடுகளையும் ஆசீர்வதியும். ஏமியே பொறுப்பெருங்க தாவே, இன்றைக்கு வராமல் ஜெபிக்க முடியாம இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்தந்த இடங்களில வைத்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்,
3: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரம் தொகுத்து வழங்கிய உங்களை கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். அத்தோடு அதிகால வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஜபித்த உங்கள் எல்லோரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி இருக்கிறீர்கள், ஜபங்களை ஒப்புவித்திருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஒருவருடனும் கூட இந்த ஆசீர்வத்தை வழிநடத்துவாரா என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் திரும்பமாக நாளை கால வேளையிலே அபிஷேக ஆராதனையிலே திரும்பமாக சந்திப்போம். கர்த்தருடைய கரத்திலே உங்களை எல்லோரையும் ஒப்புவித்து கொண்டு சனி ஞாயிறு நடைபெறுகின்ற அந்த காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். நாளைய நாளிலே இதே வேளையிலே அபிஷேக ஆராதனை நாளைய நாளிலும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகின்றது. அந்த வகையில் இணையுங்கள். கர்த்தர் தாமே வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே எல்லோரையும் ஒப்புவிப்போம். அருமையானவர்களே, இந்த கிட்டத்தட்ட 1.5 மணித்தியாலங்களாக இணைந்து எங்களுடன் ஜபங்களோடு வழி நடத்தினார்கள். கர்த்தர் தாமே அவர்களுடன் கூட இந்த ஆசீர்வத்தை வழிநடத்துவாராக. ஜபித்த ஒருவரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரண்டை ஒப்புவித்திருக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமே, ஆமே. நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் ஒரு சில பாடலோடு இணைவோமா? ஆமேன்.

இருபத்தெட்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்று ஆதாம் ஒருவாள் பிசாசை அந்த லூசிபர சாத்தானை நம்பி இழந்து போன சகல அதிகாரங்களையும் இயேசு மீட்டுக் கொண்டு கொடுத்த அதிகாரம் எங்களிடத்துல தரப்பட்டிருக்கிறது. அவரை பெற்றவராக ஏற்றுக்கொண்டு அவருடைய அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் அவருடைய அதிகாரம் தரப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தோடு பாருங்கள், புறப்பட்டு போய் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு சொல்லுகிறார், இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம், சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். அவர்கள் இயேசு எங்களோடு கூட இருக்கிறார். அவர் கற்றுக்கொண்டிருந்த அந்த மூன்றரை வருடங்கள் சீடர்களுக்கு கற்றுக்கொண்டிருந்த அத்தனையையும் இன்றைக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்கும்படியாக எங்களுக்கு அந்த சுவிசேஷ ஊழியத்தை தந்திருக்கிறார். பாருங்கள், ஆதாம் ஏபாளின் பாவத்தின் ஊடாக முதற் கொலை காயின் ஆபேலை கொள்கிறான். எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக இன்றைக்கு பிறக்கிறோம். பாருங்கள், ரோமன் 3:23 சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து எக்ஸெப்ட் ஜீசஸ் மட்டும் விதிவிலக்கானவர். பரிசுத்தமாக வாழ்ந்து என்னில பாவம் உண்டென்று உங்களில் யார் குற்றப்படுத்த கூடும் என்று சொன்னவர் அவர் ஒருவரே. அந்த மெய்யான பொய்யுரியாத தெய்வமாக இருக்கிறார். இப்படியான தேவன் தான். நாங்கள் பாவத்தில பிறந்தோம், எங்களுடைய அபிஷேகம் பெற்ற பின்பு எங்களுடைய நாங்கள் பாவத்தை எதிர்த்து நிற்கிறார். வல்லமையை அவருடைய இரத்தத்தினாலே எங்கள் பாவங்கள் கழுப்பப்பட்டு அவருடைய பலத்தோடு எப்படி பிசன்னாயின் இயேசு பரிசுத்த ஆவியினாலும் அபிஷேகத்தினாலும் நிரம்பி இருந்தார். அதே போல ஒரு எங்களுக்கும் அந்த அபிஷேகத்தை தந்து எங்களையும் நன்மை செய்கிறவராக இப்படியான பிசாசின் வல்லமைய பாருங்கள். மதங்களுக்குள்ள எல்லாம் பிசாசின் வல்லமைகள் காணப்படும். அவர்களுக்கு நோய்கள் காணப்படும், எல்லா விதமான பிரச்சனைகளும் காணப்படும். இவற்றிலிருந்து விடுதலை கொடுக்கத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். அவரை புலோ பண்ணுகிற நாங்களும் அப்படியான அற்புதங்களை செய்யும்படியாகத்தான் எங்களுக்கு இந்த அபிஷேகத்தை தந்திருக்கிறார். பாருங்கள், நாங்கள் வேண்டும். முதலாவதாக எங்களுடைய தேவன் இசாயா 6 சொல்லப்படுகிறது, கேலி மீன்களுக்கு சேரா மீன்களுக்கும் மத்தியில வாசம் செய்கிற எங்கள் தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சேரா மீன்கள் கேலி மீன்கள் 24 மணி நேரமும் அவரை துதித்துக் கொண்டிருக்கின்றன. எங்களுடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று வேதாகமம் சொல்லுகிறது. 1 Peter 3:15 கர்த்தராகிய தேவனை சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். பாருங்கள், சாந்தத்தோடும் வணங்கும் அவர்களை வரவேற்று உயிருள்ளவர். பாருங்கள், நாங்களும் அறியாமல் இருந்தோம், பாத்திர வாழ்ந்தோமோ, நாங்கள் அபிஷேகத்தினால நிறைக்கப்பட்டோமோ, அன்றைக்கு எங்களுக்கு விடுதலை தந்தார். கர்த்தரே ஆவியானவராக எங்களை நிரம்பினார். உச்சந்தலை இருந்து உள்ளங்காலைக்கு எங்களை நிரம்பி அந்த வல்லமையின் பலத்தோடு இந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு எங்களுடைய செய்கிறார். அந்த பலத்தோடு நாங்கள் இன்றைக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். ரோமர் 5:5 சொல்லுகிறார், அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு அந்த தைரியத்தை தந்திருக்கிறார், இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக எங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு நாங்கள் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் அறிவிக்கும்படியாக எங்களுக்கு கற்று தருகிறார். பாருங்கள், இந்த சீடர்கள் அப்போஸ்தலர்கள் இந்த பவுல் எல்லாரும் அவர்களும் பாருங்கள், வாசிக்கப்படுது 1 Cor 2:1 பார்க்கும் பொழுது, சகோதரரே நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. பதினைந்து சீடர்கள் எல்லாரும் மக்களாக மீன்பிடிக்கிறவர்களாக தாழ்மை உள்ளவர்களாக இப்படியாக அவர்களை தெரிந்து கொண்டார். பாருங்கள், இந்த அறிவும் இல்லாமல்
அவர்கள் வேத இயேசுவிடத்திலே இருந்து கற்றுக்கொண்டு அவரை போல மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களாக அவர்களை தெரிந்து கொண்டார். நாங்கள் அடுத்த வசனத்திலேயும் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தோம். பாருங்கள், சிலுவையில அவருடைய மிஷன், சிலுவையில எனக்காக உங்களுக்காக இந்த உலகத்தினுடைய சகல மக்களுக்காகவும் இயேசு அந்த சிலுவையில மடிக்க வேண்டும். அந்த மிஷனை அவர் சரியாக செய்து முடித்தார். இந்த தவறும் விடாமல் 100% பரிசுத்த சரீரத்தோடு அவர் வாழ்ந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறவராக நிறைவேற்றினார். அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்கள் இருந்தேன். ஆரம்பத்தில் ஊழியம் செய்கிறவர்கள் இப்படித்தான் படித்து செய்ய வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு தான் அந்த ஊழியங்களை செய்வார்கள். அடுத்த அவசரத்திலே பார்க்கும் பொழுது என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனமாய் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாயிருக்கிறது. உலக மக்களை பார்த்தீர்களாக இருந்தால் நயவசனங்கள் உள்ளுக்கொண்டு வைத்து வெளியில் ஒன்று பேசுவார்கள். வாயில இருதயத்திலே இருந்தவர்கள் பேச மாட்டார்கள். பொய் பொய் நோமலாக எல்லா உலக மனிதர்களிடத்திலே நாங்களும் பாவம் செய்ய ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இப்படித்தான் வாழ்ந்தோம், இப்படியாக தவறான வழிகளிலாம் ரட்சிக்கப்பட்ட பின்பு தேவனுக்கு பிரியமாக தேவனுக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செய்யக்கூடாது, அவருக்கு விரோதமான காரியங்களை நாங்கள் செய்யக்கூடாது என்ற ஒரு உணர்வோடு வாழ்கிறோம். பாருங்கள், அவர் எங்களுக்கு லபாசம் செய்து பாவத்தை குறித்து நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். என் பேச்சு என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனம் உள்ளதா இல்லாமல் ஆவியினாலும் பெலத்தினாலும் உறுதிப்பட்டிருக்கிறது. அவருடைய பெலத்தை நாங்கள் காண்பிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய பெலத்தை மனிதர்கள் பெற்றுக் கொண்டு விட்டால் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவார். ரோமர் 10:13 அந்த மெய்யான உயிருள்ளத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவார். இயேசுவை போல இயேசு எப்படி வாழ்ந்தார், பரிசுத்தமாக வாழ்ந்தார், தீமை நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அவரை நாங்கள் போக்கஸ் பண்ணி அவர் எப்படி வாழ்ந்தாரோ அதன்படி வாழும் பொழுது அவரை போல எங்களை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். இதற்காகத்தான் ஊழியக்காரர்களை அந்த மெய்த்தேவன் தேடுகிறார். அவரை போல இயேசுவை போல ஒவ்வொரு ஊழியக்காரனும் மாறிவிட வேண்டும் என்று பாருங்கள். அவரை நாங்கள் அறிவிக்காவிட்டால் எப்படி விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை விசுவாசிப்பதற்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? பார்கள், இயேசுவை போல அவருடைய அபிஷேகம் அவருடைய வார்த்தைகளை எங்களுக்கு தருகிறது. அந்த வார்த்தைகளை இயேசுவை போல அந்த வார்த்தைகளை பிரசங்கிக்க பரிசுத்தாவியானவர்களுக்கு உதவி செய்கிறார். அடுத்த வசனத்திலே ரோமர் 10:15 அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. பாருங்கள், இன்றைக்கு பல இந்த சரித்திய சங்கம் ரேடியோவில் பல ஊழியக்காரர்களை சுவிசேஷங்களை பாஸ்டர்ஸ் இப்படியாக எழுப்பி இருக்கிறார். தேவன் இவர்களுடைய இவரை பற்றி தேவன் சொல்லும் பொழுது நாங்கள் சுவிசேஷம் சொல்லும் பொழுது முதலாவது அவர்களுக்கு சமாதானத்தை கூற வேண்டும். அவர்களுடைய வீட்டுல பிரவேசிக்கும் பொழுது உங்களுக்கு சமாதானம், இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சமாதானம், இயேசு தருகிற சமாதானம். அவர்கள் கேட்காவிட்டால் எங்களுக்கு இயேசு வேண்டாம் என்று ஒரு ஊரார் அல்லது ஒரு மக்கள் சொல்லுவார்களாக இருந்தால் நாங்கள் தூசை தட்டிவிட்டு அடுத்த ஊருக்கு போக வேண்டும். ஏனென்றால்
இறங்கி இயேசுவை அறியாத மக்கள் இந்த உலகத்தில பல தேசங்களில் இருக்கிறார்கள், பல இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய இடங்கள் பல இருக்கிறது. பாருங்கள், நாங்கள் நோர்த் கொரியாவை பார்த்தால் நோர்த் கொரியாவில பைபிளை வைத்திருக்க கூடாது, இப்படியான ஒரு தேசத்தில் அறிவிக்க முடியாது. பாருங்கள், அந்த அரசாங்கமே ஒரு ஒரு நாளும் அந்த தேசத்தை ஆண்டவர் மாட்டுகிறவராக இருக்கிறார். பாருங்கள், இந்த சோமாலியா தேசத்தை பார்த்தீர்களாக இருந்தால் அங்கும் இயேசுவுக்கு தடை. பாருங்கள், கிறிஸ்துவை தடை செய்கிறார்கள். 1.8 மில்லியன் குழந்தைகள் மல் நியூட்ரிஷன் உணவில்லாம இருக்கிறார்கள். இங்க கூகுள்ல போய் பார்த்தா தெரியும். ஒன்றைக்கு பாருங்கள், அவர்களுக்கு கம்யூனிஸ்ட் நாடுகள் இயேசுவை எதிர்க்கிற நாடுகள் தான் உதவி செய்கிறதாக இருக்கிறது. பாருங்கள், அங்கு மழை இல்லை, எங்களுடைய தேவன் தான் மழையை வசிக்கப்படுகிற தேவன், ஆனால் இரக்கமுள்ள தேவன். அந்த முழு நாடுமே இயேசுவை அரசன் தொடக்கம் ஒவ்வொருவரும் பாருங்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்து கொள்ளுவார்கள். சாத்தானின் ஆட்சியாக தீமை நிறைந்த ஆட்சியாக அப்படியான நாடுகள் இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதற்காக தான் இயேசு வேண்டும். அந்த தேசத்தில் மழைக்கு ஆசீர்வாதத்திற்கு இயேசு வேண்டும். கிறிஸ்தவர்கள் அதிகமாக இந்த தேசங்கள் ஆசீர்வதிப்பதற்கு பட்டிருக்கிறதுக்கு காரணம் இயேசுவை உண்மையோடும் ஆவியோடும் பாடசாலைகளில் பைபிளை படித்து வளர்ந்து அதன்படி இயேசுவுக்கு பிரியமாக வாழ்ந்த அந்த மூதாதையர்கள் நிமித்தம் இந்த கிறிஸ்தவ நாடுகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இந்த தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரிஸ் வறுமை உள்ளவர்கள், மதங்களில வாழ்ந்தவர்கள் அந்த வறுமையில தான் வாழ்ந்தார்கள். ஏன் தேவனுடைய ஞானம் இல்லை அந்த தேசங்களில? பாருங்கள், இப்படியாக இன்றைக்கு பல விதமான மதங்கள், இன்னைக்கு கப்பல் மூலமாக அவர்கள் கைகளினால செய்யப்பட்ட சிலைகள் எல்லாம் கப்பலில வந்து அதை கடவுளாக, அன்றைக்கும் பாருங்கள் ஆபிரகாமனுடைய தகப்பன் இப்படியான ஐடல்ஸ் வர்ஷிப்பராக ஐடியல் வியாபாரம் செய்கிறவனாக இருந்தான். அந்த குடும்பத்தில இருந்து ஆபிரகாமை தேவன் பிரித்தெடுத்து அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில கொண்டு போய் சேர்த்தார். இன்றைக்கும் உங்களை மத வழிபாடு உள்ள குடும்பத்திடம் ஆளுகிறீர்களா? உங்களை தான் இயேசு உங்களை பிரித்தெடுத்து அந்த பரம கானான் தேசத்துக்கு, நிஜமான கானான் தேசத்துக்கு இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உங்களுக்கே ஆசீர்வதிக்க அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பயிர்க்க பண்ணி நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிற தேவன். ஆனால் ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற தேவன், ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்குள்ள வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவர் சிலுவையில மறிக்கும் பொழுது யூத ராஜா என்ற வசனம் எழுதப்பட்டிருந்தது. பாருங்கள், அவர் மறுபடியும் எங்களை சேர்த்துக் கொள்வதற்காக அவருடைய ராஜ்யத்துல யோவான் 14:3 வசனத்துல பார்க்கும் பொழுது, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலேயே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். பாருங்கள், 700 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட சாம்ஸ் ஏசாயா புத்தகத்தில நான் பிறப்பேன், குமாரனா நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவன் தோளின் மேல் இருக்கும், அவர் அதிசயமானவர், நித்திய பித்த ஆலோசனை கர்த்தர் என்று இயேசு பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட புஸ்தகத்தில பிறப்பை பற்றி குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியாக இறப்பை பற்றி சங்கீதம் 22 குறிக்கப்பட்டிருக்கிறது. பிறப்பு உயிர்ப்பு, இன்றைக்கு மீண்டுமாக அவர் நிச்சயமாக வருவார். பிறந்தவர் மடிப்பேன் என்று சொல்லி மடித்தவர், சொன்னபடி 3 நாள் உயிர்த்தெழுந்தவர், மறுபடியும் வருவேன் என்று சொல்லிவிட்டு போனவர், நிச்சயமாக அவர் மீண்டும் வருவார். வரும் பொழுது நாங்கள் ஆயத்தமாக அவருடைய ராஜ்யத்தில போய் சேர நாங்கள் 5 புத்தியுள்ள 5 கன்னிகளை போல விழித்திருந்து ஜெபித்திருந்து அவருடைய வருகைக்காக காத்திருந்து
அவரோடு அவரோடு நித்திய நித்திய வாழுகிற வாழ்வை நாங்கள் ஒருவரும் இழந்து விடக் கூடாது. பாருங்கள், இயேசு கிறிஸ்து உயிருள்ள தெய்வம். பாருங்கள், மற்ற தெய்வங்களை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் அவை டேட்டாக ஒரு பிசாசினால் வஞ்சிக்கப்பட்ட மனமாக, கண்கள் குருடாக்கப்பட்ட மக்களாக, சில மக்களை பார்த்தீர்களாக இருந்தால் நன்மையை தீமை என்றும் தீமையை நன்மை என்றும் பேசுவார்கள். பாருங்கள், இப்படி அக்குடி பழக்கத்தில் பாவ பழக்கத்தில் இருக்கிறவர்கள் அதுதான் நன்மையாக அவர்களுக்கு தென்படும். அவர்கள் அடிமைத்தனத்தில பிசார்கள் என்பதை அவர்கள் உணராதவர்களாக பேசிக்கொண்டிருப்பார்கள். பாருங்கள், தேவன் ஆணையும் பெண்ணையும் தான் படைத்தார். ஹோமோசெக்சுவல் இப்படியான பாவங்களை பல அரசாங்கங்கள் செய்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உடந்தையாக இருக்கிறது. இப்படியாக உயிருள்ள தேவன், உண்மையுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்க வேண்டும். அவர் மீண்டுமாக வரப்போகிறார். பாருங்கள், நாங்கள் யோவான் 14:6 பாருங்கள், நானே வழியும் சத்தியமுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்தில் வரார். இயேசுதான் வழி. வேறு எந்த விக்கிரகங்களோ இந்த இடத்துல போய் நீங்கள் நீர் மூழ்கினாலும் உங்களுடைய பாவம் போகாது. உங்களுடைய அழுக்குத்தான் போவே ஒழிய பாவத்துக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வேண்டும். இயேசு கிறிஸ்து வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உண்டு. யோவான் உண்டுகளில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரித்து கருகிறது. இதற்கு இயேசுவை நீங்கள் இயேசுவிடத்தில் மனம் திரும்ப வேண்டும். பாருங்கள், நாங்கள் யோவான் 14:7 என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள். இயேசுதான் பிதா, பிதா தான் இயேசு. முழுக அவர் இந்த உலகத்தில் இயேசுவாக இருந்த பொழுது பிதாவோடு எந்த நேரமும் தொடர்புடையவராக அவர் அவரிடத்தில் இருந்து அந்த நாளுக்குரிய வார்த்தையை பெற்று அந்த அற்புதங்களை அதிசயங்களை செய்து பரவசப்படுத்தினது இரட்சகர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பாருங்கள், அவர் சொல்லுகிறார் யோவான் 10:30 நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். பாருங்கள், பிரியாதவர்கள் தங்களுடைய தேவனும் இயேசுவும் ஒன்றாக இருக்கிறார்கள். இன்றைக்கு மடித்து உயிர்த்தெழுந்து பிதாவின் மனது பாசத்தில இன்றைக்கு உங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலர் 4:12 சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்று. பாருங்கள், அவர் பிலிப்பியர் 2:8 அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். தாழ்மை மரணத்துக்கு, பாருங்கள், தாழ்மையாக மரணத்தை ஏற்றி கொண்டார். இப்படியாக அவர் தாழ்மையாக நடந்தது நிமித்தம் அவர் தேவன் அவருடைய நாமத்தை எல்லா நாமங்களும் பார்க்க மேலான நாமமாக உயர்த்தினார். பாருங்கள், இந்த வேதாகமத்தில் சுருக்கப்பட்டிருக்கிற அத்தனை வாக்கு தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. 2 Corinthians 1:20 எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. அந்த வாக்கு தத்தங்களை நீர் சொல்லியிருக்கிறீர். இது என்னுடைய வாக்குத்தத்தம். நீங்கள் அதை ஆம் என்று சொல்லியிருக்கிறீர் என்று சொல்லி ஏற்றி கொண்டு விட வேண்டும். விசுவாசத்துக்கு கூடாக அந்த வாக்குத்தத்தை கிரியை செய்யும் வரையும் அந்த வாக்குத்தத்தை நீங்கள் விட்டுவிடக் கூடாது. இது என்னுடைய வாக்குத்தத்தம். துக்கம் சந்தோஷமாக மாறும். எப்படியாக அவருடைய வாக்கு தத்துவத்தை இறுக்கி பிடித்துக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் அவர் அபிஷேகத்தை தந்திருக்கிறார். 2 Corinthians 1:22 நம்மை முத்தரித்து நம்முடைய இதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். இதற்காகத்தான் இயேசு பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். அவர்கள் நன்மை செய்கிறவராக Matthew 4:23 அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித்திருந்தார். இப்படியான தேவனை நீங்கள் ரட்சிக்கிற தேவனை, தன்னுயிரை கொடுத்து எங்கள் உயிரை காப்பாற்றுகிற தேவனை நீங்கள் ஒரு பொழுதும் விட்டுவிடக் கூடாது. அல்லேலூயா. நான் உங்களுக்காக ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். Hallelujah, thank you Jesus, hallelujah.

காலம் முடிவாக முன்னே உன் சேவை நிறைவேற்றி திறப்பின் வாசங்கே அதில் நிற்கும் மனிதன் எங்கே கத்தரின் கண்கள் போலோகமெங்கும்

உலோகமெங்கும் மலை தேடி ஓடுகின்றதே. இது விதைக்கின்ற காலம் அல்லவா?

0: விரண்டோடி அங்கம் சுவிசேஷவிதை தூவுவோம். ஆண்டவரே நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மக்களுக்காக விஜயப்பிக்கிறோம். ஆண்டவரே ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மக்களும் உம்முடைய மன்னன் திரும்பங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்பதை இந்த கடைசி காலத்தில மதங்கள் அவர்களுக்கு விடுதலை கொடுக்க முடியாது. ஒன்றான மெய்த்து வரிந்த வானத்தை பூமியையும் அந்த சராசரங்களையும் மனிதனையும் மிருகங்களையும் பறையும் படைத்த அந்த ஒன்றான மெய்த்தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பி சிலுவையில மறிக்க வைத்து மன்னன் திரும்பங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கம் செய்தீரே. எங்களுக்கு மத்திய பிரசங்கத்தை இன்று வாழுகிற ஒவ்வொரு மக்களுக்கும் அன்று தொடக்க ஒன்று வரைக்கும் மக்கள் மனம் திரும்ப மனம் திரும்புதலின் சுவிசேஷத்தை கற்று தந்தீரே. அல்லவரே இந்த கடைசி காலத்தில் இந்த மதங்களில வாழுகிற மக்கள், பாவத்தில வாழுகிற மக்கள், சாபத்தில வாழுகிற மக்கள், சோசலிசம் முடியான ஒவ்வொரு மக்களும் மனம் திரும்ப நிற்கிற செய்வதாக இந்த நேரத்தில் நம்முடைய அபிஷேகத்தை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உச்சத்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அபிஷேகம் இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக ஒவ்வொருவரை நிரப்பு வீராக, ஒவ்வொருவரும் சுவிசேஷ ஊழியர்களாக, உம்முடைய விதையை விதைக்கிறவர்களாக அந்த வார்த்தையை விதைத்து அறுவடையை நீர் ஆக்களை அறுவடையை தூதர்களை அனுப்பும் பொழுது இந்த விதைகள் மூலமாக சங்கமம் நித்திய வெளிச்சம் ரேடியோ ஊடாக விதைக்கப்படுகிற ஒவ்வொரு விதைகளும் அறுவடைகளாக மாற நாங்கள் பரலோகத்தில் அந்த ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவரையும் சந்திக்க கிருபை செய்வீராக. நிரப்படி செய்கிறதற்காக நன்றி. அபிஷேகத்தை ஊற்றுகிறதற்காக நன்றி. ஒவ்வொருவரோடு முடப்படுகிறதற்காக நன்றி. துதி கன மகிமை ஒன்றான மெத்துவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறோம். உங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். பாஸ்டர் அருமையான வார்த்தை மூலம் எங்களை ஆசீர்வதித்தீர்கள். இது விதைக்கிற காலம் அல்லவோ என்ற அருமையான பாட்டையும் பாடினீர்கள் பாஸ்டர். ஒவ்வொரு வார்த்தையிலும் கவிதைகளும் நீங்க பாடுற நாங்க பாடுற பாட்டுகள்லயும் எவ்வளவோ கருத்துள்ளது என்ற அவரோட வார்த்தையில ஒவ்வொருத்தரும் வித்தியாசமாக வார்த்தைகளை கொடுத்தார்கள். கொடுத்தாலும் அந்த வார்த்தை அவரோட பரிசுத்தமான ஆவி, அவருடைய அபிஷேகம், அவருடைய அன்பு, அவைகள் எங்களுக்குள்ள இருந்தா தான் நாங்கள் மனுஷரை பிடிக்கிறவளா இல்லாம கர்த்தருடைய நாமத்தை தரித்து கர்த்தருட எப்படி சிஷ்யசம்மன் ஆகினாரோ அது மாதிரி நாங்கள் மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றுவதற்கே இந்த பரிசுத்தமான ஆவியை அனுப்பி கர்த்தர் எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்த வார்த்தைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். நன்றி பாஸ்டர், அருமையான வார்த்தையின் மூலமா எங்களை ஆசீர்வதித்தீர்கள். சத்தோடைய நாமத்தை உயர்த்து உங்களையும் உங்களோட குடும்பத்தாரையும் ஆசீர்

0: வதிக்கிறோம். வானொலி சார்பு குடும்பத்த மூலமாகவும் ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். ஆமேன் பாஸ்டர், நன்றி.
1: ஆமேன்,
0: ஆமேன். காட் பிளஸ் யூ பாஸ்டர். ஆமே, அருமையான வார்த்தை. அவர் அவருடைய வார்த்தை இல்ல, இவ்வளவோ ஜீவன் உள்ளது என்பதை நாங்க அதை ஒவ்வொரு நிமிடமும் கேட்கும் பொழுது அதுல உயிர் உள்ளது. அதுபடியா இந்த ரெண்டு கவரத்தை மட்டும் பாடிட்டு நான் முடிக்கிறேன். சாக

0: பரலோக ரா அப்பா, நீங்க பரலோக ராஜாவாக எங்களுக்கு இந்த பரிசுத்தமான ஆவியை அனுப்பி எங்களை வழிநடத்தி கொண்டு வர்ற உங்களோட சமூகத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன். எனக்கு இன்றைக்கு நான் இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு முதல்ல நான் ஜெபித்த ரெண்டு வார்த்தை அப்பா, Let thy presence shall go before me. உங்களுடைய சமூகம் எனக்கு முன்பாக போய் இந்த நிகழ்ச்சியை நீங்க உங்களோட சமூகத்தை ஒவ்வொருவரும் உணரக்கூடியதாக உங்களோட பிரசனத்தை மக்கள் அறிந்து கொள்வதற்கு மட்டுமே அந்த இடத்துல வந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, அதன்படி கத்தரங்களே ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதித்தார் என்று ஆசீர்வதித்தார். அதுக்கு நன்றி செலுத்த யாவரையும் யாவருக்கும் நன்றி செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். நன்றி ஐயா மகேந்திரன் ஐயா.
1: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
2: நன்றி சிஸ்டர் டாலி. இன்றைய நாளிலே நிச்சயவரித்த நிகழ்ச்சிகள் மிக மிக ஆசீர்வாதமாக தேவன் வழிநடத்தினார். ஆரம்ப ஜெபங்கள் துதி ஆராதனை எடுத்து

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: யோராம் அதிகாரம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலெயேலை பேர் சொல்லி அழைத்து, வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும், மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். மேலும் தான் கோத்திரத்தில் உள்ள அகிசாமாகின் குமாரனாகிய அகோலியாபையும் அவனுடைய துணையாக கூட்டினதுமன்றி, ஞான இருதயமுள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன். நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் செய்வார்கள். ஆசரிப்பு கூடாரத்தையும் சாட்சி பெட்டியையும் அதன் மேலுள்ள கிருபாசனத்தையும் கூடாரத்தில் உள்ள சகல பனிமுட்டுகளையும் மேஜையையும் அதன் பனிமுட்டுகளையும் சுத்தமான குத்துவிளக்கையும் அதன் சகல கருவிகளையும் தூப பீடத்தையும் தகன பலிபீடத்தையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் ஆராதனை வஸ்திரங்களையும் ஆசாரிய ஊழியம் செய்வதற்கான ஆசாரியனாகிய ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்களையும் அவன் குமாரரின் வஸ்திரங்களையும் அபிஷேக தைலத்தையும் பரிசுத்த தைலத்துக்கு சுகந்த வர்க்கங்களாகிய தூப வர்க்கத்தையும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் செய்ய வேண்டும் என்றார். மேலும் கர்த்தர் மோசேயின் இடத்தில், நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும். ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக, அது உங்களுக்கு பரிசுத்தமானது. அதை பரிசுத்த குலைச்சலாக்குகிறவன் கொலை உண்ண கடவன். அதில வேலை செய்கிற எந்த ஆத்துமாவும் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். ஆறு நாளும் வேலை செய்யலாம், ஏழாம் நாளோ வேலை ஒளிந்திருக்கும் ஓய்வு நாள். அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி அதை கை கொள்ள கடவர்கள். அது என்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாயிருக்கும். ஆறு நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார் என்றார். சீனாய் மலையில் அவர் மோசேயோடு பேசி முடிந்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் இரண்டு பலகைகளை. யாத்திராகமும் 32 அதிகாரம். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்துக் கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள் குமாரர் குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன் அணிகளை கழற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன் அணிகளை கழற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஆரோன் அதை பார்த்து, அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவதென்ன? மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானேன்? உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். பின்பு மோசே மலையிலிருந்து இறங்கினான். சாட்சி பலகைகள் இரண்டும் அவன் கையில் இருந்தது. அந்த பலகைகள் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது. அவைகள் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது. அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளில் பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாயிருந்தது. ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு மோசேயை நோக்கி, பாளையத்தில் யுத்தத்தின் இறைச்சல் உண்டாயிருக்கிறது என்றான். அதற்கு மோசே, அது ஜெயத்தொனியாகிய சத்தமும் அல்ல, அபஜயத்தொனியாகிய சத்தமும் அல்ல, பாடலின் சத்தம் எனக்கு கேட்கிறது என்றான். அவன் பாளையத்துக்கு சமீபித்து அந்த கன்றுக்குட்டியையும் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் மூண்டவனாகி தன் கையில இருந்த பலகைகளை மலையின் அடியிலே எரிந்து உடைத்து போட்டு அவர்கள் உண்டு பண்ணின கன்றுக்குட்டியை எடுத்து அக்கினியால் சுட்டரித்து அதை பொடியாக அரைத்து தண்ணீரின் மேல் தூவி அதை இஸ்ரவேல் புத்திரர் குடிக்கும்படி செய்தான். பின்பு மோசே ஆரோனை நோக்கி, நீ இந்த ஜனங்கள் மேல் இந்த பெரும் பாதகத்தை சுமத்துகிறதற்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்றான். அதற்கு ஆரோன், என் ஆண்டவனுக்கு கோபம் மூளாதிருப்பதாக, இது பொல்லாத ஜனம் என்று நீர் அறிந்திருக்கிறீர். இவர்கள் என்னை நோக்கி எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும், எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்துக் கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் என்றார்கள். அப்பொழுது நான், பொன்னுடைமை உடையவர்கள் இவர்களோ, அவர்கள் அதை கலற்றி தரக்கடவர்கள் என்றேன். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அதை அக்கினியிலே போட்டேன், அதிலிருந்து இந்த கன்றுக்குட்டி வந்தது என்றான். ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கியிருந்தான். அவர்கள் நிர்வாணமாயிருக்கிறதை மோசே கண்டு பாளையத்தின் வாசலில் நின்று, கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு பாளையம் எங்கும் உள்ளும் புறம்பும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவனும் தன் தன் அயலானையும் கொன்று போட கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். அந்நாளில் ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கும் விரோதமாயிருக்கிறதினால் கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோசே சொல்லியிருந்தான். மறுநாளில் மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள், உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யக்கூடுமோ என்று அறிய இப்பொழுது நான் கர்த்தரிடத்திற்கு ஏறி போகிறேன் என்றான். அப்படியே மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பெயரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்துக் கொண்டு போ, என் தூதனானவர் உனக்கு முன் செல்லுவார். ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளில் அவர்களுடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன் என்றார். ஆரோன் செய்த கன்றுக்குட்டியை ஜனங்கள் செய்வித்ததின் நிமித்தம்.
1: 89 சங்கீதம். இஸ்ராகியனாகிய ஏத்தானின் மஸ்கீல் என்னும் போதக சங்கீதம். கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன், உமது உண்மை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் சிறப்பட்டிருக்கும், உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பீர் என்றேன். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோட உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி, என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றீர்.
2: சேலா.
1: கர்த்தாவே, வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும், பரிசுத்தவான்களின் சபையிலே உம்முடைய உண்மையும் விளங்கும். ஆகாய மண்டலத்தில் கர்த்தருக்கு நிகரானவர் யார்? பலவான்களின் புத்திரரில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார்? தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர். தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வல்லமையுள்ள கர்த்தர் யார்? உம்முடைய உண்மை உம்மை சூழ்ந்திருக்கிறது. தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர். அதன் அலைகள் எழும்பும் போது அவைகளை அடங்க பண்ணுகிறீர். நீர் ராகாபை வெட்டுண்ட ஒருவனைப் போல நொறுக்கினீர். உமது வல்லமையான புயத்தினால் உம்முடைய சத்துருக்களை சிதறடித்தீர். வானங்கள் உம்முடையது, பூமியும் உம்முடையது, பூலோகத்தையும் அதிலுள்ள யாவையும் நீரே அஸ்திபாரப்படுத்தினீர். வடக்கையும் தெற்கையும் நீர் உண்டாக்கினீர். தாபோரும் எர்மோனும் உம்முடைய நாமம் விளங்க கெம்பீரிக்கும். உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது, உம்முடைய கரம் பராக்கிரமும் உள்ளது, உம்முடைய வலதுகரம் உன்னதமானது. நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம். கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள். கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தில் நாடோறும் களி கூர்ந்து உம்முடைய நீதியால் உயர்ந்திருப்பார்கள். நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாயிருக்கிறீர். உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். கர்த்தரால் எங்கள் கேடகமும் இஸ்ரவேலின் பரிசுத்தரால் எங்களுக்கு ராஜாவும் உண்டு. அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். என் கை அவனோட உறுதியாயிருக்கும். என் புயம் அவனை பலப்படுத்தும். சத்ரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலதுகரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன். அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவான். நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனுமாக்குவேன். என் கிருபையை என்றைக்கும் அவனுக்காக காப்பேன். என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். அவன் சன்னதி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும் அவன் ராஜாசனம் வானங்களுக்குள்ள மட்டும் நிலை நிற்கவும் செய்வேன். அவன் பிள்ளைகள் என் நியாயங்களின்படி நடவாமல் என் வேதத்தை விட்டு விலகி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் என் நியமங்களை மீறி நடந்தால் அவர்கள் மீறுதலை மிலாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதைகளினாலும் தண்டிப்பேன். ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். அவன் சன்னதி என்றென்றைக்கும் இருக்கும். அவன் சிங்காசனம் சூரியனைப் போல எனக்கு முன்பாக நிலை நிற்கும். சந்திரனைப் போல அது என்றென்றைக்கும் உறுதியாயும் ஆகாய மண்டலத்து சாட்சியைப் போல் உண்மையாயும் இருக்கும் என்று விளம்பினீர்.
2: சேலா.
1: ஆனாலும் நீர் எங்களை வெறுத்து தள்ளிவிட்டீர். நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவன் மேல் உக்கிரமானீர். உமது அடியானுடன் நீர் பண்ணின உடன்படிக்கையை ஒழித்துவிட்டு அவன் கிரீடத்தை தரையிலே தள்ளி அவமானப்படுத்தினீர். அவன் மதில்களை எல்லாம் தகர்த்து போட்டு அவன் அரணான ஸ்தலங்களை பாழாக்கினீர். வழி நடக்கிற யாவரும் அவனை கொள்ளையிடுகிறார்கள். தன் அயலாருக்கு நிந்தையானான். அவன் சத்துருக்களின் வலது கையை நீர் உயர்த்தி அவன் விரோதிகள் யாவரும் சந்தோஷிக்கும்படி செய்தீர். அவன் பட்டயத்தின் கருக்கை மழுக்கி போட்டு அவனை யுத்தத்தில் நிற்காதபடி செய்தீர். அவன் மகிமையை அற்றுப்போக பண்ணி அவன் சிங்காசனத்தை தரையிலே தள்ளினீர். அவன் வாலிப நாட்களை குறுக்கி அவனை வெட்கத்தால் மூடினீர்.
2: சேலா.
1: எதுவரைக்கும் கர்த்தாவே நீர் என்றைக்கும் மறைந்திருப்பீரோ? உமது கோபம் அக்கினியைப் போல எரியுமோ? என் ஜீவன் எவ்வளவு நிலையற்றது என்பதை நினைத்தருளும். மனுபுத்திரர் யாவரையும் வீணாக சிருஷ்டிக்க வேண்டியது என்ன? மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார்? தன் ஆத்மாவை பாதாள வல்லடிக்கு விலக்கி விடுகிறவன் யார்?
2: சேலா.
1: ஆண்டவரே, நீர் தாவீதுக்கு உம்முடைய உண்மையை கொண்டு சத்தியம் பண்ணின உமது பூர்வ கிருபைகள் எங்கே? ஆண்டவரே, உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஊழியக்காரரையும் நீர் அபிஷேகம் பண்ணினவனின் காலடிகளையும் நிந்திக்கிறபடியினால் கர்த்தாவே,
3: உமது அடியார் சுமக்கும் நிந்தையையும்
1: வலிமையான ஜனங்கள் எல்லாராலும் நான் என் மடியில் சுமக்கும் என் நிந்தையையும் நினைத்தருளும். கர்த்தருக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.
4: Recording in progress.
5: முதலாம் நிருபம், முதலாம் அதிகாரம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தெனேயும் கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான்? பவுலின் நாமத்தினாலேயா ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? என் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தேன் என்று ஒருவனும் சொல்லாதபடிக்கு நான் கிறிஸ்புவுக்கும் காயுவுக்குமே அன்றி உங்களில் வேறு ஒருவனுக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை. இதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தேவானுடைய வீட்டாருக்கும் நான் ஞானஸ்நானம் கொடுத்ததுண்டு. இதுவும் அல்லாமல் இன்னும் யாருக்காவது நான் ஞானஸ்நானம் கொடுத்தேனோ இல்லையோ அறியேன். ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படி எனில், தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார். இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாயிருக்கிறது. தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாயிருக்கிறது. எப்படி எனில், சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும். 1 கொரிந்தியர் 2 அதிகாரம். சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாய் இருந்தது. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த இரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கு
2: 16 அதிகாரம். ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோவின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கிக் கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையின் இடத்தில் வந்து கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாயிருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டு இருக்க கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம். நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவின் இடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியால் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறையை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயந்திருந்தபடியினால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமற் போனார்கள். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் முதல் தரிசனமானார். அவள் இடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அவள் புறப்பட்டு அவரோட கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது நம்பவில்லை. அதன் பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனம் ஆனார். அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. அதன் பின்பு 11 போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர் தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனதின் நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்ஞானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். நவமான பாஷைகளை பேசுவார்கள். சர்ப்பங்களை எடுப்பார்கள். சாவு கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட

0: Recording in progress.
1: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 31 அதிகாரம் 8 வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்குறித்த காரியங்களில் கோணலானவைகளை செவ்வையாக்கி வெற்றியை தருகின்ற நாளாய் வாக்கு பண்ணி ஆசீர்வதித்து இருக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் தாங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகளின் நிமித்தமாய் சூழ்நிலைகளை மேற்கொள்ள முடியாமல், எனது காரியமாய் யார் போவார்கள், யார் என் சூழ்நிலையிலிருந்து என்னை மீட்டு எடுப்பார்கள் என்று விடாய்த்து போய் ஆத்துமாவிலே சோர்ந்து போய் காணப்படுவீர்களானால், இயேசுவோடு கூட இருந்த சீஷர்கள் காற்றையும் கடலையும் கண்டு பயந்து போய், ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், எங்களை மீட்கும்படி யாரும் இல்லையே என்று எண்ணியவர்களாய் உமக்கு கவலை இல்லையா என்று கேட்டதை போல இன்றைக்கு அநேகர் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். என் ஜபத்தை இயேசு கேட்கிறாரா, என்னை பற்றி கவலை இல்லையா என்று? இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகின்றார், நான் உன்னை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் இருப்பேன், கலங்கவும் பயப்படவும் வேண்டாம் என்கிறார். ஆகவே கர்த்தரையும் அவரின் வார்த்தையையும் விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 27 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே பவுலை குறித்து பார்ப்போமானால், கர்த்தருடைய ஊழியத்தை வைராக்கியமாக செய்து வருகின்ற வேளையில் பல தடைகள், எதிர்ப்புகள், இயற்கை சீற்றங்களினால் வந்த பாடுகள் இவைகளை கடந்து போக வேண்டிய கட்டாயத்திலும் சூழ்நிலையிலும் ஆளாகின்றார். ஆனாலும் கர்த்தர் பவுல் கடந்து போகின்ற வழிகளில் காணப்படுகின்ற தடைகளிலெல்லாம் முன்பாக சென்று கோணலானவைகளை நேராக மாற்றி முன்னேறி செல்லும்படி உதவுகின்றார். கப்பல் பிரயாணத்தில் பெருங்காற்று மழையினால் அடிபட்டபடியினால் இனி தப்பிப்பிழைப்போம் என்ற நம்பிக்கையற்றவர்களாக காணப்படுகின்ற வேளையில் கர்த்தர் பவுலோடு பேசுகின்றார். பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவருக்கும் நான் தயவு பண்ணினேன் என்று உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை என்று சொல்லுகின்றார். பவுல் தேவனுக்காய் போகின்ற காரியங்களில் கோணலாய் எவையெல்லாம் காணப்பட்டதோ அவற்றை சரி செய்து பாதுகாத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்கிறதை நாம் வாசித்தறிகின்றோம். அப்படியாகவே இன்றைய நாளிலும் நீண்ட நாட்களாய் நீங்கள் நினைத்திருக்கின்ற, ஆலோசனை செய்து வைத்திருக்கின்ற எந்த காரியமானாலும் அவற்றில் உங்களுக்கு முன்பாக கடந்து போய் கோணலானவைகளை செவ்வையாக மாற்றி தயவையும் இரக்கத்தையும் கிடைக்கச் செய்கின்றார். மேலும் எந்தெந்த காரியங்கள், சூழ்நிலைகள் மறித்து போய் காணப்படுகிறதோ அவைகளை இன்றைக்கு கர்த்தர் உயிரோடு எழும்ப பண்ணுகின்றார். எந்த சூழ்நிலைகள் உங்களை இதுவரையில் ஆளுகை செய்து அடிமைப்படுத்தியதோ, சிறுமைப்படுத்தியதோ, சிறைப்படுத்தியதோ அவற்றை இன்றைக்கு இயேசுவானவர் தம்முடைய வார்த்தையின் அதிகாரத்தினால், தம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் சூழ்நிலைகளுக்கு முன்பாக தரிசனமாகி அவற்றை கடிந்து விலக்கி போடுகின்றார். மேலும் கர்த்தர் உங்களை உலகிற்கு சாட்சியாகவும் ஒளியாகவும் வைத்து சமாதானத்தை கட்டளையிட்டு ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசிங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள், உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம்.
2: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீதிமொழிகள் 28:20. பிரியமானவர்களே, எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவர்களாய் இருப்பவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். பரலோக சுதந்திரமே மெய்யான மகிழ்ச்சி. அந்த பாதையை தெரிந்தவர்களும் அதன்படி நடப்பவர்களும் உண்மையான மகிழ்ச்சியை தினமும் ருசிப்பார்கள். தேவன் இவைகளை முன்குறித்தாரோ, அவைகளை முன்னறிந்தாரோ, அவைகளை அழைத்தும் இருக்கிறார். சிலர் அழைப்பை உணராதவர்களாய் உலகத்தோடு ஜீவிக்கலாம். அந்த வாழ்க்கை தற்காலிக மகிழ்ச்சியை தான் கொடுக்கும். ஆனால் தேவனோடு நெருக்கமாக வாழும் போது நித்திய மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்வீர்கள். ஆதி மனுஷன் சத்துருவிற்கு செவி சாய்த்ததால் ஆதி அன்பை இழந்தான். கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் தன் ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார் அல்லவா? உண்மையான மகிழ்ச்சியை விட்டுவிடாதீர்கள். நீங்கள் பெற்ற ரட்சிப்பை காத்து கொள்ளும்படியாக தேவனுக்கும் மனுஷருக்கும் உண்மை உள்ளவர்களாய் இருப்பீர்களாய் இருந்தால் பரிபூர்ண ஆசீர்வாதங்களையும் ரட்சிப்பையும் பெற்றுக் கொள்வீர்கள். ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. God bless you.
0: துணை பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைய நாள் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். நல்ல சங்கீதம் 51:10 வாசிக்கலாமா? தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலையரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். ஆமே. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை சங்கீதக்காரன் சொல்லும் போது சுத்த இருதயம், நிலையரமான ஆவி ரெண்டையும் கேட்கிறார் இல்லைங்களா? இன்றைக்கு உலகம் வந்து சுத்த இருதயத்தோடு இருக்க விரும்ப மாட்டேங்குது. ஏன்னா அந்த சுத்தமான இருதயத்துக்குள்ள தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா இன்னைக்கு பரிசுத்தத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நம்ம ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனாலும் கூட அந்த இருதயத்துல சுத்தம் இல்லாம இருப்பதுல நமக்கு ஒரு விருப்பம் இருக்கு பாருங்க. அதாவது சொல்றான், நான் ஏதோ தவறி போய் பாவம் செஞ்சுட்டேன், எனக்கு பாவம் தெரிந்து கூட நான் செஞ்சிட்டேன்னா என்ன மன்னிச்சு எனக்கு சுத்த இருதயத்தை எனக்கு தாங்க. இதுதாங்க ஆண்டவர் இன்னைக்கு மன்னிப்புக்காக, மன்னிப்பு கேட்டு மனம் திரும்ப வேண்டும் என்கிற ஒரு காரியத்துல அவர் வந்து நிற்கிறார். என் பிள்ளை தெரியாம பண்ணிடுச்சு, ஆனா திரும்ப வந்தா நான் சேர்த்துக் கொள்வேன் அப்படிங்கிற இருதய ஆண்டவருக்குள்ள இருக்கு. ஆனா நாம என்ன நினைக்கிறோம், நம்ம பாவம் பண்ணிட்டோம் பாவம் பண்ணிட்டோம் பாவம் இல்ல, அந்த பாவத்தை மன்னிக்க அவர் தயை பெருத்தவர். ஆமேன். இன்னைக்கு தாவீது கேட்கிறாரு, சுத்த இருதயம். ஆமேன். எனக்குள்ள வேற சிந்தனையே வரக்கூடாதுப்பா. எந்த சிந்தனையும் எனக்குள்ள வேணாம், அசுத்தமானது எனக்குள்ள வேணாம், ஆவியானவருக்கு விரோதமான காரியம் எனக்கு வேண்டாம். எனக்குள்ள ஒரு நல்ல இருதயத்தை தாங்கப்பா. சிஸ்டீம் அப்படின்னா என்னங்க, உருவாக்குங்க அப்படின்னு அர்த்தம். உருவாக்குங்கப்பா. எனக்குள்ள என் இருதயம் கெட்டு போய் கிடக்கிறது, என் இருதயம் அழுக்கானது, அதெல்லாம் எடுத்துருங்க. ஒரு நல்ல இருதயத்தை எனக்குள்ள உருவாக்குங்க. ஆமேன். அது மட்டும் இல்ல, நிலைவரமான ஆவி. அல்லேலூயா. ஒரு ஆவி நமக்குள்ள, ஒரு ஆவி இருக்குதானுங்க. அந்த ஆவிதான் தேவனை தொழுது கொள்ளுகிறது. அந்த ஆவி மட்டும் நமக்கு இல்லைன்னா இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியாது இல்லைங்களா? இந்த ஆவிதான் அந்த ஆவியானவரை நோக்கி கூப்பிடுகிறது, ஆழத்தை ஆழ்வு நோக்கி கூப்பிடுகிறது இல்லைங்களா? இந்த ஆவி எப்படி இருக்குன்னா, நிலை இல்லாம இருக்கிறது. சில சமயம் நல்லது பண்ணுது, சில சமயம் கெட்டது பண்ணுது, சில சமயம் பரிசுத்தத்தை விரும்புது, சில சமயம் அசுத்தத்தை விரும்புது. இந்த ஆவி வந்து மாறி மாறி இருக்குங்க, அது ஒரு நிலையா இல்லை அப்படின்னு தாவீது சொல்லுகிறார். அதனாலதான் கேக்கு நிலைவரமான ஆவிய என் உள்ளத்திலே புதுப்பித்து தாங்க. அது எனக்கு புதுசா தாங்க, புதுப்பித்து தாங்க. என் ஆவி அது ஒரு விதமான அழுக்கான தோற்றத்தோடு இருக்குமானால் அது புதுப்பித்து தாங்க. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நம்மிடத்துல இருக்கிற ஆவி எப்படிப்பட்ட ஆவி? இன்னைக்கு நம்ம ஆவியை நிதானிக்க கற்றுக்கொள்ளணும். என் ஆவி ஆண்டவரோடு கூட உறவாடுகிறதா இல்ல உலகத்தோடு கூட உறவாடுகிறதா நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். ஆமென். நம்ம நினைக்கலாம் நம்ம நல்லா தான் இருக்கோம், ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம், கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறோம், நம்ம வந்து இப்படிதான் இருக்கிறோம். இல்ல, நமக்குள்ள இருக்கிற ஆவியை டெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற எனக்குள்ள ஒரு ஆவியை டெஸ்ட் பண்ணணும். இந்த ஆவி ஆண்டவர்கிட்ட இணைஞ்சிருக்குதான்னு பாருங்க. அதுதான் ஒரு புதுப்பித்தல் அப்படின்னு சொல்றாரு. நமக்கு வந்து ஒரு ரெனிவல் வேணும் இல்லைங்களா? ரெனிவல் கட்டாயம் வேணும். அது இருந்தா மட்டும்தான் தேவ சமூகத்துல நம்ம புதுப்பிக்கப்பட்ட ஆவியோடு கூட வாழ முடியும். அல்லைங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கப்பா, எனக்கும் சுத்த இருதயமும் நிலைவரமான ஆவியும் வேணும். கேட்கலாமா? இது இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுங்க? ஒருவேளை இந்த சுத்த இருதயம் நிலைவரமான ஆவியும் எனக்கு வேண்டும், அதுக்கு நான் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, தேவ பாதம் மட்டும்தான், சிலுவையின் அடிவாரம் மட்டும்தான் அதுக்கு துணை. அங்க வந்துருங்க, நிச்சயம் அது ரெண்டு உங்களுக்கு நடக்கும். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வம் இந்த நாள்ல எங்க கூட பேசி இருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாள்ல இந்த சுத்த இருதயம் நிலைவரமான ஆவியும் எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும் அப்பா. அதை சித்திங்க, இதை புதுப்பிங்க, இதுக்குள்ள நாங்கள் வாழ உதவி செய்யுங்க. இது கேட்கிறேன், கேட்க போகிற பிள்ளைகள் ஆசீர்வதியும். கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். God bless you all.
3: Recording stopped.

0: ஆமீன் ஆமீன். இன்று 19ஆம் தேதி 2ஆம் மாதம் 19ஆம் தேதி மாசி மாதம் 19ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். இப்பொழுது டொரண்டோ நேரம் 8:02. இப்பொழுது முதல் 10 மணி வரை நேரடி ஒளிபரப்பாக இருக்கும். காலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம். ஸ்கைப் மினிஸ்ட்ரி செய்கின்ற ஊழியங்கள் அதனை தொடர்ந்து 7 மணி முதல் 10 மணி வரை நித்திய வெளிச்சம் பல்சுவை நிகழ்ச்சி நடைபெறும். அந்த வகையிலே தேவ செய்திகள், துதிகள், ஜபங்கள், பாடல்கள், சாட்சிகளுக்கூடாக, வேத வாசிப்புகளுக்கூடாக வழி நடத்தப்பட கத்தர் உதவி செய்வாராக. தமிழிலும் ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் தெலுங்கிலும் ஸ்கைப் பிரே மினிஸ்ட்ரி ஊழியர்கள் வழிநடத்துவார்கள். அந்த வகையில் இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். நாளிலே விசேடமாக பட்டிமன்றம் இருக்கிறது, 10:30 மணிக்கு அந்த வகையில் இணையுங்கள். கதர் வழி நடத்துவாராக. கத்தடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். ஜபங்களுக்காக எல்லோரும் நன்றிகளை கூறுகிறார்கள். கத்தடைய கரத்திலே ஒப்புவிப்போம். சடமாக சுயினமாக இருக்கிறவர்கள் அவர்களுக்காக ஜபித்தீர்கள். கத்தர் அந்த ஜபங்களை கேட்டார், அதற்கான பதிலை தந்தார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். சௌரி சுபாக்காக, சுபா இளங்குக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய மாமியார் இலங்கையிலே திரியடைந்திருக்கிறார்கள், அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதனாலே அவர் நேற்றைய நாளிலும் இன்றைய நாளிலும் இணைய முடியாத நிலைமை. கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவுனே இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் இணைந்து வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் என்று பிலிப்பியர் 4:4 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க, சமாதானமாக இருக்க கத்தரங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். அந்த ஆவியானவர் எங்களை சந்தோஷம் சமாதானத்துடன் வழி நடத்துவார். கத்திரத்திலே போய்ப்போம். நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் யாத்திராமம் 30, சங்கீதம் 87-88, பழைய ஏற்பாடுலிருந்தும் புதிய ஏற்பாடுலிருந்து மார்க்கு 15-16 வெற்றி நேற்றைய நாளில் நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அதே வழியில் இன்றைய நாளிலும் பதிவு செய்திருக்கிறோம். நாளைய நாளுக்கான அதிகாரங்களை அதே வேளையிலே உங்களுக்கு ஜீவ மன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை இவற்றையும் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம், உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். மற்றவர்களுக்கும் அந்த வார்த்தைகள் ஆறுதலாக இருக்கும். அதே வேளையிலே அவர்களும் கத்தரை ஏற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்வாராக. ஆமேன் ஆமேன். ஜபங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம். அந்த ஜபங்களை பலர் கேட்கிறார்கள், பலர் ஆச்சரியப்படுகிறார்கள். இந்த மக்கள் தங்களுக்காக ஜபிக்கிறார்கள், நாட்டுக்காக ஜபிக்கிறார்கள். மற்ற மதத்தில் இருப்பவர்களுக்கு அது விளங்காது, தெரியாது. ஆனால் அவர்கள் இவற்றை கேட்கின்ற பொழுது அவர்களும் கத்திரண்டை திரும்புவார்கள். அந்த ஜபங்கள் அவர்களுக்கு ஊடாக கிரியை செய்யும். அந்த வகையிலே கத்தர் வழி நடத்துவாராக. அதனாலே ஜபங்களிலே உறுதியாக இருப்போம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். மற்ற மதங்கள் உள்ளவர்களுக்கு ஜபிப்பதப்படி என்று தெரியாது, ஜபம் என்றால் என்னென்று தெரியாது. அவர்கள் கைகூப்பி கும்பிட தெரியும், அவ்வளவுதான். கத்தர் வழி நடத்துகிறார். ஜபங்களுக்கூடாக நாங்கள் பேச எங்களை ஆயத்தப்படுத்துகிறார் கத்தர். நன்றி செலுத்துவோம். நாங்கள் இந்த வேளையிலும் ஜபங்களுக்கூடாக கடந்து செல்வோம். கத்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். அவர் பெற்ற அந்த விண்டர் ஸ்ட்ரோமை நாங்கள் நேற்றைய நாளிலே முழு நாளும் பெற்றோம். கத்தர் வழி நடத்துகிறார். கத்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்றைய நாளிலே பனி அல்ல, ஸ்னோ அல்ல, ஐஸாக நேற்று முழுக்க எங்களை கொட்டுண்டது. அது ஸ்னோ சுகமாக நாங்கள் தள்ளி கொண்டு போய் விட முடியும், சாஃப்டாக இருக்கும். இது ஐஸ். ஆமேன் ஆமேன். என்னுடைய கார்லே மட்டும் ஒரு 50-100 ராத்தல் ஐஸ் இருந்தது. ஆமேன். அப்படியாக கடந்து செல்கின்ற பொழுதும் கத்தர் வழி நடத்துவார். ஆமேன் ஆமேன். நாங்கள் அதிகால வேளையிலே பாஸ்டர் அன்றன் ராசனம் அவர்கள் இணைந்திருக்கிறார் டொரண்டோ கனடாவிலிருந்து. மாலை வேளையில் எங்களுடன் சௌரன் டொனால்டு அவர்கள் நோர்வேயிலிருந்தும், சௌரி வினோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், இரவு வேளையில் எங்களுடன் சகோதரி நிர்மலா மரியா, சகோதரன் சார்ஸ் அவர்கள் பெங்களூரிலிருந்தும், அதே வேளையிலே சகோதரன் சகோதரி தயா அவர்கள் ஓமனியா பகுதியிலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். அந்த வேலை கத்தர் வழி நடத்துவாராக. ஒரு காரியம், நீங்கள் ஜெபம் முடிந்த பிறகு பேக்ரவுண்டை பார்த்து கொள்ளுங்கள், பேக்ரவுண்டிலே பேசாமல் இருக்க உதவி செய்யுங்கள். பேக்ரவுண்டிலே வெவ்வேறு சத்தங்கள் வருகிறது, அதனால் ஜெபம் முடிந்த பிறகு பின்பகுதியை பார்த்து கொள்ளுங்கள், மியூட்டிலே போடுங்கள். ஆமேன். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். நாங்கள் இந்த வேளையிலும் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். மன்னிக்க வேண்டும், ஜபங்களுக்கு தடை இல்லாமல் மற்றவர்கள் இவற்றை பதிவு செய்கிறோம், அதை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். பதிவு செய்து பலர் கேட்கிறார்கள். நீங்கள் பின்னுக்கு போடுகின்ற சத்தம், ஒரு குண்டூசி விழுந்தாலும் இங்கு சத்தம் கேட்கும். நீங்கள் பைபிளை பிரட்டும் போதும் அந்த சத்தம் இங்கு கேட்கும். அது பதிவு செய்யப்படுகிறது. அதனாலே மற்றவர்களுக்கு நாங்கள் டிஸ்டர்ப் இல்லாமல் அவர்கள் கேட்கத்தக்கதாக, எபிக்கத்தக்கதாக உதவி செய்யுங்கள். நாங்கள் இந்த வழியிலும் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் வழி நடத்துவார். உங்கள் எல்லோரையும் குடும்பங்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கருத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே ஜபங்களை கேட்டார், பதில் தந்தார் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் இந்த வழியிலும் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். ப்ரைஸ் தி லார்ட். அம்மா
1: அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேவன்தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கமவானொலியை நடத்தி கொண்டிருக்கும் தேசியனா குடும்பத்தையும் அவர் சந்ததியையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நேரத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் நாங்கள் பிரதான ஆசாரியரின் உடையின் அடையாளத்தை குறித்து, அந்த வேத ஆழத்தை குறித்து பார்த்துவிட்டு நாங்கள் ஜபத்துக்காக கடந்து செல்வோம். ஏனென்றால் ஆரோனின் அணிந்த ஆடை தேவன்தான் அங்கு வடிவமைத்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அருங்கள், அங்கு ஒரு மனுஷனை தாண்டி அந்த உடையும் ஒரு மகிமையை கொடுக்கிறதை வேதத்தில் இருந்து நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், அவர்களின் தோள்களில் இரண்டு கற்கள், இது இரண்டு கற்கள், அதில் 12 கூத்திரங்களின் பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறதை வேதத்தில் இருந்து காணக்கூடியதா இருக்கிறது. அதன் அர்த்தம், அவர் முழு இஷ்டவேலையும் அங்கு தோளில் சுமந்து தேவனுக்கு முன்பாக நிற்கிறார் என்று சொல்லி, அந்த ஆசாரியர் நிற்கிறார் என்று சொல்லி அந்த அர்த்தமாயிருக்கிறது. அது மட்டுமல்ல, மார்பிலே 12 வில உயர்ந்த கற்கள் அங்கு பதியப்பட்டிருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாயிருக்கிறது. ஏனென்றால் இந்த இரண்டு கற்கள், 12 கூத்திரத்தின் பெயர்கள், முழு இஷ்டவேலரையும் சுமக்கும் பணி, 12 கற்கள் அங்கு சுமந்து கொண்டு விலகியந்த கற்களை சுமக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அது மட்டுமல்ல, நீல அங்கியிலே அங்கு பொன்மணி அங்கு கோக்கப்பட்டிருக்கிறது. அது நடக்கும் போது அதனுடைய ஓசை கூட தேவனை மகிமைப்படுத்துகிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அங்கு விளிம்பில் பொன் மணிகள், ஒவ்வொரு அடியிலும் ஓசை, அவர் உயிரோடு தேவ சன்னதியில் இருக்கிறார் என்பதற்கு அது அடையாளமாயிருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். நெத்தியிலே பொன்னால செய்யப்பட்ட காரியம் இருக்கிறது, நெத்தியிலே போடப்பட்டிருக்கிறது, அது கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. பாருங்கள், இது வெறும் உடை அல்ல, கர்த்தருக்கு பரிசுத்தம் என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு ரட்சிப்பின் உடையும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அதற்காக நாங்கள் உழைக்க வேண்டியவர்களாய், கிரியம் கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆகவே இது தேவனின் முன்னிலையில் இருக்கும் அடையாளம், அது வேத ஆழங்களாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த வேத ஆழங்களில் இருந்து தான் நாங்கள் எங்கள் கத்தருக்கென்று பரிசுத்தத்தை நாங்கள் கடைப்பிடிக்க முடியும். ஏனென்றால் 2 கற்கள், 12 கோத்திரங்கள், முழு இஷ்டவேலரை சுமக்கும் பணி, 12 விலையுயர்ந்த கற்கள், நீல அங்கி, அதிலே அங்கு பொன்மணி, நடக்கும் போது அது ஓசை, அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அது அடையாளப்படுத்தி கொண்டிருக்கும். நெற்றியிலே பொன், அது கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருக்கும். இந்த அடையாளங்கள் வேத ஆழங்களை அங்கு குறிக்கிறது. ஏனென்றால் ஆரோன் அணிந்த அடை ஆடை தேவன் தான் வடிவமைத்தார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். பாருங்கள் எப்படியாய் தேவன் தன்னுடைய பிள்ளைகளை நேசிக்கிறார் என்பதையும் அந்த நேசத்தின் ஒரு அடையாளமாய் அந்த உடுப்பின் காரியங்கள் எங்களுக்கு அங்கு முன்னணியாய் நிக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. எவ்வளவோ மகிமை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தும் நாங்கள் அந்த மகிமையை இழக்காதபடி காத்து கொள்ளப்பட வேண்டும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து, இன்றைக்கு நாங்கள் உபவாச நாட்களை காத்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து

0: மீட்டுக் கொண்டார். அந்த மகிமையை நாங்கள் எந்த நாளும் நினைத்து நினைத்து வாழ வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றா வாழ்வு தருகிற தேவன் ஒரே ஒரு தேவன், அவர் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். நாங்க ஜெபத்துக்காக கடந்து செல்லும் பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு தேவன் கொடுத்த மகிமையை இன்றைய நாட்கள்லே பயபக்தியோடு அங்கு திருச்சபைகள்லே ஆராதனைகள்லே அந்த மகிமையை காண்பிக்க கூடியதா பாருங்கள். தேவ மகிமை ஒரு சபையில இறங்கினால் அந்த இடத்திலே அடையாளங்களும் அற்புதங்களும் நட அடையாளங்களும் அற்புதமும் தேவனுக்கு சமன் அல்ல, தேவன் ஜீவிக்கிறார் என்பதை அந்த இடத்திலே காண்பிக்கும். அதற்காக பாஸ்டர் அவர்கள் நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
1: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, எங்களை உருவாக்கினவரே, எங்களுக்கு ஜீவ சுவாசத்தை தந்தவரே, எங்களை வாழ வைக்கிறவரே, எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவரே, நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், நீர் உன்னதர், நீர் ஒன்றான மெய்த்தேவன். இந்த உலகத்தில் உள்ள ஐந்து கண்ட மக்கங்களையும் மக்களை நீர் படைத்த தேவன், உம்மை துதிப்பதற்காக உம்முடைய நாமத்தை உயர்த்துவதற்காக எங்களை படைத்து பின் நோக்கமே உம்மை உயர்த்துவதற்காக, உம்மை உயர்த்த உயர்த்த எங்களுடைய அனைத்து தேவைகளையும் சந்திக்கிற தேவன் நீர் ஒருவரே. பரலோக ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், எங்களுடைய தேவைகளை எல்லாம் தருகிறவரே. நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா, பொல்லாதவர்களாகிய உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் பொழுது பரமபிதா இந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவீராக. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மகிமையினால உம்முடைய பிரசன்னத்தினால இந்த நேரத்துல நிரம்புவார்களாக. எங்களுக்கு கணுக்கால் அளவு அபிஷேகம் போதாது, முழங்கால் அளவு அபிஷேகம் போதாது. உம்முடைய நீச்சல் ஆழத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி உம்முடைய அன்பில உம்முடைய நீச்சல் ஆழத்தில எங்களை அமிழ்த்தி பரிசுத்தத்தில வழி நடத்துவீராக. பரிசுத்தம் இல்லாம நாங்கள் உண்மை தரிசிக்க முடியாது. நீர் பரிசுத்தார், பரிசுத்தார், பரிசுத்தார். கேறு மீன்களுக்கும் சேரா மீன்களுக்கும் மத்தியில வாசம் செய்கிற நீர் பரிசுத்தார், பரிசுத்தார், பரிசுத்தார். ஏசாயா பரலோகத்துக்கு தரிசனம் கொடுத்த பொழுது ஏசாயாவின் நாவை தொட்டவர் நீர். இந்த இணைப்பில இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய நாவையும் தொட்டு உமக்கு உம்முடைய வசனத்தை கொடுத்து பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. ஆவியானவரே, ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மக்களையும் இழுத்து உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவீராக. அன்று மோசே கற்பலையில கொடுத்த கற்பனைகளின் மோசே உம்மை சந்தித்த பொழுது அவனுக்கு மகிமையை காண்பித்தீரே. அன்பும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன் என்பதை கடந்து போக காண்பித்தீரே உம்முடைய மகிமையை. இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறவர்கள், கேட்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த கடைசி காலத்துல உம்முடைய மகிமையை காண்பிப்பீராக. உம்முடைய மகிமையை நாங்கள், உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்களை வழி நடத்துகிறது, உம்முடைய வார்த்தை மூலமாக நடத்துகிறது, எங்களை பரிசுத்தமாக்குகிறது உம்முடைய வார்த்தை. ஆண்டவரே, இந்த ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மக்களும் உம்முடைய மகிமையை காண, உம்முடைய பிரசன்னத்தில மூழ்க. அதுதான் மெய்யான இன்பம். பரலோகத்திலே அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எங்களுக்கு அந்த மகிமையை வெளிப்படுத்தி இருக்கிறீர். ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களும் நீர்தான் இந்த ஐந்து கண்ட மக்களை உருவாக்கிறவர் என்பதை, உருவாக்கி ஜீவ சுவாசத்தை தந்தவர் என்பதை ஐந்து கண்ட மக்களும் உணர்ந்து கொள்ள உணர்வுள்ள இருதயத்தை கொடுப்பீராக. அவருடைய இருதயத்தில் உம்முடைய வார்த்தைகளை வைப்பீராக. அவர்களுடைய கடினமான இருதயம் தசியான இருதயமாக மாறி உம்மை ஒன்றான மெய்த்தேவனை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அவர்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் நேசிக்க, பிறரை நேசிக்க கிருபை செய்வீராக. எங்களோடு இருக்கிற கிருபைக்காக உமக்கு நாம் செலுத்துகிறோம். இந்த இடத்திலிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய அபிஷேக

0: வார்த்தைகளை கொண்டு உம்முடைய மகிமையை இன்னும் அதிகமாக விளக்கப்படுவீராக. இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்தை உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்பி அவருடைய குடும்பங்கள் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் ஒவ்வொருவரை உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்பி உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற தேவன் அல்லவா நீர். என குடும்பத்தோடும் உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும், உம்முடைய மகிமை இருக்கட்டும், தொடர்ந்து வழி நடத்துவீராக. ஆண்டவரே, இந்த ஜெபி புஷ்பராஜாவுக்காக ஜெபிக்கிறோம், அந்த மகளுக்காக, அந்த மகள் உம்முடைய ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற தேவன் அல்லவா. அந்த மகளுக்கு நீர் கொடுத்த சுகத்திற்காக நன்றி. பெலத்தோடு சுகத்தோடு உம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க அந்த மகளுக்கு கிருபை செய்வீராக. சிஸ்டர் சுபா இளங்கோவுக்காக ஜெபிக்கிறேன், அவருடைய கணவருக்காக குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். அந்த சுபா இளங்கோவின் அந்த இழப்பில சமாதானத்தை கொடுப்பீராக. அந்த குடும்ப உறுப்பினருக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை வச்சிருக்கு, பிறக்க ஒரு காலம், இறக்க ஒரு காலம். தருணத்தில உம்முடைய சமாதானமும் சாந்தமும் அந்த குடும்பத்தில குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரிடோடு கூட இருந்து மகள் மீண்டுமாக உம்முடைய ஊழியத்தை இன்னும் உற்சாகமாக செய்ய நீர் கிருபை செய்வீராக. துதி கன மகிமை நந்தானமை தேவனாய் உமக்கே செலுத்தி ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் என் இருதயத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.
1: எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரன். நன்றி பாஷா. கர்த்தர் எல்லாருக்குள்ளும் தன்னுடைய மகிமையை அனுப்ப உங்கள் ஜெபங்கள் கர்த்தர் கேட்டு வழி நடத்தி அங்கீகரிக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். சகல துதிகன மகிமையும் அவருக்கு செலுத்தி கொண்டு நாங்கள் அடுத்த காரியங்களுக்கு கடந்து செல்வோம்.
0: ஆமீன். God bless you sister. God bless you everybody.
1: எங்கள் தேவன் அநீதிக்கு தேவன் இல்லை, நீதிக்கு தேவன். ஆகவே எங்கள் தேசத்திலே இருக்கிற எல்லா ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள், பிக்குமார்கள், இவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த அநீதிகள், அநியாயங்களை கர்த்தர் கண்டு அவர்களை மனம் திருப்பி நீதிக்கு உட்படுத்த வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: நன்றி நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. அந்த கால நேரம் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பரிசுமான கொடுத்து ஆண்டவரே எங்களை வழி நடத்தி கொண்டு வர கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த கால நேரம் ஆண்டவரே எல்லாருக்குள்ளையும் ஆண்டவரே உங்களுடைய நிகழ்ச்சியினாய் மலையிலிருந்து இறங்கி வந்தவரே இப்பொழுதும் எங்கள் மத்திய கிரிகை செய்ய போற கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன் அப்பா. இலங்கை தேசத்தாண்டி ஒரு மனப்பட்டு ஜபிக்கிறதுக்கு வர கிருபைகளுக்கு நன்றி அப்பா. அப்பா அங்க உள்ள ராஜாக்கள், அதிபதிகள், அங்க உள்ள மக்களுக்கு ஆண்டவரே எல்லாருக்குள்ளையும் ஆண்டவரே நீதியாக நடப்பதற்கப்பா உங்களுடைய அன்பை அனுப்பி அவங்களை இருதயங்களை சுத்திகரிக்கும்படியாக ஜபிக்கிறனப்பா. அப்பா அவர்கள் ஆண்டவரே அங்கு உள்ள எல்லா விதமான அசுத்தமான ஆவியில இருந்து அவர்களை விடுதலையாக்கி அவர்களை அப்பா காத்து கொண்டு ஆண்டவரே அவர்கள் நீதியாக நடப்பதற்கு ஒரு உன்னதத்தின் அன்பை கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்ன வாக்கு தத்தத்தின்படி அப்பா அவர்கள் நீ பாவியில ரசிக்க வந்தீங்க. இவர்கள் அப்பா இவர்களுக்குள்ள ஒரு தேவ பயத்தை கொடுத்து அவர்கள் நீதியான வேலை செய்வதற்கு அநீதியான உள்ள மக்களுக்குள்ள பேசும்படியாக ஜபிக்கிறேன். அநீதியுள்ளவர்களுக்கு ஆண்டவரே உங்களோட அன்பையும் தேவ பயத்தையும் உங்களோட அபிஷேகத்தையும் அனுப்பி அவர்களுக்கு ஒரு பிரதான ரட்சிப்பை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். நீங்க அப்பா உங்களோட வாக்கு தத்தம் போதும் மாறாத ஆண்டவரே இன்றும் என்றும் நடத்துகிற தேவனே அப்பா. இப்பொழுது எங்கள் மத்தியிலிருந்து உங்களோட கிருபையின் மூலமாக எங்களை ரட்சித்து வழி நடத்தின கிருபைகளுக்கு நன்றி அப்பா. அவர்கள் மன தாழ்மையாக நடப்பதற்கும் அவர்களுக்கு ஆண்டவரே அநீதியான எல்லா விடுதலை ஆக்கினபடியா நன்றி செலுத்துறேன்னப்பா. அப்பா நீங்க நோய்களை குணமாக்கியப்பா. அப்பா நெருக்கத்தில் உள்ளவர்களை விடுதலை ஆக்குங்கப்பா. அப்பா அவங்களுக்குள்ள ஒரு நீதியின் மூலமாக நடப்பதற்கு ஆண்டவரே அவங்க முதலாவது தேவடைய ராஜ்யத்தை உங்களோட நீதியின் தேடும் பொழுது சக நீங்க அவர்களுக்கு அதிகமாக கொடுக்க வல்லவராயிருக்கீங்க. அதுபடி இந்த ராஜாக்கள் அதிபதிகளுக்குள்ள ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யுங்க. நீங்க உண்மையில தேவன் என்று அவர்கள் அறியத்தக்கதாக உங்களோட உன்னதத்தின் அன்பையும் பரிசுத்தையும் அவர்களுக்கு அனுப்பி அவர்களை ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா அந்த நாடு செழிப்பா வாழ்வதற்கு அவங்க உள்ள மக்கள்கள் செழிப்பா வாழ்வதற்கு ஆண்டவரே நீங்க பெரிய காரியங்களை அவங்க மத்தியில் செய்வதற்கு வல்லவர் நிறைந்த தகப்பனாயிருக்கிறீங்க. அதுக்கு அவனை நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. கண்ணீர் யாவற்றையும் துடைக்கிற தகப்பன் அப்பா அவர்களே உங்களுக்குள்ள மகிழ்ச்சியாக அந்த தேசத்தில் உள்ள மக்கள் வாழ்வதற்கு உங்களுடைய அன்பையும் அபிஷேகத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். யாவரையும் இரத்த கொட்டைக்குள்ள மறைத்துவிங்க. உங்களுடைய ரத்தத்தினால் மட்டுமே ஒவ்வொரு விடுதலையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியுமா இருக்கிறது. அப்படி அவர்கள் நீங்க விடுதலையாக்கி உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்க. இன்னைக்கு ஒரு புதிதான நாளாக யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஸ்ரீ சிஸ்டர் ரீட்டா நடத்துற மறைவுல நடத்துற ஊழியங்கள் ஒன்னாயில இருக்கிற ஊழியங்கள் எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் கத்தரே அவர் எங்களுக்குள்ள கிரியை செய்கிறார். நன்றி செலுத்துறேன் சாரி நன்றி செலுத்துறேன் அப்பா. உண்மையில தேவன் என்பதை நாங்க அறிந்து கொள்வதற்கு இன்னும் அதிகமாக உங்களோட கரத்தை அவங்களுக்குள்ள நீக்கி அவங்களை பாதுகா ஸ்னோ ஸ்டார்ம்ல இருந்து அப்பா ஒரு ஆக்சிடென்ட் இல்லாத வண்ணமாக்க உங்களோட பிள்ளைகள நீங்க காக்க வல்லவரா இருக்கிறீங்க அப்பா. திரு ரத்தத்துக்குள்ள மறைத்து வைங்க புட்டபால ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் டேம் அப்பா. அவங்களுக்கு எதிராக வருகிற எந்த விதமான ஆயுதமும் வாய்க்காத வண்ணமாக உங்களை சுரங்களை மறைத்து வைத்து அவர்களை இன்னும் அதிகமாக அநேகருக்கு சாட்சி அளிப்பதற்கு அவர்களை ஆசீர்வதிக்க போற கிருவேலுக்கு நன்றி சிஸ்டர். தினத்துக்கான வருகிற நாளைவரே அவர்களை ஒதுக்கி உங்களுக்கன்று ஊழியம் செய்யற ஒவ்வொரு நிமிடத்தை நீங்க பாக்குறீங்க. அவங்க செய்யற ஊழியம் அவங்க இப்ப நடத்துற செப வேலை நேரங்களை எல்லாத்திலையும் நீங்க உங்களுடைய அன்பை ஒரு கிருபியினால சுட்டும்படியாக ஜெபிக்கிறேன். மகன் தூரத்துல இருந்தாலும் உங்களுடைய அன்பின் மூலமாக மகனை நீங்க ஆசீர்வதித்து கொண்டு வர்ற கிருபேலுக்கான நன்றி. போக்கிலும் வரத்திலும் கூட இருங்க, மகள் கூட இருங்க, ஹஸ்பண்ட் கூட இன்னும் அவர்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நான் என்ன தாழ்த்தி இன்றைக்கு ஒரு புதிதான நாளாக எங்கள் யாவருக்கும் வரப்புற சிஸ்டர் பிரதர் பாசன் கொடுக்கிற வார்த்தையிலையும் அப்பா எல்லாத்திலையும் ஆண்டவரே புதிதான அபிஷேகத்தினால நீங்க நிரப்பி புதிதான அபிஷேகத்தினால அவர்கள் மூலமாக எங்களை ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். வரப்புற சிஸ்டர் பிரதர் யாவருக்கெல்லாம் ஒரு புதிதான கிருபையை கொடுத்து அவர்களோட தேவையை சந்தித்து உங்களுக்குள்ள மறைந்திருப்பதற்கு மறைந்திருந்த உங்களோட ஊழியத்தை செய்வதற்கு இன்னும் அதிகமாக உங்களோட பலனை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த கடைசி காலத்துல ஆண்டவரே உங்களுக்குள்ள நாங்கள் பல அதிகமாக உங்களுடைய கிருபையின் மூலமாக முழுசீட்டி யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எங்கள் ஜபங்களை கேட்டு வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி. உங்களுடைய நாம மட்டுமே பயப்படுவதா ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் தாழ்த்தியன்.
1: எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர். கத்தர் உங்களையும் குடும்பத்தையும் கத்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேசங்களிலே அங்கு குழப்பங்களும் கலக்கங்களும் சண்டைகளையும் ஏற்படுத்த நினைக்கிறவர்களை கத்த நாமே சந்திக்க வேண்டும், அவர்களை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
3: கத்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் பரிசுத்த ஆவியான தேவனுடைய ஒத்தாசியோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இதுவரைக்கும் எங்களை நடத்தி வருகிறவரே உம்முடைய கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக மன்னிப்புகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் இந்த விண்ணப்பத்துக்காக உம்முடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே ஒவ்வொரு தேவ குடும்பங்களையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. இந்த தேவ குடும்பங்கள் கர்த்தாவே ஆண்டவரே இந்த வேத வசனத்தை எங்களுக்கு விளங்கத்தக்க வழிகளில நீங்க எழுதி தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த காலகட்டம் இந்த உலகத்துல நடக்கிற எல்லாவற்றையும் நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஒரு தெளிவுள்ள காலங்களா இருக்கிறபடினால ஆண்டவரே தகப்பனே, அநேக ஆண்டவரே இடர்கள் உண்டு, அநேக குடும்பங்களில் நடக்கிற காரியங்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அநேக ஞானங்கள் வெளிப்படுகிறது, மற்ற குடும்பத்துல நடக்கிறது போல எங்கட குடும்பத்துல இல்லை என்பதை பார்க்கிற பொழுது எத்தனையோ குடும்பங்களுக்குள்ள ஆண்டவரே பிரிவினைகளும் ஆண்டவரே வாக்குவாதங்களும் தர்க்கங்களும் ஆண்டவரே தகப்பனே எத்தனையோ பிரிவினைகள் ஆண்டவரே டிவோர்ஸுகள் என்று சொல்லி உலகத்துல கணக்கெடுத்து பார்க்கிற பொழுது கிறிஸ்தவ மக்களுக்குள்ள அநேகங்கள் அநேகங்கள் அநேகங்கள் ஆயிருக்கிறது. இப்பொழுதும் எங்களுடைய தேவ மக்களுக்காக உமை நோக்கி பார்க்கிறேன். ஐயா, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை உணர்ந்து ஆண்டவரே உம்முடைய ஜீவ வார்த்தைகளை நாங்கள் பிடித்து கொண்டு நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஐயா, எங்களுடைய மனக்கண்களை திறந்து கர்த்தாவே தகப்பனே நீர் எங்களுடைய தேவன், நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறீர், எங்கள் மத்தியில உலாவி எங்கள் தேவனா இருக்கிறீர் என்கிற ஆண்டவரே அந்த பயபக்தியோடு கூட நாங்களும் கர்த்தாவே எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில ஒழுக்கங்களோடு ஆண்டவரே கீழ்ப்படிந்து நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஐயா, ஒரு நல்ல சமுதாயமாக நல்ல தேவ குடும்பங்களாக கணவன் மனைவி பிள்ளைகள் என்று சொல்லி நாங்கள் வாழுகிற வாழ்க்கை கர்த்தாவே உமக்கு முன்பாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கர்த்தாவே ஒரு பயபக்தியோடு கூட நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய நல்ல ஞானம் தெளிவுகளை தந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஐயா, ஆண்டவரே பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து கர்த்தாவே ஆண்டவரே தகப்பனே மன்னித்து ஒருவரை ஒருவர் மன்னித்து சேர்ந்து கொள்ளத்தக்க திருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஐயா, ஆண்டவரே அவர்களுடைய இருதயத்தில் இருக்கிற கசப்புகள் வெறுப்புகள் கோபங்கள் தர்க்கங்கள் பெருமைகள் எல்லாவற்றையும் அகற்றி ஆண்டவரே ஆவியின் கனியாகிய அன்பின் சுவைகளினால் எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஐயா, அந்த ஆவியின் கனியாகிய அன்பின் சுவையாகிய அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் சாந்தம் ஆண்டவரே விசுவாசம் இச்சியடக்கங்களோடு கூட கூடிய குடும்பங்களாய் நாங்கள் காணப்பட ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் உதவி செய்வீராக. ஆண்டவரே எங்களுடைய நாவுகளை அடக்கி வேண்டாத வார்த்தைகளை எங்களை விட்டு அகற்றி பிரிவினைகள் வராதபடிக்கு ஆண்டவரே தகப்பனே இந்த குடும்பங்களை பிரிச்சு போடாதபடிக்கு எங்களுடைய வார்த்தைகளில கவனமாயிருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஐயா, அது மாத்திரமில்ல கர்த்தாவே தகப்பனே இந்த தேவ உலக மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த இலங்கை தேசத்துல இருக்கிறதான மக்களுக்காக செபிக்கிறோம். ஐயா, குடும்பங்களுக்குள்ளே பிரிவினைகளை கொண்டு வருவதற்காக வேண்டாத பேச்சுக்கள் தாறுமாறான பேச்சுக்கள் கட்டுக்கதைகள் வம்ச வரலாறுகள் என்று சொல்லி ஆண்டவரே தகப்பனே தகப்பனே தங்களுக்குள்ளே பேசிக் கொண்டிருக்கிற மக்கள் மனம் திரும்பி குடும்பங்களை பிரித்து விடாதபடிக்கு ஞானமாய் செயல்பட கத்திர அவர்களுக்கும் ஞானத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஐயா, ஒவ்வொரு குடும்பங்களும் தங்களுடைய குடும்பங்களை காத்து கொள்ளத்தக்கதான அந்த உணர்வுகளோடு பொறுப்புகளோடு வளர என் ஆண்டு விருதாமே அந்த தேசத்துக்கு கிருபை பாராட்டும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த குடும்பங்கள் பிரிகிற காரணங்களா இருக்கிற ஆண்டவரே தவறான பழக்க வழக்கங்கள் தவறான உறவு முறைகள் தவறான பேச்சுக்கள் மதுபானங்கள் குடிப்பழக்கங்கள் மற்றும் கர்த்தாவே தகப்பனே எத்தனையோ இச்சைகளான காரியங்களினால எத்தனையோ குடும்பங்கள் சிதைந்து கொண்டிருக்கிறதை கர்த்தர் அறிகிறவரா இருக்கிறீங்க. ஆண்டவரே அவைகளில் இருந்து இந்த குடும்பங்கள் எல்லாம் கர்த்தாவே ஒரு வாழ்வியல் முறை இருக்கிறது என்பதை உணர்ந்து ஆண்டவரே இதுதான் ஒரு குடும்பத்துக்குரிய வாழ்க்கை முறை என்பதை உணர்ந்து அந்த குடும்பங்கள் ஒரு கட்டுப்பாடுகளோடு கூட ஆண்டவரே தங்களை காத்துக் கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஐயா, உங்களுடைய கரத்தில் இந்த குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பிரிவினைகளை கர்த்தர் அகற்றுவீராக. இந்த மக்களுக்கு பின்பாக நின்று கிரிகை செய்கிற சத்துருவின் திட்டங்களும் குடும்பங்களை பிரிப்பதற்காக பிரிவினைகளால் செயல்படுகிற ஆவிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த குடும்பங்களை விட்டு வெளியேறட்டும்னு நாங்கள் செவிக்கிறோம். ஐயா, கர்த்தர் தாமே இந்த குடும்பங்களை காத்துக் கொள்வீராக செவிக்கிறோம். ஆண்டவரே இப்பொழுதும் சங்கமம் ஊடகத்துக்காக செபிக்கிறோம். இந்த ஊடகத்தின் மூலம் எடுத்து சொல்லப்படுகிற தேவ வார்த்தைகள், ஆண்டவரே தேவ செய்திகள், பாடல்கள், ஆண்டவரே ஜபங்கள் ஒவ்வொன்றுக்குமாய் உமை சோதரிக்கிறோம். ஆண்டவரே எந்தெந்த வீடுகளில் இந்த வார்த்தைகளும் தேவனுடைய சத்தங்களும் கேட்கப்படுகிறோம், அந்த குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டு கர்த்தாவே தகப்பனே என்னும் பெண்ணனுடைய உதவி செய்வீராக செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பங்களிலும் மாற்றங்கள் காணப்படுத்தும் செபிக்கிறோம் ஐயா. அந்த குடும்பங்கள் எல்லாம் மனவாட்டி காயத்தம் உள்ள குடும்பங்களாக, மனவாட்டியானுடைய சாயலுடைய குடும்பங்களாக காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். அது எண்ணம் அநேக வீடுகளுக்குள்ளே பறந்து செல்ல உதவி செய்வீராக. இதோ அதற்கு அதை நடத்துகிற லேஸ்லி அண்ணனுக்காகவும் அவர்களுடைய குடும்பத்துக்காகவும் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த குடும்பங்களையும் பாதுகாத்து தொடர்ந்து ஆண்டவரே அவர்கள் பெலப்பட்டு வழிநடத்த உதவி செய்வீராக செபிக்கிறோம் ஐயா. அவர்களுடைய தேவைகள் யாவும் சந்திக்கப்படுவதாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய இதயத்தின் விருப்பங்களை தேவன் ஆண்டவரே தங்கள் நிறைவேற்றுவாராக செபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமில்ல ஐயா, இந்த ஜேனட் சிஸ்டருக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் செபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்களுடைய அர்ப்பணிப்புகளுக்காகவும் கர்த்தாவே தகப்பனே அவங்களுடைய தாகத்துக்காகவும் உமை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் தாமே எண்ணம் பலப்படுத்துவீராக. எண்ணம் அவர்களுக்குள்ளே தேவ கிருபையினால் நிறைந்து ஆண்டவரே வாஞ்சைகளையும் வைராக்கியங்களையும் ஆண்டவரே பக்தி விருத்திகளையும் கொடுத்து இதோ அவர்களை எண்ணம் வைராக்கியத்தோடு ஓட உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஐயா. அந்த குடும்பத்துக்குள்ள தேவ சமாதானம் நிறைவாயிருக்கட்டும் என்று செபிக்கிறோம். அவர்களுடைய தேவைகள் யாவும் சந்திக்கப்படுவதாக செபிக்கிறோம் ஐயா. பொல்லாப்பு உனக்கு நேரிடாத வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன உம்முடைய வசனத்தின்படி அந்த வீடு வாதைகளுக்கு விலக்கி காக்கப்படுத்தும் என்று செபிக்கிறேன் ஐயா. இதோ உம்முடைய சமூக வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ குடும்பங்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியம் உள்ள தேவன், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனாகிய கர்த்தர், இதோ அந்த மனதுருக்கத்தின் தேவன் உங்கள் ஒவ்வொருவருடன் கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. எத்தனை கிருபைகள், எத்தனை இரக்கங்கள், எத்தனை மன்னிப்புகள் அனுதினமும் தந்து எங்களை வழிநடத்துகிறவரே. இதோ தொடர்ந்து எங்களை வழிநடத்தி கர்த்தாவே உம்மோடு கூட நாங்கள் தொடர்ந்து பயணிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய உள்ள சிரியங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து கர்த்தாவே தகப்பினை நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. இதோ ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் எண்ணம் பெடனடைந்து கர்த்தாவே எண்ணம் உம்மோடு கூட நடக்கவும் சாட்சிகளாய் இருக்கவும் ஆண்டவரே அநேகரை கர்த்தாவே உம்மண்டையில கொண்டு வரத்தக்கதாக ஆண்டவரே ஸ்திரப்பட உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தாமே ஆசிர்வதித்து வழிநடத்துவீராக. எங்களுடைய தேவைகள் யாவையும் சந்திக்கப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தர் தாமே. எங்கள் மத்தியில உலாவி எங்கள் தேவனாயிருந்து எங்களை வழிநடத்துவீராக, ஆசிர்வதிப்பீராக. ஆண்டவரே மறுபடியுமாய் நாங்கள் குடும்பமாய் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து இந்த நாளையும் கடந்து உதவி செய்யும்படியாக. இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் பரிசுத்த ஆவியான தேவனுடைய ஒத்தாசியோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
1: ஆமென், ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டதும் உனக்கு ஸ்தோத்திரம், நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமென்,
3: ஆமென். அக்கா, அப்படியே உங்களையும் உங்களோட குடும்பங்களையும் தேவ குடும்பங்களையும் வழி நடத்துவாராக.
1: நாங்க நிர்மலா மெடியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர். ஓகே, எங்கள் தேசத்தின் அநீதிகள், அநியாயங்கள், துன்மாக்கங்கள், கொலைகள், கொள்ளைகள், இப்படிப்பட்ட தீய வழிகளை செய்யற மக்கள் மனம் திரும்பி ரட்சிப்பை காண கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
4: ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர், வல்லவர், மாறாத தெய்வமா இருந்து எங்கள் வாழ்வின் பலனா இருந்து ஆண்டவரே எங்களை வழி நடத்துகிற தெய்வமே. இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பாவுடைய சமூகத்தை நோக்கி பார்க்க தந்த தயவுக்கு உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறங்க தாவே. இந்த வேளையிலும் ஆண்டவரே இலங்கை தேசத்தை ஆண்டவருமே சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம் ஐயா. அங்க இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த தேசத்தின் மேல் ஆண்டவரே உம்முடைய தயவிருந்து அப்பா நீர் அந்த தேசத்தை ஆண்டவரை காத்தாடும் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீர் போதுமானவராயிருந்து அவர்களாக வாழ்க்கையிலே நீர் இடைப்பட்டு வழி நடத்தி ஒவ்வொரு பிள்ளைகளும் உத்தமமாய் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உன் நீதி வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகல் போலவும் விளங்க பண்ணுவீர் என்று ஆண்டவர் நம்முடைய வசனம் சொல்லுகிறது. அப்படியாய் ஆண்டவரே அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே ஒரு நீதிமான்களாய் இருக்கவும் ஆண்டவரே அப்பா அவர்கள் எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாயிருந்து அவர்களை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் அந்த பிள்ளைகளை நேசிக்கிறபடியால் ஆண்டவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா அங்க இருக்கிறதான ஆண்டவரே அநீதியான மக்களை எல்லாம் ஆண்டவர் சமூகத்துக்கு நேராய் நாங்கள் கொண்டு வருகிறோம். அவர்கள் எல்லாம் அநீதியான காரியங்களை விட்டொடித்து உண்மையும் உத்தமமாய் நடக்கவும் உண்மையான தேவனை தொழுது கொள்ளவும் கர்த்தருடைய வார்த்தையின்படி அந்த பிள்ளைகள் எல்லாம் மனம் மாறவும் ரட்சிப்படையவும் கர்த்தர் அவர்களை ஆண்டவர நீர் ஆண்டவர அப்பாவுடைய ஊழியக்காரர்கள் மூலமாய் நீர் ஆண்டவர் அவர்களை வழித்திருப்பும்படியாய் சொல்லியிருக்கிறோம். அப்படியாய் கூட கர்த்தாவே நீர் அவர்களோடு கூட இடைப்படுங்க அப்பா. அவர்கள் வார்த்தை கேட்டால் மட்டும் அநேக ஜனங்கள் வார்த்தையை கேட்டு ஆண்டவரே ஒரு காதில் கேட்டு மறு காதில் விட்டு ஆண்டவரே மறுபடியும் தீமையான காரியங்களை அவர்களை ஆண்டவரே வாழ்க்கையிலே நடத்தி கொண்டிருக்கிறபடியால் அப்படியா இவர்கள் இல்லாதபடிக்கு கர்த்தர் தாமே நீ பரிசுத்த தெய்வமாயிருந்து ஆண்டவரே முறை தொழுது கொள்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்தமாயிருக்க நீர் ஆண்டவரை விரும்புகிறபடியா இந்த பிள்ளைகள் எல்லாம் மனம் மாறட்டம் பப்பா. மனிதனுக்கு மனிதன் விரோதமாகவும் அப்பா அவர்களுக்கு துரோகத்தையும் அவர்களுக்கு வஞ்சத்தையும் கர்த்தர் தாமே யாரை வகை தேடலாம் என்று ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே உசுபீட்டி கொண்டிருக்கிற அவனை ஆண்டவரே வழிநடத்துகிற இந்த சாத்தானுடைய சதி ஆலோசனைகள் எல்லாம் நிர்மூலமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினாலே ஆண்டவரே அதெல்லாம் நிர்மூலமாக்கி தேவ பிள்ளைகளாய் மாற கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். பா கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த நாளில் அங்கே வாழ்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே ஆண்டவரே பூமி தன் கனியை தரும் நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு அதில் குடியிருப்பீர்கள் என்ற வசனத்தின்படி தேவன் தாமே அந்த பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவரே திருப்தியாய் இருக்கவும் சமாதானத்தோடு ஜீவிக்கவும் ஆண்டவரே சந்தோஷமாய் வாழவும் கர்த்தர் நீங்க ஆண்டவரே அவளை வழி நடத்தும்படியாய் சொல்லிக்கிறோம். உம்முடைய

0: அதன்படியாய் வழிநடத்துகிற எங்கள் தெய்வமே, இந்த வேளையிலோடு கத்தாவே உம்முடைய நாமத்தையே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறபடியா அப்பா, இந்த ஏழு எளிய மக்கள் நாங்கள் கேட்கிறதான அந்த விண்ணப்பத்தையும் ஜபத்தையும் என் தெய்வம் பரலோகத்தில் இருந்து கேட்டு அதற்கு தக்க விடயங்களை தந்த ஆண்டவரே வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் கத்தாவே. யாரெல்லாம் வருத்தத்தோடும் ஆண்டவரே இந்த துரோகத்தின் மூலமாய் வருத்தத்தோடும் வஞ்சிக்கப்பட்டு ஆண்டவரே மிக கவலையோடும் கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே தேவனாகி கர்த்தர் இந்த நாளிலே அவர்களை சமாதானப்படுத்தி அவர்களுக்கு ஒரு ஆண்டவரே ஒரு ஆறுதலை தந்து ஆண்டவரே இந்த வேளையில் அந்த பிள்ளைகளை எல்லாம் நீர் ஆண்டவரே வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தேச எல்லை எங்கும் என் தேவனுடைய கரம் அங்கு இருக்கட்டும் கத்தாவே. அந்த தேசம் முழுமையா என் இயேசுக்காய் மாறப்படட்டும். அநேக ஜனங்கள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் சபையிலே சேர்ந்து ஆண்டவரே அந்த இலங்கை தேசத்திலே ஆண்டவரே அப்பா ஒரு ஆண்டவரே எழுப்புதலை கொண்டு வரும்படியாய் சுபிக்கிறோம். அப்படியா என் தேவனாகி கர்த்தர் அந்த தேச எல்லை எங்கும் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே தன் துஷ்ட தனங்களை எல்லாம் விட்டு ஆண்டவரே மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சுபிக்கிறோம். கர்த்தரப்பா உடைய வசனங்கள் ஜீவிக்கிற வசனமா இருக்கிறபடியா அந்த ஜீவிக்கிற வசனத்தின் மூலமா யாராலே செத்து இருக்கிறதான அப்பா இதோ ஆண்டவரே பாவத்துக்கு செத்து இருக்கிறதான ஆண்டவரே அவர்களை எல்லாம் நீங்க ஆண்டவரே ஆண்டவரே நீங்க ஆண்டவரே அப்பா அவர்களை ஆண்டவரை நீர் ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் சொல்லிக்கிறோம். அப்படியே தேவனாகி கர்த்தர் இந்த நாளிலே வழிநடத்தி அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதித்து அந்த பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கென்று ஜீவிக்கவும் உமக்காக வாழவும் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கவும் உம்முடைய ஆண்டவரே வேத வசனத்தை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் படித்து தியானிக்கவும் கர்த்தர் அவர்களை உருவாக்கும்படியாய் சொல்லிக்கிறோம். அப்பா அவர்களுக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே நன்மைகள் மூலமாய் அவர்களை நீர் திருப்தியாக்கி அந்த பிள்ளைகள் எல்லாம் உம்முடைய பிள்ளையாய் இருந்து ஆண்டவரே மனம் திரும்பி வாழவும் அவர்கள் ஆண்டவர் மறுபடிய ஆண்டவரே அதை ஆண்டவரை விட்டு ஆண்டவரே போகாதபடிக்கு நீர் ஆண்டவரே தேவன் என்பதை அவர்களுக்கு காண்பித்து அவர்கள் எல்லாம் ஆண்டவரை வழிநடத்த முடியாய் சொல்லிக்கிறோம். அப்படியே தேவன் ஆண்டவரே இலங்கை தேசத்தை நீ ஆசீர்வதித்து வழிநடத்துற தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறங்க அத்தாவே. கர்த்தர் தாமே அப்படியா இனி வழிநடத்துற தயவுக்கு உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே செபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஆண்டவர உம்முடைய கரங்களுக்குள்ளாக நாங்கள் ஒப்புவிக்கிறோம் கர்த்தாவே. அவன் செய்கிற ஊழியத்தையும் அவன் வாழ்கிறதான இடத்திலும் ஆண்டவரே அநேக ஜாதி ஜனங்களை தந்து ஆண்டவரே அவர்கள் உயர்த்தும்படியாய் செபிக்கிறோம். தேவவேளையில் ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க துணையாயிருங்க. ஜெபிக்க காத்திருக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தை நாங்கள் கொண்டு வருகிறோம். அந்த பிள்ளைகளுடைய ஊழியத்தையும் ஆண்டவரே தேவனாகிய கர்த்தரை கனப்படுத்தி இவர்கள் எல்லாம் ஆண்டவரை ஓங்கி பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவன் அப்படியா நீ செய்ய போவதற்கா உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த ஜெப வேளையை நடத்தி வருகிறதான சங்கமும் ஊடகத்தை நடத்தி கொண்டிருக்கிற அருமையான லிஸ்லி சகோதரரையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். மகனுக்கு ஆண்டவரே நீங்க துணையா இருங்கப்பா. நீர் நல்ல ஆரோக்கியத்தையும் பலனையும் தாங்கப்பா. அவர் கையிட்டு செய்யற வேலையெல்லாம் விருத்தியாடைய கர்த்தர் உதவி செய்யுங்க. அவருக்கு எதிர்ப்பாய் செய்யப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போகும்படியாய் அந்த பிள்ளைகளை அந்த இடத்துல நீர் ஆண்டவரை பிரகாசித்து அநேக ஜாதி ஜனங்களுக்கு சாட்சியா நிறுத்துங்கப்பா. அவருக்காக கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக பிள்ளைகள் எதிர்ஜன பந்துகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே நீர் ஆண்டவரை உம்முடைய கூடார மரவிலை வைத்து பாதுகாத்து கொண்டு வழிநடத்த முடியாது வைக்கிறோம். இந்த ஆண்டவரே இந்த ஜப வேலை ஆண்டவரை அப்பா தொகுத்து வளர்கிறதான அருமையான ஜானட் மகளையும் ஆண்டவரை சர்வ சமூகத்துக்கு நாங்கள் கொண்டு வருகிறோம் அப்பா. இந்த மகளுக்கு நீங்க துணையா இருங்கப்பா. அப்பா தன்னுடைய காரியங்களை எல்லாம் விட்டு ஆண்டவரை இதற்காக ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் இடைவெடுகிறபடியால் இந்த மகளுக்கு நீங்க துணையா இருங்க. இவர்கள் எண்ணங்கள் ஏக்கங்கள் காரியங்கள் எல்லாம் இந்த ஆண்டவரை உதவி செய்யுங்க. அநேக ஆத்மாக்களை ஆண்டவரே கொள்ளை பொருளா கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. இவரோடு கூட இருக்கிற இவர்களுடைய வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்து வழிநடத்துல தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா இந்த ஜெபத்தை ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு நேராக நாங்கள் கொண்டு வருகிறோம். கர்த்தர் நீங்க ஆண்டவர, அப்பா கிரியை செய்கிறவர் நீர் ஆண்டவர, பதிலை தருகிறவர் நீர் ஆண்டவர, எங்களால் கேட்க மட்டும் முடியாது ஆண்டவர, செயல்படுகிற தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவர், இதுக்கு நல்ல விடைகளை தந்த ஆண்டவர, நல்ல காரியங்களை செய்த ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் சிந்திக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் நீ செய்ய போவதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம் பப்பா. துதியும் கனம மகிமை யாவற்றையும் அற்புதமான நாமத்தினால இந்த ஜபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்,
1: ஆமென். நாங்கள் ஜபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். நாங்கள் நிர்மலா மேரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்
1: நீங்கள் வியாதி படுக்கையிலே வேதனையிலே தவிக்கிற உபதருக்காகவும் அவர்கள் இந்த நாட்களிலே சுகமடைய குணமடைய கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க எய்மிக்காக ஜெபமண்ணுங்கள். அவர் சுயினமா இருக்கிறார்கள். அந்த சுகத்தின் சுகத்தை விரும்புகிற தேவன் அந்த சுந்தமாத்திய அனுப்பி சுகம் கொடுக்க வேணும் என்று நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: ஹாலேலூயா. ஸ்தோத்ரப்பா, ஸ்தோத்ரம், ஸ்தோத்ர ராஜா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே அப்பா, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை முது வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா இம்மட்டுமாய் எங்களை பாதுகாத்து கண்ணின் மணியை போல நீர் வழி நடத்தின முது கிருவைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். தாயை போல தேற்றி தகப்பனை போல சுமந்த உமது கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் நேற்றும் இன்றும் என்றுமே மாறாத நல்ல தகப்பனாயிருக்கிறீர். ஜெபங்களை கேட்கிற தேவன் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் அநேக விதமான வியாதிகள் ஆண்டவரே, கொள்ளை நோய்கள் அப்பா, மருந்துகள் கூட கண்டுபிடிக்காத நிலையா இருக்கிறபடினாலே வேதனையோடு இருக்கிற மக்களுக்காய், வியாதியோடு இருக்கிற மக்களுக்காய் உமது பாதப்படியை பற்றி நிற்கிறோம் ராஜா. இப்பா அந்த எல்லா வியாதியில எந்தெந்த விதமான வியாதியினாலே அவர்கள் அகப்பட்டு சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர், தாமே அவர்களுக்கு நல்ல விமோசனத்தை கொடுத்து அவர்களை எல்லா பொல்லாப்பிலிருந்து விடுவித்து தேவன் வார்த்தைகளை அனுப்பி உன் வியாதியை நான் குணமாக்குவேன் நின்றீரே. அப்படியே உடைய வார்த்தையப்பா அனுப்பி அந்த வியாதிகள் எல்லாம் குணமாக்கும்படியாய் மது கரத்திலே ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. அப்படியே வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளின் காரியங்களை கூட நீங்க பொறுப்பிடுங்க ராஜா. வேதனையும் நீங்கி சுகமாயிருப்பாயாக என்ற வார்த்தையின்படி வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளின் வேதனைகளை எல்லாம் நீக்கி சுகமடைய கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. ஒரு பிள்ளைகளையும் குணமடைய மது கிருபைனாலே நீர் அவர்களே ஆசிர்வதிங்க. உமது ஆணி பாய்ந்த கரமாண்டவரே, தழும்புள்ள கரத்தை நீர் அந்த வியாதியஸ்தர்கள் மேலே நீர் வைத்து நீ ஜெப் ஒப்பு கொடுத்து அவர்களை நீ ஒப்பு கொடுக்கிறப்பா. நீர் அவர்களை சுகமடையும் குணமடையும் செய்யறதுக்காய் உமக்கு சோத்திரம். நீ வாழ்ந்த பூமியிலே வாழ்ந்திருந்த நாளிலே எல்லா வியாதியஸ்தர்களே அப்பா சுகமாக்கி நீரே ஆண்டவரே. அப்படியாக இந்த நாளிலும் தகப்பனே உம்முடைய கைகள் குறுகி போகவில்லைப்பா. ரட்சிக்கப்படாத படிக்கும் உம்முடைய கைகள் குறுகி போகவில்லை. கேட்க கூடாத படிக்கும் உம்முடைய செவிகள் மந்தமாகவில்லை ராஜா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் அந்த நேரத்திலே வார்த்தையை அனுப்பி எல்லா பிள்ளைகளின் வியாதிகளை நீர் விலக்கி போடுங்கப்பா. அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து கர்த்தர் நீர் அவர்களுக்கு நல்ல சுகபல ஜீவன் ஆரோக்கியத்தை கட்டளிடும்படியா இந்த வேலையிலே உமது பாதத்திலே நின்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் நீர் நல்லவரும் வல்லவரும் மகா பெரியவருமாயிருந்து பரிகாரியாயிருந்து அப்பா சூத்திர ராஜா பரம வைத்தியனாயிருந்த கர்த்தாவே நீர் அவர்களை சுகமாக்கும்படியா உம்முடைய கரத்திலே பலம் கொண்ட கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்படியே தேவன் வியாதிஸ்தர்களின் வேதனைகள் எல்லாம் நீக்கி சுகமடைய குணமுழுவைக்காய் நன்றி செலுத்துகிறப்பா. வியாதிஸ்தர்கள் எல்லாம் எழுந்து உமக்கு நன்றி சொல்லி ஆண்டவரே அவர்கள் சாட்சியின் பிள்ளைகளாய் நிற்க செய்வீராக அப்பா. அவர்களுடைய காரியங்களிலும் வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் உதவி செய்து அவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக வியாதியிலும் வேதனையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா ஒரு ஆத்துமாக்களை நீங்க எழுப்புங்க ஆண்டவரே, அவர்களுக்கு உதவி செய்யக்கூட ஆண்டவரே, அவர்களுக்கு தேவையானவைகளை மருந்து மாத்திரைகளை வாங்கி கொடுக்கவும், அவர்களுடைய காரியங்களிலே பொறுப்பெடுக்கவும் ஆத்துமாக்களை நீர் எழுப்பி தரும்படியாய் வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் அப்படியே ஜபங்களை கேட்டு ஆமென்றும் ஆமேன் என்று பதில் கொடுக்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒரு விசை கூட ஏமி புஷ்பராஜுக்கா ஜெபிக்கிறப்பா, அந்த மகள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா உமது சமூகத்திலே வந்து எல்லோருக்கா ஜெபிக்கிற அந்த மகளின் அப்பா இந்த வேலையிலே பலவீனத்தை நீர் விலக்கி போடும்படியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஒருவன் என்னை கனப்படுத்தி ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார் என்ற வார்த்தையின்படி அந்த மகளை தேவன் நீர் இந்த வேலையில தொட்டு சுகமாக்குபடியா ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த மகள் உச்சம் தலை முதல் உள்ளம் கால்வரை நாடி நரம்புகள் தசைகள் எலும்புகள் உறுப்புகளிலே உமது ஜீவன் இறங்குபடியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மகளுடைய வாஞ்சைகள் எல்லாம் நிறைவேற்றுங்கப்பா. ஊழிய பாதையில் உமக்காய் ஓடுகிற மகள் ஆண்டவரே, கால்களை எல்லாம் ஆண் கால்கள் போல் ஆக்கி காண்டா மிருகத்து கொத்த பெலன் கொடுத்த ஆண்டவரே, கழுகு போல செட்டைகளை அடித்து உயர எழும்பி பறக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அப்படியாக கர்த்தாவே மகள் உமக்கு ஊழியம் செய்கிறபடினாலே ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிறேன் தேவன், அந்த மகளுக்கு பரிபூர்ண சுகத்தை கட்டளை இடுவீர் என்று நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியே தேவன் செய்யறதுக்காய் நன்றி செலுத்திக்கிறோம். அதே வேளையிலே யேசப்பா இந்த நாளிலே கூட ராஜா இப்படியாக நாங்கள் கூடி ஜெபிக்க ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற இந்த சங்கமம் ஊழியத்தை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா அவருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் குடும்பத்தார் மருமக்கள் யாவரையுமாய் சொந்த ஜனங்கள் எல்லோரையுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அந்த குடும்பங்களிலே ஒருவேளை யாருனால் வியாதிப்பட்டிருந்தா இந்த வேலையில ஆண்டவரே சுகமளிக்கும் வல்லமை கடந்து சென்று சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு சோத்திரம். தேவதாசனை இன்னும் எடுத்து அதிக அதிகமாய் நீ பயன்படுத்துங்கப்பா. அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்துங்க. எந்த சத்ருவும் பிள்ளைகளை தொடாத படிக்கப்பா. நீர் கொடுத்த சுகபல ஜீவன் ஆரோக்கியத்தின்படி நீர் அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிற ராஜா. அப்படியாக இணைந்து பணிபுரிகிற ஒருவர் ஊழியக்காரரையும் அவர்கள் உமக்கு செய்கிற ஊழியத்தின் தேவன் நீர் ஆசீர்வதித்து அவர்களை பெருக செய்து வழிநடத்துவீராக தகப்பனே. குடும்பங்களை எல்லாம் ஆசீர்வதிங்க. குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் நீங்க சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. இவர்களுடைய குடும்பங்களிலும் யாரான நோய்வாய்ப்பட்டிருந்தால் ஆண்டவராகிய தேவன் அந்த நோய்களை எல்லாவற்றையும் தேவன் நீர் சுகமாக்கும்படியா இந்த வேலையில ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியாக இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவனையும் மகனையும் மகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பிள்ளைகளை கூட ஆசீர்வதிங்க. என்ன வாதையின் குடாரத்தை அணுகாது பொல்லாப்பு எனக்கு நேரிடாது என்ற வார்த்தையின்படி கர்த்தர் அந்த குடும்பத்தை வேலி போட்டு அக்கனி கோட்டையிலும் பரிசுத்த ரத்தத்தின் கோட்டையினாலே மூடுபடியா ஒப்பு கொடுக்கிறார் ராஜா. மற்றபடியாய் கூட ஆண்டவரே ஜெபித்த யாவருக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த குடும்பங்களிலும் ஒருவேளை ஆண்டவரே ஏதாவது அப்பா நோய்வாய் பட்டிருந்தால் கர்த்தர் அந்த நோய்களில் இருந்தெல்லாம் விடுதலை தரும்படியா ஜெபிக்கிறோம். இருக்கிறதான ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் உமது கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் அவர்கள் உமக்கு செய்யற ஊழியத்தையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து பெருக செய்வீராக அப்பா. இந்த குடும்பங்களிலும் எவரானாலும் வியாதி பட்டிருந்தால் நம்முடைய ஆணிப்பா இந்த கரத்தினாலே தொட்டு அவர்கள் எல்லோரையுமாய் சுகமாக்க முடியாது அந்த நாளிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு விசை கூட ஏமியை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மகளே நீங்க பொறுப்பெடுங்க. எல்லா காரியத்தையும் அப்பா தேவரீர் உமது வல்லமையான கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் உங்க சித்தத்துக்கு நேரே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் நீர் எடுத்துக்கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.
1: ஜபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பிள்ளைகளோடும் பேர பிள்ளையோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்
2: ஆமேன். உங்களே அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். நாங்க தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் நீங்கள் யுத்த நாடுகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ரத்தன் சிந்திர நாடுகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தாமே இந்த நிலைமை அவர்கள் மாற்றம் அடைய மாறுதல் அடைய அவர்களுக்கு கிருபையும் இரக்கமும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
3: அன்பான பரலோக பிதாவே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தந்தே அப்பா. பிதாவே அப்பா, அதிகாலையிலிருந்து இம்மட்ட நேரம் அப்பாவின் ஊழிய பாதையிலே நடந்தன், ஆனால் விழுந்தன் அப்பா. ஒரு சாட்சி ஆண்டவரை, நாம் விழுந்தும் அப்பா சின்ன ஒரு சிறு காய கிறு காயத்தோடப்பா என்ன எபத்துக்கு நீங்க அழைத்து வந்திருக்கிறீங்கள் அப்பா. இதுல இணைந்து எபிக்க தந்தைக்கு நேரத்துக்கு நன்றி அப்பா. என் தந்தை அம்மோடு இருக்கும் வரைக்கும் நமக்கு எதுக்குமே இல்லையப்பா. நீங்கள் நல்லவர் அப்பா. அப்பா என்று கூப்பிடும் போது அப்பா என்று ஓடி வந்த அப்பா என்னை தூக்கி விட்டீங்களப்பா. ஊழியத்துக்கு சென்று வரும்போதப்பா தகப்பனை நான் விழுந்து விட்டேன், ஆனால் என் தந்தை நீங்க பாதுகாத்திருக்காய், நன்றி அப்பா. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் அப்பாவின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. யுத்தங்கள் நடக்கிற ஒவ்வொரு தேசத்தையும் நீங்கள் பொறுப்பெடுங்க, காத்துக்கொடுங்க, வழி நடத்துங்க அப்பா. தந்தையப்பா, யுத்தத்துக்கு ஆயுதங்கள் ஏந்துகின்ற கரங்களிலே என் தந்தையின் வார்த்தையை வைவிடைய அவர்கள் ஏந்த கிருபை செய்யுங்கப்பா. தந்தையை ஆயுதங்களை போட்டுவிட்டு அவர்களின் கரங்களிலே பைபிள் வார்த்தைகளை அவர்கள் எடுத்து செல்ல கிருபை செய்யுங்கப்பா. தந்தையே, வார்த்தை வாசிக்க கிருபை செய்யுங்கப்பா. நீங்க சமாதான பிறவுப்பா, நீங்க சமாதானத்தை கட்டளிடுங்கப்பா. தந்தையேப்பா, இந்த யுத்தங்களை ஆரம்பிக்க ஒவ்வொரு இருதயத்துக்கும் அப்பாவின் வார்த்தைகளை அனுப்பியப்பா. நீங்கள் சமாதானத்தை கெடுக்கும்படியாய் செய்கிறேன் அப்பா. தந்தையே, யுத்தங்கள் நிறுத்தப்படட்டும் அப்பா. அந்த தேசத்திலே வாழுகின்ற எல்லா இனங்களையும் நீங்கள் பொறுப்படுங்க, காத்துக்கொள்ளுங்க அப்பா, வழி நடத்துங்கப்பா. நீடிய சமாதானத்தையே கொடுங்கப்பா. ஒருவரை ஒருவர் கொன்று குவிக்காத படிக்கு நீடிய சமாதானத்தோடு அன்போடு வாழப்பா. ஒவ்வொரு தேசத்தையும் அப்பா நல்ல ஞானத்தோடு அவர்கள் நடக்கவும் தந்தையே. நாட்டிலே அப்பா எல்லா சமாதானத்தையும் கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக தந்தையின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேனப்பா. நீங்கள் பொறுப்படுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்கப்பா. நீடிய சமாதானத்தை கொடுக்க போற கிருபைக்காய் நன்றி அப்பா. ஆயுதங்கள் ஏந்துகின்ற கரங்களுக்கு அப்பா பைபிளை அவர்கள் ஏந்த செய்ய போற கிருபைக்காக நன்றி தந்தையப்பா. எல்லாவற்றையும் தந்தையின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேனப்பா. தந்தையே, நீங்கள் வானொலியை பொறுப்படுங்கப்பா. தந்தையே, வானொலியை பொறுப்படுத்து தகப்பன் இன்னும் இன்னும் அப்பா உலகம் முழுவதிலும் மூங்கியோ ஒளிர கிருபை செய்யுங்கப்பா. இதை கேட்கிற ஒவ்வொருவரும் அப்பாவின் பாதத்தை பற்றி பிடிக்கிறவர்களாக மாற கிருபை செய்யுங்கப்பா. மதம் மாற்றம் அல்ல, இது மனம் மாற்றம் அப்பா. தந்தையப்பா, ஏழு கண்டங்களிலும் வாழுகிற அனைவரும் அப்பா இதை கேட்டு அப்பாவின் பாதத்துக்கு வர கிருபை செய்யுங்கப்பா. தந்தையின் பாதத்துக்கு வர்ற ஒவ்வொரு மரியாதை போல இருக்க ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் உங்கள் வார்த்தை அனுப்பியப்பா. அவர்களை இப்ப அமர்ந்திருக்க தகப்பனின் ஆசீர்வதிங்கப்பா. எபித்திட்டு போறவர்களையும் எபிக்க வந்திருக்கிற இனி எபிக்கிற எபிக்க போறவர்களையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறனப்பா. அவர்களையும் அப்பா எந்த சத்திரமும் மேற்கொள்ளாத படிக்கு தந்தை பாதுகாத்து வழி நடத்தும்படியாக உங்கள் செட்டிகளை மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. தந்தையப்பா, அனைவரையும் அப்பா அவன் திரைக்கரத்தினை ஒப்பு கொடுத்து இந்த அடிமையை தாக்கி அப்பாவை உயர்த்தி நாங்கள் சொர்க்கவும் என் தந்தை பெருகணும் அப்பா. எல்லாவற்றையும் பாதத்தில் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.
1: ஆமேன். ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன்.
3: ஆமேன். ஆமேன்.
1: ஆமேன். நாங்கள் வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட். வினோ, நீங்கள் ஏழைகள், விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள், உணவுடைக்கு வழியின்றி கஷ்டப்படுற ஆத்துமாக்கள் உதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாமே அவர்களை ரட்சித்து நடத்த வேணும், ஆசீர்வதிக்க வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
4: ஆண்டவரே, மகாண்பு இறக்கும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இன்னும் ஒரு நாளை தந்து ஆண்டவரே ஜீவனோடு எழுப்பி ஆண்டவரே எங்களை வழி நடத்துற கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி. ஆண்டவரே ஜீவனை தந்தீங்களே ஆண்டவரே, சுகம் தந்தீங்களே ஆண்டவரே, பாதுகாத்தீங்களே ஆண்டவரே, இம்மட்டுமாக நடத்துகிறேன் இப்பினேசரே. இனிமேல நீங்கள் எங்களை நடத்தி காக்க போறதுக்காக தகப்பனே மக்கு கோடான கோடி நன்றி என்று செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நாங்கள் விழுந்து போகாதபடி எங்களை தூக்கி எடுத்து காத்து வருகிறீங்கள் ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவர். கர்த்தாவே, ஆவியானவரை இம்மட்டமாக நடத்தி நீங்களே அப்பா. இப்போதும் ஆண்டவரே தகப்பனே, இந்த சகோதரியோடு கூட இருந்து இந்த சகோதரி வருகிற வேளையில, ஜெபத்துக்கு வருகிற வேளையில் ஆண்டவர் தகப்பனே, இந்த சகோதரி விழுந்து போன நேரங்களிலும் தூக்கி எடுத்தீங்களே கிருபை கொடுத்தீங்களே, சுகம் தந்தீங்களே, சாட்சியாக இருக்க பண்ணினீங்களையா, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவர். தகப்பனே கர்த்தாவே, இந்த ஜெப வேலைக்காக வருகிற ஒவ்வொருவரை நீங்கள் வழி நடத்துகிற கிருபைக்காக தயவுக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவர். இந்த சங்கம வானொலியின் ஊடாக தகப்பனே எந்தெந்த மூலைகள் எந்தெந்த காதுகளில் எந்தெந்த மக்களுக்கு கேட்கப்படுகுதோ தகப்பனே, இந்த ஜெபங்கள் கேட்கப்படுதோ என் ஆவியானவர், அந்த மக்கள் ஒவ்வொருவரை நீங்கள் தொட போறதுக்காக என் தகப்பனே உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே கத்தாவே, இந்த சங்கம வானொலி உம்முடைய வார்த்தைகள் வசனங்களை அறிக்கையிட அப்பா இந்த சங்கம வானொலி நடைபெறுகிறதை அப்பா நாங்கள் யாவரும் காண்கிறோம். நீங்களும் ஆசீர்வதித்து வருகிறீங்களே ஆண்டவர், நடத்தி வருகிறீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவர். கர்த்தாவே இந்த ஜெபங்களை யார் யார் கேட்டு அப்பா இதை அப்பா அலட்சியம் பண்ணாதபடி தகப்பனே அவர்கள் தங்களுடைய சிரசுகளில் பதிந்து என் தேவனே உம்முடைய வார்த்தைகளை அறிய அப்பா தகப்பனே ஒவ்வொருவருக்கு நீங்கள் கிருபையை கொடுக்க போறதுக்காகவா உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே இந்த நாட்களிலும் என் ஆவியானவரே அப்பா உலகத்தில் எத்தனையோ பாடுகள் எத்தனையோ எத்தனையோ பெருமையான மனிதர்கள் ஆண்டவரே கர்த்தாவே இவர்கள் எல்லாவற்றிலும் தகப்பனே நீங்கள் அப்பா எல்லாவற்றையும் நேர்த்தியாக நடத்தி ஒவ்வொரு பெருமைகளையும் ஒவ்வொரு மனிதர்களின் பெருமையான எண்ணங்களை நீங்கள் நீக்கி போறதுக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே அப்பா தேசங்களில் இருக்கிற ஒவ்வொரு ஏழை எளிய மக்கள், திக்கற்றவர்கள், விதவைகள், அனாதைகள், புறக்கணிக்கப்பட்டோர் எல்லோரையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் தகப்பனே. கர்த்தாவே ஆவியானவரே எல்லாரும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர். ஆம் தேவனே கர்த்தாவே நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள் ஆண்டவரே, எல்லோரையும் உள்ளங்கையில் நான் வரைந்திருக்கிறேன் என்று. ஆம் தேவனே நீங்கள் வரைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் கண்ணோக்கி பார்த்து நடக்கிற தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே திக்கற்றவர்களாக விதவைகளாக அப்பா ஒன்றுக்கும் உதவாதவர்களாக இருக்கிற நீங்க ஒவ்வொருவரையும் நீங்கள் பயன்படுத்தி நடத்த போறதுக்காக அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே இந்த ஏழை எளிய மக்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. தகப்பனே உன்ன உணவில்லாமல் உடுக்க உடை இல்லாமல் அப்பா ஆவியானவரை வழி இல்லாமல் நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் ஒவ்வொரு குழந்தைகள் ஒவ்வொருவரோடும் நீங்கள் கூட இருந்து நீங்கள் போசித்து நடத்துங்காண்டவர். ஆம் தேவனே கத்தாவே அப்பா பறவைகளுக்கு கூட நீங்கள் போசிக்க ஆகாரம் கொடுத்திருக்கிறீங்களே ஆண்டவர். ஆம் தேவனே உம்முடைய சாயலாக படைத்த உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆகாரம் கொடுக்க மாட்டீங்களோ அப்பா? உம்மை இறந்து கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் ஆண்டவரே, நீங்கள் அவர்களை உற்று நோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறீங்களே ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே அப்பா இந்த ஏழை எளிய மக்களுக்கு உம்முடைய கிருபையை ஊற்றுங்காண்டவரே. தகப்பனே கர்த்தாவே இந்த மக்களும் ஆண்டவரே நன்றி உள்ளவர்களாக நன்றியோடு நடக்கிற பிள்ளைகளாக தகப்பனே உம்மை நோக்கி கூப்பிட்டு வர ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருந்து அனுக்கிரகம் பண்ணுங்காண்டவரே. தேவனே கர்த்தாவே எந்த பிள்ளைகளும் ஆண்டவரே உம்மை விட்டு விலகாதபடி உம்முடைய வருகையின் போது நீங்கள் யாரையும் அறியேன் என்று சொல்லாதபடிக்கே தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளும் அன்பு நிறைந்த பிள்ளைகளாக ஒருவருக்கொருவர் அன்பை ஊற்றுகிற பிள்ளைகளாக அப்பா தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா சமாதானத்தின் பிள்ளைகளாக இருக்கும்படி என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீங்கள் இருந்து காத்து கொள்ளுங்காண்டவரே. உம்முடைய கிருபையினாலே மூடுங்காண்டவரே, உம்முடைய இரக்கங்களினால் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் முடிசூட்டுங்காண்டவரே. தேவனே கர்த்தாவே அப்பா அடைக்கலம் கொடுக்கிற தகப்பனும் நீங்கள் தானே ஐயா. தகப்பனே அடைக்கலம் இல்லாத பிள்ளைகளுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு, விதவைகளுக்கு அப்பா எல்லோருக்கும் ஆண்டவரே நீங்கள் அடைக்கலம் கொடுங்காண்டவரே. ஆவியானவரே திக்கற்று போய் இருக்கிற பிள்ளைகள் என்ன என்ன செய்வதென்று அறியாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் கண்ணோக்கி பார்த்தேன் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து ஒவ்வொருவருக்கும் கிருபையை ஊற்றும் காண்டவரே. உம்முடைய கிருபை இல்லாவிட்டால் எதுவும் ஆகாது ஆண்டவரே. உம்முடைய கிருபை, உம்முடைய சமாதானம், உம்முடைய அன்பு இல்லாவிட்டால் எதையும் நாங்கள் சாதிக்க முடியாது தகப்பனே. கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை நோக்கி கூப்பிட்டு உம்முடைய வசனங்களை கை கொண்டு நடக்க அப்பா தகப்பனே, தேசங்களில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீங்கள் கூட இருங்காண்டவரே. எந்த ஒரு பிள்ளைகளும் சத்ருவானவன் பிடியில் அகப்பட்டு போகாதபடி, அவன் வெற்றி கொடி பிடிக்காதபடி என்றவனே அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மீட்டெடுத்துக் கொள்ளுங்காண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஆவியானவரே விழுந்து போகிறார்கள் ஆண்டவரே, சத்ருவானவன் பிடியில் அகப்பட்டு தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே, யார் விடுவிப்பார் என்று ஏங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. தகப்பனே, இந்த பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு அப்பா உம்முடைய வசனங்களோடு நடந்து வர ஆண்டவரே, அப்பா தகப்பனே அவர்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய வசனங்களை கை கொண்டால் விடுவிப்போம், விடுவிக்கப்படுவோம் என்ற உணர்வை அவர்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அறியாமல் மாண்டு போகிறார்கள் ஆண்டவரே, அறியாமல் சத்ருவானன் பிடியில் அகப்பட்டு போகிறார்கள் ஆண்டவரே, உலக ஆசைகளுக்கு ஈடுபட்டு இணங்கி போகிறார்கள் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, இந்த உலகில் வாழ்வது எத்தனை காலம் என்று ஒவ்வொருவரும் உணரும்படியான உணர்வை கொடுங்க ஆண்டவரே. ஆம் தேவனே கர்த்தாவே, கர்த்தாவே இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, இந்த உலகில் வாழ்வது எத்தனை காலம் என்று ஒவ்வொருவரும் உணரும்படியான உணர்வை கொடுங்க ஆண்டவரே. ஆம் தேவனே கர்த்தாவே, உம்முடைய ராஜ்யத்திலே வாழுகிற பிள்ளைகளாக வாழப்போகிறோம் என்கிற உணர்வோடு அப்பா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சத்ருவானவனின் அப்பா சத்ருவானவன் பிடியிலிருந்து நாங்கள் விடுவித்து, அவனின் பாவங்கள் சாபங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டு நாங்கள் வாழ ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்பா ஞானத்தை தந்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஞானம் இல்லாமல் நடக்கிற காரியங்களில் தேவனே நீங்கள் அடித்து, அப்பா நீங்கள் எங்களை அடித்து புடமிட்டு ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீங்கள் இருந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபை இல்லாமல் எதுவும் இல்லை ஆண்டவரே, எதுவும் இல்லை ஆண்டவரே. உம்முடைய கிருபையோடு நாங்கள் யாவரும் நடக்கும்படி என் தேவனே எங்களோடு கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆவியானவரே, இந்த சங்கம வானொலியை நடத்துகிற இந்த சகோதரனோடு கூட இருங்க ஆண்டவரே. தகப்பனே, தடைகளை எடுத்து போடுங்க ஆண்டவரே. இந்த சங்கம வானொலி ஜெபிக்கிற வேளையில் வருகிற தடைகள் தடங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஆண்டவரே, சமாதானமாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் வந்து ஜெபிக்கும்படியான கிருபையை கொடுங்க ஆண்டவரே. ஆவியானவரே கர்த்தாவே, இந்த சங்கம வானொலியினூடாக இன்னும் அதிகமான மக்கள் அப்பா விடுவிக்கப்பட வேணும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை கேட்க வேணும் ஆண்டவரே. உம்முடைய வசனங்களை கை கொண்டு அப்பா தகப்பனே, உம்முடைய பரிசுத்த நாமத்தின் ஊடாக நடக்க வேணும் ஆண்டவரே. தேவனே, ரட்சிக்கப்பட கிருபையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, இந்த வேளையிலும் ஆவியானவரே அப்பா, இந்த சகோதரியோடு கூட இருந்தாண்டவரே, ஜன சகோதரியோடு கூட இருந்து அந்த குடும்பங்களோடு கூட இருந்து நீங்கள் நடத்துங்காண்டவரே. உங்களுக்காக தெரிந்தெடுக்கப்பட்ட குடும்பங்கள் ஆண்டவரே, உங்களுக்காக ஜெபிக்க அனுமதித்திருக்கிறீங்களாண்டவரே. தேவனே கர்த்தாவே, ஆவியான

0: இந்த குடும்பத்தை நீங்கள் கண்ணோக்கி பார்த்து ஆவியானவரை இன்னும் இன்னும் அதிகமான ஆத்துமாக்களை இவர்கள் மத்தியில சேர்க்கும்படியான கிருபையை கொடுங்க ஆண்டவரே. ஆவியானவரே நீங்கள் ஆண்டவரே இந்த குடும்பத்தோடு செய்வாடி இந்த குடும்பத்துல நன்மையான காரியங்களை நீங்கள் நடத்துகிற கிருபைக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, இதே போல இங்கு வந்து செபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. தகப்பனே, இந்த குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. ஒவ்வொருவரோடும் கூட இருங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரை நீங்கள் வழி நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. மலை கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உம்முடைய கரம் பற்றி கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே ஆண்டவரே, ஆவியானவரே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை விட்டு விலகாதபடி வழி விலகி போகாதபடி அப்பா நேரான பாதைகளில் நடத்தி செல்லுங்க ஆண்டவரே. அப்பா இனி வருங்காலங்களில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாக தகப்பனே இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை அப்பா தகப்பனே நீங்கள் அனைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. கர்த்தாவே, வர முடியாத ஒவ்வொரு சகோதர சகோதரிகளோடும் கூட இருங்காண்டவரே. கூட இருந்து அவர்களையும் வழி நடத்துங்காண்டவரே. ஏமி சகோதரி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. கர்த்தாவே, அந்த சகோதரியோடு கூட இருங்காண்டவரே. அந்த சகோதரிக்கு நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுங்காண்டவரே. அப்பா ஒவ்வொருவருக்காகவும் உம்முடன் பரிந்து பேசி ஜெபிக்கிற சகோதரி ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த சகோதரிக்கு வந்திருக்கிற எல்லா தடங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து போட்டு ஆண்டவரே மீண்டுமாக இந்த இடங்களில் வந்து மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்படியான கிருபையை அந்த சகோதரிக்கு கொடுங்க ஆண்டவரே. தேவனே, நல்ல சுகத்தையும் நல்ல சமாதானத்தையும் கொடுத்து ஆண்டவரே பாதுகாத்து அந்த குடும்பத்தை வழி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய அடைக்கலத்துல அப்பா வைத்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நேற்று இன்றும் என்றும் மாறாதவரையா மகன கோட்டி நன்றி ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமையும் உமக்கொருவருக்கே செலுத்துகிறேன் ஐயா, எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி. வினோ கத்தர் உங்களோடும் புள்ளியோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் டொனால் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் உலக தலைவர்களுக்காகவும் ஐக்கிய நாட்டு தலைவர்களுக்காகவும் யுத்த நாடுகளிலே இருக்கிற தலைவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாருக்குள்ளும் தேவனுடைய ரட்சிப்பு இறங்க வேண்டும், தேவனுடைய சமாதானம் இறங்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஆயுதங்களை உற்பத்தி ஆக்குறவர்கள், ஆயுதத்தை விற்பனை ஆக்குறவர்கள் இவர்கள் மத்தியிலும் கேட்ட பேச வேணும் என்று சொல்லி நீங்க எல்லா ஐந்து கண்டத்திலும் தேவனுடைய ரட்சிப்பு பரிபூர்ணப்பட கத்தர் உதவி செய்ய வேண்டும். ஜபத்திலே வழி நடத்துங்க. சிசிலியா அம்மாவுக்காக ஜபம் பண்ணுங்க.
2: ஆமீன், ஆமீன், ஆமீன். நன்றி அப்பா. பிதாவே, தேவனே பொறுப்படுங்க. பரிசுத்த ஆவியானவரே பொறுப்படுங்கள் அப்பா. பிதாவே, தேவனே பொறுப்படுங்க அப்பா. தேவனே பொறுப்படுங்க. ஆவியானவரே, நீங்கள் ஜபம் பண்ற ஆவியானவர் அப்பா, நீங்கள் பாக்க கிடங்காத பெருமூச்சுகளோடு தேவனே அப்பா இந்த வேண்டுகளுக்காக நீங்கள் ஜபம் பண்ற தேவன் அப்பா. பிதாவே, தேவனே இந்த தேசங்களிலே தேவனே ஒவ்வொரு தேசங்களிலே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தேவனே அப்பா நீங்கள் காண்கிறீர்கள் அப்பா. பிதாவே, கடைசி காலத்திலே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் காண்கிறீர்கள் தேவனே. பிதாவே, ஒவ்வொரு தேச தலைவர் ஒவ்வொரு அதிகாரிகளையும் பொறுப்படும் அப்பா. பிதாவே, என் இயேசு ராஜாவே, இந்த தேவனே இந்த தேச தலைவர் அதிகாரிகள் இதுல இருந்து கிரிய செய்யற இவளுக்கு எதிராக கிரிய செய்யற பொல்லாத ஆவியல் அப்பா. பிதாவே, வான மண்டலங்கள் இருந்து கிரிய செய்யற பொல்லாத ஆவியுடைய சேவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நிர்மூலமர்ந்து சேர்ந்து போவதாக, அந்தகார லோக அதிபதியுடைய சகல கிரியைகளும் சேர்ந்து போவதாக, பிசாசாருடைய திருத்தலங்கள் அதிகாரங்கள் எல்லாம் வெளியேறுவதாக விட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திடையும் கொல்லையும் அழிக்க மற்ற ஆவியல் தேச தலைவர்கள் அதிகாரிகளை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். இவனே இவள் இந்த கிரிய சேர பொல்லாத ஆவியல் பாகால் ஆவியல் எல்லாம் சேர்ந்து போவதாக, இந்தவனே பிதா ஆவியல் எல்லாம் சேர்ந்து போவதாக, அந்த கிறிஸ்துடைய ஆவியல் எல்லாம் சேர்ந்து போவதாக, என்பவரே ஓ வலிசற்பத்துடைய ஆவியல் எல்லாம் சேர்ந்து போவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. நன்றி பிதாவே, நன்றி இயேசு ராஜாவே, என்பவனே நன்றி அப்பா. பிதா, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சாத்தானுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுத்தேன் சொன்ன தேவன் அப்பா. பிதாவே, ஒன்று உங்களை சேதப்படுத்தான் சொன்ன தேவனே,
3: நன்றி ராஜாவே. அப்பா உலகத்திலே இருப்பவர்களும் உங்களுக்குள்ளே இருப்பவர் பெரியவன் சொல்ல தேவரின் நன்றி அப்பா பிதாவே. இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்திலே ஒன்றுமில்லையன் சொல்ல தேவரே நன்றி அப்பா பிதாவே. ஸ்தேவானோடு இருந்த தேவரே நன்றி ராஜாவே தேவனே பிதாவே. அப்படியா இந்த கடைசி நாளிலே ஒவ்வொரு தேச தலைவர் அதிகாரிய தேவனே பிதாவே முக மூடிகளை நீங்கள் கிழிப்பதற்காக நன்றி இயேசு ராஜாவே தேவனே.

0: சேனைகளோடு உங்களுக்கு போராட்டம் என்று தேவனே உங்களுடைய பிள்ளைகளை அக்கினி ஜுவலாய் மாற்றும் ஐயா தேவனே பிதாவே. ஓ நன்றி ராஜாவே. அவர்களிருந்து வாழ்ந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் அப்பா பிதாவே அக்கினியாய் கலந்து செல்வதாக உங்களுடைய நாமமன்றே பயப்படுவதாக நீங்கள் பெறுவோம் ஐயா. அடியன் சிறுவோம் ஒவ்வொரு பிள்ளைகளும் சிறுவோம் ஐயா தேவனே கிருபை செய்யுங்கப்பா. ஓ நன்றி என் தேவனே போது ஐயா உடைய அக்கினியை வைராக்கிய வாஞ்சை விடுங்கப்பா. ஒரு உடைய பிள்ளைகளுக்கும் அவியானவரே ஓ வைராக்கிய வாஞ்சனாலே நிரப்புங்கப்பா பிதாவே. அன்று அத்தேனே பட்டணத்திலே தேவனே பிதாவே பவுல் சென்ற போலப்பா தேவனே விக்கிரகங்களை கண்டு அவர் ஆவியிலே வைராக்கியம் அடைந்தாள். அந்த வைராக்கியத்தை இந்த கடைசி நாள்ல இந்த பிசாசுகளுக்கு எதிராக கிரிய செய்ய யுத்தம் செய்ய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவனே பிதாவே நீங்கள் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீங்களப்பா. அதை பயன்படுத்த பலப்படுத்த ஆவியானவரே கிருபை செய்யுங்கப்பா பிதா. உச்சிமையாவுடைய ஆவிய ஓ நன்றி ராஜாவே. நீங்கள் அக்கினியா இறங்குவதற்காக நன்றி. கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மீதும் உம்முடைய அபிஷேகம் இறங்குவதாக, உம்முடைய அக்கினி இறங்குவதாக, உம்முடைய வைராக்கியம் இறங்குவதாக, அக்கினி ஜுவாலை மாற்றும் ஐயா என் தேவனே. ஓ நன்றி ராஜாவே. நன்றியை எடுத்து பயன்படுத்துங்க ஐயா. உம்முடைய ஊழியத்துக்கு பலப்படுத்துங்க. வரங்களினால் வல்லமையினால் அபிஷேகத்தினாலே நிரப்புங்கப்பா. கத்ரா ஏசு கிரேசு அப்போ 10:30 சொன்ன போல் தேவன் கத்ரா ஏசு கிரேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசுகளை துரத்துகிறவராயும் நோயை சோப்பிடுதான் சுற்றி திரிந்தாண்டு. அப்படியாக கேட்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா தேவனே. நோயை சோப்படுத்த பிசாசுகளை திரத்த நன்மை செய்ய தேவனே கிருபை செய்யுங்கப்பா பிதா. நன்றி என் தேவனே சோசனம் அப்பா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. பொறுப்படுங்களப்பா தேவனே. இந்த சிசிலியா தாயாரை பொறுப்படுங்க தேவனே பிதாவே. இருதயத்தை பார்க்கிறதுவனப்பா நொறுங்கின்ற இருதயத்துக்கு நீங்கள் காயம் கட்டுகிறவனப்பா. எஸ்ஐ 57:15 சொன்னது போல் நொறுங்குண்ட இருதயத்தினுடைய ஜபங்களுக்கு நீங்கள் பதில் கொடுக்கல. அந்த தாயார் இருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பத்துக்கும் அப்பா நீங்கள் பதில் கொடுங்கள் ஐயா. உம்முடைய சித்தத்தின்படி தேவனை ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பத்துக்கும் நீங்கள் பதில் கொடுக்க உண்மை உள்ளவராயிருக்கிறீங்கள் ஐயா. இயேசு ராஜா தேவனே புறப்படும் அப்பா பிதா. தேவனே புறப்படுங்க. ஜபத்துக்கு தடையா இருக்கிற சகல அக்னிகளும் ஓ அந்த குடும்பத்தை விட்டு வெளியேறுவதாக. இன்று நீங்கள் பரிசுத்தப்படுங்கள். நாளைக்கு அற்புதத்தை காண்பீங்கள் என்று யோசுவா 3:5 சொன்னீங்கப்பா. தேவனே பரிசுத்தப்படுத்துங்கள் ஐயா இயேசு ராஜா. பரிசுத்தப்படுதுங்க ஆவியானவரே தேவனே. ஜபத்தை கேளுங்களப்பா பிதாவே. ஓ நீ அக்கிரம சிந்தை கொண்டிருந்தாயானால் உன் ஜபத்துக்கு பதில் இல்லைன்னு சொன்னீங்கப்பா பிதாவே. தேவனே இதயத்தை பார்க்கிற தேவனே இந்த தாயாருடைய ஜபத்தை கேட்டு பகடுங்கள் ஐயா. தேவனே அந்த அல்பம் சூழலுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுங்களப்பா. கணவன் மனைவிக்கு அவர்கள் இருவர் அல்ல ஒருவர் சொன்னீங்க. ஒரே இருதயத்தை கொடுங்க, ஒரே சிந்தையை கொடுங்கப்பா. எங்க இருவரோ மூவரோ உம்முடைய நாமத்திலே ஒருமனப்பட்டு கூடி ஜபிக்கும் பொழுதுப்பா கணவனும் மனைவியும் அல்போன் புரதரும் சிசிலியா சிஸ்டரும் ஒருமனப்பட்டு கூடும் பொழுதப்பா ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 10,000 பேரையும் திருத்துவான் சொன்னீங்களப்பா. அதே போல உம்முடைய வல்லமை இறங்குவதாக அந்த வீட்டுக்குள்ளே சர்வத்திலே வல்லமை இறங்குவதாக சகலையும் வெளியேறுவதாக விசாசம் கொடுக்கிற நோய்கள் வெளியேறுவதாக பாரம்பரிய நோய்கள் வியாதிகள் வெளியேறுவதாக பரிசு திருத்தத்தாலே கழுவுங்க. ஒவ்வொரு உறுப்புகள் நலம்புகள் எலும்புகள் தசைநார்கள் கத்தக்குழாயம் உள்ளுறுப்பழங்கும் உம்முடைய அபிஷேகம் உம்முடைய அக்னி உம்முடைய சுவனுக்கும் வல்லமை இறங்குவதாக என் தேவனே. நன்றி ராஜாவே. நன்றி அப்பா பிதாவே. நன்றி பரிசுத்தாவியானவரே. பொறுப்படுங்கள் ஐயா என் தேவனே பிதாவே. ஓ பரிசுத்தாவியானவரே என் தேவனே அப்பா. ஏமி சிஸ்டர் பொறுப்படுங்கள் அப்பா பிதாவே. தேவனே இந்த மகளுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுங்கள் அப்பா. உம்முடைய ஊழியக்காருடைய தேவனே ஜபங்களை கேட்டு தேவனே நீங்கள் பல கொடுக்கிறவர் அப்பா பிதாவே. உம்முடைய ஊழியக்காருடைய நோயை சுவப்படுத்துற தேவனப்பா பிதாவே. உம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளும் கொடுக்கப்பட்டு போவதில்லையா அப்பா பிதாவே. தேவனே நீங்க சமீபத்துக்கு மாத்திரமல்ல தூரத்துக்கும் தேவனா இருக்கிறீங்க. உம்முடைய ஆவியும் ஜீவனும் வல்லமுள்ள வார்த்தை அனுப்பி இந்த மகளை சுவப்படுத்துங்க. உம்முடைய தழும்புகளாலே குணமாறிவிட வார்த்தை அனுப்பி குணப்படுத்துங்களப்பா பிதாவே. தேவனே மன்னியுங்கள் ஐயா இயேசு ராஜாவே. நோக்கி காணப்படுற சகல கிரிகளே மன்னியுங்க. தேவனே புதிய இருதயத்தை புதிய ஆவிய கொடுங்க, புதிய சரீரத்தை கொடுங்கப்பா. ஒவ்வொரு உறுப்புகள் நரம்புகள் எலும்பு தசைநார் ஓ தேவனே ஓ உள்ள உறுப்புகள் எங்கும் உம்முடைய வல்லமை இறங்குவதாக. என்னென்ன உறுப்பு செயல்படாம இருக்குதோ ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை செயல்படுவதாக என் தேவனே. உம்முடைய நாமம் மகிழப்படுவதாக. நீங்களே அற்புதம் சேர்ந்தவனப்பா. உம்முடைய வார்த்தை வறுமையா திரும்பாது தேவனே சோசனம். குடும்பத்தை ரச்சி ஓ அக்கினி மேல சூழ்ந்து கொள்ளும் ஐயா இந்தவன். ஓ அது சீக்கிரத்து மகள் திரும்பமாய் வந்து இந்த ரேடியோலனே தேவனே கிருபா செய்யுங்கப்பா பிதா. நன்றி என் தேவனே சுவாசம். நான் வேறு யாருக்கு சொன்னீங்க ப்ரே பண்ணணும்னு சொல்லிக்கோங்க. வேறு யாருக்கும் ப்ரே பண்ணணும் சொன்னீங்க சிஸ்டர். ஹலோ நன்றி பிதாவே, நன்றி ராஜாவே. இந்த தேவனே பொறுப்படுங்களப்பா, இந்த ஊழியத்தை பொறுப்படுங்கள் ஐயா. ஊழியத்தை சேர்ந்த லெஸ்லி பிரதர் பொறுப்படுங்களப்பா பிதாவே. இந்த வருஷத்திலே நீங்கள் பெரிய காரியங்களை இந்த ஊழியத்தின் மூலமாக செய்ய போற்காய். நன்றி அப்பா. சரியான நேரத்திலே சரியான ஊழியத்தை நீங்கள் அப்பா ஏற்படுத்தீங்களப்பா. அதே போல் சரியான நேரத்திலே சரியான வேளையிலே அப்பா இந்த ஊழியத்தின் மூலமாக தேவனே தேசங்களை ஐயா எபிரேயர் 11:33 சொல்றப்பா, உம் விசுவாசத்தினாலே தேசங்களை ஜெயித்தாவன்றேசு ராஜா. தேசங்களை ஜெயிக்கத்தக்கதாக தேவனே பிதாவே, உம்முடைய விசுவாசத்தினாலே ஒவ்வொரு நிரப்புங்கப்பா பிதாவே. ஒவ்வொரு தேசங்களுக்காக ஜபிக்க திறப்பின் வாசல் என்று ஜபிக்க தேவனே, ஜப ஆவியினாலே நிரப்புங்கப்பா, வல்லமையினாலே நிரப்புங்கப்பா இயேசு ராஜாவே. தேசங்களை அசைக்கவளாய் மாற்றுங்கள் ஐயா இயேசு ராஜாவே. ஓ நன்றி அப்பா பிதாவே. குடும்பத்தை ஆசீர்வதி, மலை பிள்ளைகளை ஆசீர்வதி ஐயா, இந்த ஊழியத்தை ஆசீர்வதி என்பவனை பிதாவே. அதே போல் ஜெனசிஸ் பொறுப்படுங்களப்பா, கணவனை பொறுப்படும், பிள்ளைகளை பொறுப்படும் அப்பா. ஆசீர்வதிங்களை ஐயா அக்னி ஜுவாலையா மாற்றி எதற்காக அழைப்பீங்களோ அந்த அழைப்பிலேயே பிதாவே தேவனே ஓடத்தக்கதாக ஒரு புதிய பலத்தை கொடுங்க, ஒரு புதிய ஆவியினாலே நிரப்புங்க. தானியேலுக்குள்ளே ஒரு விசுவாசித்த ஆவிய கொடுத்தீங்கள் ஐயா தேவனே. தானியல் தீர்மானம் எடுத்தால் ஐயா இயேசு ராஜாவே, தானியல் உண்மையாயிருந்தால பாப்பிதாவே, அவருடைய காரியங்கள் அனைத்தும் முடிவிலே ஜெயமாயிருந்தான்னு சொன்னீங்களப்பா. அதுபோல் தேவனே இந்த சிஸ்டர்ஸுடைய குடும்பத்தை ஜெயமாக மாற்றுங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பங்களையும் ஓ தேவனே ஜெயமாய் மாற்றுங்களா பாப்பிதாவே. ஓ நன்றி ராஜாவே. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கட்டுநாள் வரும் சொன்ன தேவனே, ஒவ்வொரு குடும்பங்களையும் ஐயா உம்முடைய ஜெயம் வருவதாக இயேசு ராஜாவே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி. உம்முடைய பிள்ளைகளப்பா ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா. ஓ உம்முடைய அக்கினிக்காய் நன்றி, உம்முடைய ஆவிக்காய் நன்றி, உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி அப்பா. ஓ நன்றி ராஜா, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. எல்லா வேண்டுகோள்கள் விண்ணப்பங்கள் ஜபங்கள் யாவையும் கர்த்தா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன் ஆமீன்
1: ஆமீன் ஆமீன். உங்கள் ஜபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம், நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் திரைச்சபை மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அடுத்தோடு எங்கள் தேசத்தின் சாபத்தை தேவன் மாற்ற வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். யுத்தங்கள் முடிந்தாலும் அங்கு கொலைகள் நிமித்தம் ரத்தங்கள் சிந்தப்படுகிறது, அங்கு விபத்துக்கள் ஊடாக ரத்தம் சிந்தப்படுகிற இது தேவனுக்கு அங்கு சாபமாய் எங்கள் தேசத்துக்கும் மக்களுக்கும் குடும்பங்களுக்கும் இருக்கிறது. இந்த சாபங்களை நீக்கும்படி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பும் இருக்க நிறைந்த எங்கள் அருமை இரட்சகரே, இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. ஜெபங்களை கேட்கிறவரே உமக்கு நன்றி ராஜா. கத்தாவே உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறபடி ராஜா நாங்கள் திடன் கொண்டு கத்தாவே உமக்கு முன்பாக ஆண்டவரே நாங்கள் இந்த ஜெபங்களை ஒவ்வொன்றையும் ஏறெடுக்கிறோம் தேவனே. இயேசப்பா கர்த்தர்தாமே ஆண்டவரே இந்த நாட்களிலே எழுந்தருள வேண்டும் இயேசப்பா. இந்த நாட்களிலே ராஜா இந்த 40 உபவாச தவசு நாட்கள் என்று ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவே சொல்லப்படுகிறது. கர்த்தாவே அதை ஆராதனைகளாக வைக்கிறார்கள் அப்பா. முஸ்லிம்கள் ஆண்டவரே நோன்பு என்று கொண்டாடுகிறார்கள் ஆண்டவரே அப்பா. சைவாக்கள் ஆண்டவரே வேற வேற காரியங்கள் விக்கிரகங்களுக்கு முன்னாலே நிற்கிறார்கள் அப்பா. நாங்களோ ரத்தம் சிந்தி எங்களை மீட்டுக் கொண்ட ராஜா ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே இந்த நாட்களிலே ராஜா இலங்கை தேசத்தை உம்முடைய பாதத்திலே வைக்கிறோம் ஆண்டவரே. இந்த இலங்கை தேசம் ஆண்டவரே எல்லா விதத்தினாலும் தள்ளப்பட்டு சபிக்கப்பட்டு ஆண்டவரே அப்பா சகலத்தினாலும் ஒரு ஏழை நாடாகவும் ஒரு விக்கிரகத்தின் நாடாகவும் திகழ்ந்து வருகிறது ராஜா. இந்த நாட்களிலே கத்தாவே அங்கு நடக்கிறதான அலங்கோலமான மரணங்களை நீங்கள் பார்க்கிறீங்க இயேசப்பா ஆண்டவரே. கடந்த காலங்களிலே கத்தாவே எத்தனையோ விதத்திலே ராஜா இந்த மரணங்கள் ஓலங்கள் வந்ததப்பா ஆண்டவரே. ஆனாலும் இப்பொழுது அது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதப்பா. ஏழை என்று கத்தாவே, பிச்சைக்காரன் என்று
2: ஆண்டவரே அப்பா பணக்காரன் என்று எத்தனையோ விதமான பாகுபாடு பார்த்து ஆண்டவரே இந்த இலங்கை தேசம் ஆண்டவரே இன்னும் இன்னுமாய் ஆண்டவரே பின்தங்கி சாபத்துக்குள்ளாக போறதே ராஜா. ஆனால் ஆண்டவரே இந்த 40 நாள் உபவாசம் இருக்கிற இந்த திருச்சபைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. திருச்சபையிலே ஆண்டவரே இந்த 40 நாளும் ஆண்டவரே போதிக்கிற வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே இந்த நாட்களிலே ராஜா ஆண்டவரே இது ஒரு பரம்பரையாக இல்லையப்பா, ஆனால் நீர் உயிர்த்தெழுந்த தெய்வம் என்பதை ஆண்டவரே இந்த திருச்சபைகள் அறிந்து கொள்ளட்டும் அப்பா. இந்த திருச்சபைகளிலே உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே அப்பா. விக்கிரகங்களை விட்டு உயிர்த்தெழுந்த தெய்வத்தையும் வார்த்தையையும் பிடித்து பரிசுத்தாவியினாலே சபைகள் நிரப்பப்பட்டு தேசத்தையும் குடும்பத்தையும் மக்களையும் விடுதலையாக்குகிற ஆராதனைகளாக மாறப்படுவதாக ராஜா. தேவனே நீர் செய்ய வல்லவர் அப்பா. உயிர்த்தெழுந்த தெய்வம் அல்லவோ சிலுவையை சுமந்து ஆண்டவரே அப்பா ஆண்டவரே கர்த்தாவே உயிர்த்தெழுந்த ராஜாதி ராஜன் லோகத்தில் இருந்து நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார் என்ற அந்த பயமும் அந்த விசுவாசமும் ஆண்டவரே ஒவ்வொரு சபைகளிலும் ஊற்றப்படுவதாக. சபைகள் எழுந்து பிரகாசிக்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் சபைகளுக்கு தூண்களாக மாறட்டும் ஆண்டவரே. ஏனோ தானோ இல்லையப்பா, உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமே இயேசப்பா. நீர் நடத்தி முடிக்க போறதற்காய் நன்றி. சபைகளிலே உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய ஆண்டவரே அப்பா அளவில்லாத மேக ஸ்தம்பமும் மூடிக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த இலங்கை தேசத்திலே இருக்கிறதான சிங்கள சபைகள் தமிழ் சபைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. சபைகளிலே எழுப்புதல் தீ பரவட்டும் ஆண்டவரே. சிங்கள மக்களுக்குள்ளே எழுப்புதல் தீ பரவட்டும். தென் இலங்கை ஆண்டவரே உம்மை சந்திக்கட்டும். உம்முடைய நாமம் தென் இலங்கையிலே ஆண்டவரே பிரஸ்தாபப்படட்டும் ஆண்டவரே. எத்தனையோ பேர் ஆண்டவரே ரோட்டிலே முழங்கால் படியிட்டு ராஜா உம்முடைய நாமத்தை துதித்து பாடி சுவிசேஷத்தை சொல்லுகிறார்கள் அப்பா. அதை கேட்கிற இருதயங்களாக சிந்தனைகளாக ஆண்டவரே அப்பா தேவனே இந்த ஜனங்களை நீங்க மாற்றுங்கப்பா. கடினங்கள் வேண்டாம் முகத்தாவே. வீணான முரண்பாட்டங்கள் இல்லையப்பா. தகப்பனே நீர்தான் ஆண்டவரே இந்த காரியங்களை வாய்க்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. சபைகள் எழுந்து பிரகாசித்து குடும்பத்துக்கும் தேசத்துக்கும் விடுதலை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே நீர் செய்து முடிக்க வல்லவர், காண காக்க வல்லவர், பாதுகாக்க வல்லவர் அப்பா. இந்த கர்த்தாவே இந்த இரத்தங்கள் சிந்தி ஆண்டவரே மரணிக்கிறதான வாலிப பிள்ளைகளை நோக்கி பார்க்கிறீங்களப்பா. அதிகாரிகளும் சுடுகிறார்களப்பா, ஒருவரை ஒருவர் சுடுகிறார்களப்பா. ஆண்டவரே அப்பா கர்த்தாவே பயிரே வேலியை மேயிற மாதிரி ஆண்டவரே நீ சொல்லப்பட்டது போல ராஜா அதிகாரிகளும் ஜனங்களை சுடுகிறார்கள் அப்பா. ஆண்டவரே அப்பா நீதி நியாயம் விசாரிக்கிற எங்கள் சிங்காசனத்தில் இருக்கிற எங்கள் தகப்பனே இந்த இலங்கை தேசத்தை உம்முடைய பாதத்திலே வைக்கிறோம் ஆண்டவரே. நீ நடத்தி முடிக்க போற கிருபைக்காக நன்றி. வழி நடத்துகிற மகா இரக்கத்திற்காய் நன்றி. சபைகளை நிரப்ப போறதற்காய் நன்றி. இந்த கட்டுகள் இந்த சாபங்கள் இந்த விக்கிரக கோயில்கள் விக்கிரக தோப்புகள் என்னுடைய ஆராதனைகள் யாவும் அழிந்து போவதாக இயேசப்பா. தகப்பனே இந்த பிக்குமாரை பொறுப்படுத்தருளுங்கப்பா. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. நீரே செய்து முடிக்க போறதற்காக நன்றி அப்பா. கருத்தோடும் உண்மையோடும் உண்மை நோக்கி பார்க்கிறோம். ஜெபமே ஜெயமாக மாறட்டும் ஆண்டவரே. ஆம் என்றும் ஆமே என்று நீர் தரப்போறதற்காக நன்றி அப்பா. தேசத்தை பாழாக்க நினைக்கிற சிதறப்பட வைக்கிறான் எல்லா கெட்ட ஆவிகளும் சிந்தனைகளும் அரும் பேச்சுக்களும் கத்தாவே இந்த ஜனங்களை விட்டுங்கும்படியா ஜெபிக்கிறோம். உண்மை உள்ளவர்களோ இவைகளோ ஆறோ ஏழு காரியங்களை சொல்லுகிறீரப்பா. இப்படிப்பட்ட காரியங்கள் அடைத்து இந்த தேசத்திற்கு வரும்படியாக சபைக்கு வரும்படியாக ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்கிற துதியின் மத்தியிலே வாசம் பண்ணி துதியிலே ஆண்டவரே கட்டைக்கும் ஜெபித்து ஆண்டவரா பூமி இலங்கை தேசம் எங்கும் உம்முடைய நற்செய்தி பரவும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த கொலையின் ஆவிகளை நீர் கத்தாவே எடுத்து போட வல்ல அலங்கோலமான வாழ்க்கைகள் வாழாதபடி ஆண்டவரே நேர்த்தியான உண்மையான ஆண்டவரே வாழ்க்கை வாழ பிள்ளைகளை நீங்க சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் அப்பா உமக்கென்று எழும்பட்டும் ஆண்டவரே. வருங்கால சமுதாயம் ஆண்டவரே அப்பா கத்தாவே ட்ரக்ஸினாலும் மதுபானத்தினாலும் ஆண்டவரே கத்தாவே ஆண்டவரே இந்த பொல்லாத இந்த பாதாள குழுக்களினாலும் ஆயுதங்களினாலும் ஆண்டவரே அப்பா இந்த பிள்ளைகள் பாவிக்கப்பட்டு வீணாய் போகிறார்களே ராஜா. ஏசப்பா நீர் நீதியின் சூரியனா இருந்து இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கோணலானவைகளை சுவையாக்கவும் கரடு முரடானவைகளை நேர்த்தியாக்கவும் நீர் வல்லவராக இருக்கிறீரப்பா. பிள்ளைகளுடைய சிந்தனைகள் நினைவுகள் வீணாய் போய்விடாதபடி நீர் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறீரப்பா. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. நித்திய பிதாவே நித்திய கண்மலையே எங்களுக்காக சிலுவை சுமந்து எங்களுக்காக ரத்தம் சிந்தி எங்களுக்காக ஆண்டவரே அப்பா உயிர்த்தெழுந்த தெய்வம் நீர் ஒருவரே தானப்பா. எல்லா நாமத்திலும் விட மேலான நாமம் நீர் ஒருவரே அப்பா. அல்பாவும் ஒமேகாவுமாக ஆண்டவரே கத்தாவே உம்முடைய நாமம் கத்தாவே மகிழப்படுகிறது ஆண்டவரே. அல்பாவும் ஒமேகாவுமாக உம்முடைய நாமம் உயர்த்தப்படுகிறது அப்பா. தகப்பனே உன்னத மாணவரின் வல்லவருடைய நிழலிலே தங்குவான் என்று பார்க்கிறோம். சர்வ வல்லவருடைய நிழலிலே இந்த தேசமும் மக்களும் தங்கும்படியா இச்சபிக்கிறோம் அப்பா. தகப்பனே நீர் செய்து முடிக்க வல்லவர், விடுதலையாக்க வல்லவர், சமாதானப்படுத்த வல்லவர் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே இந்த பிக்குகளும் ஆண்டவரே மற்ற ஜனங்களும் எடுக்கிறதான எல்லா காரியங்களும் நிர்மூலமாக போகும்படியா இச்சபிக்கிறோம் அப்பா. சபைகள் எழுந்து பிரகாசிக்கட்டும். வாலிப பிள்ளைகள் மூப்பர்கள் தீர்க்க தரிசனம் சொற்பனங்களை கண்டு தேசத்தம் தேசம் நடுங்கும்படியாக சபைகளை நீர் கத்தாவை உயர்த்தும்படியாக ஆண்டவரே. சபைகளிலே உம்முடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள அந்த பட்டயமாகி அந்த வார்த்தை ஆண்டவரே அப்பா எழுந்து பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் தாமே இந்த ஜபங்களை கேட்டு விடுதலையாக்கி சுகம் சுகபலம் ஆரோக்கியம் ஆண்டவரே சமாதானம் வெற்றி ரட்சிப்பு கிடைக்க உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய ஜபங்களையும் எங்களையும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் என் நல்ல தகப்பனே.
1: நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளைகளோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்ளுகிறேன். அன்பான பிதாவையே நாமத்தினா உம்முடைய சமூகத்திலே எங்களை தாக்கி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இன்று வந்து தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நீர் எங்களுக்கு நடத்தி தந்தீர். எங்கள் ஜெபங்களை அங்கீகரித்தீர். அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீர் கூட இருந்தீர். அதுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. வந்து உயவித்த ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகள் வாஞ்சைகள் ஒவ்வொன்றையும் சந்தித்து ஆவிக்குரிய ஜீவியத்திலும் வளர்ச்சியிலும் பெருக்கத்திலும் அவர்கள் உயர்ந்து நிமிந்து நிக்க செய்வீராக. உம்முடைய கரத்திலே ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுக்கிறேன். சங்கம வானொலிக்காயிலே மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் நாங்கள் உண்மை துதிக்கிறோம். அவர்களுடைய நல்வாழ்வுக்காய் உண்மை துதிக்கிறோம் ராஜா. உண்மை ஸ்தோத்திரித்து துதித்து நிற்கிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த சங்கம வானொல்ல ஊழியன் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே சந்ததிகளையும் ஆசீர்வதியும் அப்பா. அந்த கனடா தேசத்தில் உம்முடைய ரட்சிப்பு வருவதாக கத்தாவே. உம்முடைய அன்பு பெருகுவதாக கத்தாவே. ஆண்டவரே நீர் இறங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏமிக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைக்கு இருக்கிற எல்லா வியாதிகளும் ஆண்டவரே சரி பலவீனங்களும் பிள்ளைய விட்டு வெளியேறும்படிக்கு நாங்கள் கண்டெடுக்கிறோம் தகப்பனே அப்பா. பிள்ளைய உச்சிந்து உள்ளங்கால் வரை மூடி கணுக்கள் நரம்புகள் இலும்புகள் தசையாவிலும் உடைய பரலோக வல்லமை சுகமாக்கும் வல்லமை பிள்ளைக்குள்ள இறங்கி சுக பலம் ஆரோக்கியம் கொடுத்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே சுபாலங்குக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். உற்றார் உறவினர் சகோதரங்களுக்காக ஜெபிக்கிறோம் கத்தாவை. ஆண்டவரே இழப்பின் மத்தியிலும் கத்தாவை உம்முடைய கிருபையும் கரம் பிள்ளைகளை தாங்கி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் ஆண்டவரே அவர்களை தொடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கத்தாவே சுசிலியாமாக்கு இருக்கிற அந்த வியாதியில் இருந்து அந்த பலவீனங்களில் இருந்து கத்தாவே அவர்களை விடுதலையாக்கி அந்த ஆண்டவரே கத்தாவே அந்த கடவரோடும் கூட இருந்து ஒரு நல்ல நிதானத்தை கொடுத்து அவர்களை சமாதானமான வழியிலே நடத்துங்க ஆண்டவரே அப்பா. புள்ளைய ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. சுவாசப்பைகளை ஒப்பு கொடுக்கிறேன். நரம்பு எலும்புகளை ஒப்பு கொடுக்கிறேன் கத்தாவே. நீங்க பொறுப்பேற்று வழி நடத்துங்க ஆண்டவரே. தஷாமுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தஷாவுக்காய் ஜெபிக்கிறோம். என்ற தேவனே, அவர்களுக்கு இருக்கிற கவலை, கண்ணீர், கஷ்டம், துன்பம் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. தொட்டு குணமாக்க நீர் வல்லவராயும் நல்லவராயும் போதுமானவராயும் இருக்கிறீர் கத்தாவே. உம்முடைய கரத்திலே அவர்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பிதாவே, இந்த லட்சுமி லதா லலாக்கா ஜெபிக்கிறோம் கத்தாவே. அந்த பிள்ளை ஆண்டவரே கத்தாவே மனம் திரும்ப கத்தாவே, அன்பு வாசங்கள் பெருக கத்தாவே ஆண்டவரே கத்தாவே. தனிமையிலே தவறான பாதையிலே தவறான நட்பிலே இணைக்காதபடி கத்தாவே இந்த பிள்ளையை நீர் பிரித்தெடுத்து உம்முடைய சமூகத்திலே கொண்டு வரும் ஆண்டவரே, உமக்குள்ளே கொண்டு வரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பொறுப்பேறும் கத்தாவே ஆண்டவரே, நீர் வழி நடத்தும் கத்தாவே. ஒவ்வொரு காய் நீர் மனதுருகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னாலுமே நீ நடக்க போற ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதியும் தொடக்கத்தை இந்த முடிவரை எங்களோட ஆவியானவரங்களை நடத்தி சென்றீர். அதுக்காய் ஸ்தோத்திரம். சகல துதிகன மகிமை உமக்குரியது, உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்,
3: ஆமேன், ஆமேன். இன்றைய நாளிலும் இணைந்து ஜபித்த எல்லா ஜபங்களையும் கத்தர் கேட்டார், அதுக்கு பதில் தந்தார் என்ற அந்த விசுவாசத்தோடு கத்தர் சகலவற்றை நடத்தி தருகிறார். இந்த ஜபங்கள் கேட்கப்பட்டது வாஞ்சியோடு இணைந்து ஜபித்த, அதிகாலை வேளையிலே, காலை வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஜபித்த உங்கள் எல்லோருக்கு நன்றிகளை வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். சுபாக்காக ஜபித்தீர்கள், சௌரி தர்ஷாக்காக ஜெபித்தீர்கள், லூஜாவுக்காகவும் ஜெபித்தீர்கள். அதே வேளையிலே சௌரி சோயினமாக இருக்கிற சௌரி என்ன பெயர் மறந்துட்டு அவருக்காக ஜெபித்தீர்கள். கத்தர்தாமே அவருடன் கூட இந்த வழி நடத்துவாராக திரும்பமாக இணைந்து ஊழியங்களை செய்ய இன்றைய நாளிலே தடைப்பட்டிருக்கிற ஒருவர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. நாங்கள் அடுத்து சிசிலியா அம்மாக்காக ஜெபித்தீர்கள், அவர் கணவருக்காக ஜெபித்தீர்கள். ஒரு சில தடைகளாக சௌரி ஐரீன் அவர்கள் சில வாரங்களுக்கு வரமாட்டார் என்று சொல்லியிருக்கிறார்கள். சௌரி ஏமி புஷ்பராஜா சோவீனமாக இருக்கிறார், அடுத்த வாரத்தில் இணைவார் என விசுவாசிக்கிறோம். கத்தடி கருத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். உங்கள் எல்லோரைக்கும் நினைவு கூறுகிறோம். உங்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். உங்களையும் ஜபத்திலே தாங்குகிறோம். இணைந்து ஜபித்தீர்கள் மற்றவர்களுக்காக. அதே வேளையிலே மற்றவர்களுக்காக ஜபிக்கின்ற பொழுது உங்களையும் கத்தர்தாமே காண்கிறார், வாஞ்சிகளை காண்கிறார், இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறார். பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள் இருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே கத்தர் உங்களையும் ஆசீர்வதித்து உயர்த்தி சந்தோஷம் சமாதானத்தோடு வாழ கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். 10:30 நாங்கள் ஒரு பட்டிமன்றம் செய்ய இருக்கிறோம். ஜூமுக்கூடாக இணைய முடியுமானவர் இணையுங்கள். இன்றைய நாளிலே பலர் இணைகிறார்கள். கத்தர் வழி நடத்துவாராக. ஒரு இந்த வருடத்திலே முதல் பட்டிமன்றம், அதுக்காக வழி நடத்தப்படுங்கள், இணையுங்கள், கத்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் சத்தியவேத திருச்சபை ஊழியங்களை கூட கடந்து சென்று சௌரி ஜான்சி ஆண்டனியுடைய வேர்ஷிப் கூட கடந்து சென்று அந்த பட்டிமன்றத்து கூட கடந்து செல்ல இருக்கிறோம். சௌரி ஜானட்டும் அவர்கள் இணைவார்கள், அவருடைய கருத்தையும் எடுத்து வாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தலைப்பு ஒளி வரும்போது இருள் போய்விடுகிறது, அது எங்கே போகிறது, அதுதான் பிரச்சனை. அதற்காக பலர் இணைகிறார்கள், பல ஊழியர்கள் இணைகிறார்கள், இந்தியாவிலிருந்தும் கனடாவிலிருந்தும் இணைகிறார்கள். அவர்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள், இணையுங்கள், கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். தொகுத்து வழங்கிய சௌரி ஜானட்டுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். திரும்பமாக சந்திப்போம். ஆமேன். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் சத்தியவேத திருச்சபையின் ஊழியங்களை கூட கடந்து செல்வோம். ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம்.
1: நானும் என் கணவரும் இருக்கிறோம். ஹலேலூயா. நேற்றைய நாளிலும் வருகிறேன் பாருங்கள். நேற்றைய நாள் பாஸ்டர் வீட்டில் இருந்தவர், நானும் மெர்சியும் தான் வேலைக்கு போனாங்க. அப்போ வருகின்ற வேளையில என்னென்ன சாமான்கள் பொருள்கள் இருக்கிறதோ எல்லாத்தையும் வாங்கினது வைக்கப்பட்டிருக்கு. அப்ப அவருக்கு தெரியும், நான் அவரைத்தான் நம்பி இருக்கிறேன். ஹலேலூயா. அவரைத்தான் என்னுடைய குடும்பத்து இவர்களுக்கு அவரைத்தான் நம்பி இருக்கிறேன் என்பது அவருக்கு தெரியும். அவருடைய அவர் என்ன செய்யறார், என்னுடைய தேவைகளை அவர் சந்திக்கிறார். அதே போல தான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் தேவனே, நீர்தான் என்னுடைய ஆதாரம். ஹலேலூயா. நீர்தான் என்னுடைய மேய்ப்பர், நீர்தான் எனக்கு ஆண்டவர், நீர்தான் எனக்கு அப்பா என்று நீங்க சொல்லுகின்ற வேளையிலே
4: நீங்க வாய திறந்து சொல்லுகின்ற வேளையிலே அல்லேலூயா அறிக்கை பண்ணுகிற இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி எபிரேயர்ல ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. அறிக்கை பண்ணப்படுகிற இயேசு கிறிஸ்து அல்லேலூயா. அப்ப நீங்க வார்த்தை அறிக்கை, இயேசுவும் வார்த்தையும் ஒன்று. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிரு. இந்த சத்தியத்தை விட்டு அங்காலியங்களை விலகாதீங்க அனுப்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஹலேலூயா. வசனம் நான் பாருங்கள், இந்த புத்தகங்கள் எல்லாம் வந்தது எனக்கு வரத் தொடங்கினது அன்புக்குரியவர்களே. இப்போ எனக்கு புத்தகம் வரத் தொடங்கினது சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2005 பிற்பாடுதான் இந்த புத்தகங்கள் என்றது கையில எனக்கு வரத் தொடங்கினது. அதுக்கு பிற்பாடுதான் புத்தகங்கள் எனக்கு கிடைக்க தொடங்கினது. அதுக்கு முன்பாக புத்தகங்களே இல்லையே அன்புக்குரியவர்களே. இந்த வேத புத்தகம் மட்டும்தான், இந்த பைபிள் மட்டும்தான். அப்ப இந்த பைபிள்ல இருக்கிற வசனங்களை எடுத்து எடுத்துத்தான் நான் என்ன செய்வேன், ஹலேலூயா, அதை நான் என்னுடைய சூழ்நிலைகளில நான் சொல்லுவேன், ஹலேலூயா. ஆனபடினால் பலவித சத்தியங்கள் அல்ல, ஒரே சத்தியம் தான் எனக்கு கிடைத்திருக்கிற ஒரே சத்தியம். உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலே நான் சேனைக்குள்ள பாய்ந்து செல்லுவேன். அப்போ ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அப்ப நீங்கள் அறிக்கை பண்ணுகின்ற வேளையிலே, இயேசுவை அறிக்கை பண்ணுகின்ற வேளையிலே, வார்த்தையை அறிக்கை பண்ணுகின்ற வேளையிலே நீங்க இயேசுவைத்தான் அறிக்கை பண்ணுகிறீர்கள். ஹலேலூயா. அந்த வசனத்தை நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். ஹலேலூயா. என்ன அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. ஹலேலூயா. அது மட்டுமல்ல, அங்கே அதுக்கு முன்பாக போடப்பட்டிருக்குது, தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியாகிய மகாசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கின்றபடியினால். ஹலேலூயா. மகாசாரியர் ஒருவர் நமக்கு இருக்கின்றபடியினால் துர்மன சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாகவும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாகவும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவும். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கை எழுதுவதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவும். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறாரே. ஹலேலூயா. ஆனபடி நான் உள்ளவர்களே, இந்த சத்தியம் ஒன்று போது. என்ன சத்தியம்? நான் தேவனுடைய வார்த்தையை அறிக்கை எடுகிறேன். ஹலேலூயா. அவர் வாக்கு தத்தம் பண்ணவர், அவர் எனக்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹலேலூயா. பாருங்கள், ஒரு கணவன் மனைவி உறவில் ஒரு கணவனுக்கு மனைவி என்ன செய்யறாள், உண்மை உள்ளவளா இருக்கிறாள். அதுபோல மனைவிக்கு கணவன் என்ன செய்யறான், உண்மை உள்ளவனாயிருக்கிறார். வேறு பெண்ணை பார்ப்பதில்லை, வேறு ஆணை பார்ப்பதில்லை. ஹலேலூயா. அதே போல தானே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிந்திருக்கின்றபடியா வேறு அந்நிய தேவர்களை நோக்கி நாங்கள் கையெடுப்பதில்லை. ஹலேலூயா. தாவீது சொல்லுகிறார், நான் அந்நிய தேவர்களை கையெடுத்திருந்தேனானால் நீர் அதை கண் நோக்கி பார்க்காமல் இருப்பீரோ என்று. ஹலேலூயா. அப்ப எங்களுடைய இருதயத்தை நான் அடிக்கடி ஜெபிப்பேன், ஆண்டவரே என் இருதயத்தை திறந்து பாரும் ஆண்டவரே, நீர் ஒருவர்தான் எனக்கு இருக்கிறீர் ஆண்டவர், நீர்தான் எனக்கு ஆதாரம் ஆண்டவரே. ஹலேலூயா. ஆனபடி நான் அன்புள்ளவர்களே, இந்த அறிக்கை செய்கின்ற வேளையிலே, வேத வசனத்தை நாங்கள் அறிக்கை செய்கின்ற வேளையிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே தேவனுடைய தேவனே எனக்கு ஆதாரம் சொல்லி நான் என்ன செய்கிறேன், ஹலேலூயா, அறிக்கை பண்ணுகிறேன் அன்புக்குரியவர்களே. ஹலேலூயா. என்னுடைய ஆதாரம், என்னுடைய தேவைகளை சந்திப்பது அவர் தான். ஹலேலூயா. அவரை தவிர எனக்கு எப்படி வீட்டிலே ஒரு குடும்பத்திலே ஒரு கணவனை, அவர் தான் எனக்கு. ஹலேலூயா. அவர் என்னுடைய சரீரத்துக்கு மணவாளர், இவர் என்னுடைய ஆத்மாவுக்கு மணவாளர். ஹலேலூயா. ஆத்மாவின் நாயகர். ஹலேலூயா. ஆத்மாவை தேற்றுகிறார். அந்த சங்கீதத்துல 23 பாருங்கள், அவர் என் ஆத்மாவை தேற்றி. ஹலேலூயா. என் ஆத்மாவை தேற்றி என்ன நீதி, தம்முடைய நாமத்து நிமித்தம் என்ன நீதியின் பாதைகளை நடத்துகிறார். ஹலேலூயா. என் ஆத்மாவை தேற்றி வேதனைகள் எத்தனையோ பிரச்சனைகள். ஹலேலூயா. ஆத்மாவுக்குள்ள போய் ஆத்மா என்ன செய்யும், நித்திர உள்ள விடாது, ஆத்மா வேதனைப்படுத்தும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆனபடினால் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் ஆத்மாவை அவர் தேற்றுகிறார். ஹலேலூயா. பில்லுகள் கட்ட முடியாம இருக்குதா, எல்லாத்தையும் ஆண்டு மனுஷராலே உங்களுக்கு விடுதலை வரவே முடியாது அன்புக்குரியவர்களே. எந்த மனுஷனும் உங்களை விடுவிக்கவே முடியாது, ஆண்டவர் ஒருவர் தான் உங்களை விடுவிக்க முடியும். அந்த சத்தியத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களே. என் ஆண்டவர் எனக்கு ஆதாரமாயிருக்கிற, என் ஆண்டவர் என்னை தேற்றுகிற, என் ஆண்டவர் என்னை வழி நடத்துகிற, என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிற. ஹலேலூயா. ஹலிலி ஆண்டவர் என்னை நடத்துகிறார், ஹலிலி ஆண்டவர் என்னை அங்கே தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஹலிலூயா. அப்படி அவரையே நமக்கு ஆதாரமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியவர்களாயிருக்கிறோம். ஹலிலூயா. என் சங்கீதம் 121:2 பாருங்கள் அன்புக்குரியவர்களே, சங்கீதம் 121:2 ஹலிலூயா. அன்புக்குரியவர்களே, அங்க வாசிங்க பாலகுமாரி, சங்கீதம் 121:2 ஹலிலூயா. என்னவா திருந்த சங்கீதம்
5: 121:2
4: வானத்தையும்
5: வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும்.
4: ஆமேன். ஒத்தாசை வரும், உதவி வரும். இதை பாருங்கள், இது இந்த வேத புத்தகத்தை கண்ணால் காண்பது மட்டுமல்ல, ஹலிலூயா, வாயால வாசிச்சு அதை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேணும். ஹலிலூயா. எனக்கு ஒத்தாசை வருகிறது, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு உதவிகள் ஒத்தாசைகள் வருகிறது, பில்லுகளை கட்ட உதவிகள் ஒத்தாசைகள் வருகிறது, ஹலிலூயா, என் சரீரத்துக்கு உதவி ஒத்தாசை வருகிறது. ஹலிலூயா. நீங்கள் அப்படி சொல்லுகின்ற வேளையிலே ஆண்டவருக்கு தெரியும், ஹலிலூயா, நீங்கள் அவரைத்தான் நம்பி இருக்கிறீங்கள். ஹலிலூயா. அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் விசுவாசியாதிருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன். ஹலிலூயா. ஜீவனுள்ள தேசத்திலே நான் விசுவாசியாதிருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன். அப்போ ஒவ்வொரு வார்த்தையும் அன்புக்குரியவர்களை, இந்த ஒவ்வொரு நாளும் இந்த சூம் பிரேயர்ல நடத்துகிறோம் அன்புக்குரியவர்களை, 3 பேர் 4 பேர் தான் வருகிறார்கள். ஹலிலூயா. ஆனாலும் கூட பவுல் சொல்லுகிறான், ஹலில் எண்ணிக்க உள்ளவர்களுக்கு நான் என்ன செய்தேன், உபதேசித்தேன். ஹலிலூயா. நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டு என்ன செய்ய வேணும், மற்றவர்களுக்கு ஆறுதல் படுத்த வேணும். அந்த ஆறுதல் உங்களுக்கு தான் வரும், நான் உங்களை ஆறுதல் படுத்திக்க அந்த ஆறுதல் எனக்கு வருகிறது. அதே போல நீங்க மற்றவர்களை ஆறுதல் படுத்துகின்ற வழியிலே ஆறுதல் உங்களுக்கு வருகிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆனபடி நாள் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது, அவர் என்னுடைய ஆதாரம். ஹலிலூயா. அந்த சங்கீதம் முழுவதையும் நாங்க வாசிக்கலாம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிற. அப்ப ஒத்தாசை உதவியும் என் தேவனிடத்தில் தான் வருகிறது. ஹலிலூயா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின, அதாவது வானத்தை அவன் பார்க்கிறான், பூமியை அவன் பார்க்கிறான். இதை உண்டாக்கினவர் என்னுடைய பிரச்சனையை தீர்க்க மாட்டாரோ? ஹலிலூயா. அதான் சங்கீதக்காரனுடைய நினைவு. ஹலிலூயா. வானத்தை பார்க்கிற அந்த சராசரம் எப்படிப்பட்ட வானம், விரிந்திருக்கிற வானம். ஹலிலூயா. எனக்கு சிலவுடைய ஆச்சரியமா இருக்கும் பாருங்கள், இந்த இரவு நேரத்துல இந்த சந்திரன் நாங்கள் பார்க்கின்ற வேளையில நீங்க எங்க போனாலும் பாருங்கள், சந்திரன் அங்கேயே வருகிறது போல இருக்கும். ஹலிலூயா. நீங்கள் அப்படிப்பட்ட காரியத்தை பார்த்திருக்கிறீங்களோ தெரியவில்லை. எந்த இடத்துக்கு போனாலும், பின்பக்கம் போனாலும் அந்த சந்திரன் வந்து எங்களோட வந்து நிக்கிற மாதிரி இருக்கும். எங்க போனாலும், அது ஊர்ல போய் பார்த்தாலும் இன்னும் நல்லா இருக்கும். ஹலிலூயா. அப்போ சங்கீதக்காரன் எல்லாத்தையும் பார்த்திருப்பான். ஹலிலூயா. இயற்கைய பார்த்திருப்பான். ஆனபடி நான் இந்த வானத்தை எப்படி ஆண்டவர் படைத்தார், சூரியனை எப்படி படைத்தார், சந்திரனை படைத்தார், எப்படி அந்த முதல் நாளிலே சிருஷ்டிப்பு நடந்தது. ஹலிலூயா. எப்படி மிருகங்களை படைத்தார், எப்படி மரங்களை படைத்தார், எப்படி பூக்களை படைத்தார், ஹலில் எப்படி சுடர்களை படைத்தார். ஹலிலூயா. அவர் சிருஷ்டித்தார், அவர் சிருஷ்டிகர். வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த கர்த்தராலே எனக்கும் சிருஷ்டிப்பு நடக்கும், என் பிள்ளைகளுக்கு சிருஷ்டிப்பு நடக்கும், என் பிள்ளைகளுக்கு வாழ்வு நடக்கும். ஹலிலூயா. என் குடும்பத்திலே அதிசயம் நடக்கும். முடியாத காரியங்களை முடிய பண்ணுவதுதான் கிருபை. ஹலிலூயா. என்னாலே ஒன்றும் முடியவில்லை ஆண்டவரே, ஆனாலும் கூட உம்மாலே முடியும். ஹலிலூயா. அதை நான் வெளிப்படுத்துவது. ஹலிலூயா. நாங்களும் பாருங்கள், தமிழ் ஜனங்கள், இலங்கை, மலேசியா, இந்தியா, சிங்கப்பூர், அதை நான் சொல்லவில்லை. நாங்களோ எங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு வெளிப்படுத்துவதில்லை, என்னடா வெக்கம் சூழ்ந்து கொள்ளும். ஹலிலூயா. கணவன் மனைவிரோ இல்லை, நாங்க போய் சொல்லுறோமா, ஐ லவ் யூன்னு சொல்லுறோமா, நாங்க சொல்றது இல்லை. ஹலிலூயா. ஆனா அந்த அன்பு சில காரியங்கள் மூலம் வெளிப்படுத்தப்படும். ஆனா இந்த மேற்கத்திய கலாச்சாரத்தில் என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால், தங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவார்கள். அது வந்து அன்பை வெளிப்படுத்துவது, அந்த வார்த்தை மூலம் அவர்கள் வெளிப்படுத்துவது அன்பை வெளிப்படுத்துவது. ஹலிலூயா. அதே போலதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருக்கு தெரியும், அவரை விசுவாசிக்கிறவர்களே அவர் அறிந்திருக்கிறார், அவரை நம்பினவர்களே அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியும் நாங்கள் அவரைத்தான் நம்புகிறோம் என்று அறிந்திருக்கிறது, அவருக்கு தெரியும். ஹலிலூயா. ஆனால் அதை நாங்கள் எங்கள் வாயால் அதுக்குத்தான் வார்த்தையை கொடுத்திருக்கிறார், நாவில வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆனா இப்படின்னா ஒவ்வொரு சூழ்நிலைகள் வருகின்றவர்களில கலங்கி போகாதீங்கோ, ஹலேலூயா, வேதனைப்படாதீங்கோ, தேவனுடைய வார்த்தையை உச்சரிங்கோ, இந்த சத்தியத்திலே நில்லுங்கோ, ஹலேலூயா, இந்த சத்தியத்திலே நில்லுங்கோ, என்னோட வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார், ஹலேலூயா. பாருங்கள், மருத்துவ அறிக்கை சொல்லுவதற்கு காரணம் என்ன சொல்றதுன்னா, எல்லா வியாதிகளுக்கும் பயன்தான் முக்கிய காரணம். ஹலேலூயா, 80% வருத்தங்கள் எல்லாம் இந்த பயத்தின் அடிப்படையில தானே வருகிறது. ஹலேலூயா, பயம் மனுஷர்களை கொல்லும். ஹலேலூயா, பிள்ளைகள் எப்படி இருப்பார்களோ, பிள்ளைகளுக்கு என்ன நடக்குமோ, இந்த மொக்கேச்சி எப்படி கட்ட முடியுமோ, இந்த பில்லுகளை எப்படி கட்டுவது, இப்படி எத்தனையோ பிரச்சனைகள். ஹலேலூயா, ஆனால் பயத்தை உதறி தள்ளணும். பயத்தை உதறுவதற்கு ஒரே ஒரு காரணம், வசனம்தான், வேத வசனம்தான். ஹலேலூயா, அவரை நான் நம்பி இருக்கிறேன், அவரை நான் நம்பி, தாழ்ந்து சொல்கிறான், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நீங்கள் எப்படி என்னை மலைகளுக்கு மேலாக பறந்துவோம் சொல்லுகிறீர்கள். ஹலேலூயா, அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, பிரச்சனை சவாலை விட்டு போவது கோலத்தரம். ஹலேலூயா, ஒரு பிரச்சனை வருகின்ற வேளையிலே அதை விட்டு அல்லது ஷார்ட்கட்ல போவது அது கோலத்தனம், அதுல நின்று முறியடிக்க வேண்டும். ஹலேலூயா, சத்துருவை நாங்கள் முறியடிக்க வேண்டும். ஹலேலூயா, பில்லுகளை முறியடிக்க வேண்டும், கடன்களை முறியடிக்க வேண்டும், குடும்ப உறவுகளிலே பிறக்கின்ற பிரச்சனைகளை முறியடிக்க வேண்டும். குடும்ப உறவுக்கு கூட நான் சொல்றேன், ஹலேலூயா, அங்கே அன்றைய எபேசியர் வசனத்திலே சொல்லப்படுகிறது, அவர் அந்த பகியை அங்கே கொன்று, சிலுவையிலே கொன்று அவர்களை ஒப்புரவாக்கினாரா? குடும்ப உறவுல பிரச்சனையா? வசனம் தான் அன்புக்குரியவர்களே, வசனம் உங்களை, வசனம் உங்களுடைய பிரச்சனைகளை மேற்கொள்ளும். ஹலேலூயா, உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிற உறங்க. அப்போ பயம் வேதனை வருகிறவர்கள் என்ன செய்யும்? காலில் தளர்ச்சி வரும், காலையில நடக்க முடியாது அன்புக்குரியவர்கள். ஆனா வசனம் சொல்லுவது, உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேல காக்கிற, உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஹலேலூயா, அவருடைய எலியா அந்த பாகாலுடைய தீர்க்கதரிசிகளுக்கு அங்கே அவர் பரிகாசம் பண்ணினார், அவர் தூங்க போயிருப்பார், அவர் பயணமா போயிருப்பார் என்று சொல்லி பாகாலுடைய தெய்வங்களை குறித்து அவன் பரிகாசம் பண்ணினான். என்ன அவனுக்கு தெரியும்? என்ன, கர்த்தரங்களை காக்கிறவர், கர்த்தரங்கள் வலது பக்கத்தில் நிழலா இருக்கிறார், இதோ இஸ்ரவேலை காக்கிற, உறங்குறதும் இல்லை தூங்குறதும் இல்லை. அவர்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். ஹலேலூயா, அவர் காண்கிறவராகத்தான் இருக்கிறார். ஹலேலூயா, தன்னுடைய நன்மைகளை வெளிப்படுத்தும்படி ஹலேலூயா, ஒரு கூட்ட ஜனங்களை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு வசனங்களை சொல்லுங்கள், வசனங்களை எழுதுங்கள், வசனங்களை வாசியுங்கள், வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பர், எல்லா தீங்குக்கும், எல்லா தீங்குக்கும். ஹலேலூயா, அழுது அழுது வார்த்தையை சொல்லுங்கள், சிரிச்சு சிரிச்சு வார்த்தையை சொல்லுங்கள். ஹலேலூயா, வேதனையோடு கண்ணீரோடு தேவன் வார்த்தையை சொல்லுங்கள். ஹலேலூயா, அங்கே அவர் உன் ஆத்துமாவை காப்பார், கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். அன்புடைய இந்த நாளிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனத்தை சொல்லி செபியுங்கள், விசேஷமாக இந்த தேசத்துக்காக செபியுங்கள். ஹலேலூயா, இந்த தேசத்தில நடக்கின்ற காரியங்கள், ஹலேலூயா, பொருளாதார காரியங்கள், அநேக ஜனங்கள் வீடுகளை வைத்திருக்கிறவர்கள் எத்தனையோ விதமான பிரச்சனைகளுக்குடாக போகிறார்கள். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட், இந்த மாச்சில வருகின்றவர்களே இன்னும் ட்ரோப் பண்ணப்படும் சொல்லப்படுகிறது. ஹலேலூயா, அது ட்ரோப் பண்ணப்பட வேணும். பொருளாதார காரியத்திலே குரோசரிகளினுடைய விலை, கேஸினுடைய விலைகள் குறைக்கப்பட வேண்டும். ஹலேலூயா, தேசம் நல்லா இருந்தா தான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேசத்து ஜனங்கள் நன்றாயிருப்பார்கள். ஹலேலூயா, ஆனபடினா அதற்காக செபியுங்கள், தொடர்ந்து செபியுங்கள், கர்த்தர் காரியங்களை செய்வார். உங்களை நான் நிப்பாட்டுகிறேன். ஹலேலூயா, நீங்க செபிக்க தொடங்கள். ஒவ்வொரு தரம் சுருக்கம் சுருக்கமாக செபியுங்கள்.
6: லஸ்லி சகோதரர், அவங்களோட குடும்பங்கள், தகப்பனே, அப்பா, இன்னுமாக ஆண்டவர், சகோதரி நகுமிய, அவர்கள் கொடுக்கிற மெசேஜ்களுக்காக நன்றி செலுத்துகிறேன், துதிகளுக்காக நன்றி செலுத்துகிறேன், கத்தாவே அவருடைய குறிப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த ஊழிய பாதையில நீங்க எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தப்பட நன்றி. கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் நலனும் நல்ல ஆலோசனையுமா இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, சகோதரி சொன்னது போல நாங்கள் வர வர விருத்தியாக்கி நாங்கள் ஆசீர்வாதமா இருப்போம், நாங்கள் விசுவாசத்தை அறிக்கை பண்ணுகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனை நாம் தெரிவித்துக் கொண்டு அவ வாழ்க்கையில வருகிற எல்லா காரியங்களையும் ஜெயித்து எடுக்க, அதை தாண்டி வர, அதை கடந்து வர அப்பா நீர் எங்களுக்கு மாலுமையாவும் சுக்காரப்படுத்தி ஓட்ட முடியாத காரியத்தை நீ செய்கிறதுக்காக நன்றி சொல்றேன் ராஜா. எங்க கண்கள் மேல் கண்களை வைத்து ஆலோசனை சொல்றதுக்காக நன்றி அப்பா. தகப்பனே, நாங்க என்ன செய்வது, எதை பேசுவது, எப்படி பழகுவது என்று நீ கற்றுக் கொடுக்கிறேன். தீமை எங்களை அணுகாதாண்டவரை பொல்லாப்ப எங்களுக்கு நேரிடாது. எங்க ஆத்மா வாழ்க்கப்ப நாங்கள் எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிருக்கும் சொன்ன ஒரு வாக்குத்தத்தை நாங்கள் எருகப்படுத்திக் கொள்கிறோம் தகப்பனே. ஆண்டவர் ஜீவனங்கள நல்லா நன்மை கிருபை மாத்திரம் எங்களை தொடரும் என்று நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம். வாலிப பிள்ளைகளை சந்திக்க இருக்கிறாச்சா அத்தாவே, எல்லா சபைகளும் வாலிப பிள்ளைகள் நிறம்பட்டும், பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற கருத்து வற்றி சமாதானம் உருவாகட்டும். ஒருவரை புரிந்து கொள்ள தேவனுடைய வசனங்களை கற்பிக்கிறதுல பெற்றோர்கள் கவனமா இருக்க, குழந்தைகளை சரியான பாதையில நடத்தி செல்ல, கத்தாவே ஆலயத்துக்கு போகுது தடை செய்யாதபடிக்கு கத்துடைய சமூகத்தில இருந்து ஆராதிக்க, எல்லா காரியமும் ஆண்டவரை உங்களுக்கு பிரியமா நடந்து உங்களோட வார்த்தைகள் ஆண்டவரை இருக்க பிடித்துக் கொள்ள உதவி செய்தாலும் எல்லாவற்றையும் சிறுகாலத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்க ஜீவனில நல்ல பிதாவே, ஆமீன்.
7: சோத்ரம் ஆண்டவரே, சோத்ரம் ஆண்டவரே. அன்பு விளக்கம் ரெண்டு அன்பான தகப்பனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துறீங்க ஆண்டவரே. சொந்த குமாரனே உங்களோட அன்புனால பிடிச்சிருக்கிறீங்க ராஜா, அதுக்கா நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. அவர் கல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்தினார் ஆண்டவரே, அவருடைய உடம்பு பிக்கப்பட்ட, அதனால நாங்கள் சமாதானம் சந்தோஷம் செழிப்பாக இருக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா பரிசுத்த ஆவியானவர் அன்னதினம் எங்களோடு இடப்பட்டு கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவி

0: அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர
1: ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்.
0: நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் ஊழியர் சௌரி ஜான்சி என்ற அவர்கள் இணைந்திருக்கிறார் லண்டன் யூகேயிலிருந்து. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி துதிகள் ஜபங்கள் பாடல்கள் சாட்சிகளுக்கு கூடாக வேத வாசிப்பு கூடாக வழி நடத்துவார். அவரிடம் ஒப்படைப்போம், கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். இணைந்திருக்கிறவங்க எல்லோரையும் வரவேற்கிறோம். வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற, இணைந்து மறுவழிப்பை கேட்கப் போகிற ஒருவரையும் கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம், கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் சகோதரி ஜான்சி ஆண்டன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவர் மீதியானவற்றை வழி நடத்துவார். கர்த்தர் தாமே அவரு கூடாக வழி நடத்துவாராக. கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை கர்த்தர் நாம மகிமைக்காகவும் ஆத்தும ஆதாயத்துக்காகவும் எடுத்து வந்து வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. கேட்கின்ற ஒவ்வொருவரும் பாடல்களுக்கூடாக, வேத வார்த்தை கூடாக, சாட்சிகளுக்கூடாக, ஜபங்களுக்கூடாக வழி நடத்தப்பட கர்த்தர் தாமே உதவி செய்வாராக. இந்த ஒலிபரப்பின் மறு ஒலிபரப்பு செல்லுகின்ற பொழுதும் கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. நாங்கள் இந்த வேளையில் இந்த ஊழியர் சௌரி ஜான்சி ஆண்டன் அவர்களுக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். ப்ரைஸ் லார்ட் அம்மா.
2: ப்ரைஸ் லார்ட் பிரதர்.
0: ஆமென். நினைந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த முறை நேர மாற்றம் மார்ச் 3 வருகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். எளியாக செய்கிறார்கள் நினைக்கிறேன். அந்த வகையில் அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்களாம். God bless you. Amen.
2: Amen. Amen. தேவனை ஆராதிப்பதற்காக தேவனுடைய பாதத்தில் நாங்கள் ஒருமனமாக கூடி வந்திருக்கிறோம். தேவன் செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்த போகிறோம். அவருடைய பரிசுத்தம் நிறைந்த நாமத்தை ஆராதிக்க போகிறோம். அவர் தந்த இந்த நல்ல நாளுக்காக அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்தி ஒவ்வொரு கணமும் எங்களை விசாரித்து நடத்துகிற எங்கள் தேவாதி தேவனை ஸ்தோத்தரித்து ஆராதிப்பதற்கு முன்பாக 103 சங்கீதத்தை வாசிக்க கேட்டு ஆராதனை கூடாக கடந்து செல்ல போகிறோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேன். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசைக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், இன்றைக்கும் கோபம் கொண்டிருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிக்கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் அவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நம் மண் என்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசினவுடனே அது இல்லாமல் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. ஆமேன். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நானும் ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் எங்களை நினைத்து பரிசுத்த ஆவியானவராய் எங்களை ஆளுக செய்யும் எங்கள் தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த கால நேரத்திற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த கால நேரத்திலும் எங்களை உம்முடைய பாதத்தில் கொண்டு வந்து உம்மை ஆராதிக்க வைக்கிற இந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவர் என்றும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் வல்லமை உள்ளவர் என்றும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் மகத்துவமான தேவன் என்றும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, நீர் இரக்கமுள்ளவர் என்றும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலவேந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று கிருபைகளால் எங்களை அலங்கரித்து நடத்தி கொண்டு வார தேவன் நீர் என்றும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் எங்களுக்கு போதுமானவர், நீர் மகத்துவமானவர், நீர் மேலானவர் என்றும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் கண்மலையான தேவன் நீர் துதிக்கப்படுவீராக. எங்கள் ரட்சிப்பின் தேவன் நீர் உயர்த்தப்படுவீராக. நீர் எங்கள் கண்மலையும் கோட்டையுமாயிருக்கிற தேவன் என்று உமை ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் நம்பும் துருகமும் எங்கள் கேடகமும் எங்கள் உயர்ந்த அடைக்கலமும் நீர் என்று உமை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் வேலராகிய கத்தர் நீர் என்று உமை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உண்மை மட்டுமே நாங்கள் தேவன் என்று நோக்கி பார்க்க வைத்த அந்த தயவிற்காக உமை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் நம்பிக்கைக்குரிய தகப்பன் நீர் என்று உம்மை நம்பி வாஞ்சியோடு உம்முடைய பாதத்துக்கு வர செய்த கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். சத்ரு எங்களை நெருக்கும் போதெல்லாம், சத்ரு எங்களை எதிர்க்கும் போதெல்லாம் கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆதரவாயிருக்கும் தேவனாயிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஒடுக்கமான பாதையில் நடந்து வந்திருந்தாலும் எங்களை விசாலமான பாதைகளுக்கு கொண்டு வந்த தேவன் ஆண்டவரே, சத்துருவின் கரத்தில் இருந்து எங்களுக்கு விடுதலை தந்த தேவன் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்தமான கரத்தை நீட்டி எங்களை ஆசீர்வதிக்கும் எங்கள் நல்ல தேவனே, பள்ளத்தாக்கில் இருந்த எங்களை உம்முடைய பரிசுத்தமான கரத்தால் தூக்கி எடுத்த தேவன் நீர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் கால்களை மான்கால்களை போலாக்கி உயர்ந்த தலங்களில் எங்களை நிறுத்தின தேவன் நீர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, நீர் இரக்கம் நிறைந்தவர், நீர் இம்மான வேளன் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எண்ணில் அடங்காத நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் செய்தவர் நீர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். வானத்திலும் பூமியிலும் மேலான உம்முடைய நாமம், முழங்கால்கள் யாவும் முடங்கும் அந்த நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்தம் நிறைந்த உம்முடைய நாமம், இணையில்லாத இந்த நாமம், வல்லமை உள்ள அந்த நாமம் போற்றப்படுவதாக, இரக்கமுள்ள அந்த நாமம் போற்றப்படுவதாக, மகத்துவமான அந்த நாமம் போற்றப்படுவதாக, வல்லமை உள்ள அந்த நாமம் போற்றப்படுவதாக, எங்களுக்காக சத்துருவோடு போராடும் அந்த நாமம் போற்றப்படுவதாக, எங்களை ஆற்றி தேற்றும் அந்த நாமம் போற்றப்படுவதாக, உம்மை நம்பி நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை நம்பி உம்முடைய பாதத்துக்கு வந்தவர்களை புறம்பே தள்ளிவிடாத நல்ல தேவனாய் நீர் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன்.

நன்றி ஆண்டவரே. பரிசுத்தமான உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காகவே ஜீவன் தந்த தேவனுடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் செய்த சகல விதமான நன்மைகளையும் நினைத்து உம்மை ஸ்தோத்தரித்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைய நாளிலும் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் சுகத்தோடும் பலத்தோடும் இருப்பதும் உம்முடைய கிருபை என்று நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தின் நிழலில் நிறங்களை வைத்திருக்கிறபடியால் பரிசுத்தமான உம்முடைய திருக்கரமங்கள் தலைகள் மேல் எந்த நேரமும் அமர்ந்திருக்கிறபடியால் நாங்கள் பாதுகாக்கப்படுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் வியாதிகள் பலவீனங்களில் இருந்து விடுதலை பெறுகிறோம் தகப்பனே. நாங்கள் ஆற்றி தேற்றி அரவணைக்கப்படுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய நிழலில் வாழ செய்த அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நிழலில் எங்களை நீர் மறைக்கிற தேவனாயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சட்டைகளின் நிழலில் எங்களை கலிகூற செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையின் கண்கள் எங்களை காணுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை போல ஒரு நல்ல தேவன் இல்லை என்று உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நாங்கள் நடக்க நேர்ந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாமல் இருக்க செய்பவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்தமான உம்முடைய பரிசுத்தம் நிறைந்த அந்த வார்த்தைகளை தந்து வல்லமையுள்ள அந்த வார்த்தைகளால் எங்களை தேற்றி நடத்தி கொண்டு வருகிறவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் நேரத்தில் எல்லாம் உம்முடைய பரிசுத்தமான பிரசன்னம் உம்முடைய சமூகம் எங்களோடு கூட இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. அந்த சமூகத்தில் நீரங்களை நடத்தி கொண்டு வருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீரங்கள் துணையாளனாயும் நீரங்கள் இணையாளனாயும் இருப்பதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் பலவீனமாய் சோர்ந்து போகும் நேரங்களில் எல்லாம் எங்களுக்கு பலம் தந்து நடத்தும் ஆவியான தேவன் நீர், உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இரக்கம் உள்ளவர் என்று உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் சோர்ந்து போய் நிற்கும் நேரங்களில் வார்த்தைகளால் எங்களோடு பேசுகிறவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றையும் நினைத்து உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் நினைக்காத நன்மைகளை எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் தருகிற தேவன், உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்தி உம்மை ஆராதிக்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் செலுத்தி உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். நீர் செய்த நன்மைகளை நினைத்து உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. சர்வ வல்லவரே, எங்களை ஜெபிக்க வைப்பவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் சர்வ வல்லவர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் மகத்துவமானவர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் வாயில் துதிகளை தந்துமை துதிக்க வைத்துக் கொண்டிருக்கும் தேவாதி தேவன் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும் ஆகிய தேவாதி தேவன் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நீர் ஜீவனுள்ள தேவன் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களுக்காக ஜீவனை தந்தவர் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களுக்காக கடைசி துளி ரத்தத்தையும் எங்களுக்காக சிந்தன தேவன் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அந்த ஒவ்வொரு துளி ரத்தத்தாலும் நாங்கள் பலவீனம் இல்லாமல் வியாதிகள் இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆவியானவரே. இதுவரையும் எங்களை நடத்தின தேவன், இதுவரையும் எங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை மட்டும் செய்த தேவன், தீமைகளை எல்லாம் நன்மையாக மாற்றி தந்த தேவன், நீர் ஆச்சரியமான தேவன் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன் ஐயா. அதிசயமான தேவன் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். அற்புதம் நிறைந்த உம்முடைய கரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் தகப்பனே.

நன்றி ஆண்டவரே. ஆவியோடும் உண்மையோடு நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். முழு இருதயத்தோடு உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நீர் உண்மையுள்ள தேவன் என்றும் உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் இரக்கம் உள்ளவர் என்றும் உண்மை ஆராதிக்கிறோம். நீர் இம்மானு வேலன் என்றும் உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இருதயத்தின் அடியாளத்தில் இருந்து நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல தேவன் நீர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் மேலானவர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் பரிசுத்தர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எங்களுக்காக சிலுவையில் அழிக்கப்பட்ட தேவன் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். இரக்கம் நிறைந்தவரே, எங்களுக்காக கடைசி துளி ரத்தத்தையும் இந்த எங்கள் நல்ல தேவனே, இஸ்ரவேலின் துதிகளுக்கு வாசம் செய்யும் எங்கள் தேவாதி தேவன் நீர் ஒருவரே பரிசுத்தர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். பசும்புல் மேய்ச்சல் நிலத்தில் எங்களை நடத்தி செல்லும் எங்கள் மேய்ப்பராய் இருப்பவரே, நீர் எங்கள் மேய்ப்பராய் இருப்பதால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை ஆண்டவரே. நீர் எங்கள் மேய்ப்பராய் இருக்கும் போது நாங்கள் தாழ்ச்சி அடைவதில்லை ஆண்டவரே. நீர் எங்கள் ஆயனாயிருக்கும் போது நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை தகப்பனே. எங்கள் சத்ருவுக்கு முன்பாக எங்களை எண்ணியால் அபிஷேகம் செய்பவர் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தராகிய நீரின் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் என் ஜீவனுக்கு பலனாயும் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். யாக்கோவின் தேவன் நீர் எங்களுக்கு எந்த அடைக்கலமாயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவாதி தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி பரிசுத்தர் நீரென்று உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தூயாதி தூயவர் நீரென்று உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உயிருள்ள வார்த்தைகளால் எங்களோடு பேசுபவர் நீரென்றுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் எந்த அடைக்கலமே, நீரே எங்கள் பலமாயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வசனங்கள் எங்கள் கால்களுக்கு தீபமும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்யும் தேவன். நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்யும் தேவன் ஆண்டவரே. வானாதி வானங்கள் போற்றும் தேவாதி தேவன் நீராயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம்.

உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யுமெங்கள் துய்யாதி தூயவரே உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யுமெங்கள் துய்யாதி தூயவரே உமக்கு ஸ்தோத்திரம். துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆயிரம் நாமங்களை கொண்ட எங்கள் தேவாதி தேவனே, ஆயிரம் நாமங்களாலும் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆயிரம் நாமங்களாலும் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு ஆயிரம் நாமங்களை கொண்ட தேவனை, ஆயிரம் நாமத்தினாலும் நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். மகத்துவமும் உன்னதமுமான நாமத்தை கொண்டவர் நீர். எல்லா நாமத்திலும் மேலான தேவன் நீர். சர்வ பூமிக்கெல்லாம் ஆண்டவர் நீர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். வான தூதர்கள் இந்த நேரத்தில் பரிசுத்தர் பரிசுத்தர் என்றுமை துதித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் எல்லாம் உம்முடைய பாதபடியில் நின்று நாங்களும் உம்மை பரிசுத்தர் என்று போற்றுகிறோம், பரிசுத்தர் என்று துதிக்கிறோம். ஆண்டவரே நீரே எல்லாம் வல்லவர் என்று துதிக்கிறோம், நீரே மேலானவர் என்று துதிக்கிறோம், நீரே மகத்துவமானவர் என்று துதிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் நீரங்கள் மேய்ப்பராயிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீரங்கள் ஆச்சரியமான தேவனாயிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் மேலான தேவன் என்று உம்மை துதிக்கிறேன். நீர் மேலானவர், நீர் மேலானவர், நீர் போதுமானவர், நீர் மகத்துவமானவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பாதத்தில் இந்த நேரத்தில் வந்து நிற்கும் நாங்கள் பாக்கியம் பெற்ற நாங்கள், எங்கள் மேலான தேவனுடைய பாதத்தில் இந்த நேரத்தில் வந்து நிற்கும் நாங்கள் பாக்கியம் பெற்ற நாங்கள், பரிசுத்தருடைய கரத்தின் நிழலில் நிற்கும் நாங்கள் பாக்கியம் பெற்ற நாங்கள், கிருபையின் கண்கள் எங்களை காண நாங்கள் பாக்கியம் பெற்ற நாங்கள். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் தகப்பனே.

துதிக்கு பாத்திரனான எங்கள் தேவாதி தேவனே, நீர் மேலானவர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறோம். தேவாதி தேவன், நீர் எங்களுக்கு எந்த அடைக்கலமும் கிருபையும் உள்ள தேவன் என்றும் ஸ்தோத்தரிக்கிறோம். சத்ருவின் வல்லமைகளை எல்லாம் வெல்வதற்கு எங்களுக்கு அதிகாரம் தந்த தேவன் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை தள்ளாமலும் உம்முடைய கிருபைகளை எங்களிடம் விட்டு விலக்காமலும் இருக்கிற தேவாதி தேவன் நீர் என்றுமை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தம் நிறைந்த அந்த நாமத்தை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்த நீர் செய்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவாதி தேவரீர் வீரங்கள் துணையும் எங்களை விடுவிக்கிற தேவனுமாயிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் செய்கிற தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உமக்கே ஸ்தோத்திரம். நீரே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர். யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவன் நீர். பூமி அனைத்திற்கும் ஒரே தேவன் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். பூமி அனைத்திற்கும் மேலும் உன்னதமானவர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்தம் நிறைந்த உம்முடைய நாமம் துதிக்கப்படுவதாக. நீர் மகத்துவரும் அதிசயமான காரியங்களை செய்கிறவருமாயிருக்கிற ஒரே தேவன் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை தவிர எங்களுக்கு வேறு தேவன் வேறு யாரும் இல்லை என்றும் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ள நோய்க்கும் எங்களை தப்பு வைக்கிறவரே உமக்கு நன்றி ஐயா. பொல்லாப்பு எங்களை அணுகாமலும் பாதியங்கள் கூடாரங்களை அணுகாமலும் விபத்து பொல்லாப்புகள் எங்களை நோக்காமலும் நீர் காத்துக் கொள்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவரீர் நீர் அவனவன் செய்கைக்கு ஏற்ப பலன் அளிக்கும் தேவனாயிருப்பதற்காக உமக்கு நன்றி. தேவரீர் நீர் எங்களுக்கு எந்த அடைக்கலமும் கிருபையும் உள்ள தேவனாயிருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்களுக்காகவே நீர் யாவையும் செய்து முடிக்கிறவர் என்று உம்மை நோக்கி கூப்பிடும் நேரங்கள் எல்லாம் எங்கள் விண்ணப்பங்களுக்கு செவிமடுக்கும் தேவன் நீர். எங்கள் விண்ணப்பங்களுக்காக உம்முடைய செவிகள் திறந்திருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எக்காலத்திலும் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிப்போம். எப்போதும் உம்முடைய துதி எங்கள் நாவில் இருக்கும் ஆண்டவரே. அந்த கிருபைகளை நீர் எங்களுக்கு தந்த தேவன் அல்லவோ ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர் என்று. இதுவரையிலும் எங்கள் பலவீனங்களை நீக்கி வியாதிகளை நீக்கி எங்களுக்கு சுகம் தந்த தேவன் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நேரத்திலும் வியாதிகள் பலவீனங்களோடு இருப்பவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்தமான அந்த தழும்பான கரத்தில் தருகிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் கிருபையின் கண்களால் காணும் தேவன், கிருபையின் கரத்துக்குள் அணைத்துக் கொள்ளும் தேவன் ஐயா. ஒவ்வொருவரின் பலவீனங்களை நீர் நீக்கி பலத்தை கொடுத்து நீர் நடத்த போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவன் நீர் துதிக்கப்படுவீராக. பரிசுத்தர் நீர் போற்றப்படுவீராக. கர்த்தரை நான் இக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என்னாவல் இருக்கும் என்ற வார்த்தைகளின்படி உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நீரே பரிசுத்தர், நீரே அற்புதமானவர், நீரே வல்லமையுள்ளவர். உம்முடைய கரத்தின் செய்கைகள் ஒவ்வொன்றும் அற்புதமானது என்றுமே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மிடத்தில் வாஞ்சியாயிருக்கிற எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து விடுவிக்கும் தேவனே, நீரே எங்கள் தேவன் என்றும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உம்மை மட்டுமே நாங்கள் துதிப்போம். ஆண்டவரே, நாளுள்ளளவும் நாங்கள் உம்மை கீர்த்தனம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பெரியவரும் மகாபலமுள்ளவருமாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே.

0: நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நானுமே ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைய நாளிலும் உம்முடைய பாதத்தில் என்றுமே ஆராதிக்கவும் துதிக்கவும் நீர் செய்த கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி துதிகள் ஜெபங்கள் பாடல்களோடு வேத வார்த்தைகளோடு வேத வாசிப்புகளோடு வழிநடத்தி உங்களையும் கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் கர்த்தர் தந்த தாளந்துகளை அவருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்மாதாயத்துக்கும் எடுத்து வந்து இந்த இரவு நேரத்திலும் வழிநடத்தினீர்கள். கர்த்தர் தாமே சுகமான நித்திரை தந்து வழிநடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போமோ அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரிகரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் சந்ததியையும் ஒப்புவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். God bless you, அம்மா. ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். நன்றி பிரதர், God bless you.
1: ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் சகோதரி ஜான்சி ஆண்டன் அவர்கள் லண்டன் யூகேலிருந்து இணைந்து வழிநடத்தினார். கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழிநடத்துவாராக. கத்தர் தந்த தாளந்துகளை கத்தர் நாம மகிமைக்காகவும் ஆத்மாதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைத்திருக்கிறார். நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு விடைபெறுவோம். ஆமேன், ஆமேன்.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சி கடந்து செல்ல இருக்கிறோம். அடுத்த நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சி?
2: ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்.
1: பட்டிமன்றம். பிரதர், ஒரு பட்டிமன்றம் நடத்த போறோம். நீங்கள் அதுல நிக்கிறா நெல்லுங்கோ, அல்லது 5 மணிக்கு பிறகு வாங்க ஐயா.
3: உங்கள்ட்ட 5 மணிக்கு பிறகு?
1: ஓகே
3: பிரதர். ஓகே ஓகே ஓகே.
1: தேங்க்ஸ். தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு.
2: Recording in progress.
1: நாங்கள் இந்த வேளையிலும் பட்டிமன்றம் ஒன்று கூட கடந்து செல்கிறோம். வல்லமையாக நாங்கள் கேள்வி பதில் நிகழ்ச்சி இந்த நேரத்திலே நடைபெறுகிறது. ஆனாலும் இன்றைய நாளிலே விசேடமாக பட்டிமன்றம் ஆரம்பிக்கிறோம். சகோதரன் மகேந்திரன் ஐயா தொகுப்பாளராக பொறுப்படுப்பார், வழிநடத்துவார். நாங்கள் ஆயத்தமாகவும் கத்தடி கரத்தில் ஒப்புவிப்போம். இந்த பட்டிமன்றம் தலைப்பு ஒளி. ஒளி வருகின்ற பொழுது இருள் விலகி விடுகிறது. அந்த இருள் எங்கே போகிறது? ஆமேன். அதுதான் இன்றைய நாளிலே பட்டிமன்றம். எங்களுடைய ஊழியர்கள் நேர்கிறார்கள், வேதாகமத்திலிருந்தும் எடுத்து வருவார்கள், பொதுவான மரமளியையும் எடுத்து வருவார்கள். அந்த வகையிலே கத்தர் வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த வேளையிலும் ஒரு மைந்தன் ஐயாவை வரவேற்போம். பிரைஸ் லார்ட் ஐயா.
4: பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட்.
1: ஆமே, இந்த வேளையிலும் இணைந்திருக்கிறோம். உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம். எங்களுடன் சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து, மாலை வேளையிலும் சகோதரர் மைந்தன் ஐயா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து அதிகால வேளையிலும், காலை வேளையிலும் எங்களுடன் பாஸ்டர் ஆண்டன் ராசனாயம் அவர்கள் இணைந்திருக்கிறார். டொரண்டோ கனடாவிலிருந்து பாஸ்டர் ஞானவண்ணன் இணைந்திருக்கிறார் டொரண்டோவிலிருந்து. அந்த வகையிலே உங்கள் எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மறுவலப்பை கேட்க போகின்ற ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இனி இப்போ ஒருவரையும் கத்தர் தாமே நேரத்துக்கு இணைத்து வழிநடத்துவாராக. பாஸ்டர் வானர் அவர்கள் முனைவார்னு விசுவாசிக்கிறோம். இந்த வேளையிலும் சௌர மகேந்திரன் ஐயாவிடம் ஒப்படைப்போம், வழி நடத்துங்கள். God bless you. ஆமேன்,
4: ஆமேன், ஆமேன். இன்றைய நாளிலே சங்கமா வானொலியிலே பட்டிமன்றம். இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பு, நாங்கள் லைட் போடைக்க இருள் போகின்றது, அந்த இருள் எங்கே போகின்றது? அதாவது இரவு நேரங்களில் அரையிலவே லைட்டை போடும் பொழுது அந்த இருள் டக்குன்னு போய்விடு, அந்த இருள் எங்கே போகின்றது? இரண்டாவது கேள்வி, உங்களோட ஹோலில் உங்களோட மேசையிலே சோஃபாவுக்கு இல்லை இருள் இருக்கின்றது, அப்படியானால் இந்த வெளிச்சத்தில் இருந்து கொண்டு அந்த இருள் ஏன் அதுக்கு இருக்கின்றது? 8 நிமிடங்கள் ஒருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நாம் முதல்ல ஜெபம் பண்ணுவோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, சங்கமா வானொலி நிலையத்திலே இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சி சுவாமி உமது பாதபடியிலே வந்திருக்கிறேன் ஐயா. உமது ஊழியக்காரர் அநேகர் வந்திருக்கிறார் சுவாமி, வேதாம ரீதியிலே உலகக்காரின் ரீதியிலே விட சொல்ல கத்தாவே வந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, நான் கற்றுக்கொடுற நேரம் ஆண்டவரே, இந்த பட்டிமன்றத்திலே அநேக காரியங்களை வேதாகமத்தின் மூலமும் உலக உலக சிந்தனைகள் மூலம் கற்றுக்கொள்ள ஒரு நேரத்தை தந்தீரே இந்த சுவாமி அந்த கிருபைக்கா நன்றி. பரிசுத்த ஆவியானவரே இந்த நேரத்தில் ஒரு பிரசன்னம் ஒரு வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளே மூடட்டும், சங்கம வானொலியே மூடட்டும், கலந்து கொண்ட ஊழியர்கள் கலந்து கொண்ட பிள்ளைகள் எல்லோரும் பிரசனத்தால் மூடி கத்தாவை நீர் வலியுறுத்த வேண்டுமாக சொல்லும் ஐயா. இன்றைய நாளே சுவாமி நடத்துகின்ற இந்த பட்டிமன்றம் உமது நாம் ஒன்றை மகிமைப்பட்டு ஆண்டவரே இந்த வார்த்தையில் விதைக்கப்பட கிருபை செய்ய வேண்டுமாக. எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமென் ஆமென். இன்றைய நாளிலே பட்டிமன்றத்தின் தலைப்பு அரையும் பொழுது சூய் போடும் பொழுது வெளிச்சம் வர இருள் அகன்றது, இருள் எங்கே போகின்றது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, நீங்க ஹோல் இல்ல போக மேசைக்கு கீழே இருள் சோபாக்குள்ள இருள் ஆனா வெளிச்சம் இருக்கு அதே நல்ல இருள் இருக்கு. இந்த கேள்வி எட்டு நிமிடங்கள் ஓடுதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய முதலாவது வந்த பாச ஞானவந்தன் தான் முதலாவதா வந்திருந்தார். நாங்கள் அவருடைய என்ன அவருடைய என்ன கூறுகள் என்பதை கேட்போம். அதற்கு பிறகு பாச ஆஞ்சநாசன் வருவர். நாங்கள் முதலாவது பாச ஞானவந்தன் அவர்களை அழைப்போம் பட்டிமன்ற தலைப்பிலே. முதலாவதாக பிரைஸ் லார்ட் பாச ஞானவந்தன்.
5: பிரைஸ் லார்ட் அங்கிள், நான் பேசுகிறது கேட்கிறதா?
4: அருமையா கேட்கின்றது.
5: ஆமென் ஆமென், நன்றி. தேங்க்யூ, உங்களுடைய அழைப்புக்கு நன்றி. கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பதாக. அருமையான ஒரு ஜெபம் செய்தீர்கள். நான் ஆரம்பிக்கலாம் தானே?
4: ஆமா, உங்களுக்கு எட்டு நிமிடங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. எட்டு நிமிடங்களுக்குள் உங்களுடைய வீரத்தை சொல்லுங்கள். ஆமென்.
5: சரி, அந்த எட்டு நிமிடங்களுக்குள் ஆண்டவர் படைத்த இந்த பெரிதான வெளிச்சத்தையும் அவருடைய படைப்பையும் சுருக்கமாக சொல்லும்படியாக எனக்கு சொல்லியிருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதை விளங்கப்படுத்த வேண்டியவர் பரிசுத்த ஆவியானவர். நான் பேசுகிற வார்த்தைகள் ஒலிவாயமாக உங்கள் மத்தியிலே வந்தாலும் உங்கள் இருதயத்துக்குள்ளே சுமந்து செல்ல வேண்டியவர் பரிசுத்த ஆவியானவர். ஆகவே கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து இதை இந்த வார்த்தைகளை உங்கள் இருதயங்களில் பதிய பண்ணுவாராக. உலக பிரகாரமாக நாங்கள் இதுக்கு பதில் அளிக்க வேண்டுமே ஆனால் சயின்டிபிக்கலி, அதாவது விஞ்ஞான ரீதியாக அல்லது பௌதிகவியல் ரீதியாக, ஒளி வந்து வரும் பொழுது இங்கே வந்து என்ன செய்கிறது, நிழலானது உருவாகுகிறது என்பது மிகவும் ஒரு அடிப்படை உண்மையாக இருக்கிறது. என்றால் ஒளி நேர்கோட்டிலே பயணம் செய்கிறது. அதற்கு நேர்கோட்டிலே அதற்கு மத்தியிலே தடையாக இருக்க வருகிற காரியங்கள், அதற்கு பின்பாக இருக்கிற இடங்கள் எல்லாம் அதுடன் நிழலே அதற்கு இருளாக இருக்கிறது. நாங்கள் ஒருவேளை ஐயா சொன்னது போல வீட்டிலே நாங்கள் சுவிட்சை போடும் பொழுது ஓரளவுக்கு நாங்கள் இருளை பார்க்கக்கூடியதாக இருந்தாலும், ஆனால் பெரிய அளவுல பார்க்கும் பொழுது, பூமியை பார்க்கும் பொழுது, சூரியன் ஒரு திசையில் உதிக்கும் பொழுது அந்த பூமியின் மறுபக்கமே பூமியின் நிழலே இருளாக இருக்கிறது விஞ்ஞான ரீதிப்படி. ஆனால் நாங்கள் வேதாகம ரீதிப்படி பார்க்கும் பொழுது ஆண்டவர் தாமே வெளிச்சத்தை படைத்தார் என்று சொல்லி வேதாகமத்திலே எங்களுக்கு இருக்கிறது. ஆதியாகமம் புஸ்தகத்திலே முதலாம் அதிகாரத்திலே இருக்கிறது, இரண்டாவது வசனம் இருக்கிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஆகவே ஒரு காரியத்தை இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும், வெளிச்சம் உருவாகுவதற்கு முன்பாகவே இருள் இருந்தது, அது அண்ட சராசரங்களையும் ஆண்டு கொண்டிருந்தது என்று வேதாகம ரீதியிலே நாங்கள் காண்கிறோம். ஆகவே அந்த பூமியிலே முதல் இருந்தது வெளிச்சம். ஆனால் அந்த ஆதியாகம புஸ்தகத்திலே இருளை ஆண்டவர் உருவாக்கினார் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் நாங்கள் வேதாமத்திலே அது உண்டு, ஆனால் இந்த சிருஷ்டிப்பின் காலத்திலே உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படவில்லை. ஆனால் ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே ஆண்டவர் இதை ஏசியா தீர்க்கதரிசி அதை சொல்லுகிறார். ஏசியா 45:7 வசனம், ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்கினேன், வருகிறவர் நானே என்று அவர் சொல்லுகிறார். அப்ப ஒரு காரியத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஒளியை ஆண்டவர் படைத்து அது நல்லது என்று சொல்லி ஒரு நோக்கத்துக்காக உருவாக்கினார். ஆனால் அதற்கு முன்பாகவே இருள் இருந்தது, அதையும் உருவாக்கியவர் ஆண்டவர் தான். அது நீங்கள் இந்த வேதாகமத்திலே இல்லாவிட்டாலும் ஜூதர்கள் மத்தியிலே, அறிஞர்கள் மத்தியிலே, அவர்கள் ஜூத எபிரேய அறிஞர்கள் மத்தியிலே இந்த சிருஷ்டிப்பை குறித்து அவர்கள் ஆண்டு கற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் இந்த முதலாவது வசனத்துக்கு மாதியாகமும் இரண்டாவது வசனத்துக்கும் இடையிலே பெரிய எத்தனையோ ஆண்டுகள், பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் போயிருக்கலாம் என்று அவர்கள் கருதுகிறார்கள். இது அவர்களுடைய ஆராய்ச்சியிலே, வேதாகம ஆராய்ச்சியிலே இருக்கிறது. இதை சொல்லுவார்கள் கேப் தியரி, இடைவெளி, ஒரு இடக்கிளை உள்ள தியரி. அது ஒரு தியரியாக இருக்கிறது, ஆனால் நிறுவனம் ஆக்கப்படாததாக இருக்கிறது. என்றால் எப்பொழுதுமே ஒரு தியரி, ஒரு தியரி, ஒரு கூற்று என்பது விஞ்ஞான ரீதியாக சரி, ஆராய்ச்சி ரீதியாக சரி, அது கூற்று கூற்றாகவே இருக்கும். அதனாலதான் கூற்று எனப்படுகிற, அதாவது மனிதனை உருவாக்கி மனிதன் குரங்கிலே இருந்து உருவாக்கப்பட்டான் விஞ்ஞானம் சொல்லுகிறது கூட ஒரு ஒரு தியரி, ஒரு கூற்றாகவே இருக்கிறது, நிரூபிக்கப்படாதது. எத்தனையோ ஆதாரங்கள் இருந்தாலும் இன்னும் நிரூபிக்கப்படவில்லை. அதே போலதான் பாருங்கள், இதுவும் வந்து இருக்கிறது. ஆனா விஞ்ஞானத்தில தீர்க்கதரிசிகள் வேதாகமத்திலே தீர்க்கதரிசனிகள் மூலமாகவும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் அவர்கள் தேவனை அறிந்து அவருடைய காரியங்களை வெளிப்படுத்தும் பொழுது இந்த வெளிச்சத்தை குறித்து அதிகம் சொல்லும் படிம்படியாகவும் சொல்லப்படுகிறது. ஆகவே பூமியிலே இப்பொழுது இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டுமே ஆனால் இருளானது எப்பொழுதுமே இருக்கிறது. ஆனால் அந்த இருள் வெளிச்சம் வரும் பொழுது இருள் அங்கே இருந்து ஓடி போகிறது. இன்னும் அழகாக சொல்ல வேண்டுமே ஆனால் வெளிச்சம் வரும் பொழுது இருள் செயலற்று போகிறது, ஒரு இடமும் ஓடி போவதில்லை, அது செயலற்று போகிறது. அதனாலேதான் பாருங்கள், இருளிலே எவ்வளவு ஆபத்துக்கள் இருந்தாலும் ஒரு இருட்டு அறைக்குள்ளே ஒருவனை விட்டு பூட்டி அதுக்குள்ள எத்தனை பாம்பு, எத்தனை தேள், எத்தனை பல்லி இருந்தாலும் சரி, அதுக்குள்ள ஆபத்து அவனுக்கு தெரியாது. எப்பொழுது வெளிச்சம் வருகிறதோ அப்பொழுது அவனுக்கு தெரிகிறது எந்த திசையிலே தான் செல்ல வேண்டும் என்று சொல்லி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பாருங்கள், அதனாலதான் பாருங்கள், கர்த்தர் உருவாக்கி அவர் படைத்த இந்த அண்ட சராசரங்களில் பூமியை மாத்திரம் இல்லை, பூமியையும் அதை சேர்ந்த இந்த அந்த கொஸ்மிக் வேர்ல்டு, இதை சூழ இருக்கிற அனைத்து காரியங்களிலும் அவருடைய படைப்புக்குள்ளே வந்தது. அவர் இதை நாங்கள் காணும்படியாக என்ன செய்தார்? வெளிச்சம் நல்லது உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று, அது நல்லது என்று சொல்லி எங்களுக்கு கண்டார். அதன் பிற்பாடாக என்ன செய்கிறார் என்றால், ஆண்டவர் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டால் இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பாருங்கள், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த இருளானது இப்பொழுது என்றுமே இருக்கிறது என்றால் ஆண்டவர் தான் இதை உருவாக்கினார். அதுக்கு ஆதாரங்கள் ஆவியானவர் தான் உங்களுக்கு படுத்த வேண்டும். ஆனால் இந்த இருள் இல்லாத ஒரு காலம் இருக்கிற ஒரு இடம் உண்டு. அது வெளிப்படுத்தல் அதிகாரத்திலே 21:25 இங்கே சொல்லுகிறது, அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. இது பரலோகத்தை பற்றி, தேவனுடைய சமூகத்திலே இருக்கிற நேரத்தை பற்றி குறிப்பிடப்படுகிறது. அங்கே ராக்காலம் இல்லை. ஆண்டவர் இருளை உண்டாக்கி இரவுக்கு அந்த இருண்ட நேரத்துக்கு இரவு என்று பெயரிட்டார், ஒளி வருகிற நேரத்துக்கு பகல் என்று பெயரிட்டார். ஆகவே அந்த இரவானது இராக்காலம் என்று அழைக்கப்படுகிறது. ஆகவே அந்த இருளான காரியம் ஒரு இடத்துல இருக்காது என்கிறால் அந்த பரலோகத்தில். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவருக்கு அதே பூமியிலே அவர் எங்களுக்கு நாங்கள் ஒரு சில காரியங்களை கண்டுகொள்ளும்படியாகவும் அந்த இருளுக்கும் ஒரு குணாதிசயங்களை கொடுத்திருக்கிறார். இருளுக்கும் வெளிச்சம் உண்டு. ஆனால் அந்த வெளிச்சத்துக்கு போதுமானபடி காரியங்களை வெளிப்படுத்துகிற குணாதிசயம் கிடையாது. அதனாலதான் பாருங்கள், சரீரப்பிரகாரமான அந்த இருளை யாருக்கு வெளிச்சமாக இருக்கும் என்றால், ஒருவேளை கண் பார்வை தெரியாமல் பிறந்தவர்களுக்கு வெளிச்சத்துக்கு வெளிச்சத்தை அவர்களுக்கு நாங்கள் இதுதான் வெளிச்சம் என்று சொல்ல முடியாது. அதை அவர்கள் உணர முடியாது, ஏனென்றால் அவர்களுக்கு பார்வை இல்லை. ஒருவேளை அவருடைய நினைவுகளிலே ஏதாவது படம் ஓடுமோ அதை அவர்கள் தான் சொல்ல வேண்டும். அதனால பாருங்கள், ஆண்டவருக்கு மத்தியிலே அந்த பார்வை இல்லாதவர்களுக்கு இருக்கிற பார்வையிலே உள்ள இருள், அவர்கள் அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் அவர்களுக்கு இருள கூட கருப்பு என்று சொல்ல முடியாது என்று அவர்களுடைய ஆரம்பமே அதுதான். அதன் மத்தியிலும் அவர்களுடைய பார்வை இருக்கிறது, ஆவிக்குரிய பார்வை. அதனால்தான் பாருங்கள், ஆண்டவர் அந்த இரவை கூட ஒரு நோக்கத்துக்காக படைத்தார். அதனாலேதான் பார்வை இல்லாதவர்கள் பார்வை அடையும் பொழுது அவர்கள் மத்தியிலே வருகிற அந்த வெளிச்சத்தின் மகிமை என்பது ஆண்டவருடைய சிருஷ்டிப்பை மிகவும் வல்லமை உள்ளதாக அவர்கள் மத்தியிலே வெளிப்படுத்துகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அந்த இரவையும் இருளையும் ஒரு நோக்கத்துக்காகவே உருவாக்கினார். ஏனென்றால் சங்கீதம் சொல்லுகிறது 104:20, நீர் இருளை கட்டளையிடுகிறீர், ராக்காலமாகும், அதிலே சகல காட்டு ஜீவன்களும் நடமாடும். ஒரு சில மிருகங்கள் காட்டு ஜீவன்கள் பார்த்திருந்தால் அவைகள் நடமாடுகிற நேரமே ராக்காலம் தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பகலிலே தூங்கி இரவிலே நடமாடுவதற்காக அவருடைய அந்த படைப்பின் கரங்கள் இதை ஒரு நோக்கத்துக்காகவே செய்தது. இது வாழ்க்கை சுழற்சி என்று சொல்லப்படுகிற மனிதனுடைய வாழ்க்கைக்கும் மிருகங்களுடைய வாழ்க்கைக்கும் உள்ள உறவு இந்த சுழற்சிக்குள்ளே அடங்குகிறது. ஆனால் இதன் மத்தியிலும் இந்த இரவு, அந்த வெளிச்சம் வரம் போகிற இரவு வந்து வெளிச்சம் வரும் பொழுது நீங்கி போகிற இருள் என்பது உலகே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இருதயத்திலே ஒரு இருள் உண்டாகிறது ஆண்டவருடைய வார்த்தை இல்லாமல். அது அந்தகாரம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். என்றால் அங்கே எல்லார் மத்திலையும் இப்பொழுது இருள் இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், ஒருவரும் கிரியை செய்ய முடியாத ராக்காலம் வருகிறது என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவருமே கிரியை செய்ய முடியாத ராக்காலம் வருகிறது. பகற்காலம் இருக்க மட்டும் என்னை அனுப்பினவருடைய கிரியையை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னார் ஆண்டவர் இயேசு, யோவான் 9:4. ஆனால் ஒரு நேரம் வருகிறது, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத காலம் நேரம், அது வந்து அந்தகாரப்படுத்தப்பட்ட இருளாக வெளிப்படுத்துகிறது வேதம். என்றால் அந்த அந்தகாரம் இருள் என்பது அதற்குள்ளே ஒரு மனிதனுடைய இருதய சிந்தனைகளும் மிகவும் ஆழமான செயலற்று போன ஒரு காரியமாக அது ஆகிறது. பாருங்கள் சங்கீதம் 105:28, அவர் இருளை அனுப்பி அந்தகாரத்தை உண்டாக்கினார், அவருடைய வார்த்தைகளை எதிர்ப்பார் இல்லை. அதை உருவாக்கினார் ஆண்டவர். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார் யோவான் 9:4, அந்த பகற்காலம் இருக்க மட்டும் அந்த ஆவிக்குரிய காரியங்களை, அந்த வெளிச்சத்தை நான் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். பாருங்கள், வெளிச்சத்திலே நடப்பவர்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள் கிடையாது. வெளிச்சம் இருக்கிறது, வெளிச்சம் இருக்கிறது, வெளிச்சத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் பூர்ண பரிசுத்தவான்கள் கிடையாது. ஆனால் ஆண்டவர் அந்த வெளிச்சம் ஒவ்வொரு மத்தியிலும் உதிக்க வேண்டும் என்று விதிக்கிறார், அதை விரும்புகிறார். அந்த வெளிச்சம் வராவிட்டால் எப்படி இருள் நீங்கி போகும்? இருள் நீங்குவது கிடையாது, வெளிச்சம் இல்லாத இடமே இருளாக தோற்றம் அளிக்கிறது. தேங்க்யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொடுத்த நேரத்துக்கு நன்றி. அவ்வளவுதான் நேரம் நினைக்கிறேன். ஆமென்.
4: அப்படியே லைன்ல பாஸ்டர், இதுவரை நேரம் பாஸ்டர் ஞானவண்ணன் அவருடைய செய்தியிலே ஆழமான சத்தியங்கள் இருக்கின்றது. அப்படியே நின்று கொள்ளுங்கள். இரண்டாவதாக, இந்தியாவில இருந்த ஒரு சகோதரி இதுக்கு அனுப்பி இருந்தார், அதை கேட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் போயிடலாம். ஆசிரியர்கள் இந்தியாவில இருந்து நான் கேட்ட கேள்விக்கு ஒரு சகோதரி விடை கொடுத்துருக்கார். இது அதை கேட்போம்.
6: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம் வானொலியிலிருந்து மகேந்திரன் ஐயா அவர்கள் ஒரு கேள்வியை தொடுத்தார்கள். ஒரு அறையிலே சுவிட்ச போட்ட மாத்திரத்திலே வெளிச்சம் வருகிறது. அந்த வெளிச்சம் வரும்போது அந்த அறையில் இருந்த இருள் எங்கே போயிடுச்சு? சுவிட்ச போட்டோடனே அந்த இருட்டு எங்க போயிடுச்சு? அதுதான் கேள்வி. ஐயா அவர்கள் வந்து இந்த கேள்வியை கேட்டிருந்தார்கள். இந்த கேள்விக்கு வேத புஸ்தகத்தின் வழியாக பதில் அளிப்பது மிகவும் நன்றாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதற்கு ஆதாரமாக நம்முடைய தேவன் பாருங்க, இந்த வானத்தையும் பூமியை சிருஷ்டிக்கும் போது அவர் முதலாவது இந்த வானத்தை இந்த பூமியில இருந்த ஒரு காரியம் பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1:2 இவ்வாறு போடப்பட்டிருக்கும். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். 3 தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று, வெளிச்சம் நல்லது என்று கண்டார். அருமையானவர்களே, இங்க எழுதப்பட்டிருக்குது இருள் அங்க இருந்துதான், ஆழத்தின் மேல இருள் இருட்டு அங்கதான் இருக்கு. ஆண்டவர் வாய திறந்து வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். பாருங்க, வெளிச்சம் உண்டாயிற்று, அப்ப அந்த ஆழத்தின் மேல் இருந்த இருள் எங்கே போயிற்று? அதுதான் கேள்வி. வெளிச்சம் உண்டாயிற்று, ஆனா அந்த இருட்டு எங்க போயிருச்சு? ஐயா ஒரு மறுபடியும் ஒரு கேள்வி கேட்டிருந்தார், ஒரு அறையில கட்டிலோ அல்லது சோஃபாவோ சேரோ அதற்கு அடியிலே வெளிச்சம் போகாமல் இருட்டாகத்தானே இருக்கிறது, அப்ப அந்த அறையில முழுவதுமாக வெளிச்சம் இருக்காது அப்படித்தானே அர்த்தம்? அந்த பொருட்களுக்கு அடியில வந்து வெளிச்சம் வந்து போகாதே, இருளானதுதான் அங்கே பரவி கொண்டிருக்கிறது என்று கேட்டார்கள். மிகவும் சரியான கேள்வி ஐயா கேட்டிருந்தார்கள். இதுல போடப்பட்டிருக்கோம் பாருங்க, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று, ஆனா அப்ப அந்த இருட்டு எங்க போயிடுச்சு? அருமையானவர்களே, அந்த இருள் தேவன் வந்து சொன்ன வார்த்தை பாருங்க, அந்த இருட்டை விழுங்கி விட்டது. அருமையானவர்களே, ஏன் அப்போ ஒரு அறையிலே இருக்கும்போது ஒரு பொருள் வந்து மேல இருக்கும்போது பொருளுக்கு மேலே வெளிச்சம் இருக்கும், பொருளுக்கு அடியில மறுபடியும் இருள் சூழ்ந்தே இருக்கும்? அப்படி என்றால் என்ன, இந்த பொருள் வந்து வெளிச்சத்தை உள்ளே வந்து என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவில்லை, மறக்கிறது. ஆனா சுவிட்ச போட்ட மாத்திரத்திலே அந்த அறை முழுவதும் வெளிச்சம் வந்து விட்டது. ஆனால் ஒரு பொருளுக்கு அடியில இருக்கும் இருள் ஏன் மறையவில்லை? அது மறைக்கப்பட்டதா இருக்கிறது, வெளிச்சத்தை அது மறைத்து கொண்டிருக்கிறது. அது போலதான் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார், வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், பூமி முழுவதும் அன்றைக்கு வெளிச்சமாகவே மாறிவிட்டது. அப்ப அந்த இருட்டு எங்க போச்சு? அதற்கு பாருங்க வேத வசனம் பாருங்க, ஏசாயாவின் புஸ்தகம் 25:8 இவ்வாறு போடப்பட்டிருக்கிறது. ஏசாயா 25:8, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மரணம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? இருட்டு, அந்தகாரம், காரிருள் பாருங்க, அந்த இருட்ட அந்த மரணத்தின் சக்திய ஜெயமாக விழுங்குவார். அப்ப வெளிச்சம்ன்றது பாருங்க நம்முடைய தேவனுக்கு ஆதாரமா இருக்கிறது, வெளிச்சம்னாலே இயேசு கிறிஸ்து மட்டும்தான், அப்ப இருட்டுனாலே பிசாசானவன் மட்டும்தான். அப்ப வெளிச்சம் வர்ற இடத்துல இருட்டுக்கு இடமே இல்லாம போயிருது அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளிச்சம் வருகிற அந்த இடத்துல இருளானது பாருங்க அவருடைய பாதத்திற்கு கீழே வருகிறது, இருட்டு அவருடைய பாதத்திற்கு கீழே வந்து விடுகிறது, அவருடைய வார்த்தையின் ஆளுகைக்கு கீழே பாதபடியாக்கி போட்டு விடுகிறார். அதற்கு எப்படி நாம் அதை புரிந்து கொள்ள முடியும்? யோவானின் புஸ்தகம் 1:4-5, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. எப்படி வந்து ஒரு அறையில இருக்கிற கட்டிலோ சோஃபாவோ வெளிச்சத்தை மறைச்சுக்கிட்டு இருக்குதோ தவிர, இந்த இருட்டு வந்து சுவிட்ச போட்ட மாத்திரத்திலே வந்த அறை முழுவதும் வீசி கொண்டிருக்கிற வெளிச்சத்தை ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. பாருங்க, இருள் வந்து வெளிச்சத்தை கவி கொள்ள முடியாது, ஆனா வெளிச்சம் இருளை விழுங்கி விடுகிறது. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த மாத்திரத்திலே பாருங்க, அவர் சிலுவையிலே பாருங்க அந்த 7 வார்த்தைகள் சொல்லி முடிந்த பின்பு தலையை சாய்த்து தன் ஆவியை பாருங்க பிதாவின் இடத்துல ஒப்படைக்கிறார். ஒப்படைத்து அங்க போடப்பட்டிருக்கும், தன் தலையை சாய்த்து தன் ஜீவனை விட்டார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும் பாருங்க. அப்ப அந்த ஜீவனை விட்ட அந்த நேர நொடி பொழுதில் இருந்து பாருங்க, இந்த பூமி முழுவதும் அந்தகாரம் உண்டாயிற்று, காரிருள் சூழ்ந்து கொண்டது. அருமையானவர்களே, அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய ஜீவன் பாருங்க, ஜீவன் போன மாத்திரத்திலே, ஒளி போன மாத்திரத்திலே இந்த பூமி முழுவதும் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது. பாருங்க, அவரை வந்து அந்த ஜீவன் போயிருச்சு, பிதாட்ட ஒப்படைச்சாரு, அவருடைய ஆவி அழிச்சு விட்டார். மனுஷருடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது. பாருங்க, என்னைக்கு ரட்சிப்பு ஜீவன் அவருக்குள்ள இருந்த ஜீவன் நம்மளுடைய ஜீவனோட ஒளியேற்றப்படுகிறதோ, நம்முடைய வாழ்க்கையிலே ஒளியேற்றப்பட்டு விட்டது. இன்னைக்கு ஏன் நம்ம பிரகாசிக்க முடியல? அந்த இருட்டு நம்மளை வந்து பற்றி கொள்கிறது. எப்படி இந்த கட்டில சோஃபாவும் இதுவும் மறைத்து கொண்டிருக்கிறதோ, அது போல இயேசு கிறிஸ்துவை குறித்த இங்க சரியான வெளிப்பாடும் சரியான ஞான அறிவும் இல்லாதமை அவரை குறித்து பாருங்க, காண்கிற விதத்திலே நம்மை காணக்கூடாதபடிக்கே பிசாசானவன் மனக்கண்களை பாருங்க, இந்த பாரம்பரியமான கதைகள் அநேக காரியங்களினாலே மறைத்து விடுகிறான். அதற்காக இந்த கட்டில சோஃபாவும் மறைச்சு இந்த இருட்ட அந்த வெளிச்சத்தை வந்து மறைச்சு வச்சிருக்கதே தவிர, வெளிச்சமே இந்த அறையில இல்லை என்று அர்த்தம் இல்லை. அங்கதான் வெளிச்சம் இருக்கு. வெளிச்சத்தை போட்ட மாத்திரத்திலே, சுவிட்ச போட்ட மாத்திரத்திலே வெளிச்சம் இருளை கவி கொண்டதை, இருளை விழுங்கி விட்டது. அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார். அருமையானவர்களே, இந்த கேள்விக்கு விடை கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். அது மாத்திரமல்ல, ஐயா அவர்கள் அருமையாக கேள்வியை ஒன்றை தொடுத்தார்கள். நம்முடைய மனக்கண்களிலே ஜீவாதிபதியாகிய ஒளியாகிய கிறிஸ்து எனும் ஒளி நம்முடைய வாழ்க்கையில ஏற்றப்படும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒளிமயமான எதிர்காலம் வருகிறது. வாழ்க்கையில இருக்கிற இருட்டு அந்தகாரம் எல்லா சுகவீனம் பலவீனம் மனதில் இருக்கிற எல்லா குழப்பங்கள் பாருங்க, எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரிடத்துல ஒருத்தர்கிட்ட மாத்திரம்தான் இருக்கு. அவரை குறித்து அறிந்து கொள்ள வேண்டுமானால் இன்னும் அநேக வசனங்களை வேதத்திலிருந்து எடுத்து தியானியுங்கள். உதவிக்கு பாருங்க, ஆண்டவரே சத்திய ஆவியானவரே நீர் எனக்கு போதியும் என்று அவரிடத்திலே கேளுங்கள். பாருங்க, எல்லாரை பார்க்கலாம் மிகப்பெரிய டீச்சர், பெரிய போதகர், பரிசுத்த ஆவியானவர். அவர் உங்களுக்கு விளக்கு போட்டு காமிப்பார். பாருங்க, நன்றாக இந்த வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டே. அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், இந்த வினாவை கேட்டவர்கள் எல்லாருக்கும் பாருங்க, அந்த வேதத்திலிருந்து ஆதாரத்தோடு எடுத்து சொல்லியிருக்கிறோம் என்று நம்புகிறோம். இதை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்னும் அதை அடுத்த வசனத்தோடு உங்களை அனைவரோடும் கூட நாங்கள் தொடர்பு கொள்கிறோம். நன்றி, நன்றி ஐயா, நன்றி.
4: இதுவரை நேரம் எஸ்தர் ரூபி இந்தியாவில் இருந்து அனுப்பியிருந்தால் அநேகர் இந்தியாவில் வந்து அனுப்பியிருக்கிறார்கள், நாங்கள் கேட்போம். அடுத்ததாக நாங்கள் பாஸ்டர் அஞ்சன் ராஸ் டைம் காபர் ஒன்றாரியோட கேட்போம். பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் அஞ்சன் ராஸ் டைம், பாஸ்டர் பிரைஸ் தி லார்ட். சத்தம் வரையில பாஸ்டர், பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் அஞ்சன் ராஸ் டைம்,
7: ஓ பிரைஸ் Praise the Lord, Mahendran Ayya.
4: Praise the Lord. Pastor, இந்திய நாளே கேள்வி, ஒரு அறையில சுவிட்ச போட்ட உடனே இருள் மறைகிறது, அந்த இருள் எங்கே போகின்றது? ரெண்டாவது கேள்வி, இந்த ஹோலிலே சோபா மேசை இருக்கின்றது, வெளிச்சம் இருக்கு, ஆனா சோபாவுக்கு இல்ல இருள், இந்த மேசைக்குல இருள், எப்படி அந்த இருள் இருக்குது? 8 நிமிடங்கள் உங்களுடைய விளம்பரத்தை தாங்க பாஸ்டர்.
7: ஆமீன். ஒரு சிறிய ஜபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் ஆவியானவரே, இந்த நேரத்துல மக்களுடைய இருள் அகன்று உம்முடைய ஒளி, பரிசுத்த ஆவியானவருடைய ஒளி ஒவ்வொருவர் மேலும் இந்த நேரத்தில் நிரம்புவதாக நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒருவரை ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன். நாங்கள் ஏசாயா 45:6 சொல்லப்படுகிறது, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று, சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன், நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. ஒன்றான மெய்த்தேவன் தான் எல்லாவற்றையும் செய்கிறவராக இருக்கிறார். பாருங்க, அடுத்த வசனத்துல ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், எல்லாவற்றையும் செய்கிறவர் எங்களுடைய தேவன். இந்த தேவன் எங்களுக்கு நன்மை தீமையை ஆதாம் ஊபாளுக்கு தெளிவாக கொடுத்தார். இன்றைக்கும் எங்களுக்கும் நன்மையையும் வைத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறார், தீமையையும் வைத்திருக்கிறார், மரணத்தையும் வைத்திருக்கிறார், தெரிவை மக்களிடத்துல கொடுத்திருக்கிறார். இயேசுவை தெரிந்து கொள்ளும் பொழுது, அந்த ஒளியை தெரிந்து கொள்ளும் பொழுது நன்மையை தெரிந்து கொள்கிறீர்கள், இராக்காலம் இல்லாத ராஜ்யத்துல வாழுகிற வாழ்வை தெரிந்து கொள்கிறீர்கள், மரணத்தை தெரிந்து கொள்ளும் பொழுது இருளை தெரிந்து கொள்கிறீர்கள். இப்படியாக இருளான நரகத்தில வாழுகிற வாழ்வை தெரிந்து கொள்கிறீர்கள். பாருங்கள், அவர்தான் ஆமோஸ் 5:8 இடிய இருளை விடியற்காலமாக மாற்றுகிறவர், பகலை ராத்திரியாக அந்தகாரப்படுத்துகிறவர், காற்றை உருவாக்கினவர், சூரியன் சந்திரனை படைத்தவர் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். ஒளியை சிருஷ்டித்தவர், இருளை உண்டாக்கினவர் எங்களுடைய தேவன். பாருங்கள், சங்கீதம் 74:16 சொல்கிறது, பகலும் உம்முடையது இரவும் உம்முடையது, தேவரீர் ஒளியையும் சூரியனையும் படைத்தீர். இப்படியாக படைப்பின் தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், இன்றைக்கு நரகத்தையும் அவர் தான் படைத்தவர். படைத்ததற்கு அவர் அந்த தூதர்களுக்காக நாங்கள் பார்க்கும் பொழுது மத்தேயு 25 சொல்லப்படுகிறது, அந்த விழுந்து போன தூதர்களுக்காக தான் நரகத்தை படைத்திருக்கிறார். அது மனிதர்களுக்கு படைக்கப்பட்ட இடம் அல்ல. யோவான் 3:19 சொல்லுகிறது, ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரிகைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறது, அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. இன்று மக்கள் மதங்கள் மூலமாக, பாவங்கள் மூலமாக, சாபங்கள் மூலமாக தீமையை விரும்புகிறார்கள், மரணத்தை விரும்புகிறார்கள். இப்படியாக நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், நாங்கள் ஆசீர்வாதத்தை விரும்புகிறோம், ஜீவனை விரும்புகிறோம், நித்திய ஜீவனை விரும்புகிறோம். சங்கீதம் 104:20 நீர் இருளை கட்டளையிடுகிறீர், ராக்காலமாகும். இப்படியாக கட்டளையிடுகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். எல்லாவற்றையும் அதன் காலத்தில் அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், 2 Samuel 22:12 ஆகாயத்து மேகங்களிலே கூடிய தண்ணீர்களின் இருளை தம்மை சுற்றிலும் இருக்க கூடாரமாக்கினார். இருளை பாருங்கள், கார் மேகத்தை அப்படியே முகில்களுக்கு மேல சுற்றி அது மல்லியாக தண்ணீரை உள்ளுக்கு அடைத்து வைத்திருக்கிற தேவன் தான் எங்களுடைய தேவன். எங்களுடைய வாழ்வில கர்த்தராய தேவரீர் என் விளக்காயிருக்கிறீர், கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குவார். நாங்கள் இயேசு உடத்தில் வரும் பொழுது, அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும் பொழுது எங்களுடைய கண்களில இருள் இருக்கும். இந்த கண்களை ஒளியாகிறவர் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். இருள் வெளிச்சமாகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், அவர் யோபு 12:22 அவர் அந்தகாரத்தில் இருக்கிற ஆழங்களை வெளியரங்கமாக்கி மரண இருளை வெளிச்சத்தில் கொண்டு வருகிறார். இன்றைக்கு மரண இருளுகிற வாழுகிற மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசுதான் அந்த வெளிச்சம். இயேசு இந்த உலகத்துல வந்து சிலுவையில மரிக்காவிட்டால் எல்லோரும் மரண இருளில தான் வாழ்ந்து நரகத்துக்கு போயிருப்போம். இயேசு அந்த இருளை ஒளியாக, ஒளியுள்ள ராஜ்யத்தில, ராக்காலமில்லாத ராஜ்யத்தில எங்களை வாழ அழைத்திருக்கிற தேவன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்கள், நாங்கள் யோபு 29:3 பார்க்கும் பொழுது, அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின் வெளிச்சத்தினால் இருளை கடந்து போவேன். இந்த வாழ்வில் இருக்கிற மரண இருள், பாவ இருள், அவருடைய தீபம் எங்களுக்குள்ள வந்து எங்களை அந்த இருளை கடந்து போக பண்ணுகிறது. பாருங்கள், யோபுவை தேவன் அறிந்திருந்தார். உத்தமன், சன்மார்க்கன், இப்படியாக இருளான காலங்கள் வந்த பொழுது கூட அவன் உத்தமத்தில இருந்து தன்னுடைய ஆசீர்வாதத்தை நெட்டத்தனியாக பெற்றுக் கொண்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். இந்த உலகத்துல ஒவ்வொருவருக்கு கட்டளை இடுகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், நாங்கள் பார்க்கும் பொழுது பிரசங்கி 2:13 பார்க்கும் பொழுது, இருளை பார்க்கலும் வெளிச்சம் எவ்வளவு உத்தமமோ அவ்வளவாய் மதியினத்தை பார்க்கலும் ஞானம் உத்தமம் என்று கண்டேன். பாருங்கள், இருளில் ஒன்றுமே செய்ய முடியாது. திருடர்கள், பிசாசுகளின் காரியங்கள் தான் அதிகளவு இருளில நடக்கிறது. இப்படியாக ஒரு ஒளியான ராஜ்யத்துக்கு வரும்படியாக உங்களை அழைப்பதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில வந்திருந்தார். பாருங்கள், ஏசாயா 5:20 பார்க்கும் பொழுது, இந்த உலகம் தீமைக்கு அடிமைப்பட்டிருக்கிறது. நன்மைகளை வெறுக்கிற உலகமாக பல மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், தீமையை நன்மை என்றோம். ஏசாயா 5:20 தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாய் பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பென்றும் சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. இன்னைக்கு மதத்தில் இருக்கிறவர்கள், பாவத்தில் வாழுகிறவர்கள், சாபத்தில் வாழுகிறவர்கள் இதுதான் அவர்கள் செய்கிறார்கள். நன்மையான ஒளியை விட்டு விடுகிறார்கள். இயேசுதான் அந்த மெய்யான ஒளி. அந்த அந்த நன்மையை அவர்கள் தீமையாக அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள். இன்றைக்கு எல்லா மதங்களிலும் எல்லா பாவத்தில் வாழுகிற மனிதர்களும் இதைத்தான் செய்து கொண்டு வருகிறார்கள். நன்மையை தீமை என்று சொல்லி இருளை கொண்டு போய் வெளிச்சமாக காட்டுகிறார்கள். பாவ இருள் இப்படியாக பாவம் செய்வதை இந்த மாம்ச பாவை கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை இவரத்தின் பெருமையை அவர்கள் நன்மை என்று காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தேவனுடைய பார்வையில எங்களை உருவாக்கின அந்த ஒன்றான மெய்த்தவனுடைய பார்வையில் அது இருளாக இருக்கிறது. பாருங்கள், இவர்கள் குருடர்களை வழி நடத்துகிறார்கள். குருடர்களை அவர்கள் போகும் பாதை தெரியாது. அதற்காகத்தான் இயேசு அந்த மன கண்களை எங்களுக்கு திறந்திருக்கிறார். இப்படியான பாருங்க, நாங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26:18 இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீர் அவர்களை கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன். பாருங்கள், இப்படியாக மத்தேயு 25:41 இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுகளுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட நித்திய ஆக்கினைக்குள் போங்கள். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், ஒளி ஒரு கண்ணாடி ஊடாக போகக்கூடியதாக இருக்கிறது. பிசிக்கல் ரீதியாக பார்க்கும் பொழுது ஒரு கண்ணாடி ஊடுருவாத ஒரு ஒளி ஊடுருவாத மற்ற ஊடகங்களுக்கு ஊடாக ஒளி போக முடியாது. அதனால அதன் கீழே கட்டிலின் கீழே இருக்கிற காரியங்கள் இருளாக இருக்கிறது. பாருங்கள், ஒரு எங்களிடத்துல பாவ இருள், மனித பாவ இருள், இப்படியாக மரண இருள் ஒவ்வொரு மனிதர்லையும் காணப்படுகிறது. இந்த இயேசு கிறிஸ்து எங்களுடைய இதயத்தில வரும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அந்த இருள் அகலுகிறது. அந்த இருள் ஒளி இடத்துல இருக்க முடியாது. இதுதான் இயேசு எங்களுக்கு செய்கிறது. அதே போலதான் இயேசு வரும் பொழுது அந்த ஒரு ஒளி வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் இணைகிறோம். பாருங்கள், பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால நாங்கள் இணைகிறோம். அதே போலதான் ஒரு சுவிட்ச் போடும் பொழுது அந்த அந்த ஃபேக்டரியில இருந்து வருகிற லைட் அந்த ஒளி வெளி ஒளி ஒளியை கொடுக்கிறது. ஆமென். தேங்க் யூ பிரதர் மகேந்திர ஐயா. காட் பிளஸ் யூ எவ்ரிபடி. காட் பிளஸ் ஆல்.
4: இதுவரை நேரமும் பாஸ்டர் ஆண்டன் ஸ்காபரோ என்று தன் வழிபாட்டை கொடுத்திருந்தார். இதுவரை முதலாவது பாஸ்டர் ஞானவந்தன், இரண்டாவது சிஸ்டர் இஸ்டர் ரூபி இந்தியா, மூன்றாவது பாஸ்டர் ஆண்டன் ஸ்காபரோ ஒன்டாரியோ, அடுத்து சிஸ்டர் ஜனத்தை அழைக்க போறோம். ஜனத்துக்கு பிறகு எஸ்டர் பிரைஸ்லோ சிஸ்டர் ஜன. ஒரு முறை இதுக்கு விடை அடுத்த வியாழக்கிழமை. நான் எல்லாவற்றையும் ஆராய்ந்து எவர் சொன்னது சரி, எந்த முடிவு சரி என்று நாங்கள் கூறுவோம். Sister Janet, praise the Lord.
8: Praise the Lord, Anna.
4: Praise the Lord. Sister Janet, Germany. இன்றைய நாளில் இந்த பட்டிமன்றத்தில் கேள்வி, நன்றாக கேளுங்கள். உங்கள் அறையிலே சுவிட்ச போட்டோன்னு வெளிச்சம் வருகிறது, அந்த இருள் எங்கே போகிறது? முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி, உங்களுடைய ஹோல் மேசை இருக்கின்றது, சோபா இருக்கின்றது, நீ லைட்லான் இருக்கிறீங்க, ஆனா சோபாக்குள்ள இருள், கடலுக்குள்ள இருள், அந்த இருள் ஏன் போகவில்லை? இதான் கேள்வி. ஒரு 8 நிமிடம் உங்களுக்கு தருகிறேன்,
8: வெளிச்சம் தேவை. உண்மைதான், வெளிச்சத்தில் இருந்து மறைவில் நிற்கும் இருளுக்கு காரணம் மறைந்திருக்கிற பொருளாய் இருக்கிறது என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. வேதாகமத்தின் படி ஆழத்தின் மேல் அங்கு இருள் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த ஆழம் அங்கு ஏலோகிம் என்று சொல்லப்படுகிற அந்த தேவன் அதன் மத்தியிலே வெளிச்சமானார் என்று சொல்லப்படுகிறது. அந்த வெளிச்சம் வந்தபோது முதல் வேலை எங்கள் ஆண்டவர் தேவன் பகலையும் இரவையும் வெவ்வேறாக பிரித்தார். ஏனென்றால் பிரிவு அங்கு தேவையாயிருக்கிறது. இருட்டு அங்கு எங்கள் தேவனுக்குரியது அல்ல, எங்கள் தேவனுக்குரியது வெளிச்சம். எல்லா புகழும் இறைவனுக்கே. தொல்லை தருகின்ற இந்த இருள் வந்த போதிலும் எங்கள் தேவனுடைய எல்லை மாறாது, அதை நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த இறைவனுக்கு முன்னால் வெளிச்சம் தோக்காது, வெளிச்சம் எப்பொழுதும் வெற்றிதான். வெளிச்சம் வந்தால் இருளோடி செயலிழந்து போகிறது. அது மறைவிடங்களில் தான் நிற்க முடியுமே தவிர வெளிச்சத்தில் முன்னால் நிற்க முடியாது. இருள் இருள் தான், வெளிச்சம் வெளிச்சம்தான். இந்த இயேசு கிறிஸ்துவாகிய அந்த மெய்யான ஒளி, அவருடைய வெளிச்சம்தான் உலகத்திலேயே பெரிதான ஒரு வெளிச்சம். அது மனிதனால் உண்டாக்க முடியாத வெளிச்சம். இந்த லைட் போட்டால் அது கொஞ்ச இடம் தான் லைட் பத்தும், அல்லது ஒரு ரூமுக்கு ஒரு அறைக்குள்ள பத்தும். அதுக்கு கீழே இருக்கிற அந்த சோபாவுக்குள்ளே அந்த கொஞ்ச இடத்துல தான் இருள் இருக்க முடியும். ஆனா கீழே இருக்கிற இருளை பார்க்கறது என்ன, எங்களுடைய பெரிய தேவனுடைய வெளிச்சம் பெரிதாயிருக்கிறதே, அதை பாருங்கள். வீட்டுக்கு வெளிச்சம் மின்சாரத்தில இருந்து அந்த அடித்தளத்தில இருந்து இருளை போக்க எத்தனை பெரிய இணைப்புகள் ஒன்றொன்றாய் இணைக்கப்பட்டிருக்கு. வீடுகளுக்கு எல்லாம் ஒன்றொன்றாய் அங்கு இணைக்கப்பட்டிருக்கிறது அந்த மின்சார வயர்கள். அதனால் தான் நாங்கள் அங்கு வெளிச்சத்தை பொழுகிறோம். அதே போல எங்கள் மெய்யான ஒளியாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவிடம் இணைக்கப்பட்டிருந்தால்தான் அந்த வெளிச்சத்தை பெற முடியும். ஏனென்றால் உலகம் இருளுக்குள் இருக்கிறது என்பது வேதம் கற்றுத்தருகிறது. பாருங்கள், ஞான கண்ணில் பார்த்தால் சுத்தமான வெளிச்சம், ஊனக்கண்ணில் உங்களுடைய ஊனக்கண்ணில் பார்த்தால் இருளின் குற்றம் தெரியும். ஏனென்றால் யோபு சொல்லுகிறார், யோபு 38:9 வசனத்திலே சொல்லுகிறார், மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதுக்கு புடவையாகவும் நான் உடுத்தின போதும் இம்மட்டும் வா மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது என்று நான் சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்தாய் என்று சொல்லி தேவன் யோபை கேட்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், யோ

இருளுக்கு நரகத்திலே அங்கு தேவனை மறுதலிக்கிறவரை அங்கு தள்ளுகிறார் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், இந்த அவரால் இயலாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். உலகிலே இருளை போக்க சர்வ ஞானமுள்ள சர்வ ஞானிக்கே முடியும் என்பதை நாங்கள் கண்டுகொண்ட உண்மைகள். அவரால் உருவாக்கப்பட்ட ஒன்றுக்கும் கேள்வி கேட்க முடியாது. அதனால் உங்கள் வினாக்களுக்கு இன்றைக்கு இயற்கை நமக்கு தாழ்மையான பாடங்களை கற்று தரும் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், ஏசாயா 9:2 இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. கொலோசியர் 1:13 இருளின் அந்தகாரத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனாகிய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவராய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏனென்றால் இருளின் அதிகாரம் எங்களுக்கு அதிலே இருந்து அந்த இருளிலே இருந்து எங்களுக்கு வெளிச்சம் தர எங்கள் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்பதை எல்லா மக்களும் அறிய வேண்டிய ஒரு தருணமாய் இருக்கிறது. ஏனென்றால் உலகத்திலே பகலும் இரவும் இருப்பது போல இரண்டு ராஜ்யமும் இருக்கிறது, தனி மனிதனும் இருக்கிறான். இவ்ரெண்டுக்கும் ஒன்றுக்கு நாம் வாழுகிறோம். ஒன்றில் இருளிலே வாழுகிறோம் அல்லது வெளிச்சத்திலே வாழுகிறோம். இந்த ரெண்டும் இந்த பூமியிலே இருக்கிறது. அதனால் தான் அந்த சோபாவுக்கு கீழே அந்த இருள் இருக்கிறதை நாங்கள் காண்பிக்க கூடியதாய். இந்த இருள் இருக்காதபடிக்கு நீங்கள் தேவனிடத்திலே வந்தால்தான் அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ளே பிரகாசிக்கும். அப்பொழுது நீங்கள் வெளிச்சமானவர்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் இருள் எங்கே போகும் என்றால் அந்தகாரத்துக்கு போகும். அதை இருளின் ஆதிக்கம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் இருளின் ஆதிக்கம் அகல வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவாகி அந்த வெளிச்சத்திலே எல்லாரும் வர வேண்டும். ஏனென்றால் அங்கு இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண வேண்டும் என்று எங்கள் ஆண்டவருடைய விருப்பம். அதனால் தான் அந்த வெளிச்சம் வரும்போது இருள் அகல வேண்டும் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. இந்த பூமியில இருளும் வெளிச்சமும் இருக்குது. ஆனால் எங்களுடைய நிரந்தர இடமாகிய பரலோகத்திலே அங்கே வெளிச்சம் மட்டுமே இருக்கும். அதற்காகத்தான் நாங்கள் இன்றைக்கும் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் தேவனுடைய வெளிச்சத்துக்குள்ளே நாங்கள் போக வேண்டும். அவரோடு நாங்கள் வந்த வெளிச்சத்திலே களி கூற வேண்டும். அதுதான் உண்மையான சத்தியமாய் சுவிசேஷ ஆரம்பமாய் இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், யோவான் 6:17 இதோடு முடிக்கிற சீசர்கள் படகில் ஏறி கடலில் அக்கறையில் உள்ள கப்பர்நாமுக்கு நேராய் போனார்கள். அப்பொழுது இருளாயிருந்தது, இயேசுவும் அவர்களிடத்தில் வராதிருந்தார் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. கடல்ல பெருங்காற்று அடித்தபடினா கடல் கொந்தளித்தது. சீசர்கள் இயேசு கடல் மேல் நடந்து வருகிறதை கண்டு பயந்தார்கள். ஏன் பயந்தார்கள்? அங்கே இருள் இருந்தபடியால் சீசர்களுக்கு கூட வெளிச்சம் தெரியல. அந்த இருளிலே ஏதோ ஒன்று வருது என்று பயந்தார்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே நடந்து வந்த இயேசு கிறிஸ்து பயப்படாதிருங்கள் என்று சொன்னதும் அவர்கள் பயம் நீங்கி அங்கு போக வேண்டிய துறைய பிடிச்சு போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், இருள் மனிதனை இழைப்பாரத்தான் ஆண்டவர் பறைச்சிருக்கிறார். இரவிலே அவன் தூங்க வேண்டும். ஆனா மிருகங்கள் வெடிக்கிட்டு தங்களுடைய உணவை சில எடுக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய விருப்பம். ஆனால் அது நாளளவில் அது அங்கு இருளுக்குரிய மனிதர்களாய் மாறிவிட்டார்கள். ஏனென்றால் தேவன் வெளிச்சத்துக்குரியவர் என்பதையும் இருள் அங்கு மூடி இருக்கிறது என்பதையும் அங்கு கூட்டுத்தன்மை அங்கே வெளிப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. இருள் மனிதனை இழைப்பார நல்ல நோக்கம்தான் இருந்தது. ஆனால் அந்த இருள் அங்கு அந்தகாரப்பட்டபடியால் அங்கு மனுஷனுக்குள்ளே இந்த இருள் வந்து விட்டது என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் இயேசு என்ற வெளிச்சம் வரும்போது இருள் மறையத்தான் செய்யும்.

0: இன்னும் நாங்கள் பரலோகத்திலே நாங்கள் காலடி வைக்கும் போதுதான் அந்த வெளிச்சம், உண்மையான வெளிச்சம் வரும் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிற இந்த கண்கள், குருடா இருக்கிற கண்கள் இன்றைக்கு வெளிச்சத்துக்குள்ளே வர வேண்டும். ஏனென்றா சங்கீதம் 119:105 சொல்லப்படுகிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. இந்த பூமியிலே நாங்கள் இருளாய் இருந்தாலும் அவருடைய வசனம் எங்களுக்குள்ளே இருக்கிறபடியா எங்களுடைய கால்கள் அந்த வெளிச்சத்திலும் அந்த பாதையிலும் தீபமாய் எங்களுக்கு நிற்கிறபடியா நாங்கள் பிழைத்துக் கொள்ளுகிறோம் என்று சொல்லி இத்துடனும் என்னுடைய காரியத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி. இதுவரை நேரமும் சிஸ்டர் ஜெனட் ஜெர்மனியில் இருந்து தன்னுடைய வெளிப்பாட்டை கொடுத்தால் அவர் காரியத்தை சொன்னால் இருளோடு செயலேற்று போகுது. செயலேற்று போற இடம் அங்கே ஒரு கேள்வி அங்கே உண்டு. இரண்டாவது, வெளிச்சம் வரும்போது இருள் போகுது, இருள் போற இடம் அங்கே ஒரு கேள்வியும் வருகின்றது. அருமையான வெளிப்பாட்டை கொடுத்தார். தொடர்ந்து அடுத்த வியாழக்கிழமை முடிவெல்லாம் தெரியும். அடுத்த பாச வானறியா வந்து அவரை போவோம். பிரஸ்லோட் பாச வானறியா
2: சொல்லுங்க ஐயா.
1: இன்றைய பட்டிமன்றத்தின் கேள்வி, ஒரு அறையிலே சுவிட்ச் போகும் பொழுது வெளிச்சம் வருகுது, இருள் மறையுது, அந்த இருள் எங்கே மறையுது? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, உங்கள் வீட்டு ஹோல மேசைக்கு சோபா நீங்க வெளிச்சத்துல இருந்து கொள்றீர்கள், ஆனா மேசைக்கு கீழே சோபாக்கள் இருள் இருக்கு, அந்த இருள் ஏன் இருக்கு? இதுதான் கேள்வி. உங்களுடைய வெளிப்பாட்டை தாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமே.
2: என்ன மாதிரி வெளிப்பாடா? ஆவிக்குரிய வெளிப்பாடா அல்லது
1: நீங்க ஆவிக்குரிய வெளிப்பாட்டையும் கொடுக்கலாம், உலகத்துறை வெளிப்பாட்டையும் கொடுக்கலாம்.
2: ஏடா இல்ல, ரெண்டு வகையான இதுல ரெண்டு சாய்ஸ் இருக்கு ஐயா. இதுல பாக்குற இதுல வந்து இந்த வெளிச்சம் இருள் என்று சொல்லப்படுகிற காரியத்தை நாங்க பார்ப்போமா இருந்தால், இங்க வேதத்திலே ஐயா பக்தனாகிய யோபு சொல்லுகிறார். யோபு 38:18 நாங்கள் பார்க்கிற வழியில வேதம் சொல்லுகிறது ஐயா, 38:19, வெளிச்சம் வாசமாயிருக்கும் இடத்திற்கு வழி எங்கே? கேள்விக்குறி. இரண்டாவது, இருள் குடிகொண்டிருக்கும் ஸ்தானம் எங்கே என்று சொல்லி அவர் கேட்கிறார். அப்படி என்று சொல்லி சொன்னால் அதனுடைய காரியம் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த வெளிச்சம் எங்கே இருந்து வருகிறது, அதனுடைய வழி எங்கே என்று கேட்கப்படுது. ரெண்டாவது, இருளுடைய இருள் எங்க தங்கி இருக்கு என்பதை தான் இந்த இடத்துல கேட்கப்படுது. இப்ப நீங்க சொல்லுகிற பிரகாரம் ஐயா கேக்குதா நான் சொல்றது?
1: ஆமாம்,
2: நான் சொல்றேன். நீங்க சொல்லுகிற பிரகாரம் இந்த நாட்கள்ல ஒரு வீட்டுக்குள்ள நாங்கள் வந்து லைட்டா போடுகிற வேளையிலே அந்த வெளிச்சம் அதாவது எங்க இருந்து வருகிறது என்பது நீங்க ஒரு கேள்விக்குறியாக அவர் கேட்கிறார். இரண்டாவதாக, நீங்க சொல்லுகிற பிரகாரம் அந்த இருக்கிற சோபாவோ அல்லது இந்த நாட்கள்ல கபர்ட் அலுமாரியோ என்னவா இருந்தாலும் அதுக்கு கீழே இந்த நாட்கள்ல இருள் அங்க எப்படியாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அவர் சொல்லுறார், இருள் அங்கே குடிகொண்டு இருக்கிறதாம் என்று சொல்லி சொல்லப்படுது. அப்படியானால் இருள் குடிகொண்டு இருக்கிற இடத்திலே வெளிச்சம் வருகிற வேளையிலே ஐயா என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் அந்த இருள் கூட இந்த நாட்கள்ல என்ன செய்யறதுன்றா பிரகாசிக்கிறது என்பதை பாக்குறோம். ஆனாலும் ஒரு காரியம் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த வெளிச்சத்தை விரும்பாத இடம் தான் அந்த இடத்துல தான் நீங்க சொல்லுகிற பிரகாரம் அந்த சோபாவுக்கு கீழே இருள் இருக்கும். அந்த இடத்துக்கு அந்த வெளிச்சம் போக முடியாது. அதாவது அந்த இடத்தை அந்த வெளிச்சத்தை அந்த இடம் விரும்புவதில்லை. ஏனென்றால் சோபா தன்னுடைய அதாவது தன்மையினாலே தன்னுடைய பலத்தினாலே அந்த வெளிச்சத்தை தடுத்து வச்சிருக்குது. அலுமாரியும் அப்படித்தான் நீங்க சொல்லுகிற பிரகாரம். எப்படி என்று சொல்லி சொன்னால் அலுமாரியும் தன்னுடைய அந்த தன்னுடைய உருவத்தை காண்பிச்சு அதை தடுத்து வச்சுக்கிறபடினால் அங்க என்ன நடக்கணும்னு சொல்லி சொன்னால் அங்கே அந்த இருள் இருக்குது. ஒரு மனுஷன் நடந்து வீதியில போகிற வேளையிலே நல்ல வெயிலுக்கு நடந்து போனான்னு சொன்னா அவனுக்கு பின்னாலே ஒரு நிழல் போகும், ஷடோ. அந்த ஷடோ எப்படியாக இருக்கும் என்று சொல்லி சொன்னால் ஐயா இருளாத்தான் இருக்கும். ஆனால் நீங்கள் முன்னுக்கு நடந்து போயிருக்கல, உங்களுக்கு முன்பாக என்ன இருக்கிறது? வெளிச்சம் இருக்கும். இதான் நடக்கிற சம்பவம் என்று சொல்லி. அப்படியானால் அந்த வெளிச்சத்தை இந்த இருளை சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால் அது வெளிச்சத்தினுடைய ஒரு நிழலாக இந்த நாட்கள்ல இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் எப்படி என்று பார்க்கிற வேளையிலேயே வெளிச்சம் தங்குகிற இடத்திலே இந்த நாட்கள்ல அதாவது இருள் அங்கே என்ன செய்யும்னு சொன்னால் அந்த வெளிச்சத்தை பிரகாசிக்க முடியாதபடி தடுத்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இரண்டாவதாக பார்க்கிற காரியம் என்னவென்றால் இன்றைக்கு மனுஷர்களுடைய பூமியில வாழுகிற மனுஷர்களுடைய வாழ்க்கையிலே ஏன் அந்த இடத்திலே இருள் சூழ்ந்திருக்குன்னு சொல்லி சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய காரியத்தை பாருங்கள். அங்கே அவர் பிறந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது எப்படின்னு சொன்னால், அந்த மக்கள் மத்தியிலே இருந்த இருளை நீக்கும்படியாக இவர் வெளிச்சமாக வந்தார். யோவான் முதலாம் அதிகாரத்தில் பாருங்கள், எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளியாக இந்த பூமிக்கு வந்தார். அப்படியானால் இந்த பூமியில இருக்கிற ஜனங்களுக்கு இந்த நாட்களில் இதாவிக்குரிய காரியத்திலே பார்க்கிற வகையிலே வெளிச்சம் வேண்டுமா இருந்தால் அவர்களுக்குள்ளே இருக்கிற இருள் முற்றுமுழுதாக நீங்க வேண்டும். சோபாவுக்குள்ளே கீழே அமர்ந்திருக்கிற இருளை போல இந்த நாட்களே அவர்கள் அந்த இருளை இந்த நாட்களே தாங்களே அடக்கி வைத்திருப்பார்களா இருந்தால், அந்த இருள் நீங்க விடாதபடி தாங்களே இந்த நாட்களே ஒரு தடையாக இந்த நாட்களே இருப்பார்களா இருந்தால், அவர்களுக்குள்ளே இந்த மெய்யான ஒளியாகிய ஆண்டவர் இந்த நாட்களே பிரகாசிக்கவும் முடியாது. அவர் இந்த நாட்களிலே இந்த நாட்களே அவர்களுக்குள்ளே இந்த நாட்களே உதிக்கவும் முடியாது. பாருங்கள், சங்கீதம் 112:4 பார்க்கிற வேளையிலே செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதித்தது. பாருங்கள் என்ன வசனம் என்றால், செம்மையானவர்களுக்கு இருளிலேதான் வெளிச்சம் உதித்தது ஒழிய வெளிச்சத்திலே அங்கே வெளிச்சம் அங்கே மறைக்கப்படவில்லை. பாருங்கள், அப்ப அந்த இருளாயிருந்து அவருடைய வாழ்க்கையிலே என்னத்துக்காக சொன்னால், அவர்களுடைய வாழ்க்கை செம்மையாக இருக்கிறபடியினால் அங்கே அவர்களுக்குள்ள அவருடைய இருள் அங்கே வெளிச்சமாக இந்த நாட்களே மாறுகிறது. ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகள். இரண்டாவதாக பாருங்க, சங்கீதம் 119:130 பார்க்கிற வழியிலே உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்தது. அப்படியானால் இது ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே ஆண்டவருடைய வசனத்தை இந்த நாட்களை நாங்கள் தியானிக்கிற வேளையிலே நீங்கள் சொல்லுகிற பிரகாரம் இந்த நாட்களே வெளிச்சம் எங்கும் இந்த நாட்களில் செல்லும். அருமையான எங்கும் இந்த நாட்கள் செல்லக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கிறது. எப்படி என்று பார்க்கிற வேளையிலே அந்த வசனம் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை என்ன செய்கிறது சொல்லி சொன்னால் ஒரு புதுப்பிக்கிற நிலையில இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். வேதத்தில் சொல்லப்படுகிறது, அவருடைய வசனம் இந்த நாட்களில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாம் அது ஆன்மாவையும் ஆத்மாவையும் கணுக்களே முடுவோம் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. அப்படியானால் அந்த வார்த்தை தேவோட இந்த வசனம் இந்த நாட்கள் இந்த சர்வத்தில் உள்ள இருளை இந்த நாட்களில் நீக்கி இந்த சோபா தடுத்து வைத்துக்கிறது மாதிரி இந்த நாட்களில் சரலத்தில் தடுத்து வைக்காதபடி வசனத்தை நாங்கள் அனுதினம் இந்த நாட்களை நாங்கள் என்ன அதாவது மெடிடேஷன் செய்கிற வேளையிலேயே அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பிரசித்தத்தை இந்த நாட்களிலே கொண்டு வருகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 6:23 சொல்லுகிறது, வேதமே வெளிச்சம் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அப்படியானால் அந்த வேத வெளிச்சம் ஒரு ஆவிக்குரிய மனுஷனாய் வருகிற வேளையிலே அவனுக்குள்ளே இருக்கிற வேளையிலே அவனை எந்த இருளும் இந்த நாட்களிலே சூழாது என்பதை அங்கே இந்த நாட்களே நாங்கள் வேதத்திலே இந்த நாட்களே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஐயா இந்த நாட்கள் பாருங்கள், மத்தேயு 6 நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்றது 23 வசனம், உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும், இப்படி உன்னிலே வெளிச்சம் அங்கே எப்படி இருக்கும், இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். இதைத்தான் நாங்க பார்க்க போறோம். அப்படின்னு சொன்னால் நம்முடைய கண்கள் கெட்டதா இருந்தால் அந்த கண்ணுக்கு அதாவது சரீரத்துக்கு எதை கொடுக்கிறது, வெளிச்சம் கண் தான் வெளிச்சத்தை கொடுக்கிறது. இந்த கண் கட்டதாயிருந்தால் இந்த சரீரம் என்ன செய்யும் என்றால் எங்க போறது எங்க வாரதுன்னு தெரியும். அதே மாதிரி தான் இன்றைக்கு வீட்டுக்குள்ள வந்தோடனே வீட்டுக்குள்ள எப்படின்னு சொன்னால் நாங்க உள்ளுக்கு வந்தோன்னா ஹோலுக்குள்ள எல்லாம் இருளா இருக்கும். ஆனா இந்த நாட்கள் லைட்டை போடுகிற வழியில தான் நீங்க சொல்லுகிற பிரகாரம் அங்கே லைட் பிரகாசிக்கும். ஆனால் இந்த நாட்கள் அந்த மறைஞ்சிருக்கிற அந்த இருள் இந்த நாட்கள் என்ன செய்யும் சொன்னால் அந்த சோபா அந்த வெளிச்சத்தை அந்த தனக்கு கீழே இந்த நாட்களே பிடிக்காதபடி அது அங்கே தடை பண்ணி அதை இருளாக அந்த இடத்திலே வைத்துக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் இங்கே வேதத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதைத்தான் இங்கே வேதம் சொல்றது. ஆகையால் இங்கே வேதம் சொல்றது 11:35 உன்னுடைய வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாரன்னு சொல்லி சொல்றது. இன்றைக்கு நம்முடைய வெளிச்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய வெளிச்சம் இருளாகாதபடி இந்த நாட்களிலே நாங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அப்படியானால் ஆண்டவருடைய வார்த்தையிலே அவருடைய ஆவியானுடைய அபிஷேகத்திலே நாட்களை நாங்கள் விருப்பமா இருந்தால் சோபாவுக்கு கீழே இருந்த இருள் மாதிரி நம்முடைய சரீரத்துக்கு உள்ளேயோ சர்றத்துக்கு வெளியாலேயோ சர்றத்துக்கு பின்னாலேயோ அந்த ஷடோவை இந்த நாட்களே காண முடியாது என்பதைத்தான் இன்றைக்கு நான் சொல்லக்கூடியதா இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஐயா. நன்றி ஐயா.
1: நன்றி பாஸ்டர் வாணரையா. அதாவது சோபாவுக்கு கீழே இருள் இருக்கின்றது. அதாவது சோபா வந்து பரம்பரை கட்டுக்கள், அதாவது நாங்கள் ஹோல்ல லைட் போட்டு தான் இருக்கிறோம், வெளிச்சம் இருக்கு, சோபாக்கள் இருள் இருக்கு. அந்த சோபா வந்து எடுத்து போட்டால் அங்கே வெளிச்சம் வேணும். அந்த சோபா என்னத்தை குறிக்குதுன்னு சொன்னால் இந்த பாரம்பரிய கட்டுக்கள் நாங்கள் ஆண்டோட சொந்த ஏற்றுக்கொண்டாலும் எங்களுக்குள் சில பாரம்பரிய கட்டுக்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. அந்த கட்டுக்களை நாங்கள் வெளியேற்ற வேணும். அந்த கட்டுக்களை வெளியேற்றினா சோபாவை வெளியேற்றின மாதிரி.
2: அதுதான் அதனையா நான் ஏற்கனவே சொன்னேன் சொல்லியா என்னென்றால் சோபா அந்த வெளிச்சத்தை வரவிடாம தானே தான் தடை பண்ணுது ஐயா.
1: வெளிச்சத்தை தடை பண்ணது காரணம் எங்களுக்குள் அந்த சோபா வந்து எங்களுக்குள்ளே பாரம்பரிய சில சில பாவங்களுக்கு இருக்கு.
2: ரகசிய பாவங்கள்
1: அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், நாம் வெளிச்சத்துல இருக்கிறோம். சோபாவை எடுத்தறிஞ்சா வெளிச்சம் அங்கே வரும். அந்த சோபா வந்து நாங்கள் ஆண்டவரை சொந்தரச்சரை ஏற்றுக்கொண்டாலும் எங்களுக்குள்ளே பல விதமான பாரம்பரிய கட்டுக்கள் இருக்கின்றன. அந்த கட்டுக்கள் நாங்கள் வெளியேற்றி விட்டால் இந்த சோபாவுக்கு இடையில் இருக்காது. தென்றாவது பாச நான் கேட்ட கேள்வி, சுவிட்ச போட்டோன்னு இந்த அந்த இருள் எங்கே போகுது? அதான் இருள் எங்கே போகுது? நீங்க
2: இருள் ஐயா போகாது ஐயா. ஏன்னு சொல்லி சொன்னாலே, நீங்க வெளிச்சம் வந்தால் இருள் போகாது, இருள் இருந்த இடத்துல இருக்கும். ஆனால் அந்த வெளிச்சம் போகாதபடி அந்த சோபா என்ன செய்யுதுன்னு சொன்னா, நீங்க சொன்ன பிரகாரம் அந்த கட்டுகள் என்ன செய்யணும், தடுத்து வச்சிருக்கு அந்த வெளிச்சத்தை. வெளிச்சம் தனக்குள்ள பிரகாசிக்க முடியாதபடி.
1: இருள் இருந்த இடத்துல தான் இருக்கும் என்றால் வெளிச்சத்துக்கு மில்லுக்கும் சம்பந்தம் இல்ல.
2: சம்பந்தம்
1: நேரம் இருள் பறந்துடும்.
2: என்ன செய்யும், அதாவது வெளிச்சம் வருகிற வழியில இருள் ஓடிடும். ஆனால் அந்த இருளை அந்த அறைய விட்டு போகாதபடி என்ன காரணம் தடுக்குதுன்னு சொன்னால், சோபாவும் அலுமாரியும் தான் தடுக்கும். சரியா ஐயா?
1: இப்ப நீங்க சொல்லுங்க, இருள் ஓடுது, எங்கே ஓடுது?
2: அது இருள் வந்து மறைஞ்சிரும் ஐயா. இருள் ஐயா வெளிச்சத்துக்கு முன்னாடி பாருங்களேன் சொல்லுது ஐயா. ஆண்டவர் சொல்லுகிற அந்த நாட்கள்ல எந்த மனிதனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி என்று சொல்லி, அந்த ஆண்டவருடைய அந்த ஒளி நமக்குள்ள வருகிற வேளையிலே நம்மை சூழ்ந்திருக்கிற இருள் இந்த நாட்கள் என்ன செய்யும் சொன்னா, நம்ம விட்டு அகன்று போயிரும் ஐயா. எந்த மனுஷனையும் யோகா முதலாம் சொல்லப்படுது ஐயா, எந்த
1: மனுஷன்
2: ஒளி
1: மறையிற
2: இடம் வந்து அது விட்டு அகன்று போறது ஐயா. இருள் நீங்கி போறதுதான் அதனுடைய காரியம். அதாவது விட்டு விலகி போகும்.
1: எங்கே விலகி போகும்? விலகி போற இடம்
2: இல்லையா? விலகி போறதுன்னு சொல்லி சொன்னால ஐயா, அதை வெளியால அதை அந்த இருள் வந்து வெளியால தன்னுடைய செயல்பாட்டை கொண்டு வர முடியாதபடி இந்த வெளிச்சம் என்ன செய்யறா, அதை அப்படியே அணைச்சு விடுது ஐயா. அதான் நடக்கிற காரியம், மறைக்குது. அதான் அந்த காரியம். ஏன்னா வெளி வெளிச்சம் பிரகாசமா தானே ஐயா இருக்குது.
3: அங்கிள் நான் பேசலாமா? சொல்றது சரியான காரியம். இருள் எப்பொழுதுமே இருக்கு. உதாரணமாக இருள் இருக்குது, எப்பயுமே இருக்குது. ஆனால் வெளிச்சம் இல்லாத இடம்தான் இருள். உதாரணமா சூரியன் உதிக்கும் பொழுது ஒரு பக்கம் வந்து வெளிச்சம் பகல், ஆனா அதே சூரியன் உதிக்கிற அதே பூமியில மற்ற பக்கம் இருள்.
1: ஆமா.
3: அப்ப அதன் எப்படி விளங்கிக் கொள்ளணும் என்றால், இருள் இப்ப இல்லாத இடம் கிடையாது, ஆனா வெளிச்சம் தான் தேவை. வெளிச்சம் வரும் பொழுது இருள் வெளிச்சம் அந்த இருளை மேற்கொள்ளுது. ஆனா அதுதான் இப்ப அந்த அந்த வெளிச்சம் வர விடாமல் தடைக்கிற இடங்கள் மேசையா இருக்கலாம், நிழலை கொடுக்கிற காரியமா இருக்கலாம், அலுமாரியாக இருக்கலாம், வார்த்தைகள் வர விடாமல் தடுக்கிறது. ஆனால் இந்த இருளே இல்லாத ஆவிக்குரிய பிரகாரமா ஒரே ஒரு இடம் இருக்கு, அது பரலோகம் தான். அதுதான் வெளிப்பாட்டுல இடம். நான் சொல்ற சரியா இருக்குமா பாஸ்டர் வானர்?
2: நீங்க சொல்ற சரியோ. அந்த பரலோகத்துல இல்லத்தானே ஐயா? பரலோகத்துல வந்து அங்க நித்திய வெளிச்சம் தானே, அங்க வந்து அங்க இருள் இல்லத்தானே? அங்கதான் இந்த ஷடோவோ இந்த காரியங்களோ இந்த நாட்கள் ஒன்றும் இல்லை, எல்லாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கக்கூடியதா இருக்கும். ஆனா இந்த பூமியில இருக்கிற மாதிரி நீங்க சொல்ற பிரகாரம் தான். இப்ப மகேந்திரம் ஐயா, இப்ப ஒரு சைட்ல சூரியன் தூக்கியக்குள்ள வந்த ஐயா, ஒரு சைட்ல இருளா இருக்கு ஐயா, ஒரு சைட்ல பகல், ஒரு சைட்ல வைக்க இருளா இருக்கு. அந்த இருளா இருக்கிறது வந்து அந்த அது இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனா அந்த சூரியன் மறுபடியும் ரொட்டேஷன்ல வரையக்குள்ள அந்த இருள் என்ன செய்யறதுன்னா, அப்படி அந்த வெளிச்சம் அந்த இருளை மறைக்குது ஐயா.
1: உலகத்துல ஒரு பக்கம் இருட்டு, ஒரு பக்கம் இருள் உண்டு. நிலவு
2: கேக்கல, நிலவு வந்து ஐயா, நிலவு வெளிச்சத்தை கொடுக்குதானே ஐயா. ஆனா நிலவு வந்து இப்ப சூரியனை மாதிரி அவ்வளவு பவர்ல தானே ஐயா. இப்ப நீங்க நிலவுக்குள்ள போயிட்டு ஐயா, நீங்க இரவில் நடந்து போங்க, இலங்கையில நம்முடைய திசை நல்ல மழை இல்லாத நேரத்தில் இலவு நடந்து போனீங்கன்னா, ஒரு மரம் இருந்துன்னு சொல்லி சொன்னா நிலவுக்கு அவ்வளவு பவர் இல்லை. அந்த மரத்தின் ஷடோ அப்படியே என்ன செய்யும் சொன்னால், அப்படியே அந்த இருளாக அப்படியே அந்த இடத்துல விழும் ஐயா. ஆனா சூரியன் உதிக்கிற போலையில அந்த மரத்தின் இதை பார்க்கல, ஒரு சின்ன ஒரு தடி மாதிரி தான் தெரியும். அதான் அந்த பவருக்குள்ள வித்தியாசம், வித்தியாசமான வோல்டேஜ் ஐயா.
3: பாஸ்டர், நிலவு வந்து சூரியனிடம் இருந்துதான் ஒளியை பெற்றுக் கொடுக்குது, சொந்தமா கொடுக்கல.
2: ஒளியை பெற்றுக் கொடுக்கல வந்து அது வந்து ஒரு டிரான்ஸ்பார்மர் மாதிரி சொன்னாலே, அது தன்னால இயன்ற அளவுக்கு தான் அந்த சந்திரன்
4: நிலவு உள்ளம்
2: கொடுக்கும்.
5: நாமத்தினாலே உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம் வானொலியில் இருந்து மகேந்திரன் ஐயா அவர்கள் ஒரு கேள்வியை தொடுத்தார்கள். ஒரு அறையிலே சுவிட்ச போட்ட மாத்திரத்திலே வெளிச்சம் வருகிறது, அந்த வெளிச்சம் வரும்போது அந்த அறையில் இருந்த இருள் எங்கே போயிடுச்சு? சுவிட்ச போட்டோன்னே அந்த இருட்டு எங்க போயிடுச்சு? அதுதான் கேள்வி. ஐயா அவர்கள் வந்து இந்த கேள்வியை கேட்டிருந்தார்கள். இந்த கேள்விக்கு வேத புஸ்தகத்தின் வழியாக பதில் அளிப்பது மிகவும் நன்றாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதற்கு ஆதாரமாக நம்முடைய தேவன் பாருங்க, இந்த வானத்தையும் பூமியை சிருஷ்டிக்கும் போது அவர் முதலாவது இந்த வானத்தை, இந்த பூமியில இருந்த ஒரு காரியம் பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1:2 இவ்வாறு போடப்பட்டிருக்கும். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். 3:3 தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று, வெளிச்சம் நல்லது என்று கண்டார். அருமையானவர்களே, இங்க எழுதப்பட்டிருக்குது இருள் அங்க இருந்துதான், ஆழத்தின் மேல இருள் இருட்டு அங்கதான் இருக்கு. ஆண்டவர் வாய திறந்து வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். பாருங்க, வெளிச்சம் உண்டாயிற்று, அப்ப அந்த ஆழத்தின் மேல் இருந்த இருள் எங்கே போயிற்று? அதுதான் கேள்வி. வெளிச்சம் உண்டாயிற்று, ஆனா அந்த இருட்டு எங்க போயிருச்சு? ஐயா ஒரு மறுபடியும் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். ஒரு அறையில கட்டிலோ அல்லது சோஃபாவோ சேரோ அதற்கு அடியிலே வெளிச்சம் போகாமல் இருட்டாகத்தானே இருக்கிறது, அப்ப அந்த அறையில முழுவதுமாக வெளிச்சம் இருக்காது அப்படித்தானே அர்த்தம்? அந்த பொருட்களுக்கு அடியில வந்து வெளிச்சம் வந்து போகாதே, இருளானதுதான் அங்கே பரவி கொண்டிருக்கிறது என்று கேட்டார்கள். மிகவும் சரியான கேள்வி ஐயா கேட்டிருந்தார்கள். இதுல போடப்பட்டிருக்கும் பாருங்க, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று, ஆனா அப்ப அந்த இருட்டு எங்க போயிடுச்சு? அருமையானவர்களே, அந்த இருள் தேவன் வந்து சொன்ன வார்த்தை பாருங்க, அந்த இருட்டை விழுங்கி விட்டது. அருமையானவர்களே, ஏன் அப்போ ஒரு அறையில இருக்கும்போது ஒரு பொருள் வந்து மேல இருக்கும்போது பொருளுக்கு மேலே வெளிச்சம் இருக்கும், பொருளுக்கு அடியில மறுபடியும் இருள் சூழ்ந்தே இருக்கும்? அப்படி என்றால் என்ன, இந்த பொருள் வந்து வெளிச்சத்தை உள்ளே வந்து என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவில்லை, மறைக்கிறது. ஆனா சுவிட்ச போட்ட மாத்திரத்திலே அந்த அறை முழுவதும் வெளிச்சம் வந்து விட்டது. ஆனால் ஒரு பொருளுக்கு அடியிலே இருக்கும் இருள் ஏன் மறையவில்லை? அது மறைக்கப்பட்டதா இருக்கிறது, வெளிச்சத்தை அது மறைத்து கொண்டிருக்கிறது. அது போலதான் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார், வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், பூமி முழுவதும் அன்றைக்கு வெளிச்சமாகவே மாறிவிட்டது. அப்ப அந்த இருட்டு எங்க போச்சு? அதற்கு பாருங்க வேத வசனம் பாருங்க, ஏசாயாவின் புஸ்தகம் 25:8 இவ்வாறு போடப்பட்டிருக்கிறது. ஏசாயா 25:8 அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மரணம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? இருட்டு, அந்தகாரம், காரிருள் பாருங்க, அந்த இருட்ட அந்த மரணத்தின் சக்திய ஜெயமாக விழுங்குவார். அப்ப வெளிச்சம்ன்றது பாருங்க நம்முடைய தேவனுக்கு ஆதாரமா இருக்கிறது. வெளிச்சம்னாலே இயேசு கிறிஸ்து மட்டும்தான், அப்ப இருட்டுனாலே பிசாசானவன் மட்டும்தான். அப்ப வெளிச்சம் வர்ற இடத்துல இருட்டுக்கு இடமே இல்லாம போயிருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளிச்சம் வருகிற அந்த இடத்துல இருளானது பாருங்க அவருடைய பாதத்திற்கு கீழே வருகிறது, இருட்டு அவருடைய பாதத்திற்கு கீழே வந்து விடுகிறது, அவருடைய வார்த்தையின் ஆளுகைக்கு கீழே பாதபடியாக்கி போட்டு விடுகிறார். அதற்கு எப்படி நாம் அதை புரிந்து கொள்ள முடியும்? யோவானின் புஸ்தகம் 1:4 4:5 அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. எப்படி வந்து ஒரு அறையில இருக்கிற கட்டிலோ சோஃபாவோ வெளிச்சத்தை மறைச்சுக்கிட்டு இருக்குதோ தவிர, இந்த இருட்டு வந்து சுவிட்ச் போட்ட மாத்திரத்துல இந்த அறை முழுவதும் வீசி கொண்டிருக்கிற வெளிச்சத்தை ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. பாருங்க, இருள் வந்து வெளிச்சத்தை கவி கொள்ள முடியாது, ஆனா வெளிச்சம் இருளை விழுங்கி விடுகிறது. பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த மாத்திரத்திலே பாருங்க, அவர் சிலுவையிலே பாருங்க அந்த ஏழு வார்த்தைகள் சொல்லி முடிந்த பின்பு தலையை சாய்த்து தன் ஆவியை பாருங்க பிதாவின் இடத்துல ஒப்படைக்கிறார். ஒப்படைத்து அங்கே போடப்பட்டிருக்கும், தன் தலையை சாய்த்து தன் ஜீவனை விட்டார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும் பாருங்க. அப்ப அந்த ஜீவனை விட்ட அந்த நொடிப்பொழுதில் இருந்து பாருங்க, இந்த பூமி முழுவதும் அந்தகாரம் உண்டாயிற்று, காரிருள் சூழ்ந்து கொண்டது. அருமையானவர்களே, அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய ஜீவன் பாருங்க, ஜீவன் போன மாத்திரத்திலே, ஒளி போன மாத்திரத்திலே இந்த பூமி முழுவதும் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது. பாருங்க, அவரை வந்து அந்த ஜீவன் போயிருச்சு, பிதாவிட்ட ஒப்படைச்சிட்டாரு, அவருடைய ஆவி பாதாளத்திற்கு சென்று விட்டது. மூன்று நாள் இரவும் பகலும் அவர் பாதாளத்திலே வேதனைப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கும் பாருங்க. யோனா எப்படி மீனின் வயிற்றிலே மூன்று நாள் இரவும் பகலும் இருந்தாரோ, அதே போல மனுஷகுமாரன் பூமியின் இருதயத்திலே இருப்பார் அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கும் பாருங்க. அப்ப அந்த மூணு காரிருளும் அந்தகாரமும் அந்த நிமிஷத்துல அங்க சூழ்ந்து கொள்ளும். இந்த பூமியே அந்தகாரம் உண்டாயிட்டு என்று எழுதப்பட்டிருக்கும். அப்படின்னா என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒளிக்கு சொந்தக்காரராக இருக்கிறார், வெளிச்சத்திற்கு சொந்தக்காரராக இருக்கிறார். அவர் என்றைக்கு எல்லாவற்றையும் ஜெயித்து மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்து வந்தாரோ, அன்றைக்கு மரணம் அவருக்கு காலடிக்கு கீழே இருக்கிறது. மரணமே உன் கூர் எங்கே? இருளே உன் ஜெயம் எங்கே? அருமையானவர்களே, இன்றைக்கு ஏன் எப்படி இந்த சோஃபாவும் கட்டிலும் ஒரு அறையில் இருக்கிற வெளிச்சத்தை மறைத்துக் கொண்டிருக்கிறதோ, அதே போல அநேகருடைய மனதில இருக்கிற பாரம்பரியமான கட்டுக்கதைகளும் பாருங்க, அநேகருடைய குருட்டாட்டமான எண்ணங்களும் தவறான புரிந்து கொள்ளுதலும் கர்த்தரை குறித்து பாருங்க சரியான தெளிவான ஞான அறிவு இல்லாதமையினாலும் அநேக பாரம்பரிய கதைகள் கட்டுக்கதைகள் அது போன்ற காரியங்கள் இருட்டாங்க வந்து இருந்தா கூட அந்த வெளிச்சத்தை காண விடாதபடி அவருடைய கண்களை குருடாக்கி போட்டு வைத்து போட்டு விடுகிறான் என்று ஒன்னு குறந்தைய புஸ்தகம் நான்காம் அதிகாரத்திலே அப்போஸ்தலன் பவுலடிகரால் எழுதியிருப்பார். பிசாசானவன் எதற்காக பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். பாருங்க, என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோமா அன்றைக்கே நம்முடைய இருதயத்தில் இருந்த இருள் நீங்கி ஒளியை ஏற்றி விட்டார். மனுஷருடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது. பாருங்க, என்னைக்கு ரட்சிப்பு ஜீவன் அவருக்குள்ள இருந்த ஜீவன் நம்மளுடைய ஜீவனோட ஒளியேற்றப்படுகிறதோ, நம்முடைய வாழ்க்கையிலே ஒளியேற்றப்பட்டு விட்டது. இன்னைக்கு ஏன் நம்ம பிரகாசிக்க முடியல? அந்த இருட்டு நம்மளை வந்து பற்றி கொள்கிறது. எப்படி இந்த கட்டில சோஃபாவும் இதுவும் மறைத்து கொண்டிருக்கிறதோ, அது போல இயேசு கிறிஸ்துவை குறித்த இங்க சரியான வெளிப்பாடும் சரியான ஞான அறிவும் இல்லாதமை அவரை குறித்து பாருங்க காண்கிற விதத்திலே நம்மை காணக்கூடாதபடிக்கு பிசாசானவன் மனக்கண்களை பாருங்க இந்த பாரம்பரியமான கதைகள் அநேக காரியங்களினாலே மறைத்து விடுகிறான். அதற்காக இந்த கட்டில சோஃபாவும் மறைச்சு இந்த இருட்டை இந்த வெளிச்சத்தை வந்து மறைச்சு வச்சிருக்கதே தவிர, வெளிச்சமே இந்த அறையில இல்லை என்ற அர்த்தம் இல்லை. அங்கதான் வெளிச்சம் இருக்கு. வெளிச்சத்தை போட்ட மாத்திரத்திலே, சுவிட்ச போட்ட மாத்திரத்திலே வெளிச்சம் இருளை கவி கொண்டதை, இருளை விழுங்கி விட்டது. அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார். அருமையானவர்களே, இந்த கேள்விக்கு விலை கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். அது மாத்திரமல்ல, ஐயா அவர்கள் அருமையாக கேள்வியை ஒன்றை தொடுத்தார்கள். நம்முடைய மனக்கண்களிலே ஜீவாதிபதியாகிய ஒளியாகிய கிறிஸ்து எனும் ஒளி நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றப்படும் போது ஒவ்வொருத்தருக்கும்

0: அவரை குறித்து அறிந்து கொள்ள வேண்டுமானால் இன்னும் அநேக வசனங்களை வேதத்திலிருந்து எடுத்து தியானியுங்கள். உதவிக்கு பாருங்க. ஆண்டவரே, சத்திய ஆவியானவரே, நீர் எனக்கு போதியும் என்று அவரிடத்துல கேளுங்கள். பாருங்க, எல்லாரை பார்க்கலாம் மிகப்பெரிய டீச்சர், பெரிய போதகர், பரிசுத்த ஆவியானவர். அவர் உங்களுக்கு விளக்கும் விளக்க போட்டு காமிப்பார். பாருங்க, நன்றாக இந்த வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், இந்த வினாவை கேட்டவர்கள் எல்லாருக்கும் பாருங்க, அந்த வேதத்திலிருந்து ஆதாரத்தோட எடுத்து சொல்லியிருக்கிறோம் என்று நம்புகிறோம். இதை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்னும் அதை அடுத்த வசனத்தோடு உங்களை அனைவரோடும் கூட நாங்கள் தொடர்பு கொள்கிறோம். நன்றி, நன்றி ஐயா, நன்றி.
1: இந்த சகோதரி ஒளி இருளை விழுங்குகிறார், அதுக்குரிய வார்த்தையை தேவ வார்த்தை எடுத்து கூறினால் அதுக்கிடையில நாங்க பாஸ்டர் இல்ல லெஸ்ஸி பிரதர் அழைக்க போறோம். பிரைஸ் லார்ட் லெஸ்ஸி பிரதர், பிரைஸ் லார்ட் லெஸ்ஸி பிரதர்.
2: ஐயா, நான் ஆயத்தப்படுத்த இல்லையா?
1: என்ன சொல்றீங்க?
2: நான் ஆயத்தப்படுத்த இல்லையா?
1: இல்ல, இத்தனை இத்தனை ஊழியக்காரர்கள் சொன்னார், அதன்படி நீங்க ஒரு விளக்கத்தை கொடுங்களேன்.
2: ஐயா, ஆண்டவர் பரடைஸ்ல ஆண்டவர் இடத்துல வெளிச்சம் ஒளி, அங்க இருட்டு இல்லை. நாங்கள் நீங்கள் இந்த பூமிக்கு மேல போனீங்கண்டா அங்க இருள் இல்லை, வெளிச்சம்தான். இந்த பூமியில தான் இந்த இருள், ஏனென்றால் அங்க மறைவிடங்கள் இருக்கிறது. இப்ப பூமி சுத்துதானே, பூமி சுத்துற போது ஒரு பக்கம் சன் இருக்கும், ஒரு பக்கம் மூன் இருக்கும். மூன் அந்த சன்னின் எடுத்து தங்களுக்கு தரும். அதே வேளையில சன் மற்ற பக்கம் போயிக்க பூமி உருண்டதானே. ஐயா, பூமிக்கு மேல நீங்க ஃபிளை பண்ணீங்கன்னா, பிளேன்ல போனீங்கன்னா மேலே ஒரு வெளிச்சம், இருள் இல்லை, வெளிச்சம் தான். அப்ப இந்த பூமியில தான் இருள், ஏனென்றால் மறைவிடத்தில் சூரியனுடைய அந்த மறைவிடமா இருக்கக்கூடியதான் அந்த காரியம்.
3: சுழற்சி நிமித்தம், பூமியின் சுழற்சி
2: சுழற்சி நிமித்தம் தான் இங்க அந்த காரியம். அது ஏன் ஆண்டவர் எங்களுக்கு தந்தாரண்டா? எங்களுக்கு இழைப்பாறுதலுக்கு. நாங்கள் பகல்ல ஓடி திரிஞ்சு வேலை செய்கிறோம், இரவில் இழைப்பாறுதலுக்காக எங்களுக்கு அந்த இருளை தந்திருக்கிறார், அவ்வளவுதான். மற்றபடி இருள் பூமி இருளில் தான் இருக்கு. சூரியன் வருகின்ற பொழுதுதான் வெளிச்சம், அல்லது நாங்கள் ஆர்டிஃபிஷியலாக லைட்டை செய்து போட்டுட்டு அந்த லைட்டில் தெரிகிறோம். மற்றபடி பூமியே இருள் தான் மூடி இருக்குது ஐயா, கம்ப்ளீட்டாக மூடி இருக்கு. பூமிக்கு மேலே எல்லா இடமும் வெளிச்சம், வெளிச்சம்தான். அது சூரியனுடைய ஒளியா அல்லது ஆண்டவற்றின் ஒளியா, பூமிக்கு மேலே வெளிச்சம், பூமி தான் இருளில் மூடி இருக்கு. சரிதான் ஐயா?
1: நன்றி. பாச ஞானவாணன், பாச எஸ்டர் ரூபி சொன்ன கருத்தை கருத்துக்கு நீங்க என்ன சொல்றீங்க?
4: ஒரு சில காரியங்கள் சரியாக இருக்கிறது, ஒரு சில காரியங்கள் பிழை என்று சொல்வதை விட சரியான கோணத்தில் பார்க்கவில்லை என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் இருளையும் ஒளியையும் படைத்த ஆண்டவர் அவற்றிற்கொண்டு சில குணாதிசயங்களை வைத்திருக்கிறார். அப்ப ஆவிக்குரிய பலத்தையும் பலவீனங்களையும் இருளுக்குரிய ராஜ்ய ராஜ்யத்தையும் ஒப்பிடுவதற்கு எங்களுடைய அறிவுக்கு எட்டக்கூடிய ஒளியையும் இருளையும் பயன்படுத்தினார். என்றால் இந்த இருளுக்கென்று சொல்லி குணாதிசயத்தையும், அந்த இருளை சார்ந்த இரவுக்குள்ள இருக்கிற காரியங்களையும் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அதனாலே பாஸ்டர் லெஸ்லி சொன்னது போல இரவையும் ஆண்டவர் தான் உருவாக்கினார். அதுல ஒரு நன்மைகள் இருக்கிறது, இருளையும் அவர் உருவாக்கினார் ஜீவியத்துக்கு. ஆனால் அந்தகார இருளை, ஆவிக்குரிய ராஜ்யங்களுக்குரிய இருள், அவற்றை எங்களுடைய அறிவுக்கு புலப்படும்படியாக அதை பயன்படுத்தினார். உதாரணமாக எல்லோரும் இவர்கள் எல்லோருடைய பேச்சிலிருந்து ஒரு காரியத்தை அறிந்து கொண்டேன். பகலுக்கு வெளிச்சத்துக்கு வெளிச்சத்தை தருகிற சூரியனுக்கு எங்களுடைய அறிவு கட்டிய பிரகாரமாக நேரிலே பயணம் செல்வதுதான் அதனுடைய வழக்கு. நேர்கோட்டிலே பயணம் செய்யும், இடையில வருகிறவர்களை பிரதிபலிக்கும். அந்த வெளிச்சம் என்ன செய்கிறது? குணாதிசயம் இருளுள்ளே உள்ள காரியங்களை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. அதனாலதான் வெளிச்சம் வரும்பொழுது பூமியிலே ஒரு பக்கம் பகல், அதில் உள்ள காரியங்கள் தங்களுக்கு தெரிகிறது. அதனுடைய மறுபக்கமே என்ன செய்கிறது, நிழலாக இருக்கிறது, இருளாக ஆண்டவர் சொன்னார், இரவுக்கு இருளுக்கு இரவென்று பெயரிட்டார் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். மற்றது பூமிக்கு மேலே நீங்கள் ஒரு ஒரு பூமிக்கு மேல ஒரு அளவுக்கு போனா அங்கேயும் இரவு பகல் உண்டு. சந்திரனுக்கு போனா கூட அங்கேயும் சந்திரனுடன் நிழலும் இல்லாவிட்டால் இதே போல அநேக சூரிய கோள்களை கொண்டு நடத்தப்படுகிற கோள்கள் மத்தியிலும் இரவு பகல் உண்டு சொல்லி இப்பொழுது ஆண்டவரே அவர் கொடுத்த விஞ்ஞானத்தினாலே வெளிப்படுத்துகிறார். ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக இருளே இல்லாத இடம், அந்த ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரி இருளே இல்லாத இடம் என்று சொல்லி வேதத்திலே நாங்கள் வாசித்தது போல வெளிப்படுத்தல் அதிகாரத்தில் தான் சொல்லப்படுகிறது. அங்கே இப்ப ஒருவனும் அங்க இருளே இல்லை என்று சொல்லப்படும். 21-25 அது ஆண்டவர் தான் அதை செய்கிறார். அது எவ்வாறு செய்கிறார் என்றால் ஆண்டவரை தான் கேட்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே சில காரியங்கள் என்னை பொறுத்த மட்டிலே நாங்கள் பிழையா ஏதோ ஒன்று ஆண்டவரை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும் என்று சத்தியமாக இருந்தாலும் ஒவ்வாத காரியங்களை கொண்டு மகிமைப்படுத்த வெளிப்படுத்துவது வந்து நான் நினைக்கவில்லை அது ஒரு சரியான காரியம் என்று சொல்லி. ஆமென். ஆண்டவர் உங்களை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாரா.
1: எங்க இடத்துல இருந்து ஒரு வண்ணா பிளைட்டுக்கு போனா டொங்கோன் என்ற இடம் இருக்கு, அங்க இருள் இல்லை, இருள் இல்லை
4: இருக்கு. அப்படியான இடங்கள் கோயில இப்பயும் இருக்குது. 6 மாதம் இருள், 6 மாதம் பகல் அப்படி எல்லாம் கூட.
3: நீங்க வந்து இப்ப பாருங்க யூரோப்புக்குள்ள ஐயா, நீங்க வந்து இந்த நோர்வேல பாருங்க மேலே ஐயா, அதாவது ஸ்டாக்ஹோம் என்று சொல்ல இடத்துக்கு போனீங்கன்னா சமர்ல வந்து கிட்டத்தட்ட 1 கிழமைக்கு சூரியன் உதிச்சோண்டே இருக்கும். சரியா 1 கிழமைக்கு இரவு இல்லை ஐயா, இருட்டு இல்லை, அப்படியே பகல் மாதிரியே இருக்கும். அப்படி அந்த காரியங்கள் இருக்குது. சில சில இடங்கள் ஆண்டர் இதண்டு வச்சுக்கிறார். தென் துருவத்துல மேல
1: அலாஸ்காலும்
3: இருக்குது. இப்ப எங்கட யாரு எங்கட பாச ஞானவண்ணம் ஐயா சொன்ன காரியத்தின்படி பாக்கல வந்து சரியான காரியம் இருக்கு. ஏனென்றால் ஏசாய 60:2 சொல்லுகிறது, இதோ பூ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கத்தர் உண்மையில் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். அப்ப கத்தர் உதிக்கிற வேலையில அந்த இடத்துல அந்த அந்த பூமியிலேயா இருந்தாலும் அந்த ஜனங்களுக்கு மேலே இருந்தாலும் அந்த வெளிச்சம் வரும் ஐயா. சரியா ஐயா, இந்த ஒரே வசனத்திலேயே சகல காரியங்களும் அடங்குது. ஆனால் 21 வெளிப்படுத்த 21 சொல்லப்பட 25 சொல்லுது, அங்க வந்து எங்க பரலோகத்தில் அவர் சொன்ன பிரகாரம் அங்க வந்து இராக்காலமும் இல்லாதபடி அதிலே வாசல்கள் பகலும் அடைக்கப்படுவதும் இல்லை. அப்படின்னு சொல்லி சொன்னா பரலோகத்துல வந்து இருள் வாரதுக்கு எந்த விதமான காரியமும் இந்த நாட்கள் இல்லை என்பதைத்தான் அங்கே தெளிவாக அந்த வார்த்தை சொல்லுவதை பாக்குறோம். யாரு பாஸ்டர் ஞானவண்ணன் சொன்னார் இப்ப. சரி ஐயா.
4: ஆமென். ஆமென்.
3: கேள்வின்படி இருள் வந்து அந்த இடத்திலானையா இருக்கும் ஐயா, ஆனால் என்ன காரணம் என்ன காரியம் சொல்லி சொன்னால் வெளிச்சம் வருகிற வேளையில இருளுக்கு அங்க நிக்க முடியாது, ஈக்குவல் கொடுக்க முடியாது ஐயா. அதனாலதான் இருள் என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னால் அந்த தண்டை வல்லமையை காட்ட முடியாமல் இருக்கிறது. பாருங்க ஒரு சாதாரணமா பாருங்க, ஒரு பெரிய ஒரு பலமானோட ஒரு ஒரு பலம் இல்லாதவன் போய் சந்திச்சான்னு சொல்லி சொன்னா என்ன எடுக்க முடியும்? அவனால அந்த பலமானோட சண்டை பிடிக்க முடியாது ஐயா. அப்ப அதே மாதிரி இப்ப பாக்குற வழியில வந்து அப்படி என்ன செய்வான் ஒன்றா அவன் பலவான், அவன் என்ன செய்வான் அந்த பலவீனனை பிடிச்சி நசிப்பான். அதே விதமாதான் இந்த வெளிச்சம் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் இந்த இருளை வந்து அப்படியே நசிக்குது, அடக்குது. அடக்கி இருக்கிற வழியில அவரால அங்க இதன்ன முடியாம இருக்கு. அவர் தன்னை ஓவர்டேக் பண்ணவோ அல்லது அந்த வெளிச்சத்தை தான் மேற்கொண்டு காரியம் செய்யப்படவோ அவரால் முடியும். அதனாலதான் இந்த அப்படியே அந்த இருள் அப்படியே அடங்கி அப்படியே நீங்க சொன்ன பிரகாரம் அப்படியே கீழே போய் அப்படியே எங்க மூளை இருக்கோ அந்த மூளைக்கவே சோவாக்குள்ள போய் அல்லது அலுமாரிக்குள்ளவோ அடங்கி கொள்றாரு. சரியா ஐயா?
1: இப்ப லெஸ்லி பிரதர் சொன்னார் ஆண்டவர் இருளை உண்டாக்கினார் என்று. இருளுக்குலாம் சத்ருவாண்ட விளையாட்டு நடக்குது.
3: இன்னும்தான் ஐயா, இப்ப பாருங்களா ஐயா, அவருடைய பாதத்துக்கு கீழே இருள் இருக்குன்னு சொல்லி ஐயா சங்கீதம் 19:9 சொல்லப்படுது ஐயா. அது மட்டுமல்ல யோவோட சொல்றான் ஐயா, அவர் அவர் ஒளிக்கும் இடங்களிலே காருள்ளே அடக்கும் என்று சொல்லி சொல்்லப்பட்ட காரியம் பூமியில இருள் சூழ்ந்திருந்தது, ஆண்டவர் பிரிக்கிறார் ஐயா ரெண்டா. என்ன சொன்னால் அந்த ஜனங்களுக்கு வெளிச்சம் தேவை. ஜனங்களை நான் உருவாக்க போறேன், ஜனங்களை கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்க போறேன்னு சொல்லி சொன்னால் அந்த ஜனங்கள் சீவிக்கிறதுக்கு வெளிச்சம் தேவை. இன்னைக்கு வெளிச்சம் இல்லாம இருந்தா விட்டமின் டி உருவாது, ஜனங்கள் செத்து போவாங்க, வருத்தம் வந்துடும் ஐயா, கண் தெரியாம போயிடும் காரியங்கள். ரெண்டே பாருங்க கூட யூரோப்ல இருக்கிறவர்களுக்கெல்லாம் கூட பாருங்க, சின்ன பிள்ளை எல்லாம் கண்ணாடி போடுறதுக்கு முக்கியமான நோக்கம் என்ன ஐயா? இங்க வந்து கூட வந்து விட்டமின் டி ஆல பேர், அதாலதான் விட்டமின் டிக்கு அவர் என்ன செய்யணும்னா ஊசி ஓடிப்பினோம் இல்ல டேப்லெட்ஸ் எடுப்பினோம். கூட வந்து கட்டாயம் அந்த வெளிச்சம் தேவையா ஜனங்கள்?
4: ஒரு சின்ன கருத்தை சொல்லட்டுமா அங்கிள்? இருள் வந்து ஆதியாமத்தில் கிழக்கு அந்த முதலாவது வசனத்துக்கும் இரண்டாவது வசனத்துக்கும் இடையிலே வேத அறிஞர்களின் படி, அதாவது எப்ரேய ஹீப்ரு அறிஞர்களின் படி, ஏன்னா அவர்கள் மத்தியெல்லாம் வாதம் கொடுக்கப்பட்டது, அது இடையில பெரிய ஒரு கேப், அதை சொல்றது கேப் தியரி என்று சொல்லி, அது வந்து இன்னும் அதுக்குள்ளதான் அந்த டைனோசர் வந்துச்சு, டைனோசர் போனது, அப்ப அந்த அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் என்ன செய்கிறார், இட்ஸ் அ தியரி, நான் சொல்றதை கேட்டுக்கொள்ளுங்க, தியரி. அப்ப ஆண்டவர் என்ன, பூமி ஒழுங்கின்மையாக இருந்தது, அதாவது ஒழுங்கின்மையாக இருந்தது, அதுல ஒரு இடமும் சொல்லப்படவில்லை, ஆழத்தை இருள் மூடி ஆழத்திலே மூடி இருந்தது சொல்லப்படுகிறது, ஆனால் ஆண்டவர் அதை உருவாக்கினாரா என்று சொல்லி ஏசியா தீர்க்க தரிசி பேந்து பிற்பாடம் வந்த சொல்லுகிறார்கள். முன்பாக நடந்த காரியம் எப்படி உருவாக்கினார், வார்த்தையினால் உருவாக்கினார், உருவாக்க கூடும் என்று ஊகிக்கலாம், ஆனால் எங்களுக்கு ஆதாரம் கிடையாது, ஆனால் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆனால் அதுக்கு மேலாக சிஸ்டர் சிஸ்டர் ஜெர்மனியில் இருந்து வெளிச்சத்துக்குரிய காரியங்கள் இருக்க வேதம் எங்களுக்கு சொல்லுது, ஆண்டவர் இருளை படுத்தி இருளின் குணாதிசயங்கள் பக்கமாக தீமைகளையும் தீங்குக்குரிய காரியங்களையும் ஒப்பிடும்படியாக அந்த பக்கத்துக்கு அதை இனம் பிரித்து காட்டுகிறார். தீங்கு தீயவர்கள் இருளுக்கொப்பாக, நரகம் இருளுக்கொப்பாக ஒப்பனையாக காட்டுகிறார். ஆனால் அதே வேளையில யதார்த்தமான அனுதின வாழ்க்கையிலே ஆண்டவர் இருளும் மத்தியிலே நன்மைகளை செய்கிறார். மிருகங்கள் ஜீவிக்கிறது, மனிதனுக்கு நன்மைகள் தருகிற மிருகங்கள் ஜீவிக்கிறது, இருளையும் அதற்காகவே உண்டாக்கினார், காட்டு மிருகங்கள் அதுக்குள்ளே வசிக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே சில காரியங்கள் ஆண்டவர் அதை எங்களுடைய அறிவுக்கு புகட்டும்படியாக இனம் பிரித்து காட்டுகிறார். உலகத்திலே யதார்த்த வாழ்க்கைக்கு ஆண்டவர் கொடுத்த பல காரியங்கள் உண்டு. வெளிச்சமும் வெளிச்சத்தினால அதன் சூரியனுடைய காந்தி, காந்தி என்றால் வெப்பம், அந்த காரியங்களும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் அதை புரிய பண்ணுவதற்காக, ஆய்க்குரிய ராஜ்ய காரியங்களை புரிய பண்ணுவதற்காக இதை உபயோகப்படுத்துகிறார். ஆகவே சில காரியங்களை நாங்கள் மிஸ்யூஸ் பண்ணி நாங்கள் பிழையான காரியத்தை பிழையான கேள்விகளோடு பிழையான பதிலோடு இணைப்போமே, ஆனால் அது சரியான ஆவிக்குரிய வெளிப்பாட்டை கொண்டு வராது.
1: நன்றி பாஸ்டர்.
3: பாஸ்டர் வேறு பாஸ்டர் ஞானமையா ஞானமண்ணா சொன்னது சரியான காரியமா இருக்கு. என்னன்னு சொன்னா இந்த நான் இந்த நீங்க சொன்ன பார்த்தே பாஸ்டர் ஐயா, நான் கிட்டத்தட்ட அநேக ஆண்டுகளுக்கு முன்ன வாய்ச்சேன்னா நான் பதினொரு கொமன்றில சொல்லப்பட்டது இந்த ஆதிகாமம் முதலாம் அதிகாரம் முதலாவது வசனத்துக்கும் இரண்டாவது வசனத்துக்கும் இடையிலே எத்தனையோ பில்லியன் ஆண்டுகள் இருக்காமனு சொல்லி கணக்கு போட்டுருக்காங்க. முதல் வந்த ஐயா இந்த பூமி ஒரு இந்த பூமி அழிக்கப்பட்டதாம், முதலருக்கு அழிக்கப்பட்ட ஐயா, இரண்டாவது தரம் நோவாவின் காலத்தில் அழிக்கப்பட்டதாம். இப்ப ரெண்டு தரம் இந்த பூமி அழிஞ்சிட்டு. அப்ப முதலாவது அப்ப பாருங்க பாருங்க முதல எப்படி இருந்தது பாருங்க, வசனமே சொல்லுது ஐயா பாருங்க, அது அந்த எப்படி என்று சொல்லி சொன்னா அந்த பூமி வந்து ஜலத்தின் மேல் ஆவியான ரசாவடி கொண்டிருந்தால் பூமி ஜலத்துல மூழ்கி இருந்தேன். அதே மாதிரி தான் பாருங்க, அதே மாதிரி தான் நோவாவின் காலத்திலேயும் இந்த பூமி ஜலத்துக்குள்ள மூடப்பட்டதானே ஐயா, ரெண்டு தரம் ஒரே சேம் இன்சிடென்ட் தான் நடந்தது. அதுதான் அந்த இடத்துல வந்து வடிவார் விளக்கத்துல போடுறான், கிட்டத்தட்ட அநேக காலங்களுக்கு முன்பா நான் வாசிச்சு பார்த்தேன். உண்மையின்படி நீங்க சொன்ன பிரகாரம் இந்த டினோசவரியாண்ட விதிகள் எல்லாம் இந்த நாட்கள்ல அதுகள் எல்லாம் அந்த நாட்கள்ல இருந்த காரியங்கள், இப்படியான இன்னும் வேறு வேறு பிராணிகள் செந்துக்கள் எல்லாம் இருந்தா அவர்கள் இந்த காலகட்டத்துல இப்ப இல்லாம போயிட்டுது. இப்ப ஒரு சிலதுகளை இந்த கண்டுபிடிச்சு ஆய்வு செய்யறாங்க இந்த இடத்துல, எப்படி ஆண்டு இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பா இருந்த இடத்துல இதுன்றாங்க. அதனால நீங்க சொல்றபடி இந்த நாட்களை பாக்குற வழியில இந்த இருளும் வெளிச்சம் என்று சொல்லப்படுகிற காரியம் அது தேவனுக்குரிய
1: இருக்கிறபடினால
5: சொல்லுங்க.
1: சரி, கடைசியா உங்க முடிவை சொல்லுங்க.
5: என்னுடைய முடிவு, ஆண்டவர் வெளிச்சத்தையும் படைச்சார், இருளையும் படைச்சார், இருளை அவர் நன்மைக்குத்தான் படைச்சார். நாங்கள் இழைப்பார நித்திரை கொள்ள, நித்திரை கொள்ளும் போது அவருடைய பிரசன்னம், அவருடைய காரியங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்தும் முகமாய் அவர் நல்ல நல்லதுக்குத்தான் படைத்தார். ஆனால் அந்த இருளை மனுஷனாகிய நாங்கள் மாற்றிக்கொண்டோம். ஏனென்றால் நாங்கள் இரவிலே படுக்க வேண்டிய நேரத்திலே, நாங்கள் இழைப்பார வேண்டிய நேரத்தில அதை செய்யாம விட்டோம். இரண்டாம் மிருகங்கள் தான் அந்த நேரம் எழுந்து போய் உணவை தேடிக்கொள்ளுறது நேரம். அது அவ ஆண்டவர் அவையவைக்கு அவையவை காரியத்தை படைச்சார். ஏனென்றால் மனுஷனுக்கு வெளிச்சம் தேவை, மிருகங்களுக்கு அங்கு இருளே தான் அவர்கள் உணவை தேடி சாப்பிடுவார்கள். ஆமென். நம்பும்
3: மகேந்திரமையா, சூரிய ஒரு வசனத்தை சொல்றேன் ஐயா. என்னென்றால் இந்த நீங்க சொல்லுகிற பிரகாரம் இரவும் பகலும் இல்லையென்று சொன்ன ஒரேடியா பகலா இருந்தேன்னு சொல்லி சொன்னால், இரவா இருந்தேன்னு சொல்லி சொன்னால், காலங்களையும் வருஷங்களையும் நாட்களையும் குறிப்பிட முடியாது ஐயா. சரியா மகேந்திரமையா? ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்துல 14 வசனத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா அந்த காரியம் சொல்லப்படுது. அதாவது இந்த காலங்கள் இதுல இரவும் பகலும் இருக்கிற வேலையில தான் அந்த சுடரை ஆண்டவர் உருவாக்குறார். சூரியனோட சுடர் தானே ஐயா, சூரியன் பாக்கல, சூரியன் என்றால் நட்சத்திரம் கண்டாலும் அப்ப அவையால் இல்லையென்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு மனுஷன் காலங்களை கணிக்கெடுக்க முடியாது, நாட்களை கணிக்கெடுக்க முடியாது, வருஷங்களை குறிக்க முடியாது. அதனாலதான் ஆண்டவர் இந்த நாட்கள் அந்த இதை அதை கிரியேட் பண்ணினார். ஆனா வந்து கிரியேஷன் அவருடைய காரியமா இருக்கிறது. ஆனால் ஒரு காரியம், ஒரு சம்பவம் என்னவென்று சொல்லி சொன்னால், அந்த கிரியேஷன் மத்தியிலும் அந்த இருள் வெளிச்சத்தை மேற்கொள்ளாம இருக்க வேண்டும் என்பதற்கான சூரியனை கூட இந்த நாட்களில் ஆண்டவர் இந்த நாட்கள் ஒரு பெரிய பெரிய ஒரு, அதாவது என்ன, சுடராக இந்த நாட்களை உருவாக்கினான்னு சொல்லி பார்க்கக்கூடியதா இருக்கிறது. ஆமேன். அவ்வளவுதானே,
1: நேரம் கடந்து விட்டது. அருமையான வெளிப்பாட்டை அணைய ஊழியர்களும் கற்றுக்கொண்டோம். அடுத்த வியாழக்கிழமை தொடரும் அநேகர் கலந்து கொள்ள முடியவில்லை இன்றைக்கு. எனவே அடுத்த வியாழக்கிழமை தொடர்ந்து அடுத்த வியாழக்கிழமை இதை கொண்டு பண்ணுவோம். கத்தவங்களை ஆலோசிப்பாராக. இப்ப முடிவு சேர்த்த லெஸ் பிரதர் எடுப்பார். லெஸ் பிரதர், லெஸ் பிரதர்.
2: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் நாங்கள் பட்டிமன்றத்தில் இணைந்திருந்தோம். ஊழியர்கள் இணைந்து தங்களுடைய கருத்துக்களை எடுத்து வந்தார்கள். வேதாகம ரீதியாகவும் பொதுவான காரியங்கள் கூடாகவும் எடுத்து வந்து வழி நடத்தினார்கள். நாங்கள் ஒரு விசையை அவர்களுக்காக தலைகளை குனிந்து ஜபிப்போம், கண்களை மூடி ஜபிப்போம். ஆமீன். கர்த்தாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அதிகாலை மதியம் மாலை இரவு வேளைகளிலே ஊரில் இணைந்து ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் இணைந்து தங்களுடைய கருத்துக்களை எடுத்து வந்தார்கள். கத்தர் கொடுத்த ஞானத்தை கொண்டு இந்த காரியங்களை செய்யத்தக்கதாக கத்தர் உதவி செய்தார். அதற்காக ஊழியர்களையும் ஊழிய குடும்பங்களையும் ஒவ்வொருவராக பேர் பேராக ஆசீர்வதிக்கிறோம். இணைந்த சகோதரி எஸ்தர் பிரிண்டா அவர்கள் சென்று விட்டார்கள். ஆனாலும் அடுத்த முறை அவர் இணைவார் என விசுவாசிக்கிறோம். பாஸ்டர் ஞானவண்ணன், சௌரி ரூபி, சுசோதரி எட்வின் வானர் அவர்கள், சௌதரி ஜெனட், சௌரன் மகேந்திரன் இவற்றை தொகுத்து வழங்கினார். எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். கத்திரதாமே, உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட மென்மேலும் ஞானத்தை தந்து அடுத்த வாரத்திலே திருமுகமாக இணைகின்ற பொழுதும் கத்தர் வழி நடத்துவாராக. கத்தர் இதற்கான ஒரு காரியத்தை வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. அதற்கான முடிவை எடுத்து வர கத்தர் உதவி செய்வாராக. ஆமேன். இந்த கேள்வியை கேட்டு சகோதரன் மாய்ந்தன்னையாவும் அவருடைய உள்ளத்தில் எழுந்த இந்த காரியங்கள் ஒவ்வொன்றுக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு நாங்கள் பல்வேறு காரியங்களை அறியக்கூடியதாக இருந்தது. அதற்காகவும் கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஊழியர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த வேளையிலும் விடைபெறுவோம். God bless you all. ஆமேன். கத்தர் எல்லாவற்றையும் கத்தர் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புவித்து நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம். ஆமேன். God bless you all. ஆமேன்.
1: வருவார்கள், அவர்களோடு கலந்து ஆலோசிப்போம். கத்தரிலோரை ஆசிரிப்பார்கள். ஆமேன்.
2: ஆமேன் ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரமும் நாங்கள் பட்டிமன்றத்தில் இணைந்திருந்தோம். கேள்வி இருளுக்கும் இருளும் ஒளியும். ஆமேன். இருள் வருகின்ற பொழுது, ஒளி வருகின்ற பொழுது இருள் மறைந்து போகிறது. திரும்ப ஒளி போகின்ற பொழுது திரும்ப இருள் வந்துவிடுகிறது. இப்படியான காரியங்கள் பூமியிலே நடைபெறுகின்றது. அது ஆச்சரியமானதுதான். ஆனாலும் அதற்கான விடை கர்த்தரிடம்தான் உண்டது. அந்த வகையிலே நீந்து வழி நடத்தி உங்கள் எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலே அடுத்த வியாழக்கிழமை சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம். இந்த வழி நடத்திய ஊழியர்களையும் தொகுத்து வழங்கிய சௌரமா இந்தனையாவையும் வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம். ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன். அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர மதிய நேர ஒலிபரப்பு. இந்த வேளையிலும் எங்களுடன் சகோதரன் பாலன் அவர்கள்
6: இணைந்திருக்கிறார்.
2: போய்விட்டார். ஆமீன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். ஒரு பாடலோடு இணைகின்ற பொழுது ஊழியர் அனைவரும் சுவாசிக்கிறோம். கத்தரிய கரத்திலே ஒப்புவிப்போமா? ஆமீன்.

0: தோத்தரிக்கும்.
1: வாணரையா
2: சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா.
0: Recording
3: in progress. Recording stopped. Recording in progress.
1: அருமையானவர்கள், நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர ஒலிபரப்பு. இப்பொழுது டொரண்டோ நேரம் 12:05 வேளையில் நாங்கள் வீத பாடத்தின் நிகழ்ச்சியோடு ஊழியர் சுசேஷர் எட்வின் வானரவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம். பரிசுத்தாவியானவதாமே, இந்த நாளிலும் எங்களுடனும் உங்களுடனும் யார் ஒருவருடனும் பேசுகின்ற வார்த்தைக்கு முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு ஊழியரையும் குடும்பத்தாரையும் வாழ்த்துவோம். அவருடைய ஊழியங்களையும் வாழ்த்திக் கொண்டு நாங்கள் இந்த வழியிலிருந்து ஊழியர் சுசேஷர் ரெட்வின் மாணவர்களிடம் ஒப்படைக்கிறோம். அவர் வழி நடத்துவார். வழி நடத்துங்கள் ஐயா. காட் பிளஸ். ஆமேன்.
2: நன்றி ஐயா. ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் இந்த வேளையிலும் சங்கமனைய தளத்தின் ஊடாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் இந்த வேளையிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இறக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அருமை பிதாவை, இந்த அருமையான வேலைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உம்முடைய கரம் தானே கூட இருந்து நடத்தி செல்லும்படியாக செபிக்கிறேன் ஐயா. இன்றைய நாளிலும் அடியனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நாட்களிலே, நேற்றைய நாட்களிலே நாங்கள் இந்த ஆபிரகாமுடைய பகுதியிலே இந்த நாட்களை ஆதிகாமத்திலே பார்க்கிற வேளையிலே விருத்த சேதனம் என்ற தலைப்பிலே இந்த நாட்களில் சில காரியங்களை குறித்து இந்த நாட்களில் பேசியிருந்தேன். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே நாங்கள் பார்க்க போகிற காரியம் என்னவென்றால், பாருங்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த ஆபிரகாமுடைய மிகுதி காரியங்களை இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களை தொடர்ந்து இந்த நாட்களிலே பார்ப்போம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள் அந்த இடத்திலே கடந்த நேற்றைய நாட்களிலே பார்த்த காரியத்திலே சொல்லப்பட்டது என்னவென்றால், இந்த விருத்த சேதனம் என்று சொல்லப்படுகிற காரியம், அதாவது அந்த நாட்களிலே அங்கே நுனித்தோலை இந்த நாட்களை வெட்டுவதென்றும், இன்றைய நாட்களிலே புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிற வேளையிலே இருதயத்திலே விருத்த சேதனம் என்பதை குறித்து இந்த நாட்களிலே வேதம் இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, அதைத்தான் இந்த நாட்களை வேத பகுதி இந்த நாட்களை நமக்கு தெளிவாக இந்த நாட்களை கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். பாருங்கள் இங்கே, பாருங்கள் இந்த வேத பகுதியிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே பாருங்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது. தேவன் அந்த விருத்த சேதனத்தின் நிமித்தம் இந்த நாட்களிலே பாருங்கள் இந்த வேதம் சொல்லுகிறது. அவர் இந்த நாட்களிலே அங்கே அவர்களுக்கு இந்த நாட்களில் நிபந்தனைகளையும் இந்த நாட்களில் நினைவூட்டும் அடையாளமாக ஒரு சின்னமாகவும் இந்த நாட்களை வைக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், இதற்கு பின்பாக பாருங்கள் இந்த நாட்களிலே அதிகாரம் 17:15 15வது வசனத்திலே நான் வாசிக்கின்றேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பின்பு தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவியாகிய சாராளை இனி சாராயை இனி சாரா என்று அழைக்காதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பேரா இருக்கட்டும் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே இந்த இடத்திலே பாருங்கள் ஒரு பேர் மாற்றமான காரியம் இந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு நாங்கள் சில வேளைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட இந்த நாட்களை பேர் வைக்கிறோம். இந்த நாட்களை ஏதாவது ஒரு பேர் இந்த நாட்களை ஒரு ஆக்டருடைய பேரை வைக்கிறோம், அல்லது யாருடைய பேராவது இந்த நாட்களை வாய்த்து இந்த நாட்கள் என்ன செய்யறோம், உடனே காரியத்தை முடித்து விட்டு இந்த நாட்களை போகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆனால் அதற்குரிய பின்னாடி விளைவுகள் இந்த நாட்களே தெரியாது. ஆனால் பாருங்கள் இங்கே ஒரு தேவனுடைய, அதாவது தேவனுடைய பாதத்திலே இருந்து ஆண்டோட பிள்ளைகளா இருந்தால் என்ன பெயர்களை வைக்க வேண்டும் என்பது சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கணும். இப்ப ஆபிரகாம் என்று சொல்லி சொன்னாலும் அதற்குரிய ஒரு அர்த்தம் ஒன்று இருக்கிறது. அதே வேளையில பாருங்கள் சிம்சோன் என்றாலும் அதற்குரிய அர்த்தம் இருக்கிறது, யாக்கோ என்றாலும் அதற்குரிய அர்த்தம் இருக்கிறது. அதே விதமாக பாருங்கள் இங்கே ஆண்டவர் இந்த சாராய் என்று சொல்லி சொல்லப்படுகிற இவளுடைய பெயரை இந்த நாட்களே ஆண்டவர் சொல்லுகிறார், இனி அவளை இந்த நாட்களே சாராய் என்று அழைக்காதபடி சாராள் என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே அழைப்பாய் என்று சொல்லி அவளுக்கு பேர் என்று சொல்லி இந்த நாட்களே கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். இப்ப சாராள் என்றால் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? வேதத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறவர்களே இளவரசி என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆபிரகாம் முந்தி அப்ராம் என்றிருந்த அபிராம் என்று இருக்கிற வேளையிலே அங்கே அவருக்கு இந்த நாட்களே அங்கே எந்த விதமான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளவோ எப்படியான காரியங்களும் இந்த நாட்களே இல்லாமல் இருந்தது. ஆனால் ஆபிரகாம் என்று சொல்லி இந்த நாட்களே வருகிற வேளையிலே ஜாதிகளின் தகப்பன் என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே பேர் பெறுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப இங்கே ஆபிரகாம் ஜாதிகளின் தகப்பனும் சாராள் ஒரு இளவரசியுமாக இந்த நாட்களே அங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள். அப்ப தேசங்களும் ராஜாக்களும் இந்த நாட்கள்ல, தேசங்களுக்கு ராஜாக்களுக்கு இந்த நாட்கள்ல தாயாள் தாயாளால் என்பதை குறித்து இந்த நாட்கள்ல இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இந்த 16வது வசனத்திலே வாசிக்கிற வழியில் நான் வாசிக்கின்றேன். அங்க சொல்லப்படுகிறது, நான் அவளை ஆசீர்வதித்து அவளுக்கும் உனக்கும், பாருங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்கள் என்ன காரியம் சொல்லி சொன்னால், அவளுக்கும் உனக்கும் இந்த நாட்கள்லே நான் இந்த நாட்கள் என்ன செய்வேன், ஒரு குமாரனை தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை அங்கே ஆசீர்வதிப்பேன் என்றார் சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து நகைத்து 100 வயதான எனக்கு பிள்ளைகள் பிறக்குமோ, 99 வயதான சாராளுக்கு பிள்ளைகள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டு, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைத்திருப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணினான் சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். வருமான அன்பு பிள்ளைகள், அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், ஆண்டவர் அவரிடத்திலே காரியத்தை இந்த நாட்களே செல்லுகிறார். இந்த நாட்களே எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையை இந்த நாட்களே கேட்ட போது ஆபிரகாம் இடத்திலே இருந்த அந்த, அதாவது தற்காலிகமான ஒரு சந்தேகம் இந்த நாட்களே தோன்றியதை அங்கே காணக்கூடியதாக இருக்க கத்துடைய பிள்ளைகளே. ஆபிரகாமுக்குள்ளே ஒரு சிறிய ஒரு டெம்பரரியா ஒரு தற்காலிகமாக ஒரு ஒரு என்ன சந்தேகம் இந்த நாட்கள் அங்கே தோன்றி இருக்கிறதை பார்க்கிறோம். எப்படி என்று சொன்னால், அந்த உறுதியான விசுவாசம் இந்த நாட்கள்ல உள்ளவர்கள் கூட சில சந்தர்ப்பங்கள்ல என்ன செய்வார்களாம், அந்த விசுவாசம் அவர்களை விட்டு வழுகி போறதை பார்க்கிறோம் இன்றைய கடைசி காலத்தில். அதனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த நாட்களே நான் வருகிற வழியில விசுவாசத்தை காண்பேன் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை பார்ப்போம். ஏன் அப்படியான அந்த வார்த்தையை சொன்னார் என்று சொல்லி சொன்னால், கடைசி நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற வேளையிலேயே இந்த பூமியிலே இந்த நாட்களே பார்க்கிற வேளையிலே விசுவாசம் அங்கே காணப்படாத மாதிரி இந்த நாட்களே இருக்கும். ஏனென்றால் அவ்வளவுக்காக விசுவாச துரோகம் இந்த நாட்களே நடந்து கொண்டிருக்கும். இன்றைக்கே விசுவாச துரோகங்கள் இந்த நாட்களே தொடங்கிவிட்டதை பார்க்கக்கூடியதாக இருக்கிற அன்பு பிள்ளைகள். அப்ப விசுவாச துரோகங்கள் இந்த நாட்களிலே முந்தி இந்த நாட்களிலே அங்கே நடந்தால் தான் கேட்டின் மகன் வெளிப்படுவான் என்று சொல்லி இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் விசுவாசிகள் இன்றைக்கு வஞ்சிக்கப்பட்டு போவார்கள். எப்படி என்று சொல்லி சொன்னால், பொய்யான உபதேசங்கள், பொய்யான பிரசங்கங்கள், பொய்யான வார்த்தைகள் இந்த நாட்களில், இப்படியான காரியங்களை, அதாவது மருட்டான பேச்சுக்கள் மூலமாக இந்த நாட்களில் என்ன செய்வார்கள் சொன்னால், அவர்கள் தேவனை விட்டு வஞ்சித்து போகக்கூடிய சாத்திய கூறுகள் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே கத்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்தருடைய பிள்ளை, ஏனென்றால் என் ஆண்டவருடைய வருகை இந்த பூமியிலே வர வேண்டுமா இருந்தால், அருமையான கத்தருடைய பிள்ளைகளே, அங்கே வேதம் சொல்லுகிறது அந்த விசுவாச துரோகம் நடக்கும், அதற்கு பின்பாக அந்த கேட்டின் மகன் வெளிப்படுவான் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு சபைகளில் பாருங்கள், அநேக விசுவாசிகள் குறைஞ்சே போய்விட்டாங்க. ஏன், என்ன காரணம் சொன்னால், அவர்களுக்கு இந்த நாட்களை பார்க்கிற வேளையில ஒரு வெறுப்பு இல்லாத விதமாக இன்றைக்கு பார்ப்போமா இருந்தால், அநேக இடங்களிலே பார்க்கிற வேளையில் அருமையான கத்துடைய பிள்ளைகளே, கடவுளே இல்லை என்று சொல்லுகிற நாஸ்திகர்களாக இந்த நாட்களை ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறார். ஏன்னா இன்றைக்கு நாங்கள் இந்த பூமியில பிறந்துட்டோம், அண்டண்டாடு உழைப்போம், சம்பாதிப்போம், சாப்பிடுவோம், சந்தோஷமா இருந்து இந்த நாட்களை இதுவோம். அதே வேளையில இந்த நாட்களை பாருங்கள், அவர்கள் சந்தோஷமா இருக்க வேண்டுமென்றால் போதை வசுக்கு அடிமையாகிறார்கள், அல்லது குடிக்கு அடிமையாகிறார்கள், இப்படியாக ஏதாவது ஒரு காரியத்துக்கு அடிமையாகி அதிலே இந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள், தங்களுடைய சரீரத்தை இந்த நாட்களில் சந்தோஷப்படுத்தி கொள்ளுகிறார்களே ஒழிய ஆத்மாவிலே அவர்களுக்கு சந்தோஷம் இல்லை. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அவருடைய ஆத்மாவிலே அவர்களுக்கு சந்தோஷம் இல்லை, அவருடைய இருதயத்தில் ஒரு சந்தோஷம் இல்லை. ஆனால் இந்த நாட்களை பாருங்கள், இப்படி பழக்க வழக்கங்களுக்கு ஈடுபடுகிறவர்கள் ஒரு சொற்ப நேரத்திலே இந்த நாட்களிலே அவருடைய சரீரம் இந்த நாட்களிலே சந்தோஷப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே எல்லாம் இந்த நாட்களை போனதற்கு பின்பாக மறுபடியும் அந்த காரியத்தையே செய்து தொடர்ந்து சரீரத்தை அழித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஏனென்றால் இன்றைய காலகட்டம் அந்த விசுவாச துரோகம் நடக்கிற காரியம் தொடங்கிவிட்டது என்பதை இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஜாக்கிரதையாக இந்த நாட்களில் இருப்போம். பாருங்கள், இந்த இடத்திலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், இதே ஆபிரகாம் கூட ஆண்டவர் பேசுகிறார் ஐயா. ஆபிரகாமோடு இந்த நாட்கள் ஒரு மனுஷன் பேசவில்லை, ஆண்டவரே இந்த நாட்களிலே பேசுகிறார். இந்த நாட்களை பாருங்கள், ஆனா பேசுகிற வேளையிலே அவங்க கூட இந்த நாட்களை பாருங்கள் முகங்குப்புற விழுந்து ஆண்டவர் நகைத்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது இந்த 17வது அதிகாரத்திலே 17வது வசனத்திலே பாருங்கள், 99 வயதான சாராளுக்கு பிள்ளை பிறக்குமோ, என் இருதயத்திலே இந்த நாட்களை அவன் சொல்லிக் கொண்டான்னு சொல்லி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது 100 வயதான எனக்கு பிள்ளைகள் எப்படி பிறக்கும், 99 வயது சாராளுக்கு. பாருங்கள், ஏனென்றால் தேவனுடைய அந்த ஆபிரகாம் விசுவாசத்தை விசுவாசத்தின் தகப்பன் என்று பெயர் பெற்றிருந்தாலும், ஆனால் ஒரு காரியம் இந்த நாட்களிலே அந்த விசுவாசத்துக்குள்ளே ஆபிரகாம் வருவதற்கு இந்த நாட்களிலே பார்க்கிறவர்களே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் இந்த நாட்களிலே அங்கே ஒரு நம்பாத ஒரு காரியத்தில் இந்த நாட்களை

வேதம் சொல்வது மனுஷனால் கூடாத காரியம், கத்தராலே ஆகும் என்று சொல்லி இந்த நாட்களை வேதத்தில் இந்த நாட்களை பார்க்கிறோம் அருமை பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், இந்த வார்த்தையின் அடிப்படையில பார்க்கிற வேளையிலே ஒரு சொற்ப நேரத்திலே அங்கே அவனுக்குள்ள ஒரு தற்காலிகமான சந்தேகம் இந்த நாட்களிலே தோன்றுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்தருடைய பிள்ளைகள். அப்ப பாருங்கள், உறுதியான விசுவாசம் உள்ளவர்கள் கூட சில சந்தர்ப்பங்களிலே சில அதாவது சந்தேகங்கள் இந்த நாட்களே உட்பட்டு விடுவது உண்டு என்பதை இந்த நாட்களே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே இது ஒரு பெரிய அதாவது இது ஒரு இது நடைபெறும் போது இந்த நாட்களை நாம் தேவனுக்கு கீழ்ப்படிவதில்லை, உறுதியாக அங்கே இருக்கவும் முடியாது. அதனாலே அருமையான கத்தோட பிள்ளைகளே, நாங்கள் இப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் வருகிற வேளையிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், உறுதியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதே வேளையிலே தேவனுக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஆதாம் ஏவாளுடைய காரியம் என்ன, அவர் செய்த பாவங்கள் என்ன, ஒரு பெரிய பாவம் அல்ல அருமையான அன்பு பிள்ளைகளே. ஏவாள் சென்னது ஏவாள் செய்த காரியம் தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் இருந்ததுதான் அவருடைய பிரசாரங்கள், அவருடைய பிரசன்னத்தை இழந்தார்கள், அவருடைய சமூகத்தை இழந்தார்கள். அது மட்டுமல்ல, இந்த பூமியில வந்து இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்கே பாருங்கள் ராப்போல அடிமையாக இந்த நாட்களை வாழுகிற வாழ்க்கைக்குள்ளே இந்த நாட்களை வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற அன்பு பிள்ளைகளை பாருங்கள். முதலாவது நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும், ஆண்டவர் எதை சொல்லுகிறாரோ அந்த காரியத்தை நாங்கள் ஓம் செய்வோம் ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாட்களை உறுதி கொள்வோமா இருந்தால் நாங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் இந்த நாட்கள் என்ன செய்வார்னால் நம்மை கொண்டு அந்த காரியத்தை இந்த நாட்களை செய்வார். அதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். உடனே காண்ட சொல்றாரு, இந்த நாட்கள் இங்க வாப்பா இந்த இடத்துக்கு போன்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்துக்கு நாங்கள் இந்த நாட்களை யோனா போல் நிக்க கூடாது. யோனா போல் சொன்ன மாதிரி இருந்தார்கள், ஆண்டவரே நான் நினைவேக்கு போக மாட்டேன், ஆண்டவரே நான் தர்சுக்கு தான் போவேன், ஏனென்றால் அந்த ஜனங்கள் இந்த நாட்களே சத்தியத்தை கேட்க மாட்டார்கள் என்று சொல்லி இந்த நாட்கள் அவனுக்குள்ளே ஒரு நோக்கம் இருக்குமா இருந்தால் அருமையான கத்தோட பிள்ளைகளே, அதே வேளையிலே தேவன் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுவாரா இருந்தால் நாங்கள் போய் ஐயோ இந்த ஜனங்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லி இந்த நாட்களை இவங்களாவது கேட்கிறதாவது என்று சொல்லி இந்த நாட்களை விடுவோமா இருந்தால் நாங்கள் ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியவில்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இந்த நாட்களை இருக்கிறது என்பதை பார்க்க பாருங்கள். அந்த இடத்துக்கு நீங்கள் ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு நீங்க போய் சும்மாவது நின்று வாங்க, அதற்குரிய பலனை ஆண்டவர் தருவார். இப்ப ஜோனா போய் அங்கு பெரிய காரியம் சொல்லவில்லை, பெரிய காரியம் செய்யவில்லை. யோனாவை என்ன செய்தார், ஆண்டவர் இந்த நாட்கள் சொன்ன காரியத்தை சொன்னார். சொன்ன காரியம் எப்படின்னு சொன்னால் யோனா வந்து ஒரு உறுதியான விசுவாசத்தோடு அந்த காரியத்தை அங்க சொல்லவில்லை. நினைவேடு ஜனங்களுக்கு கத்தர் அழிக்க போறாருன்னு சொல்லி ஏனோ போகடி போக்காத்தான் இந்த நாட்கள் அதுல போய் இந்த நாட்கள் அந்த காரியத்தை சொன்னார். ஆனால் என்ன நடந்தது, அந்த ஜனங்கள் பாருங்கள் அந்த வார்த்தையை கேட்டு அந்த ஜனங்கள் ஜோனாவை பார்க்கவில்லை. அந்த ஜனங்கள் பார்த்தார்கள் யார் என்றால் சர்வ வல்லம் உள்ள தேவனுடைய வல்லமையையும் தேவனுடைய மகிமையும் இந்த நாட்களில் பார்த்தார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் கத்தருக்கு பயப்படுகிற விதமாக அவர்கள் சாம்பல்ல நிட்டுடுத்தி இந்த நாட்களிலே அந்த மனுஷர்கள் எல்லாரும் அந்த மிருகங்களிலிருந்து சகலதும் இந்த நாட்களை என்ன செய்தார்கள், அந்த இடத்துல தேவனுடைய சமூகத்தில் இருந்தார்கள். உடனே தேவன் அந்த ஜனங்களுக்கு பரிதாபித்து இந்த நாட்கள் என்ன செய்தார், அந்த அழிவை இந்த நாட்களை நிறுத்தினார். அதே மாதிரி தேவன் நம்மை எங்கே அனுப்ப சித்தமா இருக்கிறாரோ, எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறாரோ அவருடைய சத்தத்துக்கு நீங்க முதலாவது கீழ்படியுங்க. மனுஷனுடைய சத்தத்துக்கு அல்ல, கர்த்தருடைய சத்தத்துக்கு இந்த நாட்களை கீழ்படியுங்க. இப்ப பாருங்கள், இங்கே கர்த்தர் சொல்லுகிறார் ஆபிரகாமுக்கு. ஆனால் ஆபிரகாம் என்ன சொல்கிறார் சொல்லி சொன்னால் சிரிக்கிறார்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற மாதிரி கத்தோடைய பிள்ளைகள். அப்ப இந்த வார்த்தையை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே இப்போது நாங்கள் பார்க்கிற வழியிலே அங்கே ஆண்டவருக்கு கீழ்ப்படுதல உறுதியா இருக்க வேண்டும் என்பதையும் நாம் இங்கே விசுவாசத்தை இந்த நாட்களிலே அங்கே புதுப்பிக்குமாறு தேவனிடத்திலே வேண்டிக் கொள்ள வேண்டும் என்பதையும் கத்தோடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளை. பாருங்கள் இந்த நாட்களே பாருங்கள், அப்ப இந்த இடத்திலே பாருங்கள் என்ன காரியம் நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள் அங்கே பேசுகிறார் அவர்களோடு பாருங்க எப்படி என்று சொல்லி சொன்னால் இஸ்மவேலுக்கும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன், நான் அவனையும் ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பருக பருக பண்ணுவேன், அவனும் 12 பிரபுக்கள் பெறுவான், அவர்களை இந்த நாட்களிலே பெரிய ஜாதியாக்குவேன், வருகிற வருஷத்திலே குறித்த காலத்திலே சாரால் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடு நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் மறுமையான கத்துடைய பிள்ளைகளை. அப்ப தேவன் அங்கே அந்த உடன்படிக்கை இந்த நாட்களே மறுபடியுமா இந்த நாட்களை என்ன சொல்லுகிறார், அங்கே இந்த நாட்களே ஈசாக்கோடு ஈசாக்கு மூலமா ஈசாக்கோடு நான் அந்த உடன்படி அடித்து பலியிட்டார்கள். அந்த அடையாளத்துக்காக நாட்களை அப்ப பாருங்கள் அங்கே நிழல்
நிஜமாக அந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம். அறிமையான கத்துடைய பிள்ளைகளை அங்கு நிழலாக ஈசாக்கு அந்த இடத்துல வைக்கப்பட்டார். ஆனால்

0: அங்கே பலியிடப்பட்டது என்ன? ஒரு சாதாரண ஒரு மிருகம், ஒரு ஆடு, ஆட்டுக்குட்டி தான் அந்த இடத்துல, ஆட்டுக்கடா தான் அந்த இடத்துல பலியிடப்பட்டது. அதைத்தான் நான் சொல்லியிருந்தேன் கடந்த கிழமை, கடந்த முறை அருமையான கத்தோடைய பிள்ளைகளை. அந்த ஆட்டுக்குட்டியுடைய அந்த அடையாளத்தினுடைய நிலைப்பாடு என்ன சொன்னால், புதிய ஏற்பாட்டில் வருகிற இந்த உலகின் பாவங்களை சுமந்து தீக்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லி இந்த நாட்களை கத்தரை, இந்த நாட்களை நாங்கள் குறிப்பிடுகிறோம் அருமையான கத்தோடைய பிள்ளைகளை. அப்படியானால் பாருங்கள், அந்த நிழலை இங்கே புதிய ஏற்பாட்டிலே நிஜமாக இந்த நாட்களிலே மாற்றப்பட்டு வருகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்தோட பிள்ளைகளை. அப்ப தேவன் இந்த காரியங்களை பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள். அங்கே தேவன் இந்த நாட்களை ஆபிரகாமோடு பேசி இந்த காரியத்தை முடித்து விட்டு இந்த நாட்களை போகிற வழியிலே பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த 18வது அதிகாரத்திலே பார்க்கிற வழியிலே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது அங்கே, பின்பு கத்தர் அங்கே மம்ரோயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமாகி அவன் பகலிலே உஷ்ணவேளையிலே கூடாரத்திலே வாசல் அங்கே உட்கார்ந்திருந்தான். தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ மூன்று புருஷர்கள் அவனுக்கு எதிரே நிற்கிறார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடாரத்திலே இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் அங்கே எதிர்கொண்டு ஓடி தரைமட்டும் குனிந்து, ஆண்டவரே உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததினால் நீர் ஒரு அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டுமா, உங்கள் கால்களை கழுவி மரத்தடியிலே சாய்ந்து கொண்டிருங்கள், நீங்கள் உங்கள் இருதயத்தை இந்த நாட்களை திடப்படுத்திக் கொண்டு அப்பம் கொண்டு வருகிறேன், அப்புறம் நீங்கள் உங்கள் வழியிலே போங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே என்னொரு சம்பவம் என்று சொல்லி சொன்னால், இந்த மூன்று தூதர்கள் சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுது, மூன்று விருந்தினர். இந்த மூன்று தூதர்கள் என்று சொல்லப்படுகிற ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால், திருத்துவ தேவனுடைய தன்மையை இந்த இடத்தில் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகள். பாருங்கள், இந்த நாட்களை ஏனென்றால் அந்த இடத்துல ரெண்டு தூதர் வந்திருக்கலாம் தானே, அல்லது ஒரு தூதர் இந்த நாட்களே வந்திருக்கலாம் தானே. நீங்க பாருங்க, அநேக இடங்கள்ல பாருங்கள், ஒரு தூதன் தான் வந்து இந்த நாட்களே சங்கார தூதன் சொல்லி காரியங்களை செய்வார். ஆனா இந்த இடத்திலே பாருங்கள், மூன்று தூதர் சொன்னால் திருத்துவ தேவனுடைய தன்மை அந்த இடத்திலே இப்படிப்படுகிறதை பார்க்கிறோம். பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்தாவியானவரும் சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இப்ப பாருங்கள், இந்த நாட்கள் அந்த மூன்று பேரிலே ஒருவன் தேவன், மனுஷ ரூபத்திலேயே வெளிப்பட்ட இந்த நாட்களிலே தேவனாகவும், மற்ற இருவரும் மனுஷ ரூபத்திலே வந்த தேவதூதர்களாகவும் இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்கள் ஆபிரகாம் அவர்களை தேவன் என்றும் தேவதூதர்கள் என்றும் முதலே அடையாளம் கண்டுகொள்ளவில்லை என்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற மாதிரி கத்துறையுள்ள. இப்ப ஆபிரகாமுக்கு ஒரு டவுட் உண்டு. ஆபிரகாம் சொல்லுகிற அந்த நாட்களை என்னவென்று சொல்லி சொன்னால், அங்கே ஒருவர் தேவன் என்றும் மற்றது தேவனுடைய தூதர்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் அவருக்குள்ளே ஒரு டவுட்டான காரியத்தில் இந்த நாட்கள் என்ன செய்யற, சந்தேகமான காரியத்தில் இந்த நாட்களிலே ஆபிரகாம் அந்த இடத்திலே செயல்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. ஆனால் பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிற இந்த நாட்களை பாருங்கள், அங்கே அவர்கள் அதற்கு பின்பாக பாருங்கள், அங்கே அவர்கள் இந்த நாட்களில் அங்கே ஆபிரகாமோடு இருந்து அங்கே ஆபிரகாம் கொடுத்த ஆகாரங்கள் எல்லாவற்றையும் உண்டு. இந்த நாட்களில் பாருங்கள், எல்லாவற்றையும் காரியங்கள் எல்லாம் முடித்து விட்டு இந்த நாட்களில் சொல்லுகிறார் 10வது வசனத்திலே. அங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே எப்படி என்று சொன்னால், 9வது வசனத்தில் மனைவியார் சாராள் அங்கே என்று கேட்கிற வழியில் அவர் சொல்லுகிறார், அங்கே அவள் கூடாரத்திலே இருக்கிறான் சொல்லுகிற வழியிலே அவர் சொல்லுகிறார்கள், ஒரு அப்பொழுது அவர் ஒரு உற்பவ காலத்தின் திட்டத்தில் நிச்சயமாக நான் உன்னிடத்திலே திரும்பி வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராள் ஒரு குமாரனு இருப்பாள் என்றாள். சாராள் அவளுக்கு பின்புறமாக கூடாரவாசல் இதை கேட்டுக்கொண்டிருந்து, ஆபிரகாம் சாராளும் வயது சென்று மீந்தவர்களாக இருந்தபடினால், இஸ்ரவேலுக்குள்ள வழிபாடுகள் இந்த நாட்களை நின்று போயிருந்தபடினால், ஆகையால் சாராள் உள்ளத்திலே நகைத்தாள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்த்தோம். ஆபிரகாமும் நகைத்தான், சாராளும் நகைக்கிறார். விசுவாசத்தினுடைய தந்தை, விசுவாசத்தினுடைய தாயார், விசுவாச குடும்பங்கள் இருவருக்கும் இந்த நாட்களை பாருங்கள், ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், அந்த அவருடைய விசுவாசம் நழுவி விட்டது என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்க பாருங்க அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் விசுவாசத்தோடு தான் காரியத்தை செய்கிறோம். இன்றைக்கு பாருங்கள், எங்களுக்கு பேர் என்ன, விசுவாசிய விசுவாசியன்னு அர்த்தம் என்ன, விசுவாசிக்க வேண்டும், கர்த்தரவர் இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை விசுவாசிக்க வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. யோபு பக்தனை எடுத்து பாருங்கள், யோபுடைய வாழ்க்கையிலே வேதாகமமோ இல்லை இந்த நாட்களே, அல்ல இந்த நாட்களே ஏதோ புத்தக சுருளோ ஒரு காரியம் இந்த நாட்களே இல்லை, ஆனாலும் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்பதை யோபு இந்த நாட்களே அங்கே உணர்ந்து கொண்டார் சொல்லி இங்கே பார்க்கிறோம். அதே போல இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே இந்த ஆபிரகாமும் சாராளும் இங்கே ஆபிரகாம் நகைக்கிறார் 1வது அதிகாரத்திலே, 2வது அதிகாரத்திலே சாராளும் நகைக்கிறார்கள். என்னவென்றால் அவர்கள் இருவருக்கும் அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், விசுவாசம் மங்கி போய்விட்டது, விசுவாசம் நழுவி போய்விட்டது என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. நம்முடைய வாழ்க்கையிலே நீங்க ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்க வேண்டும், வயசு முக்கியம் இல்லை ஐயா. ஆண்டவரோடு நாங்கள் இடைப்படுவதற்கு, ஆண்டவரோடு நாங்கள் இங்கே செயல்படுவதற்கு வயசு முக்கியம் இல்லை. ஆண்டவரோடு செயல்படுகிறதற்கு நம்முடைய இருதயம் தான் இந்த நாட்களில் இருக்க வேண்டும். மனதிலே உள்ள உறுதி தான் இந்த நாட்களே நமக்குள்ளே இந்த நாட்களில் இருக்க வேண்டும். மறுமையான கத்தோடு விலகலே. இன்றைக்கு பாருங்கள், இந்த நாட்களே சாமுவேல் தீர்க்கதரிசி அவருடைய வாழ்க்கையில் எடுத்து பாருங்கள். சிறு வயதிலே கொண்டு போய் அங்கே ஏரியோடு சேர்க்கப்பட்ட வேளையிலே பாருங்கள், ஒரு உறுதியான திட்டத்தோடு அந்த இடத்துல இந்த நாட்களை இருந்து இந்த நாட்களை பாருங்கள் கத்தோடைய சித்தத்தை செய்து முடித்தார். அருமையான அன்பு பிள்ளைகளே பாருங்கள் இந்த நாட்களே. ஆனால் பாருங்கள், அதே மாதிரி இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய திட்டத்தை செய்து முடிக்க வேண்டுமா இருந்தால் நமக்கு இந்த நாட்களே வயசு முக்கியம் இல்லை. தேவன் நம்மை இந்த நாட்களே நடத்துவார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இருக்குமா இருந்தால் நாங்கள் அந்த காரியத்தை இந்த நாட்களே செய்து முடிக்கலாம். அருமையான கத்தோடைய பிள்ளைகளே பாருங்கள், இவங்க என்னத்தை கவனிக்கிறாங்க? விசுவாசம் தந்து இவங்க சொல்றா எனக்கு 100 வயசு, இவருக்கு 99 வயசு, இது எப்படி ஆகும்? அருமையான கத்தோடைய பிள்ளைகளே, அப்ப இந்த காலகட்டத்திலே தான் பாருங்கள் அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், 14வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். அங்கு சொல்லப்படுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களே, அங்கே இந்த நாட்களே பாருங்கள், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுண்டோ? உற்பவ காலத்திலே உன்னிடத்திலே திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். கத்தோடைய அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வாப்பா ஆபிரகாம், உன்னை நான் இந்த நாட்களிலே கல்தேயர் தேசத்திலிருந்து அழைத்தவர் நான். நீ எங்க இருந்த? நீ ஒரு விக்கிரக ஆராதனை காரணா இருந்த? நீ இருந்த இடம் இங்க எப்படிப்பட்ட தேசம் என்று சொல்லி சொன்னால் விக்கிரகங்களை வைத்து ஆராதிக்கிற இடமாக அந்த நாட்களே ஈரான், அதாவது ஈரான் ஒரு பகுதி இந்த நாட்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அப்படியாக அந்த இடத்திலே இருந்து நின்னை நான் அங்கிருந்து உன்னை அழைத்து நான் எதற்காக என்று சொல்லி சொன்னால் ஒரு ஜாதிகளுக்கு, அதாவது ஒரு ஜனங்களுக்கு ஒரு தகப்பனாகவும் இந்த நாட்களே நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை அழைத்தான். ஆனால் நீ ஒன்றுமே இல்லாத தனி மனுஷனா இந்த நாட்களே இருந்தா இந்த நாட்களே உன்னை நான் ஆசீர்வதிக்க போறேன். அதற்காகத்தான் உன்னுடைய பெயர்கள் எல்லாம் மாற்றப்பட்டு உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் இடத்திலிருந்து விளக்க வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் நானே இந்த நாட்களை அவர்களை விளக்கி இந்த நாட்களே எல்லாவற்றின் ஒரு சீராக இந்த நாட்களை கொண்டு வருகிறேன் சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் இந்த நாட்களை அந்த இடத்திலே அங்கே ஆபிரகாம் சொல்லுகிறார். ஆனால் ஆபிரகாமும் சாராளும் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள்? அந்த விசுவாசம் தளர்த்தப்பட்டவர்களா இந்த நாட்களை நிற்கிறார்களா? கத்துடைய இந்த சந்தர்ப்பம் ஒரு முக்கியமான காரியம். 99 வயசு இஞ்சாலே பார்க்கிற வேலையிலே பாருங்கள், இனி சாராளுக்கும் அதே காரியம் இந்த நாட்களை பார்க்கல, வயசு போய்விட்டது, ஆனால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. உடனே என்ன செய்கிறார்கள்? இது நடக்குமா நடக்காதா என்று வேலையிலே ஆண்டவர் பேசுகிறார் இந்த நாட்கள். எப்படி என்று சொன்னால் கத்திரால் ஆகாத காரியம். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க யாரா இருக்கலாம்? இந்த நாட்களே உங்களுக்கு 90 வயசா இருக்கலாம், 85 வயசா இருக்கலாம், அல்லது 75 வயசா இருக்கலாம். வயசு முக்கியம் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை தானையா முக்கியம். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை விசுவாசியுங்கள், அப்பொழுது தேவன் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வார், உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளே ஒரு குடும்பத்துக்குள்ளே இந்த நாட்களை அற்புதத்தை செய்வார். ஏன்னா கர்த்தர் அப்படியாக செய்யணும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இந்த நாட்களில் இல்லையாமு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை அப்ப பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், தாம் அதாவது வாக்குத்தத்தம் செய்ததை அங்கே செய்து முடிக்க தேவனுக்கு இந்த நாட்களே வல்லமை உண்டு என்பதை நாங்கள் இந்த நாட்களிலே புரிந்து வேண்டும். ஒவ்வொரு விசுவாசிகளும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் இந்த நாட்களை விரும்புகிறார். அப்ப இந்த கருத்தை நாங்கள் பார்க்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அங்கே இந்த நாட்களை பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அப்ப பாருங்கள், இங்கே தேவனாலே எப்படியாக எல்லாம் கூடும் என்று சொல்லி சொன்னால், அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் இந்த நாட்களிலே அவர் எதையும் இந்த நாட்களிலே செய்து முடிக்க அவராலே ஆகும் என்பதைத்தான் நாங்கள் முதலாவதாக இன்றைக்கு நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அருமையான அன்புள்ளே, இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களிலே முதலாவது நாங்கள் அறிந்து கொள்வதில்லை, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இன்றைக்கு நமக்கு விளங்குற இல்லையா? இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சுக்கு போறோம், அதே போலே ஜெபம் பண்றோம் ஐயா, ஆனா இவ்வளவு காரியத்தை செய்கிறோம், ஆனா அந்த நாட்களை பார்க்கிற வழியிலே நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஐயா நீங்கள் ஒரு நாள் இந்த நாட்கள் நினைக்க கூடாது. ஏதோ கல்லையோ மண்ணையோ இந்த நாட்களே மரத்தையோ நாங்கள் ஆராதிக்க இல்லை, ஒரு ஜீவன் உள்ள தேவன், அவர் உயிருள்ள தேவன், உயிரோடு இருக்கிற நீங்கள் எப்பொழுது இந்த நாட்களை ஜெபிக்க உட்காருங்களோ அந்த இடத்திலே தேவன் உங்கள் அருகிலே இந்த நாட்களை வந்திருக்கிறார் என்பதை அங்கே இந்த நாட்களை வேதம் இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், மத்தேயு 19:26 சொல்லுகிறது, இயேசு அவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாதுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கே ஆபிரகாம் ஆதிகாமத்தில் சொல்லப்படுகிறது, ஆதிகாமம் 18வது அதிகாரத்தில் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே இங்கே வேதம் சொல்லுகிறது 14வது வசனத்திலே, எப்படி சொன்னால், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்படியானால் யார் சொன்னது? இயேசு கிறிஸ்து தான் சொல்லுகிறார். அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாமோடு இந்த நாட்களை உலாவி வருகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் ஆபிரகாமை நண்பன் என்று சொல்லி சொல்லுகிறார். கத்துடைய உள்ளே லாசருவை பார்த்த நாட்களை பாருங்க, லாசருவோடு ஆண்டவர் லாசருடைய குடும்பத்துக்குள்ள இந்த நாட்களை உலாவி வருகிறார். சொல்லுகிறார் வந்து, நீர் சிநேகிக்கிற லாசரு மறித்து போனார் என்று சொல்லுகிற வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள், தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகிறோம் சொல்லி இந்த நாட்கள் என்ன செய்கிறார், அப்படியே அமைதியாக இந்த நாட்களை இருந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டதுக்கு பின்பாக இந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம். கத்துடைய பிள்ளைகளை அப்படி பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது, இயேசு அவர்களை பார்த்து மனுஷனால் கூடாத காரியம் அங்கே தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி இந்த நாட்களில் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, அப்ப பாருங்கள் இந்த நாட்களில் இந்த காரியத்திலே பார்க்கிற வேளையில், அப்ப இந்த இடத்திலே நாங்கள் 19 ஆபிரகாம் நாட்களை பார்க்கிற வேளையில பாருங்கள், அதுக்கு பின்பாக ஆண்டவர் இந்த நாட்களை சொல்லுகிறார், பின்பு வந்த புருஷர்கள் எழுந்து அவ்விடத்தை விட்டு சோதோம் குமாராவுக்கு போனார்கள். ஆபிரகாம் அவர்களோடு கூட போய் வழி அனுப்பினார். பாருங்கள், அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம், அதாவது பெரிய பலத்த ஜாதியாவதனாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதனாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோன்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், ஏனென்றால் வாக்கு தத்தத்தை நான் ஆபிரகாமுக்கு நிறைவேற்ற போறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்ப இதுதான் ஆண்டவருடைய காரியம். அவ என்னுடைய பிளானை ஆபிரகாமுக்குள்ள போட்டுட்டேன், என்னுடைய பிளானை இந்த நாட்களே ஆபிரகாம் மூலமாய் ஆபிரகாமுக்குள்ளே நான் நிறைவேற்ற போகிறேன். அப்படியானால் இந்த நாட்களை என்ன செய்யறேன்னு சொன்னால், அப்படியானால் நான் போகிற காரியத்தை, நான் என்னுடைய ரகசியங்களை ஆபிரகாமுக்கு இந்த நாட்களை நான் மறைப்பேனோ என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லிவிட்டு கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் அங்கு தனக்கு புள்ள பின்வரும் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை இந்த நாட்களை காத்து நடவுங்கள் என்று கட்டளை விடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார் சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படும். பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், தன் அதாவது நீதியை நியாயத்தை அங்கே இந்த நாட்களை அவனுடைய பிள்ளைகளுக்கு அவன் அறிவிப்பான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டு பாருங்க. ஆபிரகாம் ஒரு சொற்ப நேரத்துக்கு முன்பாக என்ன செய்யற, நகைக்கிற விசுவாசத்துல தளர்ந்துட்டார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நாட்கள் இங்க வாப்பா, நான் உண்மையில விசுவாசம் வச்சுக்கிறேன். இந்த கருமையான கத்துடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரை நேசிக்கிறோமோ நேசிக்காம விட்டோமோ அது வேற காரியம். ஆனால் கத்தர் நம்ம நேசிக்கிறார் என்பதை அறிஞ்சு கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் ஐயா. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறபடியினால்தான் யோவான் 3 14 சொல்லப்பட்டபடி தேவன் தன்னுடைய ஒரே போரான குமாரனை இந்த பூமியிலே தந்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த அன்பு எதை குறிக்கிறதுன்னு சொன்னால், ஒவ்வொரு மனுஷனையும் ரட்சிக்கப்பட்ட மனுஷன் என்று சொல்லி நான் இந்த இடத்திலே பேசவில்லை. இந்த பூமியிலே இருக்கிற சகல பாசக்காரர்களை, அவர்கள் என்ன மதமா இருந்தாலும் சரி, என்ன காரியங்களா இருந்த இந்துவா இருந்தாலும் சரி, புத்திஸ்டா இருந்தாலும் சரி, அதாவது அந்த நாட்களை பார்க்கிற வழியிலே முஸ்லீமா இருந்தாலும் சரி, அல்லது தேவனே இல்லை என்று சொல்லி இருக்கிற மனுஷனா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மனுஷனையும் ஆண்டவர் இந்த நாட்களிலே நேசிக்கிறார் ஐயா. இதைத்தான் நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். ரட்சிக்கப்படுகிறது ரட்சிக்கப்படாது இரண்டாவது பகுதி. அருமையான கத்தோடு, ஆனாலும் ஆண்டவர் நம்மை நேசிக்கிற வேளையிலே நாங்கள் அவரை நேசிப்போமா இருந்தால் அவர் நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி அந்த இடத்திலே நம்மை கொண்டு போய் இந்த நாட்களில் சேர்க்கிறவரா இந்த நாட்களில் இருப்பார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அதே வேளையிலே இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மை நேசிக்கிற வேளையிலே அவர் நேசிக்கிற அந்த அன்பை நாங்கள் மறுதளித்து இந்த நாட்களை அதை ரிஜெக்ட் பண்ணி இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்கிறோம், வழிவிட்டு இந்த நாட்களை விலகி போகிற வேளையிலே நம்முடைய மரணத்துக்கு பின்பாக நாங்கள் போக வேண்டிய இடமோ ஒரு பயங்கரமான இடமாக இந்த நாட்களில் இருக்கும் என்பதை அங்கே இந்த நாட்களில் காணக்கூடியதாக இருக்கிற கத்துடைய பாருங்கள். கடவுளே இல்லை என்று சொல்லுகிற மனுஷனுக்குள்ளே தான் பாருங்கள் என்ன காரியம் நடக்கிறது சொன்னால், அவனுக்குள்ளே தான் அகங்காரங்களும் வீம்புகளும் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, இந்த நாட்களே ஜனங்களை கொல்ல வேண்டும், ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர் இந்த நாட்களே கடவுளுடைய பேரையே சொல்லி இந்த நாட்களே அதன் மூலமா இந்த நாட்களை சில காரியங்களை இந்த நாட்களை செய்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் இது பிசாசுடைய தந்திரங்களாக இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, வெளுத்ததெல்லாம் பால் அல்ல என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அப்ப வெளுத்ததெல்லாம் பால் அல்ல, வெளிச்சம் எல்லாம் ஒளி அல்ல. அருமையான அன்பு பிள்ளைகள், அதைத்தான் நாங்க பார்க்க வேண்டும். அப்படி என்று சொல்லிச்சுன்னா இன்றைக்கு எல்லாம் வெள்ளையா இருக்குன்னு சொல்லி போட்டு பால் என்று நினைக்க கூடாது. அப்ப அதைத்தான் இன்றைக்கு பார்க்கிற வழியிலே எல்லாரும் இந்த நாட்களை நல்லாய் வந்து காரியங்களை செய்கிறார்கள், ஆண்டவரை பற்றி பேசுகிறார்கள், அதனாலே இவர்கள் பரிசுத்தவான்கள், இவர்கள் ஆண்டவுடைய பிள்ளைகள் சொல்லி நாட்கள் கணக்கு போட்டோமா இருந்தால் அது நம்முடைய தப்பாக இந்த நாட்கள் இருக்கிறது, அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. கத்துடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள் இந்த இடத்திலே பாருங்கள், அந்த இடத்திலே ஆபிரகாம் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆபிரகாமுக்கு, நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை அங்கே காத்து நடவுங்கள் என்று கட்டளை இடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். பின்பு கர்த்தர் சோதோம் குமாராவுக்கு இந்த நாட்களே, அதாவது இந்த நாட்களே எப்படின்னு சொன்னால், கூக்குரல் பெரிதா இருப்பதனால் அவர்களின் பாவம் மிகவும் கொடிதா இருக்கிறபடினால் நாங்கள் அங்கே இறங்கி போய் என்னிடத்திலே வந்து எட்டின அந்த கூக்குரலின்படியே அவர்கள் இந்த நாட்களே செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவோம் என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப இதற்கு பின்பாக ஆண்டவர் என்ன செய்கிறார் சொல்லி சொன்னால் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் ஆபிரகாமை அழைத்து அழைத்ததன் நோக்கம் அவன் ஒரு ஆவிக்குரிய தலைவனாக இருந்து தன் வீட்டிலே தன் பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய வழிகளை கற்பிப்பான் என்பதை, கர்த்தருடைய பாதையை சரியாகவும் நீதியாகவும் காரியத்தை செய்து பிள்ளைகளை கர்த்தருக்குடைய வழியிலே இந்த நாட்களே நடக்க பழகும் பொறுப்பாக தகப்பனாக இந்த நாட்களே அவனை நியமிப்பதே தேவன் ஆபிரகாமை அழைத்ததின் நோக்கம் என்ன என்பதை அங்கே இந்த நாட்களே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்கள், பெற்றோர்கள் இந்த நாட்களே என்ன செய்ய வேண்டும், இந்த காரியத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். பிள்ளைகளை தேவனுக்கு நேராக தேவனுடைய வழியிலே இந்த நாட்களே பிள்ளைகளை என்ன செய்ய வேண்டும், நாங்கள் இந்த நாட்களிலே வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதத்திலே இன்றைக்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களிலே உபாகம புஸ்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகம புஸ்தகத்திலே 6வது அதிகாரத்திலே வாசிக்கிறவர்கள் வழியிலே நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கும் போதும் அவைகளை குறித்து பேசி என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்படியானால் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், கர்த்தருடைய வழிகளை போதிக்க வேண்டும், கர்த்தருடைய காரியங்களை இந்த நாட்களிலே காண்பிக்க வேண்டும். படுக்கிற வேளையிலும் எழுந்திருக்கிற வேளையிலும் ஆண்டவரை குறித்து நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாட்களை சொல்ல வேண்டும் என்பதை அங்கே வேதத்திலே இந்த நாட்களை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அதற்கு பின்பாகத்தான் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலேயே அந்த சோதோம் குமாராவுடைய பாவம் பெரிதா இருக்கிறபடியினால் ஆண்டவரை கொடிதாக இருக்கிறபடியினால் ஆண்டவர் அந்த சோதோம் குமாராவை அழிக்கும்படியாக இந்த நாட்களை போகிறார். அப்ப அந்த அழிக்கும்படியாக இந்த நாட்களே போகிற வழியிலே பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அதற்கு முன்பாக தேவன் என்ன செய்கிறார் சொல்லி சொன்னால், இங்கே ஆபிரகாமுக்கு அந்த காரியத்தை சொல்லுகிற வேளையிலே ஆபிரகாம் என்ன செய்கிறான் சொன்னால், அந்த சோதோம் குமாராவுக்காக வேண்டுதல் செய்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், என்ன காரியம் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே ஒரு தேவனுடைய மனுஷனட்டே ஒரு காரியத்தை நாங்கள் சொல்லுவோமா இருந்தால் அவர் என்ன செய்வான் சொல்லி சொன்னால், அதற்காக ஜெபம் பண்ணுவான் ஐயா. அதற்காக ஜெபம் பண்ணுகிற மனுஷன் தான் உண்மையான ஒரு தேவனுடைய மனுஷனாக அந்த நாட்களில் இருக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். சிலர் என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால், சில காரியங்களை சொல்லுகிற வழியில் கேலி பண்ணுவார்கள். அருமையான அன்பு பிள்ளைகளே, ரொம்ப கவனமாயிருங்கள். ஆனாலும் இந்த நாட்களை பாருங்கள், ஒரு காரியத்தை பார்க்கிற வழியிலே வேதம் தெளிவாக சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அந்த ஆபிரகாமுக்கு அந்த காரியத்தை சொன்ன வழியிலே ஆபிரகாம் திறப்பின் வாசலில் நிற்கிற மனுஷனாக நின்று அங்கே ஒரு ஆத்துமாவுக்காக இந்த நாட்களை என்ன செய்கிறான், விண்ணப்பம் பண்ணுறான். ஆண்டவரை விடையில்லை, ஆண்டவர் போய்கொண்டே இருக்கிறார். ஆனா ஆண்டவருடைய கடைசியா வந்து பாருங்கள், நீதிமானை குறித்து அவன் அப்படியே குறைச்சு குறைச்சு குறைச்சு கொண்டு வந்த நாட்கள்லே அப்படி ஆண்டவரிடத்தில் அந்த விண்ணப்பத்தை வைக்கிறதை பார்க்கிறோம். அதனாலதான் பாருங்கள், லூர்த்துவும் அவனுடைய குடும்பம் அந்த இடத்திலே காப்பாற்றப்பட்டிருக்கிறது எங்க காணக்கூடியதாக இருக்கிற மேல கத்துடைய பிள்ளைகள். அல்லது இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே லூர்த்துவும் அவனுடைய குடும்பம் அந்த நாட்களை தப்பியே இருக்க முடியாது. அங்கு ஆபிரகாமுடைய ஜெபத்தின் மூலமாய் தான் அவனுடைய அண்ணனுடைய மகனாகிய லோத்துவாடைய குடும்பம் அந்த இடத்திலே தப்பி போகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அப்படியாக அந்த நாட்களை பார்க்கிற வழியிலே பாருங்கள், இங்க வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அப்பொழுது அந்த புருஷர்கள் அவிடம் விட்டு சோதோமுக்குள்ளே அங்கே சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாம் பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டே இருந்தான். பாருங்கள், இதான் ஐயா திறப்பின் வாசலில் நிக்கிற பருந்து பேசுகிற ஜெபம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. ஆபிரகாம் விட்டு போகவில்லை, அப்படியே நிக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அப்பொழுது ஆபிரகாம் சமீபத்தில் சேர்ந்து துன்மார்களோடு நீதிமான்களையும் அழிப்பீரோ என்று சொல்லி இந்த நாட்களை கேட்கிற வழியிலே அங்கே பாருங்கள், ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள், அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே ஆண்டவரிடத்திலே இப்படியாக இந்த நாட்களை விண்ணப்பம் பண்ணிக்கொண்டு இந்த நாட்களை போகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த சோதோம் குமாரோட காரியத்தை குறித்து பார்க்க வழியிலே தேவன் பாவத்தை கண்டு இந்த நாட்களே காணாதவர் போல் இருப்பவர் அல்ல. அவர் இந்த நாட்களே ஒவ்வொரு தீமையையும் அதாவது ஒவ்வொரு தீமையையும் அநீதியையும் இந்த நாட்களே ஒழுக்க கேட்டையும் பேசித்தனத்தையும் இந்த நாட்களே பார்க்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீத புஸ்தகத்திலே நாங்கள் 34 அதிகாரத்தில் எடுத்துக்கொள்வோமா இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னொரு கூட சங்கீதம் 34 பார்க்கிற வேளையிலே வேதம் இப்படியாக சொல்லுகிறது, திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 34 இங்கே வேதம் சொல்லுகிறது, 17 வசனத்தை வாசிப்போமா இருந்தால் கர்த்தரை பார்த்து சொல்லு, நீதிமான் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா இக்கட்டு எல்லா உபத்திரவங்களுக்கும் நீக்கலாக்கி விடுகிறார் என்று சொல்லி நாட்களே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப நீதிமானுடைய நீதிமான் செய்கிற ஊக்கமான ஜெபம் புண்ணியாளியை சுகமாக்கும் என்ற விதமாக தேவன் அந்த இடத்திலே நீதிமானுடைய சொல்லுக்கும் நீதிமானுடைய வார்த்தைக்கும் இந்த நாட்களை தேவன் காத்திருக்கிறார். அப்படியானால் நாங்கள் எப்பொழுதும் நீதிமான்களாக இந்த நாட்களை இருக்க வேண்டும். ஆண்டவரை சொந்தரட்சராக இருந்து ஏற்றிக்கொண்டதற்கு பின்பாக ஒரு நீதி செய்கிறவர்களாய் நீதிமானாக இல்லாதபடி இந்த நாட்களே, அதற்கு பின்பாக வட்டிக்கு காசு கொடுத்து வட்டிக்கு காரியங்களை செய்து நாட்களே தேவனுக்கு விரோதமான பாவங்களை இந்த நாட்களை செய்து கொண்டிருக்குமா இருப்போமா இருந்தால் நாங்கள் செய்கிற ஜபத்துக்கு தேவன் ஒருபோதும் இந்த நாட்களே பதில் தரார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள். அப்ப பாருங்கள், சரியான நேரத்திலே பாருங்கள், பாவத்திலே இருந்து இந்த நாட்களே ஒருவன் மனம் திரும்பாவிட்டால் தேவன் அதை இந்த நாட்களே கண்டித்து நியாயம் தீர்ப்பார். அதாவது பொல்லாப்பு இந்த நாட்களே தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை தேவன் இந்த நாட்களில் இயல்பாக இந்த நாட்களில் இயல்பான தன்மையாகும் என்பதை அங்கே பார்க்க தேவனுடைய தன்மையாக இந்த நாட்களில் இருக்கிறதாம் என்று சொல்லி அங்கே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம் என அன்பு பிள்ளைகளை பாருங்கள். அப்ப பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற இந்த நாட்களில் 22 வசனத்திலே அந்த இடத்திலே பாருங்கள், வேதம் சொல்ல ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான் சொல்லி அங்கே பார்க்கும். எதற்காக? அந்த ஜப விண்ணப்பத்தை ஏறெடுக்கும்படியாகவும் அதே வேளையில் இந்த நாட்களில் அந்த ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிற ஜபத்தை ஏறெடுக்கும்படியாகவும் இந்த நாட்களில் ஆபிரகாம் அந்த இடத்திலே நிற்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், லோர்த்து அவனது உறவினர்கள் ஆகியோர் அந்த நாட்களை மீது அக்கறை ஆபிரகாமுக்கு, அங்கே ஆபிரகாம் தேவன் அந்த நகரங்களை அழிக்க கூடாது என்று வேண்டிக் கொண்டான் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அப்ப தேவன் ஆபிரகாமின் வேண்டுதலை கேட்டார். ஆபிரகாம் இந்த நாட்களை எதிர்பார்த்தபடி அது இல்லை இல்லை, அங்கே தேவனுடைய அக்கிரமக்காரர்களோடு பரிசுத்தவான்களையும் வாரிக்கொள்ளவில்லை என்பதை அங்கே குறிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அவன் நீதிமானை அங்கே காப்பாற்றினான் என்பதையும் அக்கிரமக்காரர்களை அழித்து விட்டார். இந்த உலகிலே இந்த நாட்களே வரப்போகும் கர்த்தருடைய உக்கிர கோபம் எங்கும் இந்த நாட்களிலே அந்நாளிலே இந்த நாட்களே வெளிப்படும் என்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயன் புத்தகம் 5 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வழியிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. திருப்பிக் கொள்ளுங்க என்னோடு கூட, 1 தெசலோனிக்கேயன் புத்தகத்திலே 5 அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 1 தெசலோனிக்கேயன் 5 2 வசனத்தை இந்த நாட்களை வாசிப்போமா இருந்தால், இரவிலே திருடன் வருகிறது போல கர்த்தருடைய நாள் வரும் என்றும் நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறதை பார்க்கணும். அப்படியானால் ஆண்டவருடைய வருகை எந்த நேரத்திலும் வரும் என்பதை குறித்து இங்கே வேதம் சொல்லுகிறதை பார்க்கணும். இதே விதமாகத்தான் ஆபிரகாம் அந்த இடத்திலே நிற்கிற வேளையிலேதான் 3 புருஷர்கள் சோதோமை அழிக்கும்படியாக அந்த இடத்திலே வருகிறார்கள். அருமையான கர்த்தருடைய ஏன் பாருங்க, வந்த 3 பேரும் ஏன் ஆபிரகாம் கிட்ட வருவன்? அருமையான கர்த்தருடைய அப்படியே நேரம் போய் அழித்துட்டு போயிருக்கலாமே, ஆனா அந்த நாட்களிலே ஆபிரகாம் தேவனுக்கு பிரியமான மனுஷனா இருந்தான். அருமையான கர்த்தருடைய ஏனென்றால் ஆபிரகாமை அழைத்தது மனுஷன் அல்ல, முதலாவது நான் கவனிக்க வேண்டும், ஆபிரகாமை அழைத்தது தேவன். அப்ப தேவன் அழைத்திருப்பாரா இருந்தால் அவர் அந்த இடத்திலே அடிக்கடி வந்து சந்திச்சுட்டு தான் இந்த நாட்களே போவார். அருமையான கர்த்தருடைய அதே மாதிரி இன்றைக்கு தேவன் நமக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறார், இதை நாங்க பார்க்க வேண்டும். அந்த ரட்சிப்பு இந்த நாட்களே பாருங்கள் எல்லாருக்கும் இல்லையா, அந்த உலகத்திலே கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்ப கொடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிற வழியிலே ஏன் ஒரு சிலர் தான் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள், ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்துகிறார்கள், எல்லாரும் செய்யவில்லையே. அவனவன் போய் இந்த நாட்களை என்ன செய்யறான், அங்கே இந்த நாட்களை பார்க்கிற வழியில மாலை என்றோட பாக்குறான், இந்த நாட்களை சினிமாவுக்கு போறான், அந்த காரியத்தை செய்யறான், இந்த காரியம் செய்யறான், குடிக்கிறான், வெறுக்கிறான், பாவம் செய்யறான், இப்படியான காரியங்களை செய்து கொண்டிருக்கிற. ஏன்னு சொன்னால் இந்த ரட்சிப்பு என்று சொல்லப்படுகிற அழைப்பு ஒரு சிலர், ஆனால் வேதம் சொல்லுகிறது எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பமா இருக்கிறது. ஆனால் அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களா இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், இரவிலே திருடன் வருகிறது விதமாக கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப இங்க சொல்லப்படுகிற காரியம், அப்ப தேவன் நீதிமான்களை இந்த நாட்களை காப்பாற்றுவதற்காக வாக்கு தத்தம் இந்த நாட்கள் செய்துள்ளார் என்று சொல்லி இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இவர்கள் இந்த ரெண்டு தெசலோனிக்கேயன் புஸ்தகத்திலே நாங்கள் பார்க்கிறவர்களே, என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ரெண்டு தெசலோனிக்கேயன் புஸ்தகத்திலே நான் எடுக்கிறேன், ரெண்டு தெசலோனிக்கேயன் புத்தகத்திலே பாருங்கள், இரண்டாவது அதிகாரத்திலே இரண்டாவது வசனம் சொல்லுகிறது இப்படியாக பாருங்கள். ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலே இருந்து வந்ததா இந்த நாட்களை தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது, ஏனென்று சொல்லி சொன்னால் நாங்கள் அதாவது கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் இந்த நாட்களிலே கலங்காம இந்த கடைசி காலத்திலே மோசம் போக்குற காரியங்கள் நடக்கிறது. ஏனென்றால் பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நான் வாசித்த அந்த சொன்ன வசனத்தை நான் வாசிக்கின்றேன், எவ்விதமாகிலும் அதாவது ஒருவனாகிலும் உங்களை மோசம் போகாத படிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பாருங்கள் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு, அதைத்தான் நான் ஏற்கனவே துவக்கத்திலே சொல்லியிருந்தேன், விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் இந்த நாட்களிலே வராது. அப்படியானால் அந்த அந்திகிரி காரியங்கள் சரியாக வந்து இந்த நாட்கள் அங்கே நிறைவேறுகிற காலத்திலே தான் இந்த நாட்கள் ஆண்டவருடைய வருகை வரும் என்பதை இந்த வார்த்தை இந்த நாட்கள் சரியாக சீராக இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை வெளிப்படுத்துகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறோம். அன்பு பிள்ளைகளை பாருங்கள், லூக்கா 21 அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். நீங்க கத்துடைய வார்த்தை இந்த நாட்கள் சொல்லுகிறது, நாங்கள் ஒன்றொரு வார்த்தைகளை இந்த நாட்களை வாசிப்போம், என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா 21 அதிகாரத்திலே இங்கே சொல்லப்படுகிற காரியம் 21 அதிகாரத்திலே வாசிப்போம். இந்த நாட்களை பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, ஆகையால் இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நாங்கள் அங்கே இனி சம்பவிக்க போற ஒரு காரியம் இந்த பூமியிலே, பூமியில வரப்போற அழிவுகள், பூமியிலே இப்படியாக நடக்க போற காரியங்கள், அது மட்டுமல்ல இந்த காரியம் இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி, அருமையான கத்திர பிள்ளைகளே, இப்ப அந்த பூமியில வருகிற அழிவு அந்த காரியங்களுக்கு இந்த நாட்களை நாங்கள் ஒரு விசை தப்பி இருந்தால், ஜனங்கள் தப்பி இருந்தால், தப்பினதுக்கு பின்பாக அங்க என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிக்கிறதற்கு நாங்கள் பாத்திரவான்களா இருக்க வேண்டும் ஐயா. அப்ப தகுதி உள்ளவர்களா இருக்கணும். இப்ப ஒரு பாருங்கள், ஒரு தேசத்தை ஆளுகிற ஒரு ராஜாவுக்கு முன்னாலே போய் ஒரு மனுஷன் நிக்கிறேன்னு சொல்லி சொன்னால் அவன் ஊத்த வஸ்திரத்தோட ஊத்த உடுப்போட போய் நின்ற அந்த இடத்துல வந்து அரண்மனைக்குள்ள விடுவாங்களா? உள்ளுக்கு போய் ராஜா சந்திக்க போறோம்னு சொன்னா விடமாட்டாங்க. பிச்சைக்காரன் விடுவானா? விடமாட்டான். அருமையான கத்தோட பிள்ளைகளே, அப்படியானால் அந்த தகுதி இந்த வார்த்தையில சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் நம்முடைய ரட்சிப்பு அங்கே இருக்க வேண்டும், ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்க வேண்டும். அருமையான கத்தோட பிள்ளைகளே, இதுதான் பாத்திரம், ஜபத்திலே நிறைந்திருக்க வேண்டும். அருமையான கத்தோட பாருங்கள், வேதம் சொல்லுகிறது அங்கே பாத்திரவான்கள் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அப்ப நாங்கள் வாட்ச் அண்ட் ப்ரே, அப்ப நாங்கள் ஜெபம் பண்ணி இந்த நாட்கள் விழித்திருக்கிற வேளையிலேயே அந்த ஜெபத்தின் வஸ்திரம், அருமையான கத்தோடே அபிஷேக வஸ்திரம் இந்த நாட்களே நமக்கு நமக்கு மேலே இந்த நாட்களே இருக்கிறபடினால் நாங்கள் அங்கே அந்த இடத்திலே அவருக்கு முன்பாக நிக்க பாத்திரவான்களாக இந்த நாட்களே நாங்கள் எண்ணப்படுகிறதை இந்த கத்தோடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அப்ப அதைத்தான் சொல்லப்படுகிறாங்க. வெளிப்படுத்தல் 3 அதிகாரம் 10 வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியா சொல்லுகிறது, நான் வாசிக்கிறேன் பாருங்க. வெளிப்படுத்தல் 3 அதிகாரத்திலே 10 பொறுமையை குறித்து இந்த நாட்களே சொல்லிய வசனத்தை காத்துக்கொண்டபடியினால் பூமியிலே குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படிக்கு பூச்சக்கரம் எங்கும் வரப்போற சோதனை காலத்திற்கு, அருமையான ரொம்ப கவனமா கேளுங்க இந்த வார்த்தை, இந்த வார்த்தை ரொம்ப வடிவா பாருங்க, பூச்சக்கரம் மேலெங்கும் வரப்போற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். யாரையா காப்பாற்ற போற? ஒரு மனுஷன் அல்ல, காப்பாற்றுகிறவர் சர்வ வல்லமுடைய தேவன். இந்த ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவர் தான், ஆபிரகாமை அழைத்த தேவன் தான், நமக்கு ரட்சிப்பை தந்த தேவன் தான், தன்னுடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி நீக்கி சுத்திகரித்த தேவன் தான், அதே தேவன் தான் இந்த நாட்கள் என்ன செய்யறார்? நம்மை காப்போவிப்பாராம். அப்படியானால் பாருங்கள், நெருக்கங்கள் துன்பங்கள் இந்த நாட்களை வருகிற வேளையிலே அங்கு என்ன நடக்கும்? தேவன் நம்மை காப்பாற்றுவார் என்பதை பார்க்கிறோம். சங்கீதம் 91 சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், ஒரு பாதுகாப்பின் சங்கீதம், உன்னதமானவருடைய மரபில் இருக்கிற நாங்கள் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவோம், நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி நீங்கள் எங்கள் அடைக்கலம் எங்கள் கோட்டை நாங்கள் நம்பி இருக்கிறோம் சொல்லுவோம். அவர் வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைப்பார், இரவுண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொலை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் இந்த நாட்களை தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராக இருப்பார். எங்கள் பக்கத்தில் 1000 பேரும் எங்கள் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் இந்த நாட்களிலே அது நம்மை ஒன்றும் அணுகாது என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த நாட்களை பாருங்கள், வேதம் சொல்லுவார்கள் சிங்கத்தின் மேல் நடந்து அங்கே பாருங்கள் சர்ப்பங்களை மிதித்து இந்த நாட்கள் நடக்கிற பலத்தை இந்த நாட்களை தேவன் இந்த நாட்களை தருவார். எப்படி என்று சொல்லி சொன்னால் சிங்கம் எதை குறிக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளே? அதிகாரங்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அப்ப பிசாசுடைய அதிகாரம் பிசாசுடைய தந்திரங்கள் எல்லாவற்றையும் இந்த நாட்களை தாண்டி சர்ப்பங்கள் எதை குறிக்கிறது என்றால் தந்திரமான பேச்சுக்கள் தந்திரமான காரியங்கள். பாம்பு சர்ப்பம் சர்ப்பத்தை பார்க்கிற வழியிலே அங்கே அதற்கு வெளிப்பாடு என்ன சொல்லப்படுகிறது சொல்லி சொன்னால் அது தந்திரமான ஒரு பிராணி என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். தந்திரமா பாருங்கள் ஏவாளோடு தந்திரமா பேசினது அருமையான அன்பு பிள்ளைகள். அதே விதமாகத்தான் பாருங்கள் அப்படியான காரியங்கள் எல்லாவற்றையும் மிதித்து இந்த நாட்களே நடப்பதற்கு தேவர் இந்த நாட்களை நம்மோடு கூட இருந்து நம்மை காத்து இந்த நாட்களை நடத்துவார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அன்பு சகோதர சகோதரி. அதனால அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள் அங்கே இந்த கடைசி காலத்திலே பார்க்கிற வழியிலே சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற காலம் இந்த நாட்களிலே இந்த சமீபமாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அதனாலே பாருங்கள் இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறபடி இன்னைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால் இங்கே ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள் ஆபிரகாமை ஆபிரகாமுடைய ஆபிரகாமோடு இந்த லோத்துடைய சம்பவத்தில் சோதோம்குமாரோட அழிவை குறித்து பார்க்கிற வழியிலே அது எப்படி சொன்னால் இன்றைய காலகட்டத்திலே இந்த உலகத்தினுடைய முடிவு அதாவது கடைசி அழிவுக்குள்ளே இந்த நாட்களை வருகிற வழியிலே சபை எப்படியாக எடுத்துக்கொள்ளப்படும் அப்படியாக அந்த நாட்களிலே பாருங்கள் சோதோம்குமாராவில் இருந்து லோர்த்தும் அவனுடைய குடும்பம் இந்த நாட்களில் பிரிக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டார்களோ அதே விதமாக தேவன் அந்த இந்த கடைசி காலத்திலே பாருங்கள் இந்த பூமியில நடக்க போற பிரச்சனைகள் பூமியில நடக்க போற அழிவுகள் முன்பாக நம்மையும் இந்த நாட்களை தேவன் அங்கே கூட இருந்து நம்மையும் இந்த நாட்களை பிரித்து எடுப்பார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அந்த பிரித்தெடுக்கப்படுதலுக்குள்ளே நாங்கள் அங்கே அந்த இடத்துக்குள்ளே நாங்கள் வர வேண்டுமா இருந்தால் வேதம் சொல்லுகிறபடி நாங்கள் அதாவது விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும் என்பதைத்தான் இங்கே சொல்லப்படுது அருமையான கர்த்தருடைய ஜெபத்தினாலே தான் இந்த நாட்களை நாங்கள் அந்த உலகத்திலிருந்து உலக காரியங்களில் இருந்து உலக செயல்பாடுகளில் இருந்து இந்த நாட்களை நாங்கள் பிரித்தெடுக்கப்பட முடியுமே ஒழிய மற்றும்படி இந்த நாட்களிலே வேற காரியங்கள் இல்லை அருமையான கர்த்தருடையவர்களே. வேதத்தை நன்றாக வாசிக்க வேண்டும் அதாவது ஜெபம் பண்ண வேண்டும் ஆவியிலே இந்த நாட்களை நிறைந்திருக்க வேண்டும் அருமையான கர்த்தருடையவர்களே. வீணான காரியங்களை விட்டுவிட்டு கர்த்தரோடு நாங்கள் இசைந்து இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த வழியில் எடுத்துக்கொள்ளப்பட்டார் சொல்லப்படும். ஏனோக்குடைய காரியத்தை குறித்து இந்த நாட்களே அதுக்கு புறாக சொல்லப்படவில்லை. ஆனால் யூதா புஸ்தகத்தில் இந்த நாட்களில் ஏனோக்குடைய காரியத்தை குறித்து இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளை. ஆனால் பாருங்கள் இன்றைக்கு அதே விதமாகத்தான் ஆண்டவுடைய காரியம் எப்படியாக ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த வழியில் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே விதமாக ஆண்டவருடைய அந்த வருகையிலே பாருங்கள் இந்த நாட்களிலே யார் அவரோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை இந்த நாட்களிலே அவர் வந்து இந்த நாட்களிலே எடுத்து செல்வார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கு அருமையான அன்புள்ளே. சில இந்த நாட்களை பாருங்கள் இந்த இன்றைய கடை இந்த முதல் சொன்ன பிரகாரம் இன்றைக்கு ஜனங்களுக்கு இந்த விசுவாசம் அற்று போன நிமித்தம் அவர்கள் இந்த நாட்களில் ஆண்டோடு அந்த எடுத்துக்கொள்ளப்படுகிற காரியத்தை ஒரு சில கிறிஸ்தவர்கள் கூட இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள் நம்புறதில்லை. என்னோடு கூட இந்த நாட்களை எத்தனையோ பேர் இந்த நாட்களை வாதாடி இருக்கிறார்கள். வார்த்தையின் அடிப்படையில் இந்த நாட்களை காண்பிக்கிற வேளையிலே இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள் ஒரு மறுமனையும் சொல்ல முடியாத நிலப்பாட்டில் இந்த நாட்களை இருக்கிறதை எங்கே பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. அதனாலே அருமையான அன்பு பிள்ளைகளே ஆண்டவருடைய வருகை இந்த நாட்களிலே சமீபமாயிருக்கிறபடினால் அவருடைய வருகைக்கு நாங்கள் இங்கே ஆயத்தப்பட வேண்டும். இதைத்தான் இன்றைய பாருங்கள் நாம் புதிய ஏற்பாட்டில் இருந்தல்ல பழைய ஏற்பாட்டில் ஆதிகாமத்திலே ஆண்டவர் இந்த நாட்களில் இந்த வருகைக்குரிய காரியத்தை குறித்து லோர்த்துவையும் அதாவது சோதோம்குமாராவையும் ஆபிரகாமையும் வைத்து இந்த நாட்களை அந்த இடத்திலே செயல்பாட்டை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்ப ஆபிரகாமத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன காரியம் நீ ஜெபம் பண்ணப்பா இதான் அந்த மரமுமான் சொல்லப்பட்ட காரியம் என்னன்னு சொல்லி சொன்னால் ஆபிரகாமும் சொல்ற சோதோம்குமாரை அழிக்க போறோம் அழிக்க போறோம் என்னதுக்கான சொல்லி போட்டு போறார் சும்மா நீ நான் அழிக்க போறேன் நான் அப்படி செய்யணும்னு சொல்லி இந்த நாட்கள் சொல்லுவில்லை ஆண்டவர் அழிக்க போறேன் ஆனா அப்படின்னா நீ ஜெபம் பண்ணு ஜெபம் பண்ணுற வேளையிலே அங்கே ஒரு நீதிமானாவது நான் காப்பாற்றினோம். இப்ப பாருங்கள் இந்த பேரம்பை நீதிமானுடைய காரியம் அந்த இடத்துல வருகிறது பேரம்பேசுகிறார் அப்ப பாருங்கள் அந்த அழிக்க போற அப்படியானாலும் இந்த பூமியை அழிக்க போற ஆண்டவர் இன்றைக்கு அதனாலதான் இன்றைக்கு நம்மிடத்தை சொல்லுகிற நீங்க ஜோம் பண்ணுங்கப்பா. ஜோம் பண்ணுற வழியில இருக்கிற ஒரு நீதிமானையாவது இந்த நாட்களை நான் இந்த நாட்களை அந்த அழிவிலிருந்து விலக்கி காக்கக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கும் என்பதான் ஆண்டோட காரியமாக இந்த நாட்களை இருக்கிறதா கத்துடப்பிள்ளைகளை. அப்படியானால் பாருங்கள், இங்கே ஆபிரகாமு கொடுத்த அந்த பரிந்து பேசுகிற ஜபத்தை இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால், அதே விதமாக தேவன் இன்றைக்கும் நம்மிடத்திலே அந்த பரிந்து பேசுகிற ஜபத்தை இந்த நாட்களை தந்திருக்கிறார். ஜனங்களுக்காக ஜபிக்கும்படியாக, ஜனங்களை இந்த நாட்களை தேவடைய ராட்சியத்துக்களை இந்த நாட்களை சேர்க்கும்படியாக அருமையான கத்துடப்பிள்ளைகளை இன்னைக்கு போய் இந்த நாட்களே துண்டு பிரசாரம் கொடுத்து இந்த நாட்களை சுவிசேஷம் அறிவிக்கிறது அல்ல. இந்த நாட்களை அருமையான கத்துடப்பிள்ளைகளே, அது செய்யத்தான் வேண்டும் இல்லை என்று நான் சொல்லவில்லை. துண்டு பிரசாரம் கொடுக்க வேண்டும், சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும், சபைகளில் இந்த நாட்களை காரியங்கள் செயல்பட வேண்டும். ஆனாலும் இந்த நாட்களை பாருங்கள், அதற்கு முக்கியமான காரியம் பாருங்கள், ஒரே ஒரு காரியம், விசேஷித்த காரியம், உங்களுடைய முழங்கால்கள், அதாவது நீங்களுடைய வீட்டிலே அறைகளுக்குள்ளே இந்த நாட்களே முடங்கி தேவனுக்கு முன்னாலே நிற்குமா இருந்தால், தேவன் இந்த நாட்களிலே தேசத்தை அசைப்பார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அந்த அந்த நாட்களில் தேவனுடைய ஊழியர் கர்த்தருடைய பிள்ளைகளை முல்லரோ ரிச்சர்ட் முல்லரோ ரிச்சர்ட் உம்ராயனோ இந்த நாட்களே அவருடைய பேரை நான் மறந்து விட்டேன், அவர் இந்த நாட்களே எப்பொழுது முட்டி போட்டு தேவனுடைய சமூகத்தில் இந்த நாட்களில் இருக்கிறாரோ அந்த வழியில பாருங்கள், தேவ தூதர்கள் வந்து இறங்குவார்களாம் அவருடைய அந்த இடத்துல வந்து அவர் ஜெபம் பண்ற இடத்துல இருந்து கவனிச்சு அந்த ஜெபத்தை அவர் சொல்லுவாராம். தேவ தூதர் இடத்துல போய் இந்த நாட்களை இந்த ஜெபங்களை கொண்டு போய் இந்த நாட்களை என்னென்ன இடங்களில் நீங்கள் அங்கே அவர்களுக்கு இந்த அறிவியுங்கள் சொல்லுகிறவர்களே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவர்கள் வந்து அறிவித்து விட்டு வந்து சொல்லுவார்களாம், நாங்கள் அதை அவர்களுக்குள்ளே அறிவித்து விட்டோம் என்று சொல்லி அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள், எவ்வளவு ஒரு அற்புதமான காரியம். ஒரு ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய முழங்கால்கள் எப்பொழுது முடங்குகிறதோ அப்பொழுது தேவனுடைய சித்தம் அந்த இடத்திலே வெளிப்படும். அது மட்டுமல்ல, அந்த முழங்கால்கள் முடங்குகிற வேளையிலே தான் அங்கே தேவன் என்ன செய்வார் என்று சொல்லி சொன்னால், அவனுடைய ஜெபத்தை கேட்டு அவன் இருக்கிற அந்த பட்டணத்திலே ஒரு அழிவை வராதபடி அவனை இந்த நாட்களை அப்புறப்படுத்தி விட்டு இந்த நாட்களை தேவன் என்ன செய்வார் அழிப்பார் என்று சொல்லி பார்க்கும். பாருங்கள், இந்த சோதோம் குமாரை அழிக்கிறதுக்கு முன்பாக தேவன் அந்த இடத்திலே பாருங்கள் வேதம் சொல்லுகிறது, அங்கே அதாவது லோத்துக்கு எப்படி இருந்தது, கத்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்தை போலவும் இந்த நாட்கள் இருந்தான் அந்த விதத்தில் சொல்லப்படுகிறது. அப்ப முதல்ல எப்படி சூழல் இருந்தார் அப்ப பாருங்கள், அவர் எப்படி சொன்னால் கத்தருடைய தோட்டம் என்று சொல்லிச்சுன்னா இதை குறிக்கிறது ஏதோன் தோட்டம். இரண்டாவது நாங்கள் எகிப்து சொல்லப்படுகிறது உலகத்தை குறிக்கிறது அருமையான கத்தருடைய விக்கிரக ஆராதனை. அது இப்படியாக இருக்கிற வழியில பாருங்கள், இவர்கள் அந்த இடத்துல போயிட்டார்கள். ஆனா இன்றைக்கு ஆபிரகாம் இன்றைக்கு பறந்து பேசுற ஜபத்தை எடுக்கிற வழியிலே ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால், லோத்துவையும் அவனுடைய குடும்பத்தை மட்டும்தான் அந்த நாட்களை வெளியாரே கொண்டு வருகிறார் பாருங்கள். ஆனால் கொண்டு வந்து இந்த நாட்களை விடுகிற வழியிலே மனைவியார் இடையிலே இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே தேவனுடைய சத்தத்துக்கு செவிகூடாதபடி திரும்பி பார்த்து நீத்து உப்பு தொண்ணா போய்விட்டார்கள். ஆனால் லோத்துவும் அவருடைய ரெண்டு பிள்ளைகளும் இந்த நாட்களை தப்பி இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், ஓடி போகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கத்தர்கள். ஆபிரகாமுடைய ஜபத்தின் மூலமாய்த்தான் கத்தர் அந்த காரியத்தை இந்த நாட்களில் செய்தார். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் இன்றைக்கு நம்முடைய குடும்பம், நம்முடைய உறவினர்கள், அதாவது இந்த இந்த பூமியில் இருக்கிற அயல் அயல் வீட்டுக்காரர்கள் யாராவது இந்த நாட்களே தேவனுடைய வருகையில இந்த நாட்களே அவர்கள் இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமா இருந்தால், நாங்கள் அவர்களுக்காக ஜபிக்க வேண்டும். நாங்கள் இருக்கிற கிராமத்திலே அந்த கிராமத்தை சூழ்ந்திருக்கிற அந்த பட்டணங்களை சூழ்ந்திருக்கிற ஜனங்களுக்காக இந்த நாட்களை ஜபிக்க வேண்டும். ஏனென்றால் ரட்சிப்பு நம்முடைய கையில இல்லையா. ஒரு மனுஷனை ஒரு மனுஷன் ரட்சிக்க முடியாது, ஒரு மனுஷனை ஒரு மனுஷன் விடுவிக்க முடியாது. வேதம் சொல்வது குமாரன் விடுதலாக்கினால் மெய்யாகவே விடுதலாகிறோம் சொல்லி. அப்படியானால் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே தெய்வ குமாராய கர்த்தரவரே விடுதலாக்க முடியுமே ஒழிய அந்த நாட்களே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே ஒரு தனி மனுஷன் ஒருதனுக்கு ரட்சிப்பையோ அல்லது நாட்களே அவனுடைய ஆத்மாவில் விடுதலையோ கொடுக்க முடியாது. அவன் இந்த நாட்களை செய்ய வேண்டிய காரியம் கர்த்தரை அவனுக்கு காண்பிக்கலாம். ஆனால் கர்த்தர் வேதம் சொல்வது ஏசாய் 59 அதிகாரத்தில் எடுத்து வாசிச்சு பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது அவருடைய கரங்கள் ரட்சிக்கப்படாதபடி குன்றி போகவில்லை, காதுகள் கேட்கக்கூடாதபடி மந்தமாகவில்லை என்று சொல்லி இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இந்த நாட்களிலே ரட்சிக்கிறவர் அவர் என்பதை அந்த வார்த்தை இந்த நாட்களை உறுதிப்படுத்துகிறது நிமித்தம் நாங்கள் ஜனங்களுக்காக இந்த நாட்களிலே இருக்கிற இடங்களிலே நாங்கள் முழங்கால் படியிடிச்சு வைக்கிற வழியிலே அயல் வீடுகள் உறவினர்கள் சுற்றத்தார்கள் இந்த தேசங்கள் எந்தெந்த தூரத்தில் இருந்தாலும் அவர்களுடைய தேவைகளை தேவன் சந்திப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாக ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை இந்த நாட்களை பேசும்படியாக இந்த நாட்களிலே ஆண்டவரே நீ தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரமையா கர்த்தாவே. இந்த நாளும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளின் படி இந்த நாட்களை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும், மறுவர கேட்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து நடத்திக் கொள்ளும்படியா பொறுப்பேற்றுக்கொள்ளும்பிதாவேன்.
1: பாஸ்டர் செய்தியில
0: சொல்லுங்க,
1: சாரல் தான் நகைத்தார், அப்ரஹாம் நகைக்கவில்லையே.
0: அதுல ரெண்டு வசனத்திலேயே போட்டிருக்கா, முதல்ல ஆபிரகாம் அங்க பாருங்க ஐயா, விழுந்து நகைத்தான் சொல்லப்படுது ஐயா.
1: அப்படியா?
0: நீங்க 14 அதிகாரத்துல வாய்ச்சு பாருங்க ஐயா. உடன்படிக்க முதல் சொல்லுகிற வேளையில அந்த இடத்துல அவன் இதன்றார் ஐயா, இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு.
2: நிகழ்ச்சியில ஜாயின் பண்ணினேன், முடிஞ்சது போல
1: முடிஞ்ச ஒரு மாதிரி
2: இருந்தது. ஒன் ஹவர் பிரேக் இருக்கு, சும்மா தட்டி பார்த்து என்ன நடக்குது.
1: வந்ததுக்கு நன்றி, கத்தவங்களை ஆசை பாக்குறேன்.
2: ஓகே ஐயா,
3: தேசத்தில் இணைந்து வேத பாடத்தோடு வழி நடத்தினார். அன்றைய நாளில் விருத்த சேதனம், பழைய கால பழைய ஏற்பாட்டு விருத்த சேதனம், புதிய ஏற்பாட்டு விருத்த சேதனத்துக்கு கூட வழி நடத்தினார். கத்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் போப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர்
4: பாஸ்டர்
3: எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில்லி இப்ரஹாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். பிரைம் மினிஸ்டர் சார்பாக லண்டன் யூகேலிருந்து பரிசுத்தாவியானவர் அவரை கூட இன்றைய நாள் எடுத்து வரப்போறது வசதிக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம். அவருடைய குடும்ப காரியங்கள், மினிஸ்ட்ரி காரியங்கள், ஊழிய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்திர தாமே கூட இருந்து ஆசீர்வத்து வழி நடத்துவாராக வாழ்த்திக் கொண்டு இந்த வேளையிலும் வரவேற்போம். பேசலோ பாசர்,
5: பேசலோ
3: ஆமீன் நினைந்திருக்கிறோம். உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பாசர், வழி நடத்துங்கள். ஆமீன், காட் பிளஸ் யூ.
5: ஆமீன். இயேசு கிறிஸ்துவின் இணையச்ச நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக யாவற்றையும் செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொன்ன அந்த வாக்குக்காக நன்றி செலுத்துவோம். ஏனென்றால் எல்லாவற்றையும் பூரணமா ஒரே பலியினா என்றென்றைக்கும் எங்களை பூரணப்படுத்தி இருக்கிறார். ஆகவே அதற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை மேற்கொள்ளட்டும், உயிர்ப்பிக்கட்டும், நடத்தட்டும், பிரகாசிக்க பண்ணட்டும். இயேசுவின் இணையச்ச
3: நாமத்தினால் பாஸ்டர், நாங்கள் ஒரு பட்டிமன்றத்தூடாக கடந்து சென்றோம். பட்டிமன்ற தலைப்பு இதுதான், ஒளி இருளை மூடுகின்றதா, இருள் எங்கே போகின்றது. அந்த பட்டிமன்றம் ஒன்று நடத்தினோம், உங்களுடைய கருத்து எப்படி என்று சொல்லுங்க பாப்போம் பாஸ்டர்.
5: என்னுடைய கருத்து, ஒளிய இருள் மேற்கொள்ள முடியாது,
3: ஒளிய இருள் மேற்கொள்ள முடியாது, அவ்வளவுதான்.
5: தேவன் எங்களோடு இருக்கிறார், ஒளியாக இருக்கிறார். நாங்கள் அவர் எங்களுக்குள் இருக்கிறபடினா நாங்களும் உலகுக்கு ஒளியாக இருக்கிறோம். இருள், இருளுக்கு எந்த வல்லமையும் இல்லை ஒளியை மேற்கொள்வதற்கு.
3: மகேந்திரன் ஐயா கேட்டதா? மகேந்திரன் ஐயா, ஓகே, எங்களுடன் மகேந்திரன் ஐயா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து இணைந்திருக்கிறார். சுவிசேஷரின் வானர் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார்கள். அவருடைய கருத்துக்களை தந்தார்கள், நாங்கள் உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். அதையும் கேளுங்கள். கத்திர தாமே வழி எடுத்துவாராக. இந்த வழியில் உங்களிடம் பிடிக்கிறோம் பாச, வழி நடத்துங்க.
5: அன்பின் பிதாவே, மக்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. இப்பொழுதே உம்முடைய வார்த்தை நம்மை மேற்கொள்ளுவதாக, உம்மை அறிகிற அறிவினால் உலகம் முழுவதும் நிறைந்திருக்கும், பூமி முழுவதும் உம்மை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்ற வார்த்தை நிறைவேறுவதாக. இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் வாசிப்போம், எடுப்போம். சங்கீதம் 37 அதிகாரம் 3 வசனத்திலிருந்து 5 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். ஆமேன். இது சரியான முக்கியமான காரியம், கவனியுங்கள். தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள், உண்மையை அல்ல சத்தியத்தை மேய்ந்துகொள். உண்மையைத்தான் நாங்கள் அநேகர் என்னவா நினைக்கிறோம், சத்தியமாக நினைக்கிறோம். அப்படி அல்ல, வேதம் தெளிவாக இவ ரெண்டையும் வேறு பிரிக்கிறது. சத்தியம் இயேசு கிறிஸ்துவினால் வந்தது, உருவாக்கப்பட்டது. ஆனால் உண்மையோ இந்த உலகத்தினால் உருவாக்கப்படுகிறது. ஆகவே சத்தியம் நேற்றும் என்றும் மாறாது, ஆனால் உண்மை எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கும். சமருக்கு ஒரு வெதர் இருக்கும், விண்டருக்கு இன்னொரு வெதர் இருக்கும். ஆனால் இவைகள் எல்லாம் உண்மைகள், ஆனால் இவைகள் மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு காலத்தில் இலங்கையில் யுத்தம், இப்பொழுது இல்லை. இப்படியாக உண்மைகள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் சத்தியமாகிய தேவன் அவர் சொன்ன வார்த்தை மாறவே மாறாது, அதுதான் சத்தியம். ஆகவே சத்தியத்தை மேந்துகொள். வேதம் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டது நோக்கமே அதில் உள்ள சத்தியங்களை. வேதத்திலே உண்மையும் இருக்கிறது, சத்தியமும் இருக்கிறது. ஆனால் அதில் உள்ள சத்தியங்களை நாங்கள் அறியும்படி, அந்த சத்தியம் என்ன? இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து முடித்தவைகள் என்ன? எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார் என்பதை அறிய அறிய அறிய அவற்றை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வசனம், அறியாமல் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படி அறியாமல் ஏதாவதை நாங்கள் கிஃப்டாக பெற்றுக்கொண்டால் கூட அதை எப்படி ஆபரேட் பண்ணுவது, எப்படி செயல்படுத்துவது என்று அறியாதபடியினால் அதை இழந்து விடுவோம். அதனால் வரவேண்டிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள மாட்டோம். ஆகவே சத்தியத்தை மேய்ந்து கொள். அப்ப குடியிருக்கும் பொழுது, நாம இந்த தேசத்திலே குடியிருக்கும் பொழுது, முதலாவது தேவனை அறிகிற அறிவிலே நாங்கள் வளர வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் தானாய் வந்து மேற்கொள்ளும். இயேசு முடித்ததெல்லாம் எங்களை வந்து மேற்கொள்ளும். அவரை அறிகிற அறிவிலே நாங்கள் பெருகும் பொழுது. ஆமென். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. அப்ப மிக முக்கியம் பிரியமானவர்களே, கவனியுங்கள், கர்த்தரிடத்தில் நான் ஏன் மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டும்? தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தார் என்று நான் நினைக்கும் பொழுது நிச்சயமா என்னால் மன மகிழ்ச்சியா இருக்க முடியும். எந்த தீங்கு நம்மை அணுக முடியாது, எந்த நோயும் வர முடியாது. என் பக்கத்தில் 1000 என் வலது புறத்தில் 10,000 விழுந்தாலும் அது என்கிட்ட வர முடியாது. தேவன் என்னுடைய பாதுகாப்பாய் இருக்கிறார். அப்போஸ்தலர்கள் 17:28 அவருக்குள்ளே ஜீவிக்கிறோம், அவருக்குள்ளே உலாவுகிறோம், அவருக்குள்ளே வாழுகிறோம். அப்ப இப்பேற்பட்ட சிந்தை உடையவர்களாய் நாங்கள் இருக்கும் பொழுது எதுவும் தொட முடியாது. என்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அவருடைய கண்மணியை தொட எந்த சத்ருவாலும் முடியாது. ஆமென். ஆகவே நான் யார்? கிறிஸ்துவுக்கு நான் யார்? அவர் என்ன எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடித்து விட்டார் என்பதை அறிய அறிய எப்பொழுதுமே நான் கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாயிருப்பேன். எனக்கு கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, வர வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் செய்து முடித்தார், ஒரே பலியினால் எல்லாவற்றையும் நிறைவாக்கினார் என்று நான் அறிக்கையிட விசுவாசித்து அறிக்கையிட அறிக்கையிட எல்லாமே மாறும். ஏனென்றால் என்னுடைய சிந்தையின்படி, என்னுடைய நினைவின்படிதான் என்னுடைய வாழ்க்கை. நீதிமொழிகளிலே சொன்னது போல என்னுடைய நினைவின்படிதான் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது. எவ்வளவுக்கு அதிகமாய் இவை எல்லாம் செய்து முடிக்கப்பட்டாயிற்று. தேவன் எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்து விட்டார், என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே நன்மை ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையின் கிருபை மாத்திரமே என்னை தொடரும் என்று நான் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாய் இருக்க முடியும். மாத்திரமல்ல, கர்த்தரோடு நான் மகிழ்ச்சியா இருக்கிறபடினால் தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தார் என்ற மைண்ட் செட்டிலே நான் இருக்கிறபடினால் நான் மற்றவர்களோடும் கூட ஒரு சமாதானமான சந்தோஷமான உறவை தான் நான் ஏற்படுத்தி கொள்ளுவேன். ஏனென்றால் எனக்குள்ளே சந்தோஷம் இருக்கிறபடினால் அந்த சந்தோஷம் புறப்பட்டு மற்றவர்களையும் மேற்கொள்ளும். ஏனென்றால் எனக்குள் இருக்கிறதைத்தான் நான் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். நான் கவலையிலே, கண்ணீரிலே, வேதனையிலே, துன்பத்திலே இருப்பேனானால் என்னுடைய பேச்சுக்கள், என்னுடைய அங்கலாய்ப்புகள் எல்லாமே கவலைக்குரியதாகவும் வேதனைக்குரியதாகவும் கண்ணீர் வடிக்கிறதாகவும் தான் இருக்கும். என்னுடைய வார்த்தையிலேயே யாரை, என்னுடைய வார்த்தையிலேயே நான் யார் என்பதை அல்லது என்ன நிலையில் நான் இருக்கிறேன் என்பதை எல்லாராலும் பார்க்க முடியும், கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் எவ்வளவுக்கு நான் கர்த்தருக்குள் சமாதானமாய் சந்தோஷமாய் இருக்கிறேனோ, ஏனென்றால் அவர் யாவற்றையும் செய்து முடித்தார், அவர் என்னுடைய இரட்சகர், அவர் என்னுடைய மீட்பர், ஆகவே அவருக்குள் நான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பேன் என்று நான் செயல்படும் பொழுது நிச்சயமாய் தேவனுடைய மகிமை என்னிடத்திலிருந்து புறப்பட்டு செல்லும். தேவனுடைய சமாதானம் என்னிடத்திலிருந்து நிச்சயமாய் புறப்பட்டு சென்று மற்றவர்களையும் மேற்கொள்ளுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப யாரால் சந்தோஷமா இருக்க முடியும்? கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தார் என்று நம்புகிறவர்களில் தான் சந்தோஷமாய் இருக்க முடியும். ஆமென். ஆபக்கூக் 3:14 இருந்து நான் வாசிக்கிறேன். அத்திமரம் துளிர்படாமல் போனாலும், திராட்சை செடி பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளையாமல் போனாலும், இடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஏன் நான் மகிழ்ச்சியாயிருக்கிறேன் என்பதை இவர் தெளிவாக சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் என்னை ரட்சிக்கிற தேவன், என்னை மீட்கிற தேவன். ஆகவே இவைகள், இந்த இருள், உலகத்திலே இருக்கிற இருள் என்னை மேற்கொள்ள முடியாது, என்னை தொட முடியாது என்பதை தெளிவாக சொல்லுகிறார். ஆனால் கவனியுங்கள், எவ்வளவோ பிரச்சனைகள் இவர் சொல்லுகிற பிரச்சனைகளை பாருங்கள். அத்திமரம் துளி போடாமல் போனாலும், திராட்சை செடியில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை உழவிக்காமல் போனாலும், இடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடு இல்லாமல் போனாலும். அப்ப இவர் சொல்றத பார்த்தா எதுவுமே இல்லை. அப்படி எதுவும் இல்லாமல் போனாலும், எந்த சாத்தியமும் இல்லாமல் போனாலும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்பதற்கு எந்த ஒரு அறிகுறியும் இந்த பூமியிலே என்னால் பார்க்க முடியாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அல்லேலூயா. ஏன் களி கூறுகிறார்? என்னை ரட்சிக்கிறவர், என்னை மீட்கிறவர், ஆமென், என்னை விடுதலை ஆக்குகிறவர், என்னை ரீஸ்டோர் பண்ணுகிறவர், நான் இழந்ததை நூறத்தனையா எனக்கு திருப்பி கொடுக்கிறவர் என்று அவரை நான் நினைக்கும் பொழுது, அதை நான் தியானிக்கும் பொழுது, அதை நான் விசுவாசிக்கும் பொழுது நான் எப்படி இருக்கிறேன் என்று சொன்னால், மன மகிழ்ச்சியா இருக்கிறேன். அல்லேலூயா. இங்கே இருந்துதான் மன மகிழ்ச்சி வருகிறது. தேவன் செய்து முடித்தார் என்று நான் நினைக்க நினைக்க நினைக்க எனக்குள்ளே மகிழ்ச்சி வருகிறதா இருக்கிறது. தேசத்தினுடைய அழிவுகளை பார்த்து, தேசத்திலே நடக்க போகிற காரியங்கள் அல்லது நடந்து கொண்டு இருக்கிற காரியங்களை பார்த்து நானும் அழுவேன் என்று சொன்னால், கர்த்தர் ஆல் எதுவும் செய்ய முடியாது என்று நான் நினைக்கிறேன் என்ற அர்த்தம். எந்த சூழ்நிலையிலும் தேவனால் எல்லாவற்றையும், லாசரு போல நாறி போகிற சூழ்நிலையிலும் தேவன் மறுபடியும் எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்க முடியும். அவர் ரட்சிக்கிற தேவன், உயிர்ப்பிக்கிற தேவன், அவர் மீட்கிற தேவன் என்று நாங்கள் நினைக்கும் பொழுது நிச்சயமாய் எங்களால் சந்தோஷமாய் இருக்க முடியும். ஆமேன். மாத்திரமல்ல, நீங்கள் எஸ்ஆயா 60 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகளில் ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாது. எஸ்ஆயா 60:1 எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஆமேன். ஆனால் நாங்கள் துக்கத்தில் இருந்தால் எழும்பி பிரகாசிக்க முடியாது. ஏனென்றால் துக்கம் எனக்கு சொல்லி கொடுக்கிறது எதுவும் நடக்கவில்லை என்றுதான் சொல்லி கொடுக்கிறது. ஆனால் கவனிங்கள், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை, சாதாரண மகிமை அல்ல, கர்த்தருடைய மகிமை உன் மேல், உதிக்கும் அல்ல, உதித்தது, ஒளி ஏற்கனவே வந்து விட்டது. என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே எங்களுடைய வாழ்க்கையிலே ஒளி வந்து விட்டது. அன்றைக்கே கர்த்தருடைய மகிமை எங்கள் மேல் உதிக்க ஆரம்பித்து விட்டது. இதோ காரிருள் பூமியையும், இதோ சாரி இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் கவனியுங்கள், ஆனாலும் என்று சொன்னாலே பழைய ஸ்டேட்மெண்டை ஆண்டவர் கேன்சல் பண்ணுகிறார் என்று அர்த்தம். நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லி இருக்கிறேன், நான் நாளைக்கு உங்களுடைய வீட்டுக்கு வருவேன் என்று சொல்லிவிட்டு நான் இப்படி வருவேன் என்று உங்களுக்கு சொன்னேன், ஆனாலும் என்று சொன்னாலே அந்த ஸ்டேட்மெண்டை, அந்த வார்த்தையை, அந்த நடக்க போகிற அந்த செயலை நான் கேன்சல் பண்ண போகிறேன் என்பதாக அர்த்தம். அப்ப அதற்கு பிறகு ஆனாலும் என்று சொன்ன பிறகு என்ன சொல்ல போகிறேனோ அதுதான் என்ன செய்யும், இனிமேல் வந்து மேற்கொள்ளும் என்று அர்த்தம். ஆனாலும் உன்மேல் கர்த்தருதிப்பார். ஹல்லேலூயா. அப்ப இருள் என்னை மேற்கொள்ள முடியாது, இருள் எனக்கு கிட்ட வர முடியவே முடியாது. ஆனாலும் உன்மேல் கர்த்தருதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். ஆமேன். சாதாரண மகிமை இல்லை பிரியமானவர்களே, அவருடைய மகிமை. ஆமேன். இந்த உலகத்தில் இருக்கிற சூரியனை பார்க்கிலும் பிரகாசிக்கிற மேன்மையான அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். ஆமேன். உன் வெளிச்சத்தினிடத்துக்கு, கவனியுங்கள், உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் கடந்து வருவார்கள். ஆமேன். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்துப்பார், அவர்கள் எல்லோரும் ஏகமாய் கூடி உன்னிடத்துக்கு வருகிறார்கள். இப்பேற்பட்ட கண்ணுடையவர்களாய், இப்பேற்பட்ட சிந்தை உடையவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். என்ன

பதவிகளிலே உட்கார்ந்திருக்கிறவர்களும் கடந்து வருவார்கள். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு மகிமையிலே தேவன் நம்மை வச்சிருக்கிறார். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்துப்பார். அப்ப மனக்கண்ணிலே நான் பார்க்க வேண்டும் இவைகள் எல்லாம் என்னை நோக்கி வருகிறது. ஏனென்றால் தேவன் ஏற்கனவே சொல்லிவிட்டார். இந்த வார்த்தையை மாற்ற யாராலும் முடியாது. ஆமென். குதிக்கிறவன் ஒளியிடத்துக்கு ராஜாக்களும் கடந்து வருவார்கள், சுற்றிலும் கண்களை ஏறெடுத்துப்பார். அவர்கள் எல்லோரும் வேகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்தில் இருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும். அல்லேலூயா. இதற்கு பிறகு நீங்கள் வாசித்து பார்க்கிறீர்களானால் பெரிதான ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிறார். எங்களால் நம்பவே முடியாத அளவுக்கு தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமேன். ஆனால் இவைகளை நாங்கள் படிக்கிறோம், ஆனால் எவ்வளவு தூரம் நம்புகிறோம் என்பதுதான் முக்கியம். வாசிப்பது அது மாத்திரமல்ல, அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, அதை அப்படியே நம்ப வேண்டும். இந்த வார்த்தைகள் எனக்கு கொடுக்கப்பட்டாயிற்று, எல்லா வாக்கு தத்தங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆகவே இவைகள் நிச்சயமாய் வந்து என்னை மேற்கொள்ள வேண்டும். ஆமேன். ஆகவே தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய சித்தத்தை நான் செய்யும்படிக்கு இவைகள் எல்லாமே அளவில்லாமல் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஜனங்கள் ஓடி வருவார்கள். கவனியுங்கள், யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கத்தை கேட்டு ஜனங்கள் எல்லாரும் ஓடி வந்து விழுந்தார்கள். ஞானஸ்தானம் கொடும், ஞானஸ்தானம் கொடும் என்று சொல்லி விழுந்தார்கள். அற்புதங்கள் நடக்கவில்லை, அதிசயங்கள் எதுவுமே யோவான் ஸ்நானம் மூலமா நடக்கவில்லை. ஆனால் அவர்கள் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் இருதயத்திலே குத்துண்டவர்களாய், எங்களுக்கு ரட்சிப்பு தேவை, நாங்கள் பாவிகளாய் இருக்கிறோம், எங்களுக்கு மீட்பு தேவை, பாவ மன்னிப்பு தேவை என்று சொல்லி பாவ மன்னிப்புக்கான ஞானஸ்தானத்தை அவர்கள் பெற்றுக் கொள்ளும்படிக்கு திரளாய் வந்து என்ன செய்தார்கள், குவிந்தார்கள், வந்து விழுந்தார்கள் கடற்கரையில். புரியுதுங்களா? அப்ப எந்த குறைவும் இல்லை, ஜனங்கள் திரளாய் இருக்கிறார்கள். ரட்சிப்பு திரளாய் மேற்கொள்ளும், நிச்சயமாய் மேற்கொள்ளும். அதற்கு தேவையான சகலவற்றையும் தேவன் செய்து முடித்து விட்டார். ஆமென் என்று நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாய் இவைகள் தானாய் வந்து மேற்கொள்ளும். மறுபடியும் சங்கீதம் 37:3 இருந்து நான் வாசித்துக் கொண்டிருக்கிறேன். அவர் உன் இதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளை செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. இது மிக முக்கியம். உன் வழியை, நாங்கள் எல்லோரும் ஏதோ ஒரு வழியை வைத்திருக்கிறோம் தேவனிடத்தில் இருந்து ஆசீர்வாதம் பெறுவதற்கு, அல்லது நாங்கள் எங்களுடைய மேன்மைகள் மகிமைகளை அடைவதற்கு நாங்கள் சில வழிகளை வைத்திருக்கிறோம். ஆனால் அந்த வழிகள் தேவனுடைய வழிகளாய் இருக்க முடியாது. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து என்று சொன்னால், என்னுடைய வழியின்படி, என்னுடைய சிந்தையின்படி, என்னுடைய தீர்மானத்தின்படி, என்னுடைய திட்டங்களின்படி நடக்காமல் அவருடைய தீர்மானங்கள், அவருடைய திட்டங்கள் என்னை மேற்கொள்ளும்படிக்கு என்னை முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் என்னுடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அப்படியாய் நம்முடைய நினைவுகளும் தீர்மானங்களும் திட்டங்களும் அவருடைய தீர்மானங்களுக்கும் திட்டங்களுக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. ஆமேன். ஆகவேதான் நம்முடைய தீர்மானங்கள் திட்டங்களை விட்டுவிட்டு அவருடைய தீர்மானங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்க வேண்டும். எங்களுடைய தீர்மானங்கள் திட்டங்களை என்ன செய்ய வேண்டும், நிறைவேற்ற பிரயாசப்படக்கூடாது. அவர் மேல் நம்பிக்கையாயிரு என்று சொன்ன உன் வழிகளை கவனிங்கள், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து. கிவ் அப். நம்முடைய வழிகளை என்ன செய், கர்த்தரிடத்துல கொடுத்துட்டு அவர் மேல் நம்பிக்கை.

அவருடைய வழிகளின் மேல் நம்பிக்கையாயிரு. அவர் என்னுடைய வழிகளை பார்க்கிலும், என்னுடைய தீர்மானங்கள் திட்டங்களை பார்க்கிலும், மேன்மையான மகிமையான தீர்மானங்களையும் திட்டங்களையும் வைத்து என்னை அழைத்திருக்கிறார் என்று அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். ஆமென். நம்முடைய தீர்மானங்கள் திட்டங்கள் அல்ல, அவரே என்ன செய்கிறவர், காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். அதற்கு தேவையான யாவற்றையும் செய்து முடித்தவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கவனியுங்கள், இயேசு கிறிஸ்து கூட என்ன சொல்லுகிறார், கவனியுங்கள், யோவான் 4:34 இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பின் அவருடைய சித்தத்தின்படி செய்ய அவருடைய கிரியையை என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய பூஜனமாயிருக்கு. அல்லேலூயா. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையின்படி கிரியையை முடிப்பதே என்னுடைய பூஜனமாய் இருக்கிறது. ஆமென். அப்ப இப்பேற்பட்ட நிலைக்கு நாங்களும் வர வேண்டும். தேவ சித்தம் நிறைவேற்றுவதே நம்முடைய பூஜனமாய், நம்முடைய விஷனாய், நம்முடைய குறிக்கோளாய் இருக்க வேண்டும். ஆமேன். இன்னொரு வசனம் நான் வாசிக்கிறேன், யோவான் 5:30 நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யவில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன், எனக்கு சித்தமானதை நான் தேடாமல். இயேசு சொல்லுகிறார், கவனி, அவருக்கு சித்தமானதை அவர் தேடாமல், என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியினால் என் தீர்ப்பு நீதியாயிருக்கிறது. பிரியமானவர்கள், இப்படி ஒரு ஒப்பு கொடுத்தலோடு நாங்கள் ஜெபம் பண்ணினால் என் தீர்ப்பு அந்த இடத்திலே விடுதலை உண்டாயிருப்பதாக என்று நாங்கள் தீர்த்தால் அந்த தீர்ப்பு அப்பொழுதே அந்த செக்கனை மேற்கொள்ளும். சுகம் உண்டாயிருப்பதாக என்று நாங்கள் அறிக்கையிட்டால் அந்த நிமிஷமே அவைகள் மேற்கொள்ளும். ஏனென்றால் எங்களுடைய சுய கிரியையை செய்யாமல், சுய இஷ்டத்தை செய்யாமல், சுய விருப்பத்தை செய்யாமல் பிதாவின் சித்தம் செய்கிறபடினால் அண்ட சராசரங்களும் எங்களுக்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். தேவனுடைய வார்த்தையை சொல்லி அவருடைய நாமத்தின் நிமித்தம் நாங்கள் கட்டளை இடுகிறவர்கள், அப்படியே நடந்தே ஆக வேண்டும். ஆமேன். பிலிப்பியர் 2:5-8 வரைக்கும் வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே கீழ்ப்படி தாழ்த்தினார். ஆமேன். அப்ப எப்படியாய் அவர் என்ன செய்தார், இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார் என்பதை நாங்கள் இயேசுவினிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். சீஷர்கள் என்று சொன்னாலே என்ன அர்த்தம் என்றால் அவர்களுடைய லீடரை, தலைவரை அப்படியே பின்பற்றுவதுதான் சீஷத்துவம். அப்ப இயேசு எப்படியாய் பிதாவின் சித்தம் மாத்திரம் செய்யும்படிக்கு, தன்னுடைய சுய சித்தம் அல்ல, சுய திட்டம் அல்ல, பிதாவின் சித்தம் மாத்திரம் செய்யும்படிக்கு, தன்னுடைய சுய வருமானம் அல்ல, பிதாவின் சித்தம் செய்வதே அவருடைய நோக்கமாய் இருந்தது. அவர் சொல்லுகிறார், பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய ஆகாரம், நான் ஜீவிப்பதே பிதாவின் சித்தம் செய்வதற்காகவே. பிலிப்பியர் 3:7 இப்படியா சொல்லுகிறார், ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகள் அவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன். பிரியமானவர்களே, யூகேல இருக்கிற நிறைய திட்டங்களை நான் இப்பொழுதும், எனக்கு நிறைய
இந்தியாவிலே நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுதும் அந்த திட்டத்தை எடுத்துக்கொண்டு நான் இந்தியாவுக்கு போனால் மில்லியன் கணக்கில் என்னால் சம்பாதிக்க முடியும். ஆனால் அது அல்ல என்னுடைய நோக்கம். சத்தியத்தை அறிவிக்கும்படிக்கு, தேவ ஜனங்களை விடுதலையாக்கும்படிக்கு தேவன் என்னை தெரிந்து கொண்டார் என்கின்ற என்னுடைய அழைப்பிலே நான் என்னவா இருக்கிறேன், என்னுடைய அழைப்பை நான் நிச்சயத்திருக்கிறேன். ஆகவே இரவு பகலாய் தேவனுடைய வார்த்தையை தியானிப்பது, அதை மறுபடியும் பேசுவது, வேத ஆராய்ச்சி செய்வது, அதிகமாய் ஜெபிப்பது, இதற்காகவே என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஏனென்றால் இது என்னுடைய ஊழியம் என்பதை, இதுதான் என்னுடைய அழைப்பு என்பதை நான் தெளிவாக அறிந்திருக்கிறேன். இதை விட மற்ற எதுவுமே எனக்கு லாபத்தை காண்பித்து என் பக்கம் வா, என் பக்கம் வா, நான் உன்னை பெரியவனாக்குவேன் என்று என்னை இழுக்க முடியாது. ஏனென்றால் இதுதான் என்னுடைய ஊழியம், இதற்காகத்தான் நான் அழைக்கப்பட்டேன். அல்லேலூயா. ஆகவே அதை அறிந்து நாங்கள் செயல்படுவோமானால் நாங்கள் செய்கிற ஜபம் மிகவும் வல்லமை உள்ளதாக இருக்கும். என்னத்தை சொல்லி ஜபிக்கிறோமோ அது இம்மீடியட்டாய் மேற்கொள்ளுகிறதாக இருக்கிறது. ஆமென். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமர் 6:13 இப்படியா சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் உங்களை மரித்தோலிருந்து புழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். ஆமேன். பிரியமானவர்களை, உண்மையை சொன்னால் நம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஏனென்று சொன்னால் நாங்கள் நமக்கு சொந்தமானவர்களே அல்ல. நாங்கள் ஒப்பு கொடுக்கிறதுக்கு, நாங்கள் எங்களுக்கு சொந்தமா இருந்தால் நாங்கள் எடுத்து கொடுக்கலாம். நாங்கள் உண்மையை சொல்ல போனால் எங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. 1 Corinthians 6:19-20 இப்படியா சொல்லுகிறது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? நாங்கள் எங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையினால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. இதற்காகத்தான் நானும் நீங்களும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், பிடிக்கப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிரயம் செலுத்தி நம்மை பெற்றுக் கொண்டார் எங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு அல்ல, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கே நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். ஒப்பு கொடுத்தலோடு ஜெபம் பண்ணும். இனி நான் அல்ல, நீரே எனக்குள் ஜீவிக்கிறேன், கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருப்பதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. கலாத்தியர் 2:20 அப்படியாக சொல்லுகிறது, ஆகவே முழுமையாக ஒப்பு கொடுப்போம், எங்களுடைய சித்தத்தின்படி அல்ல, அவருடைய சித்தம் பூரணமாய் நிறைவரும்படி ஒரு ஒப்பு கொடுத்தலோடு நாங்கள் அனுதினமும் எங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிப்போம். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்மா வாங்கப்பட்டிருக்கிறோம், சிலுவையிலே உம்மோடு கூட அறையப்பட்டிருக்கிறோம். இனி நாங்கள் அல்ல, நீரே நமக்குள் பிழைத்திருக்கிறீர், ஜீவித்திருக்கிறீர். உமக்காகவே நாங்கள் இந்த தேசத்திலே பிழைக்கிறோம். உம்முடைய சித்தம் செய்வதே எங்களுடைய நோக்கமாய் எங்களுடைய சித்தமாய் இருக்கிறது, இருப்பதாக. இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையையும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சித்தம் மேற்கொள்ளட்டும். நீர் என்னத்துக்காக இவர்களை அழைத்தீரோ அந்த அழைப்பு மேற்கொள்ளட்டும். தெளிவாய் திட்டமாய் பேசும். ஆகவே அவர்கள் தெளிவாய் திட்டமாய் அவருடைய அழைப்பை அறிந்து செயல்படட்டும். பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. இந்த வேளையிலே கட்டுக்களிலே, வேதனைகளிலே, துன்பங்களிலே
கவலைகளிலே அல்லது கண்ணீர்களிலே போராட்டங்களிலே சுவையினங்களிலே யாராவது இருந்தால் இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே விடுதலை உண்டாயிருப்பதால் சத்ருவின் கிரியைகள் நிர்மூலமாக்கப்படுவதால் பரிபூரணம் உண்டாயும் உயிர்த்தளப்படட்டும் ரீஸ்டோ பண்ணப்படட்டும் எல்லம்பி பிரகாசிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால் ஆமென் ஆமென் ஆமென்.

0: மன்னிக்க வேண்டும். பிதாவின் சித்தப்படி இயேசு கிறிஸ்து வழி நடத்தினார், அதே போல எங்களையும் அப்படியாக அழைக்கிறார். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம், வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். கத்திரி கரத்திலே ஒப்புவிக்கிறோம் உங்களை, எங்கள் குடும்பத்தாரையும். இதேவழியிலே வாரத்தின் முதல் நாளை பிரசங்கப்படத்தில் நிற்கின்ற பொழுதும் கத்தோடைய ஆசீர்வதிக்கும் கரந்தானே உடனே கூட இந்த வழி நடத்துவாராக. பரிசுத்தாவியானவர் தாமே எல்லாவற்றையும் வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தோடைய கரத்திலே ஒப்புக்கிறோம் உங்களை, உங்கள் சபை குடும்பத்தாரையும் வாழ்த்தி கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம் பாஸ்டர். God bless you. Amen.
1: Amen. We are blessed.
0: அவருடனும் கூட இருந்து ஆசீர்வத்து வழிநடத்துவார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தருடைய நாமத்தை பிரசங்கிக்கிற ஒவ்வொரு ஊழியரையும் கத்தர் ஆசீர்வதிக்கிறார், அதே போல ஊழியரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல இருக்கிறோம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி ஊழியரிடம் விடைபெறுவோம்.
2: Recording stopped.
0: Praise the Lord, அம்மா.
3: Praise the Lord.
0: ஆமீன். நன்றிகளை உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், கத்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். லூஜா என்ற ஒரு சகோதரிக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். இதுக்கு முன்னதாக ஜபித்தீர்களோ தெரியவில்லை, விசேடமாக அந்த சகோதரிக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். அவர் ஒரு 17 வயது நிரம்பிய ஒரு சகோதரி. அவர் வீட்டை விட்டு புறப்பட்டு தான் தனிமையாக இருந்து படிக்க போகிறேன் கொண்டு வலிக்க போய்விட்டார். அதனாலே அவர் குடும்பத்தார்கள் மிகவும் கவலையோடு இருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபியுங்கள். கத்தர் தாமே உங்களுடனே கூட இந்த வழி நடத்துவாராக. சாமுக்காக ஜெபிக்கிறீங்களா? ஆமீன், ஆமீன். அவர்களுக்காக ஜெபியுங்கள், மீதியான ஜெபங்கள் கூட வழி நடத்துங்களா. God bless.
3: God bless. அன்பும் கிருபையும் ரக்கம் நிறைந்த தேவன், இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ராஜா. இந்த நாளுக்காக நன்றி, நன்றி. இப்போ இன்றைக்கு நாங்கள் நிற்பதே இந்த நாளை காண்பதே உங்களோட சுத்த கிருபதாகப்பனே. உங்களோட கிருபதான் எங்களை நடத்துகிறதும், உங்களோட கிருபதான் எங்களை காக்கிறதும், உங்களோட கிருபதான் எங்களுக்கு எல்லாம் ராஜா. எங்களுக்காக, எங்களுக்காக தந்தை இந்த அளவிடக்கூடாத கிருபைக்காக, உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் மேல் ஊற்றுற இந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி, நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஒப்பற்ற தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மை உள்ள உயிருள்ள தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறருமான ஒரே தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அண்ட சராசரங்களை எல்லாம் ஆளுகிற அருள்பெரும் சோதியை உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தூய தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சங்கம மொழிகளில் இணைந்திருந்து நாங்கள் உங்களை துதிக்க, ஸ்தோத்திரிக்க, நன்றி செலுத்த எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதலை ஒப்படைக்க எங்களுக்கு தந்த பெரிய அழைப்புக்காக, பெரிய சலாக்கியத்துக்காக, எல்லாவற்றுக்கும் இல்லாத அழியாத உரிமைக்காக, உங்களோட பிள்ளைகள் என்று அந்த உரிமையை தந்ததுக்காக உங்களை நன்றி உள்ளத்தோடு, நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் உங்களோட பிள்ளைகளை ஆகிய நாங்கள் உங்களிடத்தில் அப்பத்தை கேட்கும் பொழுது நீங்கள் எங்களுக்கு அப்பத்தையே தந்து போஷித்து வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. நீங்கள் நல்லவர் ஐயா, வல்லவர், போதுமானவர். உங்களை நம்பின பிள்ளைகளுக்கு உங்களோட நித்திய பயம் ஆதாரமாயிருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி. நம்பிலவீனம் ஆய் சோகினம் ஆயிருக்கும் பொழுதும் நாங்கள் தள்ளாடாதபடி கால் ஊன்றி உங்களுக்கு நிற்கத்தக்கதாக உங்களுடைய கிருபியை ஊற்றி நானே, நானே உங்களுக்கு எல்லாம், நானே உங்கள் தேவன், நானே எல்லாம் என்று சொல்லி உங்களோட நீதியின் விளக்கத்தினால் உங்களோட பிள்ளைகள் ஒருவரையும் வழிநடத்துகிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. எங்களுக்கு வெளப்பக்க நிழலா இருந்து, எங்களுக்கு அரணாக இருந்து கோட்டையாக இருந்து எங்களை வழிநடத்துறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி, நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். இதுவரை நேரம் இந்த சங்கம மொழியலே தடதாமதமின்றி நீங்க நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி தகப்பனே, நன்றி. காலத்தோட இங்கே இதுவரை நேரம் அற்புதமாக ஆச்சரியமாக உங்களோட பிள்ளைகளுக்கூடாக சிறப்பாக உங்களோட நாம மகமப்படத்துக்காக நடத்தி கொண்டு வந்தது இனிமேலும் நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். தொடக்கத்தில் வாசிக்கப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி ராஜா, நன்றி. இந்த வார்த்தைகளை வாசிக்க வேண்டும் என பாரத்தை சௌரபரது அந்த வார்த்தையை போட்டு ராஜா 365 நாளுக்குள் இந்த வார்த்தைகளை பிரித்து பிரித்து படிக்கத்தக்கதாக, இந்த வார்த்தை இல்லாதவர்களுக்கு இந்த வார்த்தைகள் ஆறுதலாக சமாதானத்தை கொடுத்து கொண்டு வாரதுக்காக, விடுதலையை கொடுத்து கொண்டு வாரதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி வார்த்தை ஆகிய இயேசுவே, உங்களை நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன என்ன விதமாக ஆண்டவரே, பாடல் கூடாகவோ துதி கூடாகவோ செய்தி கூடாகவோ உங்களோட பிள்ளைகளை உங்களை மகிமைப்படுத்தினார்களோ, அவர்களை நீங்கள் உங்களோட அன்புக்குள் நடத்தி உங்களோட அன்பை வெளிப்படுத்தத்தக்கதாக நீங்கள் அவர்களை பாவிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். அவர்களுக்கு கொடுத்த இந்த அன்புக்காக நன்றி ராஜா, ரட்சிப்புக்காக நன்றி ஆண்டவரே, நிறங்கள் கனிகளுக்காக நன்றி ராஜா ஆண்டவரே. நீங்கள் தான் அறியாத விட்டாத ஞானத்தை கொடுத்து வழிபாடலை கொடுத்து பெருங்கல் கனிகளுக்களால் உங்களை துதிக்க ஸ்தோத்திரிக்க மகமப்படுத்த அவர்களுக்கு இந்த சங்கம மொழிகளில் இணைந்திருந்து இணையத்தக்கதாக நீங்க செய்த பெரிய அற்புதத்துக்காக ஆசீர்வாதத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்க ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு ஆத்மாவையும் ஆசீர்வதிங்கோ ராஜா, ஆசீர்வதிங்கோ. அவர்கள் சாட்சியாக அவருடைய குடும்பம் மத்திய சபை மத்திய சமுதாயம் மத்தியில் இருக்கத்தக்கதாக இந்த பொல்லாத காலத்தில் இந்த இச்சலுக்குள்ளும் அகப்பட்டு போய்விடாதபடி உங்கள் பிரியமில்லாத பாவங்களுக்கு அடிமையாய் போய்விடாதபடி பெருசுத்தாவியானவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க உங்களோட பெருமகரத்தினால் தாங்கி உங்களோட அந்த பரிசுத்த ரத்தத்தால் மூடி காத்து கொள்ளுங்கிறாங்க. என்ன மென்னும் அவர்கள் உங்களுக்கு உங்களுக்கு அந்த அநேக காரியங்களை செய்யத்தக்கதாக அவர்கள் குடும்ப மத்தியில் சமூகத்தில் சமுதாய மத்தியிலும் அவர்களில் உங்களை கண்டுகொள்ளத்தக்கதாக ஒவ்வொரு தரையும் இடகட்டி நடத்துங்க ராஜா. அப்பா பலத்தினாலும் இல்லை பிறக்கிறதுனாலும் இல்லை பெருசுத்தாவியானவரே, உங்களால் எல்லாம் கூடும் நல்ல கனி கொடுக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக மையான திராட்சை செடியை உங்களே நிலத்திலிருந்து நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களா இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழிநடத்துங்க ராஜா. தொடர்ந்து ஆண்டவரே என்ன இந்த சங்கமையும் சங்கம மொழியில முடிவெறிய அந்த உங்களோட பிள்ளைகள் ஆறாருக்கூடாக நீங்கள் பேச வேண்டும் என்று அழைப்பு கொடுத்தீங்களோ, ஆறாருக்கு வாஞ்சியை நீங்க கொடுத்தீங்களோ ராஜா, பெறங்களை கொடுத்தீங்களோ கனிகளை கொடுத்தீங்களோ, அதுக்கால் அவர்கள் உங்களை மாமப்படுத்த நேரத்துக்கு வந்து ஆண்டவரே தவறாதபடி உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக அவர்களுக்கு நல்ல உற்சாகம் உள்ள ஆவியை கொடுத்து என்ன மென்ன மென்ன ஆண்டவரும் உங்களுக்குள் தங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்தி மாமப்படுத்தத்தக்கதாக உங்களுக்குள் உண்மை உள்ளவர்களாக சாட்சியாக எந்த விதத்திலும் பொண்ணுக்கோ ஒள்ளிக்கோ அவர்கள் பொருளுக்கோ உடங்கு பேருக்கோ உடன் கொடுக்காதபடி உங்களோட நாமம் ஒன்றே மகமப்பட வேணும், உங்களோட ராஜ்யம் ஒன்றே வளர வேணும் என்ற நோக்கத்தோடு அந்த ஐக்கியம் கொள்ளத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் இடகட்டி வளர்த்துங்க, ஆசீர்வதிங்க அவர்களை, ஆசீர்வதிங்க ராஜா. இன்னும் கூட வரங்கள் கனிகளால் முடிச்சு ஊட்டி அலங்கரித்து ஆசீர்வதிங்க, அநேக சந்தர்ப்பங்களை கொடுத்து உங்களை மகிமைப்படுத்துறதுக்கு அவர்களை ஆயுதங்களாக உங்களால் பாவிக்க முடியும், பாவித்து கொண்டு வாரீங்கள். அதுக்காக நன்றி. அவர்களையும் அங்கங்கே ஐக்கியப்பட்டாலும் சபையிலேயோ சமுதாயத்திலேயோ அவர்களில் உங்களை கண்டுகொள்ளத்தக்கதாக ஆண்டியிலே உங்களுடைய கிருபியை ஊற்றி ஒளியாக உப்பாக இருக்கத்தக்கதாக கிருபை செய்து வழிநடத்த உங்களால் முடியும் வழிநடத்த வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டியிலே செய்தியை கொடுத்த தாசனுக்காக உங்களை துதிக்கிறோம். அவர்களுக்களால் நீங்க பேசின வார்த்தை ஒன்றுக்காக நன்றி. அவருடைய குடும்பத்தையும் அவருடைய சபையும் ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிந்த பொல்லாத காலத்தில் தப்பினே சந்திரங்களுக்குள் உங்களோட பிள்ளைகள் ஒருவரும் அகப்பட்டு போடாதபடி உங்களோட ரத்தத்தால் முடிந்த செல்வியின் பின் மறைத்து ஒருவரையும் காத்துக்கொள்ள வேணும், காக்க வல்லவரையும் உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த சங்கமம் ஒலியலே இதுவரை காலமும் ஆண்டவரே நடத்தி கொண்டு வார பொறுமையோடும் தாழ்மையோடும் உண்மையோடும் நடத்தி கொண்டு வார சகோதரனுக்காக கை கொடுத்தவனம் ஒத்தாசையா இருக்கிற சகோதரிக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். அவர்கள் என்னத்தோடு பிரபஞ்சத்தில் இருந்து தெரிந்தெடுத்து ஒளியின் பிள்ளைகளாக ஆசீர்வதித்தீங்களோ அந்த நோக்கத்தை அவருடைய வாழ்க்கையை நீங்கள் நிறைவாக்கி கொண்டு வார கிருபைக்காக, அவர்களுடைய மன வாங்கியை நிறைவேற்றி கொண்டு வார கிருபைக்காக நன்றி. நான் அறிந்த உண்மை உள்ள என்ன நடத்துகிற உண்மையுள்ள தேவனே, என்ன ரச்சித்த உண்மையுள்ள உயிருள்ள தேவனே, ஒன்றும் உயிரோடு இருக்கிற உயிருள்ள தேவனே, இந்த உலகம் அறிய வேணும், அன்பானவர் வந்தவர்கள் இன சில பந்துக்கள் அறிய வேணும் என்ற வாஞ்சை நீங்க போட்டு இத்தனை வருஷ காலமாக இதை நடத்தி கொண்டு வரத்தக்க ஞானம் அறிவு வயது சோகல் வைரம் எல்லாம் நீங்க தானே ஐயா கொடுத்தீங்கள். அதுக்காக நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். என்ன உங்களுக்கு என்ன செய்ய வேணும், உங்களோட ராஜ்யம் வளர்வதற்கு என்ன செய்ய வேணும் நீங்க வாங்கிக்கிறீங்களோ அவர்களின் செய்யத்தக்க வழி வசதிகள் தைரியம் எல்லாம் நீங்க கொடுத்து வழி நடத்துவீங்க. முறுக்கோளாலேயும் தடியாலேயும் நீங்க வழி நடத்தினீங்க, இன்னும் வழி நடத்துவீங்க. நீங்க தான் அவர்களுக்கு நல்ல மேப்பு, நீங்க தான் எல்லாம், நீங்க தான் போதுமானவர், நீங்க தான் நல்லவர். ஆண்டவர் கூட நித்திய விஜயம் அவர்களுக்கு ஆதாரமாயிருக்கிறதுக்காக நன்றி சொல்ல, அவர்களுக்கு மட்டுமல்ல அவருடைய சந்ததிக்கு மாதிரி ஆதாயமாயிருக்கிறதுக்காக அந்த சந்ததி சந்ததியும் உங்களை நேசித்து உங்களை ஆராதிக்கத்தக்கதாக உங்களோட பிள்ளைகளாக உங்களோட மீட்பை பெற்ற பிள்ளைகளாக ஆண்டவரை வாழ்கிற கிருபைக்காக வாழ வைக்கிறவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். மகளை ஆசீர்வதிங்க, அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதிங்க ராஜா, அவருடைய இறுதி வாஞ்சல்களை நிறைவேற்றி நீங்கள் ஆசீர்வதிங்க. மகனே மருமகள் பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. உங்கள் கண்கள் இந்த பிரகாசிக்கத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊற்றி நீங்கள் அவர்களை வழிநடத்துறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். வருங்கால சந்ததியாக இந்த பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எந்த விதத்திலும் ராஜா உங்களுக்கு பிரியமில்லாத விதத்தில் நினைவிலோ சிந்தனையிலோ நடத்தையிலோ போய்விடாதபடி நீங்க காத்து கொண்டு வர கிருபைக்காக அவர்களை நீங்க தட்டி தட்டி தட்டி ஆண்டு முறை கிருபியை ஊட்டி உங்களுக்குள் அவர்கள் சாட்சியுள்ள பிள்ளைகளாக அவர்கள் படைக்கும் பாடசாலையில் ஐக்கியப்படும் சபையில் இன்னசன மத்தியில் இருக்கத்தக்கதாக நீங்க வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்க ஆண்டவரே எங்கு போனாலும் எங்கு வந்தாலும் நீங்கள் அவர் முன்பின் பின்னும் பின்னும் அல்லது உடந்து அவர்களை பாதங்கள் இடராதபடி தூக்கி சுமந்து வாழ் நடத்துகிற கிருபைக்காக பொல்லாங்கன் கண்ணிக்கு விலகி காத்துக்கொள்ற கிருபைக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே அவர்கள் படிக்கும் பாடசாலையில் பிள்ளைகள் வேலை செய்யும் வேலை ஸ்தலம் ஓடும் வாகனங்கள் இருக்கும் வாசம் பண்ணும் கூடாரம் சகோதரன் சகோதரி வாசம் பண்ணும் கூடாரம் ஓடும் வாகனம் இந்த சங்கம மொழி ஏரிய நடப்பு ஸ்டூடியோ ஒவ்வொன்றையும் ரத்தால் முத்திர போட்டு காத்துக் கொள்ளுங்க ராஜா. அப்பா உங்களுடைய ரத்தத்தில் இருக்கிற பாதுகாப்பு ஒன்றுமே இல்லை. சங்காரத்துடன் அணுகாதபடி காத்துக்கொண்டு வர கிருபைக்காக சங்கம மொழியை நடத்து ஸ்டூடியோவே நீங்க காத்துக்கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் அப்பா விசேஷமாக நாங்கள் வாழ்வ பிள்ளைகளுக்காக உங்களுடைய ஐயா வாழ்தப்பி கொடிவிடாதபடி ஆண்டவரை காத்துக்கொள்ளும் போது பதினேழு வயது நிரம்பி நந்த பிள்ளை ராஜா ஆண்டரை பெற்றாரை விட்டு தான் தனிய போயிருக்க வேணும் என்று வாழுகிறா அப்பா. அப்பா நீங்க தான் அந்த பிள்ளைக்கு எல்லாம் ஆயிருக்கும். உடவையில் எடுத்து உடத்தால் மூடி காத்து குழம்போ என்னத்துக்கு இப்படி ஒரு மனதில் ஒரு சாத்தான் ஒரு வாஞ்சிய போட்டானோ உங்களுக்கு தெரியாது ஐயா. நேர்ந்து வாழ்வது லேசான காரியம் இல்லையே அப்பா. அந்த பெற்றார் எவ்வளவு வேதனைப்படுகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும் ஐயா. தாய் தேற்றுவது போல் தேற்றுவேன் தேற்றும் காற்றும் அந்த பிள்ளையோடு பேசுங்கோ பேசி அவன் திரும்ப அந்த பெற்றாரோடு போய் வாழத்தக்கதாக இந்த உலகம் இச்சனர் இந்த உலகம் பாவங்களுக்கு போகக்கூடாது அந்த உணர்வை கொடுத்து ராஜா. அப்பா ஒரு அடி போட்டு அவன் திரும்ப பெற்றாரோடு போய் வாழத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். அந்த பிள்ளைக்காக உங்களெண்டில் வருவோம் பேசுங்கோ ராஜா, பேசுங்க ஏதோ விதத்தில் பேசுங்கோ. அந்த பெற்றாருக்கு வேண்டிய மனார்களை கொடுங்கோ ராஜா. ஆண்டவரே மனம் இவ்வளவு பாடுபடும் என்று உங்களுக்கு தெரியும். ஆண்டவரே தேற்றுவது போல் தேற்றுவேன் என்று வாக்கு தந்த தேவனே அவர்களை தேற்றி ஆற்றி உங்களால் நடத்த முடியும். அதுக்காக உங்களை துடிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த சாமந்த பிள்ளைக்காக உங்களுடைய நிலை எல்லாம் உங்களுக்கு தெரியும். எந்த விதத்திலும் உங்களுக்கு பிரியமில்லாதபடி அவரை புத்திர சித்தம் கலங்காதபடி அவரை நீங்க காத்துக் கொள்ளுங்க. வருங்கால சொந்தது ஐயா இப்படி எத்தனையோ அலுவ பிள்ளைகள் ஆண்டவரே வள தப்பி போய் கொண்டிருக்கிறார். உங்களை நேசிக்கும் பிள்ளைகளும் கூட நேசிக்கும் குடும்பங்களில் பிறந்த பிள்ளைகளும் கூட ஊழியக்காரருக்கு கொடுத்த பிள்ளைகள் இப்படி எல்லாம் போகிற சாத்தான் எங்கு ஆண்டவரே உளுத்தலாம் என்று வகதடி கொண்டிருக்கும் காலத்தில் இப்படிப்பட்டவர்களுக்கு போய்விடாதபடி இந்த பிள்ளைகளை நீங்க தான் ஐயா கொடுக்கோ. வருங்கால சந்ததி ஐயா, வருங்கால சந்ததி உங்களை நேசிக்கிற பிள்ளைகளின் புள்ளாங்க தொடாதபடி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ரத்தத்தால் முத்திரை போட்டு காத்து கொடுக்கிறாங்க. அந்த உலக ஆசபாச இச்சை டெக்னாலஜிக்கல் அடிமையை போய்விடாதபடி காத்து கொடுங்கோ, காத்து கொடுங்கராஜா. எந்த சபையில் இருந்தாலும் ஆண்டவரே அவர்கள் உங்கள் சபையில் காலூன்றி நிற்கத்தக்கதாக கிருபை செய்யுங்கோ. கிருபை செய்து உங்களால் வழிநடத்த முடியும். ஆண்டவர் அருமையாக தந்த பிள்ளைகள் ஐயா, அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துணிக்கிறோம். வாஞ்சியோடும் கூட ஊழியத்தை எப்படி செய்ய வேணும், என்ன விதமாகவும் கூட மற்றவர்களும் கூட அன்பை பகிர்ந்து கொள்ளலாம் என்று அந்த வாஞ்சி அவர்களுக்கு உண்டு பண்ணி ராஜா கிடைக்கும் நேரங்களில் ஆண்டவரையும் கூட அன்பையும் கூட அறியாத பிள்ளைகள் மத்தில் சொல்லத்தக்கதாக ஆண்டு செய்யை கூடாகவோ உதவி கூடாகவோ காட்டத்தக்கதாக இந்த வாழ்வு சந்ததிகளை பாவிங்க ராஜா. பாவிங்க பாடசாலையில் படிக்கும் பிள்ளைகள், யூனிவர்சிட்டியில் படிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக எங்களுக்கு தந்த இந்த பிள்ளைகளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இவர்களை உங்களோட ஊழியத்துக்கு சாட்சியாக நீங்க பாவிக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டு கால் ஊன்றி அசைக்கப்படாத நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். கால சந்ததி ஆசீர்வைத்து அவர்களுக்கால் உங்களோட ராஜ்யம் வளர்த்தக்கதாகவும் உங்களோட நாமம் மாமப்படத்தக்கதாக இருவை செய்ய உங்களால் முடியும் ஐயா, உங்களால் முடியும். என்னும் உங்களோட அன்பை என்னென்ன விதமாக பகிர்ந்து கொள்ள வேணுமோ உங்களை அன்பை அறியாத பார்த்து போய் பகிர வேணும் என்று பிரியாணம் பண்ணி வேறு வேறு தேசங்களுக்கு போயிருக்கும் பிள்ளைகளுக்காக உங்களை அண்டையில் வருகிறோம். அவர்களுக்கு கொடுத்த அந்த வாஞ்சைக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே நீங்கள் தான் ஆண்டவரும் கூட அன்பை ருசிக்கத்தக்கது. அவர்களுக்கு சாட்சியான செய்யக்கூடாக பேச்சு கூடாக ஆண்டு கூட சுவிசேஷத்து கூடாக அந்த அன்பை அவர்கள் பிரதிபலிக்கத்தக்கதாக எங்கெங்கு கூட்டிக் கொண்டு போய் உங்களோட பிள்ளைகளை வைத்திருக்கிறீங்களோ இந்த தேசத்தில், எந்த தேசத்தில் வைத்திருக்கிறீர்களோ அவளுக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து ராஜா செய்ய வேண்டியதை அது கூட பெரியமானது செய்து திரும்ப சுபத்திரமாக அவர்கள் அவருடைய இருப்பிடங்களுக்கும் குடும்பங்களுக்கும் வந்து குடும்பங்களுக்கும் வந்து சேரத்தக்கதாக நீங்க தான் ஐயா இந்த பிள்ளைகளை ஆண்டு பிள்ளைகளை வழிநடத்துவனும் வழிகாட்டியான தேவனே ஆலோசனை கத்தரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அருணம் கோட்டை மாணவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களை கோலாலையும் தடியாலையும் வழிநடத்துதல்ல நெல் நல்ல மேய்ப்பரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய பிள்ளைகளின் மனதில் போட்ட வாஞ்சி உங்களோட உங்களை அறிய வேண்டும், அறியாதவர்கள் உங்களை அறிய வேண்டும் என்ற வாஞ்சி நீங்கள் இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்துக்குள்ளால் நிறைவேற்றி உங்களை நாம மகமப்படத்தக்கதாக கிருபை செய்திருந்தவனே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பித்தவனே இந்த நாட்கள் அன்பு தண்ணீர காலம் என்றது நீங்கள் ஆண்டவரே கான சபைகளில் அன்பு குறைகிறது ஐயா, சபை மத்தியில் குறைகிறது ஆண்டவரே, குடும்பம் மத்தியில் அன்பு குறை தணிந்து போகிறது ஐயா. ஆனால் உங்களை ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்ற பிள்ளைகள் உங்களுக்குள் ஆண்டவரே சாஷ்டாங்கமா இருந்து கூட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகளோ சபை மத்தியிலோ ஆண்டவரே குடும்ப மத்தியிலோ அன்பு தனியாதபடி உங்களால் காத்துக்கொள்ள முடியும், வேலி அடுத்து காத்துக்கொள்ள முடியும். திருவினை நாவி ஆண்டவர் அணுகாதபடி வேலி அடுத்து காத்துக்கொள்ள முடியும். காக்க வல்லவரே காத்துக்கொண்டு வாரவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே காற்றையும் கடல் என்னைக்குதான் அமத்தின தேவன் அல்ல எங்கூட வெல்லம் எங்குள்ள இருக்கிற வெல்லம் ஒரு சக்தியிலுமே இல்லை. எங்கெங்கெல்லாம் ஆண்டவரே நான் இயற்கை அழிவினால் தேசங்கள் தாக்கப்படுகிறதோ ஆண்டவரே அந்த மக்களுக்கு வேண்டிய ஆறுதலையும் அடைக்கலத்தையும் கொடுத்து உங்களால் காத்துக்கொள்ள முடியும் ஐயா. இயற்கையினால் தாக்கப்படும் தேசம் ஒவ்வொன்றையும் ஆண்டவரையும் கூட கரத்தில் தருகிறோம் தாப்பனே, பொறுப்படுங்கோ தாப்பனே. ஆண்டவரே இந்த இரண்டு தேசத்து மக்களை பொறுப்படுங்கோ. உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு என் துன்பம் வராதபடியும் துன்பம் வராதபடியும் எல்லாவற்றையும் மிஞ்சி வராது என்று சொல்லி ஆண்டவரே நீங்க கட்டளையிட்டு அந்த மக்களை காக்காதபடி காத்துக் கொள்ளுங்கள் ராஜா. காக்கா உங்களால் முடியும் விடுதலை நாயனே வெற்றி வீரனே, உங்களால் முடியும் நீங்க சொன்னால் ஆறு கட்டளட்டால் நடக்கும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதிக்கிறோம். என்ன அன்பின் தேவனே, தேசத்துக்கு தேசத்துக்கும் ராகுக்கு எழுமினிக்கும் ஆடுதறி சத்துராதிகளை நொட்டிக்கு நசுக்கி தள்ளி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வெல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த இஸ்ரேல் தேசத்துக்காக நீங்க பிறந்து வளர்ந்த இஸ்ரேல் தேசத்துக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அந்த தேசத்தை நீங்க வேலி எடுத்து காத்து கொண்டு வர பெரிய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி நன்றி நன்றி. அந்த தேசத்தை அரசாலும் ஆண்டவரே ஜனாதிபதியே பொறுப்படுத்தி அவருக்கு நல்ல சுகலதையும் கொடுத்து ஆண்டவரே ஞானத்தோடு ஆண்டவரே அதை ஆளத்தக்கதாக எப்படி மற்ற தேசங்களுக்கோடு அன்பு பாராட்டி சமாதானமாக இருக்க வேணும் என்று நீங்க விரும்புறீங்களோ அது நீங்களே மத்தியஸ்தராக இருந்து சமாதானத்தோடு நடத்தக்கதாக நீங்களோட கிருபியை ஊற்றி அந்த தலைவரையும் அந்த தேசத்தையும் நீங்க நடத்த வழிநடத்த முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன நாங்க பிறந்து வளர்ந்த தேசத்துக்காக அந்த இலங்கை தீவுக்காக உங்களை வருவோம். கைவிடாதபடி அந்த தேசம் என்னமா இருக்கும், அடிமையா போடாதபடி காத்துக்கொண்டு வர கிருபைக்காக நன்றி. அங்க நிலத்திலிருந்து ஊழியம் செய்யும் ஊழியக்கு பகார பிள்ளைகளும் அவளுக்கு நன்றி சொல்லுகிறோம். அவளுக்கு கொடுத்த ஞானம் வெல்லமே உங்களுடைய அன்புக்காக நன்றி. உங்களுடைய அன்பை இந்த மக்கள் அறிய வேணும், உங்களை நேசிக்க வேணும் என்று உங்களை அறியாத மத்தியிலும் அவர்கள் ஆண்டவரே உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தத்தக்கதாக நீங்கள் அவர்களை ஆயுதங்களாக பாவிக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, சுத்தரிக்கிறோம். என்னும் சமாதானத்தின் ஆவியை ஊற்றி நீங்க வழிநடத்துறதுக்காக நன்றி. வேற்றுமை இல்லாதபடி சிங்களவர் தமிழர் என்று ஆண்டு வேற்றுமை இல்லாதபடி நீங்கள் ஒரு சமாதானத்தின் ஆவியை ஊட்டி வழிநடத்துற கிருபைக்காக நன்றி. ஆண்டு இந்த விதத்திலும் இயற்கையினால் அந்த தேசம் தாக்கப்படாதபடி காத்துக்கொள்ளுங்கோ. பஞ்சத்தை போக்கி ராஜா திரும்பவும் ஒரு செழிப்புள்ள தேசமாக ஆண்டவரே உங்களால் அந்த தேசத்தை வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம். விலைவாசிகள் எல்லாம் அதிகரித்து விட்டது என்று கேள்விப்படுகிறோம் ராஜா. அன்பின் தேவனிகளுக்கு எல்லாம் ஒரு கட்டுப்பாடு வைத்து ஆண்டவரே அந்த தேசத்தை செழிப்பாக முன்மாறி பின்மாறி ஊட்டி அந்த இலங்கை தேசத்தை நீங்கள் ஆட்கொள்ள வேணும். என்னும் விக்கிரங்களை ஆராய்த்து கொண்டிருக்க அந்த மக்களுடைய கண்களை துறவங்க ராஜா. என்னும் விக்கிரகங்களை நாட்டாதபடி பிள்ளைகள் உயிருள்ள தேவனை ஆண்டவே சேவிக்க வேணும் என்ற அந்த உரிமையை கொடுக்கத்தக்கதாக அதை அறியத்தக்கதாக தலைவர் தொடங்கி அனுரா தொடங்கி ஆண்டவே இந்த பிக்குகள் எல்லாரும் அறியத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். போல அற்புதமாக இத்தனை பேரை தொட்டு நீங்கள் ராஜா என்னும் உங்களால் தொட்டு அந்த தேசத்தை விடுதலை தேசத்துக்கு விடுதலை கொடுக்க உங்களால் முடியும். விடுதலை கொடுக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உலக தலைவர் எல்லாருக்காக வருகிறோம் ராஜா. அமெரிக்கா தேசத்து தலைவருக்காக உங்களுடைய வருகிறோம். அவருக்கு வேண்டிய ஞானம் அறிவு கொடுத்து அந்த தேசம் என்ன யாருக்கும் அடிமையாய் போய் விடாதபடி காத்துக்கா வழி நடத்தத்தக்கதாக உணர்த்தி அவரை நீங்க தான் ஐயா நடத்த வேணும். எத்தனை மிஷினரி மாறி எழுப்பின தேசம் உலகம் முழுதுக்குமே கை கொடுத்ததவிய தேசம் ஐயா, அன்பின் தேவனே அந்த தேசத்தை நீங்க பொறுப்பொடுங்கோ. என்ன இருந்து ஊழியன் சந்தோஷ சந்தியாக ஊழியன் செய்யும் ஊழியக்காரரை உங்களோட வல்லமையை நாள் நடத்துங்கோ ராஜா. பரலோக ஞானத்தை கொடுத்து நடத்துங்கோ ராஜா. நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கனடா தேசத்துக்காக உங்கள் அண்டையில் வருகிறோம் அன்பின் தேவனே. இந்த கனடா தேசத்திலும் இவ்வளவு சுதந்திரத்தை நீங்க கொடுத்து உங்களை சொந்த சொந்த பாஷையில் ஆராதிக்கத்தக்க சுதந்திரத்தை கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி. இதை போட்டெடுத்து விடாதபடி உங்களோட பிள்ளைகளும் ஒவ்வொருவரும் நன்றி உள்ளவர்களாக இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக கிருப செய்ய உங்களால் முடியும் ஐயா, முடியும். ஒவ்வொரு சபைகளுக்காக எந்த பாசையில் ஐயா ஒவ்வொரு சபைகளையும் வேலி அடைத்து காத்துக் கொள்ளுங்கள் ராஜா, சத்ரதியான போய்விடாதபடி அளவு வேலி அடைத்து காத்துக்கூட வார்த்தை அவர்கள் வார்த்தையாக அவர்களுக்குள்ளால் நீங்க வெளிப்பட்டு ராஜா இந்த வார்த்தைகளுக்குள்ளாக அனுதினமும் ஆத்மாக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்க தான் உயிருள்ள தேவன், அந்த சராசங்களை படைத்த தேவன், ராஜாதி ராஜா திரும்பவும் ராஜாதி ராஜனாக உங்களை வருவீங்கள் என்று கூட ரட்சிப்ப பெறத்தக்கதாக அவளுடைய அவர்களுக்குள்ளால் உபதேசத்தை வல்லமையாக கொடுத்த ராஜா ஆத்மாக்கள் அனுதினமும் உங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர்களை ஆண்டவரே உங்களுடைய நீதியின் விளக்கிறதுனால் நடத்த வேணும், நடத்த வல்லவர் உங்களுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோதிரி. தேசத்தில் உங்களை இவ்வளவு சுதந்திரமாக ஆராதிக்க கொடுத்த இந்த சுதந்திரத்தை ஆண்டு போட்டு அடித்து விடாதபடி ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு சபையும் சாட்சியாயிருக்கத்தக்கதாக கிருபை செய்ய உங்களால் முடியும் ஐயா, கிருபை செய்ய முடியும். போல் பிறந்த நேசி என்ற அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ராஜா ஆண்டுகளே உங்களோட பிள்ளைகள் ஆகிய நாங்கள் ஒவ்வொரு தரம் உங்களோட ஊழியத்தை செய்ய ஒவ்வொரு தரம் ஆண்டுகளே மற்றவர்களை நேசித்து உங்களுடைய அன்பை பாராட்டி அதுக்குள்ளால் அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட ராஜ்யம் ஒன்றுதான் ஐயா, வரவிட வளர வேணும். உங்களோட நாமம் ஒன்றுதான் ஐயா, மாமப்பட வேணும். ஒன்றும் வேண்டாம், அதுக்காக உங்களை எங்களை தாழ்த்தி கூட வல்லம நாமத்தை உயர்த்தி கேட்கிறோம். இந்த நாளை பிரயாணம் பண்ணும் ஆண்டவரே பிரயாணம் பண்ணும் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கு பெறுகிறோம். என்ன நோக்கத்தோடு பிரயாணம் பண்ணுகிறார்களோ, பாடசாலைக்கு போன பிள்ளைகள், யூனிவர்சிட்டிக்கு போன பிள்ளைகள், ஆண்டு வேலைக்கு போனவர்கள் ஒவ்வொருவரையும் சுபத்திரமாக திரும்பவும் ஆண்டுகளே நீங்க கூட்டிக்கொண்டவர்களுடைய இருப்பிடங்களுக்கு உங்களால் சேர்க்க முடியும். பிரயாண வசதியை உண்டு பண்ணினவரே உங்களை துதிக்கிறோம். என்னத்தில் பிரயாணம் பண்ணினாலும் அதுகள் அவர்களுக்கு பாதுகாப்பா இருக்கத்தக்கதாக ஆண்டுகளே உங்களுக்கு ஊட்டி கொள்ளாங்க அணுகாதபடி காத்து கொள்ள உங்களால் முடியும் ஐயா. உறங்காமல் தூங்காமல் விழித்த வண்ணம் தேவனுடைய பருவத்திலிருந்து பிறந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். நீதிபதியே உங்களோட நீதிதான் ஐயா இந்த உலகத்தில் நடக்க வேணும். மனுஷருடைய நீதி ஆண்டவரே ஆண்டவரே கவடம் உள்ளது ஐயா, உங்களோட நீதி கவடமற்ற நீதி ஐயா. அதன்படிதான் ஆண்டவர் ஒரு தேசங்களையும் ஆண்டவரும் கூட எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட பிள்ளைகளை உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களோட கரத்தின் காயப்பட்ட கரத்தினால் காத்து வழிநடத்த வேணும். வழிநடத்த உங்களால் தான் ஐயா முடியும். அதுக்காக உங்களை துதிக்கவும் ஆண்டவரே. உலகத்தில் நடக்கும் அக்கிரம மனியங்களை பார்த்து உங்களோட மனங்கள் எழுங்கிறது ஐயா. ஆனால் இதை பார்த்து உங்களோட பிள்ளைகள் ஆகிய நாங்கள் ஒரு அடிதன்னும் பின்வைக்காதபடி முன்வெட்டு வெட்டி நட போட்டு என்ன சாட்சியாயிருந்து எங்களை நீதி உள்ள உயிரோடு இருக்கிறார் எல்லாம் அவருக்கு தெரியும், அவருக்கு ஒன்றுமே மறப்பொருள் இல்லை என்று சொல்லி சொல்லி உங்களை துதித்த வண்ணம் வெட்டி நட போடத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன மெய்யான இந்த சங்கமோலேயே கூட கரத்தில் ஒப்படைக்கிறோம் ராஜா. எந்தெந்த பிள்ளைகளுக்கு அழைப்பை கொடுத்தீங்களோ, வரங்கள் கனிகளை கொடுத்தீங்களோ, பரலோக ஞானத்தை கொடுத்தவர்கள் சுயத்தில் எதையும் செய்து விடாதபடி உங்களை உயர்த்தி மகப்படுத்தத்தக்கதாக சிறப்போடு இந்த சங்கமோலேயே முடிக்கத்தக்கதாக நன்றியுள்ளத்தோடு செயல்படத்தக்கதாக ஆண்டு கிருபை செய்ய உங்களால் முடியும். கிருபை செய்ய வல்லவரே வெற்றியோடு உங்களோட உயிர்ந்த வல்லமை கூடாக உங்களோட நாமம் ஒன்று மகிமப்படத்தக்கதாக உங்களுடைய ராஜ்யம் ஒன்று வளரத்தக்கதாக நீங்க கிருபியை ஊற்றி வழிநடத்துவீங்கள். வழிநடத்த வல்லவர் அதுக்காக உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதிகனமாக செலுத்தி உயிருள்ள உண்மையுள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே.
0: ஜபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாங்கள் உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் சந்ததியாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போமா? அதுவரையும் விவசாயமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரை கரத்திலே அப்போகிறோம். கர்த்தர் தாமே சந்ததியாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாரா என்று வாழ்த்துகிறோம். ஆமேனம்மா. காட் பிளஸ்.
3: ஆமீன் அப்பா. காட் பிளஸ் யூ.
0: ஆமீன். ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடைய ஊழியர் சகோதரி மிஸ்ஸஸ் குலேந்திரம் அவர்கள் இணைந்தார்கள், ஜெபங்களும் கூட வழி நடத்தினார். நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் வரவேற்கிறோம். புதிய நாளிலும் கத்தர் புதிய ஆசீர்வாதத்தோடு வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். ஜெபங்களுக்கு வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் சந்த சந்ததியாக ஆசீர்வத்து வழி நடத்துவாரா என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் உங்களிடம் படைக்கிறோமோ வழி நடத்துங்கள். ஆமீன். காட் பிளஸ்.
3: ஆமீன் ஆமீன் ஆமீன் ஆமீன். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கத்தர் நல்லவர், கத்தர் நல்லவர், கிருபை என்று உள்ளது என்று சொல்லி துதிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசு சேனைகளின் கத்தாவை பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சிராவிங்கோ சிராவிங்கோ பரிசுத்தவாங்க மத்தியில் வாசம் செய்கிறவரே எங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். பல்லோகத்தில் இருப்பவரே எங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். நாங்கள் மாத்திரம் ஆண்டவரே அப்பா, நாங்கள் மாத்திரம் ஆண்டவரே எங்களை தர மட்டும் தாழ்த்துறோம் சுவாமி. எங்களை துதிக்கிறோம் உங்களை போல, உங்களை பாடவும் ஆண்டவர். கோடி நாவல் போதாது சுவாமி, போதாது கத்தாவை போதாது. உங்களோட கிருபிகளும் இவ்வளவு மாத்திரம் ஆண்டவரே, இவ்வளவு மாத்திரம் ஆண்டவர் அப்பா. நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் அப்பாவே. கூப்பிடுகிறோம் சுவாமி. அந்த புத்திர சுவீகாரத்தை எங்களுக்கு தந்தவரே நன்றி நன்றி நன்றி நன்றி. மட்டுமாய் ஆண்டவரே நீங்க எங்களை நடத்தினவரே, கிருபை செய்தவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு சக்கரம் ஆண்டவரே. எங்களோட கிருபை, எங்களோட கிருபை எங்களை தாங்குறபடினால் நன்றி ஆண்டவரே. எங்களோட வார்த்தை இல்லாவிட்டால் நாங்கள் போ நிர்மூலமாகி இல்லாத ஒளிந்திருப்போம் தகப்பனே அப்பா. உங்களோட வார்த்தை எங்களை இவ்வளவு காலமாய் ஆண்டவரே மட்டுமாய் நடத்தினக்கா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களோட தேவைகள் எல்லாம் சந்தித்தபடினா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்கிறபடினா ஸ்தோத்திரம் அப்பனே. எங்களை சௌரியப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி மட்டுமாய் ஆண்டவர் வழி நடத்துறவரே நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி ஐயா. அப்பனே இந்த காலங்களுக்கா சூழ்நிலைகளுக்காக அப்பா உங்களுக்கு மண்ணை போல இரக்கங்களும் உண்டு சுவாமி, இரக்கங்களும் உங்களிடத்தில் உண்டு சுவாமி. காலங்களை பார்க்கறீங்கப்பா, சூழ்நிலைகளை பார்க்கறீங்கப்பா அப்பா. ஜனங்களுடைய வழிகளை எல்லாம் காண்கிறது அவனே. ஒரு விஷயம் இறங்குங்கப்பா, ஒரு விஷயம் இந்த ஜனங்களை திருப்பி கொண்டு வாங்கப்பா அப்பா. உங்களுடைய ஆவியானவரே ஜனங்கள் மேல் ஊற்றப்பட வேண்டும் என இருக்கிறோம் சுவாமி. தேசங்களில் நடக்கிற காரியங்கள், கொடுமைகள், பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிற தேவன் நீங்க ஒருவர் மாத்திரம்தான் சுவாமி. நீங்க தான் தகுதியானவர், நீங்க தான் மன்னிக்கிறவர். அப்பனே இந்த ஜனங்களுக்காக வேண்டி கொள்ளுறோம் சுவாமி, ஜனங்களுக்காக வேண்டி கொள்ளுவோம். கடைசி நாட்களில் நிற்கிறோம் சுவாமி, கடைசி காலங்களில் நிற்கிறோம் சுவாமி, கொடிய காலங்களில் நிற்கிறோம் சுவாமி. இறக்கும் செய்யுங்கப்பா, இறக்கும் செய்யுங்கப்பா, இறக்கும் செய்யப்பா அப்பா. உங்களை வருகைக்கு முன்பாக ஜனங்கள் ஒரு மனப்பட்டு உங்களோட சமூகத்துல நிற்கத்தக்கதாய் ஜனங்களுடைய இருதயங்களை திருப்பிக் கொள்ளுங்கப்பா, திருப்பிக் கொள்ளுங்கப்பா. ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. ஒருவர் காலம் கட்டு போகும் உங்களுடைய சித்தம் அல்லன்னு சொல்லியிருக்கீங்க சுவாமி. ஆண்டவரே எல்லா ஜனங்களும் ரசிக்கப்பட்டு மனம் திரும்பி கத்தாவே உங்களை வருகையின் காலத்தில் நிற்கத்தக்கவர்களோட ஆத்மா உங்களுடைய சமூகத்துல வந்து சேரத்தக்கதாய் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம் அப்பா. அப்பா நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் தகப்பனே. காலங்களில் ஆண்டவர் யுத்தங்கள் அப்பா, யுத்தங்கள் எல்லப்படுறோம் ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. யுத்தங்கள் ஏன்னாப்பா நீங்கப்பா, எப்போ நிறவன் நீங்க தானப்பா, வீட்டையே முறிக்கிறதேவன் நீங்க தானப்பா. ஆனாலும் தகப்பனே அதன் காலத்தில் நீங்க ஆண்டவரே அதன் காரியங்களை நீங்க நடப்பிக்கிறதேவன் சுவாமி. அவன் இருக்கங்களும் மன்னிப்புகளும் கிருவிகளும் உங்களுக்கு உண்டு சுவாமி. நீங்க சொல்லாமல் கட்டளையிட நிற்கும் வார்த்தையின்படி ஆண்டவரே உங்களுக்கு வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. அவப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். ஜனங்களுக்கு இறங்குங்கப்பா, கண்ணீரப்பா, உயிர்களை போலப்பா, ரத்தம் திங்களப்பா, அங்க வீணர்களப்பா, வைத்தியசாலையிலப்பா. ஆண்டவரே எவ்வளவோ துன்பங்களின் கண்ணீரும் மத்திய மக்கள் ஆண்டவரே அவருடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், சாபங்கள் எல்லாம் நீக்கப்பட்டவர்களுக்கு ஒரு வாழ்வு கிடைக்க வேண்டும் என்று வைக்கிறோம், ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று வைக்கிறோம். சுவாமி இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்க. ஞானங்கள் மனந்திரும் பட்டும் இறுதிய கடினங்கள் இந்த மனந்திரும் பட்டது வார்த்தைக்கு கீழ்படுகிற இறுதியமர்களுக்கு உண்டாகப்பட்டோம். உங்களுடைய வார்த்தையே வாழ்க்கை, வார்த்தையே சத்தியம், வார்த்தையே ஜீவன். அப்பனே இனங்களுக்காக இன்னைக்குள்ள தேவைகள் ஒன்றையும் ஆண்டவரையும் சந்திங்க சுவாமி. அறுவிசை ஆண்டவரை இவருடைய குற்றங்களை மன்னித்து ஆண்டவரை இவர்களுக்கு விடுதலையை கட்டளையிடுங்க சுவாமி. ஓயப்பண்ணுங்க சுவாமி. ஆண்டவரை யுத்தத்திலிருந்து இந்த ஜனங்களுக்கு ஒரு விடுதலையை உண்டு பண்ணுங்க சுவாமி. அப்ப அவர்களுக்காக இன்னைக்குள்ளூர் அப்பனே வியாதி வியாதி வியாதி வியாதி படுக்கல கிரியானங்க அநேகம் ஆண்டவரே. கொடுமை அப்பா ஆண்டவரே, கூக்குரல் அப்பா யா, வியாதி படுகிற துன்பம் அப்பா, எல்லாவற்றையும் நீங்க அறிந்திருந்தவன் சுவாமி. ஆண்டவரே நீங்க பூமியில மனிதனாக ஆண்டவரே நீங்க உலாவி வந்த நாட்களில் எல்லா விஷ்ட வேதனைகளையும் அறிந்ததேவன் சுவாமி, எல்லா வித துன்பங்களையும் அறிந்ததேவன் சுவாமி. அப்பனே வந்த வியாதியத்திலே நீங்க தொட்டு குணமாக்கு நீங்க சுவாமி. அவ்வளவும் இரக்கம் உள்ளதேவன் தரிகாரியை கத்தர் நீங்க சுவாமி. அப்பனே இவர்களுக்கு இறங்குங்கப்பா, உங்களை கூப்பிடுவர்களுக்கு சோத்தை கொடுங்கப்பா, கீழ்படுகிற இதயத்தை கொடுங்கப்பா. ஐயா அவர்களுடைய வியாதிக்கு காரணமா இருக்கிற சாபங்கள் எல்லாம் முறிக்கப்படட்டும் சுவாமி. அப்பனே வியாதிய ஸ்தலர்களுக்கு ஒரு விஷயம் இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா, இறங்குப்பா. அப்பா வீட்டு வியாதியஸ்தர் முதியவர்கள் என்று சொல்லி ஆண்டவரே இருக்கிற ஊர்களுக்காக வேண்டி கல்லூரம் முதியோர்களுக்கு வேண்டி ஒத்தாசையை கட்டளிடுங்க சுவாமி. ஆண்டவரே உணர்வற்றவர்களாய் நினைவற்றவர்களாய் எத்தனையோ முதியர்கள் ஆண்டவரே எல்லாம் சொல்கிறார்கள். ஆண்டவரே இவர்களுக்கு இறங்குங்கப்பா, இவர்களுக்கு இறங்குங்கப்பா, இவர்களுக்கு இறங்குங்கப்பா. அப்பா இறங்குங்க அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. படுக்க இருக்கிற இறங்குங்கப்பா, சுரங்குங்கப்பா, இறங்குங்கப்பா அப்பா, இறங்குங்க, திருப்பி நிறுத்துங்கப்பா, சுத்தி கொடுங்கப்பா, ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம் சுவாமி. இவர்களுடைய தேவைகள் ஒவ்வொன்றும் சந்திக்கப்படட்டும் சுவாமி, தேவைகள் ஒவ்வொன்றும் சந்திக்கப்படட்டும் அப்பா. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். வியாதியஸ்தர் ஒவ்வொருவரும் குணப்பட வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. ஐயா அப்பா சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். அப்பா தேசங்கள் இல்லாண்டவரை வறட்சி அப்பா, வேலை இல்லையாண்டவர் அப்பா, பொருளாதார வைக்கங்கள் ஆண்டவரை இப்படியும் அமைத்தினோ ஜனங்கள் வாழ்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும், வேண்டிக்கொள்ள வனந்திரும்பல் உண்டாகட்டும், தங்களை தாழ்த்தட்டும், உங்களை நோக்கி கவிக்கட்டும் ஆண்டவரே. அப்பா அப்பொழுது சுதமத்தை கொடுப்பேன் என்று சொன்னதேவன் நீங்க ஆண்டவரே. ஐயா அந்த மக்களை ஆண்டவரே உங்களை பக்கமாய் திருப்பி சுதமத்தை பெற வேண்டும் என்று ஜபிக்கிறோம் சுவாமி. ஐயா ஒரு நேர உணவு இல்லாமல் கூட ஆண்டவரே படுக்கைக்கு போற ஜனங்கள் உண்டு சுவாமி. பெண் குழந்தைகள் உண்டு சுவாமி, முதியோர்கள் உண்டு சுவாமி. என்னமா ஆண்டு வயது வரம்பு பசியும் கொடுமை ஆண்டவரே, கவிக்கிறங்கள் ஆண்டவரே. இறக்கம் செய்யப்பா, இறக்கம். ஜீவனுள்ளோர் எல்லோருக்கும் நீங்க நடப்பாக ஆரம் கொடுக்கிற தேவன் என்று சொல்லி இருக்கிறது ஆண்டவரே. அப்படியான தேவன் நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே, இருக்கிறீங்க. ஒரு விஷயங்களுக்கு இறங்குங்க அப்பா, இறங்கு. அவர்கள் பசியை போக்கி ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை ஆண்டவரை செழிப்பாக்கும்படி வேண்டிக் கொள்ளுவோம் சுவாமி. கர்த்தாவே ஜனங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே எங்களுடைய வார்த்தையினால் பலப்பட கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. அப்பா ஜனங்களுக்கு இறங்குங்கப்பா, அந்த பசியினால் வாழ்கிற மக்களுக்கு இறக்கம் செய்யுங்கப்பா. அப்பா வனாந்திரத்துல கூட நீங்க ஆண்டவரே ஜனங்களை பசியினால் அனுப்பிவிடாத ஆண்டவரே, ஓசித்து அனுப்புன தேவன் இருக்கிறீங்கப்பா. மாறாத குறப்பா, நீங்க மாறுவதில்லை. உங்களுடைய காலங்கள் முடிவில்லை ஆண்டவரே. அப்பா இருக்கிறவரா இருக்கிறீங்க என்று சொன்னவர் இருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா, நீங்க அவர்களுக்கு போஷிக்கிற தேவன் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே வழி நடத்துங்கப்பா, வழி நடத்துங்கப்பா, வழி நடத்துங்கப்பா. அப்பனே தேசங்களே ஆண்டோன்ற தலைவர்களுக்கு ஆவண்டிக்கும் தேசங்களே ஆளுகிற தலைவருடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே அறிகிற போது தகப்பனே, ஐயா தலைவர்கள் மத்தியில் ஆண்டவரே, நீதியும் அநீதியும் அநீதி இல்லையா ஆண்டவரே, அநீதியும் அக்கிரமங்களும் நிறைந்த அழுகையா இருக்கிற சுவாமி, இந்த தலைவர்களுக்கு ஒரு பயம் பயம் உண்டாகும்படியாய் வேண்டிக் கொள்வோரு சுவாமி. கொடுத்த அழுகை ஆண்டவரே, நீங்க கொடுத்த அழுகை தேவ பயத்தோடு வாழத்தக்கதால் ஆண்டவரே இவர்களை திருப்பி கொண்டு வாங்க சுவாமி, திருப்பி கொண்டு வாங்க உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க சுவாமி, மனந்திரும் பட்டும் சுவாமி. தலைவர்கள் ஒவ்வொருவரும் தேசங்களை ஆண்டவரே, ஜனங்களை ஆண்டவரே, நீதியோடு உண்மையோடு ஆளுதலோடாய் மாறட்ட சுவாமி. எத்தனையோ ஜனங்களப்பா நீதியினாலும் ஆண்டவரே, நீதி இல்லாமலும் ஆண்டவரே, அங்கும் இங்கும் அலைந்து கண்ணீர் உழுவாழ்கிற மக்கள் அப்பா, நீதிக்காக தவிக்கிற மக்கள் அப்பா,

ஆண்டவரே, நீங்க வழி நடத்தும்படியாய் வண்டி கொண்டு ராஜாக்களை தள்ளிய ராஜாக்களை ஏற்படுத்துற தேவன் சுவாமி. அந்தந்த காலத்துக்கு ஏத்த ராஜாக்களை நீங்க ஏற்படுத்துற தேவன் சுவாமி. அதிகாரங்களை நாம் கொடுத்த தேவன் சுவாமி. எல்லா நன்மைக்காக கொடுத்த தேவன் நீங்க சுவாமி. ஆண்டவரே, தேசத்தை ஆளுற தலைவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் வேண்டிக் கொள்ளுவோம் சுவாமி. நீதி நியாயம் பெருடைய ஆள்கள் இருக்கட்டும் சுவாமி. அவ்விடம் பெருடைய கரங்களில் இருக்கட்டும் சுவாமி. அப்பா, அவருடைய குடும்பங்கள் எல்லாம் ரசிக்கப்படட்டும் சுவாமி. ஆண்டவரே, தேசத்தை காத்துக்கொள்ளும் ராணுவ வீரர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம் சுவாமி. ஆண்டவரே, இவர்கள் எந்தெந்த நிலையெல்லாம் நிற்கிறார்களோ சுவாமி, அந்த இடத்தில் ஆண்டவர தேசத்தை காத்துக்கொள்ள அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்க சுவாமி, பலத்தை கொடுங்க சுவாமி. ஆண்டவரே, இவர்களை வழி நடத்தி காத்துக்கொள்ளுங்க சுவாமி. இவருடைய ஆத்மா எப்பொழுதும் ஆண்டவரே ஆயத்தமில்ல, ஆயத்தம் ஆயத்தமாயிருக்கத்தக்கதாய் ஆண்டவரே. இவர்களை காண்கிற தேவனே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. இவர்களும் பிள்ளைகளும் குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். கர்த்தர் நல்லவரப்பா, அப்பா நீங்க கிருபை உள்ளவரப்பா, நீங்க மகா மகா கிருபை உள்ளவரப்பா. உங்களோட கிருபை அப்பா, தகுதியற்ற மக்களுக்கு ஆண்டவரே உங்களோட கிருபை அப்பா, கிருபை கிருபை கிருபை. உங்களோட கிருபையினால் தான் அப்பா சகலமும் ஜனங்களுக்கு உண்டா இருக்கிறது. சகப்பனே, நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம் அப்பா. தேசங்களில் நிற்கிற ஊழியக்காரர்களுக்காக வந்து கொள்வோம் ஆண்டவரே. கடைசி நாட்கள் நிற்கிற ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. இந்த ஊழியர்களுக்கெல்லாம் கொடுத்த ஊழியத்தை ஆண்டவரே, பயத்தோடும் நடுக்கத்தோடும் உண்மையோடும் தியாகத்தோடும் செய்கிறவர்களாய் எந்தெந்த இடங்களில் நிற்கிறார் சுவாமி. கடைசி நாட்களில் ஜனங்களுக்கு வாழ்த்தப்படுத்த, ஜனங்களுக்குரிய வார்த்தைகளை கொடுத்து, ஜனங்களை நடத்தக்கூடிய பலத்தை கொடுத்து, ஆசீர்வாதத்தை கொடுத்து, அபிஷேகத்தை கொடுத்து, ஒவ்வொரு ஊழியக்காரரையும் பலப்படுத்துங்க சுவாமி. அப்பா, அவர்களுக்காக வேண்டிய வேண்டிய சூத வேலன் ஆண்டவரே, சமாதானவர்களை நிரப்பட்டு சுவாமி. எங்கெல்லாம் நிற்கிறார்களோ சகப்பனே, அந்த இடங்களெல்லாம் நீங்க காண்கிறது இருக்கிறீங்க சுவாமி. நீங்க காண்கிற தேவன் சுவாமி, நீங்க காண்கிற தேவன் சுவாமி. வனாந்திரத்தில் யாரை கண்ட தேவன் சுவாமி, அப்படியான தேவன் சுவாமி. ஒவ்வொருவரையும் நீங்க காண்கிற தேவன் சுவாமி. ஆண்டவரே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம் சுவாமி. அப்பாவே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் தகப்பனே. ஆண்டவரே, அப்பா சபைகள் இந்த நாட்களில் ஆண்டவரே, கடைசி சவ நாட்களில் நிற்கிற சபைகள்

தீந்திரியத்தினால் கொல்லப்பட்ட சபைகளப்பா, தகப்பனே செய்கிற சபைக்கு நீங்க தலையா இருக்கிறீங்க சுவாமி. சபை உங்களுடைய சுவாமி. தகப்பனீர சபைகள் எல்லாம் பரிசுத்திலே ஆண்டவரே நீதியிலும் வளர கிருபை செய்யுங்க. ஒருவரே ஒருவர் அன்புள்ளவர்களாய் சபைகளில் உங்களை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அவையோடு உண்மையோடு ஆரோக்கிறவர்களாய் சபைகளை நிற்கட்டு சுவாமி. அழியில் நிற்கிறவர்களும் கத்தாவே சபைகளை சேர்த்துக் கொள்ளப்படட்டும் சுவாமி. ஆதிய அப்போஸ்தலர் காலத்தில் ஆண்டவரே சபைகள் பெருகில வண்ணமாய் எந்த நாட்களில் எந்த காலங்களிலும் ஆண்டவரை பெருகட்டும் ஆண்டவரே. ஜனங்கள் நிரம்பட்டும் ஆண்டவரை, ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்களோட வருகைக்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரை சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. சபையில் நிற்கிற போதொரு மரளுக்காக வேண்டிக்க வேண்டிய ஞானத்தை கொடுங்கப்பா. சபையை நடத்தக்கூடிய நல்லமே பெருகலாம் ஆண்டவரும். வந்தியமே கத்தக்கதான பலனை கொடுங்க சுவாமி. வார்த்தைகள் எல்லாம் உங்களுடைய அபிஷேகமாய் இறங்கட்டும் சுவாமி. தகப்பனி இந்த போதல்களை தாங்குங்கப்பா. உதவி ஊழியர்கள் ஆண்டவர்களை தாங்கி ஊழியத்தை நடத்த உதவி செய்யுங்கப்பா. அவர்கள் பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாம் சாட்சி உள்ளவர்களாய் ஆண்டவரை நடக்கத்தக்கதாய் கிரவை செய்யுங்கப்பா. அவசரக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. மீனங்கும் இருக்கிற சபைகள் எல்லாம் ஆண்டவரே உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக இருக்கிற சுவாமி. தகப்பனே சபைகள் எல்லாம் கைவிடப்பட்டு போய்விடாதபடி ஆண்டவரே. சபைகளும் ஒன்று சேர்ந்து ஆண்டவர் உங்களுடைய ராஜ்யத்துக்கு வந்து சேர்க்கிற செய்யப்பா. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். தகப்பனே வேண்டிக் கொள்ளுறோம். ஐயா ஊழியத்தை விட்டு போய் ஆண்டவரே விழுந்து போன ஊழியர்கள் உழவு உண்டு சுவாமி. இன்றைய நாட்களில் ஆண்டவரே பின்வாங்கி போற நாட்கள் அதிகம் உண்டு சுவாமி. ஆண்டவரே இவர்களை சந்திங்கப்பா, சந்திங்கப்பா, இவர்களை சந்திங்கப்பா. மகத்துவமான ஊழியம், மகிமையான ஊழியம் தகப்பனே. இவர்களை சந்திங்கப்பா, சந்திங்கப்பா. இவர்கள் திரும்பமா எழுந்து அப்பா ஊழியத்தை செய்ய வளங்கொடுங்கப்பா. மீட்டுக்கொள்ளுங்கப்பா, மீட்டுக்கொள்ளுங்கப்பா. உங்களுக்கு தான் இப்போ இறக்கங்கள் உண்டு சுவாமி. உங்களுக்கு திரும்பமாய் வந்து கொண்டு சேரட்டும் சுவாமி. இவருடைய குடும்பங்கள் பிள்ளைகளை சத்ருவானவன் கெடுத்து விடாதபடி, அழித்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம் சுவாமி. அத்தாவே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். இங்கிருந்தாலும் தகப்பனே நீங்க காண்கிற தேவன் சுவாமி. உங்களுக்கு மறைவாக ஒருவர் தான் இருக்க முடியாது சுவாமி. ஆண்டவரே அகாயத்துல படுக்கை போட்டாலும் காண்கிற தேவன், பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நான் காண்கிற தேவன் சொல்லியிருக்கு. எங்கிருந்தாலும் நீங்க காண்கிறீங்க சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம் தகப்பனே. சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறோடினால் நன்றி சொல்லுறோம். அறியாத மக்கள் அறிகிறபடினால் நன்றி சொல்லுறோம் ஆண்டவரே. எங்களுடைய வார்த்தை இந்த நாட்களில் ஆண்டவரே டெலிவிஷன் ரேடியோ மூலம் ஆண்டவரே இவ்வளவு வேகமா செல்கிறது, அவ்வளவு வேகமா சென்று கொண்டிருக்கிறது. நடத்துற பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா உங்களோட ஊழியத்தை மாத்திரம் செய்ய ஆண்டவரே. உங்களோட நாமத்தை மாய்மைப்படுத்தக்கவளாய் ஒவ்வொரு ஊழியங்களும் நடக்கட்டும் சுவாமி. ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரே அவர்கள் நடப்பிக்கிறவளாய் இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே மனிதனுக்கு ஒன்று சொல்லி உதவும் வேணார் சுவாமி. தேவநாம மகிமைக்காக சகல ஊழியங்களும் நடக்கட்டு சுவாமி. அப்பா காட்ட பூட்ட ஆண்டவரே அடைக்கப்பட்ட பட்டணங்கள் கிராமங்கள் அநேகம் உண்டு. இந்த இடத்துல இருக்கிற மிஷனரிகள் ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. தகப்பனி இவருடைய பாடுகள் அதிகமாண்டவரே, கண்ணீர் அதிகமாண்டவரே. தாங்குங்கப்பா, விளம்படுத்துங்கப்பா. அவர்களுடைய தேவைகளை சந்திங்கப்பா. அவர்கள் பிள்ளைகள் குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. ஆண்டவரே இவருடைய தேவைகளை சந்திங்க ஐயா. நடங்களின் தேவைகள் ஒன்று சுவாமி, தேவைகள் ஒன்று சுவாமி. போக்குவரத்து தேவை ஒன்று சுவாமி. வேலை வசதிகள் ஒன்று சுவாமி. வீட்டு வசதிகள் ஒன்று ஐயா. உதாரத்தமாய் கொடுக்கிற மக்கள் தாங்கிய மக்கள் அலம்பட்டு எழும்பட்டு எழும்பட்டு இந்த நாட்களில் ஆண்டவரே உணர்வுள்ள வாக்கள் எழும்பட்டு சுவாமி.

0: ஊதியத்துக்கு பொருளாதார தேவை எங்கெங்கெல்லாம் தேவையோ அந்த இடங்களில் கொடுக்கிற மக்கள் இடம்பெற்று சுவாமி இடம்பெற்று ஆண்டவரே நீங்க சொல்லி இருக்கிறீங்க சுவாமி. பூமியின் செல்வம் எல்லாம் ஆண்டவரே இந்த மகாத்மாக்களுக்கும் தாத்துமாக்களுக்கும் வேண்டியதா இருக்குதுன்னு சொல்லி இருக்கிறீங்க சுவாமி. ஆண்டவரே இந்த செல்வம் எல்லாவர்களை போய் சேரட்டும் சுவாமி. தகப்பனே கொடுக்குற மக்களை ஆசீர்வதிங்க பிளப்படுத்துங்க தகப்பனே. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி சுவாமி. கொடுக்குற கரங்களை ஆசீர்வதிங்கப்பா, கொடுக்குற கரங்களை ஆசீர்வதிங்கப்பா. நன்றி சொல்லுகிறோம் அப்படியாக அந்த தேசங்கள் இருக்கிற மக்களும் ரசிக்கப்பட்டு ஆண்டவரே பிள்ளைகளும் வாழ்வாதாரம் பெற்று ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா நன்றி. இந்த நாட்களில் வாழ்கிற ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்வோம். கடைசி நாட்களில் ஆண்டவரே கொடிய காலங்கள் வேணும் ஆண்டவரே. அந்த நாட்களில் மக்களின் வாழ்க்கை ஆண்டவரே என்னென்ன நிலையில இருக்கும் என்பதை நீங்க எழுதி தந்திருக்கிறீங்க. அப்படியான நிலையில் இருக்கும் மக்களுக்காக ஐயா அறிவை செய்யறங்க இறங்குங்க, திருப்பி கொண்டு வாங்க, பலப்படுத்துங்க சுவாமி. முடுகடன் இல்லாவிட்டால் அவர்களால் விரும்ப முடியாது சுவாமி. ஆண்டவரே ஜனங்களுக்காக வேண்டிக்கோ. கடைசி நாட்களை அன்பு அணிந்து போன காலம் சுவாமி. ஒருவரே ஒருவர் ஆண்டவரே நேசிக்க முடியாத காலம் ஆண்டவரே. அப்பனே எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே கைவிடப்பட்டவர்கள், அநாதைகள் என்று சொல்லி விலவிகள் என்று சொல்ல அந்தரிக்கிற இந்த காலத்தில் ஆண்டவரே சிறுமைப்பட்டவர் மேல் இறங்குறது நீங்க என்ன சொல்லிருக்கிற சிறுமைப்பட்டவர் மேல் இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பாப்பா. அவர்களுக்காக வேண்டி கொள்ளும் சுவாமி. அப்பனே ஒரு விஷயம் கூட அன்பை ஊற்றுங்கப்பா. அது கடைசி காலத்து கூட வருகைக்கும் என்றாங்க ஐயா பின் மாறியாக ஆண்டவர் பரிசுத்தாவின் அபிஷேகம் அன்பாய் ஊற்றப்பட வேண்டும் என்று பிக்கிறோம் சுவாமி. பிரிந்த குடும்பங்கள் அப்பா, பிரிந்த குடும்பங்கள் அநேக பிள்ளைகள் என்று சொல்லி பெற்றோரை விட்டு ஆண்டவரை தூரமாய் போன குடும்பங்கள் ஐயா, எத்தனையோ குடும்பங்கள் கண்ணீரில் ஆண்டவரே இறக்கம் செய்யுங்கப்பா. இவர்கள் எல்லாம் உங்களுடைய அன்பினால் நிறையப்பட்டு ஒன்று சேர வேணும், ஒன்று சேர வேணும். இவர்களுடைய ஆண்டவரே மடிந்த மன கடினங்கள் எல்லாம் நீங்கி ஆண்டவரே, ஆண்டவரே சரியான இருதயம் இவர்களுக்கு உண்டாகும்படியாய் வேண்டிக் கொள்ளுற சுவாமி. சேர்க்கிற தேவன் நீங்க சுவாமி, குடும்பத்தை கட்டுற தேவன் நீங்க சுவாமி, அன்பின் தேவன் நீங்க சுவாமி. இவர்களுக்கெல்லாம் இறங்கி கூட அன்பினால் இறப்புங்கப்பா. விசேஷமாக பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஆண்டவரே கேட்கிற நேரம் எல்லாம் கண்ணீரப்பா. தகப்பனே இந்த குடும்பங்களுடைய வாழ்வு ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் ஒன்று சுவாமி, இவர்களை ஒன்று செய்யுங்க சுவாமி. எங்கெல்லாம் வலைப்படுகிறார்களோ கண்ணீரோடு செய்வார் சுவாமி. இவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. குடும்பங்கள் ஒன்று சேரட்டும், ஒன்று சேரட்டும், ஒன்று சேரட்டும். அருளைகள் எல்லாம் குடும்பங்களில் ஒன்று சேரட்டும். கணவன் மனைவி ஒன்று சேரட்டும், சேர உறவுகள் எல்லாம் ஒன்று சேரட்டும். அதற்குனே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுவோம் ஐயா. நீங்க தான் அப்பா வச்சு எல்லாவற்றுக்கும் பதில் ஆண்டவரே. நன்றி சொல்லுறோம் சரியப்பா. ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். அன்பர்களை நிரப்பட்டு நிரப்பட்டு நிரப்பட்டு வாழ்க பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். வாழ்க பிள்ளைகளோட வாழ்க்கை ஆண்டவரே. இந்த காலத்துல ஆண்டவரே சீர்கட்டு போய் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க பிள்ளைகளா இருக்கிற சுவாமி ஆண்டவரே, நீங்க திருப்பி கொண்டு வர முடியும் ஆண்டவரே, திருப்பி கொண்டு வர முடியும். உள்ளாகாதது ஒன்றுமில்லை ஆண்டவரே. வாழ்க பிள்ளைகளும் இறங்கும் இறங்கும்படியாய் வண்டிக்கோ. கட்டப்பட்ட கட்டுக்கள் எல்லாம் அறுக்கப்படட்டும், சந்தினிகள் செருப்புண்டு போகட்டும், பிசாசின் வேலைகள் எல்லாம் அருந்து போகட்டும். தகப்பனே இந்த வாழ்க பிள்ளைகளை திருப்பி கொடுப்பதாச்சித்துக்கு வேணும் சுவாமி. பெற்றோர்கள் கொடுத்த சுதந்திரம் ஆண்டவரே ஆசீர்வாதமாயிருக்கட்டும் சுவாமி. இந்த வாழ்க பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுவோம் தகப்பனே. வண்டிக்கும் ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே போக்குவரத்தில் இருக்கிற ஒருவருக்காக வேண்டிக் கொள்ளுவோம். பிரயாணத்தில் இருக்கிற ஒருவருக்காக வேண்டிக் கொள்ள வேண்டிய சுபத்திரமான பிரயாணத்தை காத்தல் கிடும்பு சுவாமி. நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். பாஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சாபனே. கலா தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுவோம். தேசத்தை நாங்கள் விநேசிக்கிறோம் சுவாமி. இந்த தேசத்தில் உள்ள எல்லா சூசிகளும் அருவறுப்போம். பாவங்கள் தேசத்தை விட்டு நீங்கி திருப்பி கொண்டு வர உங்களால் முடியும் ஆண்டவரே. அருகில் இருந்தது போல ஆண்டவரே அருகிலும் ஆண்டவர் ஊழியக்காரன் தேசத்தில் ஜபித்தது போல ஆண்டவர் ஜபிக்கிறவர்கள் ஆண்டவரே அவருடைய ஜபங்களை கேட்டு ஆண்டவரே சகப்பனே தேசத்துக்கு ஒரு நன்மையை தாங்கப்பா. பால் சுத்தத்தை தாங்கப்பா. ஆசீர்வாதத்தை தாங்கப்பா. தேசத்தின் தலைவர்களை சந்திங்கப்பா. உண்மையின் நீதி அவர்களிடத்தில் இருக்கட்டும் சுவாமி. சந்திங்கப்பா எங்களுடைய மக்களை ஆண்டவரே. இந்த தேசத்தில் இருக்கிற மக்களை ரசிங்கப்பா. கடங்கள் ஆண்டவரே, எங்களுடைய உறவுகள் ஆண்டவரே ரசிக்கப்பட வேணும். அதுதான் அப்போ எல்லாவற்றிலும் மேன்மையானது. உலகம் முழுவதும் ஆதாயமாக்கினாலும் ஆண்டவர் ஆத்மா நஷ்டப்பட்டால் ஒன்றுமில்லை என்பதை அறிந்து ஆண்டவரே அவருக்கு மனந்திரும் பட்டு மனந்திரும் பட்டு எங்கெல்லாம் கூட உறவுகள் இருக்கிறார்கள் சார்ந்த இடங்களில் எல்லாம் ஆண்டவர் இவருடைய ஆத்மா மீட்கப்படட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக்கொள்ள ஆண்டவரே. எங்களை இலங்கை தேசத்துக்காக வேண்டிக்கொள்ளணும் சுவாமி. எங்களுடைய இலங்கை தேசம், எங்களுடைய இலங்கை தேசம், எங்களுடைய இலங்கை தேசம். அப்பா நாங்க இருக்கிற காலத்திலாவது உங்களோட கிருபை உங்களுடைய தயவு தேசத்தை நிரப்பும்படியாக வேண்டிக்கொள்ளுகிறோம். நிரப்பும்படியாக வேண்டிக்கொள்ள அத்தனை காலம் ஆண்டவர் தேசத்தில் அமைதி இல்லையப்பா. கண்ணீர் அப்பா ஆண்டவரே. தேசத்துக்கு ஒரு நன்மையை கொண்டு வாங்க. எங்களுடைய ஞானங்களுக்கு தொழிந்து ஆண்டவரே தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு ஆண்டவரே விக்கிரக ஆராதனைகளை விட்டு ஜீவனுள்ள தேவனை எங்களை ஆராதிக்கிற மக்களாய் மாறிட்டு சொன்னார் ஆண்டவரே. எங்களை எங்களை தேசத்துக்காக வேண்டிக்கொள்வோம். தேசத்தின் ஜனாதிபதியும் அவரோடும் மந்திரி சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்கப்போ. தேசம் உங்களுக்காக மாறிட்டு சாய்ப்படியாக தேசங்களுக்காக வேண்டிக்கொள்வோம். இரண்ட தேசங்கள் அநேகமானவர் ஆண்டவர். இந்திய தேசம் ஆண்டவர் இருக்குள் இருக்கிற தேசம் வெளிச்சத்தை காண வேண்டும் என இருக்கிறோம் சுவாமி. ஆண்டவர் கூட்டாட்டங்கள் எல்லாம் நீங்கி அங்குள்ள ஆண்டவரை பிசாசின் கட்டுக்கள் எல்லாம் நீங்கி ஆண்டவரை தேசத்தின் மக்கள் ஒரு விடுதலை பெற வேண்டும் என இருக்கிறோம் சுவாமி. இந்திய தேசம் கோடி மக்கள் வாழ்ற தேசம் ஆண்டவரே, தேசம் ஆண்டவரே. நிறைந்திருக்கிற பொல்லாத கிரிகைகள் எல்லாம் அந்த தேசத்தை விட்டு நீங்க வேண்டும் என இருக்கிறோம் சுவாமி. தகப்பனே இந்திய தேசத்துக்காக வேண்டிக்கு. இப்படியா இரண்ட தேசங்கள் அநேகம் உண்டு சுவாமி. இரண்ட தேசங்கள் எல்லாம் உங்களை அறிகிற அறிவுக்குள் வர வேண்டும் சுவாமி. விடுதலை பெற வேண்டும் சுவாமி. வெளிச்சத்தை காண வேண்டும் சுவாமி. அப்போ அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர், ஜெபிக்கிறோம் ஆண்டவர். குட்டாட்டங்கள் எல்லாம் நீங்கி தேசம் எல்லாம் இருளுக்குள் இருந்து வெளிச்சத்துக்குள் வர வேண்டும் என ஜெபிக்கிறோம். எப்படியாவ தேசங்களுக்காக வேண்டிக் கொள்வோம் தகப்பனே. நன்றி நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்வதும் நன்றி சொல்லும். அப்பா தேசத்துக்காக நன்றி சொல். தேசத்தை நேசிக்கிறோம் ஆண்டவர். நேசிக்கிற சீத்திருப்பார்கள் சொல்லி இருக்கிற சுவாமி. நேசிக்கிறோம் ஆண்டவர். சமாதானம் சந்தோஷம் தேசத்தை நிரப்புறபடி நான் நன்றி ஆண்டவரே. தேசத்தின் ஆண்டவரே தலைவரே பாதுகாத்து வழி நடத்தி ஆசீர்வதிங்கப்பா. தேசம் உங்களுடையதாக இருக்கிறது சுவாமி. அப்பா நன்றி நன்றி. சங்கம் அந்தோவையும் ஆசீர்வதி. அதில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குளியக்காரை நிறைவாய் ஆசீர்வதிங்க. வேண்டிய சுக வெள்ளத்தை காட்டிலிடுங்க, சமாதானத்தை காட்டிலிடுங்க, ஆசீர்வாதத்தை காட்டிடுங்க. கடைசி நாட்களில் ஆண்டவரே அவர்களுக்கு வேண்டிய எல்லாவித ஆசீர்வாதங்களையும் கட்டிலிடுங்க சுவாமி. அவர்களுக்காக வேண்டி கொள்ளும் அப்பா. அவங்களுக்குள்ள குடும்பங்கள் ஒவ்வொன்றுக்காக வேண்டி கொள்ளும். இந்த நாட்கள் எந்த அப்பனை சட்டையின் நலல் உங்கள் சுரவின் நலல் அவர்களை மூடி பாதுகாக்கிறபடினால் நன்றி சொல்லுவது. போக்கிலும் வரத்திலும் அப்பா நீங்க பாதுகாத்து உள்ள நடத்தினபடினால் நன்றி. உங்களையே நம்பி இருக்கிறோம் சுவாமி. எங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய கருத்துட்டு அந்திருக்கிறோம் சுவாமி. இவர்களெல்லாம் உங்களுடைய பிள்ளையோட ஐக்கியத்தின் பிள்ளைகள் அப்பா. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பன். எல்லா கணம் எல்லா துதியும் எல்லா மகிமையும் உங்களுக்கு இருந்த எல்லா யவங்களுக்காக நன்றி சொல்லுறோம் அப்பா. நன்றி சொல்லுறோம் அப்பா. நன்றி சொல்லுறோம். நீங்க மாத்திரம் தேவன் அப்பா. நீங்க மாத்திரம் தேவன். ஆளுகை செய்கிறவர் நீங்க, நடப்பிக்கிற தேவன். ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுடைய ஆளுகை இந்த பூமி நோக்கிக்கொண்டிருக்கிறபடினால் நன்றி சுவாமி. எல்லா கனம் தூதி மகிமை முடிக்க தந்தேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமீன் ஆமீன் ஆமீன்.
1: ஆமீன் ஆமீன். அருமையான ஜபங்கள் கூடாக வாஞ்சியோடு ஜபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே அந்த ஜபங்களை கேட்டார், பதில் தந்தார் அந்த விசுவாசத்தோடு நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போமோ அதுவரையும் தேவசமாதை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். வாரத்தின் முதல் நாளிலே சபையிலே காணப்படுகின்ற பொழுதும் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும் கரந்தானே உங்களுடைய கூட இந்த வழி நடத்துவாராக. குடும்பத்தாரையும் எல்லோரையும் சந்ததியாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த மறுவழைப்பை கேட்க போன்ற ஒரு சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றியம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன்.
0: நன்றி
1: ஐயா, நன்றி. உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் இணைந்தார்கள். மிஸ்ஸாக்கா கனடாவிலிருந்து ஜபங்களை கூடாக வழி நடத்தினார். கத்தர் தாமே அவருடனும் குடும்பத்தாருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஸ்கை பிரே மினிஸ்ட்ரி ஊழியங்களை கூடாக கடந்து செல்ல இருக்கிறோம். தமிழிலும் ஆங்கிலத்திலும் தெலுங்கிலும் சிங்களத்திலும் வழி நடத்துவார்கள். இப்பொழுது முதல் 7 மணி வரை தொடர்வார்கள். அந்த வகையில் அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும்
2: வஞ்சனை செய்யாதிருப்பாயாக இயேசு கிறிஸ்துவேம ரத்தம் ஜெபமுமே துதிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவேம ரத்தம் ஜெபமுமே துதிக்கிறோம். ஜீவனுள்ளோரின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவேம ரத்தம் ஜெபமுமே வரவேற்கிறோம். சகலவிதமான ஆறுகளின் தேவனையும் ரத்தம் ஜெபமுமே வரவேற்கிறோம். பொய்யூறியாத தேவனாகிய இயேசு கிறிஸ்துவேம ரத்தம் ஜெபமுமே வரவேற்கிறோம். மெய்யான தேவனாகிய இயேசு கிறிஸ்துவேம ரத்தம் ஜெபமுமே வரவேற்கிறோம். எங்களை விசாரிக்கிற தேவனாகிய இயேசு கிறிஸ்துவேம ரத்தம் ஜெபமுமே வரவேற்கிறோம். வலிமுள்ள தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவேமை வரவேற்கிறோம். ரத்தம் ஜெயம். மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவேம ரத்தம் ஜெபமுமே வரவேற்கிறோம். மேன்மை உள்ளவராகிய இயேசு கிறிஸ்துவேம ரத்தம் ஜெபமுமே வரவேற்கிறோம். பரிபூரணராகிய இயேசு கிறிஸ்துவேம ரத்தம் ஜெபமுமே வரவேற்கிறோம். சத்தியமுள்ளவராகிய இயேசு கிறிஸ்துவேம ரத்தம் ஜெபமுமே வரவேற்கிறோம். உலகத்து கொலியாகிய இயேசு கிறிஸ்துவேம ரத்தம் ஜெபமுமே வரவேற்கிறோம். ஜீவன் உண்டாயிருக்க வந்த இயேசு கிறிஸ்துவேம ரத்தம் ஜெபமுமே வரவேற்கிறோம். பரிபூர்ணப்பட வந்த இயேசு கிறிஸ்துவேம ரத்தம் ஜெபமுமே வரவேற்கிறோம். மெய்யான திராட்சை செடியான இயேசு கிறிஸ்துவேம ரத்தம் ஜெபமுமே வரவேற்கிறோம். உலகத்தை கண்டித்து உணர்த்தும் இயேசு கிறிஸ்துவேம ரத்தம் ஜெபமுமே வரவேற்கிறோம். எங்களை தெரிந்து கொள்வராக இயேசு கிறிஸ்துவேம ரத்தம் ஜெபமுமே வரவேற்கிறோம். பரிசுத்தாவினால் கட்டிடம் இயேசு கிறிஸ்துவேம ரத்தம் ஜெபமுமே வரவேற்கிறோம். எடுத்துக் கொள்ளப்பட்டவராக இயேசு கிறிஸ்துவேம ரத்தம் ஜெபமுமே வரவேற்கிறோம். அப்போஸ்தலருக்கு தரிசனமாக இயேசு கிறிஸ்துவேம ரத்தம் ஜெபமுமே வரவேற்கிறோம். தம்மை உயிரோடு இருக்கிறதாக காண்பித்த இயேசு கிறிஸ்துவேம ரத்தம் ஜெபமுமே வரவேற்கிறோம். இழந்து போனதை மீட்டு கொள்பவராக இயேசு கிறிஸ்துவேம ரத்தம் ஜெபமுமே வரவேற்கிறோம். அந்நிய பாஷைக்காரே அந்நிய பாஷைகளை கொடுப்பதாக இயேசு கிறிஸ்துவே நம்முடைய ரத்தம் ஜெபமுமே வரவேற்கிறோம். ஜீவனுள்ள ஆவியை கொடுப்போராக இயேசு கிறிஸ்துவே உமை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ரத்தம் ஜெபமுமே வரவேற்கிறோம். ஆவியின் முதற் பலனை கொடுப்பவராக இயேசு கிறிஸ்துவேம ரத்தம் ஜெபம் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோமே வரவேற்கிறோம். வேலைக்கு தக்க கூலியை கொடுப்பவராக இயேசு கிறிஸ்துவேம ரத்தம் ஜெபம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். சுயாதீனத்தை கொடுத்த இயேசு கிறிஸ்துவேம ரத்தம் ஜெபம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். அதிகாரம் கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவேம ரத்தம் ஜெபம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோமே வரவேற்கிறோம். தரிசனங்களை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெபம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். வழிபாடுகளை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெபம் உமை வரவேற்கிறோமே நன்றியோடு துதிக்கிறோம். மேகத்தினூடே ஏறி போ சென்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெபம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். மறுபடியும் வரும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெபம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். முழக்கத்தோடு வர இருக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெபம் உமை நன்றியோடு துதிக்கிறோம் வரவேற்கிறோம். வீடு முழுவதை நிரப்புகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெபம் உமை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். நாவுகளை அக்னியாய் மாற்றுகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம். புறஜாதியரை கலங்க வைக்கும் இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அற்புதங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோமே, வரவேற்கிறோம். அடையாளங்களை நடப்பிக்கிற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோமே, வரவேற்கிறோம். தேவனால் எழுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோமே, வரவேற்கிறோம். சந்தோஷத்தினால் நிரப்புறாய் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோமே, வரவேற்கிறோம். ஜீவாதிபதியான இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோமே, வரவேற்கிறோம். மரித்தோரின் தெளிமின இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோமே, வரவேற்கிறோம். அற்புதமா எண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மூலைக்கல்லான இயேசு கிறிஸ்துவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம். முச்சடியில் தரிசனமான இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு வரவேற்கிறோம். அக்னி ஜுவாலியாய் தரிசனமான இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு வரவேற்கிறோம். ஆபிரகாமின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு வரவேற்கிறோம். இசாக்கின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை வரவேற்கிறோம். யாக்கோபின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், இரத்தஞ்சியம் உம்மை வரவேற்கிறோம். சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறின இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம். நன்மை செய்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை வரவேற்கிறோம். பேதுருவை காவல் இருந்து விடுதலை ஆக்கின இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம். வானத்தை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம். பூமியை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம். சமுத்திரத்தை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம். உலகங்களை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம். வானத்திலிருந்து மழையை தந்த இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம். செழிப்புள்ள காலங்களை தரும் இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம். புத்திர சுவாரத்தின் ஆவியை தரும் இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம். பரிசுத்தத்தை பலனாக தரும் இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம். சொல்லி முடியாத ஈவுகளை தரும் இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம். முடிவில்லாத நித்திய ஜீவனை தரும் இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம். ஜீவ கிடத்தை தரும் இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம். ஆகாரத்தினால் எங்களை நிரப்புற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம். விசுவாசத்தின் கதவை திறக்கிற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம். இதயங்களை அறிந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம். இதயங்களை சுத்தமாக்குற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம். முடிவறியின்ற எங்களை ஸ்திரப்படுத்துற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம். சாட்சி கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம். சூரியனை போல பிரகாசமுள்ள இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம். தயவு பண்ணி ஜீவனை காக்கும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம். எங்களை புது சிருஷ்டியாய் மாற்றும் இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம். கிருபையை அருளி செய்கிற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம். அப்போஸ்தல ஊழியத்தை அருளி செய்கிற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம். ஞானிகளை பைத்தியக்காரராக்கும் இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கிரியைகளுக்கு தக்க பலனளிக்கும் இயேசு கிறிஸ்துவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், இரத்தஞ்சியம் வரவேற்கிறோம். நித்திய ஜீவனை அளிக்கும் இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம். பச்சபாதம் இல்லாத இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம். கிருபாதாரண பலியாகி இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம். இரத்தத்தினால் நீதிமானாக்கும் இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம். இரத்தத்தினால் சமாதானத்தை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம். இரத்தத்தினால் பாதங்களை மீட்ட இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கோமை வரவேற்கிறோம். ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்த இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கோமை வரவேற்கிறோம். தமது ரத்தத்தினால் எங்கள் பாவங்களை கழுவின இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கோமை வரவேற்கிறோம். பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கும் இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கோமை வரவேற்கிறோம். இனி பாவம் செய்யாதே என்ற இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கோமை வரவேற்கிறோம். நியாய பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கும் இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கோமை வரவேற்கிறோம். மரணத்தின்று விடுதலை ஆக்கும் இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கோமை வரவேற்கிறோம். மாம்சத்தின்படி நடக்க கூடாது என்ற இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கோமை வரவேற்கும்படி வரவேற்கிறோம். ஆவின்படி நடக்கும்படி சொன்ன இயேசு கிறிஸ்துவேமே நன்றியோடு துதிக்கோமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவின்படி நடக்க செய்யும் இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கோமை வரவேற்கிறோம். மாம்ச மரணம் என்ற மாம்சத்தை மரணம் என்ற இயேசு கிறிஸ்துவே மாம்ச சிந்தை மரணம் என்ற இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியம் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவிக்குரிய சிந்தை சமாதானம் என்ற இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கோமை வரவேற்கிறோம். எங்களை தேவனுடைய புத்திராய் மாற்றும் இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கோமை வரவேற்கிறோம். எங்களை அழைத்த இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கிறோமை வரவேற்கிறோம். எங்களை முத்திரித்த இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கோமை வரவேற்கிறோம். எங்களை பிரகாசிக்கிற இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கோமை வரவேற்கிறோம். எங்களை ஸ்திரப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கோமை வரவேற்கிறோம். எங்கள் இதயங்களை ஸ்திரப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கோமை வரவேற்கிறோம். எங்களை மீட்கும் பொருளை எங்களுக்கு தரும் இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கோமை வரவேற்கிறோம். எங்களை நீதிமான்களாக்கும் இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கோமை வரவேற்கிறோம். எங்களை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கோமை வரவேற்கிறோம். எங்களுக்காய் மறுத்த இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கோமை வரவேற்கிறோம். எங்களுக்காய் எழுந்த இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கோமை வரவேற்கிறோம். எங்களில் அன்பு கூற இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கோமை வரவேற்கிறோம். எங்களிடத்தில் அன்பு கூர்ந்த இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கோமை வரவேற்கும். எங்கள் மேல் இரக்கமாயிருக்கும் இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கோமை வரவேற்கும். எங்கள் மேல் உருக்கமாயிருக்கும் இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கோமை வரவேற்கும். எங்களுக்காக இறங்குகிற இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கோமை வரவேற்கிறோம். சீக்கிரமாய் வர இருக்கிற இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கோமை வரவேற்கிறோம். அசதியா இருக்க கூடாது என்ற இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கோமை வரவேற்கிறோம். தேவ கிருபை எங்களுக்கு அளித்த இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கோமை நன்றியோடு வரவேற்கிறோம். எங்களுக்கு ஆவியை அளிக்கும் இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கோமை வரவேற்கிறோம். தேவ பலனாய் இருக்கும் இயேசு கிறிஸ்துவே உடைய ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கோமை வரவேற்கிறோம். தேவ ஞானமாயிருக்கும் இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கோமை வரவேற்கிறோம். பைத்தியக்காரர்களை தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கோமை வரவேற்கிறோம். பலவீனங்களை தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கோமை வரவேற்கிறோம். இல்லாதவளை தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கோமை வரவேற்கிறோம். உலகத்தில் இழிவானுகளை தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கோமை வரவேற்கிறோம். அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கோமை வரவேற்கிறோம். விளையச் சேர இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கோமை வரவேற்கும். உங்களுக்கு அசிபாரமாய் இருக்கும் இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கோமை வரவேற்கும். நியாயம் விசாரிக்கிற இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கோமை வரவேற்கும். தன்னைத்தான் வஞ்சிக்காது என்ற இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கோமை வரவேற்கும். தேவட ஆவியினால் கழுவின இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம். தேவட ஆவினால் பரிசுத்தமாக்கும் இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம். தேவட ஆவினால் நீதிமான்களாக்கும் இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம். கிரயத்துக்கு எங்களை வாங்கின இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம். சமாதானமாய் இருக்கும்படி எங்களை அழைத்த இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம். மனுஷனுக்கு அடிமை ஆகாதிருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம். புருஷர்களுக்கு தலையாயிருக்கும் இயேசு கிறிஸ்துவேமே நன்றியோடு துதிக்கிறோமே ஸ்தோத்தரிக்கிறோமே வரவேற்கிறோம். இரக்கங்களின் பிதாவாகி இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். ஜோதிகளின் பிதாவாகி இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். நித்திய பிதாவாகி இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். ஆறுதலை தருபவராகி இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். மருத்துவரை எழுப்புற இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். மரணத்தை தப்புவிக்கிற இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். எங்களிடத்தில் வல்லவராயிருக்கும் இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். தேவ வலிமையினால் பிழைத்திருக்கும் இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். அன்புக்கு காரணாகி இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். சமாதான காரணாகி நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். நியாய பிரமாணத்திற்கு கீழான இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கிறோம். பாவமன்னிப்பை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். மீட்பு அருளும் இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். சுதந்திரமான அச்சாரமான இயேசு சுதந்திரத்தின் அச்சாரமான இயேசு கிறிஸ்துவே உடைய ரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். உங்கள் மூளைக்கல்லான இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். உன்னத்துக்கேறின இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். எல்லாவற்றுக்கும் முந்தின இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். சபையாக சர்வத்துக்கு தலைவரான இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். ஆதி மாணவராகி இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். அதர்சமான இயேசு கிறிஸ்துவே தத்ஸ்வரூபமான இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமாகிய இயேசு கிறிஸ்துவேமே வரவேற்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமாகி இயேசு கிறிஸ்துவேமே வரவேற்கிறோம். எல்லாவற்றையும் தமக்கு நிலைத்திருக்க செய்த இயேசு கிறிஸ்துவேமே வரவேற்கிறோம். சகல பரிபூர்ணமும் தமக்குள் வாசமாயிருக்க செய்த இயேசு கிறிஸ்துவே உமை வரவேற்கிறோம். சிலுவையில் வெற்றி சிறந்த இயேசு கிறிஸ்துவேமே வரவேற்கிறோம். உம்மை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவேமே வரவேற்கிறோம். எங்கள் மத்திய சிறாய் இயேசு கிறிஸ்துவேமே வரவேற்கிறோம். மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவேமே வரவேற்கிறோம். பரிசுத்தாவினால் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவேமே வரவேற்கிறோம். ஆவியில் நீதி உள்ள இயேசு கிறிஸ்துவேமே வரவேற்கிறோம். தேவசுகளால் காணப்பட்ட இயேசு கிறிஸ்துவேமே வரவேற்கிறோம். புறஜாதிகளத்தில் பிரசங்கிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவேமே வரவேற்கிறோம். மகிமையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட இயேசு கிறிஸ்துவேமே வரவேற்கிறோம். நித்தியாந்தமிழக சக்கராதிபதியாகி இயேசு கிறிஸ்துவேமே வரவேற்கிறோம். ராஜாதி ராஜாவாகி இயேசு கிறிஸ்துவேமே வரவேற்கிறோம். கத்தாதி கத்தராகி இயேசு கிறிஸ்துவேமே வரவேற்கிறோம். சகலத்தையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவேமே வரவேற்கிறோம். பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிற இயேசு கிறிஸ்துவேமே வரவேற்கிறோம். அன்புள்ள ஆவியை கொடுத்திருக்கிற இயேசு கிறிஸ்துவேமே வரவேற்கிறோம். தெளிந்திய புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிற இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். பரிசுத்தாவியை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். சர்வத்துக்கு சொந்த வாழியாகி இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். மகிமையின் பிரகாசமான இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். அதிக மேன்மை உள்ளவராக இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். நித்திய செங்கோலையுடையவராக இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். நீதியை விரும்புகிற இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். அக்கிரமத்தை வெறுக்கிற இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். பூமி அஸ்திபாரப்படுத்தின இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். நிலைத்திருக்கிற இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். மாறாதவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். சோதிக்கப்பட்டவராகிய இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். சோதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். பிரதான ஆசாரியராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். மகா பிரதான ஆசாரியராகி இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். இன்றைக்கு மாசறையா இருக்கிற இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ள இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். உண்மை உள்ளவராகி இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். பரிசுத்தராகி இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். குற்றமற்றவராகி இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். மாசற்றவராகி இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். மகிமைக்கு பாத்திராகி இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். இளைப்பாறுதல் தருவராகி இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். அழியாத ஜீவனுக்குரிய வலிமை உள்ள இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். மனம் மாறாதவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். எப்பொழுது உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். பாவிகளுக்கு விளைவினாக இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். வானங்களில் உயர்ந்தவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். தம்மை தாமே பழிவிட்டவராகி இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். அதிசர் அதரிசனமானவராகி இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். விசுவாசத்தை துவக்கிற இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். விசுவாசத்தை முடிக்கிற இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். புதிய உடன்படிக்கை மத்தியஸ்தராகி இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். பட்சிக்கிற அக்னியாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். எங்கள் சகாயரான இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். என்று மாறாதவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். சங்கூரமே கொடுக்கிறாய் இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். ஒருவரையும் கடிந்து கொள்ளாராகி இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். நீதிபதியாகி இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். கிருபாதான பலியாகி இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். உலக இரட்சகரான இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். சத்தியமுள்ளவராகி இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். நித்திய ஜீவனாகி இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். எங்களை மறுபடியும் ஜெனிப்பித்தவராகி இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். தயவுள்ளவராகி இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கும் இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். மாம்சத்தில் பாடுபட்ட இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கிறோம். இயேசு எங்களை சீர்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். எங்களை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். எங்களை நிலைநிறுத்துகிற இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். ஒருவராய் ஞானமுள்ளவராகி இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். சௌந்தரியம் உள்ளவராகி இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். துக்கம் நிறைந்தவராய் பாடை அனுபவித்தவரே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். பாடுகளை ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சிய சிறுமைப்பட்டோர் காதல் சேர்வாகி இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். இடுக்கல நியாயத்திற்கும் இருந்து விடுதலை எடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவேமே நன்றியோடு துதிக்கிறோம். ஜீவனோடு தேசத்தில் இருந்து அர்ப்புண்டு போன இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியவுமே துதிக்கிறோம். கொடுமை செய்யாதவராகி இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கிறோம். கொடுமை செய்த சத்துருவை ஜெயித்த இயேசு கிறிஸ்துவேமே நன்றியோடு துதிக்கிறோம். வாயில் வஞ்சனை இல்லாத இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கிறோம். அநேக நீதிமான்களாக்கும் இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். அதிசயமானவராகி இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியவுமே நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். ஆலோசனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவேயும் இரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்துவேயும் இரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். உண்மை உள்ள சாட்சியாகிய இயேசு கிறிஸ்துவேயும் இரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். மரித்தோர்ந்தேழு முதற் பிறனாகிய இயேசு கிறிஸ்துவேயுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவராகிய இயேசு கிறிஸ்துவேயுமே இரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். சர்வ பலமுள்ள இயேசு கிறிஸ்துவேயும் இரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். அல்பாவும் ஒமேகாவுமான இயேசு கிறிஸ்துவேயும் இரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். ஆதியும் அந்தவுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவேயும் இரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். தாவீதின் திறவுகளை உடையவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவேயும் இரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். ஒருவரும் பூட்டக்கூடாதவராகிய கூட்டக்கூடாதபடி திறக்கிற இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கும். ஒருவரும் திறக்க கூட்டாதபடி பூட்டுகிற இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். வஜ்ர கல்லுக்கு ஒப்பா இருக்கிற இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். பதும ராகத்துக்கு ஒப்பா இருக்கிற இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். சதா காலங்களிலும் உயிரோடி இருக்கிறாகிய இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். யூதா கோத்திரத்து சிங்கமாகிய இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். தாவீதின் வேரானவராகிய இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆனவராகிய இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்க ஆட்டுக்குட்டி ஆனவராகிய இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கோமே நன்றியோடு வரவேற்கிறோம். நியாயம் தீர்க்க நீதி உள்ளவராகிய இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். அக்னி ஜுவாலை போன்ற கண்களை உடைய இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். மகிமையும் வல்லமையும் உடையவராகிய இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். ஆட்டுக்குட்டி ஆனவராகிய இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். பிதாவை கண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். இளங்களை போல துளிக்கிற இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். வறண்ட நிலத்திலிருந்து துளிக்கிற வேரை போல எழும்புகிற இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். இருளே இருந்த எங்களுக்கு கிருபை அளித்த இருள் இருந்த எங்களுக்கு பெரிய வெளிச்சமாய் வந்த இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கோம் வரவேற்கிறோம். சகல வியாதிகளை நீக்கி சுகம் தந்த இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். சகல நோய்களை நீக்க சுகம் தந்த இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். சகல பிணியாளிகளின் சுகமாக்கின இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். பிசாசு பிடித்தவர்களுக்கு விடுதலை கொடுத்த இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். இடுக்கமான வாசபலியால் பிரவேசியுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். நானே நல்ல மெய்ப்பன் என்ற இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். ஜீவனுக்கு போற வாசலை கண்டுபிடிக்கிற சிலர் என்ற இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியமுமே துதிக்கிறோம். பிதாவின் சித்தத்தின்படி செய்தவனே பரலோகத்தில் பிரவேசிப்பான் என்ற இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுள் என்ற இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். உங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். உங்களை நோய்களை சுமந்து தீர்த்த இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். விசுவாசிகளுக்கு கீழ்படியை செய்த இயேசு கிறிஸ்துவே நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். அசுத்தார்களை துரத்தும் அதிகாரம் கொடுத்த இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். சகல வியாதிகளை நீக்க அதிகாரம் கொடுத்த இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். சகல நோய்களை நீக்க அதிகாரம் கொடுத்த இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். இலவசமாய் பெற்றவர்களை இலவசமாய் கொடுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாய் இருக்கான் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தன் ஜீவம் உண்மை நன்றியோடு துதிக்கு உண்மை வரவேற்கிறோம். நீங்கள் பேச வேண்டியவர்களை உங்களுக்கு அருள்வேன் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தன் ஜீவம் உண்மை நன்றியோடு துதிக்கு உங்களை வரவேற்கும். உங்களிலிருந்து பேசுற உங்கள் பிதாவின் ஆவியானவரே என்ற இயேசு கிறிஸ்துவே உடைய ரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கு உண்மை வரவேற்கிறோம். முடிவறிந்த நிலைந்திருக்க பண்ணுகிற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கு உண்மை வரவேற்கும். தலையுள்ள மயிரெல்லாம் விண்ணப்பட்டிருக்கிறது என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கு உண்மை வரவேற்கிறோம். செய்யத்தக்க பலனை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உடைய ரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கு உண்மை வரவேற்கிறோம். கொஞ்சத்து உண்மையா இருந்தா இருக்கும் பொழுது இருப்பவனே அநேகத்தின் மேல் அதிகாரியாக மாற்றினவரே உண்மை நன்றியோடு துதிக்கும் ஸ்தோத்தரிக்கும். வருத்தப்பட்ட பாரசுமக்களே என்னிடத்தில் பாருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உண்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். உங்களுக்கு பாருதல் தருவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சி உண்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். ஏழப்பம் சில மீன்களும் கொண்டு 4000 பேருக்கு மேலான புருஷர்களை போஷித்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சி உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் உண்மை வரவேற்கிறோம். 5 அப்பம் 2 மீன்களும் கொண்டு 5000 பேருக்கு மேலானவர்களை போஷித்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சி உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் உண்மை வரவேற்கிறோம். மீதியானதே 12 கூடைகள் நிறைய நிரப்பச்சேத இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கு உண்மை வரவேற்கிறோம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கு உண்மை வரவேற்கிறோம். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கு உண்மை வரவேற்கிறோம். பரலோ ராஜ்யத்தின் திறவோலை நான் உனக்கு தருவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கு உண்மை வரவேற்கிறோம். பூலோகத்திலே கட்ட நினைப்பது பரலோகத்தில் கட்டப்படும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கும் ரத்தஞ்சிய உண்மை வரவேற்கிறோம். பூலோகத்திலே கட்டவிழ்ப்பது நினைப்பது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கும் உண்மை வரவேற்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். மீன் வாயில் வெளிப்பணத்தை தந்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கும் உண்மை வரவேற்கிறோம். ஒருமனப்பட்டர்களுடைய ஜெபத்தை கேட்கும் இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கும் உண்மை வரவேற்கிறோம். எங்கள் நடுவில் இருக்கும் இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கும் உண்மை வரவேற்கிறோம். பிறரை மன்னிக்க சொன்ன இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கும் உண்மை வரவேற்கிறோம். மனப்பூர்வமா மன்னிக்க சொன்ன இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கும் உண்மை வரவேற்கிறோம். தேவன் அழைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவுள் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கும் உண்மை வரவேற்கிறோம். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வர இடம் கொடுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கும் உண்மை வரவேற்கிறோம். சிறு பிள்ளைகளை சேர்த்துக் கொள்ளுகிற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கு உண்மை வரவேற்கிறோம். சிறு பிள்ளைகள் போன்ற இருதயத்தை கொடுக்கும் இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கு உண்மை வரவேற்கிறோம். நித்திய ஜீவனை சுந்தரிக்க செய்கிற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கு உண்மை வரவேற்கும். உங்களுக்காக மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கு உண்மை வரவேற்கும். கழுதி குட்டியின் மேல் பயணம் செய்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கு உண்மை வரவேற்கிறோம். தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிச்சது கத்திராலே ஆகிட்டு ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் மயமைப்படுத்துகிறோம். தேவோட ராஜ்யத்தின் கனி கொடுக்கிறவர்களுடையது என்ற வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி உண்மை ஸ்தோத்தரிக்குமே வரவேற்குமே மயமைப்படுத்துகிறோம். தன் சொட்டுகளின் கீழே எங்களை சேர்த்துக் கொள்ளும் தேவனாகிய கர்த்தாவையுமே நன்றியோடு துதிக்குமே ஸ்தோத்தரிக்குமே மயமைப்படுத்துமே வரவேற்கிறோம். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்காருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்குமே வரவேற்கும். யுத்தங்களை குறித்து கலங்காதபடி எச்சரிக்காருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சிய உண்மை துதிக்கிறோம். முடிவு பரியந்த லேனிப்பவனை ரட்சிக்கப்படுவான் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். சுவிசேஷத்தை அறிவிக்க சொன்ன இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். மின்னலை போல மனுஷகுமாரே வருகை இருக்கும் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். மனுஷகுமாரே அடையாளம் வானத்தில் காணப்படும் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். ஆயத்தமாயிருக்கிற பரலோராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கும். சகல ஜனங்களும் பிதாவுக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கும். ஜனங்களை தமது வலது பக்கமாக நிறுத்தும் இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம். வலபகத்தில் இப்பவர்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கிறோம். நீதிமான்கள் நித்திய ஜீவனை அடைவார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தமது சரத்தை எங்களுக்கு புசிக்க கொடுத்த இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கிறோம். பாவிகள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கிறோம். சர்வ வல்லவருடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கும் இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கிறோமே, வரவேற்கிறோம். பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் கொடுக்கும் இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கோமே, வரவேற்கிறோம். ஆவியானவர்களாலே வனாந்திரத்தில் கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கிறோமே, வரவேற்கிறோம். வனாந்திரத்தில் 40 நாள் இருந்த இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கிறோம். இரவும் பகலில் 40 நாள் உபவாசம் செய்த இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கோமே, வரவேற்கிறோம். உம்முடைய வார்த்தையினால் எங்களை பிழைக்க செய்த இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கிறோம். தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்ற இயேசு கிறிஸ்துவேமே நன்றியோடு துதிக்கிறோம். விசாசனால் சோதிக்கப்பட்டவராக இயேசு கிறிஸ்துவேமே நன்றியோடு துதிக்கிறோம். அப்பாலே போ சாத்தானி என்ற இயேசு கிறிஸ்துவேமே ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கிறோம். தேவன் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கோமே, வரவேற்கிறோம். தேவன் ராஜ்யம் செபிவாயிற்று என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கோமே, வரவேற்கிறோம். மீன் பிடிக்கிறவர்களை தன் பின்னே அழைத்த இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கோமே, வரவேற்கிறோம். ஆயக்காரரை தன் பின்னே அழைத்த இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கோமே, வரவேற்கிறோம். பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கோமே, வரவேற்கிறோம். உங்களை மனுஷலை பிடிக்கல் ஆக்குவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கோமே, வரவேற்கிறோம். ஓய்வினால் மனுஷருக்காக உண்டாக்கப்பட்டது என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கோமே, வரவேற்கிறோம். மனுஷர் செய்யும் பாவங்களை மன்னிக்கப்படும் மனுஷர் செய்யும் பாவங்களை மன்னிக்கிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கோமே, ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தாவிக்கு விரோதமாய் பாவம் செய்பவர்கள் மன்னிக்கப்படான் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியமுமை துதிக்கிறோமே, ஸ்தோத்தரிக்கோமே, மகிமைப்படுத்துகிறோம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என் சகோதரன் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கோமே, வரவேற்கிறோம். தேவன் சித்தப்படி செய்கிறவன் என் சகோதரி என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கோமே, வரவேற்கிறோம். தேவனுடைய சித்தப்படி செய்கிறவனே என் தாய் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கோமே, வரவேற்கிறோம். விதை குறித்து ஓமை சொன்ன இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கோமே, வரவேற்கிறோம். கேட்கறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கோமே, வரவேற்கிறோம். வெளியாக்கப்படாத அந்தரங்கமும் இல்லை என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கோமே, வரவேற்கிறோம். வெளிக்கப்படாத வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கோமே, வரவேற்கிறோம். ஜீவன் உண்டாயிருக்க தாம் மாம்சத்தை கொடுத்த இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கோம், வரவேற்கிறோம். என் மாம்சத்தை புசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கிறோமே, வரவேற்கிறோம். என் ரத்தத்தில் பானம் பண்றவனுக்கு நித்திய ஜீவன் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கோமே, வரவேற்கிறோம். சகலம் என் மாமிசம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கோமே, வரவேற்கிறோம். என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கோமே, வரவேற்கிறோம். நீங்கள் அளக்கிற அளவின்படியே உங்களுக்கு அளக்கப்படும் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கோமே, வரவேற்கிறோம். உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கோமே, வரவேற்கிறோம். இல்லாதிடத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரலோகன் ராஜ்யம் கடுகு விதை ஒப்பிடப்பட்டிருக்கபடியால் நன்றியோடு ஸ்தோத்தரித்து துதித்துமை, வரவேற்கிறோம். பரலோக ராஜ்ய மீன் வகை விலைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கபடியால் நன்றியோடு துதித்துமை, ஸ்தோத்தரிக்கிறோம். பரலோக ராஜ்யத்தை புளித்த மாவுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கபடியால் நன்றியோடு துதித்துமை, ஸ்தோத்தரித்து வரவேற்கிறோம். பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கும் பொக்கிஷத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கபடியால் நன்றியோடு துதித்துமை, ஸ்தோத்தரிக்கிறோம். பரலோக ராஜ்யத்தை முத்து வியாபதிக்கு ஒப்புப்படுக்கப்பட்டிருக்கபடியால் நன்றியோடு துதித்துமை, ஸ்தோத்தரித்துமை, வரவேற்கிறோம். கடலை பார்த்து இறையாதே என்ற இயேசு கிறிஸ்துவே, நன்றியோடு துதிக்கிறோம். நான் பெற்ற அற்புதத்தை அறிவிக்க சொன்ன இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயமே நன்றியோடு துதிக்கும் உண்மை வரவேற்கும். அனைவரும் ஆச்சரியப்படத்தக்க விதமாய் உபதேசம் பண்ணின இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயமே நன்றியோடு துதிக்கும் உண்மை வரவேற்கும். பசி உள்ளவனை நன்மையினால் திறப்புகிற இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயமே நன்றியோடு துதிக்கும் உண்மை வரவேற்கும். உண்மை பின்பற்றுகிறவன் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சவும் நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். தம் தம் ஜீவனை ரட்சிக்க விரும்புறவன் அதை இழந்து போவான் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சவும் நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சவும் நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். ஒருவரோடு ஒருவர் சமாதானமாயிருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சவும் நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். தவப்பனின் தாயும் கனம்பண்ணுவாயாக இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சவும் நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். முந்தினோராளிகள் பிந்தினார்கள் இயேசு கிறிஸ்துவேயும் ரத்தஞ்சயம். பிந்தினோராளிகள் முந்தினோராளிகள் இயேசு கிறிஸ்துவேயும் ரத்தஞ்சயம். தமது ரத்தத்தில் சந்தேக தமன் தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிக்க சொன்னபடியே ஆகும் என்ற இயேசு கிறிஸ்துவேயும் ரத்தஞ்சயம். கேட்டுக்கொள்வதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவும் ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். விசுவாசிக்கும் பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்ற இயேசு கிறிஸ்துவே நன்றி நன்றி நன்றி ஸ்தோத்திரமுமே வரவேற்கிறோம். விசுவாசத்திலே நீதிமான் பிழைப்பான் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். உன்னுடைய குறை அவனுக்கு மணிங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். உந்தவனாகிய கத்திரத்தில் உன் முழு இருதயத்தோடு அன்பு கூறுவாயாக என்று இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். உந்தவனாகிய கத்திரத்தின் முழு ஆத்மாவோடு அன்பு கூறுவாயாக என்று இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். உந்தவனாகிய கத்திரத்தின் முன் முழு மனதோடு அன்பு கூறுவாயாக என்று இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். உந்தவனாகிய கத்திரத்தின் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்று இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்கிறோம். உந்தவனிடத்தில் அன்பு கூறுவதோ பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று மார்க்கு 12:31 நன்றி செலுத்தி உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் வரவேற்கிறோம். கள்ள கிறிஸ்துகளை குறித்து எச்சரிக்காயிருங்கள் என்று இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சவுமே துதிக்கிறோம். தலைமுறை தலைமுறையாய் இரக்கமுள்ளவராகி இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்கிறோம். தரத்தருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்கிறோம். இதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கும் இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்கிறோம். சிறைப்பட்டவர்களை விடுதலையாய் தரும் இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்கிறோம். விடுதலை கொடுத்த குமாரனாகி இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்கிறோம். வானத்துக்கு பூமிக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கும். பூமி மேல் அக்கினியை போட வந்தேன் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். பொறுமையினால் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். மருத்துவரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறாகி இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். நானே உள்ளந்து உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். என்னை விசுவாசிக்க மறுத்தாலும் பிழைப்பான் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமல் இருப்பான் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சம் நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். சீஷர்கள் கால்களை கழிவராகி இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சவும் நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். வானத்திலிருந்து இறங்கின அப்பமாகி இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சவும் நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். ஜீவப்பம் நானே என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சவும் நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். என்னிடத்தில் வருகிற ஒரு காலம் பரிசுத்தியடியான் என்றவரே இயேசு கிறிஸ்துவின் ரத்தஞ்சவும் நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற ஒரு காலம் தாகமடையான் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சவும் நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். என்னிடத்தில் வருவனை நான் புறம்பே தழுவதில்லை என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சவும் நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். காணவர்கள் காணும்படி வந்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சம் நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். உங்கள் இருதயம் கலங்காத இருப்பதாக என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கும். உங்களுடைய கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக இந்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கும். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போறேன் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கும். எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கும். என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு உண்மை மகிமைப்படுத்துற உண்மை வரவேற்கிறோம். எல்லா மிஷம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற பரிசுத்த பிதாவையும் ரட்சணியும் வல்லமையும் மகிமையும் விளங்கும்படியாய் எல்லா மனுஷரையும் பரலோகத்திலே நாட்டி இதோட மகிமையிலே இதோடைய பிரசன்னத்திலே இதோட கழிகூடுற அபிஷேகத்திலே இந்த 21st நூற்றாண்டையும் இந்த 2026 ஆண்டையும் இந்த 19th தேதியையும் மனுஷர் யாவரையும் கர்த்தர் ராஜ்யத்திலே நிலைநிறுத்தி நாட்டி அபிஷேகத்து இயேசுவின் ரத்தத்தினாலும் இயேசுவின் ஜீவனினாலும் இயேசுவின் வார்த்தையினாலும் இயேசுவின் பரிசுத்தத்தினாலும் பரிசுத்தப்படுத்தி அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே நிலைநிறுத்தி மீண்டும் வரும் கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே மர்மமாக்கி ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி தொழுது கொண்டு உம்மை வரவேற்கிறோம். நன்றி செலுத்துறோம். மயின் சுவாசத்தினாலும் உடைய வருகையின் பிரசனத்தினாலும் நீ நாசம் பண்ண போற பிசாசுக்காய் நன்றி செலுத்தி உண்மை தொழுது கொள்ளுகிறோம். பிசாசானவன் என்றாலும் என்னோடு பேசி இன்னோ என்னக்கு என் கோபத்துக்குரியவள் நீ ஒருத்திதான் என்று சொல்லி என்னோடு நாளில் பேசினான். ஆண்டவரே இயேசப்பா உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க நீர் என்னை தெரிந்து கொண்டு அழைத்து முன்குறித்து இம்மட்டு சுமந்து வந்து நடத்தி வந்த அற்புதங்களுக்காக நான் நமக்கு நன்றி செலுத்தேன் ஐயா. உன் வெக்கப்பட்டு போகும்படி அவனுடைய காரியம்
3: ஒன்று
2: என்னை காத்து கொள்ளும்படியாய் உடைய வருகையின் பிரசன்னம் நாசின் சுவாசம் அவனை அழிக்க போவதற்காக நன்றி செலுத்தி உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரித்து துதித்து மகிமைப்படுத்தி உண்மை வரவேற்று கனி கொடுக்கும்படி தாழ்த்தி ஒப்பு கொடு.

எல்லாருக்கும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, இப்படியான போதனை நாட்களில் விளங்கும்படி எல்லோரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருக்கும்படியாய் போதிக்கிற ஆவியாவுடைய பிரயோஜனமாயிருக்கிறது எமக்கு போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியிலே நடத்துகிறங்கள் தேவனாகிய கர்த்தாவே, மெய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்தோம், வரவேற்கிறோம். பிதாவின் சித்தத்தில் கேட்டு கற்று பிதாவிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளும் உறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான் என்ற இயேசு கிறிஸ்துவே, உடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளுகிற பக்குவத்தை மனுக்குலத்துக்கு தாரும் என்று மெய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துவோம், வரவேற்கிறோம். என் வார்த்தைகளை கை கொள்ளுகிறோன் மரணத்தை காண்பதில்லை என்ற இயேசு கிறிஸ்துவே, மெய் நன்றியோடு துதிக்கும் யோவான் 8:51 நன்றி செலுத்தி உண்மை தொழுது கொள்கிறோம். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டற்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சே உண்மை நன்றியோடு துதிக்கும் யோவான் 6:47 நன்றி செலுத்தி உண்மை தொழுது கொள்கிறோம். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சே உண்மை நன்றியோடு துதிக்கும் ஜீவனுள்ள பிதாவினால் அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சே உண்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். பிதாவை கனம் பண்ண சொன்ன இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சே உண்மை நன்றியோடு துதிக்கும் மகிமைப்படுத்தும் கனம் பண்ணுறோம், வரவேற்கிறோம். பிதாவின் சித்தத்துக்கு தம்மை ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சே உண்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். இப்படியா பிதாவின் சித்தத்துக்கு பூமியில் மீந்திருக்கிற ஜனம் இரக்கம் பெற்ற ஜனம் என்று என்னையும் ஒப்புக் கொடுக்கிறேன், பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன், பேர பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன், மர்மக்களை ஒப்புக் கொடுக்கிறேன், நித்திய ஜீவ வசனங்கள் உடைய தேவனாகிய கர்த்தாவே, மீ நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்தவும் வரவேற்கிறோம். தம்மை தேர்வுகளுக்கு பலனளிக்கிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சே உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். நல்ல நிலமாகிய உம்மை தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சே உம்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். நல்ல விதவாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவே, நல்ல விதை விதைக்கிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சே உம்மை நன்றியோடு துதிக்கும் மகிமைப்படுத்துகிறோம். 100 பலன் கொடுக்க செய்கிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சே உம்மை நன்றியோடு துதிக்கும் ஸ்தோத்தரிக்கிறோம். பாவிகளோடு உட்கார்ந்து சாப்பிட்ட இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சே உம்மை நன்றியோடு துதிக்கும் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்ற இயேசு கிறிஸ்துவே, மீ நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்க. இப்பொழுதும் மீந்திருக்கிற ஜனம் இரக்கம் பெற்ற ஜனம் என்று கேட்டாவே, இயேசப்பா மீந்திருக்கிற ஒவ்வொரு ஜனத்தையும் ராஜ்யத்திலே நாட்டி நாங்கள் ஜெபித்து மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறதுக்காய் நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் செலுத்தி உண்மை மகிமைப்படுத்தி உண்மை வரவேற்று உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலும் எங்கள் தேசத்தின் ஒளியை தந்ததுக்காக நன்றி செலுத்தி மீ நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்படியாய் சர்வ பூமிக்கும் கிறிஸ்து இயேசு ஒளியாயிருக்கிறபடியால் நன்றி செலுத்தி உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உண்மை மகிமைப்படுத்தி வரவேற்கிறோம். எம்மை பின்பற்றுவன் இருள் இருக்காமல் ஜீவோலி அடைந்திருப்பான் என்று கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் ஜீவோலி அடைந்திருக்கும்படி பரிசுத்த பிதாவே, நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம். தம்மை குறித்து சாட்சி கொடுத்த இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சமுமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நான் போர் இடத்துக்கு உங்களால் வரக்கூடாது என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம். சத்தியத்தை அறிவிகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம். குமார் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யா விடுதலையாவீர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் வரவேற்கிறோம். பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம். என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம். ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம். சிரசின் மேல் அநேக கிரீடங்களை உடைய இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம். ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம். உம்முடைய நாமத்தை எங்கள் நேற்றிகளில் போட்ட இயேசு கிறிஸ்துவே, இப்படியா இந்த 21 மக்கள் யாவர் பேரிலும் ஆண்டுடைய நாமம் தரிக்கப்படும்படி தரிப்பித்து இயேசுவின் ரத்தஞ்சியம் பிதாவே ராஜ்யம் வருக என்று சொல்லி நாமத்தை மகிமைப்படுத்தி தொழுவழுகிறோம் ஐயா. ரத்தம் தெளிக்கப்படுவதற்கு எங்களை தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியமே நன்றி.

வரவேற்கும். ரத்தத்தினால் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரித்த இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயவுமே நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். தாம் செய்ய ரத்தத்தினாலே எங்களை பரிசுத்தம் செய்யும் இயேசு கிறிஸ்துவே, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே எங்களை பரிசுத்தம் செய்த இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயவுமே நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும். ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு கிடையாதென்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சே உண்மை நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். தூரமாயிருந்த எங்களை உம்முடைய ரத்தத்தினாலே அருகில் சேர்த்த கொண்ட இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சே உண்மை நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். சிலுவையில் சிந்தர் ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சே உண்மை நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். ரத்தத்தினாலே எங்களுக்கு தரியம் உண்டாக செய்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சே உண்மை நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகி இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சே உண்மை நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். தம்முடைய மரணத்தினாலே பிசாசை அழித்த இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சே உண்மை நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். சத்திய ஆவியாகிய தேற்ற வாரனை அனுப்பின இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சேவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கும். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சேவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். பிதாவின் வாக்குத்தத்தை நிறைவேற காத்துங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சேவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். பரிசுத்தாவியை பொழிந்தள்ளும் இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சேவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சேவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். பரிசுத்தாவி உடத்தில் வரும் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சேவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். பரிசுத்தாவியில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சேவுமே நன்றியோடு துதிக்கோமே வரவேற்கிறோம். பரிசுத்தாவி வரும்போது உமக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே. இப்படி 21st century மக்கள் யாவரும் இந்தவன் தம்முடைய ஆவியினால் நிரப்பி உமக்கு சாட்சிகளாயும் ஆட்டுக்குட்டியின் ரத்தமும் சாட்சியின் வசமும் மீட்டுக் கொண்டதுக்காய் நன்றி செலுத்தியுமே ஸ்தோத்திரத்தை துதித்து மகிமைப்படுத்துகிறோம். மாமிசமான யாவர் மேலும் ஆவி ஊற்றுவேண்ட வாக்குத்தத்தை நிறைவேறுதலுக்காய் நன்றி செலுத்தியுமே தொடர்ந்து கொள்ளுகிறோம். மே வரவேற்கிறோம். குமாரரும் குமாரத்திகளும் தீக்கசனம் சொல்லுவார்கள் என்ற வார்த்தையின்படி குமாரரும் குமாரத்திகளும் தீக்கசனம் சொல்லும்படி தேவாவினால் நிரப்புவதற்காய் நன்றி செலுத்தியுமே தொழுது கொண்டு மே வரவேற்கிறோம். வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி ஆண்டவரே வாலிபர் யாவரும் கர்த்தருடைய தரிசனங்களை அடையும்படி கிறிஸ்துவேமே வரவேற்று துதி செலுத்தி ரத்தத்தை தெளித்து நன்றி செலுத்துகிறோம். மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் என்ற நம்முடைய வார்த்தையின்படி மூப்பர்கள் சொப்பனம் காணும்படியாய் உம்மை நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி உம்மை வரவேற்கிறோம். ஊழியர்கள் மேலே ஆவியை ஊற்றுவேன் என்றவரே ஊழியர்கள் மேல் ஆவியை ஊற்றுவது அபிஷேகத்தினால் அக்னியாக்குவரே நன்றி செலுத்தி உம்மை தொழுது கொண்டு வரவேற்கும். ஊழியக்கார மேல் அபிஷேகத்தை ஊற்றுவேன் என்றவரே இப்படி ராஜ்நாமம் தரிக்கப்பட்ட ஒவ்வொரு ஊழியக்கார அபிஷேகத்தை ஊற்றி அக்னியாய் பிரகாசிக்க செய்பவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஊழியக்கார தீக்கசனம் சொல்லுவார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஊழியக்காரர்கள் தீக்கசனம் சொல்லும்படி தீக்கசனத்தின் ஆவி நம்முடைய ஊழியக்காரை நிரப்பம் என்று நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்குமே வரவேற்கிறோம். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நால்வரும் முன்னே சூரியன் நிழலாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சேவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கும். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நால்வரும் முன்னே சந்திரன் ரத்தமாக மாறும் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சேவுமே நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தர் நாமத்தை தொழுவலும் ரட்சிக்கப்படுவான் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சேவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கும். நான் சொல்லும் வார்த்தையை கேளுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சேவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். தம்மை எங்களுக்கு வெளிப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சேவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். தம்முடைய தம் தேவனுடைய முன்னறிவிப்பின்படியே ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சேவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கும். சிலுவையில் ஆணி எடுத்து கொலை செய்யப்பட்ட இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சேவுமே நன்றியோடு துதிக்குமே ஸ்தோத்தரிக்கிறோம். மரண கட்டுகள் அவிழ்க்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சேவுமே நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் வலது பரிசுத்தில் இருக்கும் இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சேவுமே நன்றியோடு துதிக்கிறோமே மகிமைப்படுத்துவோமே வரவேற்கிறோம். ஆண்களை பாதாளத்திலிருந்து தப்பிவித்த
ஆத்மாக்களை பாதாளத்திலிருந்து தப்பி வைக்கிற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சே உமை நன்றியோடு துதிக்குமே வரவேற்குமே மகிமைப்படுத்துறோம். ஜீவ மாஸ்கத்தை எமக்கு தெரியப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சே உமை நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சே உமை நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். ரட்சிக்க பரவலை சபையில் சேர்க்கிற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சே உமை நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோமே மகிமைப்படுத்துறோம். தேவ வசனத்தை தைரியமாய் சொல்ல வைக்கும் இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சேவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்குமே மகிமைப்படுத்துகிறோம். பேதுரு மூலமாய் ஜனங்களை உணர்வடியை செய்த இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சேவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்குமே மகிமைப்படுத்துகிறோம். ஜனங்கள் மத்தியிலே மேன்மையாய்ப்பட்ட இயேசு, ஜனங்கள் மத்தியில் மேன்மைப்பட வைக்கும் இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சேவுமே நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துகிறோமே வரவேற்கிறோம். புருஷர்களை விசுவாசம் உள்ளவர்களாக்கும் இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சேவுமே நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துமே வரவேற்கிறோம். சீதிகளை விசுவாசம் உள்ளவர்களாக்கும் இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சேவுமே நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துமே வரவேற்கிறோம். பேதுரு மூலம் ஜனங்களை சொஸ்தமாக்கின இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சேவுமே நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துமே வரவேற்கிறோம். ராத்திரியில் சிறைச்சாலையின் கதவுகளை திறந்த இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சேவுமே நன்றியோடு துதிக்கிறோமே மகிமைப்படுத்துமே வரவேற்கிறோம். சிறைச்சாலையில் இருந்து அப்போஸ்தலர்களை வெளியேற்றின இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சே உமை நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துமே வரவேற்கிறோம். ஜீவ வார்த்தை ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சே உமை நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துறோம். ஜனங்கள் உபத்திரங்களை காண்கிற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சே உமை நன்றியோடு துதிக்குமே வரவேற்குமே மகிமைப்படுத்துகிறோம். ஜனங்கள் பெருமூச்சை கேட்கிற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சே உமை நன்றியோடு துதிக்கிறோமே மகிமைப்படுத்துமே வரவேற்கிறோம். ஜனங்களை விடுவிக்கும்படி இறங்கி வருகிற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சே உமை நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துமே வரவேற்கிறோம். சீனாய் மலையில் சில வாக்கியங்களை, ஜீவ வாக்கியங்களை கொடுத்த இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சே உமை நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துமே வரவேற்கிறோம். ஒருவனை தீட்டுள்ளவன் என்று சொல்லக்கூடாதென்ற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சே உமை நன்றியோடு துதிக்குமே வரவேற்குமே மகிமைப்படுத்துறோம். ஒருவனை அசுத்தன் என்று சொல்லக்கூடாதென்ற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சே உமை நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துமே வரவேற்கிறோம். நீதியை செய்தவனே உமக்கு உகந்தவன் என்ற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சே உமை நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துகிறோம். வல்லமையினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சே உமை நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துமே வரவேற்கிறோம். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரின் குணமாக்குகிற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சே உமை நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்தும் வரவேற்கிறோம். ஈரோடி இருக்கோளுக்கும் மறுத்தோளுக்கும் நியாயாதிபதியாகி இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சே உமை நன்றியோடு துதிக்கிறோமே மகிமைப்படுத்துமே வரவேற்கிறோம். பாவம் என்ன நிச்சயத்தை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சே உமை நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துமே வரவேற்கிறோம். ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே, இப்படியாய் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை மாமிசமான யாவருக்கும் தகுந்த தேவனை நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி வரவேற்கிறோம். வானத்தை வசனத்தை போதிக்க தைரியம் கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சே உமை நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். தேவ கிருபை உள்ள வசனத்துக்காக நன்றி செலுத்தி சாட்சிகளை ஏற்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே, மே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தமது கிருபை உள்ள வசனத்தின் சாட்சியாக அடையாளங்களை ஏற்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சே உமை நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துமே வரவேற்கிறோம். சந்தோஷத்தினால் எமது இதயங்களை நிரப்புற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சே உமை நன்றியோடு துதிக்கிறோமே மகிமைப்படுத்துமே வரவேற்கிறோம். பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்க்கும் இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சே உமை நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துமே வரவேற்கிறோம். சபலை நோக்கி சடுதியாய் வானத்திலிருந்து தோன்றின இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சே உமை நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துமே வரவேற்கிறோம். அதிசயங்களை காட்டுவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சே உமை நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துமே வரவேற்கிறோம். இக்கட்டான சூழலில் கிடன்கொள் என்ற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சே உமை நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துமே வரவேற்கிறோம். நன்மை சொல்லுக்கு மகிமை உண்டாகும் என்ற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சே உமை நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துவோம். நன்மை சொல்லுக்கு கனத்தை உண்டாக்கும் இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சே உமை நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துவோம்.
நன்மை செவனுக்கு சமாதானத்தை உண்டாக்கும் இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியவும் நன்றியோடு துதிக்குமே மேம்படுத்துகிறோம். நியாய பிரமாணத்தின்படி செய்தவர்களை நீதிமான்களாக்கும் இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம், எங்களுடைய பாவங்களுக்கு தக்கதாக ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியவும் நன்றியோடு துதிக்குமே மயமப்படுத்துமே வரவேற்கிறோம். எங்களை நீதிமான்களாக எழுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, உமை நன்றியோடு துதிக்குமை மயமப்படுத்துமை வரவேற்கும். தேவ மகிமையை அடையாள செய்ய இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம், உமை நன்றியோடு துதிக்குமை மயமப்படுத்துகிறோம். பாவியாகி எங்களுக்காக மரித்து இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்குமை வரவேற்கும். மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்த இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்குமை மயமை பெறுகிறோம். நியாய பிரமாணத்தை நீதி நிறைவேற செய்த இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியவுமை நன்றியோடு துதிக்குமை மயமப்படுத்துமை வரவேற்கிறோம். சரத்தை பாவத்திற்கு மறிக்க செய்யும் இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியவுமை நன்றியோடு துதிக்குமை மயமப்படுத்துகிறோம். ஆவியை நீதி நிமித்தம் ஜீவனடைய செய்யும் இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியவுமை நன்றியோடு துதிக்குமை மயமப்படுத்துமை வரவேற்கிறோம். சாவிற்கு எதுவானங்கள் சரங்களை உயிர்ப்பிக்கிற இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியவுமை நன்றியோடு துதிக்குமை மயமப்படுத்துமை வரவேற்கிறோம். தேவட ஆவினாலே எங்களை நடத்தும் இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியவுமை நன்றியோடு துதிக்குமை மயமப்படுத்த எங்களை வரவேற்கிறோம். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சாட்சி கொடுக்கும் இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்குமை மயமப்படுத்துமை வரவேற்கும். உங்கள் பிரவணங்கள் உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்குமை மயமப்படுத்துகிறோம். எண்ணுக்கடங்கா பெருமூச்சோடு எங்களுக்காக வேண்டல் செய்யும் பரிசுத்தாவியானவர் உமை நன்றியோடு துதிக்கிறோம், மயமப்படுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்குமை மயமப்படுத்துமை வரவேற்கிறோம். உதற்பறவனான உண்மை முன்குறித்த இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்குமை மயமப்படுத்த உண்மை வரவேற்கிறோம். தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்குமை மயமப்படுத்த உண்மை வரவேற்கிறோம். புறஜாதிகள் இருந்து எங்களை அழைத்த இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்குமை மயமப்படுத்த உண்மை வரவேற்கிறோம். உண்மை விசுவாசிகள் வெட்கப்படுவதில்லை என்ற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கும் உமை மயமப்படுத்த உண்மை வரவேற்கிறோம். அளவிடப்படாத நியாய தீர்ப்புகளை உடைய இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கும் மயமப்படுத்துகிறோம். அறியப்படாத வழிகளை உடைய இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்கும் மயமப்படுத்த உண்மை வரவேற்கிறோம். தீமையை வருத்து விடுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கும் மயமப்படுத்த உண்மை வரவேற்கும். நன்மையை பற்றி கொண்டிருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியவுமை நன்றியோடு துதிக்குமை மயமப்படுத்த உண்மை வரவேற்கிறோம். நிலை நிறுத்த வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியவுமை நன்றியோடு துதிக்குமை மயமப்படுத்த உண்மை வரவேற்கிறோம். முழங்கால் யாவும் முடங்கும் என்ற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியவுமை நன்றியோடு துதிக்குமை மயமப்படுத்த உண்மை வரவேற்கிறோம். நாவல் யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்ற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியவுமை நன்றியோடு துதிக்குமை மயமப்படுத்த உண்மை கனம் பண்ணுகிறோம், உண்மை வரவேற்கிறோம். புற ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்குமை மயமப்படுத்த ரோமர் 15:11-12 நன்றி செலுத்தி உண்மை தொழுது கொள்கிறோம். நாங்களும் புறஜாதிகளாய் இருந்தோம், இப்போது உமது சொந்த பிள்ளைகளாய் மனவாட்டியாய் சீஷியாய் உண்மை தொழுது கொள்ள, உண்மை மயமப்படுத்த, உண்மை துதிக்க, உண்மை ஸ்தோத்தரிக்க நீ தந்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்தி உண்மை தொழுது கொள்கிறோம். ஜனங்களே எல்லோரும் கர்த்தரை புகழுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்குமை மயமப்படுத்த உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய சாட்சியை எங்களுக்குள் ஸ்திரப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்குமை மயமப்படுத்த உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். முடிவறியந்தமங்களை ஸ்திரப்படுத்த வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்குமை மயமப்படுத்த உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். புளிப்பு பாவம் இல்லாதவளாய் இருக்க வேண்டும் என்கிற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்குமை மயமப்படுத்த உண்மை ஸ்தோத்தரிக்குமை வரவேற்கிறோம். புதிதாய் பிசைந்த மாவை போல இருக்க வேண்டும் என்ற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்குமை மயமப்படுத்த உண்மை வரவேற்கிறோம். தமது வல்லமையினால் எங்களை எழுப்புகிற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சிய உண்மை நன்றியோடு துதிக்குமை மயமப்படுத்த உண்மை வரவேற்கிறோம். அழைக்கப்பட்ட
நிலைமையிலே நிலைத்திருக்க செய்கிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்கும், மகிமைப்படுத்தும், வரவேற்கிறோம். ஆண்டவரை இப்படி அழைக்கப்பட்ட நிலைமையில் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொள்ளப்பட்ட, முன்குறிக்கப்பட்ட, உமக்கென்று நியமிக்கப்பட்ட புத்தியுள்ள கற்புள்ள கன்னிகளாக நாட்டை நிலைநிறுத்தி ஆசீர்வதித்து, பரலோக ராஜ்யம் வருக, பரமண்டலத்தின் சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலே உடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று நித்திய பிதாவே, சத்திய பிதாவே, ஜோல்கள் பிதாவே, ஆறுகள் பிதாவே, நீதிமான்களின் பிதாவே, பரலோக பிதாவே, இந்த சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி ஸ்தோத்தரித்து துதித்து மகிமைப்படுத்தி உண்மை வரவேற்று உண்மை புகழ்ந்து பாடி உண்மை மகிமைப்படுத்தி நாங்கள் தொழுது கொள்கிறோம், பணிந்து கொள்கிறோம், ஆராதிக்கிறோம். அழைக்கப்பட்ட நிலையில் நிலை நிறுத்த வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவே, 21st century மக்கள் ஒவ்வொருவரும் இரக்கம் பெற்ற ஜனம் என்று உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். மீந்திருக்க ஜனம் ஒவ்வொன்றும் இரக்கம் பெற்ற ஜனம் என்று உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். சோதனைக்கு தப்பித்துக் கொள்ள வழியை உண்டாக்குற தேவனே, சோதனை கூப்பிடாதபடி தீமிழந்து காக்கிற தேவனே, இப்படியாய் மீந்திருக்கிற ஒவ்வொரு ஜனத்தும் சோதனை என்று தப்பித்து ஆண்டவரே சோதனை கூப்பிடாதபடி காக்கும்படி உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆறுதல் செய்ய திராணி கொடுக்கிற தேவனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். உபத்திரங்களில் ஆறுதல் செய்கிற தேவனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் ஆறுதலை பெருகச் செய்த தேவனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆவியனும் அச்சாரத்தை கொடுத்த இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்கிறோம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவனாகிய கிறிஸ்து இயேசுவே, ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் செய்ய வல்ல இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். நற்கிரிகளை பெருகச் செய்ய வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். கிருபையை பெருகச் செய்ய வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். என் கிருபை உனக்கு போதுமென்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்குமே மகிமைப்படுத்துகிறோம். பலவிதத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்குமே வரவே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தாயின் வயிற்றிருந்தமை பிரித்தெடுத்த இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்கிறோம். என் கற்பத்திலிருந்து பிரித்தெடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தம் பண்ணி உடைய ஊழியத்திலே பயன்படுத்தும்படி உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம், மகிமைப்படுத்தும். ரத்தஞ்சயம் நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து எங்களை மீட்ட இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சயம் உண்மை நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் கொடுக்கும் இயேசு கிறிஸ்துவே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்குமே மகிமைப்படுத்துமே வரவேற்கிறோம். ஆவிக்குரிய உன்னதங்களுக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம் ஒவ்வொருவரின் ஆசீர்வதித்திருக்கிறீர் என்று உங்களோட வார்த்தை சொல்றதப்பா. இப்படியாய் ஆவிக்குரிய உன்னதங்களுக்குரிய சகல ஆசீர்வாதத்தையும் யாரெல்லாம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ கத்தாவே, அவர்களெல்லாம் பெற்றுக்கொள்ளும்படிமை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உலக தோற்றத்துக்கு முன்னே உண்மை தெரிந்து கொண்டங்கள் இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்கும் உண்மை மகிமைப்படுத்துகிறோம். எல்லாவற்றையும் உடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தின இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துமே போற்றுகிறோம். அக்கிரமங்களால் மறித்த எங்களை உயிர்ப்பித்த இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துகிறோம், உண்மை வரவேற்கிறோம். பாவங்களினால் மறித்தங்களை உயிர்ப்பித்த இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துமே வரவேற்கிறோம். உன்னதங்களிலே உம்மோடு கூற உண்மை உட்கார செய்கிற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்குமே வரவேற்குமே மகிமைப்படுத்துகிறோம். நியாய பிரமாணத்தை மாமிசத்தினாலே ஒழிக்க வந்த இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க வந்த இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துமே வரவேற்கும். உங்கள் இருதயங்கள் வாஞ்சிக்கிற இயேசு கிறிஸ்துவே, எங்கள் இதயங்களில் வாசம் செய்கிற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சே உண்மை நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துமே வரவேற்கிறோம். சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற இயேசு கிறிஸ்துவே,
உடைய இரத்தஞ்சியம் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கும் வரவேற்கிறோம். ஒருவராய் சாவாமை உள்ள இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்துவோமை வரவேற்கிறோம். நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் கிரியை செய்யற இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்துவோமை வரவேற்கிறோம். நாங்கள் இணைப்பதற்கு அதிகமாய் கிரியை செய்யற இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கும் மகிமைப்படுத்தும் வரவேற்கிறோம். பூமியின் தாழ்விடங்கள் இறங்கின இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்தும் வரவேற்கிறோம். சிலரை அப்போஸ்தலாக ஏற்படுத்தின இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். சிலரை தீகசியாக ஏற்படுத்தின இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்தும் வரவேற்கிறோம். சிலரை சுவிசேஷராக ஏற்படுத்தின இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்தும் வரவேற்கிறோம். சிலரை மேய்ப்பராக ஏற்படுத்தின இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்தும் வரவேற்கிறோம். சிலரை போதவராக ஏற்படுத்தின இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம். இருளில் அந்தகாரத்திலிருந்து விடுதலை கொடுத்த இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம். எல்லாவற்றையும் தமக்குள் நிலைத்திருக்க செய்கிற இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம். மரித்தெழுந்த முதற்பரனான இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம். எங்களுக்குள் வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம். சுவாழ்த்திற அக்னியோடு வரும் இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம். பரிசுத்த வான்களில் மகிமைப்படத்தக்க இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்த வான்களில் மகிமைப்படத்தக்கவராய் இருக்க வரும், பரிசுத்த வான்களில் மகிமைப்படத்தக்கவராய் வரும் இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்தும் வரவேற்கிறோம். ஜீவனை சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கின இயேசு கிறிஸ்துவே, நன்றியோடு துதிக்கும் மகிமைப்படுத்தும் வரவேற்கிறோம். அழியாமை சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கின இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணின இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கும் மகிமைப்படுத்தும் வரவேற்கிறோம். சகல அக்கிரமங்களை மீட்ட இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். தமக்குரிய சொந்த ஜனமாக மாற்றின இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். உங்களின் நற்கிரிகள் செய்ய வைத்த இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குபவரே, உடைய இரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். உன்னதத்தில் மகத்துவமானவுடைய வலது பரிசுத்தில் உட்கார்ந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். தூதர்களை காற்றுகளாக செய்கிற இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கும் மகிமைப்படுத்தும் வரவேற்கிறோம். தம்முடைய ஊழியக்காரனை அக்னி ஜுவாலியாக செய்கிற இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் செய்கிற இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். வல்லமையின் வானங்கள் வழியாய் பரலோகத்துக்கு போன இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம். புதிரின் ஜீவனமான மார்க்கத்தையுடைய இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கும், மகிமைப்படுத்தும் வரவேற்கிறோம். உலகத்தை நியாயம் தீர்க்க ரட்சிக்க வந்த இயேசு கிறிஸ்துவே, உலகத்தை நியாயம் தீர்க்காமல் ரட்சிக்க வந்த இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கும், மகிமைப்படுத்துகிறோம். பிதாவின் கட்டளையின்படி பேசின இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கும், மகிமைப்படுத்தும் வரவேற்கிறோம். பிதாவின் கட்டளையின்படி உபதேசம் பண்ணின இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கும், மகிமைப்படுத்தும் வரவேற்கிறோம். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பண்ணுவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கும், மகிமைப்படுத்தும் வரவேற்கிறோம். நான் இருக்கிற இடத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கும், வரவேற்கும். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே,
உம்முடைய ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கும் உண்மை வரவேற்கும். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கும் உண்மை வரவேற்கும். என்னை பகைக்கிறவள் என் பிதாவையும் பகைக்கிறான் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தஞ்சியம் உண்மை ஸ்தோத்தரிக்கும் உண்மை மகிமைப்படுத்துகிறோம். உங்கள் துக்கம் சந்தோஷமும் ஆறுமன்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கும் உண்மை மகிமைப்படுத்தும் உண்மை வரவேற்கிறோம். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கும் உண்மை மகிமைப்படுத்தும் வரவேற்கும். கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கும் உண்மை மகிமைப்படுத்தும் வரவேற்கும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உண்மை துதிக்கிறோம். திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் உண்மை மகிமைப்படுத்தும் உண்மை வரவேற்கிறோம். உம்முடைய சத்தியத்தினாலே எங்களை பரிசுத்தமாக்கும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் உண்மை மகிமைப்படுத்துகிறோம் உண்மை வரவேற்கிறோம். பரிசுத்தப்படுத்துவீராக. மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபித்தங்கள் இயேசு கிறிஸ்துவே, நம் யாவருக்கான தேவரீர் வேண்டிக் கொள்வீராக. நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம். வியர்வை இரத்தத்தின் பெருந்துகளாய் தரையிலே விழ ஜெபித்த இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியமுமே நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துகிறோம் உம்மை வரவேற்கிறோம். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்ற இயேசு கிறிஸ்துவே, இப்படியா இந்த ஒளிபரப்புகள் எங்கெல்லாம் கேட்கப்படுதோ அங்கெல்லாம் ரட்சிப்பு உண்டாகும்படி பரிசுத்த பிதாவே, மே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்க வந்த மனுஷகுமாரனே, மே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இழந்திருக்கிற ஒவ்வொன்றையும் நீர் மீட்டு தந்து அது நாமத்தை மகிமைப்படுத்த ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பொருத்தனைகள், ஆண்டவரே வாக்கு பண்ணின ஊழியர்களுக்குரிய காணிக்கைகள் எல்லாம் வந்து சேர, ஆண்டவரே நீங்கள் வழிகளை திறந்து தாங்க. நீயோ கடன் வாங்குவதில்லை, நீ கடன் கொடுப்பாய் என்றவரே, கடன் கொடுக்காத கடன் வாங்காதபடி ஆண்டவரே நம்முடைய நாமத்தில் இம்மட்டு நீர் காத்து வழிநடத்தி வருகிறீர், தொடர்ந்தும் காத்து வாரும் என்று உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்துறோம். கத்துடைய நாமத்திலே வருகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம். நான் மறுபடியும் வருவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்ற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் மகிமைப்படுத்தும் வரவேற்கிறோம். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கதை நம்புங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் வரவேற்கிறோம். என்னை விசுவாசிக்கிறோம், நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், என்னை பார்த்திலும் பெரிய கிரியைகளை செய்வான், பெரிய காரியங்கள் செய்வான் என்ற இயேசு கிறிஸ்துவே. இப்படியாய் கத்தாவே, இந்த 21 நூற்றாண்டையும் 2027-26 ஆண்டையும் 19 மீந்திருக்கிற மக்களை முதல் ராஜ்யத்திலே நாட்டில் நிலைநிறுத்தி ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி முது வசனத்தை அனுப்பி தேவனுடைய குணமளிக்கிற வல்லமை, பரிசுத்தமாக்குற வல்லமை, திடப்படுத்துற வல்லமை, ஸ்திரப்படுத்துற வல்லமை, சீர்படுத்துற வல்லமை, வலுவாதபடி காக்கிற மகிமையின் வல்லமை நம்ம ஒவ்வொருவரையும் நிலைநிறுத்தி காக்க போதுமானதா இருக்கிறபடியால் ராஜாக்கள், அதிபதிகள், எஜமான்கள், வேலையாட்கள், சிறியோர், பெரியோர், சிறு பிள்ளைகள், குழந்தைகள், பச்சினம் பிள்ளைகள், பாலுணும் குழந்தைகள், வாலிபர்கள், கன்னியர்கள், முதியோர், பெரியோர் யாவரையும் கத்தருக்கென்றிலே நிறுத்தி நாட்டி அபிஷேகித்து ஆசீர்வதித்து உற்றா உறவுகள், நண்பர்கள், சொந்த பந்துக்கள், சகோதர சௌரிகள், இனத்தார், தாய், தவுப்பன் யாவரையும், ஆண்டவரே சகல குடும்பத்தினரை, சகல தேசத்தினரை, சகல ஜாதியினர், சகல பாஷைக்காரை, சகல கோத்திரத்தாரை, மாமிசமான யாவரை கத்தருக்கென்று மீட்டு நாட்டி நிலைநிறுத்தி அபிஷேகத்தை செபிக்கிறோம். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இதை பார்க்கலாம் பெரிய கிரியைகளை செய்வான் என்ற விசுவாசத்தோடு கூட கெனி கொடுக்கும்படியா பிதாவின் ராஜ்யத்திலே நாட்டி ஜபிக்கிறோம். நீதிமான்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள் என்று இன்றைய நாளும் சூரியனை போல பிரகாசிக்கும்படி பரிசுத்த பிதாவே, உம்முடைய சூரியனை தந்ததுக்காக நன்றி செலுத்தி உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று
இயேசு கிறிஸ்துவே, நாமத்தினாலே நாங்கள் எல்லா மனுஷரும் ரட்சிப்பையும் கேட்டு நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். கள்ள சவுர்களா இராதபடி உண்மை உள்ள சவுர்களா இருந்து கீழ்ப்படிந்து அடங்கி செவி கொடுத்து சாட்சியாய் வாழ அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவர். ஒவ்வொருவரை பிதா உங்களுக்கு சத்திய ஆவியாகிய தேற்றவாளியை அனுப்புவார் என்ற இயேசு கிறிஸ்துவே.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: நியாயாதிபதிகள் 2 அதிகாரம். கர்த்தருடைய தூதனானவர் கில்காலிலிருந்து போகீமுக்கு வந்து, நான் உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் நான் உங்களை கொண்டு வந்துவிட்டு உங்களோட பண்ணின என் உடன்படிக்கையை நான் ஒரு காலம் முறித்து போடுவதில்லை என்றும், நீங்கள் இந்த தேசத்தின் குடிகளோட உடன்படிக்கை பண்ணாமல் அவர்கள் பலிபீடங்களை இடித்துவிடக் கடவீர்கள் என்றும் சொன்னேன். ஆனாலும் என் சொல்லை கேளாதே போனீர்கள். ஏன் இப்படி செய்தீர்கள்? ஆகையால் நான் அவர்களை உங்கள் முகத்திற்கு முன்பாக துரத்துவதில்லை என்றேன். அவர்கள் உங்களை நெருக்குவார்கள், அவர்களுடைய தேவர்கள் உங்களுக்கு கண்ணியாவார்கள் என்றார். கர்த்தருடைய தூதனானவர் இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரோடும் சொல்லுகையில் ஜனங்கள் உரத்த சத்தமிட்டு அழுதார்கள். அவ்விடத்திற்கு போகீம் என்று பெயரிட்டு அங்கே கர்த்தருக்கு பலியிட்டார்கள். யோசுவா இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்களை அனுப்பிவிட்ட போது அவர்கள் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள அவரவர் தங்கள் தங்கள் சுதந்திர வீதத்திற்கு போனார்கள். யோசுவாவின் சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக செய்த அவருடைய பெரிய கிரியைகளையெல்லாம் கண்டவர்களும், யோசுவாவுக்கு பின்பு உயிரோடு இருந்தவர்களுமாகிய மூப்பரின் சகல நாட்களிலும் ஜனங்கள் கர்த்தரை சேவித்தார்கள். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தரின் ஊழியக்காரன் 110 வயதுள்ளவனாய் மரணமடைந்தான். அவனை எப்ராயீமின் மலை தேசத்தில் உள்ள காயாஸ் மலைக்கு வடக்கே இருக்கிற அவனுடைய சுதந்திரத்தின் எல்லையாகிய திம்னாத் ஏரேசிலே அடக்கம் பண்ணினார்கள். அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபமூட்டினார்கள். அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி அவர்கள் அப்புறம் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாதபடி கொள்ளையிடுகிற கொள்ளைக்காரர் கையில் அவர்களை ஒப்புக்கொடுத்து அவர்களை சுற்றிலும் இருக்கிற அவர்கள் பகைஞரின் கையிலே விற்று போட்டார். கர்த்தர் சொல்லியபடியும் கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தபடியும் அவர்கள் புறப்பட்டு போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய கை தீமைக்கென்றே அவர்களுக்கு விரோதமாயிருந்தது. மிகவும் நெருக்கப்பட்டார்கள். கர்த்தர் நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணினார். அவர்கள் கொள்ளையிடுகிறவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார்கள். அவர்கள் தங்கள் நியாயாதிபதிகளின் சொல்லை கேளாமல் அந்நிய தேவர்களை பின்பற்றி சோரம் போய் அவைகளை பணிந்து கொண்டார்கள். தங்கள் பிதாக்கள் கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகி அவர்கள் செய்தபடி செய்யாமற் போனார்கள். கர்த்தர் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணுகிற போது கர்த்தர் நியாயாதிபதியோட கூட இருந்து அந்த நியாயாதிபதியின் நாட்களிலெல்லாம் அவர்கள் சத்துருக்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து வருவார். அவர்கள் தங்களை இறுக பிடித்து ஒடுக்குகிறவர்களின் நிமித்தம் தவிக்கிறதினாலே கர்த்தர் மனஸ்தாபப்படுவார். நியாயாதிபதி மரணமடைந்த உடனே அவர்கள் திரும்பி அந்நிய தேவர்களை பின்பற்றவும் சேவிக்கவும் பணிந்து கொள்ளவும் தங்கள் பிதாக்களை பார்க்கிலும் கேடாய் நடந்து தங்கள் கிருத்தியங்களையும் தங்கள் முரட்டாட்டமான வழியையும் விடாதிருப்பார்கள். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் மூண்டவராகி, இந்த ஜனங்கள் தங்கள் பிதாக்களுக்கு நான் கற்பித்த என் உடன்படிக்கையை மீறி என் சொல்லை கேளாதே போனபடியால் யோசுவா மறித்து பின் வைத்து போன ஜாதிகளில் ஒருவரையும் நான் இனி அவர்களுக்கு முன்பாக துரத்திவிடாதிருப்பேன். அவர்கள் பிதாக்கள் கர்த்தரின் வழியை கவனித்தது போல அவர்கள் அதிலே நடக்கும்படிக்கு அதை கவனிப்பார்களோ இல்லையோ என்று அவர்களை கொண்டு இஸ்ரவேலை சோதிப்பதற்காக அப்படி செய்வேன் என்றார். அதற்காக கர்த்தர் அந்த ஜாதிகளை யோசுவாவின் கையில் ஒப்புக்கொடாமலும் அவைகளை சீக்கிரமாய் துரத்தி. நியாயாதிபதிகள் 3 அதிகாரம். கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவேலராகிய அனைவரையும் சோதிப்பதற்காகவும் இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்கு வைப்பதற்காகவும் கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் யாரென்றால், பெலிஸ்தரின் 5 அதிபதிகளும், சகல கானானியரும், சீதோனியரும், பாகால் எர்மோன் துவக்கி ஆமாத்திற்குள் பிரவேசிக்கும் வரைக்கும் லீபனோனின் மலைகளிலே குடியிருக்கிற ஏவியருமே. கர்த்தர் மோசேயை கொண்டு தங்கள் பிதாக்களுக்கு விதித்த கற்பனைகளுக்கு இஸ்ரவேலர் கீழ்ப்படிவார்களோ என்று அறியும்படி இஸ்ரவேலரை அவர்களாலே சோதிப்பதற்காக அவர்கள் விடப்பட்டிருந்தார்கள். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் ஆகிய இவர்கள் நடுவே குடியிருந்து அவர்களுடைய குமாரத்திகளை விவாகம் பண்ணி தங்களுடைய குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடுத்து அவர்கள் தேவர்களை சேவித்தார்கள். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து பாகால்களையும் தோப்பு விக்கிரகங்களையும் சேவிக்கிற போது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் மூண்டவராகி அவர்களை மொசப்பொத்தாமியாவின் ராஜாவாகிய கூசான் ரிஷதாயிமின் கையிலே விற்றுப்போட்டார். இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் கூசான் ரிஷதாயிமை 8 வருஷம் சேவித்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்கும்படி காலேபின் தம்பியான கேனாசுடைய குமாரனாகிய ஒத்னியேல் என்னும் ஒரு இரட்சகனை அவர்களுக்கு எழும்ப பண்ணினார். அவன் மேல் கர்த்தருடைய ஆவி வந்திருந்ததினால் அவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ண புறப்பட்டான். கர்த்தர் மொசபொத்தாமியாவின் ராஜாவாகிய கூசான் ரிஷதாயிமை அவன் கையிலே ஒப்புக் கொடுத்தார். ஆகையால் அவன் கை கூசான் ரிஷதாயிமின் மேல் பலம் கொண்டது. தேசம் 40 வருஷம் அமைதலாயிருந்தது. கேனாசின் குமாரனாகிய ஒத்னியேல் மரணமடைந்தான். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலக்க பண்ணினார். அவன் அம்மோன் புத்திரரையும் அமலேக்கியரையும் கூட்டிக் கொண்டு வந்து இஸ்ரவேலை முறிய அடித்தான். பேரிச்ச மரங்களின் பட்டணத்தையும் பிடித்தான். இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை 18 வருஷம் சேவித்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அவர்களுக்கு பென்யமின் கோத்திரத்தானாகிய கேராவின் மகன் ஏகூத் என்னும் இரட்சகனை எழும்ப பண்ணினார். அவன் இடதுகை பழக்கமுள்ளவனாயிருந்தான். அவன் கையிலே இஸ்ரவேல் புத்திரர் மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு காணிக்கை அனுப்பினார்கள். ஏகூத் இருபுறமும் கருக்கும் ஒரு முழ நீளமுமான ஒரு கத்தியை உண்டு பண்ணி அதை தன் வஸ்திரத்துக்குள்ளே தன் வலது புறத்து இடுப்பிலே கட்டிக்கொண்டு காணிக்கையை மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு செலுத்தினான். எக்லோன் மிகவும் ஸ்தூலித்த மனுஷனாயிருந்தான். அவன் காணிக்கையை செலுத்தி தீர்ந்த பின்பு காணிக்கையை சுமந்து வந்த ஜனங்களை அனுப்பிவிட்டான். அவனோ கில்காலில் உள்ள சிலைகள் இருக்கும் இடத்திலிருந்து திரும்பி வந்து, ராஜாவே, உம்மிடத்தில் சொல்ல வேண்டிய ரகசியமான ஒரு வார்த்தை உண்டு என்றான். அதற்கு அவன், பொறு என்றான். அப்பொழுது அவனிடத்தில் நின்ற யாவரும் அவனை விட்டு வெளியே போய்விட்டார்கள். ஏகூத் அவன் கிட்டே போனான். அவனோ தனக்கு தனிப்புற இருந்த குளிர்ச்சியான அறை வீட்டில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது ஏகூத், உம்மிடத்தில் சொல்ல வேண்டிய தேவ வாக்கு எனக்கு உண்டு என்றான். அவன் தன் ஆசனத்திலிருந்து எழுந்திருந்தான். உடனே ஏகூத் தன் இடது கையை நீட்டி தன் வலது புறத்து இடுப்பிலே கட்டியிருந்த கத்தியை உருவி அதை அவன் வயிற்றுக்குள் பாய்ச்சினான். அலகோடே கூட கைப்பிடியும் உள்ளே புகுந்தது. அவனுடைய வயிற்றுக்குள் போன கத்தியை அவன் இழுக்கக்கூடாதபடிக்கு நிணம் அலகை சுற்றி கொண்டடைத்தது. அது பின்புறத்திலே புறப்பட்டது. ஏகூத் புறப்பட்டு அறை வீட்டின் கதவை சாத்தி பூட்டி போட்டு கொலுக்கூடத்தின் வழியாய் போய்விட்டான். அவன் போன பின்பு ஊழியக்காரர் வந்து பார்த்தார்கள். இதோ அறை வீட்டின் கதவு பூட்டியிருந்தது. ஆகையால் அவர் அந்த குளிர்ச்சியான அறையிலே மல ஜலாதி இருக்கிறாராக்கும். அவர்கள் சலித்து போக மட்டும் காத்திருந்தார்கள். அவன் அறை வீட்டின் கதவை திறக்கவில்லை. ஆகையால் ஒரு திறவுகோலை எடுத்து திறந்தார்கள். இதோ அவர்கள் ஆண்டவன் தரையிலே செத்து கிடந்தான். அவர்கள் தாமதித்துக் கொண்டிருந்த போது ஏகூத் ஓடிப்போய் சிலைகளுள்ள இடத்தை கடந்து சேயிராத்தை சேர்ந்து தப்பினான். அங்கே வந்தபோது எப்ராயிம் மலையில் எக்காலம் ஊதினான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் அவனோட கூட மலையிலிருந்து இறங்கினார்கள். அவன் அவர்களுக்கு முன்பாக நடந்து, என்னை பின்தொடர்ந்து வாருங்கள், கர்த்தர் உங்கள் பகைஞராகிய மோவாபியரை உங்கள் கைகளில் ஒப்புக் கொடுத்தார் என்றான். அவர்கள் அவனை பின்தொடர்ந்து மோவாபுக்கு எதிரான யோர்தான் துறைகளை பிடித்து ஒருவனையும் கடந்து போக ஒட்டாமல், அக்காலத்திலே மோவாபியரில் ஏறக்குறைய 10,000 பேரை வெட்டினார்கள். அவர்கள் எல்லாரும் புஷ்டியுள்ளவர்களும் பராக்கிரமசாலிகளுமாயிருந்தார்கள். அவர்களில் ஒருவனும் தப்பவில்லை. இப்படியே அந்நாளில் மோவாப் இஸ்ரவேலுடைய கையின் கீழ் தாழ்த்தப்பட்டது. அதனாலே தேசம் 80 வருஷம் அமைதலாயிருந்தது. அவனுக்கு பிற்பாடு ஆனாத்தின் குமாரன் சம்கார் எழும்பினான். அவன் பெலிஸ்தரில் 600 பேரை ஒரு தாற்றுக்கோளால் முறிய அடித்தான்.
1: ஏசாயா 31 அதிகாரம். சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாயிருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாயிருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ, அவரும் ஞானமுள்ளவர். அவர் தம்முடைய வார்த்தைகளை மறுக்காமல் தீங்கு வரப்பண்ணி தீமை செய்கிறவர்களின் வீட்டுக்கும் அக்கிரமக்காரருக்கு சகாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாக எழும்புவார். எகிப்திய தெய்வம் அல்ல, மனுஷர்தானே. அவர்களுடைய குதிரைகள் ஆவி அல்ல, மாம்சந்தானே. கர்த்தர் தமது கரத்தை நீட்டுவார். அப்பொழுது சகாயம் செய்கிறவனும் இடறி சகாயம் பெறுகிறவனும் விழுந்து அனைவரும் ஏகமாய் அழிந்து போவார்கள். கர்த்தர் என்னுடனே சொன்னது, சிங்கமும் பாலசிங்கமும் தங்கள் இரையை பிடித்திருக்கும் போது கெர்ச்சித்து தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மேய்ப்பர்களின் சத்தத்தினாலே கலங்காமலும் அவர்கள் அமளியினாலே பணியாமலும் இருக்கிறது போல சேனைகளின் கர்த்தர் சியோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். இஸ்ரேல் புத்திரரே, நீங்கள் முற்றிலும் விட்டு விலகினவரிடத்தில் திரும்புங்கள். உங்களுக்கு பாவமாக உங்கள் கைகள் செய்திருந்த வெள்ளி விக்கிரகங்களையும் பொன் விக்கிரகங்களையும் உங்களில் ஒவ்வொருவரும் அக்காலத்திலே வெறுத்து விடுவீர்கள். அப்பொழுது வீரனுடைய பட்டயம் அல்லாத பட்டயத்தாலே அசீரியன் விழுவான். நீசனுடைய பட்டயம் அல்லாத பட்டயமே அவனை பட்சிக்கும். அவன் பட்டயத்துக்கு தப்ப ஓடுவான். அவன் வாலிபர் கலைந்து போவார்கள். அவனுடைய கண்மலை பயத்தினால் ஒளிந்து போம். அவர்களுடைய பிரபுக்கள் கொடியை கண்டு கலங்குவார்கள் என்பதை சீயோனில் நெருப்பையும்.
0: அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம். 1 அதிகாரம். தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்டக்கடவன். ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல் ஒளிந்து போவான். சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உலர்த்தும் போது அதன் பூ உதிர்ந்தது, அதன் அழகான வடிவு அழிந்து போம். ஐஸ்வர்யவானும் அப்படியே தன் வழிகளில் வாடிப்போவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். என்னத்தினால் எனில், ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தியுள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாத படிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத குற்றமான

வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் தமிழ் கிரேசோ வானொலியாக ஒலிபரப்பாக கொண்டிருக்கும் சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறீர்கள். இணைந்திருக்கும் நேயர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். உலகமெங்கும் தேவனுடைய நாமத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு உலகம் முழுவதும்

நிகழ்ச்சியில ஆரம்ப ஜபம் சிஸ்டர் டோலி, துதி ஆராதனை பாடல், வேதாகம தியான பகுதியை சிஸ்டர் கிரேஸ், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஞ்சனி அலங்காரமணி, உடலுக்கான ஜெபம் சிஸ்டர் டாலி. இன்றைய நாளில் 7:30 முதலாவது செய்தி பாஸ்டர் சைமன் ஸ்டான்லி முதல் தடவையாக இந்தியாவில் இருந்து செய்தி கொடுக்க வருகிறார். 8:00 சிஸ்டர் அருந்ததி உஷாவா, 8:30 பாஸ்டர் ஞான பிரகாசம் ஸ்ரீலங்கா, 9:00 பாஸ்டர் ஆண்ட்ரூ டாஸ்டன்.

0: இல்லடையா, சாரி என்றான்.
1: என்றால் நித்தியவச்ச நிகழ்ச்சியை உங்களை ஒப்புக்கொடுக்கிறேன். ஆரம்ப ஜபத்தை எடுத்து தொடருங்கள். ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென், ஆமென்.
0: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த நேரத்தை உங்களோட கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா, கத்தருக்கு புதி பாடலை பாடி அப்பா, பூமி எங்கும் உள்ள ஒவ்வொருகளும் ஆண்டவரே உங்களை ஆவியோடும் உண்மையோடும் ஆதரிப்பது, ஆவியும் உண்மையோடும் தொழுந்து கொள்வதற்கு தந்த இந்த கிருபைக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஒவ்வொருவரையும் உங்களுடைய இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க அப்பா. நீங்களே தொடக்க முடியுமாக இருந்து கூட பரிசுத்தமான ஆவியானவர் எங்களுக்குள் ஆண்டவரை வாசம் செய்து எங்களை வழிநடத்துகிற கிருபைகளுக்காண்டி நன்றி செலுத்துகிறேன். நேற்று இன்று மாறாதரே, இன்றும் இப்பொழுது நடக்க போகிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் உங்களோட கரத்தில் கொடுக்குற ஒவ்வொரு ஊழியக்காரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்களோட உங்களோட உங்களை பரிசுத்தமான ஆவியை அனுப்பி யாவருக்கும் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருக்கு புதிய பாடல்களை பாடி அதிசயங்களை செய்கிறார். அவருடைய வலது கரம் எங்கள் மேல் இருக்கிற அப்படியா நன்றி செலுத்துறேன். ரட்சிப்பு கர்த்தரிடத்தில் இருந்து வர்ற அப்படியா நன்றி செலுத்துறேன். கர்த்தரே, இந்த நேரத்தை பொருட்படுத்து உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாம மட்டுமே மகிமை படுவதாக. முழங்கால் யாவும் முடங்கவும் கர்த்தாவே, உங்களோட நாமத்தை உயர்த்துவதற்கு வேற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களோட இரத்த கொடைக்கில் மறைத்து வைத்து எல்லா தடைகளையும் நீக்கி உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரே, உனக்கு தாபரமாய் கொண்ட ஆகியால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி இப்பொழுது யாவரை ஒரு திரு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமை படுவதாக. நன்றி இயேசுவே, நன்றி. இப்பொழுது நாங்கள் யாவரும் ஒரு மனதோடு ஆண்டவரே கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துறதுக்கு வந்து நிற்கிறோம். ஆனப்படியே அவருடைய நாமம் இனிதான நாமம் என்று சொல்லி யாவரையும் வரவழைக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை கர்த்தருக்கென்றே உபயோகப்படுத்துவது. கர்த்தர் அவர்களை அழைத்தவர், அவர் உண்மையில் அவர் அவர் உங்களோட சித்தத்தின்படி அவர் அழைத்தவர். அவருடைய சித்தத்தின்படி கொண்டு வந்து சேர்க்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன்.

0: சகோதர சகோதரிகளே, சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துக்கு அன்பாக வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியின் உதவியோடு உங்கள் பாடல் ஜெபங்கள் எடுத்து வாருங்கள். தேவனை மகிமைப்படுத்துங்கள். நன்றி, நன்றி, நன்றி. இப்பொழுது இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் கிரேஸ் அவர்களை அவர்கள் இப்பொழுது ஆராதனை துதி பாடல்கள் வேத வசனத்தை எடுத்து வருவார்கள். அவர்களை அன்போடு யாவரும் வரவழைப்போமாக. பிரேசிலா சிஸ்டர் கிரேஸ்
1: பிரேசலா பிரேசல டாலி, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா
1: தேங்க்யூ.
0: இருக்கிறேன். கத்திர
1: நல்ல
0: கிருபியால நீங்க எப்படி இருக்கீங்க? வாருங்கள்
1: நல்ல
0: வந்து. ஆமென். கத்திர நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.
1: நன்றி தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இந்த இடத்திலுமா உம்மை துதிக்க, உம்மை பாட, உம்மை கீர்த்தனம் பண்ண ஆண்டவரே, உம்மோடு இணைந்திருக்கிற துதித்தலே இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது. 1000 காளைகளை பார்க்கலும் உதடுகளும் கனியாகிய சோஸ்திர பலியண்ட ஆண்டவரே, அதை நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே. இந்த ஜனத்தை நான் எனக்கண்டு தெரிந்து கொண்டேன், என் துதியை சொல்லி வருவார்கள் என்று என் தேவன் தெரிந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை துதிக்க ஆண்டவரே, பிதாவே உம்மை உயர்த்த ஆண்டவரே. தகப்பனே நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் எல்லா நாமங்களுக்கு மேலான நாமம், அதி உன்னத நாமம், உயர்ந்த நாமம். எங்களுக்கு பலத்த துருவம், பலத்த கோட்டை, நீதிமான் அதுக்கு லோடி சுகமாயிருப்பான் சொன்ன அப்பா, உம்முடைய நாமத்தை உயர்த்துறோம். ஆவியானவர் தாமே, பரிசுத்த ஆவியானவர் எங்கு கர்த்தரா இருக்கிறாரோ அங்கு விடுதலை. ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திர எனப்படுவார்கள். பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியங்களுக்குள்ளும் எங்களை வழி நடத்துகிற சத்திய பரனான தேவ ஆவியானவரே, நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி ஆண்டவரே. உயரமும் உன்னதமும் மானம் சிங்காசனத்தில் வேற்றிருக்கும், உயரமும் உன்

ரூபராய் சாவாமையுள்ளவர் சேரக்கூட ஒளிதனில் வாசம் செய்பவர் ஒருவராய் சாவாமையுள்ளவர் இவர் சேரக்கூட ஒளிதனில் வாசம் செய்பவர் அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன்.

இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா விவர் அல்பாவும் மிகவுமானவர் இவர் இருந்தவரும் இருப்ப

எல்லா நாமத்திலும் மேலானவர் முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். எல்லா நாமத்திலும் மேலானவர் முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். துதி கன மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவேன். துதி கன மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவேன்.

0: எத்துரோ ஆண்டவரே உன்னியரே
1: வெள்ளை
0: பெண்
1: வாசி
0: துத்தர்
1: முறைகள்
0: பன் ஹலலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே. பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கத்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே. பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க எண்ணும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே. வாத என்னை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே, வாதையமை அணுகாமல்

என் சார்பில் நேர் பலியானேர் எந்தன்னிடத்தை எடுத்து கொண்டேர் நீர் கொண்ட தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தந்தவரே நீர் கொண்ட தழும்புகளால் நிரந்தர சுக

பசிப்பதினால் மரித்தவையெல்லாம் உயிர்ப்பிக்குமே. உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவையெல்லாம் உயிர்ப்பிக்குமே.

உம்மை மாகிமை படுத்துகிறோம், மாகிமை படுத்துகிறோம், மாகிமைக்கு உரியவரே உம்மை துதித்து பாடுகிறோம், துதித்து பாடுகிறோம், துதிக்கு பாத்திரரே உம்மை மகிமை படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம், உம்மை மகிமை படுத்துகிறோம், மகிமை படுத்துகிறோம், மகிமைக்கு உரியவரே. ஆயிரம் தலைமுறைக்கும் இரக்கம் செய்பவரே, ஆபிரகாமின் உடன்படிக்கை நினைவு கூர்பவரே. உம்மை மகிமை படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம், உம்மை மகிமை படுத்துகிறோம், மகிமை படுத்துகிறோம், மகிமைக்கு உரியவரே. உம்மை துதித்து பாடுகிறோம், துதித்து பாடுகிறோம், துதிக்கு பாத்திரரே. மோசையோடு

0: உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். மகிமைக்கு உரியவரே உம்மை துதித்து பாடுகிறோம், துதித்து பாடுகிறோம். துதிக்கு பாத்திரரே வானமுந்தன் சிங்காசனம், பூமியுந்தன் பாதபடி. வானமுந்தன் சிங்காசனம், பூமியுந்தன் பாதபடி. பாதத்தில் நின்றபடியே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். மகிமைக்கு உரியவரே உம்மை துதித்து பாடுகிறோம், துதித்து பாடுகிறோம். துதிக்கு பாத்திரரே, துதிக்கு பாத்திரரே. நன்றி ஆண்டவரே, துதித்து பாடுற உம்மை மகிமைப்படுத்துற உம்மை மகிமைப்படுத்தி ஆண்டவரே பாட இந்த சாக்கியத்தை தந்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். நன்றி நன்றி நன்றி ஆண்டவர். எல்லா துதிகனம் மகிமையும் மக்கொருவருக்கு இயேசுவின் நாமத்தினாலாமே. இந்த வேளையிலும் நாங்கள் நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா 51, நீதியை பின்பற்றி 51 அதிகாரத்தை வாசிக்கணும். ஒரு சில வசனம் வாசி தியானத்தை சொல்றேன். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேடுதல் அடைய செய்து அதன் வனாந்தரத்து ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வழிய கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். என் ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். என் ஜாதியாரே, என் வாக்கை கவனியுங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும். என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். என் நீதி சமீபமாய் இருக்கிறது, என் ரட்சிப்பு வெளிப்படும். என் புயங்கள் ஜனங்கள் நியாயந்தீர்க்கும். தீவுகள் எனக்கு காத்திருந்து என் புயத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்கும். இந்த இந்த வசனத்துக்கூடாக ஆண்டு என்னோட பேசின உங்கள் தகப்பனாகி ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணேன். அப்ப அவர் வந்து ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்றாரு. எங்களை வந்து ஆபிரகாமின் சந்ததி அண்ட நூலன் தனியான ஆசீர்வாதம் பூமி விடம் கொள்ளாமல் பட்டும் போகும் மட்டும் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் அவருடைய ஆசீர்வாதம் எப்படி தேவன் ஆசீர்வதித்தார் ஆபிரகாமன் அந்த சந்ததியும் இந்த நாட்கள்ல இருக்கிற இந்த இந்த இடங்கள்ல இருக்கிற இந்த பகுதிகள் இந்த காலகட்டத்துல என்னென்ன ஆசீர்வாதங்கள் என்றா எல்லா வங்கி கணக்குல ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். ஒவ்வொருவருடைய எல்லாம் சீராக நிறைவான ஆசீர்வாதத்தோடு பரிபூர்ணமாய் வாழும்படியாக இந்த நாட்கள்ல உள்ள ஆசீர்வாதம் ஆபிரகாமின் சந்ததிகளுக்கு கிடைக்கும் சொல்லி ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து கூடாக எங்களுக்கு சொந்தமா இருக்கிறபடினால அவ்வளவு ஆசீர்வாதம் தேவன் எங்களுக்கு ஏற்கனவே தந்து விட்டார். அதான் அவர் சொல்றார், கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வழிய கர்த்தரின் தோட்டத்தை. அப்ப அந்த நேரம் அந்த ஆதாமுக்கு ஊடாக ஒரு குறையும் இல்லாமத்தான் அவர் பகலிலே குளிர்ச்சியான வேளையிலும் தேவனோடு எப்படி நடந்தார், என்ன பேர் சொல்லி ஒவ்வொரு மிருகங்களுக்கோ ஒவ்வொரு பறவைகளுக்கு பேர் கூடி அவர் தான் அழைச்சது. அவ்வளவு சந்தோஷமாயும் அந்த சந்தோஷம் ஏதே நின்றாலே ஒரு சந்தோஷம். அங்க முழுக்க பொன் தான் விளைஞ்சது. ஆவிலா தேசம் முழுக்க அந்த ஆதியாமத்தை வாச்சு பார்த்தால் ஆவிலா தேசம் முழுக்க பொன்னாய் விளைந்தது. அந்த நேரத்துல ஒரு குறையும் இல்லாத நேரம் அந்த ஆதாம் முதலாவது ஆதாம் வந்து பிள்ளையது செய்தார். அவருக்கு என்னென்னா எது பிள்ளையது சரியென்று தெரியாத நேரத்துலதான் அந்த நேரம் வந்து தேவர்களா இருக்கிறீர்களோன்ற கேள்வியா கேட்ட உடனே அவர் தேவர்களா முதலே தேவராய் இருக்கு தேவர்களாய் இருக்கிறோம் என்றதை அறியாதபடிக்கு அவர் அதற்கு பதில் சொன்னதால தான் அவருடைய அந்த சந்தோஷம், அந்த நிறைவு, அந்த மகிழ்ச்சி எல்லாத்தையும் விளக்க வேண்டியதா வந்தது. இரண்டாவது ஆதாம் ஆகிய ஆதாம் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக வந்து இவ்வளவு சுதந்திரத்தையும் எங்களுக்கு தந்து, அதான் அவர் பழைய பாடல சொல்லப்படுது, நாங்கள் எப்படி குடியிருக்கிறோம்னா சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்கள் அமைதியாய் தங்கும் இடங்களில் என் ஜனம் குடியிருப்பார்கள். அப்ப இந்த நாட்கள்ல இந்த அமைதியாய் தங்கும் இடங்கள், அமெரிக்கான தாவரமும் பேர்க்கப்படாத கூடாரமாகவும் உங்கள் வீடுகள் காணப்படும். அது முளைகள் என்றைக்கும் பிடுங்குவதில்லை, கயிறுகள் அறுந்து போவதும் இல்லைன்னு சொல்ற அப்படியான வாழ்க்கைய இந்த நாட்களை நாங்கள் வாழ்றதுக்கு ஆண்டவராய் இயேசு இந்த பூமிக்கு வந்து பழைய ஏற்பாடு அந்த ஆதாம் எப்படி அந்த அந்த நாளையிலே எப்படி இருந்தாரோ அதே இதுல வந்து இரண்டாவது ஆதாம் இல்ல ஒரு பிழையும் இல்லாத இதுல கத்தரின் தோட்டம் போலவும் அவர்கள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தம் அதில் உண்டாயிருக்கும் என்று அப்படியான வாழ்வை எங்களை தந்திருக்கிறபடியா இந்த நாட்கள்ல சொல்லப்படுது. நீதிமானின் கூடாரங்களுக்குள் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்குமா, இந்த நாட்கள் ரட்சிப்பின் கம்பீர சத்தம், அப்படி சமாதானம் சந்தோஷம் நிறைவுதான் அந்த ஆதாம் அகவாளுக்கு ஊடாக விட்டதை இரண்டாவது ஆதாம் ஆகிய ஜேசு எங்களுக்கு அதை பெற்று தந்தபடியா இந்த நாட்கள்ல நாங்கள் அவர்களுக்குள்ளாத அந்த நீதியின் சூரியன் ஆகிய ஜேசு எங்களுக்குள்ளாக இருக்கிறபடினால வெளியே புறப்பட்டு போனாலும் அண்டைக்குள்ள எப்ப போனாலும் அவருடைய நீதி எங்களை பாத நீதி முன்னாக செல்றது என்ற சொல்ல சொல்லப்படுகிறது. இரண்டாவது அவர் சொல்ற நீதி சமீபமாயிருக்கையில் ரட்சிப்பு வெளிப்படும். அப்ப அவர் அந்த உனக்கு உனக்கு முன்பாக என்னுடைய நீதி எப்பொழுதும் தயவு முன்பாக செல்ற தேவ தயவு பின்தொடர தேவ தயவு சூழ்ந்து கொள்றதுன்னு சொல்லி இந்த தேவ தயவு அந்த கோட்ஸ் ஃபேவர் எந்த இடத்துக்கு போன ஒரு வேலை ஸ்தலங்களுக்கு போனாலும் எங்களுக்கு முதலிடத்தை தரக்கூடியதாக ஆண்டவர் அந்த காட் எப்படியும் அந்த தயவை ஏற்படுத்தி ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இந்த நாட்களை அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த வார்த்தை கூடாக இந்த வனாந்தரமாய் இருந்த பாதை செழிப்பாகி செழிப்பான பாதையாய் நெய்யாய் பொழிகிற பாதையாய் எங்களுக்கு இந்த நாட்களில் தந்திருக்கிறபடினால என் தேவனை சோஸ்தரித்து இந்த வார்த்தைகளுக்கு கூடாக பேசின இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருதற்காகவும் நன்றி செலுத்துறேன். என்னுடைய வெளிப்பாடின்படி இதை நான் பேசியிருக்கிறேன். தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இந்த வார்த்தைகளை தந்திருந்தால் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.
1: ஆமேன் ஆமேன் ஆமேன். அருமையான தேவ பாடல்களையும் துதி ஆராதனைகளையும் தேவ தியானத்தையும் எடுத்து வந்தீர்கள். நன்றி நன்றி சிஸ்டர் கர்த்தர் இன்னும் மென்மேலுமாக உங்களுக்கு புதிதான பாடல்களையும் கொடுத்து தேவ ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்திய உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாகவும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளெஸ் யூ சிஸ்டர். காட் பிளெஸ் யூ.
0: தேங்க்யூ தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.
1: ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி. கர்த்தர் நல்லவர், அவர் போதுமானவர். ஆமேன். நன்றி. இப்பொழுது நாங்கள் யாவரும் அன்போடு சிஸ்டர் ரஞ்சினி அலங்காரமணி அவர்களை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு ஜெபிப்பதற்காக வரவழைப்போமாக. பிரைஸ் தி சிஸ்டர் ரஞ்சினி.
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டாலி.
1: ஆமேன். வாருங்கள், வந்து ஜெபத்தை எடுங்கள். ஆமேன்.
2: Amen, amen. Thank you, thank you, thank you, Lord, for the way you have, Lord Jesus, sought out this evening, Lord, according to your will and your purposes, Lord, to fulfill, Lord, as your handmaidens of the Lord, that come and, Lord, worship you and praise you and give thanks to you. And also, Lord, the pastors, Lord Jesus, the way you have designed it, Lord, for this very evening, Lord Jesus, to come in and, Lord, bring forth your word, Lord, according to the way you would, Lord, bring forth the power of the Holy Spirit, Lord, to emanate into the nations of the world as they are coming and listening and joining in, Lord God. It is no accident, Lord, how they bumped into these channels, into the radio network, Lord, at this very moment, Lord, deriving, Lord, from Toronto, Canada. Lord, we thank you, Lord, for your wonderful mercies and your loving kindness, Lord. This is nothing, Lord, of us, Lord. Nothing that is, Lord Jesus, that we deserve of, Lord. It is only your grace and your mercy and your loving kindness, Lord, that has visited us through the Lordship of our Savior and Lord Jesus Christ alone. So we thank you, Lord. We worship you, Jesus. We give thanks to you, O God. We lift your name up, Lord Jesus, that you will draw all men and women and every single boy and girl unto yourself in the name of Jesus. Thank you, Lord, as we, Lord, bring forth, Lord Jesus, praises and adoration to you, Lord, this evening. That's Lord, Sister Dolly is already hosting this program this evening, Lord, along with Brother Mahendran, Lord. We thank you, Lord. We thank you, Lord Jesus, for the way you are going to anoint, already anointing, Lord Jesus, and bringing forth, Lord, of God, what is, Lord, according to the way you want to bless your many people that have come and joined us, Lord. That is the very purpose of this ministry. That is the very way in which you have sorted it out, out, Lord, that the preaching of the gospel is through for the salvation is through the preaching of the gospel alone. So we thank you for that, Lord. Thank you, Lord, for enabling Sister Grace to come and worship you, praise you, and share the adoration, and Lord, also the devotional. I thank you for that also, Lord, for being with her and leading her and guiding her accordingly and blessing her. Thank you, Father. Lord, we now, Lord, bring forth, Lord, the rest of the program into your hands as well, and ask you, O God, even as Brother Lester and Sister Rita are doing the recording and the coordination of the programs and everything else that go into it, and also, Lord, to go into YouTube and Facebook and all the rest of the people of the nations of the world would come and receive, and Lord, still be blessed and still come in and making an impact for the kingdom of God. So we thank you for that, Lord. We do not take anything light, Lord. We esteem it high, Lord, because this is your work. This is your holy work according to your holy call. So, Lord, we lay it all at the altar, Lord Jesus, that you alone be glorified, magnified, justified, honored, and worshipped and praised, O Lord. So we thank you, Father, in the name of Jesus. Our Lord, even as the listeners are listening at this moment, O God, you are with them. You are leading and guiding them. You have, Lord Jesus, made them it possible for them to come in and join the radio network, Lord, O God, at this very moment, Lord. Sangamam Radio Gospel, O God, even as it coming, O God, from to the nations of the world as they are listening, Father. Lord, even as you have given them, Lord, such ways, Lord, they may not take this light as well, Father, but this is only, Lord, the way. They may not even think that this is an accident, but God ordained, God purpose, God delightingly giving it to us, that we are blessed by it, that we are, Lord, been drawn closer to you, Lord Jesus, by it. Now I pray, Lord, for the listeners, Father, even as you are working and moving and doing that which is of yours, through the anointing power of the Holy Spirit, Lord, that you are, Lord, resting upon them and moving upon them and doing your work of Calvary upon them. Lord, even as the word is now being prepared by the servant's lips, O God, even as the word goes forth, Lord, where the Spirit of the Lord, there is freedom. The word of God, when it goes forth, O God, will bring forth much fruit. Not only be hearers, but doers of the word. Even as you are going to, Lord, touch their hearts and lives and bring forth, Lord, even as the word goes forth, there is going to be deliverance, Lord Jesus, from their bondages, from the chains falling off, Lord, and healing taking place as well, Father, because it's a power of the living God's word that comes through, and Lord, and bring forth, Lord Jesus, much that is, Lord, purposed by your the living word that is going to go forth and minister to them, Lord. So we thank you for that, Lord. I also pray, Lord Jesus, for the listeners, whatever the situations they are in at this very moment, O God, you would reveal yourself, Lord, through the power of your Holy Spirit, Lord, even as they reach out to you by faith, Lord. The just shall live by faith. That is your word, Lord. So we thank you, Lord, even as you are, Lord, moving forth, Lord, O God, into their very lives, despite their circumstances, Lord. No matter what it is, Lord, the mountain experience, the valley experiences, as they go through the wilderness experience, however they might be, O God, you are the God of all ages. You are a good shepherd, that we shall not want, Lord, when we go through these valley experiences, O God. You said you will be with us, Lord. Your rod and thy staff, they will comfort us, Lord. Oh, Father, many that are, Lord Jesus, even going through so many losses in their lives, Lord, may it be, Lord, through a loved one in their families or even through materially, economically, Lord. However they might be, Lord Jesus, these losses can be, Lord, filled by the mighty presence of the living God as you come in, Lord Jesus, and minister to them and fill those gaps, Lord. Fill those emptiness, Lord. Fill those places of the result of, Lord Jesus, being bombarded by the enemy, Lord, and feeling this kind of a loss, O God. I, Lord, in the name of Jesus, I decree and declare into those places right now that you will fill them up, Lord, by the mighty power of the Holy Spirit upon them. In the name of Jesus, as you minister to them, and Lord, bring the joy and the love and the peace that you have promised, O God, for the salvation of their souls as well, Father, as you are moving and, Lord, bringing it to pass that which is purposed by you and you alone, Lord. Because, Lord, we thank you, Lord, for the power that is in your word, Lord, that is bringing, Lord Jesus, to pass this very evening, even before the very end of this segment of this Nithya Valicham this evening, Lord. You would, Lord, touch many souls and impacted their hearts and lives, Lord, to come into the kingdom of God for the harvest of souls, I pray. In Jesus' name, amen and amen.
1: Amen, amen. அழகாய் ஜபித்தீர்கள். நன்றி. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுவதாக. காட் பிளெஸ் யூ. அண்ட் கர்த்தருடைய நாமத்தை வைத்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மட்டுமே உயர்ந்து இருப்பதாக என்று கூறி உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி சிஸ்டர். அழகாய் ஜபித்தீங்கள். காட் பிளெஸ் யூ. ஆமென்.
2: God bless you too, Sister Dolly. Amen.
1: Amen. Amen. இப்பொழுது சிஸ்டர் டாலி அவர்கள் சிறிய ஜபத்தை எடுத்து சிறிய பாடலையும் எடுத்து வருவார்கள். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நேற்றும் இன்று மாறாதவரே, எங்களுக்காக மறித்தீர், எங்களுக்காக எனக்காக மறித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காக மீண்டும் வரப்போகிற அந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த நேரத்தை எங்களுக்கு அப்பா ஆசீர்வதித்து கொடுக்க போகிற உங்களோட கிருபைகளுக்காக நீ நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ஆண்டவரே அப்பா உத்தமம் உள்ளவர்களாக அவர் உங்களுக்கென்று ஆண்டவரே மனுஷருக்கென்று ஊழியர் செய்யாமைக்கு உங்களுக்கென்று செய்கிறவர்களாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறான் ஆண்டவரே அப்பா. ஆவியோடும் உண்மையோடும் தொழுந்து கொள்வதற்கு ஆண்டவரே எனக்கு ஒத்தாசை வரும் பர்வங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். உங்களிடத்தில் இந்த ஒத்தாசை வரக்கூடியதாக ஒரு புதிய பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து உங்களோட புதிதான அபிஷேகத்தினால் இந்த மாலை நேரம் ஊழியக்காரர் வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் செய்தி தேவ செய்தி கொடுக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்களே எங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறபடியா நன்றி செலுத்துற. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன கூறியபடி உங்களோட வாக்கு தத்துவத்தின் படி ஆண்டவர் ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் அப்பா உங்களோட புதிதான வார்த்தையின் மூலமாக உங்களை அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இரத்த கோட்டைகளை மறுத்து வைங்க. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு தந்த கிரிபைகளுக்கு நன்றி செலுத்து. யாவரையும் அப்பா உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இரத்தத்தினால மூடி வைத்து உங்களோட விசுவாசத்தை அன்பு நம்பிக்கையை பெருகி கொடுத்து அவர்களுக்கு ஆத்மா பாரத்தையும் கொடுத்து ஜொப்பாவியை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி சிறிய வார்த்தையோட சிறிய பாட்டோட யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி. இயேசுவே நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்.

0: அப்பா, நாங்கள் முழு உள்ளத்தோடும் முழு இருதயத்தோடும் உங்களை தேடும் பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள் என்று கூறியபடி உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் கண்டடையும்படியாக எங்களை அழைத்த மகா பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களை நாம் மட்டுமே மகிமைப்படுத்த வேண்டுமென்று மகிமைப்பட வேண்டுமென்று கூறி என்னை தாழ்த்தி ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். என் பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர் டோலி. இன்றைய நாள் ஒரு சின்னொரு மாற்றம். இன்று 7:30 மணிக்கு முதலாவது செய்தி சிஸ்டர் இருந்தது உஷாவா ஒன்றார்ந்து கொடுப்பார். காரணம், பாஸ்டர் ஸ்டான்லி யாழ்ப்பாணம் மாய்ப்பால் இருக்கார், அவரை நான் அழைத்து கொண்டிருக்கிறேன். எனவே ஒரு சிறு மாற்றம், முதலாவது செய்தியை சிஸ்டர் அருந்ததி கொடுப்பார். இன்றைய நாளிலே முதல் தடவையாக கிருஷ்ண டிலானி வன்கூவரிலிருந்து வந்திருந்து ஜாயின் பண்ணியிருக்கார். சங்கம வானொலியின் சார்பாக, நித்திய வெளிச்சத்தின் சார்பாக, வார்த்தை வெளிச்சத்தின் சார்பாக அந்த சகோதரியை வருகிற வரைப்போம். அவர் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருப்பார், கேட்டுக்கொண்டிருந்த அப்புறம்தான் நிகழ்ச்சியை கொண்டிருவர், கேட்டுக்கொண்டிருப்பார். ஒரு முக்கிய அறிவித்தல், நாளை சனிக்கிழமை காலம்பரை விக்டோரியா பிசி 5 மணி, டொரண்டோ 8 மணிக்கு சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சி. சனிக்கிழமை ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் டொரண்டோ நேரப்படி காலை 8 மணிக்கும் பிசி நேரப்படி காலை 5 மணிக்கும் ஆரம்பமாகிறது. ஆரம்ப துதி பாடல் பிரதர் மகேந்திரன், துதி ஆராதனை பாடல் சுபா இளங்கோ, துதி ஆராதனை பாடல் சுசேகர் வானரியா ஜெர்மனி, துதி ஆராதனை பாடல் சிஸ்டர் மேகலா ஸ்ரீலங்கா, துதி ஜெபம் சிஸ்டர் ஜெனட் ஜெர்மனி, ஜெபம் சிஸ்டர் டோலி, ஜெபம் சிஸ்டர் ஜரீர் ஸ்ரீலங்கா. முதலாவது செய்தியை கொண்டு வருகிற தேவ செய்தி சிஸ்டர் ஹேபிஸ் டேவிட் இந்தியா, ஹெப்சி டேவிட் இந்தியா, இந்தியாவில் இருந்து அந்த செய்தி கொண்டு வருகிறார். நிரோஜோ மாயன தயவு செய்து நாளைய தினத்திலே கலந்து கொள்ளுங்கள். பிசி நேரம் வந்து 5 மணி, தொடர்ந்து நேரம் 8 மணி. சிஸ்டர் ஹெப்சி டேவிட் வந்திருக்கிறார், தயவு செய்து கலந்து கொண்டு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் இப்போது சிஸ்டர் அருந்ததியை கூப்பிடுவோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் அருந்ததி.
2: ஈடுஇணையற்ற நாமத்தில் கிறிஸ்துவின் சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்தின் தேவ ஊழியர்கள் அனைவரையும் வாழ்த்துவதோடு என்னை இவ்வானொலிக்கு நிகழ்ச்சிக்கு அறிமுகம் செய்து வைத்த ஊழியர் மரியதாஸ் சகோதரனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அத்தோடு மகேந்திரன் ஐயா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறேன். வார்த்தைக்கு செல்லும் முன்பதாக நாங்கள் சிறு ஜபம் செய்து கடந்து செல்வோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், நன்றி அப்பா, நன்றி கேட்டா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம்.

0: Okay. Praise the Lord.
1: தொடருங்க சார், தொடருங்க.
0: Okay. நான் கால் அடிக்க

உன் தேவன் என்றென்றும் கைவிடுவதில்லை, உன் இரட்சகர் என்றும் உன்னை மறப்பதில்லை. உன் தேவன் என்றென்றும் கைவிடுவதில்லை, உன் இரட்சகர் என்றும் உன்னை

தேவனை நோக்கி காத்திரு, ஆத்துமானியே தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு. எங்களை எப்பொழுதும் அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு தந்தருளியவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் பரிசுத்தாவின் உதவியோடு ஜெபிக்கிறேன். இயேசப்பா, கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் ஒருமுகப்படுத்துங்க ஆண்டவரே. அடியாளை சிறுவைக்கு பின்னாக மறைத்து ஆண்டவரே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உமக்கு பிரீதியாயிருக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிங்க சுவாமி, இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதிங்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நாம் ஏன் மனிதர்களாக தேவ சாயலாக படைக்கப்பட்டோம் என்பதன் கருத்து உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். நாம் பறவைகளைப் போல் அல்ல, மிருகங்களைப் போல் அல்ல, நாங்கள் தேவ சாயலாக மனிதருடைய ரூபமாக படைக்கப்பட்டோம் என்று நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு உங்களிடத்திலே கேட்டால் நீங்கள் அநேக கேள்வி பதில்களை சொல்ல முடியும். தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் ஒரு காரியத்தை பார்க்கலாம். எபேசியர் 2:10 நற்கிரியலை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் என்று வார்த்தை கூறுகிறது. அப்ப நாங்கள் மனிதர்களாகிய நாம் நற்கிரியலை செய்யும்படியாகத்தான் அங்கே தேவன் நம்மளை தம்முடைய சாயலாக சிருஷ்டித்தார். ரோமர் 2:7 கூறுகிறது, சோர்ந்து போகாமல் நற்கிரியலை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமை தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையிலே நாங்கள் விளக்கமாக அது கூறுகிறது, நம்மை நற்கிரியலுக்கு செய்யவே அவர் படைத்தார். அது மட்டுமல்ல, அந்த பலனாக நாங்கள் நித்திய ஜீவனையும் அவர் நமக்கு அளிக்கிறார் என்று கூட நாங்கள் பார்க்கலாம். நற்கிரியலை செய்த அநேகரை குறித்து நாங்கள் வேத வசனத்தில் பார்க்கலாம். நற்கிரியலை செய்தவர்கள் அநேகர் உண்டு. அதிலே நமக்கு தெரிந்த லூக்கா சுவிசேஷத்திலே பார்ப்போமானால், சகரியாவின் குடும்பம், அவர்கள் என்னவாம், கர்த்தரின் கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் நடந்து கொண்டார்கள். பலன், அவர்கள் முதிர் வயதிலும் குமாரன் யோவானை பெற்றுக் கொண்டார்கள், தங்களுடைய புத்திரன் யோவான் ஸ்நானகனை பெற்றார்கள். அவர்கள் தேவன் அவர்களை மறக்கவில்லை. பாருங்கள், அவர்கள் செய்த நன்மைகள், கற்பனையின் படியும் நியமங்களின் படியும் குற்றமற்றவர்களாய் நடந்ததன் பலனை தேவன் நினைவு கூர்ந்து அவருடைய ஜபங்களுக்கு பதிலை கொடுத்தார். அடுத்ததாக நாங்கள் இத்தாலியா 100 பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே கொர்நேலியு தேவ பக்தி உள்ளவனும் அவர் வீட்டார் அனைவரோடு தேவனுக்கு பயந்தவனுமாய் ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை செய்தவன் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணினார். ஆகவே அவருடைய ஜெபத்தை கேட்டு தேவன் அங்கே அந்த இடத்திலே பேதுருவை அனுப்பி ரட்சிப்பை கட்டளையிட்டு பரிசுத்தாவியையும் அவர் பெற்றுக்கொண்டதை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே இந்த காரியங்களை குறித்து நாங்கள் அநேகர் அறிந்திருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் மிகவும் ஆண்டவர் கனப்படுத்திய ஒரு பெண்ணை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். நக்கிரியை செய்த ஒரு பெண், அவளை குறித்து நாங்கள் தியானிப்போம். மாற்கு 14:3-9 மட்டும் இந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கலாம். அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாயிருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரி விலையேற பெற்ற நளதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனமடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன்,
இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தடுத்திற்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். இயேசு அவளை நோக்கி, அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியைகளை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நானோ எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறேன். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்திலே தைலம் பூச முந்தி கொண்டாள். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்கள், இந்த சம்பவத்தின் விசேஷம் என்ன? இந்த சம்பவத்திலே அவள் மரியாள் வெளியேற பெற்ற அவருடைய அன்பை அங்கே அவள் வெளிப்படுத்துகிறாள். தன்னுடைய அன்பை அவள் அங்க வெளிப்படுத்துகிறாள். அவளுடைய அன்பின் அடையாளமாக அவள் அங்கே பார்க்கிறோம் பரிமள தைலத்தை உடைத்து அந்த மனம் அந்த இடத்திலே விளைய வாசனை வீசும்படியாக அவள் அங்கே அதை தன்னை ஒப்பு கொடுத்து அந்த இடத்திலே அவள் செய்கிறது அது ஒரு ஆராதனை போல தன்னுடைய தலைமயிரினாலே அங்கே அவள் துடைக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த வெளியேற பெற்ற ஆண்டவர் அவள் கண்டாள். அவருடைய அன்பை அவள் தன்னுடைய வாழ்க்கையிலே கண்டாள். அது மட்டுமல்ல, அவள் அவருக்கு அந்த இடத்திலே கனத்தையும் மகிமையும் ஆண்டவருக்கு செலுத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அங்கே இருந்த சீஷர்கள் கூட இருந்தார்கள். ஆனாலும் அவர்களுக்கு இந்த அடக்கம் செய்வதற்குரிய எண்ணமோ சிந்தனையோ அவருடைய மரணம் உயிர்த்தெழுதலை பற்றிய காரியங்களோ அவர்கள் உணராமல் இருந்தார்கள். ஆனால் பாருங்கள், அந்த இடத்திலே அந்த மரியாள் இவர்களுக்கு முன்பதாக எல்லோருக்கும் முன்பதாக அதை முன் அடையாளமாக அங்கே செய்கிறதை பார்க்கிறோம். இப்படித்தான் நாங்கள் நன்மையான காரியங்களை கர்த்தருடைய ஊழியத்தையோ கர்த்தருக்கென்று நாங்கள் நல்ல காரியங்களையோ கர்த்தருடைய நாமத்திலே சுவிசேஷத்தை அறிவிக்கவோ அல்லது நன்மையான காரியங்களை நாம் செய்யும் போது இந்த சீஷரை போல இவர்கள் ஏன் இவ்விதமாய் பணத்தை செலவழிக்கிறார்கள் என்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றது போல அநேக காரியங்களை உலகத்தார் பேச முடியும். உலகம் அப்படித்தான், நாம் செய்யும் விலை மதிக்க முடியாத அந்த ஊழியத்திற மகிமை அவர்களுக்கு விளங்காது. அவர்களும் இந்த சீஷரை போல இந்த காரியத்தை அவர்கள் தாறுமாறாக முறுமுறுத்து குறை கூறுவதை நாங்கள் பார்க்கலாம். எப்பொழுதும் ஊழியங்களை குறித்து மற்றவர்களுக்கு உலகத்தார் குறை கூறுவது, குற்றம் கண்டுபிடிப்பது, இவ்விதமான காரியங்கள் எல்லாம் அங்கே நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்கும் அது தெரியும். உலகம் அப்படித்தான், நாம் செய்யும் விலை மதிக்க முடியாத அந்த ஊழியத்தின் மகிமை விளங்காதவர்கள் இப்படித்தான் காரியங்களை பேசுவார்கள். ஆகவே நாங்கள் அதை குறித்து தயங்கக்கூடாது. அங்கே பாருங்கள், அவள் அத்தனை சீஷர்கள் இருக்கும் மத்தியிலும் அந்த பெண் துணிவுடனே அவள் அர்ப்பணிப்போடு அந்த ஆராதனையை அவள் செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதை தேவன் ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறித்து அங்கே பார்க்கிறோம் அந்த இடத்திலே அவளை தடுக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் சொல்றார், என்னுடைய அடக்கத்துக்கு எத்தனமாக அவள் முந்தி கொண்டாள், அவள் அடையாளமாக இதை செய்கிறாள் என்று அந்த அர்த்தத்தை புரிந்தவரால், அவளுடைய அர்ப்பணிப்பை அறிந்தவரால், அவளுடைய அன்பை புரிந்து கொண்டவர்களால், அவள் செய்கிற அந்த ஆராதனை அவர் ஏற்றுக்கொண்டவராக அங்கே அங்கீகரிக்கிறதை பார்க்கிறோம். அவள் நினைத்திருந்தால் அங்கே அவளுடைய சகோதரன் தான் லாசர். அந்த லாசர் மரித்த வேளையில அது அவள் வைத்திருக்கலாமே சகோதரனுக்கு செலவழிக்க, ஆனால் அவள் அப்படி செய்யவில்லை. அந்த லாசருவை அடக்கம் பண்ண அவள் அதை கொண்டு போய் பூசியிருக்கலாம், கொடுத்திருக்கலாம், அந்த தைலத்தை போட்டிருக்கலாம். ஆனால் அவள் இதை விசேஷமாக இதை ஆண்டவருக்கென்று அவள் அவளுடைய உள்ளத்திலே நிர்ணயம் பண்ணியிருந்தாள். அன்பானவர்களே, நாங்கள் கர்த்தரை நேசிக்கும் போது, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் போது விசேஷமான காரியங்களை நாங்கள் கர்த்தருக்கு செய்யும்படியார். அந்த மரியாதை விதமாய் அந்த இடத்திலே தன்னுடைய மகிமையான தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த தலைமயிரினாலே அவர் பாதங்களை துடைத்து அந்த இடத்திலே முத்தம் செய்து அவள் அங்கே செய்த அந்த ஆராதனை
விசேஷமாய் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், விசேஷமாய் ஆண்டவர் அதிலே அன்பு கூர்ந்தார், முகந்தார். அவிதமாத்தான் நாங்கள் ஆண்டவருக்கு செய்கிற ஆராதனை, நாங்கள் ஆண்டவருக்கு செய்கிற துதி அன்போடு கூட அவருடைய சமூகத்திலே விசேஷமாய் எட்டும்படியாக நாங்கள் தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டியதாய் இருக்கிறது. அங்கே பார்க்கிறோம், இயேசு தனக்கு மட்டுமல்ல உலகத்திலே அவள் செய்த அந்த காரியத்தை உலகம் அவளை பற்றி அறிய வேண்டும் என்று அங்கே இவர் செய்த காரியத்தை மற்றவர்களும் உணரும்படியாக அங்கே ஆண்டவர் கூறுகிறதை பார்க்கிறோம். இந்த ஒரே ஒரு இந்த ஸ்திரியினுடைய காரியத்தை மட்டும்தான் தேவன் அங்கே மென்ஷன் பண்ணி கூறுகிறார். பாருங்கள், இயேசு அவர்களை நோக்கி சொல்லுகிறார், இவள் தன்னால் இயன்றதை செய்தாள், நாம் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்திலே தைலம் பூச முந்தி கொண்டார். ஒரு கூட இருந்து அவரோட வாழ்ந்த, அவருடைய சத்தியத்தை கேட்டு அவருடைய பிரசங்கத்தை கேட்ட சீஷர்கள் அல்ல, நண்பர்கள் அல்ல, அவருடைய உறவினர்கள் அல்ல, தன்னுடைய பாவங்களை மன்னித்த இயேசுவிடத்திலே அன்பு கூர்ந்த இந்த பெண், இந்த சுவிசேஷம் பாருங்கள், அவள் இந்த அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக அவள் இதை முந்தி கொண்டு செய்வதை பார்க்கிறோம். இப்படித்தான் நாங்கள் தேவனோடு உறவாடும் போது, தேவனிடத்திலே அன்பு செலுத்தும் போது எங்களுக்கும் இவ்விதமான விசேஷமாய் ஆண்டவருக்கு நாங்கள் எதையாவது செய்ய வேண்டும் என்று நன்மைகளை செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய உள்ளத்திலும் விதமான காரியங்களை போடுவார். அன்பானவர்களே, ஆண்டவர் அங்கே கூறுகிறார், இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் உங்களை நினைப்பதற்காக இந்த இது சொல்லப்படும் என்று அங்கே கூறப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்கலாம், இங்கே இவர் அந்த இடத்திலே வரும்போது முதலாவது இது ஒரு ஆருடைய குடும்பம் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். இது வந்து மேரி மார்த்தாள் அவர்களுடைய குடும்பம். அங்கே பார்க்கிறோம், அவர் அவருடைய வீட்டுக்கு வரும்போது இந்த மரியாள் என்ன செய்கிறார், கத்தர் வீட்டிலே வரும்போது அவர் பாதத்திலே அமர்ந்து அங்கே அவள் வார்த்தையை தியானிக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து அங்கே வந்து அவருடைய வீட்டிலே சம்பாசிக்கிற நேரத்தில் எல்லாம் அங்கே லூக்கா 10:39 பார்க்கிறோம், அவருக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால் அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். பாருங்கள், லிசன் பண்ற குணம் அவளுக்கு இருந்தது, கர்த்தருடைய வார்த்தையை நேசித்தாள். அதன் நிமித்தமாக அங்கே அவள் அவருடைய பாதத்தின் அருகே இருந்து கர்த்தருடைய வார்த்தையை அவள் கேட்டுக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அங்கே இயேசு கிறிஸ்து அவளை குறித்து ஒரு சாட்சி சொல்லுகிறார், தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அன்பானவர்களே, இவள் சாதாரணமான ஆராதனை செய்யவில்லை, இவள் கர்த்தருடைய பாதத்திலே இருந்து அவருடைய வார்த்தையை தியானிக்கிற ஒரு பெண்ணாக இருந்தாள். ஆகவேதான் அந்த அன்பு அவளுக்கு மேலிட்டு அன்று அந்த அடக்க ஆராதனைக்கு எத்தனமாக அவள் அங்கே செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, யோவான் 11:32 பார்க்கும் போது லாசரு மரித்த வேளையிலே, அவருடைய சகோதரன் மரித்த வேளையிலே இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து 11:32 அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள், பணிந்து கொள்கிறாள். ஷீ இஸ் ப்ரேயிங். பாருங்கள், அந்த இடத்திலே அவள் பாதத்திலே விழுந்து ஆண்டவரை அவள் பணிந்து கொள்கிறாள். அடுத்ததாக பார்க்கிறோம், இவள் சாதாரண பெண் அல்ல, அவள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று அவள் அறிந்து விசுவாசித்தாள். ஆகவேதான் அவள் அந்த இடத்திலே பணிந்து கொள்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அடுத்ததாக இந்த யோவான் 12:3 கலங்கம் இல்லாத நலம் என்னும் அந்த தைலத்தினாலே ஒரு ராத்தல் கொண்டு வந்து யோவான் சுவிசேஷத்திலே கூறப்பட்டிருக்கிறது, இயேசுவின் பாதத்தில் பூசி தன் தலைமயிரினால் அவருடைய பாதத்தை அவள் துடைத்தாள் என்று பார்க்கிறோம். உங்களுக்கு தெரியும், பெண்களுக்கு தலைமயிர் வந்து ஒரு மகிமையாக கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். இந்த மகிமையை அவள் என்ன செய்கிறாள், அங்கே தேவனுடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறதை பார்க்கிறோம். அன்பு கூறுகிறவர்களுக்கு வரையறவில்லை,
அவள் அந்த அன்பின் காணிக்கையாக தன் தலை மயிரே அவருடைய பாதத்திலே படைத்து அவள் ஆராதனை செய்கிறதை பார்க்கிறோம். அங்கே பாருங்கள், இந்த பெண் செய்யப்பட்ட இந்த சுவிசேஷம் உலகத்தில் இன்றும் கூட ஆண்டவர் சொன்னபடி பிரசங்கிக்கப்படுகிறதை நாங்கள் சாட்சியாக பார்க்கலாம். ஆகவே இவர்களை நினைப்பதற்கும் அதிகமாக அங்கே செய்யப்பட்டாள், சொல்லப்பட்டாள். அது மட்டுமல்ல, அவளுடைய குறித்து ஆண்டவர் அங்கே சாட்சி கொடுப்பதை பார்க்கிறோம். ஆகவே இவளுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்ப்போமானால், இயேசுவின் பாதத்தில் அமைந்திருந்து அவள் அங்கே வார்த்தையை கேட்ட பெண் அடுத்ததாக அவளுடைய பாதத்திலே விழுந்து அவள் ஒரு ஜபிக்கிற பெண்ணாக இருந்தாள். அடுத்தது அவள் தம்முடைய அவருடைய பாதத்தை தன்னுடைய தலைமயிரினாலே துடைத்து அவர் ஆராதனை செய்கிற ஒரு பெண்ணாக காணப்பட்டாள். அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய கேட்கிற நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். எவ்விதமாக நாங்கள் இந்த நாட்களிலே எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய பாதத்திலே பரியால் அமர்ந்திருந்தது போல நாங்கள் அங்கே அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தையை தியானிக்கிறவர்களாக, கேட்கிறவர்களாக, எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணக்கூடிய அந்த ஜீவ வார்த்தைகளை ஆராய்ந்து படிக்கிறவர்களாக நாங்கள் இருப்போமானால், அங்கே அவரை ஆண்டவர் என்று சொல்லி, இயேசுவே ஆண்டவர் என்று அவருடைய பாதத்திலே விழுந்து மரியால் ஜபித்தது போல நாங்கள் ஜபிக்க முடியும். அன்பானவர்களே, அவருடைய வார்த்தை எங்களுக்கு கட்டி எழுப்பும். அந்த விசுவாசத்தினாலே நாங்கள் பரிசுத்தாவின் உதவியோடு அவரிடத்திலே நாங்கள் எங்களுடைய வாஞ்சைகளையும் வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் நாங்கள் கர்த்தரிடத்திலே சொல்லி ஜபிக்கலாம். அது மட்டுமல்ல, எவ்விதமாய் அந்த மரியால் அந்த நளதம் என்னும் தைலத்தை உடைத்து அந்த இடத்திலே ஊற்றி கர்த்தருடைய சிரசில் இருந்து ஊற்றி அவரை அபிஷேகித்து ஆராதித்தாலோ, அவ்வளவான ஆராதனையை செய்வதன் மூலமாக நாங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். அப்பொழுது கர்த்தர் எங்களை நோக்கி பார்ப்பார். கர்த்தர் நன்மை செய்கிறவர்களை ஒரு நாளும் அவர் தள்ளிவிடுவதில்லை. நாங்கள் அங்கே வாசித்தபடி, நாங்கள் முதலாவதாக நாங்கள் வாசித்தோம், கர்த்தருடைய நன்மைகளை நாங்கள் சோர்ந்து போகாமல் நற்கிரியலை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு அவர் நித்திய ஜீவனை அளிப்பார். அது மட்டுமல்ல, எபேசியர்லே பார்த்தபடி நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணி வைத்தார். இந்த மரியாள் என்ற இந்த பெண்ணுடைய இந்த வாழ்க்கையின் சம்பவம் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு நற்கிரியைகளை செய்யத்தக்கதாக எங்களுடைய இருதயத்திலே ஒரு வாஞ்சையும் விருப்பத்தையும் உண்டு பண்ணட்டும். விதமாய் நாங்கள் இவருடைய வாழ்க்கையின் சுவிசேஷம் எல்லா இடமும் கூறப்படுகிறபடி கர்த்தரும் எங்களை குறித்து சாட்சி சொல்லக்கூடியதாக பரிசுத்தாவியானவர் உதவி செய்வாராக. இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்ட நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பாதத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நாங்களும் நற்கிரியை செய்கிறவர்களாக உம்முடைய பாதத்திலே எங்களை ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரே, நாங்களும் கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே அந்த மரியால் எவ்விதமாய் காத்திருந்து வார்த்தையை பாதத்திலே கற்றுக்கொண்டாலும் அவனமாய் ஆண்டவரே அனுதினமும் கற்றுக்கொள்ள பரிசுத்தாவியானவரே எங்களுக்கு உதவி செய்யும் என்று உண்மையான இதயத்தோடு உத்தம இதயத்தோடு அவருடைய சமூகத்திலே நாங்கள் கேட்கும் போது பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு

0: என்று எவ்விதமாய் அந்த மரியாள் அன்று பாதத்திலே விழுந்து ஆண்டவரை வணங்கி வேண்டிக் கொண்டாளோ ஜபித்தாளோ, அவ்வண்ணமாக எங்களுடைய இருதயமும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஊற்றப்பட்டு அவருடைய பாதத்திலே நாங்களும் விழுந்து ஆண்டவரே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. எங்களிடத்திலே ஆண்டவரே நீர் வந்தருளும் உங்களுடைய வாஞ்சிகள் விருப்பங்களை நிறைவேற்றத்தக்கதாக. அன்று அவள் பணிந்த போது லாசர்வை எப்படி உயிரோடு பெற்றுக் கொண்டாளோ ஆண்டவரே, அதே போல நாங்களும் உம்முடைய சமூகத்திலே ஜபிக்கிறோம். மறுத்து போயிருக்கிற எங்களுடைய வாழ்க்கையின் காரியங்கள், உங்களுடைய குடும்ப காரியங்கள், எங்களுடைய உறவினர்களுடைய காரியங்கள், அன்பானவருடைய காரியங்கள், எங்கள் சபை மக்களின் காரியங்களுக்காக மன்றாடுகிறோம் சுவாமி. உம்முடைய பாதத்திலே பணிந்து நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா. அவைகள் உயிரடைவதாக, அன்று லாஸ்தர் உயிரடைந்தது போல உயிரடைவதாக என்று நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க முடியும். அது மட்டுமல்ல, அன்று மரியாள் தன்னுடைய தலைமயிரினாலே தன்னுடைய மகிமையாய் கொடுக்கப்பட்ட அந்த மயிரை கர்த்தருடைய பாதத்திலே தலைமயிரினாலே துடைத்து அவள் அபிஷேகம் செய்து எப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்தினாளோ அவ்வண்ணமாக நாங்கள் அவரை ஆராதிக்க முடியும். ஆராதனை செய்கிற இடத்திலே ஆண்டவர் வந்திறங்குவார் அன்பானவர்களே. அவ்விதமாய் நாங்கள் ஆராதிக்கும் போது கத்தரங்கள் மத்தியிலே இறங்கி நன்மையான காரியங்களை செய்வார். எங்களுடைய உள்ளத்திலே அவர் பேசி நன்மையான காரியங்களை செய்யும்படியாக எவ்விதமாய் இந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் அறிவிக்கப்படுகிறதோ, இன்றைக்கு எவ்விதமாய் இந்த மரியாள் எல்லா இடத்திலும் பேசப்படுகிறாளோ, அவ்வண்ணமாய் கத்தர் உங்களுடைய வாழ்க்கையை குறித்து சாட்சி கொடுக்க முடியும். பரிசுத்தாவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக என்று ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு என்று ஒப்பு கொடுக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். நாங்கள் நன்மை செய்யும்படி நற்கிரியைகள் செய்யும்படியாக தேவன் எங்களை சிருஷ்டித்திருக்கிறார் என்பதை நாங்கள் மறந்து போகக்கூடாது அன்பானவர்களே. எங்களுக்கு சமயம் வாய்க்காலும் வாய்க்காவிட்டாலும் சத்தியத்தை சொல்லுவது போல கர்த்தருடைய நன்மையான காரியங்களையும் எங்களுக்கு கர்த்தர் தருகிற தருணங்களிலே செல்ல நாங்கள் எங்கள் தீர்மானிப்போம், செய்யும்படியாக தீர்மானிப்போம். கர்த்தர் எங்களுடைய கையின் கிரியைகளையும் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. அன்று கொர்நேலியு செய்த தான தர்மங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே எட்டிய போது எவ்விதமாய் அவனுக்கு ரட்சிப்பும் அந்த குடும்பத்துக்கு பரிசுத்தாவியின் அபிஷேகமும் கிடைத்து ஜீவ புத்தகத்திலே அவனுடைய நாமம் எழுதப்பட்டதோ, அவனமாய் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தான தர்மங்களையும் நன்மையான காரியங்களையும் தேவன் நினைத்து தம்முடைய ஜீவ புத்தகத்திலே உங்களுடைய நாமங்களை எழுதி ஆசீர்வதிப்பார் அன்பானவர்களே. ஒப்பு கொடுப்போம். இந்த நாளிலே முற்றுமாய் எங்களை ஒப்பு கொடுப்போம். எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த வேளையில ஆண்டவரே இந்த சத்தியத்தை கேட்ட வசனத்தை கேட்டு உம்முடைய பிள்ளைகளுக்காய் துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அன்று மரியாள் செய்த அந்த நற்கிரியைகள் இந்த உலகம் எங்கும் இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் என்று சொன்னது போல கர்த்தாவே அவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே எழுதப்படும்படியாய் ஜெபிக்கிறேன், செய்யப்படும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே வார்த்தையை தியானிக்க ஒவ்வொருவருக்கும் நேரம் கொடுங்க ஐயா, தருணம் கொடுங்க, வாஞ்சியை கொடுங்க. எவ்விதமாய் அந்த மரியாள் உம்முடைய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தரிலே அமர்ந்திருந்து கற்றுக்கொண்டாளோ, அவனமாய் உம்முடைய சமூகத்திலே அமர்ந்து கற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுங்க ஐயா. அதே போல உம்மை ஆராதித்து ஜபித்து ஆண்டவரே காரியங்களை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக எவ்விதமாய் அந்த சகோதர சகோதரிகள் ஆண்டவரே லாஸ்தர்வை உயிரோடு பெற்றுக் கொண்டார்களோ, அதே போல ஆண்டவரே இவருடைய வாழ்க்கையிலே என்னென்ன காரியம் தோல்வியாய் காணப்படுகிறதோ, என்னென்ன காரியம் ஆண்டவரே மரணம் போல சூழ்நிலைகள் வருகிறதோ, எல்லாவற்றிலும் ஜெயத்தையும் ஆண்டவரே பலனையும் கிருபையும் பெற்றுக்கொள்ள, வெற்றியையும் பெற்றுக்கொள்ள பரிசுத்தாவியானவர் கூட இருந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க சுவாமி, கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதங்களையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் உம்முடைய இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் பெற்றுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர். இருந்தது இன்றைய நாளே நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியிலே கர்த்தருடைய பாதத்தில் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து மிக அழகாக ஆசீர்வாதமாக வேதாம ரீதியிலே வேதாம வார்த்தைகளை செய்து கொடுத்தீர்கள். மிகவும் ஆசீர்வாதம் வந்தது. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கைட்டு

0: சகல காரியங்களையும் தேவன் ஆசைத்து உங்களுக்கு தேவன் இரட்டிப்பான சத்துவத்தையும் பிறத்தையும் ஞானத்தை தந்து கரும்படுத்து வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். தேங்க் யூ பாஸ்டர், தேங்க் யூ. காட் bless you, காட் bless you.
0: இதுவரை நேரம் செய்து கொண்டு சிஸ்டர் அயர்ந்தது ஒஷாவா கனடா. தொடர்ந்து நாங்கள்
2: recording stopped.
0: சிஸ்டர் ரூத்
2: recording in progress.
0: தடவையாக சிஸ்டர் ரூத் ஜெஸ்ஸிலி கலந்து கொண்டிருக்காள். சங்கமவான் சொல்லமாக அவர் ஆசைக்கிறோம். லைன்ல நின்று உறங்க சிஸ்டர், நான் மீண்டும் உங்களை அழைக்கிறேன். இப்பொழுது நாங்கள் ரெண்டாவது செய்தி கொடுக்க போறோம். ரெண்டாவது செய்தி பாஸ்டர் சைமன் ஸ்டான்லி, அவர் இந்தியாவில் இருந்து இப்பொழுது தெச்சொலம் மானிப்பாய் ஆழ்பாத்தில் இருக்கிறார். அவரை நாங்கள் அழைக்க போறோம். முதல் தடவையாக அவர் வந்து பிரசுவர் பாஸ்டர் ஒரு நிமிஷம் முதல் தடவையாக சங்கம வானொலியும் நித்திய வெளிச்ச சார்பத்திலும் வார்த்தையின் வெளிச்சத்தின் சார்பிலும் 210 நாடுகளில் 2000 பேர் கேட்டுக்கொண்டிருக்கிற அவரசம் உங்களை வருக வருக என்று உங்களை வரவேற்கிறேன். இப்பொழுது உங்களுக்கு சில இன்ட்ரடக்ஷன் கொடுத்துவிட்டு செய்தியை தொடருங்கள். உங்களுக்கு 30 நிமிடம் தாக கர்த்தர் உங்களை ஆசோவிப்பாராக. ஆமேன்,
3: ஆமென். ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் சைமன் ஸ்டான்லி. இந்தியா தேசத்தில் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நான் வசிக்கிறேன். அப்போஸ்தலிக் ஃபெய்த் மிஷன் என்கிற திருச்சபையில் போதகராக நான் இருக்கிறேன். என்னுடைய தகப்பனார் பாஸ்டர் ஐ தேவன்பு. 50 வருடங்களுக்கும் மேலாக எங்கள் பட்டணத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். ஒரு ஊழியக்காரன் மகனாயிருக்கிற நான் கர்த்தருடைய அழைப்பின் பேரிலும் தேவனுடைய தரிசனத்தின் பேரிலும் தொடர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை, திருச்சபை ஊழியத்தை நான் செய்து கொண்டு வருகிறேன். 2020 வருடத்தின் துவக்கத்தில் கர்த்தர் எனக்கு சங்கீதம் 85:6 வசனத்தை மையப்படுத்தி உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்கிற வார்த்தையை கர்த்தர் என் இருதயத்தில் தந்து திரும்பவும் உயிர்ப்பியும் என்கிற தரிசன ஊழியத்தை என் கையில் கொடுத்தார். அப்பொழுது ஆண்டவரிடத்துல கேட்டேன், இந்த ஊழியத்தை செய்வதற்கு எத்தனையோ நபர்கள் இருக்கும் பொழுது ஏன் ஆண்டவரே என்னை தேடி இந்த வார்த்தையை நீ தருகிறீர், இந்த தரிசனத்தை தருகிறீர் என்று கேட்ட பொழுது உலகம் முழுவதும் இருக்கிற தமிழ் ஜனங்களுக்குள் குறிப்பாக தேவனை அறிந்த ஜனங்களுக்குள் ஆவிக்குரிய உயிர் மீட்சியை, எழுப்புதலை கொண்டு வருவதற்கு நான் உன்னை பயன்படுத்துவேன் என்று கர்த்தர் எங்களுக்கு வாக்குரைத்தார். அந்த தரிசனத்தின் ஊடாக நாங்கள் செயல்பட்டு கொண்டு வருகிறோம். அப்படி அந்த தரிசனத்தின் ஊடாக வாலிபர்கள் மத்தியில், ஊழியர்கள் மத்தியில், ஊழியருடைய மனைவியர் மத்தியில், தேவ ஜனங்களுகள் உயிர்மீட்சி கூட்டங்களை, அபிஷேக விடுதலை முகாமையும் நடத்தி தேவனுடைய தரிசனத்துக்கும் தேவ திட்டத்திற்கும் அவர்களை முடுக்கி விடுவதை, தேவனுடைய சிந்தையை, தேவனுடைய இருதயத்தின் பாரத்தை தேவ ஜனங்களுக்குள் கடத்திவிடவும் ஆதி அப்போஸ்தல அடிச்சுவடுகளுக்கு தேவ சபையையும் தேவ ஊழியர்களையும் திருப்பி விடவும் கர்த்தர் எங்களை பயன்படுத்தி கொண்டு வருகிறார். அதன் விளைவாக நான் இலங்கை தேசத்தில் ஜாஃப்னா பகுதியில் இன்று இருந்து உங்கள் மத்தியிலே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் இந்த தரிசனத்தின் அடிப்படையில் என்னை தேசங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார். முதல் முறையாக நாங்கள் வெளி தேசத்திற்கு வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஊழியத்தை செய்யபடி வந்திருக்கிறோம். அந்த நிலையில் எங்களுக்கு இன்று எங்களுக்கு கடந்த நாட்களிலே அழைப்பு வந்தது. இப்படியாக எங்கள் மத்தியில் வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியுமா என்று அன்பு கனத்துக்குரிய அன்பு சகோதரர் அவர்கள் எங்களை வேண்டிக் கொண்ட பொழுது தேவன் நம்முடைய தரிசனத்தை நிறைவேற்றுகிறார். உலகம் எங்கும் இருக்கிற தமிழ் ஜனங்களுக்குள் தேவன் கொண்டு போவதற்கு கர்த்தர் காரியத்தை துவங்கிவிட்டார் என்கிற சந்தோஷத்தோடு கூட உங்கள் மத்தியிலே நான் வந்து நிற்கிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், நம்மை பலப்படுத்தி, அவர் சீர்படுத்தி, நிலைநிறுத்தி, நம்மை மகிழ பண்ணுவாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட ஒரு முக்கியமான காரியத்தை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படி நான் விரும்புகிறேன். ஆண்டவர் என் இருதயத்தை பாரப்படுத்தின காரியத்தை மாத்திரம் உங்கள் மத்தியில் நான் வைக்க கடமைப்பட்டவனாய் இருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். தேவ ஜனங்கள் தேவனை விட்டு தூரம் போகும் பொழுதெல்லாம் தேவன் கடுமையான முடிவுகளை தேவ ஜனங்களுக்காக எடுக்கிறார். ஆபிரகாமின் நாட்களில் கர்த்தர் தெளிவாக சொன்னார், ஆபிரகாமை பார்த்து தீர்க்க தரிசனமாக சொன்னார், உன் ஜனத்தை நான் வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குரைத்தார். அப்படி வாக்குரைத்து அவர்கள் சிறையிருப்பில் இருப்பார்கள், எகிப்தில் 400 வருடங்கள் சிறையிருப்பில் இருப்பார்கள். அதற்கு பிற்பாடு அவர்கள் புறப்பட்டு அவர்கள் சொந்த தேசத்திற்கு திரும்பி வருவார்கள் என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார். அந்த வாக்கு பண்ணின வார்த்தையின் பிரகாரம் தீர்க்க தரிசன நிறைவேறுதலாக யோசேப்பின் அறியாத ஒரு பார்வோன் வந்தபொழுது கிட்டத்தட்ட எகிப்திலே ஜனங்கள் அடிமைகளாக 400 வருடங்களுக்கு மேலாக அடிமைத்தனத்தில் அவர்கள் இருந்தார்கள். அப்படி அடிமைத்தனத்தில் அவர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் தேவனை நோக்கி முறையிட்ட பொழுது மோசே என்கிற ஒரு தலைவனை, இரட்சகனை எழுப்பி மோசேயின் மூலமாக கர்த்தர் மிக மகிமையான காரியங்களை செய்து அதன் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்திற்குள் அவர்களை கொண்டு போனார் என்று சொல்வதை விட அவர்களின் சந்ததியை கர்த்தர் கொண்டு போய் சேர்த்தார். அந்த பழைய கூட்டத்தில் யோசுவாவும் காலேபும் தவிர வனாந்தரத்தில் பிறந்த அந்த ஒரு புதிய தலைமுறையை வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் கொண்டு போய் சேர்த்தார். அப்படி அவர்கள் வாழ்ந்த காலத்தில், அப்படி வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் வாழ்ந்த காலகட்டத்தில் கர்த்தர் கட்டளைகளை கொடுத்தார், பிரமாணங்களை கொடுத்தார், சகல கற்பனைகளை கர்த்தர் தந்திருந்தார். ஜனங்கள் கீழ்ப்படியாமல் போனபடியினால் அவர்கள் மிகவும் துன்மார்க்கமாய் வாழ்ந்தபடியினால் அவர்கள் தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்தபடியினால் கர்த்தர் அவர்களை சிறையிருப்புக்குள் ஒப்புக் கொடுத்தார். அப்பொழுது தேவ ஜனங்கள் தேவனை நோக்கி முறையிடும் பொழுது இரட்சகனை ஏற்படுத்தி நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி அவர்கள் மூலமாக கர்த்தர் தேவ ஜனத்தை வழிநடத்தி கொண்டு வந்தார். நியாயாதிபதிகளின் காலம், அந்த நியாயாதிபதிகளின் காலம் முடிந்த பொழுது அவர்கள் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். ஆண்டவர் ஆளுகை செய்ய வேண்டாம், எங்களை ஒரு மனிதன் ஆளுகை செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். ஆண்டவரும் அந்த ஜனங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற பிரகாரம் ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார், சவுல் என்கிற ராஜா. அதற்கு பிற்பாடு தாவீது என்கிற ஒரு ராஜா, அதற்கு பிற்பாடு சாலமோன் என்கிற ராஜா. அந்த சாலமோன் நாட்களுக்கு பிற்பாடு அந்த ராஜ்யம் ரெண்டாக பிரிக்கப்படுகிறது. 10 கோத்திரம் தனியாகவும் 2 கோத்திரம் தனியாகவும் இஸ்ரவேல் யூதா என்று பிரிக்கப்படுகிறது. சரித்திரம் நமக்கு தெரியும். அப்படி பிரிக்கப்பட்டு துன்மார்க்கமாய் வாழ்ந்த பொழுது அங்கே சிறையில் அவர்களை ஒப்புக் கொடுக்கும்படி கர்த்த தீர்மானம் பண்ணி பாபிலோன் என்கிற கல்தேய ராஜாவை வரவழைத்து அந்த நாட்களிலே ஜனங்களை, வாலிபர்களை, முக்கியமானவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டார்கள். கிட்டத்தட்ட 70 வருடங்கள். இந்த 70 வருட சிறையிருப்புக்கு பிற்பாடு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் உரைத்திருந்தார். அந்த காரியத்தை தான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். உங்க சிந்தனைக்குள் இந்த வார்த்தையை வைக்க விரும்புகிறேன்.